0: வந்துவிட்டாள் மகள் ஷியாமலா. வணக்கம் வணக்கம் ஷியாமலா, வருக வருக வருக வருக, எங்கே உங்கள் தொகுப்பினை தருக.
1: வணக்கம் வணக்கம்ப்பா. இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் அனைவருமே சிறப்பாக பாடி அனைவருமே மகிழ்ச்சியில் ஆக்கினார்கள். அவரவர் பங்கை சிறப்பாகவே செய்தார்கள்ப்பா.
0: சிறப்பு
1: தேவநாதன், மகாலிங்கம் ஐயா, யோகராஜி, சாந்தி, ரேவதி, சிவரஞ்சனி எல்லாருமே ரொம்ப நல்லா பாடினாங்கப்பா. ரேவதி அம்மா ஒரு திருப்புகழும் பாடினாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பாடலுமே ரொம்ப ரொம்ப நல்லா பாடினாங்கப்பா. உங்க வழியில சொல்லணும்னா அவங்க உங்க தொகுப்பு ரொம்ப நல்லா பாடினாங்க. எந்த ஒரு இதுவும் இசையும் இல்லாம அவங்க நல்லா பாடினாங்க எல்லாருமே.
0: அந்த வகையில் இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வு எப்படி எங்களை ஆற்றுப்படுத்துகின்றது, எப்படி எங்களை மகிழ்ச்சி அடைய வைக்கின்றது?
1: ஆமாப்பா, அவங்க என்னை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா, எனக்கு நான் வீட்டில் எப்போதும் கட்டி தான் கிடப்பேன் அப்படின்னாலும் பாடுற தைரியம்லாம் எனக்கு வந்தது இல்லைப்பா. அப்படி ஒரு தைரியத்தை உருவாக்குறது இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி தான்ப்பா. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா.
0: அத்தோடு மட்டுமல்ல, நீங்கள் நீண்ட கால உறவு ஷியாமலா, உங்கள் எத்தனையோ நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து மகளை வைத்திருக்கிறீர்கள். அந்த வகையில் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து செல்பவர்கள் ஒரு முழுமை அடைந்து தான் செல்கின்றார்கள் என்று நான் கருதி கொள்கிறேன். நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள்?
1: இல்லைப்பா, நான் முழுமை அடைஞ்சிட்டு தான்ப்பா நினைச்சிருக்கேன். உங்களோட வாய்ப்பு இருக்குப்பா, இல்லை அதனால முழுமை அடைஞ்சிருக்க தான்
0: நினைச்சிருக்கேன். முழுமை அடைந்து ஒன்று ஆரம்பத்தில் வரும்போது ஒரு சிலர் பாட முடியாது, வரிதான் கூற வேண்டும் என்று கூறும்போது மீரா அவர்களும் நானும் அவர்களை ஊக்கப்படுத்தி பாட வைத்து ஒரு வரி ரெண்டு வரி என்று அவர்கள் சிறந்த பாடல்களாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் அந்த வகையில் இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வு ஒரு ஒரு பயனுள்ள நிகழ்வாகத்தான் படுகின்றது என்று பலரும் எழுதியிருக்கின்றார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இல்லையா?
1: ஆமாப்பா, அதுதான் நான் வேற யாரையும் உதாரணம் சொல்றேன், நான் என்னதான் உதாரணம் செய்ய. ஏன்னா நான் பேசும்போது என் குரல் ரொம்ப, நான் பேசுறதுக்கே யோசிப்பேன், வானொலியில பேசுறதுக்கே நான் ரொம்ப யோசிப்பேன். அப்படி இருக்கிற என்ன பாட்டு பாட சொல்லி ஊக்குவிச்சது நீங்களும் அம்மா
0: தான். அம்மா தான், அதை நான் கவனிச்சிருக்கேன்,
1: ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கா.
0: அதை தொடர்ந்து மகளே, இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு பலர் ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள். அவர்கள் முதல் பாடக முதலிலே வந்து இணைய உங்களை போன்று ரேவதி போன்று மற்றவர் போன்று முதலிலே வருவதற்கு தாமதிக்கின்றார்கள். என்ன காரணம்? மற்றவர்கள் பாடட்டும் நாங்கள் பார்ப்போம், பார்த்துவிட்டு பாடுவோம் அப்படி நினைக்கின்றார்களா? அது ஒரு, அது என்ன காரணம் என்று தெரியவில்லை. நான் பலரை பார்த்து நல்லா பாடக்கூடியவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள், அது என்ன காரணமா இருக்கலாம்
1: எனக்கு சரியா தெரியலப்பா. என்ன அவங்க எல்லாம் பாடம் வச்சு போகலாம், இல்ல அத கொஞ்சம் அதான் இன்னும் தைரியம் இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்கும்ல, அந்த பயம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதைத்தான் நான் கேட்கிறேன். அதை சொல்லுவது சபை கோளை என்று உளவியல்லு கல்வி இயல்லே கூறுகின்றார். ஒவ்வொருவருக்கும் இந்த சபை கோளை, சபை என்பது முன்னிலை. எங்களுக்கு முன்னிலையிலே ஆக்கள் இருக்கும் பொழுது வாய் திறந்து பேசுவதற்கு கூச்சப்படும். பெரிய பெரிய அறிஞர்கள் ஞானிகள் எல்லாம் ஆரம்பத்தில் அப்படித்தான் அவர்கள் இருக்கும். அதை துடைத்து அதை களைந்து விட்டு வந்தார்கள் என்ற சாரளமாக வருவார்கள். அதை செய்வதுதான் முன்றியல் தமிழ்வான இலை மறை காயாக மறைந்திருக்காமல் வெளியே கொண்டு வர செய்வது. நன்றி ஷியாமலா அவர்களே, சிறப்பான ஒரு ஒரு உள்வாங்கலை கொண்டு வந்து வெளியே எல்லோருடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்று நாங்கள் எல்லோருடைய பாடல்களும் உங்களுக்கு நேர் நேரத்துக்கு முன்பு கிடைக்கும் பகல் பொழுதிலே, இப்பொழுது இரவு நேரம் தூக்கத்துக்கு செல்லும் பொழுது இவர்களுடைய பாடல் அத்தனையும் நான் இப்பொழுது தந்து செல்வதற்கும் அடுத்த நிகழ்வை நான் எட்டி பிடிப்பது போல முட்டுக்கட்டையாக இருப்பதாக சில கருத்துக்கள் வந்திருக்கின்றது. அதனால் அமைதியாக இந்த நீங்கள் இப்பொழுது வந்து பாடிவிட்டு பாட கேட்ட பாடல் அத்தனையும் நேர் நேரத்துக்கு முன்பு உங்களுக்கு கிடைக்கும் பகல் வேளையிலே. சரிதான் அம்மா, உங்களுடைய முடிவுரைக்கு நன்றாக முதல் நேயராக வந்து இறுதி வரை இருந்து இந்த நிகழ்ச்சி ஆழ்ந்து ரேவதியை போன்று
1: நல்லா பேச கத்துட்டு
0: ரேவதியை போன்று அழகாக அதை கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சிக்க, இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும், அப்பொழுது அவர்கள் தங்களை தாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். மீரா அம்மா தொகுத்து வைத்து செய்வார் நிகழ்வு, எல்லோரும் சொல்லிவிட்டு எல்லோரையும் சொல்ல வைத்து விடுவார். இறுதியாக சொல்லுங்கள். அது என்னவென்றால், எங்களுடைய உறவுகள் அந்த சபைக்கோளை அற்று எடுத்த உடனே தாங்கள் பேசக்கூடிய அந்த ஆற்றல் வர வேண்டும். வானொலி என்பது நேயர்களை பெறுவது மட்டுமல்ல, நேயர்களை ஆக்குவது ஊக்குவது தான் வானொலியின் கடமை. நன்றி மகளே, சிறப்புகள், வாழ்த்துக்கள். இன்று வந்து கலந்து கொண்ட உறவுகள் அத்தனை பேரும் மகள் ஷியாமலா கூறியது, ஷியாமலாவிலிருந்து தேவநாதன், அதைத் தொடர்ந்து மகாலிங்கம், அதைத் தொடர்ந்து யோகா ராஜி, அடுத்து வந்த ரேவதி, பின்பு ஓடி வந்தார் சாந்தி, என் அன்பு பேத்தி சிவரஞ்சினி. இவர்கள் எல்லோரும் பாடி எங்களை மகள வைத்த வேளையிலே திருப்புகளும் வந்து எங்களுக்கு ஒரு ஆன்மீகத்தை தந்து செல்கின்றது. அந்த வேளை இறுதியாக வந்து எங்களுக்கு தொகுப்புரையையும் இந்த ஒரு சின்ன உரையையும் தந்துவிட்டு சென்ற சியாமலாவுக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நீங்கள் கேட்ட பாடல்கள் நேயர் நேரத்துக்கு முன்பு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி வளமை போல இன்றும் நான் உங்களோடு இணைந்து அவர் தாள் பணிந்து நன்றி கூறி மீண்டும் மீண்டும் அல்லலும் துன்பமும் மீண்டும் சமாதானம் மக்கள் காண வேண்டும், அமைதியான வாழ்வு காண வேண்டும். நாங்கள் அறம் சீவகாருண்யம் மனிதனையும் காத்து கடைப்பிடித்து வாழ்வோம் இறைவா என்று கூறி இன்றைய நிகழ்ச்சி 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 3வது நாள் அற்புதமாக பாடுவோர் பாடலாம் நிகழ்வு நிகழ்த்துவதற்கு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கும் எனக்கு வழிகாட்டியாக இருந்து என்னை வழிநடத்தி கொண்டே இருக்கும் என் அன்பு மகள் மொன்றியல் தமிழ் வானொலி அதிபர் மீரா அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே என்று இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். என் அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாங்களும் நலமென்று கூறிக்கொண்டு அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்ற தமிழும் எனக்களித்த அறிவுகளையெல்லாம் பரவி இன்று காற்றலையில் வந்திருப்பதற்கு ஆளாக்கி வைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி இவர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி அவர்கள் தாழ் பணிந்து முகம் தெரிந்து தெரியாத என் உலகளாக இருக்கும் அன்பு நேயர்களே, உங்களுக்கும் வணக்கம் கூறி வருக வருக ஒன்று இணைத்துக் கொள்ளுகின்றேன் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலைக்கு கதம்பத்துக்கு.

இன்றைய கதம்பத்திலே எந்த நிகழ்ச்சி நான் ஆயத்தம் நீங்கள் ஆயத்தம் தானா என்று நான் கேட்டு எழுதிய போது அன்புடன் ஜெகவர் சாதிக் அவர்களும் அன்பு மகள் ஷியாமலாவும் வருக வருக வரவேற்க காத்திருக்கணும் நாங்கள் ஆயத்தம் என்று அன்போடு எழுதி நாங்கள் தயார் என்றதை கூறுவது போன்று கூறிய வேளையிலே ஏனையோரும் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு இன்று மொன்றியல் தமிழ் வானொலியில் 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 4வது நாள் தென்னகத்திலும் தமிழகத்திலும் எங்கள் ஏழுமணி திருநாட்டிலும் உலகளாக இருக்கும் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்ற வேளையிலே இந்த 4ஆம் தேதி ஒரு குழப்பமானதாக குதூகலமானதாக இரண்டும் கலந்த நாளாக இருக்கின்றது. காரணம் தென்னகத்து தேர்தல் முடிவுகள். குழப்பமும் குதூகலமும் நிறைந்து மக்கள் மத்தியிலே காணப்படும் இந்த வெகுவான வேளையிலே நாங்களும் காற்றலையில் ஓடி வந்து இன்றைய தினம் என்ன நிகழ்வை தரப்போகின்றோம் என்று எண்ணும் இந்த வேளையிலே தான் நாங்கள் அது 149வது பாட்டு சவாரி என்பதை உணர்கின்றோம்.

ஆனந்தமாக அப்பாவும் வந்துவிட்டார் என்று இன்னும் ஒரு தடவை போட்டு வாழ்த்துக்கூறும் என்ப மகளே, வணக்கம் வணக்கம், வந்துவிட்டேன். உங்கள் அனைவருடைய ஒற்றுமையோடும் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடும் எங்கள் காற்றலையிலே பாட்டு சவாரி 149 கேட்டு எங்கள் தீர்ப்பினை வழங்குவோம் என்று தென்னகத்து தேர்தல் முடிந்து தீர்ப்பை தெரிந்து கொண்ட நாம் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையின் வாரா வாரம் வரும் அந்த தேர்தலை சந்திக்கத்தானே வேண்டும். அந்த வகையிலே இன்று பாட்டு சவாரி தேர்தலிலே வாக்களிக்க இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் இருப்பது 8 மேல்நிலையில் இருக்கும் வேளையில் அது 22 தொடும் என்று ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தந்திருக்கின்றார்கள். நீண்ட பகல், சூரிய ஒளி, காற்றோட்டம் சிறப்பாக இருக்கின்றது. இங்கே கணுக்கள் எல்லாம் முகையை கொடுத்து மரங்கள் எல்லாம் அழகாக செழித்து கொண்டு வருகின்றதை நான் பார்த்து மகிழக்கூடியதாக இருக்கின்றது. பறவைகள் பிராணிகள் எல்லாம் தங்கள் தங்கள் கடமைகளில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். எங்கள் வானொலியின் காற்று அலை தரும் கலையகத்தின் வெளிப்பகுதியின் தாழ்வாரத்திலே உள்ளே ஒரு துவாரத்துக்குள்ளே வீடு சமைத்து அதற்குள்ளே அவர்கள் குடும்பம் அமைத்து தங்கள் ஜீவனோபாயத்தை நடத்துகின்றார்கள். இரண்டு உறவுகள் அவர்களை கண்டதும் எங்கள் பழைய உறவுகள் வந்துவிட்டார்களே என்ற குதூகலிப்போடு நான் இருக்கின்றேன். நீங்களும் இன்று மகிழ்வாக இருப்பீர்கள், ஒரு சிலர் நெகிழ்வாக இருப்பீர்கள். எதிர்பார்ப்புகள் மாறி மாறி வருவது உலக நியதி. மாற்றம்தான் உலகத்திற்கு முக்கியமான ஒன்று. அது மாற்றம் வரும்பொழுது அது ஏமாற்றமாகவும் இருக்கும், நல்ல மாற்றமாகவும் இருக்கும். தடுமாற்றம் இல்லாமல் நாங்கள் இருக்க வேண்டும், நடப்பதை காண்போம். எங்கே இன்றைய பாட்டு சவாரி 149 வருவதற்கு முன்பு ஒரு சிறிய பரீட்சை. இன்று பாட்டு சவாரிக்கு வளமை போல 5 பாடல்கள் வந்திருக்கின்றன. அந்த 5 பாடல்களும் ஒன்றன் மீன் ஒன்றாக ஒரே நேரத்தில் ஒலிக்க இருக்கின்றன. அது என்ன பாடல் வரியாக இருக்கலாம் என்றதை கண்டுபிடிக்கும் வகையில் சில தரவுகளை நான் கொடுக்கும்போது யார் நான் கூறி முடித்து ஒரு நிமிடத்துக்குள்ளே இங்கே பதிவிடுகிறார்களோ அவர்களுக்காக ஒரு பாடல் வெற்றி பாடல் என்று கொடுக்கப்படும். அவர் கண்டுபிடித்து விட்டார் கெட்டிக்காரன் என்று கூறிக்கொண்டு அதற்குரிய தரவுகளை தர இருக்கின்றேன் நண்பர்களே. அந்த தரவுகள் இன்று வரும் பாடல்கள் 5 ஒன்றன் மீன் ஒன்றாக ஒலிக்கும் வேளையிலே 2 எழுத்துக்களை கொண்ட பதம்தான் என்று கூடி வருகின்றது. 2 எழுத்துக்களில் வந்த அந்த பதத்திலே தான் 5 பாடல்களும் வருகின்றது. அதிலே ஒரு தடவை அந்த 2 எழுத்துக்களும் 2 தடவை அந்த எழுத்துக்களும் பெறக்கூடிய கிளவி என்ற இலக்கண முறையிலும் அந்த பாடல் அமைந்திருக்கிறது. உங்களுக்கு அதிலே நீங்கள் போக தேவையில்லை. எல்லாம் 2 வரியிலே அமைந்த பாடல்கள். இந்த பாடல்கள் அந்த 2 வரி எதை கூறுகின்றன? நாங்கள் எங்களுடைய கணக்கு வழக்கு போக்குவரத்து நாள் திகதி எல்லாம் பார்க்கும் பொழுது எண்களை உபயோகிக்கின்றோம். பொக்கிசத்து கூட உபயோகித்திருக்கின்றோம். பொக்கிசத்திலே 1 எண்ணிலிருந்து 20 எண்கள் வரைக்கும் இருக்கு. அதே போன்ற அந்த எண்களை குறிக்கின்ற பதம், இப்போ 2 எழுத்துக்கள்னா 1 என்ற பதமும் வருந்தானே, ஓ ரூ 2 எழுத்துக்களை கொண்டது எண்கள். அதே போன்று இதுவும் எண்களை குறிக்கின்ற 2 பதம். அதிலே 5 பாடல்கள் அடுத்தடுத்து தரப்போகின்றேன். அந்த எண்கள் 2 அதிகூடிய தொகையை கூறுகின்ற எண்களாக இருக்கும். அதை கண்டுபிடியுங்கள். இதில் இப்பொழுதிலிருந்து 1 நிமிடத்துக்குள்ளே யார் எங்களுக்கு கூறுகின்றார்களோ அவர்களுக்கு வெற்றியாளர்களாக பதிவு செய்து 1 பாடல்களை, அதாவது வந்து 2 எழுத்துக்கள் அது தொகையை குறிப்பது, அதி உயர்ந்த தொகையை குறிக்கும் பதமாக 2 எழுத்துக்களில் கூடிய பதத்திலே தான் இன்றைய பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. இங்கே தரப்பவர்கள் தாருங்கள் பார்க்கலாம், ஓடி வாருங்கள்.

0: இருவர் வந்து வரவேற்பு தந்த போலையில் அந்த இருவரிலே முதல் தந்தவர் ஷியாமலா அவர்கள் தந்திருக்கின்றீர்கள் மகளே ஒரு பதம் கோடி என்று. அதை தொடர்ந்து பின்னால் ஜெகபர் சாதிக் நீங்களும் தந்திருக்கின்றீர்கள் கோடி என்றுதான். ஆதலால் அந்த கோடி என்ற பதம் மிகவும் சரியான பதம். இருவரும் ஒரே நேரத்தில் தான் அழைத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய அழைப்பு ஒரே நேரத்தில் ஒன்றின் பின் ஒன்றாக வந்தபடியால் உங்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தருவதோடு கெட்டிக்காரர்கள் என்று இருவரையும் வாழ்த்தி கொண்டு உங்களுக்காக ஒவ்வொரு பாடல் காற்றலையை தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றது ஒன்றியல் தமிழ் வானொலி. நீங்கள் வரும்போது உங்களுக்கான கண்டுபிடித்து வெற்றி பெற்றதற்கான பாடலை கேட்கலாம். அதை விட உங்கள் கலந்து கொள்வதற்கும் ஒரு பாடல் இருக்கின்றது. இன்றைக்கு உங்கள் இருவருக்கும் இரண்டு இரண்டு பாடல்கள் கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
0: நெஞ்சம் உண்டு நேரம் உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அருமையான ஒரு பாடலை இந்த ஆரம்ப இசை இடை இசைக்காக நாங்கள் புகுத்தி இருக்கின்றோம். பாட்டு சவாரியின் பாடலே சந்தோஷம் தரும் சவாரி போவோம் என்றும் பாடுகின்றது. நாங்கள் சந்தோஷமாக இன்றைய பாட்டு சவாரி நிகழ்ச்சி எடுத்துச் செல்வதற்காக கோடி என்ற பதத்தை தாங்கி ஐந்து பாடல்கள் கூடி வருகின்றன ஒன்றன் பின் ஒன்றாக. அது எங்களை நாடி உங்களை நாடி வரும்பொழுது நாங்கள் ஓடி வந்து தேடி வாக்களித்து அதை நாங்கள் வெற்றி பெற கூடி செய்வோம் என்ற வகையிலே உங்கள் அனுமதியோடு முதலாவது பாடலை ஒலிபரப்ப இருக்கின்றேன். அந்த முதலாவது பாடல் இன்று வந்த பாடல்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல்கள். ஆனால் அடிக்கடி கேளாமல் இடைக்கிடை கேட்டாலும் வித்தியாசமான இசையமைப்பாளர்கள் வித்தியாசமான பாடகர்களாக வருகின்றார்கள். இந்த பாடல் முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் ஜீன் ரோல்டன் என்பவர் இசையமைத்த ஒரு பாடல். அந்த பாடலை பிரதீப் குமார் அவரோடு நித்யஸ்ரீயும் இணைந்து பாடிய உங்களுக்கு பழக்கமான பரிச்சயமான ஒரு மிகவும் சிறந்த பாடல் மெகண்டி சர்க்கஸ் என்ற திரைப்படத்தில் பாடிய பாடலாக ஒலிக்க வருகின்றது. எங்கே அந்த பாடலை கேட்போமா? பிரதீப் குமார் நித்யஸ்ரீ அவர்கள் பாட, ஜீன் ரோல்டன் அவர்கள் இசையமைத்த மெகண்டி சர்க்கஸ் திரைப்படத்து பாடல் இதுவோ.

சிறப்பான அந்த பாடல் மெகண்டி சர்க்கஸ் என்ற திரைப்படத்திலிருந்து பாடியது. முதல் முதலில் இந்த நாட்களுக்கு முன்பு இந்த பாடலை எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலிக்கு அறிமுகப்படுத்தியவர் எங்கள் வண்டிக்கீர் சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள். அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்களில் இந்த பாடல் ஒளிபரப்பப்பட்டது முதல் என்பது எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. கோடி அருவி கொட்டுதே அடி என்னோடே என்ற அந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். அந்த பாடலை பிரதீப் குமார், நித்யஸ்ரீ இருவரும் பாட வேண்டும் என்று இந்த திரைப்படத்துக்காக இசையமைத்த ஜீன் ரோல்டன் அவர்கள் இசையமைத்திருக்கின்றார். அங்கே முதலாவது பாடலை கேட்டுவிட்டோம் அல்லவா. தொடர்ந்து ஐந்து பாடலை கேட்கும் பாக்கியம் எங்கள் பாட்டு சவாரியில் இருக்கின்றதல்லவா. அந்த வகையில் பாட்டு சவாரி 149 அலங்கரித்து இரண்டாவது பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடல் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களும் இசைக்கோயில் ஜானகி அம்மாவும் பாட வேண்டும் என்று இசை ஞானி அவர்கள் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார். நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திலிருந்து கோடி என்ற பதம் தாங்கி இரண்டாவது வரிசையிலே நின்று இப்படி பாடுகின்றது.

கோடி என்ற பதத்தை தாங்கி பாடிய இரண்டாவது பாடலை கேட்டோம். நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திலிருந்து பாடும் நிலா மறைந்த எங்களுடைய டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலும் இசைக்குயில் ஜானகி அம்மாவின் குரலும் இணைந்து ஒலிக்க இசை ஞானி அவர்கள் இசையமைத்து கொடுத்த கோடி இன்பம் மேனி எங்கும் என்று ஆரம்பித்த பாடல். அப்படி என்றால் மூன்றாவது கோடி எப்படி இருக்கும் என்றால் அது கோடி கோடியாக வர இருக்கின்றது. காவலர் குடியிருப்பு என்ற ஒரு திரைப்படம் வந்ததல்லவா, அந்த திரைப்படத்திலே ஷரீத் அவர்களும் பிரியா ஹமேஷ் இருவரும் இணைந்து பாடிய பாடலாக ஜேம்ஸ் வசந்த் அவர்கள் இசையமைத்து கொடுத்த ஒரு பாடல் கோடி கோடியாக கொட்ட வருகின்றது. கேட்போமா அந்த பாடலை?

கோடியில் ஆரம்பித்து கோடி கோடியாய் கொட்டி பாடி சென்றது மூன்றாவது பாடல். மூன்றாவது பாடலை மூன்றாவது வரிசையிலிருந்து பாடிய வேளையிலே அந்த பாடலை ஜேம்ஸ் வசந்த் அவர்கள் பிரியா ஹமீர் ஷரீத் அவர்களை வைத்து காவலர் குடியிருப்பு என்ற திரைப்படத்துக்கு பாட வைத்திருக்கின்றார். அந்த பாடலிலே ஆர் பி பட்நாத் என்ற இசையமைப்பாளர் விஜய் ஜேசுதாஸ் அவர்களின் குரலில் ஒரு பாடலை பதிவு செய்து ஜெயம் என்ற திரைப்படத்தில் பாட வைத்திருந்தார். அந்த பாடல் இப்பொழுது கோடி கோடியாக பாட வருகின்றது. கேட்போமா நான்காவது பாடலையும்?

கோடியாக வந்து கோடி கோடியாக வந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நான்கு பாடல்களை ஒன்றன்பின் ஒன்றாக, இறுதியாக ஒரு பாடல் கோடி கோடியாக கொட்டப்போகின்றதோ என்று எண்ணும் வேளையிலே பொன்னர் சங்கர் என்ற திரைப்படத்திலிருந்து ஹரிஷரன் அவர்களது குரலிலே இசைஞானி அவர்கள் இசையமைத்து கொடுத்து பாட வைக்கின்றார். பொன்னர் சங்கர் திரைப்படத்திலிருந்து வரும் பாடல் ஐந்தாவது கோடியை கொண்டு வருகின்றது. இந்த ஐந்து கோடிகளும் கூடி பாடி இன்றைய தேர்தலை அமர்களப்படுத்த இருக்கின்றன. கேட்போமா ஐந்தாவது பாடலையும்?

ஐந்து பாடல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக கோடி கோடியாக கொட்டி குவித்தன எங்கள் செவியோரம். இதயம் நிறைந்து மகிழ்ந்து கேட்ட அந்த பாடலை இப்பொழுது தீர்ப்பளிக்கும் நிலை வந்தவுடன் சற்று தடுமாற்றம் இருக்கின்றதா? எல்லாம் நல்ல பாடல்கள்தான். என்றோ கேட்டவையாக இருந்தாலும், என்றே கேட்டதாக இருந்தாலும், எப்படி இதில் தீர்மானிப்பது? அது நல்லதென்று பார்க்கும் பொழுது இது அதைவிட நல்லதாக இருக்கின்றது, இது நல்லதென்று பார்க்கும் பொழுது இல்லை இல்லை மற்றது நல்லதாக இருக்கின்றது. ஒரு குழப்பத்திலே இருக்கின்றீர்கள். தேர்தல் என்றால் அப்படித்தான். நீங்கள் உங்கள் மனதுக்கு பிடித்த, உங்களுக்கு சரி என்று படுகின்ற பாடலுக்கு வந்து நீங்கள் வாக்களிக்கலாம். என்பது உறவுகளே, 12:07 நண்பகலாக எங்களுக்கு காட்டும் வேளையில் உங்களுக்கு இரவு நேரம் 9:36 என்று காட்டுகின்றது. 7:37 என்று ஆகிவிட்டது. இரவும் பகலும் நிறைந்திருக்கும், இணைந்திருக்கும். இந்த வேளையில் நாங்களும் இணைந்திருக்கின்றோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையிலே, தேர்தலிலே, பாட்டு சவாரி 149 கோடி என்ற பதம் தாங்கி ஐந்து பாடல்கள் கூடி வந்து பாடி சென்றனவல்லவா? நாடி வந்து நாங்கள் அதற்கு வாக்களித்து தேடிவிடுவோம் வெற்றியை என்று எண்ணும் இந்த வேளையில் எங்களுக்காக சந்தர்ப்பம் தரப்படுகின்றது. நீங்கள் நன்றாக சிந்தித்து வரவேண்டியது. 6478746415 என்ற எண்களோடு நீங்கள் அழுத்தி கைபேசியிலே எங்கிருந்தாலும் பேசி மகிழலாம். இந்த பணியிலே நீங்கள் இருந்தாலும், எங்குதான் இருந்தாலும், நீங்கள் உடனடியாக இணைந்து கொள்ளக்கூடிய தொலைபேசி, அதாவது கைபேசி எல்லோரும் உபயோகிக்கின்றீர்கள். அதிலே தான் நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் இணையதளத்திலே. அதனால் இணைவதற்கு சந்தர்ப்பம், இடம், ஏவல் பொருள் தேவையில்லை. எங்கிருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம், நீங்கள் வாக்களிக்கலாம். இதற்கு 2 தேவையில்லை. 1 அழைத்து வந்து உடனே பேசிவிட்டு உடனே நீங்கள் வாக்களித்து விட்டு உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டு செல்லுங்கள். அவையும் ஒளிபரப்பப்படும். அந்த வகையிலே கோடி அருவி கொட்டுதே என்ற பாடல், கோடி இன்பம் மேனி எங்கும் என்ற பாடலோடு, கோடி கோடி ஆசைகள் என்ற பாடலும், கோடி கோடி மின்னல்கள் என்ற பாடலோடு, கோடி கொட்டி கொடுத்தாலும் என்ற மெகண்டி செக்கஸ், நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று, காவலர் குடியிருப்பு, ஜெயம், பொன்னர் சங்கர் ஆகிய திரைப்படங்களில் ஜீன் ரோல்டன், இசைஞானி ஜேம்ஸ் வசந்த், ஆர்.பி. பட்நாத் இவர்களுடைய இசையோடு ஒலித்த வித்தியாசமான பாடகர்களின் குரலோடு வந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இப்பொழுது நீங்கள் ஒரு தீர்வுக்கு வந்திருக்க வேண்டும். வந்து வந்தவுடன் வாக்குச்சாவடி திறக்கப்பட்டிருக்கின்றது. வாருங்கள், வந்து இணையுங்கள், தாருங்கள் உங்கள் வாக்கினை. வாக்களிப்பது எங்கள் கடமை, எங்கள் உரிமை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இங்கே வாருங்கள்.

ஒழித்துக் கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியிலே பாட்டு சவாரி 149. உங்களுடைய வாக்குக்காக வாக்குச்சாவடி சாவடி திறந்து உங்கள் வாக்குகளை பெறுவதற்கு காத்துக்கொண்டிருக்கின்றன. இரகசிய வாக்கெடுப்பு.

0: ஐந்து பாடல்களை கேட்டுவிட்டு ஓடி வந்துவிட்டார் வாக்களிக்கிறதுக்கு. முதல் நேயராக எங்கள் அன்பு உறவு அன்பு மகள் ஷியாமலா. வணக்கம் மகளே ஷியாமலா. வணக்கம் மகளே. வணக்கம் மகளே. வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: ஏதாவது நல்ல செய்தி மழையை பற்றி?
1: வெளியில போய் உட்காந்துருந்தேன். விட கம்மியா கொஞ்சம் மழை பெஞ்சது. நான் வேலை போட்டோ எடுத்து அப்பா சொல்லிட்டு பாக்குறேன்.
0: அப்படியா? சிறப்பான. ஏன்னா நீங்க தானே பாடல்ல கேட்டீர்கள். வர சொல்லடி என்று ஒரு பாடலை கேட்டீர்கள், வந்து விட்டது. பாத்தீர்களா? கொஞ்சமா பெருசோ வந்தது தானே. வாக்கு பலித்திருக்கின்றது.
1: கோலம் போடுறதுக்கு புள்ளி வச்ச மாதிரி வச்சுட்டு காணாம போயிட்டீங்க.
0: அது பொல்லாத மலையம்மா. இந்த வெப்ப காலத்துல, கடுமையான வெப்ப காலத்துல ஒரு துளி இரு துளி வெள்ளம் வந்து மழை துளி அது பட்டால் சில சமயம் உடல்நல குறைவாக வரலாம். ஆனா பாரியதாக இல்லை, கவனமாக இருக்கணும். வரும் வரும், வந்து காட்டி விட்டதுதானே, அதெல்லாம் நிக்காது. வரும் வரும். எப்படி தேர்தல்கள் எல்லாம் அப்படி சென்றது? தேர்தல் முடிவுகள் கேட்டு எப்படி இருந்தீர்கள்? வாழ்த்துக்கள், சிறப்புகள். வாரது வரட்டும், ஏதோ நடக்கும் தானே. நம்மா சரி,
1: எப்படி இருந்தாலும் என் பிள்ளை சம்பாதிச்சா எனக்கு
0: காப்பாத்த. அது போதும், அது போதும். பிள்ளை இருக்கிற நம்பிக்கையோட அம்மா இருக்கும். சரி, வாழ்த்துக்கள். இப்ப நாங்கள் அரசியலுக்கு வைக்காம, இப்பொழுது எங்களுடைய அரசியல், எங்களுடைய பாட்டு சவாரி. ஐந்திலே ஐந்து 149 வந்து ஐந்து பாடம் கோடி கோடியாக கொட்டி விட்டு போகின்றது. உங்களுக்கு விருப்பமானது எந்த கோடி தேவையோ அதை அள்ளிக்கொள்ளலாம். முதலில் நாங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று உங்கள் வாட்டை உங்களுக்கு ராசியான கையினாலே முதல் வாக்கினை தாருங்கள். செல்வம் பாருங்கள், அங்கே வாருங்கள்.

0: காட்டலைக்கு வந்துவிட்டோம் மகளோடு, நல்லதோர் பாடலை தெரிவு செய்து தந்திருக்கிறீர்கள். அந்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன் முதல்வர். சரி, இப்பொழுது உங்களுக்கு இரண்டு பாடல்கள் இன்று கிடைக்க இருக்கிறது. ஒன்று வந்து உங்களுக்கான கண்டுபிடி, உடனே போட்டு விட்டீர்கள் கோடி என்ற பதத்தை, வெற்றி பாடலாக உங்களுக்கு எந்த பாடல் வேண்டும்? ஒரு பாடல் தாருங்கள். முதல்
1: வெற்றி பாடல் வந்துப்பா தேவதை படம் பா,
0: தேவதை. ஆமா, அதுல
1: ஜானகியம்மா பாடின கலி கலி என்று அப்படின்னு ஆரம்பிக்கல அந்த பாட்டுப்பா,
0: கலீர் கலீர் என்று பாடல், தேவதை
1: இரண்டாவது பாட்டு வந்து பெண்மணி அவள் கண்மணி படத்துல மூங்கிலை காடுகளே முத்து மழை மேகங்களே அந்த பாட்டுப்பா.
0: என்ன காடுகள்
1: வாழ்கிறாமம்மா பாடின பாட்டு?
0: என்ன பாடுகள் அம்மா, என்ன காடு?
1: மூங்கி பெண்மணி அவள் கண்மணி படம்பா. மூங்கிலை காடுகளே முத்து மழை மேகங்களே அந்த பாட்டுப்பா.
0: அருமையான பாடல் இல்லையா?
1: அது ரெண்டு பாட்டு இருக்கும்பா, வாணிஜியராமம்மா பாடின ஒண்ணு, எஸ்பிபி பாடின பாட்டு.
0: உங்களுக்கு இது வேண்டும்?
1: எனக்கு வாணியம்மா பாடின பாட்டு,
0: வாணியம்மா
1: பாடின,
0: வாணியம்மா பாடிய பாடல் உங்களுக்கு வேண்டும். இது வந்து என்ன திரைப்படம் சொன்னீர்கள்? கண்மணி
1: அவள் கண்மணிப்பா,
0: பெண்மணி அவள் கண்மணியா?
1: கண்மணி, ஆமாப்பா.
0: ஆமா, கண்மணி அவள் பெண்மணியா அல்லது பெண்மணி அவள் கண்மணி?
1: பெண்மணி அவள் கண்மணி.
0: அப்படி வருகிறது, பெண்மணி அவள் கண்மணி. அருமையான கருத்து. அதே நேரம் கண்மணி அவள் பெண்மணி என்று வந்தால் சின்ன பெண்ணை குறிக்கும். பெண்மணி அவள் கண்மணி என்ற திரைப்பட பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும். நல்லதோர் பாடல் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். இரண்டு பாடலும் சிறப்பான பாடல், கேட்பதற்கு மகிழ்வாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வலைத்தளத்திலே நீங்கள் இணையத்தை எங்களுக்கு நேயர் நேரம் விடுமுறை இருப்பதிலும் நல்ல நல்ல பாடல்கள் தருகின்றீர்கள். அற்புதமான பாடல்கள் அத்தனையும் அங்கே இருக்கின்றன. இடையிலே எனது தடை காரணமாக தராத நாள் பாடல்களும் அங்கே இருக்கின்றன. நான் சரியான நேரங்களிலே பார்த்து அவற்றை ஒளிபரப்புவேன், தவற விட மாட்டேன். இந்த பாடல் நன்றி மகளே. இப்பொழுது உங்களுடைய பாடல்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு அடுத்த உறவுக்கு இடம் கொடுப்போம். நன்றி நன்றி நன்றி நன்றி. இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். கலையகத்திலிருந்து வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டு சவாரி என்றும் 149வது பாட்டு சவாரியாக கோடி கோடியாக பாடலை தந்திருக்கின்றது. கோடிக்கணக்கான பாடலை நாங்கள் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது சியமல அவர்கள் வந்து வாக்களித்து சென்று விட்டார். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? ஓடி வாருங்கள், உங்கள் வாக்கினை தாருங்கள். நேரம் சரியாக 12:20 ஆகிவிட்டது. உங்களுக்கும் 9:50 காட்டிக் கொண்டிருக்கின்றது. வாக்களிக்க வருபவர்கள் விரைவாக வந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும்.

இனிமையான பாடல்கள் கோழி என்ற பதத்தை தாங்கி பாடிக்கொண்டிருக்கும் வேளையில் புதிய இசையமைப்பாளர்கள் பழைய இசையமைப்பாளர்கள் என்று இல்லாமல், புதிய பாடகர்கள் பழைய பாடகர்கள் என்று இல்லாமல், தமிழ் மொழி பாடகர்கள் வேற்றுமொழி பாடகர்கள் என்று இல்லாமல், இனிமையாக வரிகளை தாங்கி பதங்களை குறிப்பாடி கொண்டு செல்வதை கேட்டு மகிழக்கூடியதாக இருக்கின்றது. முத்தமிழில் ஒன்றான இசை, அந்த இசை தரும் பாடல்களை நாங்கள் திரைப்படத்திலிருந்து கேட்கும் பொழுது எங்களை அறியாது எங்கள் உள்ளங்களை ஈர்த்து கொண்டிருக்கின்றது. இசையால் வசமாகாத இதயம் எது? இந்த இதயத்தை தூண்டும் நேரத்திலே பாடல்களை கேட்டு மகளும் வேளையிலே முன்றில் தமிழ் வானொலியின் உறவுகளுக்குள் பலர் இன்றைய தென்னகத்து தேர்தல் முடிவுகளில் திளைத்திருக்கின்றார்கள், மகிழ்ந்திருக்கின்றார்கள், ஒரு சிலர் நெகிழ்ந்திருக்கின்றார்கள், துன்ப சாகரத்தில் இருக்கின்றார்கள். ஒரு சிலர் ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, நமக்கு என்ன கவலை என்றும் இருக்கின்றீர்கள். இது முன்றியல் தமிழ் வானொலி, எங்கள் வானொலி. எங்களுக்காக தினமும் எத்தனையோ பாடல்களை, கோடிக்கணக்கான பாடல்களை ஒலிபரப்பி கொண்டிருக்கும் வேளை நாங்களும் எங்கள் கவலைகளை மறந்து எங்கள் நினைவுகளை மீட்டி பார்த்து எல்லாம் வாழக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்ற வானொலி கடந்த 29 வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றதே எங்களோடு, எங்களால் வளர்க்கப்பட்ட வானொலி அல்லவா. இந்த வானொலியில் மட்டுமல்ல, எத்தனை வானொலிகளில், எத்தனை தொலைக்காட்சிகள், எத்தனை வானொலி பெட்டிகளுக்குள்ளால் எல்லாம் பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கின்றது. வலைத்தளங்களுக்குள்ளே எல்லாம் அத்தனை பாடல்களையும் நாங்கள் இந்த இரண்டு செவியினாலையும் கேட்டு இதயத்திலே புகுத்தி நெகிழ்ந்தும் மகிழ்ந்தும் இருந்த வேளையிலே இன்று ஒரு சிறிய தேர்தலை பார்ப்போமா? இந்த பாடல் என்று ஒரு 5 பாடல்களை கொண்டு வந்து அந்த 5 பாடலுக்கும் இந்த 5 பாடலுக்குள்ளும் எந்த பாடல் சிறப்பாக இருக்கும் என்று நீங்கள் தீர்மானித்து பாருங்கள். இந்த தேர்தல் உங்கள் மனச்சாட்சிக்கேற்பவாறு. ஆனால் நாங்கள் கண்டுகொண்ட பெரும் தேர்தல், அரசியல் தேர்தல் எனக்காக மட்டுமல்ல, உனக்காக மட்டுமல்ல, எங்களுக்காக என்று எண்ணி நாங்கள் வாக்களிக்க வேண்டிய நேரம். எங்களுக்காக என்று, இது எனக்காக மட்டும், உங்களுக்கு விரும்பின பாடலுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். உங்கள் தெரிவிலே வந்து நீங்கள் இரகசியமாக வாக்களிக்கும் பொழுது வெற்றி பெற்ற பாடலை தந்தவர்களை தந்து இனியவருடைய பெயரும் குறிப்பிடப்பட மாட்டாது. அதனால் கவலைப்பட வேண்டாம், ஓடி வாருங்கள். 6478746415 என்ற இலக்கம் உங்களை காத்து கொண்டிருக்கின்றது.

64 7 8 7 4 1 5 என்பதுதான் மொன்றியல் தமிழ் வானொலியின் நேரொலிக்கான எண்கள். இந்த எண்களை இடையிடையே கூறி இந்த நிகழ்வு நடைபெறும் பொழுது நேரொலி என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். வேறு நிகழ்வுகளும் 24 மணி நேரங்களே ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும். அங்கே நேரங்கள் சில நிகழ்ச்சிகளில் குறிப்பிடப்பட மாட்டாது. குறிப்பிடும் பொழுது சில நிகழ்ச்சிகளில் நேரங்கள் பிழையாக உங்களுக்கு தோன்றும். அவை வந்து மறு ஒளிபரப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அடிக்கடி நேரம் கூறி தமிழ் வானொலியின் பெயரையும் கூறிக்கொண்டு எல்லா நிகழ்ச்சியும் நடைபெறும். ஆனால் நேரங்கள் கூறும் பொழுது உங்கள் நேரத்தை பார்ப்பீர்களா இருந்தால் சரியாக இருக்கும். அதனால் அது ஒரு நேரொலி என்று நீங்கள் ஓடி வந்து உலகின் எந்த பக்கத்தில் இருந்தாலும் இணைந்து கொள்ளலாம்.

0: பாட்டு சவாரி 149. வாக்களிக்க வந்திருக்கும் அடுத்த உறவை அழைத்துக் கொள்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். உங்களுடைய ஆதார அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும் அல்லவா வாக்களிக்க வரும்பொழுது?
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் ஐயா.
0: அங்கே சரி பார்த்துக் கொள்வோம். சரியாக இருக்கின்றது. நீங்கள் தான் இந்த நபர் தீர்மானம். எப்படி இருக்கு, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: வெயில் தாக்கம் அதிகமா இருக்கு.
0: அதிகம் அதிகம் சரி. வெயில் தாக்கம் உடலைத்தான். வாழ்த்துக்கள். மண்ணைத்தான், காய்ச்சித்தான், குடிக்கத்தான், எல்லாம் தான் தான் தான், வாழ்த்துக்கள் தான். சரி, இன்று உங்களுடைய காலநிலை இப்படி இருக்கு. எங்களுக்கு மிகவும் அற்புதமான காலநிலையா இருக்கின்றது. இப்பொழுது எங்களுக்கு இன்று 8 பாகையில் ஆரம்பித்தது. அது படிப்படியாக வந்து 22 பாகையை காண இருக்கின்றது. சூரிய பகவானும் கிட்டத்தட்ட 14 மணி நேரம் முன்பின்னாக நீண்ட பகலாக இருக்கப் போகின்றார் என்று தெரிய வருகிறது. மழை வருவதற்கு சான்றில்லை. இரவே லேசான துமி துமித்து விட்டது. இன்று நாங்கள் இப்பொழுது இதோ 16 பாகையை தொட்டுவிட்டோம். அப்படியே 23 பாகை வரை சென்று மீண்டும் குறைந்து கொண்டு வரும் என்று கூறப்படுகின்றது. நல்லதோர் நாளிலே நாங்கள் இருக்கும் வழியில் இந்த தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அல்லவா? அங்கே தேர்தல் முடிந்த கலையோடு இந்த தேர்தலுக்கும் அமைந்துவிட்டு வந்து விட்டீர்கள். நேற்று என்ன நடந்தது உங்களுக்கு? வீட்டில் இல்லையா?
1: வீட்டில் தான்.
0: அப்ப நேற்று என்ன நடந்தது? ஊரில் இருந்தீர்களா? ஊர் எங்க இருந்தீர்களா? உங்களை பார்த்து எதிர்பார்த்தார்கள் பல உறவினர்கள், கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இங்கே எனக்கு எழுத்து மூலம். கிருஷ்ணன் அவர்கள் வரவில்லையா, நலமாக இருக்கின்றாரா? கேட்டுக்கொள்ளுங்கள் அன்பு உறவுகளை, நேற்றைய தினம் விசாரித்தீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கிருஷ்ணன் வந்திருக்கின்றார், நலமுடன் வந்திருக்கின்றார், உளம் உளம் மகிழ்வோடு வந்திருக்கின்றார். வாழ்த்துக்கள். சரி, நாங்கள் இப்ப 5 பாடலையும் கேட்டோம். ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
1: செல்வோம்.
0: செல்லத்தானே வேண்டும் என ஐயா வாக்களிக்க வந்து விட்டு. சரி,
1: ஆமா.

0: வந்துவிட்டோம் காற்றடைக்கு. நீங்கள் தெரிவு செய்த பாடல் சிறந்த பாடலாக வர என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்காக என்ன பாடலை நாங்கள் ஒலிபரப்ப வேண்டும் கிருஷ்ணா?
1: கோடி கோடி இன்பம் பெறவே தேடி வந்த செல்வம்
0: ஆடவன் தெய்வத்திலேயே ஐயா. இந்த பாடலும் தெருவுக்கு வந்த பாடல்கள் ஒரு பாடல் தான். ஆனால் ஏதோ காரணங்களால் அவர் பின்னுக்கு நின்று விட்டார். அவர் அந்த சரியான புள்ளிகள் அவருக்கு கிடைக்கவில்லை. கோடி கோடி இன்பம் பெறவே என்ற பாடல், அது அதற்கு முன்பு இந்த பாடலுக்கு புள்ளிகளை கொடுத்து இதை தந்து விட்டபடியால் குழுவினராலும் குழுவினருடைய என்னுடைய தயாரிப்பு என்னுடைய படைப்பு. இருப்பினும் குழுவினர் என்று ஒன்று இருக்கின்றதில் ஆலோசனைக்கு அவர்களையும் கேட்டுத்தான் செய்தோம். மங்கள் சியாமலாவும் இதை பற்றி கூறியிருந்தார், கோடி கோடி இன்பம் பெறவேன்னு தான் நினைத்தேனப்பா அந்த பாடல் வரவில்லை என்று. உங்களை நான் நீங்கள் ஜெகபிரசாதை போன்றவரை நினைத்தேன் உங்களுக்கு விருப்பமான பாடல் என்று. இருப்பினும் இந்த பாடல்களையும் தெரிவை பார்ப்போம். உங்கள் தெரிவு வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நலமாக இருங்கள். உங்களுடைய இணையர் வந்திருக்கின்றாரா வரவில்லையா? சரி, அவர் படி நிமித்தம் இருக்கின்றார். ஒரு வாக்குங்களுக்கு குறைந்துவிட்டது, காரியமில்லை. நீங்கள் வந்து வாக்களித்ததற்கு பெருந்தன்மை. நலமாக இருக்கின்றீர்கள் என்று வந்து இணைந்து கொண்டதோடு எல்லோரும் மறந்திருப்பார்கள். வாழ்த்துக்களோடு விடைபெறுவோம். மீண்டும் சந்திப்போம். விரைவில் உங்களுடைய பதிலை பார்ப்போம். நன்றி ஐயா. நன்றி நன்றி கிருஷ்ணா. நன்றி நன்றி நன்றி.

இனிமையான இந்த பாடல் கூட எங்களுக்கு கோடி கோடியான மகிழ்ச்சியை தந்து சென்ற குழலே, கோடி என்ற பதம் தாங்கி ஒலிக்கின்ற பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டு தேர்தலிலே கொதித்திருக்கின்றன ஐந்து பாடல்கள். இந்த ஐந்து பாடல்களும் சரியான பாடல் எதுவென்று உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடலை தந்து செல்ல வேண்டும்.

எந்த வழி ஆனாலும் ஓடி வந்து விடுவார் எங்களுடைய அன்பு ஜோர்ஜ் அவர்கள். வணக்கம் ஜோர்ஜ், வணக்கம் ஜோர்ஜ், அழைத்தீர்கள், உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம் ஜோர்ஜ். மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. ஜோர்ஜ் அவர்கள் இணைந்தார்கள், அவருடைய இணைப்பை காணவில்லை, மீண்டும் அழைப்பார் என்று எண்ணிக்கொள்வோம். ஒலிக்கின்றது பாடல்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மன்னவரே. வணக்கம் ஜோர்ஜ். வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: நலமாம் வளமாம் ஆயிடுச்சா? உங்க ஆசிரியத்துல இருக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் உங்கள் அன்போடு மகிழ்வாக இருக்கின்றோம். பணியோடு இருக்கின்றீர்கள். பிஸியா அது வந்து நீங்கள் மிகவும் பலவாக இருக்கின்றீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது ஜோர்ஜ்? ஒரு தடவை கூறுங்கள். குவைத் நாட்டிலே சிறப்பு. சரி, நாங்கள் நலமாக இருக்கும் இந்த வேளையில் ஒரு தடவை பாக்கிச்சாவடி போவோம். வாருங்கள்.

0: வாழ்த்துக்கள் ஜோர்ஜ். நீங்கள் தெரிவித்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்தேன். இந்த வேளையில் எங்களோடு இணைந்து எங்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க எங்கிருந்தாலும் ஓடி வந்து எப்பொழுதும் ஓடி வந்து விடுவீர்கள். என்ன பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்ப வேண்டும் ஜோர்ஜ்?
1: புது புது அர்த்தங்கள்ல இருந்து கேளடி கண்மணி அந்த பாடல்.
0: அது இன்றைக்கு அந்த பாடல் வேண்டுமா உங்களுக்கு? கேளடி கண்மணி நல்ல பாடல்களை தருகின்றீர்கள். விடுமுறை விருப்ப நேரத்தில் விருப்பமான பாடல்கள் சிறப்பு. தொடருங்கள். வாழ்த்துக்கள். நலமாக இருங்கள். மகள்பாக இருங்கள். பார்ப்போம் இறுதியிலே எந்த பாடல் வெற்றி பெறுகிறது. நன்றி
1: நன்றி.
0: முன்னியர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே எந்த பணி இருந்தாலும் இங்குதான் அவர் இருந்தாலும் அவர் தமிழகத்தை விட்டு குவைத் நாட்டிலே வாழ்ந்தாலும் நீண்ட கால உறவு எங்கள் அன்பு ஜோர்ஜ். முன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருப்பார். எங்கள் எல்லோரையும் நன்றாக நேசித்துக் கொண்டிருப்பார். எப்பொழுதும் அவர் காதலே அந்த எங்களுக்கு பாடலை தருகின்ற கருவியை மாட்டிக்கொண்டு பணிபுரியும் வேளையிலும் சிந்தனை இங்கே தான் இருக்கும். அவருக்கு மூன்றியல் தமிழ் வானொலியில் வந்து பேசும் பொழுது, பாடல்களை கேட்கும் பொழுது, நிகழ்ச்சிகளை கேட்கும் பொழுது அவருக்கு தான் தமிழகத்திலே நாங்கள் எங்கள் உறவுகளோடு உறவு ஆடுவது போன்ற ஒரு உணர்வு அவருக்கு இருக்குன்னு கூறுவார். மிகவும் சிறப்பாக வந்து இணைந்து பாடலை தந்துவிட்டு வாக்கை தந்துவிட்டு செல்கின்றார். தொடர்கின்றது பாடல். நேரம் சரியாக 12:45 எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கும் 10:15 என்று ஈழத்தமிழ் மக்களோடு சேர்த்து காட்டிக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியை சரியான நேரத்துக்கு வரும் பார உறவுகள் வாக்களிக்க வருபவர்கள் விரைவாக வர வேண்டும். 6 4 7 8 7 4 6 4 1 5 இதுதான் எங்கள்

திருப்பதி, காசி, ராமேஸ்வரம் கோவில்களை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தரிசிக்கலாம். ஒவ்வொரு முறை இங்கு செல்லும் பொழுதும் சுவாமி உம்மை மீண்டும் தரிசிக்கும் வாய்ப்பை எனக்கு தந்தருளுக என்று பிரார்த்திக்க வேண்டும். புனர் தரிசனம் பிராப்திரஸ்தோ என்பர். அப்போது சுவாமியிடம் இன்னொரு கோரிக்கையும் வைக்க வேண்டும். நானும் என் குடும்பமும் நலமோடு இருப்பது போல உலகில் உள்ள அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என பிரார்த்திக்க வேண்டும். இதையே சர்வோ ஜன சுகினோ பவந்தோ என்று வேதம் குறிப்பிடுகிறது. பெண்கள் திருமாங்கல்யத்தை மஞ்சள் கயிற்றில் அணிந்தால் கணவன் மனைவி இருவருக்கும் நீண்ட ஆயுளும் பெண்களுக்கு சுமங்கலி பாக்யமும் உண்டாகும். மஞ்சள் கயிறு அழுக்காகிவிட்டால் புதிய கயிறை திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமைகளில் மாற்றுவது நல்லது. அன்று காலை நீராடியதும் சாப்பிடும் முன் சுவாமியை வழிபட்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து மாற்ற வேண்டும். மாலை இரவு நேரத்திலோ ராகுகாலம் யமகண்டத்திலோ மாற்றக்கூடாது. சாவி, ஊக்கு, தாயத்தை மாங்கல்யத்துடன் அணியக்கூடாது.

தத்துவ ஞானி சாக்ரடீஸிடம் ஒரு குணம் உண்டு. தன்னிடம் புதிதாக சீடராக சேர வருபவர்களுக்கு அவர் ஒரு பரீட்சை வைப்பார். தெளிந்த நீருள்ள ஒரு குளத்தை காட்டி, இதனுள் நீ என்ன பார்க்கிறாய் சொல் என்பார். இதை பல காலமாக கவனித்த மூத்த சீடன் ஒருவன், ஐயா, புதியவர்களிடம் நீங்கள் ஏன் இப்படி கேள்வி கேட்கிறீர்கள் என்றான். அதற்கு சாக்ரடீஸ், எனக்கு இந்த கேள்விக்கு புதியவர்கள் இரண்டு விதமான பதிலை சொல்கிறார்கள். சிலர், என் பிம்பம் குளத்து நீரில் தெளிவாக தெரிகிறது என்பார்கள். சிலர், குளத்துக்குள் மீன்கள் அழகாக நீந்துகின்றன, அடியில் பலவித செடிகள் வண்ணப்பூக்கள் முளைத்து உள்ளன என்பார்கள். இதில் முதல் தரப்பினர் சுயநலவாதிகள், தங்களை பற்றியே சிந்திப்பவர்கள். இவர்கள் தான் என்ற அகங்கார சிந்தனை கொண்டவர்கள். இவர்களால் மக்களுக்கு எந்த பயனும் இருக்காது என முடிவெடுக்கிறேன். எனவே குளத்துக்குள் இருக்கும் மற்ற விஷயங்களை காண்பவர்களையே என் சீடனாக ஏற்கிறேன் என்றார். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்காகவைகளையும் நோக்குவானாக என்கிறது பைபிள்.

இது ஆரோக்கிய நேரம். பழங்கள் பலம் தரும். பழங்களை நாம் எப்படி சாப்பிட வேண்டும், எப்பொழுது சாப்பிட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளலாம். பழங்களை கடித்து சாப்பிடுவதே சிறந்தது. முன் பற்களில் மட்டும் கடித்து உடனே விழுங்கிவிடக் கூடாது. அனைத்து பற்களிலும் பழங்கள் படுமாறு நன்றாக வாயில் அரைத்து விழுங்க வேண்டும். ஆப்பிள், பேரிக்காய், கொய்யா போன்றவற்றை நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். மென்று சாப்பிடும் போது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கும். பழங்களை ஜூஸாக அருந்துவதை கூடுமானவரை தவிர்க்க வேண்டும். உடல் நலம் குன்றியவர்கள், பழங்களை சாப்பிட மறுக்கும் குழந்தைகள், மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்கள், முதியோர்கள் ஜூஸாக வேண்டுமானால் சாப்பிடலாம். பழங்களை ஜூஸாக்கும் பொழுது நார்ச்சத்துக்கள் அகன்றுவிடும். மேலும் நுண் ஊட்டச்சத்துக்களும் கிடைக்காது. பழங்களை நறுக்கி சாப்பிட விரும்புபவர்கள் பெரிதாக நறுக்கி சாப்பிட வேண்டும். சிறியதாக நறுக்கி சாப்பிடக்கூடாது. பழங்களின் விதைகளே நேரடியாக விழுங்கக்கூடாது. எனவே பப்பாளி, ஆப்பிள், திராட்சை போன்ற பழங்களை இருக்கும் கொட்டைகளை துப்பிவிட வேண்டும். எப்பொழுது சாப்பிட வேண்டும் இந்த பழங்களை? பொதுவாக பழங்களை உணவுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது. உணவுடன் சேர்த்து சாப்பிடும் போது பழங்கள் தான் முதலில் ஜீரணம் ஆகும். உணவு அரை மணி நேரம் கழித்துத்தான் ஜீரணம் ஆகும். இதனால் செரிமான மண்டலம் பாதிக்கப்படும். சாப்பிட்டவுடன் வாழைப்பழம் சாப்பிடுவது தவறான பழக்கம். ஆரம்ப கட்டத்தில் எந்தவித தொந்தரவுகளும் வராது. தினமும் உணவு உண்ட பிறகு வாழைப்பழம் சாப்பிடுவது தொடர்ந்தால் படிப்படியான செரிமான மண்டலம் பாதிப்படையும். உணவு உண்பதற்கு முன்னர் பழங்களை சாப்பிட வேண்டும். பழங்களை சாப்பிட்ட அரை மணி நேரத்திற்கு

பிறகு உணவு உட்கொள்வது நல்லது. நன்றாக பசிக்கும் போது பழம் சாப்பிடுவது உடனடி எனர்ஜி தரும். அதன் பின்னர் அரை மணி நேரம் கழித்து உணவை சாப்பிடலாம். ஓர் உணவு வேளைக்கும் இன்னொரு உணவு வேளைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் பழங்களை சாப்பிடுவது மிகவும் நல்லது. இன்றைய பழங்களாக நாம் பப்பாளியை பற்றி அறிந்து கொள்ளலாம். பப்பாளி தற்போது அனைத்து காலங்களிலும் கிடைக்கும் ஒரு பழம். இதன் விலையோ குறைவு, ஆனால் பலன்களோ ஏராளம். இனிப்பான பப்பாளி சத்துக்கள் மிகுந்தது. மஞ்சள், சிவப்பு நிற பழங்களாலும் சில சமயம் பச்சை கலந்த நிறத்திலும் உள்ளது. வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய பழம் இது. இதில் விட்டமின் ஏ உயிர் சத்து உள்ளது. பல் தொடர்பான குறைபாட்டிற்கும் சிறுநீர் பையில் உண்டாகும் கல்லை கரைக்கவும் பப்பாளி சாப்பிட்டால் போதும். மேலும் நரம்புகள் பலப்படவும் இரத்த விருத்தி உண்டாகவும் ஞாபக சக்தி அதிகரிக்கவும் பப்பாளி சாப்பிடுங்கள். அடிக்கடி பப்பாளி பழத்தினை உண்டு வருபவர்கள் எவ்வித நோய்க்கும் ஆளாக நேரிடாது. எந்த வகையான தொற்று நோய் பரவினாலும் அது அவர்களை தாக்காது. பப்பாளி பழத்தில் இயற்கையாக விஷக்கிருமிகளை கொல்லும் சங்கதி உள்ளது. இதனுடைய மருத்துவ பலன்கள் இன்று நாம் பார்த்தோமானா, பப்பாளி பழத்தை அடிக்கடி குழந்தைகளுக்கு கொடுத்து வர உடல் வளர்ச்சி துரிதமாகும், எலும்பு வளர்ச்சி, பல் உறுதி ஏற்படும். பப்பாளி காயை கூட்டாக செய்து உண்டு வர குண்டான உடல் படிப்படியாக மெலியும். தொடர்ந்து பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வர கல்லீரல் வீக்கம் குறையும். பப்பாளி பழத்தை தேனில் சேர்த்து சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி குறையும். நன்கு பழுத்த பழத்தை கூழாக பிசைந்து தேன் கலந்து முகத்தில் பூசி ஊறிய பின் சுடுநீரால் கழுவி வர முகத்தில் சுருக்கம் மாறி முகப்பொலிவும் ஏற்படும். என்ன நேயர்களே, பப்பாளி பழத்தின் சத்தையும் அதனுடன் அழகு குறிப்பையும் சேர்த்தே நாம் இன்று பார்த்து விட்டோம் அல்லவா? இணைந்திருங்கள். இது MTR FM.

குட்டி கதையை பார்க்கலாமா? மாணவர்களே, உங்களுக்காக ஒரு கதை. ஏகலைவன் வேடர்களின் தலைவன். தன் மக்களுக்கு உணவூட்ட குல தர்மப்படி காட்டு விலங்குகளை வேட்டையாடி வந்தான். ஒருமுறை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அவர்களின் குருவான துரோணர் காட்டுக்குள் வில் வித்தை அளிப்பதை பார்த்தான். தனக்கும் வித்தை கற்றுத்தரும்படி அவரிடம் வேண்டினான். ஏகலைவா, இவர்கள் நாடாள போகிறவர்கள், இவர்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பர். அப்பொழுது தங்களை மட்டுமின்றி தங்கள் நாட்டு மக்களையும் பாதுகாக்க இவர்களுக்கு வில்வித்தை அவசியம். ஆனால் வயிற்றுக்காக மிருகங்களை வேட்டையாடும் உனக்கு இதை கற்றுக் கொடுத்தால் அவற்றிற்கு மிக அதிகமாக துன்பம் நீ தருவாய். உணவுக்காகவோ அல்லது விலங்குகள் உன்னை துன்புறுத்த வரும்போதோ மட்டும்தான் நீ வில்லெடுக்க வேண்டும். வேடனான உன்னால் அப்படி இருக்க முடியாது என்று சொல்லி மறுத்துவிட்டார். ஆனாலும் அவர் பாண்டவ கௌரவர்களுக்கு வில் பயிற்சி கொடுப்பதை மறைந்திருந்து கவனித்த ஏகலைவன் துரோணரை தன் மானசீக குருவாக ஏற்று தானாகவே வில் வித்தையை கற்றுக்கொண்டான். அதில் ஒன்றுதான் மிருகங்களின் வாயை கட்டும் பயிற்சி. இந்த பயிற்சி தனக்கு மட்டும்தான் தெரியும் என அர்ஜுனன் இருமாந்து இருந்தான். ஆனால் அர்ஜுனன் ஒருமுறை காட்டிற்குள் ஒரு நாயுடன் தெரிந்த போது அதன் சப்தத்தை கேட்டு தூரத்திலிருந்தே வில் எறிந்து அதன் வாயை கட்டிவிட்டான் ஏகலைவன். ஆச்சரியமும் பொறாமையும் கொண்ட அர்ஜுனன் துரோணரிடம் இது பற்றி சொல்ல, துரோணர் ஏகலைவனை தேடி வந்து இந்த கலையை எப்படி கற்றாய் என்று கேட்டார். அவன் மறைந்திருந்து கற்ற விஷயத்தை மறைக்காமல் சொல்லவே, அப்படியானால் குரு தட்சிணையாக உன் கட்டை விரலை கொடு என்றார். அப்பொழுது ஏகலைவன் கண்மூடி கிருஷ்ண பகவானை தியானித்தான். கிருஷ்ணன் அவன் மனதில் தோன்றி விரலை கொடுத்து விடும்படி கூறினார். அவனும் சற்றும் யோசிக்காமல் கொடுத்து விட்டான். தர்மம் காப்பாற்றப்பட பிற்காலத்தில் குருக்ஷேத்திர யுத்தம் வரப்போவது கண்ணனுக்கு தெரியும். அப்பொழுது தர்மத்தை காக்கும் தலைவனாக அர்ஜுனன் இருப்பான். ஏகலைவனுக்கு அர்ஜுனனுக்கு தெரிந்த கலைகள் எல்லாம் தெரிந்திருப்பதால் அவன் தன் குரு துரோணர் பக்கமே இருந்திருப்பான். அது கௌரவர்களுக்கு சாதகமாகிவிடும். ஏனெனில் துரோணர் கௌரவர் பக்கம் இருந்தார். அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளியான ஏகலைவன் அவனை கொன்று விடுவான். உலகத்தில் தர்மம் செத்துவிடும். எனவேதான் கண்ணன் ஏகலைவனை அப்பொழுது தடுத்துவிட்டார். ஆனால் ஆசிரியர் சொல்லையும் ஆண்டவன் சொல்லையும் கேட்ட அவனுடைய புகழ் இப்பொழுதும் நிலைத்து நிற்கிறது. குரு சொல்லுக்கு தலை வணங்கிய கோமான் யார் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் நமது நினைவில் முதலில் வருபவர் ஏகலைவன்தான். அது மட்டுமல்ல, பிற்காலத்தில் தான் செய்த செயலுக்காக கிருஷ்ண பரமாத்மா ஏகலைவனின் மகன் மூலமாகவே மரண தண்டனையும் அனுபவித்து விட்டார். ஆம், ஏகலைவனின் மகன் ஜலன் என்பவன் கிருஷ்ணரின் கால் கட்டை விரல் மீது அம்பெய்து அவரை கொன்றான். கடவுளே மனிதனாக பிறந்தாலும் இறப்பை சந்தித்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் கிருஷ்ணர் இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். சரஸ்வதி பூஜை நன்னாளில் ஆசிரியர்களின் சொல் கேட்டு ஏகலைவன் போல உயர்ந்த ஸ்தானத்தை அடைய மாணவர்கள் உறுதியெடுக்க வேண்டும். இணைந்திருங்கள் ஒரு பாடல்.

எம்டிஆர் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய அதிகாலை வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நலமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த அருமையான காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவிப்பது தமிழகத்தின் கலையகத்திலிருந்து நான் உங்கள் நண்பன் அப்துல் பாசித்.

இன்றைய புதுகை தென்றல் உங்களுக்காக பல விடயங்களை வழக்கம் போல தரப்போகிறது. அதோடு கூட இனிமையான பாடல்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது அதிகாலையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்ல பழக்கங்கள், அதைத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வழக்கமாக சில தரப்போகிறது. அதோடு கூட இனிமையான பாடல்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது அதிகாலையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்ல பழக்கங்கள், அதைத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வழக்கமாக சில வெற்றியாளர்கள் கடைபிடிக்கிற பழக்கங்களும் கூட இந்த அருமையான பழக்க வழக்கங்கள். இந்த பழக்கங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவது உறுதி என்று கூறலாம். அந்த பழக்கங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளலாம் இந்த பாடலுக்கு பிறகு. அன்பு சொந்தங்கள், இணைந்திருப்பது MTR FM இன் பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் கொண்டு வரும் பாடல்

அன்பு சொந்தங்கள், கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இனிய வானொலி. இதயங்களை இணைக்கும் இனிய வானொலி MTR FM ஓடு இணைந்திருக்கிறீர்கள். புதுகை தென்றல் உங்களுக்காக சுகமான ராகங்களோடு இனிய நல்ல நடைமுறைகளையும் உங்களுக்கு சொல்லித் தருகிறது. இன்றைய புதுகை தென்றலில் நாம் தெரிந்து கொண்டிருப்பது, அதிகாலையில் வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் அற்புதமான பழக்கங்கள் என்ன அப்படிங்கறதான் இன்றைய நிகழ்ச்சியில் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அற்புதமான பழக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்தால் நாமும் கூட அதை வாழ்க்கையில் பின்பற்றலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த பழக்கங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து வெற்றியாளர்கள் அனைவருமே அதிகாலையில் விழித்தெழுபவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது அந்த முதன்மையான பழக்கம். அதிகாலை அதாவது 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக இந்த காலத்தில் எழுபவர்களாக இருந்தார்கள். வெற்றியாளர்கள் அனைவருமே அதிகாலையில் துயிலும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இதைத்தான் நம் வாழ்க்கையில முதல்ல கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான ஒரு பழக்கம். தொடர்ந்து பேசுவோம். புதுகை தென்றல் சுமந்து வரும் அடுத்த ராகம்.

எம்டிஆர் அன்பு சொந்தங்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொதிகை தென்றல் அதிகாலையில் வசந்தமாக உங்கள் உள்ளங்களில் ஒழித்துக் கொண்டிருக்கும் இனிய சுகமான ராகங்களோடு இனிய பல விடயங்களையும் அன்றாடம் எடுத்து வருகிறது நம்மளுடைய பொதிகை தென்றல். பொதிகை தென்றலில் அடுத்ததாக நம்ம தெரிஞ்சிக்க போற விஷயம், அதிகாலை வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் பழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறதுல அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விடயம் வந்து காலை உடற்பயிற்சி. உடற்பயிற்சி அப்படிங்கிறத விட யோகா, உடற்பயிற்சி பிளஸ் யோகா, இந்த ரெண்டு பழக்கங்களை எதையாவது ஒன்றை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடற்பயிற்சியும் கூட எவ்வளவு நேரம் அப்படின்னா, சாதாரண ஏதாவது ஒரு பயிற்சியாக இருக்கலாம். காலை கடன்களில் முடிக்கிறதுக்கு முன்னால், காலையில் துயில் எழுந்ததுக்கப்புறம் செய்ய வேண்டிய இன்னொரு பழக்கம் இருக்குது, அதை நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

இந்த அதிகாலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இதமானதாக சுகந்தமானதாக சுகமானதாக அமைய வேண்டும் என்று எம்டிஆர் வானொலி வாழ்த்துகிறது. பணிகளுக்காக தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் அவர்களது பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது எம்டிஆர் வானொலி. அதேபோல பயணங்களில் இருப்பவர்கள் அவர்களது பயணங்கள் சுகமாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம்மில் பொதுகை தென்றலில் இப்போது நாம் தெரிந்து கொண்டிருப்பது வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் சிறந்த பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி துயில் எழுவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய இன்னொரு அற்புதமான ஒரு விடயம் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், அதிகாலை பழக்கங்களே ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் வந்து இந்த கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 4 மணிலிருந்து 5 மணிக்குள்ளாக துயில் எழும்போது நாம் செய்ய வேண்டிய இன்னொரு அற்புதமான ஒரு விடயம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, துயில் எழுவதற்கு முன்னால் தூக்கம் கலைந்ததுமே வந்து நம்ம கண்களை மூடிக்கொண்டு சொல்ல வேண்டிய இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, இன்றைய நாள் எனக்கு அற்புதமான நாள், இந்த நாள் வந்து அற்புதமாக இருக்கிறது, என் உடல்நலம் மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சுகமானதாக இருக்கிறது, இன்றைய நாள் எல்லாம் எனக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை நாம் மனதுக்குள் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்படி தொடர்ந்து சொல்வதனால் என்ன நிகழ்கிறது என்பதை தொடர்ந்து பேசுவோம். இன்னும் ஒரு அழகான பாடல், சுகந்தமான பாடல் உங்களுக்காக சுமந்து வருகிறது பொதுகை தென்றல்.

இந்த அதிகாலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இதமானதாக சுகந்தமானதாக சுகமானதாக அமைய வேண்டும் என்று எம்டிஆர் வானொலி வாழ்த்துகிறது. பணிகளுக்காக தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் அவர்களது பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது எம்டிஆர் வானொலி. அதேபோல பயணங்களில் இருப்பவர்கள் அவர்களது பயணங்கள் சுகமாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம்.

பொதிகை தென்றல் வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்றைய பொதிகை தென்றலில் வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் அற்புதமான நடைமுறை பழக்கங்கள், அதிகாலையில் வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் அற்புதமான நடைமுறை பழக்கங்கள் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதாவது நான் சொன்ன மாதிரி காலையில நீங்க இப்படி சொல்லும் போது உங்கள் மனதிற்குள் அந்த விடயம் பதிவு செய்யப்படுகிறது என்று சொல்லலாம். நான் வந்து கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்கிறார்கள். ஆழ்மனது, நம்மளுடைய ஆழ்மனது அந்த விடயத்தை உள்வாங்கிக் கொள்கிறது என்று சொல்கிறார்கள். அதிகாலையில் நாம் என்ன நினைவுகளோடு எழுகிறோமோ அதே நினைவுகள் நமக்கு அந்த நாள் முழுக்க நீடித்திருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு அற்புதமான ஒரு விடயம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்
2: ஜி. கல கல.

மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் புதுகை தென்றல். இன்றைய புதுகை தென்றல் உங்களுக்காக வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் சிறந்த பழக்கங்கள், அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகும் அற்புதமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, அந்த நாளை பற்றி, அதாவது அதிகாலையில் இன்று நீங்கள் செய்ய போகிற வேலைகளுக்கான டு டூ லிஸ்ட், அதாவது செய்ய வேண்டிய வேலைகளுக்கான ஒரு அட்டவணை, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இன்று நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிடுங்க. அந்த வேலைகள் தினமும் உங்களால் நிறைவேற்றப்படுகிறதா அப்படிங்கிறத சொல்லி தொடர்ந்து கவனிச்சுட்டே வாங்க. அந்த வேலைகள் நிறைவேற்றப்பட்டால் நீங்கள் வந்து அந்த வேலைகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், நீங்கள் எந்த சிறந்த வேலையை, எந்த வேலையை முதலில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த வேலையை மட்டுமே நீங்கள் குறிப்பில் எழுத போகிறீர்கள். அதான் வந்து உண்மை. எந்த முக்கியமான வேலையை செய்ய போகிறீர்களோ அதைத்தான் குறிப்பெடுக்கப் போகிறீர்கள். அந்த குறிப்பில் உள்ள அந்த வேலைகளை அந்த நாள் நிறைவேற்றி கொடுப்பதற்கு அதிகாலையில் நாம் அதை குறிப்பெடுத்துக் கொள்வது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வழக்கமாக இருக்கும். இதுவும் கூட வெற்றியாளர்கள் கடைபிடிக்கிற ஒரு அருமையான நடைமுறை ஆகும். தொடர்ந்து இணைந்திருங்கள், பேசுவோம். இது அதிகாலை வசந்தமாக உங்கள் உள்ளங்களில் வீசிக்கொண்டிருக்கும் புதிகை தென்றல். புதிகை தென்றல் சுமந்து வரும் அடுத்த ராகம்

இதயங்களை எளிமையாக்கி கொண்டிருக்கும் இது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் புதிய தென்றல். கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொண்டிருப்பது சாதனையாளர்கள் கடைபிடிக்கும், வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் அணுகுமுறைகள், கடைபிடிக்கும் பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பழக்கமுமே வந்து நமக்கு வந்து அந்த பழக்கம் நம்மோடு தொடர்ந்து செயலாற்றுவதற்கு உளவியல் ரீதியாக சில உண்மைகளை சொல்கிறார்கள். எந்த ஒரு நடைமுறை பழக்கத்தை நீங்க தொடர்ந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு விரும்புறீங்களோ அந்த பழக்கத்தை குறைந்தது 21 நாட்களாவது அதை கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பழக்கம் உங்களுக்கு வந்து தொடர் நடைமுறை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் சரி, அது அதிகாலையில் எழுவதாக இருக்கட்டும் அல்லது அதிகாலையில் வந்து பல திட்டமிடலாக இருக்கட்டும், இந்த செயல்களை நீங்கள் 21 நாட்கள் செய்தீர்களானால் நிச்சயமாக அந்த பழக்கம் உங்களோடு ஒன்றிவிடும் என்று உளவியல் சொல்கிறது. சரி, வெற்றியாளர்கள் சந்திக்கும் இந்த நடைமுறைகளை பயன்படுத்தினால் நீங்களும் ஒரு வெற்றியாளரே.

எம்டிஆர் எஃப்எம் இனிய சொந்தங்கள், இதுவரை இணைந்து கேட்டு ரசித்தது பொதிகை தென்றல். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை புலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்களுக்கு வளமானதாகவும் அதிர்ஷ்டமிக்கதாகவும் செழுமையானதாகவும் அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெற்று செல்லும் நான் இன்று உங்கள் அன்பின் தமிழகத்திலிருந்து அப்துல் பாசித். பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மோன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

வணக்கம் அன்புறவுகளை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. உங்களோட காட்டலையில் ரதீஷ். இப்பொழுது 1 மணி நேரத்துக்கு மதுரகானம். மதுரகானத்தில் இன்று மனோ

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. மதுரகானம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கும்பகர தங்கையா. பாடல் தென்றல் காத்தே செய்தி ஒன்று கேட்டியா.

உறவுகளை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம்மில் மதுரகானம். மதுரகானத்தில் எஸ் ஜானகி மனோ பாடின சில பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஹானஸ்ட் ராஜா, பாடல் இழுத்து போத்தினா.

இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு. மதுரகானத்தில் அடுத்து வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சிறையில் சில ராகங்கள், பாடல் காதலுக்கு பாட்டுதற்கு.

நீங்கள் இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரகானம். மதுரகானத்தில் அடுத்து வரும் பாடல் ஒரு ஊரிலை ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திலிருந்து, ஒரு மைனா குஞ்சு மாதுள பிஞ்சு. இதோ பாடல் உங்கள் காதோரம்.

மதுரகானம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளை, மதுரகானத்தில் அடுத்து வரும் பாடல் மானா மதுரையில என்னோட மாமன் குதிரையில பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நாடோடி மன்னன்.

மதுர கானத்தில் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் MTRFM உள்ளங்களுக்காக அடுத்து வரும் பாடல் இடம்பெற திரைப்படம் கோவில் காளை. பாடல் வண்ண சிந்து வந்து விளையாடு.

நல்லது அன்பு உறவுகளை, நீங்கள் இதுவரை நேரமும் மதுரகானம் கேட்டீர்கள். மதுரகானத்தில் இன்று எஸ் ஜானகி மனோபாடனா சில பாடல்களை கேட்டீர்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளை.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

0: வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மோன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொல்டியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. ஆமாம் நேர்களே, இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் பச்சை என்ற சொல் வளம் வரும் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

காற்றில் கலந்து உங்கள் காதுகளில் கானமழை பொழியும் நமது MTRFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் முதலாவதாக ராமு என்ற படத்திலிருந்து பச்சை மரம் ஒன்று இசை கீழி ரெண்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியின் அடுத்ததாக அமர தீபம் என்ற படத்திலிருந்து பச்சை கிளி பாடுது பக்கம் வந்தே ஆடுது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஜிக்கி.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படத்திலிருந்து பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சுந்தரராஜன், பி சுசீலா.

உருசுல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருமால் பெருமை என்ற படத்திலிருந்து பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மிஸ்டர் பாரத் என்ற படத்திலிருந்து பச்சை மிளகாய் அது காரம் இல்லை, மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்லை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடிக்கொள்ள ஜானகி, மலேசிய வாசுதேவன்.

0: நோவுது நோவுது. ஐயோ புடி எப்படி அழுது அய்யோ.
1: ஒரு பாசு வெத்தல மாட்டணும் மாட்டணும் மாட்டணும்.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது எம்டிஆர் எஃப்எம் தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்தியன் என்ற படத்திலிருந்து பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மணியோடு என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.

0: ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் நடத்துவதாக இது நம்ம ஆளுகள் என்ற படத்தில் இருந்து பச்சைமலை சாமி ஒண்ணு உச்சி மேல ஏறுதுன்னு எழுடா தம்பி மேளம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே பாக்கியராஜ்.
1: பச்சைமலை சாமி ஒண்ணு உச்சி

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீதிக்கு தலை வணங்கு என்ற படத்திலிருந்து இந்த பச்சை கிளி கோரு செவ்வந்தி பூவினை தொட்டினில் கட்டி வைத்தேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜெயசுதாஸ்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கருத்தம்மா என்ற படத்தில் இருந்து பச்சை கிளி பாடும் ஊரு பஞ்சி மெத்தை உள்ளே பாரு என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் மின்மினி சாகுல் அமீது.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாகுபலி என்ற படத்திலிருந்து பச்சை தீனியடா கச்சை பூ நாடலா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கார்த்திக் டாமினி.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முத்து பாண்டி என்ற படத்திலிருந்து பச்சை கிளியே உன் பக்கம் இருப்பேன் பச்சை கிளியே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிந்தூரம் என்ற படத்திலிருந்து ஆலமரம் வேளமரம் பச்சை பசுங்கிலியே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பவதாரணி உன்னிகிருஷ்ணன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியின் நிறைவாக கிழக்கு வாசல் என்ற படத்திலிருந்து பச்சை மல பூவு நீ உச்சி மல தேனு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் பச்சை என்ற சொல் வளம் வந்த சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளை வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

சர்வதேச நீயர் விருப்பம். மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். இப்பொழுது முதல் மலரும் சர்வதேச நேயர் விருப்பத்திலே முதல் பாடல் ஜெயம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து நான் வரைந்து வைத்த சூரியன் என்ற வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன் அனுப்பி காத்துக் கொண்டிருக்கின்றார் கேட்டு மகிழ்வதற்கு.

உறவுகளோடு உறவுகளாக வரும் அடுத்த பாடலை கேட்கும் வேளையிலே தாலாட்டுதே வானம் என்ற பாடல் கடல் மீன்கள் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பிவிட்டு இளமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலே டிரான்சி காத்துக் கொண்டிருக்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மீண்டும் ஏழுமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா என்ற பாடலை மதன மாளிகை திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தொடரும் பாடல்கள் கனடா உறவினர்களின் பாடல்கள். முதலில் அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடலை செவிமடுப்போம். மல்லிகையே மல்லிகையே என்று நினைத்தேன் வந்தாய் திரைப்படுத்த பாடலைத்தான் இன்று அவர் அனுப்பி வைத்த வேளை ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல் கனடா மொன்ட்ரியல் மாநகரத்து தனுஷன் தந்த பாடல். அடி கருப்பு நிறத்தழகி என்ற வரியை கொம்பன் என்ற திரைப்படத்திலிருந்து முதல் வரியாக கொண்டு முழுவதையும் பாடுகின்றது.

இதுமொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நீயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்.

தொடர்கின்றன கனடா உறவினர்களின் பாடல்கள். வன்குவர் மாநிலத்து இளவரசி கண்ணதாசனியே கண்ணதாசனியே என்று அழைக்கும் பாடலை மறிக்கொழுந்து என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்.

அடுத்து வரும் பாடலும் பன்கோவூர் மாநிலம். காஞ்சனா, நீங்கள் தந்த பாடல் நீலகிரி மலை ஓரத்திலே என்ற அந்த பாடல் நம்ம அண்ணாச்சி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது உங்களுக்காக.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் தமிழ் வானொலியில் ஒலித்து வரும் சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள். ஒலிக்கும் பாடல்கள் வரிசையில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல். முதலில் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து நீண்ட கால இசைப்பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கும் கேதீஸ் அவர்கள் நல்லாத்தான் மாட்டிக்கிட்டா என்ற வரியை நட்சத்திர நாயகன் திரைப்படத்திலிருந்து கேட்க விரும்புகிறார். ஒலிக்கின்றது பாடல்.

அந்த வேளையிலே மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து எப்பொழுதும் வந்து எங்களோட பாடலை கேட்கும் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் ஜோடியாக வந்து ஜோடி குரலிலே கேட்பார்கள் பாடலை. அந்த வகையில் இன்றும் ராஜகுமாரன் திரைப்படத்து பாடல் இவர்களுக்காக சித்தகத்தி பூக்களே என்று வரியெடுத்து பாடுகின்றது.

ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்களை கேட்டு மகளும் வேளையிலேதான் சிங்கார பூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அனுப்பி வைத்த பாடலும் ஒலிக்கின்றது. நீண்ட கால உறவு, நீண்ட காலத்துக்கு முன்பு வந்த பாடல் அன்பே வா என்ற திரைப்படத்திலிருந்து அழியாத ஒரு காவிய பாடலாக இன்று கேட்டால் இனிக்கும். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் என்ற வரியை முழுமையாக பாட வருகின்றது. கேட்டு மகிழ்வோம்.

தொடர்கின்ற அடுத்த பாடல் சுவிட்சர்லாந்து நாடு நிரேஷன் ஜெனீவாவிலிருந்து அனுப்பி வைத்திருக்கின்றார். அடி வெள்ளைக்கார வேலாயி என்ற வரியுண்ட பாடல் கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

கோப்பிய மண்ணென்றால் என்னபடும் பெறுவாள்தானே என்னவள் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். தங்க கிளி என்ற திரைப்படத்திலிருந்து நினைக்காத நேரமில்லை என்ற வரியை கொண்ட பாடலை.

மனமை போல என்ற இறுதி பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். கனடாவிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உள்ள கா வை சேனா ஆசான் அவர்கள். புது மனிதன் திரைப்படுத்த பாடல்தான் அவர் தந்த பாடல். அந்த பாடல் அங்கம் உனது அங்கம் என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மலர்ந்து கொண்டிருந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் மலர்ந்து திகழ்ந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். டிக்கெட்டும் இசை பரப்பி வந்து எங்கள் இதயத்தை நிரப்பிச் சென்ற வேளையிலே மீண்டும் ஒரு நிகழ்வினை சந்திக்கலாம் என்று எதிர்ப்பு கூறி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து காற்றலை இந்த விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்று

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

இன்றைய நேயர் நேரத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் இரு வல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. நான் மலரோடு தனியாக ஏனிந்து நின்றேன், என் மகாராணி உனை காண ஓடோடி வந்தேன். அற்புதமான ஒரு பல்லவி. தொடர்ந்து பாட இருக்கும் அந்த பாடலை நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் வளமை போல அவரது உறவுகளாக முகமது ஜோசப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா இம்ரான், ஷாஹில் மற்றும் உலக தமிழர்களோடு கேட்கும் அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில்

பீட்ஸ் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போமா? ஜாலியானா ஜிம்கானா என்ற வரிதான் முதல் வரி. இந்த பாடலை தன்னுடைய நண்பர்களோடு இணைந்து இன்றைய வாழ்த்துக்களை எங்களுக்கு கூறிவிட்டு கேட்பவர் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வளமை போல அவரோடு இணைந்து கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், ஆதவன், சிவா, பாலகுமார், ஜனனி ஆகியோர் இணைந்த வேளையிலே ஏனைய நண்பர்களும் இணைகின்றார்கள் என்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் ஆழப்பூரான் தமிழன் என்ற வரிகொண்ட பாடல். நெர்சொல் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று மும்பையில் தமிழ் வானொலியின் நேயர் நேரத்தில் ஒலிக்க வைக்கின்றார் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜய ராகவன் அவர்கள்.

0: Vai, mama diz. Vai, até aqui.
1: Ixu!
0: நடு மாத்தா உனக்கு சிக்னல் காட்டுது.
1: நான் எங்க அம்மா கிட்ட ஒரு பெட்டு கட்டியிருக்கேன். அவங்கள விட உன்னை அதிகமா பெத்து காட்டுறேன்.
0: உன் குடும்பத்துல மொத்தம் எத்தனை அண்ணன் தங்கச்சி?
1: மொத்தம் 19.
0: யார கேட்டு இந்த மாதிரி பெட்டெல்லாம் கட்டுறீங்க?
1: வேணானா போ.
0: அப்பெல்லாம் சொல்லக்கூடாது மத்தாச்சு.

0: மூத்த பிள்ளைய தானே பேத்துட்டு வர, என்னமோ ஒலிம்பிக்ஸ்ல போய் தங்கம் வாங்கிட்டு வர மாதிரி இதெல்லாம் தேவையா?
1: எங்களுக்குள்ள வந்தா எங்க வீடு மட்டும்தான் நல்லா இருக்கும், உங்களுக்குள்ள வந்தா ஊரே நல்லா இருக்கும்.
2: தளபதி காட்டு.

படித்தால் மட்டும் போதுமா என்ற 1962 ஆண்டு திரைக்கு வந்த ஓஹோ ஹோஹோ மனிதர்களே ஓடுவது எங்கே சொல்லுங்கள் என்ற பல்லவியை கொண்ட பாடல் ஒலிக்க வைக்கின்றார்கள் இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலிலே. மெலிசை மன்னர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரும் இசையமைத்த வேளையிலே காவிய கவிஞர் வன் கண்ணதாசன் அவர்கள் வரி கொடுத்திருக்கின்றார்கள் என்றும் விரும்பி கேட்கின்றோம். மேல் வளையமாதேவி பங்கஜம் கோவிந்தராஜன் அவர்களோடு மீனாட்சி ரமணி சூர்யாவை இணைத்து சிதம்பரத்திலிருந்து ரமணி ராஜேஷ் அவர்கள்

உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலிகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

அன்புமகள் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபாவும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். ஒரு முறை பார்த்தாலே போதும் என்ற அற்புதமான ஒரு பாடல், பாஞ்சாலி என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல். பழமை போல அவர் கேட்கும் பாடலை அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, நட்பவி, மதுசூரி, சிவசங்கரன், நரமுகையாள், தமிழ் இனியால் இவர்களும் கேட்கும்படி நாங்களும் இணைவோம், கேட்போம்.

ஒப்பீடு செய்யும் பாடலாக வருகின்ற பாடல்கள் வரிசையிலே குழந்தையும் தெய்வமும் என்ற திரைப்படம் 1965 ஆண்டு வந்ததென்றும் இரண்டு தடவைகள் அந்த திரைப்படத்தில் வித்தியாசமான வகையிலே கேட்டிருக்கின்றார்கள் பாடலை என்றும் எழுதியிருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன். அன்புள்ள மான்பெளியே ஆசையில் ஓர் கடிதம் என்ற வரி கொண்ட பாடலை இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசிப்பியை சுசீலா அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள் என்றும் அன்பு அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் மற்றும் உறவுகளோடு கேட்க விரும்புகிறேன் ஒலிக்க வையுங்கள் என்று கேட்டவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடலும் குழந்தையும் தெய்வமும் திரைப்படம்தான். இந்த பாடலை சவுந்தரராஜன் ஐயாவும் பி சுசீலா அம்மாவும் இசையரசரும் இசையரசியும் அன்றுள்ள மன்னவனே ஆசையில் ஒரு கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை என்ற பல்லவியோடு பாட இருக்கின்றது. திருபுவனம் தஞ்சாவூர் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் தன் நண்பர்களையும் உறவினர்களையும் இணைத்து கேட்கும் அந்த பாடல் ஒலிக்கின்றது இப்பொழுது.

வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக் கூறி வணக்கம் தந்து கேட்கின்றார் அன்பு உறவு திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமாஸ்கந்தன். தாய் வீட்டு சீதனம் திரைப்படத்து பாடல் யாருக்கும் வாழ்க்கை உண்டு என்ற வரியெடுத்து தத்துவத்தை தந்து பாடுகின்றது. அந்த பாடலை அவரோடு இணைந்து ராஜலட்சுமி காயத்ரி கீர்த்தனா இவர்களும் கேட்கின்றார்கள்.

எத்தனை பெண் பிறந்தார், எத்தனை பேர் வாழ்விழந்தார், எத்தனை பெண் பிறந்தார், எத்தனை பேர் வாழ்விழந்தார், அத்தனைக்கும் கா

வைராக்கியம் கொண்டு விடு, வாழ்ந்தே தீர்வதென்று வைராக்கியம் கொண்டு விடு. சாவையும் வெந்திடலாம் வழியிலே மகளே, சஞ்சலமே இல்லை உந்தன் விதியிலே. துணிந்தால் துயரமில்லை துக்கமில்லை வெட்கமில்லை, பணிந்தால் தான் அடக்கி வைப்பார் உலகிலே. மகளே பாய்ந்தாலே பணிந்திருப்பார் காலிலே. யாருக்கும் வாழ்க்கை உண்டு அதற்கொரு

பனிபிடும் பூ நிலவில் என்ற ஒரு இனிமையான பாடல் தைப்பொங்கல் என்ற திரைப்படத்தில் பாடியிருந்தது. இன்று மொன்றியல் தமிழ் வானொலியில் நீயர் நேரத்தில் கேட்டு மகள விரும்புகிறார் திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன்.

பாக்குறேன்.

அடுத்து வரும் பாடல்கள் சிதம்பரம் வண்டிக்கே சிறுவை சந்தன்ராஜ் அவர்களுடைய பாடல். அவர் தந்த பாடல் எசக்காத்தா நெஞ்சுமிலே என்ற பாடல், மை லார்ட் என்ற திரைப்படத்து பாடல். அவரை

தொடர்ந்து ஒரு பாடல் சற்று முன் கிடைத்த தகவல் படி என்று வரி எடுத்து பாடும் சிந்தாமல் சிதறாமல் என்ற திரைப்படுத்த பாடல். இதை கேரள மாநிலத்திலிருந்து பாலக்காடு ரதீஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

நேயர் நேரத்தின் இறுதி பாடலை தந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரச் செய்கின்றார் நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோர்ஜ். மின்சாரம் என் மீது பாய்கின்றதே என்ற ரன் திரைப்படத்து பாடல் ஒலிக்கின்றது அவருக்காக.

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கனடாவில் எங்கள் கலையகத்து நேரம் 11:32 முற்பகல் என்ற இங்கிதமான இந்த வேளை, இளமணி திருநாடு பாரதத்தின் தென்னகத்திலும் 9:02 இரவு நேரம் என்று கூறும் இந்த நல்ல வேளை 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 7வது நாள் வியாழக்கிழமை.

அன்னை தந்தை ஆசான் இவர்கள் எனக்கு காட்டிய வழிகளை பின்பற்ற இருக்கும் அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் உமக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவன் முதற்கண் இவர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி இருகரம் கூப்பி தலை சாய்த்து தாழ் வணங்கி பணிந்து என் முகம் தெரிந்து தெரியாத உலகளாக இருக்கும் அன்பு நேயர்களே உங்களையும் வருக வருகவென்று வணங்கி வரவேற்று இணைகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் கனடா கலையகத்தில்.

அங்கும் இங்கும் எங்கும் நலமாக எல்லோரும் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய கதம்பத்திலே நாங்கள் வாரத்தில் வரும் வியாழக்கிழமை தோறும் என்ன நிகழ்வை கொண்டு வருவோம்?

0: உனக்காக நான் என்ற தலைப்பிலே வாரத்தில் ஒரு நாள் வரும் வியாழந்தோறும் காற்றலை அலங்கரிப்போம் நீங்களும் நாங்களும். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற பலமையான எண்ணோடு நாங்கள் இணைந்து கொள்வோம் என்று கூறும் இந்த வேளையிலே நாங்கள் இன்று இருக்கும் காலநிலை ஒரு தடவை பார்த்தால் இப்பொழுது 10 பகையில் இருக்கின்றோம், நேற்றை விட கொஞ்சம் அதிகமாக. இது அப்படியே படிப்படியாக முன்னேறி மாலை 5 மணி வரை 11 பகையை தொட்டுவிடலாம் என்று எண்ணுகின்றேன். இது எங்களுடைய நேரம் பகல் 1 மணியிலிருந்து ஆரம்பித்து 11 பகை மாலை நேரம் 5 மணி வரை இருந்து மீண்டும் குறைந்து இறுதியிலே 4 பகைக்கு சென்று மீண்டும் நாளை தொடர்ந்து வரும். அன்பு உறவுகளே, இன்னும் மழைக்கு காரணமில்லை, காற்றும் லேசாக வீசி நல்ல ஒரு காலநிலை. நாங்கள் மகிழ்வாக வழியே சென்று வரக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். ஒரு குளிரூட்டியுள்ள மண்டபத்துக்குள்ளே போனால் எப்படி இருக்கும், அதே போன்ற ஒரு நிலை வழியே நாங்கள் செல்லும் பொழுது சிறப்பாக இருக்கின்றது. நல்ல காலநிலை, நீங்களும் வந்து உங்கள் காலநிலையில் தந்து நீங்களோடு கலந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளே, 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு வளமை போல நீங்கள் தொடர்ந்து இன்று உனக்காக நான் என்ற நிகழ்விலே கலந்து கொள்ள எண்ணும் வேளையிலே வளமை போல இன்று மூன்றியல் தமிழ் வானொலியில் நீண்ட கால உறவான அன்பு ஜெகபிரசாதிக் அவர்கள், கிருஷ்ணன் அவர்கள், அன்பு மகள் ஷியாமலா இவர்கள் வருக வருக வந்து நாங்கள் இணைந்திருக்கின்றோம், வாருங்கள் அன்போடு என்று எனக்கும் வரவேற்பு தருவது மட்டுமில்லாமல் நிகழ்ச்சிக்கு வரவேற்பு தந்து உலகளாவிற்கும் உறவுகளையும் வரவழைக்கின்றார்கள். இவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்வோம். அன்பு உறவுகளே, இப்பொழுது உறவு ஒருவர் வருகின்றார், அவரை நாங்கள் ஒரு தடவை இணைத்து விடுவோம், என்ன அவசரம் என்று. வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் யார் என்று உலக அறிய வேண்டாமா? தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் உண்டவுடன் எல்லோருக்கும் தெரியும், வந்தாலும் தெரியும், வரவில்லை என்றாலும் தெரியும், கேட்கின்றார்களே உங்களை. நலமாக இருக்கின்றீர்களா கிருஷ்ணா?
1: நலமா இருக்கிறேன்.
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம். காலநிலை மிகவும் மிச்சக்கூடிய வகையில் இருக்கின்றது எங்களுக்கு. வரும் அப்படி வருவதை நாங்கள் உடனே அனுபவித்துக் கொள்ள வேண்டும். பின்பு எப்போ வரும் என்று எங்களுக்கு தெரியாது தானே. அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது என்று கிருஷ்ணா?
1: ஆனால் மேகமூட்டமாக இருந்தது, மழை எதிர்பார்த்தோம், வரவில்லை.
0: வரவில்லையா? ஆனால் ஒரு சில இடங்கள்லேயும் மரமூட்டமாக இருந்து மேகமூட்டமாக இருந்து விட்டு மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டி இருக்குதாமே. உங்களுக்கு பெய்யவில்லை, சரியில்லை தானே ஐயா? தஞ்சாவூர் அவ்வளவு தூரம் கொடுமையான ஒரு இடமும் இல்லை. இல்லை, தஞ்சாவூர் ஒரு சிறந்த இடம் இல்லவா? மழை வரும். இல்லை ஐயா, பாவம் செய்ததென்று இல்லை, அந்த பருவ காலங்கள், அந்த பருவ பெயர்ச்சி காற்றுகள் பெயர்ந்து செல்லும் வேளையிலே, அதனால்தான் பருவ பெயர்ச்சி காற்று என்ற பெயர் உண்டு. அதுக்கு காற்று ஒரே இடத்தில் ஒரே விதத்தில் வீசுவதில்லை, அது பெயர்ந்து என்றால் நகர்ந்து இடம் விட்டு இடம் சென்று செல்லும் திசைகள் நோக்கித்தான் அந்த வெப்ப அலைகள், வெப்பம் ஆவியாகி மேலெழுந்து குளிராகி மழையாக கீழே வருகின்றது. அதுக்கு காரணம் பருவ பெயர்ச்சி காற்று. அப்போ நாங்கள் வாழும் பகுதிகளுக்கு வீசும் காற்று எப்படிப்பட்ட காற்று என்று நாங்கள் இன்னும் விதமான காற்றுகள் இருக்கின்றதே, அதில் மழை வரக்கூடிய காற்று ஒன்று கொண்டு இருக்கின்றது. ஆனால் காற்று வந்தாலும் மழை வரவில்லையே என்று நீங்கள் மப்பாக இருக்கிறது, மந்தமாக இருக்கிறது என்றெல்லாம் கூறுகிறீர்கள். ஆனால் அவர்கள் கூடி கருக்கட்டி கருமுகல்கள் கூடி மழையாக பொழிவுறக்கு காலம் பெற வேண்டும். அந்தந்த பருவ காலத்துக்கு ஏற்ப உங்களுடைய பூகோள நிலைக்கேற்ப தான் அது வரும், சரியா? ஆனால் அங்கு எங்கும் பாரபட்சமான இடம் இருக்காது, ஏன்னா எங்கும் மக்கள் வாழுகின்றார்கள். ஒரு பாரபட்சம் உள்ள பரிதாப நிலைக்குரிய பராமுகமாக இருக்கிற இடத்தில் மக்கள் குடியிருக்க மாட்டார்கள். அதனால் மக்கள் குடியிருக்கும் பகுதிகள் நிச்சயமாக இயற்கையினால் பராமரிக்கப்படுகிறதா தான் இருக்கும். கவலை வேண்டாம், மழை வரும் கண்ணா, குத்தாலத்தில் குளித்தது போன்ற வியர்வை கண்ணே. எப்படி உங்களுடைய பணி ஆரம்பித்து விட்டதா? எதிர்பார்த்தார்கள் பொக்கிஷத்திலே இணையர்களாக வந்து அப்படியெல்லாம் புள்ளிகளை அள்ளிக்கொண்டு போவீர்கள் காணவில்லை என்று நான் கூறினேன். அவருக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை, அதனால் தான் அவர் வரவில்லை என்று ஒரு ஒரு அப்படியே ஒரு பதிலை கூறிவிட்டேன். அது உண்மைதான், வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இல்லை, நேற்று அதனால் வரவில்லை. அது என்ன காரணம் அது வேறு. சரி, இப்பொழுது நலமாக மகிழ்வாக இருக்கும் போலே காலநிலையும் வெப்பமாக தான் இருக்கின்றது. என்ன செய்வோம் நாங்கள் இந்த உலகத்தில் இன்று நாங்கள் உனக்காக நான் நிகழ்வே வந்திருக்கணும் இல்லவா கிருஷ்ணா? இந்த உனக்காக என்ற ஒரு கேள்வி ஒரு பதம் வரும் பொழுது அதில் இத்தனை கருத்துக்களை நாங்கள் கேட்கலாம். உனக்காக என்ற இடத்துல பக்கத்தில் யாருக்காக என்று ஒன்றை போட்டு பார்த்தால் அது எப்படி கூறப்படும்? அது அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, தம்பிக்காக, தங்கைக்காக, உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக, எங்கள் பூமிக்காக, வானத்துக்காக, எல்லாவற்றுக்காக தான் நாங்கள் இருக்கின்றோம். அதிலே குறிப்பாக இன்று நீங்கள் ஒரு பாடலை கேட்கலாம் என்று வருகின்றீர்கள், சரியா? அந்த பாடலை எதற்காக கேட்க போறீர்கள், யாருக்காக கேட்க? அது ஒரு நபருக்காக இருக்கலாம், இல்லை இந்த மலைக்காக இருக்கலாம், அல்லது இறைவனுக்காக இருக்கலாம், அல்லது நாங்கள் சில பிராணிகளுக்காக இருக்கலாம், நண்பர்களுக்காக இருக்கலாம், இந்த இயற்கை வளங்களுக்காக, ஏதோ ஒன்றுக்காகத்தானே இல்லையா? அதே நேரம் எங்களுடைய இன்ப துன்பங்களுக்காக அப்படி எத்தனையோ விதமான காரணங்கள் இருக்கின்றன. சரி, இன்று உங்களுடைய இருக்கின்ற இன்றைய இந்த நிலையிலே இருக்கின்ற சூழலிலே உங்கள் மனோநிலைக்கு ஏற்ப ஒரு பாடலை விரும்பி இருக்கின்றீர்கள், அது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த பாடல் உங்களுக்காகவா அல்லது மனைவிக்காகவா, யாருக்காக? விருப்பமான பாடலை கூறுங்க. உங்களுக்காக என்று
1: விருப்பமான பாடல்
0: சிறப்பு எனக்காக நான், அதுதான் ஐயா மிக முக்கியம். அடுத்தவருக்காக நாங்கள் இல்லை, என்ன அடுத்தவர்கள் எங்களுக்காக இருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள். அப்ப என்ன பாடலாக இருக்கும்? படம் வந்தால் சரி, எங்களுக்கும் புத்திமதி சொல்வது போல இல்ல இருக்கின்றது. சரி, திருடாதே என்ன பாடல் ஐயா?
1: என் அருகே நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சுழலுவதே, உன் அருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம் மாறுவது.
0: அட்டே அப்பா
1: சீனிவாசன்,
0: அடே அப்பா, என்னருகே நீ இருந்தால் அடுத்தவர் என்னையா? இயற்கை எல்லாம் சுழலுவதே. அப்ப அதுல அப்ப என்னருகே நீ இருந்தால் இந்த இயற்கை தான் சுத்துகிறது, உன் அருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம். அப்ப உலகத்துக்கும் இயற்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ஐயா? ஏதாவது புரிகிறதா? நீங்கள் உங்களுக்காக இந்த பாடலை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள, உனக்காக நான் என்றது உங்களுக்காக நீங்கள் எனக்காக ஒரு பாடல், எனக்கு இந்த பாடல் விருப்பம்னு குறிப்பிட்டு நல்லபடியாக அதில் நீங்கள் அருகில் இருக்கும்போது உலகமும் அவர்கள் அருகில் இருந்தால் இயற்கையும் சுழல்வது என்று அந்த வரி வருகிறதில்ல கவிஞர் தந்திருக்கின்றார். இயற்கைக்கும் உலகத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கின்றதா நீங்கள் உங்களுக்கு புரிகின்றதா என்னவென்று? இயற்கை எல்லாம் நீங்கள் என்னருகே நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சுழல் வந்த இயற்கை என்பது எது?
1: உலகத்தில் உள்ளதுதான் இயற்கை.
0: அப்ப உலகம் என்பது எது? அற்புதமான ஒரு பாடல் பார்த்தீங்களா? அந்த இயற்கை எல்லாம் இணைந்தது தான். இயற்கை என்பது என்ன? நிலம், நீர், காற்று, வாயு, ஆகாயதெல்லாம் இயற்கை. இந்த உலகம் என்றால் என்ன? இந்த பிரபஞ்சம் தானே உலகம். நல்ல ஒரு கருத்து. அப்படி அந்த சொல்லை கையாண்டிருக்கார் கவிஞர் இல்லையா? ரசித்து பார்க்க நீங்கள் தமிழை எங்களோடு மொன்றியல் தமிழ் வானிலை வந்த தான் தமிழுக்குள்ளே தமிழ் கடலிலே நீந்துகிறீர்கள். ஆழம், நீளம், அகலம் அகலம் புரிகின்றீர்கள். அந்த வகையிலே இயற்கை தானே உலகம், உலகம் தானே இயற்கை. உலகம் என்றது இயற்கையால் அமையப்பட்டது. உலகம் என்றால் என்ன? இயற்கைகள் சேர்ந்திருப்பது, இயற்கைகள் உள்ளது. இயற்கை என்பது என்ன? பூமி என்பது ஒரு இயற்கையானது, கடல் இயற்கையானது, வானம் இயற்கையானது, காற்று, நீர், வெப்பம் எல்லாம் இயற்கையானது என்னையா? அப்ப என்ன நீ இருந்தால் இந்த இயற்கையெல்லாம் சுழலுது ஏன்? அடுத்தது உன்னருகே நான் இருந்தால் இந்த உலகம் எல்லாம் சுழலுதுல வருகிறது. அப்ப ரெண்டும் ஒன்றுதான், எனக்கும் அப்படித்தான் உனக்கும் அப்படித்தான். அது ஏன் என்ற கேள்விக்கு தான் இந்த பாடலே
1: பதிலேன்.
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் காதல் ராசன் அரசனா? காதல் தான் ஐயா காரணம், எதுவும் தெரியாது. எனக்காக நீயும் உனக்காக நான் தான், இயற்கையெல்லாம் சுழலும். என்னென்னா இந்த இயற்கை முழுவதும் என்னிடத்தில் வந்துவிடும், என்னை இந்த என்னை சுற்றுகிறது, நான் உலகத்தை சுற்றுகிறேன் என்ற போல. அந்த காதல் என்ற இன்பம் உண்மை காதல் இல்லையா? உண்மை காதல், உனக்காக நான், யாருக்காக இந்த, அப்ப இந்த கருத்து இதிலே உனக்காக நான் காதலுக்காகத்தான் நீங்கள் இல்லையா? அப்ப அந்த காதல் எங்கே என்றால் உங்கள் இணையரில் என்றுதான் அந்த, அதான இந்த பாட்டு நேர்த்தம் இருவருக்கும் சிறப்பு சிறப்பான ஒரு பாடலை கேட்டிருக்கீர்கள். உனக்காக நான் என்ற அந்த நிகழ்விலே முதலாவது பாடலை கொண்டு வந்து அழகாக கேட்டு இருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். சரி, இந்த இடத்திலே அப்படி சுழலும் போது நீங்கள் என்ன செய்ய முடியும்?
1: சுழலும் போது என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது, சுழந்து கொண்டே இருக்கணும்னு பார்த்து வேடிக்கை பார்க்கறதுதான்.
0: அது அது பாட்டில் சுழலும், நீங்கள் உங்கள் பாட்டில் சுழறுவீர்கள் இல்லையா? அந்த இயற்கையெல்லாம் இயற்கையெல்லாம் சுழல்வது என்றால், பிறக்கூடிய ஒன்றை நாங்கள் பெறும் பொழுது எங்களுக்கு எல்லாம் ஒரு பெருமையாகத்தை எல்லாம் பெற்றது போன்றுதான் தெரியும். பெற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பது, பிரயத்தனப்பட்டு அதை அடையும் போது, இன்னும் அடையவில்லை காதல், என் மீது உனக்கும் உனக்கும் என் மீதும் காதல் இருக்கிறது, நிறைவேற வேண்டும் இல்லவா? அப்ப இந்த உலகம் எல்லாம் சுத்து, அந்த உலகம் எனக்கு பெரிது அல்ல, காதல் தான் பெரிது. உனக்காக நான் என்ற முதலாவது நேரா வந்து எங்கள் எல்லாரையும் சுத்த வைத்து விட்டோம். இயற்கை சுத்தினா நாங்களும் இயற்கைகள் தானே இருக்கிறோம், நாங்களும் சுத்தி விட்டோம் அப்படித்தானே? சரி, வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. இணையரோட வந்தீர்களா அல்லது? சரி, பார்ப்போம் இணையர் என்ன மாதிரி கூறுகிறார் என்று பார்ப்போம். உனக்காக நான் அன்பு மகளே அனுசியா, வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா மகளே?
2: நலமா இருக்கா? நீங்க நலமாப்பா?
0: நாங்கள் நலமாம். அதுல நீங்கள் வந்து விட்டால், நீங்கள் இருவரும் வந்த உடனே அப்படி யார் நேற்றையிலும் தேடினார்கள் உங்களை, நேற்றைய நிகழ்வுக்கு காணவில்லை என்று. இருப்பினும் இன்று வருவீர்கள் என்று நம்பிக்கை இருக்கின்றது, வந்து விட்டீர்கள். ஆனால் திடீரென்று வரவில்லை. நான் ஒன்றைத்தான் நினைப்போம், அவர்களுக்கு வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லை, சூழல் சரியில்லை. ஆனால் என்ன சூழல்னு எங்களுக்கு தெரியாது, சூழல் சரியில்லை என்று உணர்ந்து கொண்டோம். இன்று நல்ல சூழல் இருக்கும்போது வந்து விட்டீர்கள். இன்று உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: வெயில் தான்
0: இன்று. ஆனால் நேற்று இருந்தது போல் இன்று இருக்கின்றதா அல்லது இன்று அதிகமாக இருக்கின்றதா? நேரத்தை கணக்கு பார்த்து எடுக்க முடியும், அந்த நேரத்தில் பருவம் அப்படி இருக்கும் என்று எங்களால் யாராலும் கூற முடியாது. ஒரு ஊகிப்பு தானே, 20 பாகை 30 பாகை குளிர் வெயில் வெப்பம் என்று நாங்கள் உணர்ந்து கொண்டு ஒரு ஒரு அது அப்படித்தான் இருக்கும் என்று கூற முடியாது. அந்த வெப்பம்ண்டா வெப்பம் தான் இருக்கும், குளிரண்டா குளிர் தான் இருக்கும் என்று கூற முடியாது. ஏன் மழை வரும் சாத்தியம் எதுவும் இருக்காமா அங்கே? அப்படியே இல்லை, நினைத்து பார்க்கல அது அளவுக்கு மழை வர மாட்டேது. சரி, ஆலயங்களுக்கு சென்றீர்களா? எந்த ஆலயம் அம்மா போனீர்கள்? வழிகாட்டியவர் நல்லவர். சரி, பாபா கோயிலுக்கு சென்று வந்தீர்கள், ஆனந்தம். கோலம் என்ன கோலம் என்று உங்களை நீங்கள் வந்தா கோலத்தின் எண்ணம் எனக்கு வந்துவிடும் மகளே. கோலம் என்ன கோலம் இட்டீர்கள் என்று? பூக்கோலம், பூக்கோலம், பூக்கோலம், சிறப்பு பூக்கோலம் கொண்ட பூமகளே. சரி, வாழ்த்துக்கள். சரி, இந்த உனக்காக நான் என்ற நிகழ்விலே உங்களோட உங்களவர் வந்து கூறினார், என்னருகே நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சுழல்வதேன், உன்னருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம் சுழல்வதேன் என்ற ஒரு கருத்தோடு ஒரு பாடலை தந்தார். அது அவருக்கு நல்ல விருப்பமான பாடல், அவருக்கு அந்த பாடல் நல்ல விருப்பமான பாடல் பாடுவாரா இடைக்கிடையே? பாடி காட்டுவாங்க. சரி சரி, அப்படி உங்களுக்கு நீங்கள் இந்த இன்று சும்மா சாதாரணமாக இந்த உலகிலே பிறந்து திருமணம் முடிந்து குழந்தைகளை பெற்று பேர குழந்தைகளை எல்லாம் கண்டிருக்கிறீர்கள், வாழ்க்கையை அனுபவித்திருக்கீர்கள், நன்மை தீமை எல்லாம் இருக்கும் இந்த வாழ்க்கையிலே உங்களுக்கு இன்று நீங்கள் யாருக்காக வாழ்வது போன்ற ஒரு உணர்வு வருகின்றது. நீங்கள் நாங்கள் வாழுகிறோம், எதற்காக வாழுகிறோம், யாருக்காக வாழுகிறோம் என்ற வினாகப்பாவது வந்திருக்கின்றா உங்களுக்கு? அப்படி நீங்கள் நினைச்சிருக்கின்றீர்களா? யாருக்காக இந்த வாழ்க்கை என்று எப்படி நினைக்கின்றீர்கள்? பிள்ளைகளுக்காக. அன்னை என்பவள் பிள்ளைகளுக்காகத்தான் நினைவு. அன்னையாகும், அன்னையாகும் வரை வேறு வேறு எண்ணங்கள் வந்தாலும், அன்னையாகும் வரை அவள் வேறு யார வேறு ஏதோ காரணத்துக்காக வாழ்ந்து வளர்ந்தாலும், அன்னை ஆகிவிட்டால் அவளுடைய முழு கவனம் பிள்ளைகளிடையே தான் இருக்கும். அது என்னுடைய மகள் தானே நீங்கள், நான் கூறுவேன். நீங்கள் திருமணம் முடிக்கும் பொழுது எல்லாவற்றையும் மறந்து கணவன் மீது தான் உங்களுக்கு கவனம் பற்றம் எல்லாம் இருந்தாலும் இருக்கும். ஒரு குழந்தை பெற்றுவிட்டீர்களாயிருந்தால் அந்த கவனம் முழுவதும் அந்த அவதானம் அந்த அன்பு பாசம் கருணை அத்தனையும் அந்த பிள்ளையிலே சென்றுவிடும். இரண்டாவது நிலையிலான் கணவன் இருப்பார். நன்றாக அனுபவித்து பாருங்கள். ஆமா பாத்தீங்களா, மகளுக்கு தெரியுது, பிள்ளைகளுடைய எண்ணத்தில் தான். ஆனால் அதிலே ஐந்து பிள்ளைகளை பெற்றால் மூத்த பிள்ளைகள் தான் மனம் இருக்கும், இளைய பிள்ளைகள் என்று இருக்காது. ஐந்து பிள்ளைகளிலும் கவனம் இருக்கும் அந்த அன்னை என்பவர். ஒரு நாய் எட்டு குழந்தைகளை ஈன்று விட்டால் அந்த எட்டு குழந்தைகளும் உண்ண வேண்டுமென்று தான் அப்படியே சரிந்து படுத்து பால் கொடுக்கும் வேளையில் ஐந்து குட்டிகளில் எந்த குட்டி கூட எந்த குட்டி குறைய குடிக்குதுன்னு பாரபட்சம் பார்க்காது. தட்டி தட்டி கொடுத்து இன்னும் இன்னும் குடித்துக்கொள், இன்னும் இன்னும் இறந்து கொள்ளுன்னு தான் கொடுக்கும். அது இது தாய்மை இருக்கதா? சரி, அப்போ பிள்ளைகளுக்காக என்று இன்று உனக்காக நான் நிகழ்வே பிள்ளைகளுக்காகத்தான் பாடலை கேட்கப் போகின்றீர்களா, அல்லது கணவனை இணைத்து கேட்கப் போகின்றீர்களா, அப்பாவை இணைத்து கேட்கப் போகின்றீர்களா, அல்லது இந்த உலகத்தை இணைத்து கேட்கப் போகின்றா, அதை எதுவும் இருக்கலாம். அப்போ இன்று இதை நினைத்து உனக்காகத்தான் நான் என்று நினைக்கிற அந்த கருத்து வரக்கூடிய பாடலை இந்த பாடலை கேட்பீர்கள். அம்மாவுக்காக அற்புதம். நீங்களே அம்மாவாக பாட்டியாக வந்த பின்பும் உங்களுக்கு ஒரு அம்மா இருக்கிற, அம்மாவுக்கு நீங்கள் பிள்ளை பிழைப்பு தானே அம்மா. அம்மாவுக்கு என்ன பாடல், என்ன பாடல்?
2: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே அந்த பாட்டுப்பா.
0: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையென்ற ஒரு உயிரோட்டமான பாடல் அந்த பாடல். அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே என்ற பாடல். இந்த பாடலை கேட்கும் பொழுது அம்மாவின் நினைவு வருமா? உங்களை உங்களுடைய குழந்தைகள் அம்மா என்று ஓடி வந்து அணைக்கின்ற நினைவு வருமா? ரெண்டுமே வரும். கெட்டிக்காரு கெட்டிக்காரு பிடித்து விட்டார். நேற்று தினம் நாங்கள் பொக்கிஷத்தில் உங்களுக்கு இருவரையும் தேடினார்கள். பொக்கிஷத்தில் வந்து அழகாக புள்ளிகள் தீர்ப்பார், நல்ல பதில்கள் எல்லாம் தருவார்கள். சுவாரஸ்யமாக சென்றது நேற்று நிகழ்வு. சரி, வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். உங்களுக்காக நான் அந்த பாடலை ஒலிபரப்பு வேணுமா? இருவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். நலமாக இருங்கள். எங்களுடைய வானொலி உங்களுக்காக அல்ல, உலகத்தில் உள்ள நேயர்களுக்காக வானொலி. வானொலியில் எங்களுக்காக உங்களுக்கான உங்களுக்காகத்தான் நாங்கள், நாங்களும் வானொலிக்காகத்தான். சரியா? நன்றி அம்மா, சிறப்போடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம் கூறுகிறேன் கிருஷ்ணா. உங்களுக்கும் இருவருக்கும் அன்பு வணக்கங்கள். நன்றி நன்றி நன்றி.
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
0: மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி.
3: உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக.
0: அந்த ஒட்டி இருப்பது, உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. உண்மையிலேயே அர்ப்பணிப்பு என்பது. எத்தனை உறவுகள், எத்தனை உயிரினங்கள் தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள், தங்களுக்காக இல்லாமல் மற்றவர்களுக்காக. அவர்கள் ஒவ்வொரு நிலையிலும் கணிக்கப்படுகிறார்கள் பாருங்கள். ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், இவர்கள் எல்லாம் யாருக்காக வாழ்ந்தார்கள்? தனக்காகவா? இல்லை, வந்து விட்டார் அடுத்த உறவு. வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பு மகளே. வணக்கம் சியாமலா. வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்?
4: நல்லா இருக்கப்பா.
0: நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்லும் போதே ஏதோ ஒரு குறை தெரியுது. பிள்ளைகள் எல்லாம் சென்று விட்டார்களோ? அந்த நல்லா இருக்கேன்ப்பான்னு சொன்னதுலயே பிடித்து விட்டேன். நலமாக வந்து மகிழ்வாக இந்த மலை போன்றுதான் அடி சோன்று அடித்து விட்டு ஓய்ந்து விட்டது போல, இப்ப அவர்கள் எல்லாம் போனவங்கள பொறிச்சோடி கிடக்கிறது போல ஒரு உணர்வு உணர்கிறீர்கள் என்ன? சரி, மலை முற்றாக முற்றாக நின்று விட்டதா?
4: மழை வெயிலும் இல்ல, மழையும்
0: அதுவும் அப்படியா? வெயிலும் இல்லாம போய்விட்டதா? ஆனால் வெப்பமாக இருக்கும். அந்த மழை வந்து வெப்பத்தை தணித்து சில சூட்டை கிளப்பி விட்டதுன்னு கூறுவார்கள். சூட்டை கிளப்பி விட்டது உள்ளே பூமியினுள்ளே அமர்ந்து அந்த வெப்பம் மேலெழுந்து வந்துவிடும். சில வேளையில் பார்க்கும்போது மேலே ஆவி எழும்பி கொண்டிருக்கும் பார்க்கலாம் நாங்கள். சரி, ஆனால் இது அவ்வளவு தூரம் கடுமையில் தானே. அக்னி நட்சத்திர காலங்கள் தான்.
4: மழை பெய்ஞ்சதால இன்னைக்கு வெயிலும் ரொம்ப இல்ல, அதனால ரொம்ப ஆனந்தம் இல்ல.
0: வெளியிலே சென்று வரும் பொழுது உங்களை கவர்ந்த அப்படி எங்களை ஏதாவது
4: அப்படி ஒண்ணு இல்லப்பா, ரொம்ப சோர்வா இருந்தாலும் பஸ்ல ஏறணும் தூங்கிட்டப்பா.
0: அது இன்னும் சிறப்பா. அப்ப நீங்க உங்களுக்காக தான் பஸ் தூக்கத்துக்கு உதவக்கூடியதா?
4: இரவு நேரத்துல பயணம் செய்யல கூட தூணது இல்லப்பா. இப்ப அண்ணி ஊர்ல இல்ல, அதனால நிறைய வேலை இருக்கு.
0: சரி, நிறைய வேலை. நீங்கள் அதிகம், நீங்கள் இந்த நிகழ்ச்சி உனக்காக நான் என்ற நிகழ்விலே உங்களுக்காகவோ எங்களுக்காகவோ இல்லை யாருக்காகவோ, யாரு உங்களோட மனதிலே ஒன்று இருக்கும், அது யாருக்காக என்ற ஒரு கேள்வி வரும். நீங்கள் இத்தை வரை வாழ்ந்து கொண்டு வருகிறீர்கள் எதற்காக? உங்களுக்காக? என்னதுக்கம்மா? பையனுக்காக. உங்கள்
4: பையன்
0: மகனுக்காக தான் நீங்கள் வாழ கிடைத்திருக்கிறீங்க. ஒரு மகன், எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் மகன்லே ஒரு பெரும் பாரம், பெரிய அன்பு பாசத்தை வைத்து விட்டீர்கள். எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கலாம். எனக்கு எதிர்காலம் என் மகன்தான், எல்லாவற்றுக்கும் தான், எல்லா பெற்றோர்களும் இப்போதான் தாய்மார் என்பது. சரி, அப்படியான வேளையிலே நீங்கள் அதை பாடலாக கேட்டு நீங்கள் மனதுக்குள்ளே அதை உணர வேண்டுமா இருந்தால் அப்படிப்பட்ட பாடலே கேட்பீர்கள்.
4: எல்லா நேரங்களையும் அப்பா இன்னைக்கு கேட்கறதுக்காப்பா?
0: இல்லை, நீ அதை உங்களுக்கு மகனுக்காக வாழ்கிறீர்கள். அப்படியா?
4: வேளையிலே மகனுக்காக நான் நினைக்கிற பாட்டு சின்ன அரும்பு மலரும் பாட்டு தான் எப்போதும் மனசு.
0: அது பல தடவை கேட்டிருக்கேன்.
4: நீ எங்கிருந்த போதும், நீ எங்கிருந்த போதும் நீ இதயம் உன்னை வாழ்த்தும், தாய் அன்பு உன்னை காக்கும், நீ அந்த அந்த வரி தான் பாடுவேன்.
0: அந்த வரி உங்களுக்கு
4: எப்போதும் நினைக்க தோணும்.
0: எங்க அந்த பாடல் பாடங்களையும் கேட்போம். உங்களுக்கு முடிந்த அளவு

0: சிரிப்பை சிந்தி வளரும்.
1: சிறப்பு சிறப்பாக அது மாதிரி நம்ம எந்த தாய் உலகத்திலேயும் தன்னுடைய பிள்ளை சிரமம் இல்லாமல் துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று தான் எண்ணுவார்கள். இறைவனிடம் போய் வணங்கும் போது ஒரு தடவை நான் வணங்குற இடத்திலேருந்து காதலே எனக்கு ஒரு விழுந்தது. அந்த மகனுக்கு சரியான பாரத ஒரு தாய் வணங்குகிறார், அந்த மகனுக்கு பாரிய துன்பம் நோய், அவள் கேட்குறார் இறைவனும் மகனுக்கு அதை மாற்ற சொல்லி கேட்கவில்லை, அந்த நோயை எனக்கு கொடு என்று கேட்கிறான். தான் சுமக்கிறேன் என்று அடுத்தவர்கள் அதுக்கு நல்ல வைத்தியத்தை தேடி அங்கே கொண்டு போகணும் இங்கே கொண்டு போகணும் வைத்தியர்களிடம் வேண்டும். இவன் இறைவனிடம் வேண்டுகிறான், என்னை மகனுக்கு சுகப்படுத்தி விடு என்று கேட்கல, அது என்னிடத்திலே கொடுத்து விடு, நான் தாங்கிக் கொள்கிறேன் என்றால் ஒன்று அவருக்கு குணம் பெறவனும் அவர் நலம் பெறவனும் அவர் தாங்க மாட்டார் என்று இன்னும் இடத்துல நான் பார்த்தேன். நல்ல எங்கள் ஆசிய நாடுகளிலே ஒரு சாதாரணமான எங்கள் குடும்ப பெண்களில் ஒரு பெண் நூல் ஆடை அணிந்து கொண்டு இடுப்பிலே ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு போகும்போது வெயில் சரியான வெயில் கீழே நிலத்திலே சூடு தூக்கி இடுப்பிலே வைத்து இடையிலே தாங்கி கொள்ளுகிறார், அங்கே தலையிலே சூடு ஒரு கையால் குழந்தையை அணைத்தோடு மறு கையால் தன் தலையை தடவிக்கொண்டு பார்த்து விட்டு உடனே தன் அதாவது முந்தானி இருக்கல தாவணி அதை எடுத்து தன் குழந்தையை போர்த்தி கொண்டு அணைத்து கொண்டு வர தன்னை கவனிக்கவில்லை. சரியா? அடுத்து இன்னொரு தாயை பார்த்தேன், அது நான் பதவியிலே பார்த்தேன். மழை நல்ல மழை அடிக்கின்றது, குழந்தை மழையை கவனிக்காமல் ஓடி விளையாடி விட்டு வீட்டை பெறுகின்றான், தலையெல்லாம் நன்றாக தெப்பமாக நனைந்து விட்டது. உடனே தன் துணியை எடுத்து தலையை துவட்டி கொண்டு மகனை ஏன் இந்த மழைக்குள்ளே வந்தா என்று கேட்கவில்லை. இந்த பாழாப்போன மழை என் மகன் வரும் வேலையாக பெய்ய வேண்டும் என்று கூறுகிறாள். அப்படி இருக்கும் தாயன்புக்கு பல உதாரணங்கள். அதேவரும் நீங்களும் மகன் சின்ன அருமும் நல்லதும் நின்றிருந்த போதும் அழக்கூடாது, நீ நல்லா இருக்க வேண்டும் என்ற அதுக்கேற்ற ஏற்பாடுகளை செய்யும் போது எத்தனை தொல்லைகள் துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொள்வார்கள் இல்லையா? நேற்றைய தினம் ஒரு பதவியிலே பார்த்தேன், ஒரு அம்மா மகன் பாடசாலைக்கு சென்று விட்டு விட்டு ஓடி வருகிறான் பெரிய வகுப்புக்கு போகிற பையன், ஏனென்றால் அங்கே தவணை பணம் கட்டவில்லை, பாடசாலைக்கு பணம் கட்டவில்லை. அவன் இறுதி நாள் வந்து விட்டது, அவனை வெளியேற்றி விட்டார்கள் வகுப்பிலே இருந்து, ஆசிரியர் நீ பணம் கட்டாமல் வரக்கூடாது என்று. ஓடி வந்து தாயிடம் கேட்கணும், தாய் சொன்னால் இப்பொழுது என்னோடய கையிலே பணம் இல்லை மகனே, ஒரு ரெண்டு மூணு நாள் தவணை கேட்டுக்கொள் நான் எப்படியும் தந்து விடுகிறேன் என்று. இவர் இல்லையம்மா அப்படி அவங்க தரமாட்டாங்கன்னு கவலைப்பட்டு நிற்கிறான். கொஞ்சம் இருவார் அளவுண்டாம் கொஞ்சம் இருவார்ன்னு ஓடி போய் அருகில் இரண்டு வீடு தள்ளி ஒரு பெண்ணிடம் ஓடி சென்று என்ன தெரியும் தானே சகோதரி இப்படி இப்படி முடியாமல் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் தர முடியுமா? அவ சொன்னால் நான் கடனாக யாருக்கும் கொடுப்பதில்லை, இவ சொன்னால் நான் உங்களை திருப்பி வட்டியோடு தருகிறேன், எனக்கு வட்டி ஒன்று நாங்கள் கேட்கவில்லை, நீங்கள் என்னுடைய அயல் வீட்டிலே வாழுகிறீர்களம்மா, நான் கடனாக கொடுப்பது எனக்கு வழக்கமில்லை, ஆனால் ஒன்று செய்கிறேன், எங்கள் வீட்டு பணிப்பெண் லீவில் இருக்கின்றார், நீங்கள் வந்து அந்த பணியை செய்வீர்கள்னா உங்களுக்கு அந்த பணத்தை தருகின்றேன் என்று. உடனே பணத்தை தாருங்கள் நான் அந்த பணியை செய்கிறேன் என்று வாங்கி ஓடி சென்று மகனிடம் கொடுக்கும் பொழுது மகன் கேட்குறான் இந்த பணம் எங்கே இருந்து வந்தது என்று. ஆனால் அந்த தாய் மகனுக்கு உண்மையை சொல்ல வேணும் தானே, பொய் சொல்லவில்லை, இப்படி இப்படி மகனே அவள் கொடுத்தான், அவள் ஏன் உங்களுக்கு சும்மா கொடுத்தாவா என்று கேட்கின்றான். இல்லை நானும் சும்மா வாங்கவில்லை மகனே, அவன் வீட்டு பணி இருக்காம அதை நான் செய்து கொடுத்து வாங்குகிறேன். உடனே அவன் அழுகிறான், நீங்கள் என்னம்மா வீட்டு பணிக்கு செல்ல வேணும், ஏன்மா நீங்கள் அப்படி எல்லாம் செய்யணும், நான் போக இல்லை பள்ளிக்கூடம் உண்டு. அப்பொழுது அந்த மகன் தாய் கேட்குறார், ஏனையா இப்படி பேசுகிறாய், அது ஒரு பெரிய விடயமில்லை, உனக்காக நான் இதையும் செய்வேன், ஏன் நான் இதை உனக்கு செய்கிறேன் என்றால் நீ வளர்ந்து படித்து நல்லவனாகி வந்து வல்லவனாகி வந்து எங்களையெல்லாம் பார்ப்பாய் தானே என்று. அப்படி அந்த உற்சாகம் கொடுக்குற விதம் நன்றாயிருந்த அந்த ஏன் நீ நான் அது பணி எல்லாம் பணிதானே எங்கள் வீட்டிலே செய்வது போன்று தானே அங்கேயும். ஆனால் அந்த மகனுக்கு தன் தாய் வந்து இன்னொருவருக்கு பணி செய்ய பிடிக்கவில்லை. அப்பொழுது அந்த நிலை மாற வேணும்னா நீ படிக்க வேண்டும், நீ படித்து உயர்ந்து வந்தால் எங்களை எல்லாம் பார்ப்பாய் தானே என்ற எண்ணத்தில் இந்த பணத்தை தருகின்றேன் என்றால் அந்த பையனுக்கு அவ்வளோ பொறுப்புணர்வு வரும் இல்லையா? சொல்லாமல் சொல்லி வளர்க்கின்ற தாய் உள்ளங்கள் பல உண்டு. உங்கள் மகனை என்று உனக்காக நான் நிகழ்வேன், நீங்கள் உங்கள் மகனுக்கு கை எண்ணி ஒரு பாடலை கேட்கிறேன், உங்களுக்கு அல்லும் பகலும் மகனின் எண்ணம் தான். வாழ்த்துக்கள், சிறப்பு. இப்படி தாய் தான் எல்லோருக்கும் வேண்டும், பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாமல் உழைத்து கொடுக்கிற தாய்கள். வாழ்த்து. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இங்கே அப்படி இல்லை. இங்கே அம்மாவோட எனக்கு நைக்கி சப்பாத்து வேணும்னு ஒரு பிள்ளை கேட்டால், சரி நீ படி, படித்து நல்லா வந்த போல நைக்கியை வாங்கன்னு சொல்லி விடுவார்கள். அவர்கள் சின்ன வயதிலேயே சின்ன தங்கள் அந்த பகுதி நேர வேலைகள் அப்படி என்று சென்று தங்களுக்கு தேவை அதை வாங்கி கொண்டு தாய் தந்த இடம் தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள். தங்களுக்கு விருப்பம் வந்து தாங்களை தேடிக்கொள்வார்கள். ஆனால் அதுக்குரிய வாய்ப்பு இந்த நாட்டில் இருக்கின்றது. நான் கடந்த பனிக்காலத்தில் ஒரு சிறுகதை கூறியிருந்த ஒரு சின்ன பையன், ரெண்டு பேர் அவர்கள் வந்து எனக்கு முன்னுக்கு என்னுடைய வீட்டு முன்பகுதியை அந்த பனியை வளைத்து தருகின்றேன், பணம் கொடுங்கள் என்று. சின்ன பையன்கள், 8-9 வயசு. ஏன் என்று கேட்டேன், தாங்கள் மணி ஆங்கிலத்திலே தான் அவர்கள் பேசுவார்கள், ஆங்கிலேய பிள்ளைகள் தாங்கள் காசு சேர்க்கிறார்களாம். ஏன் என்று கேட்டேன், தான் சப்பாத்து வாங்குவதற்கு என்று கூறுகிறான். அப்போ அவன் கேட்டதை விட நாங்கள் கூட அந்த பாசம் தானே கூட கொடுத்து விடுவோம் அது சின்ன பிள்ளைகள். அது ஒரு கடமை உணர்வுகளும், தங்களை தாங்கள் பருகிறது தாய் தந்தையர்கள் பாரமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் தங்களுக்காக சேர்த்துக் கொள்வார்கள் முடிந்தளவு, முடிந்தவரை. ஆனால் அதுக்காக திருடவோ போய் செல்லவோ போக மாட்டார்கள். இல்லை இல்லை, இங்கே அப்படி இல்லை. சிறப்பு, மகன் எங்கிருந்தாலும் நலமாக வாழ்வார். உங்களோட தாய் உள்ளம் எப்பொழுதும் வாழ்த்தி கொண்டிருக்கும் அம்மா. அம்மா தாய் வந்து என்னம்மா, அறுசுவை உணர்வு உணவு அறுசுவையோடுதான் தாய் உணவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு ஒரு குவளை தண்ணீர் கொடுத்தாலே அது அமிர்தமாக இருக்கும். எனக்கு அப்படி இருந்தது. அது அதுக்கு ஈடாக எதுவுமே இல்லையம்மா. நன்றி, உருக்கமான ஒரு நிகழ்வு. நீங்கள் நல்லதொரு பாடலை கேட்டிருக்கீங்க. உங்களோட கேட்டு நாங்களும் மகளும் உனக்காக நான் நிகழ்வு உள்ளத்தை தொட்டதென்று தான் கூற வேண்டும். சிறப்பு மகளே, வாழ்த்துக்கள். இருந்தா போதும், நீங்களும் உங்கள் மகன் சிறப்பாக வாழ்வீர்கள்.
2: அப்பா இன்னைக்கு நான் வேற பாட்டு அது பாடி காட்டினேன், இன்னைக்கு வேற பாட்டு தான்.
1: என்ன பாட்டு கேட்போம்?

0: எப்பொழுதும் உன் கற்பனை அந்த படத்துக்கு.
1: ஆமாம் ஆமாம், திருப்பானூர் பாடல், கண்கள் நீயே காற்றும் நீயே, பார்வையெல்லாம் கண்ணுக்குள்ளே இருக்க காட்சியெல்லாம் நீதான், நான் சுவாசிக்கிற காற்றும் நீதான், அந்த காற்று என்றால் உயிர் போய்விடும், உயிர் இருக்கும் வரை காற்று உள்ள பிறகு நீதான் என் காட்சி. எதை விட வேறு ஒன்றும் தாய்க்கும் மகனுக்கும் உள்ள தாய் பாசத்தை காட்டுவதற்கு வேறு வழி இல்லை. காற்று சுவாசிக்கும் வரை, கண்கள் இருக்கும் வரை அந்த கண்ணுக்குள்ளே இருக்க காட்சி நீதான், என்னுடைய சுவாச மூச்சும் நீதான். அற்புதமான பாடல், அந்த பாடல் நல்ல பாடல் தெரிவித்து தந்திருக்கீர்கள். உனக்காக நான் பாட, உனக்காக நான் நிகழ்வை அலங்கரிக்கும் ஒரு பாடலாக தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களம்மா, நன்றி. அப்போ தாய் அன்பு, இங்கே நீங்கள் உலகத்திலே தாய் அன்பு ஒன்றுதான், தாய் அன்புக்காகத்தான், பிள்ளை பாசம் பிள்ளைக்காகத்தான் வாழ்கிறேன் என்ற கருத்தை நிறுத்தி செல்கிறீர்கள். நன்றி மகளே, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி
1: நன்றி நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் வேளை கனடாவில் நண்பகலாகி 5 நிமிடங்களை தொட்டு 12:05 நிமிடம் என்று காட்டுகின்றது. லேசாக சூரியனுடைய ஒளி வெளியாக அழகாக மகிழ்வாக காட்டிக் கொண்டிருக்கிறது. லேசான காற்றும் ஊதி கொண்டிருக்கின்றது. அந்த வேளையில் இளமணி திருநாடு தாயகம் தென்னகத்திலே 9:35 நிமிடங்கள் இரவு நேரம் என்று காட்டிக்கொள்ளும் வேளையில் ஏனைய நாடுகளின் அவரவர்களுடைய பருவத்துக்கேற்ப பருவ காலத்துக்கேற்ப நேரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் நேரங்கள் மாறலாம், காலநிலை கூட மாறலாம், ஆனால் வானமும் பூமியும் மாறாது இருக்கின்ற ஒரு நிலையானது, அதிலே தான் நாங்கள் வாழுகின்றோம். எங்கே அடுத்த உறவு யார் என்று பார்ப்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

அடே அப்பா, இலங்கை நகரத்திலே நீ இருந்த அந்த இந்து மகா சமுத்திரத்தையே தாண்டி விடுவான். காரணம் அன்புதான். உனக்காக நான் நிகழ்ச்சியிலே முதலில் வந்து இணைந்திருந்தார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள், நீண்ட கால உறவு. அவரோடு பேசும் பொழுதும் பல விடயங்கள் அவர் என்னோடு பேசி எங்களோடு அளவலாவிய வேலை நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் அவர் வாழ்வது காதல் ஒன்றுக்காகத்தான். அது அவர் வாழ்வதல்ல, அவருடைய நோக்கம், அவருக்கு விருப்பம், அவர் இந்த உலகத்தில் இன்று யாருக்காக எதற்காக என்றால் பணிக்காகவோ உலகத்துக்காகவோ சமுதாயத்துக்காக இல்லை, அன்பு மனைவி கணவன் என்ற அந்த அன்பு அன்பு ஒன்றுக்காக. ஆம், அது எவ்வளோ உண்மையான முடியும். அந்த வகையிலே அவர் ஒரு பாடலை தந்திருந்தார். கிருஷ்ணா, நீங்கள் தந்த பாடல் திருடாதே திரைப்படத்தில் என்று கூறிவிட்டீர்கள். திருடாதே என்று கூறிவிட்டு ஒருவர் இதயத்தை ஒருவர் திருடி விட்டார்கள் போல்தான் தெரிகின்றது. இந்த மூன்று தமிழ் வானொலியில் இந்த முதலில் கேட்கும் பாடல் அந்த பாடலாக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு அடுத்தவர்கள் வருவதற்கு முன்பு இந்த பாடலை ஒருவரப்பி பார்ப்போம். ஒரு தடவை கிருஷ்ணா கேளுங்கள் உங்கள் பாடலை.

பிரபல பின்னணி இசை அமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு ஐயா அவர்களினாலே இசை அமைக்கப்பட்டு இன்றைக்கு 60

மயக்கம், ஆடுவது கிறக்கம் என்னும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அன்பு என்ற ஒன்று எங்கே முற்றி இப்படி சுழலின்று ஆடும் என்றால் இந்த கணவன் மனைவி காதலன் காதலியாக வரும் இடத்தில் அந்த அன்புக்கும் அந்த சுழற்சிக்கும் அந்த குதூகலத்துக்கும் ஒரு தாயும் பிள்ளையும் சேர்ந்து கொள்கிற அன்பும் அதைவிட பேரானந்தமானது. அதற்கு ஈடாக இவை கூட இருக்க மாட்டார். சிறப்பான பாடல். அவர் வந்து அன்பு கணவன் மனைவியாக நாங்கள் காதலோடு வாழ வேண்டும், அன்போடு வாழ வேண்டும், ஒருவருக்கொருவர் வீடு கொடுத்து தாங்கி வாழ வேண்டும் என்ற அந்த ஒன்றுக்காக அவருடைய வாழ்க்கை, அவருடைய எண்ணங்கள், நோக்கங்கள், செயல்கள் இருப்பது போன்ற உனக்காக நான் கருத்தை அவர் தந்து சென்ற போல இனிமையான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வியாழக்கிழமை தோறும் இயங்கும் உனக்காக நான் நிகழ்ச்சி.

உனக்காக அந்த கேள்விக்கு என்ற வினாவுக்கு நாங்கள் பதில் காண வேண்டும் என்றால், எல்லோருக்கும் ஒரே மாதிரியான எண்ணம் கருத்து இருக்காது. உனக்காக என்றால் எல்லோரும் ஒருவரைத்தான் கூறுவாங்க, ஒரு கருத்தை கூறுவாங்க, ஒன்றுக்காகத்தான் கூறுவாங்க. உலகத்தில் பல உண்டு, ஒவ்வொருவருக்கும் நினைவுகள் பல உண்டு. நினைவுகள் எங்கு செல்கின்றதோ அவர்கள் மன நிறைவுக்காக என்று எடுத்துக்கொண்டால், இதை செய்தால் எனக்கு மன நிறைவு என்று அதற்காக தன்னுடைய கவனம், தன்னுடைய நேரம், தன்னுடைய பொருள், தன்னுடைய அறிவு, தன்னுடைய சக்தி எல்லாவற்றையும் செலவழிப்பார்கள். ஏதாவது ஒன்றிலே ஈர்ப்பு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஈர்ப்பு உண்டு. உலகத்தில் பல விடயங்கள் இருக்கின்றது. பணத்துக்காக, காணி பூமி சொத்துக்களுக்காக, உயர்ந்த உத்தியோகத்துக்காக, உயர்ந்த பதவியிலிருந்து நாட்டுக்கு வழிகாட்டியாக, உயர்ந்த அந்தஸ்துகள் பணங்கள் எது இருந்தாலும் நல்ல ஆன்மீகத்திலே சென்று இறைவனை அணையும் வழியை காட்டுவதற்காக, நான் இறுதியிலே இறக்கும் போது மன நிறைவாக நான் செல்ல வேண்டும் என்பதற்காக பல விடயங்கள் இருக்கின்றது. அதில் ஏதாவது ஒன்றை அதிகமாக விரும்பிக் கொள்ளுவார்கள். இன்று நான் உனக்காக நான் என்று திடீரென்று நாங்கள் வந்து இன்று பேசும்போது நீங்கள் நினைத்து கொண்டு வருவதில்லை. வந்தவுடன் கேட்கின்றேன், நீங்கள் யாருக்காக என்றால் நான் இதுக்காக என்று குறிப்பிட்டு போகின்றீர்கள், ஏதோ ஒன்றை கூறுகிறீர்கள். தங்களுடைய எத்தனையோ அந்த உனக்காக என்று எண்ணும் பொழுது பருவத்துக்கு ஏற்றது மாதிரி மாறும் அந்த அறை, அந்த குறியீடு, குறி உனக்காக, இதற்காகத்தான். எல்லோரும் பணத்துக்காகவோ அல்லது எல்லோரும் ஆன்மீகத்துக்காகவோ எல்லோரும் பதவிக்காகவோ அப்படி என்று இல்லைதானே. எங்கள் ஆசிய நாடுகளை பொறுத்தவரையில், எங்களுடைய தமிழ் சமுதாயத்தை பொறுத்தவரையில், ஒரு தாப்பன் தாய்க்கு 5 பிள்ளைகள் பிறக்கின்றார்கள் என்று வைப்போம். அதில் மூத்தவர் ஆண்மகன், 4 இளையதவர், 4 பெண்கள். அந்த மகன், அந்த ஆண்மகன் என்ன செய்வார்? எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கண்ட உண்மைகள், அவர் அம்மா அப்பா ஓம்பி வளர்த்து கொண்டு வரும் வேளையிலே உணர்ந்துவிட்டு தன்னுடைய சகோதரிகளுக்காக வாழ்வார். தன்னுடைய நன்மை, தன்னுடைய இன்ப துன்பங்கள் எல்லாவற்றையும் விட்டு அவர்களுடைய நன்மை, இன்ப துன்பம், வளர்ச்சிதான் காலண்டு ஒவ்வொன்றாக சீர்வரிசைகள் தேடி நல்ல வரன் தேடி மனம் முடித்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து வாழ்வார். அப்பாவினுடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொள்வார். 5 பெண் குழந்தைகள் பிறந்து 4 சகோதரிகளோடு பிறந்த மூத்த சகோதரியாக இருந்தால் அவவும் தன்னுடைய இளைய சகோதரங்களுக்காக வாழுவார். மாண்டு மாண்டு அவர் மாளுவார் என்றால் அவருடைய உழைப்புகள் எல்லாம் எத்தனை துன்பங்களை தாங்கிக் கொள்வார்கள். பொறுப்புணர்வு, சகிப்பு எல்லாம் இருக்கும் அங்கே. கோபம் என்றால் என்னவென்று அவருக்கு தெரியாது, இந்த மூத்தவராக அவர்களுக்கு. அதே நேரத்தில் கடைசி என்ன செய்யும், எனக்கு மூத்தவர்கள் இருக்கிறார்கள் தானே என்று அதே விளையாட்டு தனமாக. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவனங்கள் இருக்கும். இந்த இந்த உனக்காக என்ற விடயத்திலே பொறுப்பு என்பதுதான் அடுத்த கருத்தாக வருகின்றது. என்ன பொறுப்பு? நான் யாருக்கு பொறுப்பு? எதை செய்ய வேண்டும் என்று இந்த பொழுதிலே எனக்கு ஒரு அன்பு உறவினுடைய எண்ணம் தினமும் வருவதென்று நான் கேட்பதில்லை. எங்கள் நாச்சியார் கோயில் தேவா அவர்கள் நலமாக இருப்பார் என்றுதான் எண்ணுகிறேன். நீண்ட நாள் வரவில்லை. அவர் ஊரில் இல்லையா அல்லது ஒரு ஏதாவது

இருக்கின்றாரா, என்ன நடந்தது தெரியவில்லை. நான் ஒரு தடவை அவரை எண்ணி பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சிக்கு வந்தவுடன் ஓடி வந்துவிடுவார். முதல் ஓம் நமசிவாயா என்று அழைத்து கொண்டு என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை, யாராவது இருந்தால் அவரோடு பேசியிருந்தால் ஒரு தடவை கூறுங்கள். அவர் நலமாக இருப்பார், இறைவனை வேண்டிக் கொள்ளுகிறோம், அல்லது ஒரு இல்லையோ தெரியவில்லை. சரி, அந்த எண்ணம் ஓடி வந்துவிட்டு. அப்போ நண்பர்களுக்காக சில பேர், அன்பர்களுக்காக சிலர் இருப்பார்கள். ஒரு ஆசிரியரை எடுத்துக்கொண்டால் ஆசிரியர் என்ன சொல்வார், யாருக்காக, குழந்தைகள், பிள்ளைகளுக்கு, என்னை நம்பி பாடம் கற்க வருகின்ற பிள்ளைகளுக்காக நான் ஆசானாக இருந்து அவர்களை அனுசரித்து அவர்களுக்கு வழிகாட்டி முன்னேற்றி விட வேண்டும், அவர்களுக்கு ஏணியாக நான் இருக்க வேண்டும், ஒரு உயரத்தை உச்சத்தை அடைவதற்கு ஏணி எப்படி இருக்கின்றதோ அதே போன்று நான் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்வார். அவர்களுக்காக வாழ்வார்கள். வீட்டில் இருக்கும் பொழுதும் பணிபுரியும் பொழுது அந்த புத்தகத்தில் என்ன வந்தது, இந்த அறிவு என்ன வந்தது என்ற இதை பற்றி அவருக்கு என்ன கூற வேண்டும் என்று அந்த சிந்தனையோடு இருப்பார்கள். ஒவ்வொரு பிறகுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு உணர்வும் சிந்தனை, அந்த பொறுப்பு சிந்தனையை தூண்டி சிந்தனையிலிருந்து பொறுப்பு வருகின்றது. நான் தொட்டு தொட்டு பார்த்தா பல விடயங்களை அறிந்து கொண்டு போகலாம். இந்த உனக்காக நான் என்ற தலைப்பில் சரி எங்கே பார்ப்போம். உனக்காக நான் நேவிலே நல்ல நல்ல பதில்களை தந்து கொண்டிருக்கின்றன. அடுத்து வருவது யாராக இருக்கலாம் என்று வருவது குறைவாக இருக்கின்றது. இது ஒரு நேர் நிருப்பமாக எடுத்துக்கொள்ள, நீங்கள் வந்து யாருக்காக பதில் சொல்ல வேண்டும் என்று நிர்பந்தம் ஒன்றும் இல்லை. உங்களும் விருப்பமான பாடலே வந்து கேட்டுக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். இது ஒரு நேர் விருப்பம் போன்றுதான். உங்களுக்கான பாடல்களை தருகின்றீர்கள், அதை நான் ஒளிபரப்புகிறேன். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படுத்தவில்லை. பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அழைத்தால் அழைப்பு உங்களுக்கு கிடைப்பது கொஞ்சம் அரிதாக இருக்கும். பாட்டு முடிந்தவுடன், பாடல் முடிந்தவுடன் நீங்கள் ஓடி வந்து அழைக்கலாம். உங்களை அழைத்து உங்கள் விருப்ப பாடலை கூறலாம். அதிலிருந்து நாங்கள் சில கருத்துக்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்களோடு நாங்களும் இணைந்து பகிர்ந்து கொள்வது தான் இந்த விடயம். இப்பொழுது நீங்கள் வருவதும் வானொலிக்காக நீங்கள் வருகின்றீர்கள். உங்களுக்காக பாடலை கேட்கிறீர்கள். அந்த பாடல் எங்களுக்காக வந்தானே, அன்பர்களுக்காக, நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக பகிர்ந்து கொள்வது. உள்ளத்திலே ஒரு எண்ணத்தை, ஒரு நினைவை வைத்துக்கொண்டு அப்படியே இருக்காமல் அடுத்தவுடன் சொல்லும் பொழுது அது நிறைவு வருவது போன்ற ஒரு உணர்வு வரும். அதனால் வாருங்கள், இணையுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற பழமையான எண்களோடு இணைவோம், பேசுவோம், பாடல்களை தருங்கள், கேட்போம், ஒளிபரப்பி. இப்பொழுது நாங்கள் ஒரு பாடலை தர இருக்கின்றோம். அன்பு மகள் அனுஷியா வந்தபோது அவெல்லாம் வளர்ந்து குழந்தையாகி வளர்ந்து பருவமாகி அதன் பின் பெண்ணாகி ஒரு திருமணம் முடித்து குழந்தைகளை பெற்று வந்த காலத்தில் இந்த வாழ்க்கையிலே இப்பொழுது அவர் வந்து பேர குழந்தைகளுக்கு, குழந்தைகள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தான், தன்னுடைய பிள்ளைகளை என்று கூறும்போது பிள்ளைகளின் பிள்ளைகளும் தான் அதற்குள் அடங்குகிறார்கள். இன்னும் ஒரு சிலர்கிட்ட நாங்கள் எங்கள் சொந்த உறவுகளுக்காக வாழுகிறோம், ஒரு சிலர்கிட்ட அயலவர்களுக்காக வாழுகிறோம். ஒருவருக்காக ஒருவர் தான் அந்த பொறுப்புணர்வு எவ்வளவு தூரம் எங்களுக்கு வருவது கூறிக்கொள்ளும். இது யாருக்காக என்று ஒரு ஒரு கடமையில் இருப்பவர். உதாரணத்துக்கு நான் போதனா ஆசிரியராக இங்கே இந்த வாகன ஓட்டுநர் பத்திரம் பெரும்பறையும் கற்பித்து அவர்களை ஒரு சாரதியாக்குகின்ற பயிற்சி நிலையம் வைத்திருந்த போதிலே வருபவர்கள் ஒரு நல்ல சாரதியாக வர வேண்டும். உயிரோடு சம்பந்தப்பட்ட அந்த தொழில் அதை எவ்வளவு கவனமாக செய்ய வேண்டும் என்று அல்லும் பகலும் அந்த எண்ணத்தோடு தான் இருப்பார். அந்த எண்ணங்கள் யாருக்காக எங்களுடைய அதிலே வந்து இந்த யாருக்காக உனக்காக இந்த காலத்தை நாங்கள் விரயப்படுத்துகிறோம் என்ற இன்று 24 மணித்தியாலத்திலே கூடுதலான நேரத்தை எதற்காக செய்கின்றோம் என்ற எண்ணங்களும் பெறும் என்புறவர்களே. இப்பொழுது நாங்கள் அன்பு மகளே அனுஷியா நீங்கள் கேட்ட பாடலையும் ஒரு தடவை கேட்டு பார்ப்போமா. மன்னன் திரைப்படத்தில் வந்த அந்த பாடல், அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே என்ற கருத்தை முதலில் வைத்து வரியோடு வருகின்றது. கேட்போம் அனுஷியா உங்கள் பாடலை.

விதமான அந்த கருத்து, இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற உயிர்கள் அத்தனை அம்மா என்று அழைக்காமல் இல்லை, அந்தந்த மொழிகளில் தங்கள் தங்கள் தாய்மொழியில் அம்மாவை மா என்றுதான் அம்மா என்றுதான் அழைக்கின்றார்கள். நாங்கள் நன்றாக மூன்று எழுத்துக்களும் அங்கே பொருத்தி அம்மா என்று அழைக்கின்றோம். அதில் இந்த மூன்று எழுத்திலே ஒரு எழுத்தையாவது உச்சரித்து தான் உயிரினங்கள் எல்லாம் அழைக்கின்றது. இன்னும் சாதாரண இந்த மாடுகளை எடுங்கள் அம்மா என்று தான் அதுவும் அழைகின்றது. ஆடுகளை பாருங்க மே என்றுதான். அம்மாவை அழைக்காத உயிர் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அற்புதமான கருத்தை உட்பொதிந்து அம்மாவை நாங்கள் எப்படி மதிக்கின்றோமோ நினைக்கின்றோமோ, அம்மாவுக்காக எங்கள் அர்ப்பணிப்புகள் எவ்வளவு செய்கின்றனோ அதே போன்றுதான் எங்கள் குழந்தைகள் எங்களுக்கு செய்யும். இது பரம்பரை பரம்பரையாக வந்த ஒரு முதுசம், ஒரு சொத்து. அம்மா என்ற உறவும் அப்பா என்ற உறவும் மகன் மகள் என்ற உறவுகள் ஒரு ஒரு பிரிக்கப்பட முடியாத ஒரு ஒரு ஒரு உறவு. அது சொந்தம் பந்தம் என்றது. அந்த பந்தம் என்று கூறுகின்றது சொந்தம் வேறு பந்தம் வேறு. பந்தம் என்று கூறுகின்றது சிறப்பான ஒரு பாடலை தந்திருந்தார். அவருக்கு அம்மாவின் எண்ணம் அதே போன்று அவருடைய பிள்ளைகள் அவன் நினைப்பார்கள். அப்போ அவர் அதை வழி வழியாக காட்டி கொண்டு வருகின்றார்கள். என்னதான் இருந்தாலும் அவ்வளோதான் இருந்தாலும் பிள்ளைகளுக்காக தாயே தவிர, அது கணவனாக இருக்கலாம் தன்னை பெற்ற தாயாகவும் இருக்கலாம். எனக்கு என்னுடைய அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ முக்கியமோ அதை விட என்னுடைய மனைவி வெறும் முக்கியம். அதன் பின் தாய்க்கு தாரமாக வந்தவர், தாய்க்கு பின் தாரமாக வந்தது, தாரமாக வந்த பின்பு தந்த குழந்தைகள் எங்களுக்கு பெரியவர்கள். அவர்கள் தான் எங்கள் சொத்துக்கள். அதைத்தான் நாங்கள் கூடுதலாக அவதானிப்போம். செய்வதெல்லாம் அவர்களுக்காக ஒதுக்கிக் கொள்வோம். தாய்ப்பாசத்தை நிலைநிறுத்தும் பாடல்கள் பல. அதிலே இதுவும் ஒரு பாடல் சிறப்பாக இருந்தது கேட்டு மகிழ்ந்தோம். அன்புடன் எங்களுடைய ரமணி ராஜேஷ் அவர்களை உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும். அநேகமாக எங்களுக்கு நிகழ்ச்சிகள் அவர் கலை அவர் தொகுப்பாளர் அமைந்திருக்கிறார். முன்பு அவர் நீண்ட காலமாக எங்களோடு இணைய அவருக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் எழுத்து மூலம் பதிவு மூலம் பேசிக்கொள்வார். இப்பொழுதும் பதிவு மூலம் எங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதை அறிய தருகின்றார். அன்புடன் ஜாமிற்க பயமின் அரசடி குப்பம் சரவணன் அவர்களும் அழகான ஒரு படம் வரைந்து உனக்காக நான் என்று எழுத்து எழுதி பொறித்து இங்கே அனுப்பியிருக்கின்றார். தானும் காற்றலே கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன் என்று வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லாதவிட்டாலும் எங்கள் உறவுகள் வானொலியோடு எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்றால் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் உங்களுக்கு விரும்பிய பாடலை இதில் குறித்து விடுங்கள். இந்த பகுதி இப்பொழுது நீங்கள் செய்ய பதிவு இலக்கத்திலே குறித்து விடுங்கள். உங்களுக்கான பாடலை நான் நேரம் இருக்கும் வேலை ஒளிபரப்புவேன் தருவேன் உங்களுக்கும். ஏனென்றால் எனக்கு தெரியும் நீங்களெல்லாம் வரக்கூடியவர்கள், உங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. இப்போ எல்லோருக்கும் இந்த ஒரு இந்த நேரம் எல்லோருக்கும் சந்தர்ப்பம் கிடையாது தானே. சந்தர்ப்பம் கிடைத்தால் நீங்கள் வருவீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உறவுகளை இது மொன்றியல் தமிழ் வானொலி நேரம் சரியாக 12:30 தொடப்போகின்றோம். நாங்கள் நீங்களும் 9:59 தொடப்போகின்றீர்கள் என்று எண்ணிக்கொள்வோம். இன்னும் சில நொடிகளிலே தொட்டு விடுவோம். உனக்காக நான் நிகழ்விலே இணைந்து சிறப்பித்து நீங்கள் கேட்ட பாடல்களை நீங்கள் ரேவதி கூறுவது போல சுட சுட தந்து கொண்டிருக்கின்றது ஒன்றியல் தமிழ் வானொலி. நாங்களும் கேட்டு மகிழ்ந்து கொண்டோம். இது உனக்காக நான் நீங்கள் பாடலை கேட்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் உங்களுக்காக கேட்கு உங்களுக்கு விரும்பிய என்று உங்களுக்கு இந்த விதத்தில் கேட்ட பாடல் யாருக்காகவோ எவருக்காகவோ ஒருவருக்காகவோ கேட்கிறது எங்களுக்கு வந்து பொருத்த பாடாக இருக்குது. அதை கேட்க பொழுது எங்களுக்கு இந்த இப்பொழுது இந்த அம்மாவின் பாடலை கேட்கணும், அம்மாவை நினைக்க வேண்டும், அம்மாவுக்கு பணிவாக இருக்க வேண்டும், அம்மா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று கூறியிருக்கின்றார்கள் தானே. அன்னையை தானே முதல் கூறுகின்றனர். தாய் நாடு தாய்மொழி என்றெல்லாம் கூறுகின்றார்கள். தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று கூறுவார்கள். வேர் ஓடி விளாத்தி முளைத்து பழுத்தாலும் தாய் வழி தப்பாது என்று கூறுவார்கள். வாழை அடி வாழை என்று கூறுவார்கள் தாய். வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பான பாடலை நினைவு கூறும் வண்ணம் இந்த உனக்காக நான் நிகழ்வு தந்து கொண்டிருக்கும் வேளையிலே மீண்டும் நாங்கள் தொடர இருக்கின்றோம். அழைப்பவர்கள் அழைக்கலாம். 6478745 1 அல்லது வளமையாக வந்து இணைந்து சிறப்பிப்பவர்களும் வர முடியாது ஆனால் கேட்கத்தான் முடியும் என்றால் நீங்கள் பாடல் விரும்பிய பாடலை எழுதிவிடுங்கள். உங்களுக்காக நான் ஒளிபரப்புகிறேன்.

ஆமாம், இந்த நிகழ்ச்சியும் இந்த நேரமும் உங்களுக்காக. மொன்றியல் தமிழ் வானொலியில் உங்களுடைய நேரம் 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும், எங்களுக்கு முற்பகல் 11:30 பிற்பகல் 1:30 வரை ஒதுக்கி கொடுக்கப்பட்டது உங்களுக்காகவும் எங்களுக்காகவும், எங்களுக்காக நீங்களும், நீங்கள் எங்களுக்காக, உங்களுக்காக நாங்களும். சிறப்பாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் உனக்காக நான் தலைப்பிலே கதம்பம்.

அப்படி ஒன்றும் தேவையில்லை. துள்ளி வரும் காவிரியில் குதித்து, காரணம் அர்ப்பணிப்பு என்பதுதான். உனக்காக நான் இவ்வளவு தூரம், அது எத்தனையோ கதைகள் உண்டு, எத்தனையோ கதைகள் உண்டு. பொறுப்புணர்வு, அர்ப்பணிப்பு, காலம், அடுத்து சக்தி அத்தனையும் விரைவுப்படுத்துவது ஏதோ ஒன்றிற்காகத்தான். இந்த பூமி சுற்றுவது சூரியனுக்காகவா? தனக்காக, தன்னுடைய சக்தியை, ஈர்ப்பு சக்தியை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஈர்ப்பு சக்தி அதை சுற்றி கொண்டிருக்கும். அதனால்தான் இரவு பகல் ஏற்பட்டு கொண்டிருக்கும்போது, இரவு பகல் ஏற்பட வேண்டும்னா பூமி சுற்ற வேணும். பூமி சுற்றுவது இரவும் பகல் நாங்கள் வாழ்ந்து உயிரினம் வாழும் வாழ்வதற்காக என்று ஒன்றுக்கொன்று ஆதாரமாக இருக்கின்றது உறவுகளே. இது ஒன்றில் தமிழ் வானொலி. இப்பொழுது அடுத்து ஒரு பாடல், தாயன்புக்கு ஈடாக ஒரு பாடல். எங்களுக்கு கண்கள் இருக்கின்றது, காது இருக்கின்றது, மூக்கு இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்றது. இந்த உலகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அது கண்கள் தான். கையாலோ காலாலோ பார்க்க முடியாத, கண்ணால் தான் பார்க்க வேண்டும். ஆனால் நாங்கள் உயிர் வாழ வேண்டும் என்றால் இந்த காற்றினை சுவாசிக்க வேண்டும். அப்போ இந்த காற்றினை சுவாசித்தால்தான் இந்த உயிர் வாழும். அப்போ இந்த உயிர் வாழ்ந்தால் தான் உலகத்தை பார்க்க முடியும். அப்போ கண்ணுக்கு காட்சி வேணுமென்றால் இந்த உயிர் வாழ வேண்டும், உயிர் இருக்க வேண்டும். உயிர் இல்லாத விட்டால் சில மணி உயிர் உயிர் இறந்து விட்டால் சில நிமிட நேரங்கள் தான் கண்கள் பார்வையோடு இருக்கும். மூளை தான் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இயங்கி கொண்டிருக்குமா? அதனால் இந்த கண்கள் பார்வை இருக்கும் வரைக்கும் அங்கே காட்சிகள் தோன்றும். அந்த காட்சிகள் யாவும் ஒரு தாய்க்கு பிள்ளைகளாகத்தான் இருக்கும். அதேபோன்று அந்த சுவாசத்தை சுவாசிக்கும் பொழுது அந்த உயிர் இருக்க வேண்டும் இல்லை, அந்த உயிர் இருக்க வேண்டும், அது பிள்ளைகளுக்காகத்தான் இருக்க வேண்டும். எவ்வளோ ஒரு ஆழமான கருத்தை ரெண்டு பதங்களாலும் புகுத்தி விட்டார் கவிஞர் தாமரை. இந்த பாடல் கவிஞர் தாமரையின் பாடல். தாமரையின் வீட்டுக்கு அருகாமையில் வாழ்ந்த ஒரு நண்பர், என்னோட எனக்கு பழக்கமானவர், இங்கே வாழ்கின்றார். அடிக்கடி நாங்கள் பேசிக்கொள்வோம் தாமரையை பற்றியும். அப்படி ஒவ்வொருத்தரை பற்றி தெரிந்தவர்கள் எங்களோடு வாழும் பொழுது பகிர்ந்து கொள்வதுதானே கிடைக்கின்ற நேரத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவதை கொள்வதுதான் சிறப்பு. எத்தனையோ பேச உண்டு, எத்தனையோ நாங்கள் பேசுவதற்கு இருந்தாலும் பயனுள்ளவற்றை பேசிக்கொள்ள வேண்டும். அந்த காற்றும் இந்த ஒளி, இந்த பார்வை, கண்ணும் தான் இந்த உடலே மிக முக்கியம் என்று இவர் கருதுகிறார். யார்? தாய். கை வேண்டும், கால் வேண்டும், வாய் வேண்டும், மூக்கு வேண்டும், காது எல்லாம் வேண்டும். எல்லாவற்றையும் விட சிறந்த இந்த கண்ணும் காதும் தான் என்று கூறியிருக்கின்றார். இந்த பாடல் மூலம் தெரியப்படுத்துகிற ஒரு தாய் எப்படிப்பட்டவர், தாய் எப்படி வாழுகின்றார். கண்ணை திறந்தால் காண்பதெல்லாம் நீயாகத்தான், குழந்தையாகத்தான், மகன் தன் பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டும். நான் உயிர் வாழ வேண்டுமென்றால் உள்ளேயுக்கு மூச்சும் வெளியே விடுகின்ற அந்த காற்று நீயாகத்தான் இருக்க வேண்டும். எப்படி ஆழம் சிந்தித்து பார்த்தால் அந்த கவிஞருக்கு 10 விரலுக்கு மோதிரம் போடணும் போல் இருக்கின்றது. அவ்வளவு அற்புதமாக அந்த ரெண்டு பதத்தையும் தந்து கவிஞர் உறுதிப்படுத்தி விட்டார். அதன் பின்பு செயல்கள், செயற்பாடுகள், பயன்கள், பயன்பாடுகள் எல்லாம் வரும். இந்த கண்ணும் உயிரும், உயிர் இருந்தால்தான் கண் பார்வை பெறும். அப்போ கண் உயிர் இருப்பதற்கு காற்று வேண்டும். அந்த காற்று அந்த பிள்ளை தான். அந்த பிள்ளை இருந்தால்தான் நான் இருப்பேன், பிள்ளைக்காகத்தான் நான் இருக்க வேண்டும். கண் பார்க்க முடியவில்லை, நீயாகத்தான் இருக்க, உனக்காகத்தான் நான் என்னுடைய சக்தி விரயத்தை எல்லாவற்றையும் செய்கிறேன். எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் அத்தனை உனக்காகத்தான். அப்படி எத்தனையோ பேர் அர்ப்பணிப்போடு வாழுகின்றார்கள். அந்த வகையில் இருப்ப தாய், அதுக்கு தாயைத்தான் உதாரணம் கூறலாம். எத்தனையோ பெரியவர்களையெல்லாம் கூறலாம், எல்லாம் கூறலாம். தாய்க்கு ஈடாக வேறு எதுவுமே வராது என்பதை ஏற்றுக்கொள்வோம். அந்த ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளலாம். அந்த அப்படி அமைந்த ஒரு பாடலை அன்புடன் மகள் சியாமலா வந்து மகனுக்காகத்தான் அவள் அடிக்கடியாக சின்ன அரும்பு மலரும் என்ற பாடலை கேட்பார், பாடியும் காட்டியிருக்கின்றார், இன்றும் பாடி காட்டியிருந்தார். அவர் முன்பு பாடி காட்டிய ஞாபகத்திலே தான் நான் கேட்டு நிறுத்துறை பாடுங்கள் மகளே என்று சொல்லி அவருக்கு தந்த பாடல். அது திரைப்படத்தின் பெயரும் பொழுது முப்பொழுதும் உன் கற்றணையில் என்றால், முப்பொழுதும் என்றால் காலை மாலை மதியம் எந்த நேரம் இரவு பகல் எந்த வேலை, முப்பொழுதும் எல்லா வேலையிலும் உன்னுடைய கற்பனை தான் எனக்கு இருக்கின்றது. முப்பொழுதும் உன் கற்பனையில் என்ற ஒரு தாய்மையின் எண்ணம், தாய்மையின் உள்ள குமரலை, நான் வாழுவதே உனக்காகத்தான். எத்தனையோ தாய்மாரை நாங்கள் பார்த்து, எல்லா தாய்மார்களும் பிள்ளைகளுக்காகத்தான் என்றுதான் எண்ண வேண்டும். தன் அதனால் தானே தன் இரத்தத்தையே எங்களுக்கு அமுதமாக ஊட்டி வளர்த்திருக்கின்றார் தாய்மை. அதை யார் செய்ய முடியும்? வேறு யாரும் செய்ய முடியாது. பெற்ற தாய் மட்டும்தான் செய்ய முடியும். புனித பிறவி. சரி, எங்கே பார்ப்போம்?
அவன் வந்து ஒரு பாடலை தந்திருக்கிறார், கண்கள் நீயே காற்றும் நீயே என்ற ஒரு வரி கொண்ட பாடலை ஜிவி பிரகாஷ் அவர்கள் இளைய தலைமுறைகளிலே வந்த ஒரு இசையமைப்பாளர் அவர் கொடுத்திருக்கின்றார் இந்த இசையை. அந்த பாடலை ஒரு தடவை கேட்போம். ஷியாமளா விழிப்பாக இருந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியும். கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகளும், உனக்காக நான் தெரிவிலே இந்த பாடல் வந்ததை கேட்டு மகிழ்வோமா?

அற்புதமான பாடல் வரிகள் வரிகளை கொண்டு அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். சியாமலா உங்களோடு நான். உலகத்திலே தாய் மட்டும்தான், இந்த யாருக்காக என்ற ஒரு வினாவுக்கு உலகத்தில் தாய் ஒருவரை நாங்கள் ஒப்போடு கூறலாம், இந்த விதத்திலும் பிள்ளைகளுக்காக தாய் தான் என்று பாருங்கள். ஊனும் நீயே உயிரும் நீயே என்று அந்த பாடலை முடித்திருக்கேன். கண்கள் நீயே காட்சி, அதாவது உயிர் காற்றும் நீயே என்று ஆரம்பித்து இந்த பிரபஞ்சம் இருப்பதே அந்த பிரபஞ்சமே நீதான் என்று கூறி கடைசியில் ஊனும் உயிரும் என்று வந்துவிட்டது. ஊன் என்பது இந்த உடம்பு. ஊன் என்றால் ஊ என்னா நெடு நெட்டழுத்து ரெண்டு சுழி இன்னென்னாவும் சேர்ந்த ஊன் என்பது இந்த உடம்பு. உயிர் இந்த இரண்டும் சேர்ந்து தான் உருவமாக வந்து நாங்கள் நடமாடுகிறோம். உடம்பும் உயிரும், இந்த உடம்பும் உயிரும் நீதான், உன்னால் தான் இருக்கின்றது. எதற்காக? பல நாளாக நான் காணும் கனவு ஒரு நாள் நிறைவேறும், அந்த ஒரு நாளுக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் இந்த அர்த்தம். ஒரு நாள் அது நினைவாகும், அது சிறப்பாக வரும் என்றதற்காக பல நாள் கடினமாக தன்னை அர்ப்பணித்து விடுவாள் அன்னை என்ற கருத்தை சுமந்து வந்த ஒரு பாடல். முப்பொழுதும் உன் கட்டணையில் என்ற திரைப்படத்திலே தான் இந்த பாடல் வந்திருக்கிற சிறந்த பாடல். கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே உனக்காக நான் நிகழ்வு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கருத்தாளமுள்ள சிறந்த பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் நினைக்கக்கூடிய வகையில் இந்த பாடல்கள் கிடைத்தன. இப்போ நாங்கள் நினைக்க வேண்டும், சிறப்புகளை உணர வேண்டும் என்பதற்காக நீங்கள் தந்ததாகவே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பாடல்களை. அது மட்டுமில்லாமல் மறவாமல் உங்கள் நினைவும் கனவும் எந்த எண்ணத்தோடு இருக்கின்றதோ அந்த எண்ணம் சிறப்பாக நிறைவேற வேண்டும் என்பதற்காக உங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கின்றீர்கள். இது எல்லாம் எங்கள் கரத்தில் இல்லை, எங்களுக்கு மேலாக ஒருவர் இருக்கின்றார்னு பக்தி வழியை நாங்கள் பேசுவோம், அது நிறைவேறும், நிறைவேறாமல் போகாது. சிறப்பான பாடல், அதை நாங்கள் இன்னும் ஒரு நாளையில் இன்னும் ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு தலைப்பிலே பேசிக்கொள்ளலாம். இந்த பிள்ளைகளுடைய கடன் எப்படி இருக்கின்றது என்பதை எண்ணிக்கொண்டு சரி, இந்த வகையிலே நல்ல பாடலை கேட்டு மகிழ்கின்றோம். கேட்டு மகிழ்ந்து விட்டு இங்கே நல்ல பதில்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பான கருத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம் நாங்கள் அனைவரும் என்று பாடலை தந்ததற்காக நன்றியையும் கூறியளவுக்கு இருக்கின்றீர்கள். இது உங்கள் வானொலி, உங்கள் விருப்ப பாடலை ஒளிபரப்ப வேண்டியது எங்கள் கடமை அல்லவா? அந்த வகையிலே நான் அதை செய்வதற்கு நல்லதோர் வாய்ப்பை கொடுத்திருக்கின்றீர்கள். நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம், கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உறவுகள் வந்து இணையாது விட்டாலும் அவர்கள் இணைந்து வந்ததாக நான் நினைத்து கொள்ளுகின்றேன். இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் அவர்கள் பணத்துக்காக ஒரு திரைப்படம் சிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திரைப்படமாக்கி வெளியே விடுகிறார்கள். அதன் உள்நோக்கம் யாருக்காக? மக்களுக்காகத்தான் அதை செய்கின்றார்கள். அப்போ தரும்பொழுது அதற்கேற்ற பாடல்களை ஆக்கி அதில் வரும் கருத்துக்கள் எங்களை கவர்ந்து வாழ்க்கையை சீரோட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பது போலத்தான் அந்த பாடல் இருக்கின்றது. சரி, அந்த வகையில் இப்போ தாய்க்காக கணவன் மனைவி அன்பு காதல் வந்தது போல இந்த உலகத்திலே வாழ்வதற்கு பல காரியங்கள் இருக்கின்றதுன்னு கூறியிருந்தேன் அல்லவா, பல காரணங்கள் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த உலகத்து மக்களுக்காக மக்கள் எப்படி வாழ வேண்டும், எங்களோட வாழ்க்கையை நாங்கள் எப்படி கடைப்பிடிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு சிலர் வாழ்வது உண்டு, அதற்காக சில கருத்துக்களை கூறுவதும் உண்டு. அந்த வகையில் இந்த பாடலே மக்கள் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற கருத்தை சுமந்து வரும் பாடல் ஒன்று வருகின்றது, கிடைச்சிருக்கின்றது. அந்த பாடலை ஒரு தடவை கேட்பது, எதிர்பார்த்தாலும் மற்றவர்களுக்காகத்தான் இருக்கின்றது, அடுத்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கூறுவது போன்ற ஒரு பாடல் ஒன்று வருகின்றது. பழக்க வழக்க பண்பாடு விழுமியங்கள், எங்களுடைய கலாச்சார விழுமியங்களை அமைத்த பாடல் இதோ.

சிறப்பான இந்த பாடல் சமூகத்துக்காக கூறப்பட்ட பாடல் என்று எண்ணினாலும், ஒரு சமுதாயத்துக்காக எண்ணினாலும், அந்த பாடலை கேட்கும் பொழுது எனக்காக நான் கேட்பது போன்று, என்னை நான் கேட்பது போன்று இருக்கின்றது அந்த பாடல் என்று எண்ணிக்கொள்ளலாம். அப்போ உனக்காக நான் மற்றவர்களுக்காகத்தான் வாழ வேண்டும், எனக்காகவும் வாழ வேண்டும். எனக்காக வாழும்போது அப்படி இறுதியிலே கூறினார்களே, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்று, அந்த போனா பிறகும் பேர் சொல்ல வேண்டும். தக்கார் தகாதார் யார் என்று அவரவர் விட்டு செல்லும் எச்சத்தால் உணரப்படும் என்ற கருத்துக்கு அமைய வந்த அந்த குரலை நாங்கள் படிக்கும் பொழுது புரிகின்றது. அது நாங்கள் இருக்கும்போது தெரியாது, நாங்கள் இருக்கும்போது செய்த செயல்களினுடைய சாரம்தான் நாங்கள் சிறந்த இன்பங்களை பற்றி பேசி நல்லவனா கெட்டவனான். அதெல்லாம் நாங்கள் அதை அப்படி இருக்கும்போது சமுதாயம் எங்களை பார்த்து நல்லவன் என்று கூறும் வகையில் நான் வாழ வேண்டும் ஒரு எண்ணத்தை எனக்கு தருகின்றது. நானே எனக்கு பாடிக்கொண்டாலும் அப்படித்தான் தருகின்றது. அந்த கண் போன போக்கிலே கால் போகலாமா என்று என்னை நானும் கேட்டுக்கொண்டு எனக்காகவும் சிரித்து திருத்தி கொண்டு அடுத்தவர்களை பார்த்து கூறுவதாக, அவர்களுக்கு கூறுவதாகவும் இந்த பாடலை வாலி ஐயா அவர்கள் புரிந்திருக்கின்றார்கள், இருக்கின்றார்கள். அழகாக மெல்லிசை மன்னர் இசை கோர்த்து எங்களுடைய வேலிசை வேந்தரன் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவின் குரலே எங்களுக்கு புகுத்தி இருக்கின்றார்கள். இதை இந்த இயக்குநர்கள், இந்த கதாநாயகர், இந்த கதை ஆசிரியர்கள், பாடல் ஆசிரியர்கள் எல்லோரும் இணைந்து தயாரித்து வெளிவிட்ட இந்த திரைப்படம், அதை பார்க்கும் பொழுது யாருக்காக, அவர்கள் தங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த படத்தை தந்து மக்கள் மத்தியில் நல்ல பெயரை பெற்றுவிட்டால் அவர்களுக்கு படம் நிறைவாக வரும் என்ற எண்ணத்தில் செய்தாலும் கூட, இது யாருக்கு கொடுக்கின்றார்கள், மக்களுக்கு கொடுக்கின்றார்கள். மக்களுக்காகத்தான் இது தந்த பாடல். அப்போ மக்களாகிய நாங்கள் இது மக்களுக்காக கூறப்பட்டதென்றும், மக்களை பார்த்து குறிக்கொண்டே போகாமல் எங்களுக்காக கூறப்பட்டதுன்னு நாங்களும் எடுத்துக்கொண்டு எங்களுக்காக வாழ்ந்தால் அப்படி இருக்கும், சிறப்பாக இருக்கும் இல்லவா? இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நீங்களும் வந்து உங்கள் கருத்துக்களை தரலாம், வாருங்கள், வந்து இணையுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு

0: இந்த வரிகளோடு ஒழிச்சு கொண்டிருக்கும் உனக்காக நான் என்ற இசையோடு வரும் இந்த நிகழ்ச்சி எங்களுக்காகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நம் முன்னோர்கள் காட்டிய வழிகளிலே நாங்கள் வழிநடந்து பயணத்தை செய்யும் வேளையிலே ஏற்படுகின்ற இடர்களில் இருந்து மீளவும் நல்லவற்றைகளை செய்யவும் நாங்கள் இருக்கும்போது செய்துவிட்டு சென்ற பின்பு எங்களை பற்றி நாலு பேர் பேசவும் எங்களை மறக்காமல் முத்திரை எங்களுக்கான சாயத்தை எங்களுக்கான சரித்திரத்தை விட்டு செல்லும் பொழுது நம் முன்னோர்களுள் பலர் அப்படி சென்றவர்கள் இன்றும் அழியாத நினைவுகளாக நினைவு சின்னங்களாக இருக்கின்றார்கள். அதைத்தான் ஒவ்வொரு பெற்றார்களும் தங்களோட பிள்ளைகளிடம் எதிர்பார்க்கிறது. நாங்கள் எங்கள் தாய் தந்தையர்கள் கூறியதை கேட்டு நடந்து வந்தோம், இப்படி இருக்கின்றோம், திருப்தி காணுகின்றோம், நீங்களும் அப்படி வர வேண்டும் என்று எதிர்கால சந்ததிகளுக்கு நாங்கள் விதைக்க வேண்டும். அந்த வகையிலே ஒரு பாடல் இப்பொழுது என் கருத்துக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த பெற்றோர்கள் எல்லோரும் எதிர்கால குழந்தைகளின் அவர்கள்தான் நாட்டின் முதுகெலும்புகள். எதிர்காலத்திலே அவர்கள் எப்படி சீர்திருந்தி வர வேண்டும், அவர்களை எப்படி செதுக்கி எடுக்க வேண்டும் என்று சமூக பற்றாளர்கள், சமூக அறிவியலாளர்கள், சமூகத்தில் நலன் உள்ளவர்கள், சமதர்ம கொள்கை உள்ளவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் கூறுவது போன்று ஒரு பாடல் இப்பொழுது கேட்போம். அந்த பாடலை
1: உன் பேர் என்ன?
2: நல்ல தம்பி.
1: நல்ல தம்பி,
2: நல்ல

அகிலத்திலே அன்பு மிக மிக முக்கியம். அந்த அன்பினால்தான் உலகத்தில் உறவுகள், உயிர்கள், சந்ததிகள் வளர்கின்றன. ஆனால் அவை வளர்ந்து என்ன பயன்? இந்த நாட்டுக்கு, குலத்துக்கு பெருமை தர வேண்டும், எதிர்காலத்திற்கு நன்மை பயக்க வேண்டும், அதற்கு அறிவு வேண்டும். இந்த அன்பும் அறிவும் எங்கு கிடக்கின்றது, எந்த பல்கலைக்கழகத்தில் கிடக்கின்றது, எந்த சர்வகலாசாலையில் இருக்கின்றது என்று தேட வேண்டாம். அந்த அன்பும் அறிவும் அன்னையிடமும் தந்தையிடமும் உண்டு. அன்னையிடமும் தந்தையிடமும் தான் உண்டு. அந்த இரண்டையும் சரியாக புரிந்து கொண்டு இந்த பிள்ளைகள் வளர்ந்தால் இந்த உலகத்தில் பேரை வாங்கி கொள்ளலாம், நல்ல பெயரை வாங்கி கொள்ளலாம். அற்புதமான கருத்தை உள்ளடக்கி வாலியவர்கள் இப்படியொரு பாடலை எழுதியிருக்கின்றாரே அன்று அதற்கு மெல்லிசை மன்னர் இசை கொடுத்துவிட அதற்கு அடி கோலி அழகாக பாடி நடித்த எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களுடைய நடிப்பும் கொள்கையும் அந்த வழிநடத்தலும் இசையரசர் பி எம் சவுந்தரராஜன் குரல் முனைந்து எங்களை எங்கோ கொண்டு செல்கின்றது. எங்கோ கொண்டு செல்வதென்றால் ஆனந்தத்திலே இல்லை, அறிவை தீட்டிக் கொள்ள வைக்கின்றது. இது பிள்ளைகளை என்று கூறும்பொழுது நாங்களும் பிள்ளைகளாக இருந்துதான் பெரியவர்களாகின்றோம். எங்களை எங்கள் தாய் தந்தர்கள் எப்படி தீட்டி வளர்த்து விட்டார்களோ அதே போன்று நாங்களும் எதிர்கால பிள்ளைகளை தீட்டும்போது அந்த பிள்ளைகள் அதை நினைத்து செல்ல வேண்டும். நம் முன்னோர்களை பற்றி கூறும்பொழுது முன்னோர்கள் எப்படி வந்தார்கள் என்றது அது அறிவுகளை அவர்கள் பெற்று அதன்படி நடந்து கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். நாங்கள் ஈடுபட வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும், வளர்த்து காட்ட வேண்டும் எங்கள் குழந்தைகளை. அடுத்த மிதிவண்டி வாங்கிவிட்டால் நாங்கள் வாங்கி கொடுங்க, அடுத்தவன் தன்னுடைய குழந்தைக்கு அதை கொடுத்தா நானும் அதுக்கு போட்டியாக கொடுக்க வேணும், அப்படி வளர்க்கக்கூடாது. இந்த குழந்தைக்கு தேவை அன்பு அம்மா அப்பாவில் மட்டுமல்ல, உறவுகளில் மட்டுமல்ல, இந்த உலகத்தை சமூகத்தை நேசிக்க வேண்டும். நேசிக்கும் பொழுது தன்னை அறியாமல் பொறுப்பு வருகின்றது. இதுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் எண்ணி சரியாக செய்து கொண்டு போனால் சிறப்பாக இருக்கும். அன்பு உறவுகள், இது மங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் 1 மணியை தொட்டு 5 நிமிடங்களையும் கண்டு 1 மணி 5 நிமிடம் என்று பிற்பகலை காணும் வேளையிலே நீங்களும் 10:35 இரவு நேரம் என்று காணும் வேளையிலே உறவு ஒருவர் வருகின்றார், இணைத்து விடுவோம் அவரையும். சென்று விட்டார் அவர். இனிமையான இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே இது மங்கள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர பணி தமிழ் பணியிலே உனக்காக நான் என்பதை கதம்பத்திலே தெரிந்து கொண்டேன்.

கடந்த வேளைகளிலே நாங்கள் அன்பு உறவினர்கள் கேட்ட பாடல்கள், கருத்தோடு வந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே எங்களை சிந்திக்க வைத்த அதன் பின்பு வந்த பாடல்களும் சிலவற்றை நான் தொட்டு காட்டியிருந்தேன். இது மக்களுக்காகத்தான், இந்த திரையுலகம், இந்த ஊடகங்கள் எல்லாம் மக்களுக்காகத்தான். சரியான பதிலை, சரியான செய்தியை சரியான நேரத்தில் பத்திரிகை தர்மத்துடன், ஊடக தர்மத்துடன் வெளிவிடுமாக இருந்தால் உலகம் அதை கேட்டு ஓரளவாவது திருந்திக் கொள்ளும். அப்படி செய்வதால் நாங்கள் ஓரளவு உலகத்துக்கு ஏதோ ஒரு நன்மை செய்கிறோம் என்ற மன திருப்தி ஏற்படும். எவ்வளவோ கோடிக்கணக்கான படங்களை கொட்டி, திரைப்படங்கள் மூலம் எங்கள் உள்ளத்தை தட்டி, எங்கே நீங்கள் செல்கின்றீர்கள் என்று எட்டி பிடித்து தட்டி கொடுத்து, வாழ்க்கையின் உச்சத்தை எட்டி பிடிக்க வைத்த திரைப்பட துறையை தந்த கதை, படப்பிடிப்பு, காட்சிகள், பாடல்கள் அத்தனையும் இருக்கின்றன. அத்தனை 2 மணி நேரத்து கதையை 3 நிமிட பாடல்களே அடக்கி இருப்பார்கள் கவி சக்கரவர்த்திகள். அப்படி வரும்பொழுது நாங்கள் இது இப்பொழுது பிள்ளைகள் அப்படி வர வேண்டும் என்பது சமூக சிந்தனையை பார்த்த பொழுது எங்களுடைய கலாச்சார பண்பாடுகள், எங்களுடைய பண்பாடுகளிலே ஒன்று அச்சம், மடம், நாணம், பயப்பு. அப்படி வாழ்ந்த எங்கள் குலத்தினர்கள் மாதிரி ஆண்களுக்கும் இருக்கின்றது, பெண்களுக்கும் இருக்கு அச்சம், மடம், நாணம், பயப்பு. அதிலேயும் இந்த கற்பு என்ற ஒன்று, கணவன் மனைவி என்ற பந்த பாசம், அன்பு காதல் மலர்ந்து வந்து வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு செல்லும் பொழுது இப்பொழுது பார்த்தால் அங்கே மனமுறிவுகளும் ஏற்பட்டு செல்வது அதிகமாகி கொண்டு வருகின்றது. ஆனால் அன்று அப்படி இல்லை. ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு கொடி இருந்தால் அதிலே ஒரு மலர் வந்தால் அந்த மலர் ஒரு தடவை தான் அதிலே மலர்ந்து வரும், மீண்டும் அது சென்று இன்னொரு கொடியிலே மலராது தானே. அந்த வகையிலே ஒரு திரைப்பட பாடல் அன்று தொட்டு இன்று வரை என் உள்ளத்தை பரடி கொண்டிருக்கின்ற ஒரு பாடல், மிகவும் ஒரு உருக்கமான பாடல், சோகமயமான பாடல். அதிலே வரும் வினாக்களுக்கு எங்களால் விடை கூற முடியாத ஒரு பாடல். சிறந்த அந்த பாடல் இன்றைக்கு எத்தனை வருடங்களாகிவிட்டது வந்து, அந்த பாடலை இப்பொழுது கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன். இன்றைய உனக்காக நான் நினைவிலே வந்த வழி வேறு வழி, நாங்கள் பல வழிகள் உண்டு. அதில் இன்று வந்த வழி கலாச்சார பண்பாடு, அன்பு, தாய்ப்பாசங்கள் போன்றதை பேசும்பொழுது மனித வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், நாங்கள் எதை செய்ய வேண்டும், நாங்கள் யாருக்காக வாழ வேண்டும், சமூகத்துக்காக என்ற பதிலை கேட்டுக்கொண்டு சமூகத்துக்காக நாங்கள் என்னத்தை செய்ய வேண்டும் என்பதை கூறும் பொழுது நமக்கு முன்பு சென்றவர்கள் காட்டி சென்றிருக்கின்றார்கள் என்பதை தொட்டு பார்க்கும் பொழுது இந்த பாடல் என்னை மிகவும் கவர்ந்து, இது எவ்வளவு தூரம் பாரத நாட்டின் பண்பாட்டினை, எங்கள் பாரத தமிழ் பண்பாட்டை அளவுக்கு மீறி தூக்கி வைக்கின்ற பாடலாகத்தான் எனக்கு தோன்றுகின்றது. ஒரு தடவை கேட்போமா அந்த பாடலை?

0: சொன்னது நீதானா.
1: ஏன் ஏன் ஏன் என்ற அந்த வினாவை தந்து கண்ணதாசன் ஐயா வரிக்கு வரி கேள்விகளை தந்து பதில் கூற முடியாமல் வைத்து விட்டார். ஆனால் ஆம் என்றும் கூற முடியாது, இல்லை இல்லை என்றும் கூற முடியாது. பெண் வாழத்தான் வேண்டும், ஆனால் பெண்மை என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா? பெண்மை என்றால் என்ன என்பதை அப்பழுக்கற்ற வகையிலே அழகாக வரிகளை சுமத்தி அந்த திரைப்படத்திலே நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற ஒரு அழியாத காவிய பாடல், குறுகிய நாட்களுக்குள்ளே எடுத்த ஒரு பாடல் அந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் தந்திருக்கின்றார்கள். தெருவிலே விழலாமா, அது விழக்கூடாது, அது யாருடைய பொறுப்பு? இது எத்தனை பொறுப்பு? கணவனுக்குள்ள பொறுப்பு, மனைவிக்குள்ள பொறுப்பு, எங்கள் பண்பாடுகள் அதுக்குள்ளே அழுக்கப்பட்டிருக்கின்றது. தெருவிலே விழலாமா, விழுந்தாலும் வேறோருடைய கை படலாமா என்ற கேள்விக்கு இரண்டு பட விடலாமா என்று ஒன்றும், பட முடியும் படலாமா என்று அதை தொட வருபவருக்கும் கேட்பதாக இருக்கின்றது. இரண்டு பேரையும் கேட்கின்ற கேள்வி வினாவாக இதுக்கு விமர்சனம் கூறுதுண்டா? பல வகையில் கூறலாம், இது எங்கள் பண்பாடு. ஆனால் அவர்கள் கணவன் நான் கடைசி வரையும் இருப்பேன் என்றுதான் கணவன் மனைவி வருகின்றார்கள். அவர் போகும்போது நான் போய்விட்டால் நீ வாழ வேண்டும் என்றுதான் அவர் கூறியிருக்கின்றார். பெண்கள் வாழக்கூடாது என்று அங்கே கூறவில்லை. ஆனால் எப்படி வாழ வேண்டும்? ஒரு பெண் என்றால் மலர வேண்டும், மலர்ந்து வாழ வேண்டும், கணவன் மனைவியோடு அன்பு பாசம் குடும்பம் பெருக்க வேண்டும், சந்ததி உருவாக வேண்டும், அது வாழ்க்கை முறை. நான் இடையிலே இறந்து விட்டால் நீ போக வேண்டும் என்று நான் கணவன் நினைக்கிறேன். ஆனால் நீ இடையிலே இறைந்தாலும் இறுதி வரை என்னோடு இருப்பேன் என்று வந்தாய், நீயா இப்படி சொல்லுகிறாய் இன்னொரு திருமணம் செய்ய என்று கேட்கக்கூடிய ஒரு பெண்மை வாழ்ந்தது அந்த காலம். அது கூடாது என்பது அல்ல, மனம், மனம் என்பது ஒரு கொடியிலே ஒரு மலர் மலர்வதில் ஒரு தடவை தானே அது மலரும், அது மீண்டும் இன்னொரு செடியில் போய் புகுந்து மலர முடியுமா? முடியாது தானே. இப்படியும் ஒரு பாடல், இப்படியும் ஒரு காலம் இருந்தது தான். அது இன்று எப்படி வாழ வேண்டும் என்றால் அப்படியும் வாழலாம் என்று கூறுகின்றார்கள். கூறுகின்ற சந்ததி உருவாகி கொண்டு வருகின்றது. கூறுகின்ற சந்ததியை உருவாக்கும் வழியிலே எங்கள் வாழ்க்கை பயணங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கு நாங்கள் தான் காரணம், பிள்ளைகள் அல்ல, எதிர்கால சந்ததி அல்ல. ஏனென்றால் நாங்கள் பழமையை மறந்து விட்டோம். இவற்றையெல்லாம் கர்நாடகம் என்று எண்ணிவிட்டு என்ன பழக்கம் அப்படி என்ன, அவர் செத்தா அவர் போனால் இன்னொரு மனம் முடிக்கக்கூடாதா என்ற மாதிரி எல்லாம் வந்துவிடும். ஏன் இப்பொழுது உலகப்பெரும் தலைவர்களாக மதிக்கப்பட்டவர்கள் கூட இத்தனை கருத்துக்களை வழி ஊடகங்களை உலாவுகின்றது நீங்கள் படித்திருப்பீர்கள். பிள்ளைகள் அப்படி நினைத்தால் போகட்டுமே, அதை விடுவோம் என்று கூறுற அளவுக்கு பெற்றார் வந்துவிட்டார்கள். அப்படியான பெற்றார்கள் இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளையை தான் அப்படி செய்யலாம், ஏன் மற்றவர்களுக்கு இப்படி எழுதி காட்டுவார் என்று பேசுபவர்களும் இருக்கின்றார்கள். இன்று சமுதாயத்தை எங்கோ கொண்டு சீர்கெடுத்து விட்டது. எதிர் சீர்கெட்டு கொண்டு போகிறதுக்கு எதிர்கால சந்ததிகள் அல்ல, நாங்கள் தான் காரணம். என்ன ஒரு அற்புதமான வரிகளை கொண்ட பாடல் அந்த பாடல். இன்றும் நினைக்க முடியாது, நான் பிறப்பிருக்க முடியாது. எப்பொழுது வந்த திரைப்படம் அம்மா? இந்த திரைப்படம் வந்து எத்தனையோ ஆண்டுகள்.

ஆகிவிட்டது. ஆனால் இன்றும் அதை நினைத்து பார்க்கக்கூடிய அளவு, எண்ணி பார்க்கக்கூடிய அளவிற்கு, எங்கே போய்விட்டோம் என்று கேட்கக்கூடிய அளவில் இருக்கிறோம். நாங்கள் வாழும் பொழுது ஒரு வினா, ஒரு கேள்விக்குறி போட பண்ணி, நாங்கள் யாருக்காக வாழுகிறோம்? நாங்கள் ஆடலாம், பாடலாம், ஓடலாம், பொருள் பண்டங்கள் தேடலாம், உல்லாசமாக இருக்கலாம், கேளிக்கைகளை செய்யலாம், நாட்டுக்கு நாடு போல. இப்பொழுதுதான் விஞ்ஞான வசதிகள் வந்து எவ்வளவோ வந்துவிட்டது. எப்படித்தான் வந்தாலும் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். மனிதனாக வாழ, மனிதம் என்றால் என்ன? அதற்கு பதில் காண வேண்டும். அறம், மனித நேயம், ஜீவகாருண்யம் இருக்க வேண்டும் அல்லவா? அது பொதிந்ததுதான் வாழ்க்கை. அதை எப்படி நாங்கள் வளர்க்க வேண்டும்? தானாக வந்து எங்களுக்கு வழி வழியாகத்தான் அது வந்தது. இது ஒரு குடும்ப பாங்கான கதை. ஒரு கணவனும் மனைவியும் ஆழ்ந்த அன்பாக இருந்தவர், காதலோடு வாழ்ந்தவர்கள். காதல் முடிந்து விட்டது. காதல் முடிந்து கல்யாணத்தில் வந்துவிட்டு திருமணம் பெறும் பொழுது இந்த கணவனுக்கு பாரிய நோய் வந்து அவன் இறக்கப் போகின்றான். இறக்கும் போது அவன் எண்ணுகின்றான், உடல் பொருள் ஆவி அத்தனையும் எனக்காக கொடுத்து தன் உறவுகள் அத்தனையும் விட்டு பிரிந்து வந்தவளை நான் பாதையில் விட்டு போகக்கூடாது. அவள் வாழ வேண்டும், அவளுக்கு வயது இருக்கின்றது, வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணம் அவனிடம் இருக்கின்றது. ஆனால் அவளுக்கோ, நான் பிறந்து வளர்ந்து பூத்து என்னுடைய இந்த மலர் ஒரு தெய்வத்தின் காலடியில் தான், கணவனுக்குத்தான் நான். தெய்வத்தின் காலல் சூடிய அந்த பூவை தெருவிலே வீசலாமா? அப்படித்தான் தெருவிலே விழுந்தாலும் இன்னொருத்தர் அதை தொட்டு எடுக்கலாமா, இன்னொருத்தருக்கு கைப்பட விடலாமா என்ற எத்தனை கேள்விகள் அதுக்குள்ள இருக்கிறது. அற்புதமான சிறந்த கருத்து. இப்படியான பண்பாட்டிலே வளர்ந்த நாம் இந்த கருத்துக்களை நாங்கள் இங்கே வெளிநாடுகளிலே, மேல நாடுகளில் இருக்கின்றோம். நாங்கள் ஆசிய நாடுகளிலே பிறந்திருந்தாலும், தமிழ் பண்பாட்டோடு வளர்ந்து வந்தாலும், இங்கு வந்து அவற்றை கடைபிடிப்பதற்கு முரண்பாடுகள் பல இருந்தாலும், நாங்கள் விட்டு கொடுக்காமல் இதை எடுத்து கூறும் பொழுது எங்கள் சமுதாயங்கள் எள்ளி நகையாடினாலும், ஏனைய சமுதாயங்கள் விரலை அப்படியே வைத்து அண்ணாந்து பார்த்து சிந்திப்பார்கள், விழிகளை உயர்த்தி கேட்பார்கள். எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்களை அவர்களுக்கு எடுத்து கூறும் பொழுது, அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது, இங்கே அதன்படி அப்படித்தான் செய்ய வேண்டும். உள்ளம் என்பது, மனம் என்பது, அதுக்கு இணையாக எதையும் கூற முடியாது. அது எப்படிப்பட்டது என்று நாங்கள் அதுக்கு வியாக்கியானங்கள் கூறவே முடியாது, செய்துதான் காட்ட முடியும். அற்புதமான ஒரு பாடல், அன்று தொட்டு இன்று வரை என்னோடு அடிக்கடி என்னை கேட்டுக்கொள்ளுகின்ற ஒரு வினா. நானும் ஒரு தாய்க்கு மகன், ஒரு மனைவிக்கு கணவன், ஒரு குழந்தை மகளுக்கு தகப்பன், பிள்ளைகளுக்கு தகப்பன், அன்பு உறவுகளுக்கு ஒரு உறவு நான், அதை விட ஆசிரியர். அதை இதைத்தான் செய்ய முடியும். நாங்கள் எடுத்துக்காட்டி, எடுத்துக்காட்டுகளை கூறி எங்களால் முடிந்தவளை போதிக்க முடியும், போதிக்க முடியும். நாங்களும் பின்பற்ற வேண்டும், பின்பற்றி கொண்டு போதிக்க வேண்டும். இனிமையான ஒரு நேரம் என்று உனக்காக நான் நிகழ்வு நேரம் அன்பு உறவுகள் கேட்டு என்னோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்ற என் அன்பு மகள் சியாமலா எனக்கு இன்னும் உறுதுணையாக இருந்து உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றார். கருத்துக்களை தந்து வாழ்த்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு ஒரு ஒரு பானை இருக்கின்றது. அந்த பானைக்குள்ளே நாங்கள் ஆற்றிலோ குளத்திலோ அல்லது கிணற்றிலோ அல்லது குழாயிலோ நீர் எடுக்கப் போகின்றோம். அந்த குழாய்க்குள்ளே வருகின்ற தண்ணி அல்லது இந்த ஆற்றிலே கிடைக்கின்ற தண்ணி அந்த பானையை உள்ளே ஊற்றுகின்றோம். ஒரு பானைக்கு ஒரு அளவிற்கு 2 லிட்டர், 4 லிட்டர், 5 லிட்டர், 5 படி, 6 படி, 7 படி நீரை கொள்வனவு செய்யக்கூடிய ஒரு பானை. அப்போ நாங்கள் அந்த பானைக்களவான நீரை அள்ளி ஊற்ற ஊற்ற ஊற்றி கொண்டே இருக்கின்றது. வாய் நிறைய வந்தவுடன் நின்றுவிடும், அதற்கு வேலை விட்டால் மீனாலே தழும்பிவிடும். அதற்காக நாங்கள் அளவோடு நிறுத்தி அதை கொண்டு வீடு சென்று உபயோகிக்கின்றோம். ஆனால் அந்த குடத்துக்கு ஒரு ஓட்டை இருக்கின்றதுன்னு போய் சின்ன சுவாரம் கீழே இருந்து விட்டது எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் தண்ணியை ஊற்றி கொண்டே இருக்கின்றோம், ஊற்ற ஊற்ற ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றது, பானை நிறையவில்லை. என்ன காரணம்? அது ஒரு இல்லி குடம், துவாரமுள்ள குடம். நாங்கள் ஊற்ற ஊற்ற அந்த தண்ணி வெளியாலேயே போய்கொண்டிருக்கிறது. அப்படி மக்கள் வாழக்கூடாது. எவ்வளவு கருத்துக்கள் வருகின்றதோ அவற்றை நாங்கள் கொள்வனவு செய்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தவறிவிட்டோம் நாங்கள், தவறிவிட்டோம். தண்டிக்க வேண்டிய இடத்தில் தண்டித்து, கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டித்து, கடைபிடிக்க வேண்டியதை கடைபிடித்து, விட்டு தள்ள வேண்டியவற்றை விட்டு தள்ளியிருந்தால் இப்படி வராது.
அதுக்கு காரணம் என்ன? நேற்றைய தினம் ஒரு பாடல் எங்களுக்கு கிடைத்தது. இங்கே அன்பு ரமணி ராஜேஷ் அவர்கள் எழுதுகிறார், கருத்துறையும் காலங்களும் அருமை அருமை என்று. நன்றி நன்றி நண்பரே, நன்றி நண்பரே. நேற்று ஒரு பாடல் தந்திருந்தோம் மனிதனை பற்றி. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான் என்ற அந்த பாடல். எத்தனை எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தான், அத்தனையும் இந்த உயிருள்ள இந்த இயற்கையிலே இருந்துதான் பார்த்து அதை செய்தான். படகினை கண்டான், விமானத்தை கண்டான், எதை கண்டான், இதை கண்டான், எல்லாவற்றையும் கண்டான். இந்த பணத்தை என்னத்தை கண்டு ஆரம்பித்தானோ தெரியாது. இந்த பணத்தை எப்படி கண்டான், இதை கண்டான் என்ற ஒரு வினா ஒன்று வந்த அந்த பாடல்லே. அது வந்துதான், பணம் என்னடா பணம், பணம் இருந்தால் பத்தும் பறந்துவிடும், பணம் பாதாளம் மட்டும் பாயும், பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் என்றெல்லாம், பணம் பந்தியிலே குடம் குப்பையிலே என்றெல்லாம் பாடல்களை எழுதி தள்ளி நடித்து தள்ளி காட்டியிருந்தார்கள். மாதக்கணக்காக வருடக்கணக்காக ஓடிய திரைப்படங்களுக்கு கூட இந்த கருத்துக்கள் வந்தது. அதையெல்லாம் பார்த்து விட்டும் நாங்கள் சீர்திருத்தம் இல்லாமல் எங்கள் சந்ததியை பிழையான வழிக்கு செல்ல விட்டு விட்டோமே அப்படி என்றால் அந்த இல்லை குடம் யார்? நாங்கள் தானே. அந்த ஓட்டைப்பானை எது? ஓட்டைப்பானைக்குள்ளே இன்றோடு இன்று தண்ணி அடித்தாலும் நிரம்பாத அந்த குடம். சரியான குடம் என்றால் நிரம்பிவிடும், நாங்கள் எடுத்துக்கொண்டு பாவிக்கலாம். சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்த அன்பு உறவுகளை உங்களுக்கும் என்னை வளர்த்த என் வானொலி மூன்றியர் தமிழ் வானொலிக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த வேளையிலே இது மூன்றியர் தமிழ் வானொலி 24 மணி தமிழ் இது மேடை பிரசங்கம் அல்ல. எனக்கு 2 மணி நேரத்தை கொடுத்து மூன்றியர் தமிழ் வானொலியில் இந்த நிகழ்வை நீங்கள் தொகுத்து வழங்குங்கள் என்று தந்த வேளையில் உலகளாக இருக்கும் அன்பு நேயர்கள் மனம் போத்து என்ன கூறப்போகின்றார் என்று கேட்டு கொள்ளும் வேளையில் கிடைத்த அந்த 2 மணி நேரத்தை நல்ல வழியிலே செலவு செய்ய வேண்டும். இது ஒரு மேடை பிரசங்கமோ அல்லது ஒரு சொற்பொழிவோ அல்ல. எனக்கு தெரிந்த, நான் அறிந்த, நான் கற்ற, என்னை கற்பித்தவர்கள் காட்டிய வழியே நான் செல்லுகின்றேன். கற்றது கை மண் அளவு, கல்லாதது இந்த உலகளவு எவ்வளவோ இருக்கின்றது. தொட்டனற்று ஒரு மணக்கேணி என்று இந்த மணக்கேணி மணலே நாங்கள் தோண்ட தோண்ட தோண்ட நீர் ஊறிக்கொண்டே இருக்கும், இறைக்க இறைக்க ஊறிக்கொண்டே இருக்கும். அதுபோன்றதுதான் கல்வி. எடுக்க எடுக்க குறையாத செல்வம் அதுதான். எடுக்க எடுக்க இன்னும் ஊறிக்கொண்டே இருக்கும், பெருகி கொண்டே இருக்கும். அந்த வகையில் சரியான நேரத்தில் சரியான முறையில் நாங்கள் கடமைகளை ஆற்ற வேண்டும். நான் என் கடமையை நான் சரியாக செய்தால் இந்த உலகில் உலகத்துக்காக நான் வாழுகிறேன் என்பது வரும். உலகம் என்பது எல்லாம் உள்ளடக்கப்பட்டது. காதலுக்காக, மனைவிக்காக, பிள்ளைக்காக, உறவுக்காக, வாழ்வுக்காக, எல்லா எத்தனையோ வாழ்க்கை வாழ எல்லாம் உலகத்துக்குள்ளே தான் இருக்கின்றது. நான் சரியாக என்னை நிறைப்படுத்தி வாழ்ந்தால் அது உலகத்துக்கு செய்கிற ஒரு கைமாறு, தொண்டு என்று தான் எண்ணுகிறேன். எதையோ சொல்லுகிறோம், எதையோ செய்கிறோம், அதை பார்த்து நல்ல வழியிலே போவதற்கு சமுதாயம் சீர்கேடு இல்லாமல் இருப்பதற்கு காரணமாகின்றது. அதைத்தானே நம் முன்னோர்கள் செய்தார்கள். வள்ளுவ பெருந்தகை, அவையார் அன்னை இவையெல்லாம் எங்கே படித்தார்கள்? இந்த பல்கலைக்கழகத்திலே படித்தார்கள். வாழ்வியல் அனுபவங்களை வார்த்தைகளை தந்தார்கள். அதையெல்லாம் பின்பற்றலாம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சின்ன வயதிலே நாங்கள் படித்திருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது என்ன கூறுகிறார்கள்? அன்னையும் பிதாவும் பின்னடிக்கு இடைஞ்சல் என்ற கருத்துக்கு அமைய குழந்தைகள் செல்கின்றார்கள். அன்னையும் தந்தையும் முன் அறை தெய்வம் என்று நாங்கள் படித்து அதன்படி ஒளி வந்த காலத்திலே எங்களை அப்படி நினைப்பார்களோ என்றால் எங்கள் வாழ்க்கை முறையை பார்த்து நாங்கள் செய்த தவறோ என்னவோ அவர்கள் அன்னையும் தந்தையும் பின்னடிக்கு இடைஞ்சல், தங்களுடைய பின் வாழ்க்கைக்கு முதிர்ந்த காலத்திலே இவர்கள் இடையூறாக இருக்கின்றார்கள் என்ற கருத்து வந்துவிட்டது. அதனால் தான் என்னவோ வீதிக்கு வீதி எங்கோ வீதிக்கு வீதி எத்தனை முதியோர் இல்லங்கள் காணப்படுகின்றது, எத்தனை அநாத இல்லங்கள் காணப்படுகின்றன. காரணம் அதுதான். காலையும் மாலையும் கடவுளை வணங்கு
கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றதை இவங்கள் ஆலயம் தொழுவது வேலை மினக்கேடு என்று கூறுற அளவுக்கு வந்துவிட்டார்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, அந்த மொழியை இப்பொழுது மாற்றுகிறார்கள். ஆலயம் தொழுவது வேலை மினக்கேடு, வேற வேலை இல்லையா, அப்படி கேட்குற அளவுக்கு வந்துவிட்டார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் கற்று வரவில்லை. எங்கள் வாழ்க்கை முறையிலே நாங்கள் கடைபிடித்து கொண்டு போகின்ற செயல்பாடுகள் அவர்களை அப்படியே ஆக்குகின்றது, என்ன வைக்குகின்றது. சிறுவர்கள் மிகவும் சிறந்த சிந்தனையாளர்கள், சாதாரணமாக நாங்கள் எண்ணக்கூடாது, மிகவும் சிறந்த சிந்தனையாளர்கள். நேரம் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் சரியாக வந்து கொண்டிருக்கிறது. நேரம் சரியாக 1:28 கனடாவில் நண்பகல், உங்களுக்கு நேரம் 10:58 நல்ல இரவு நேரமாகிவிட்டது. இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திக்கிறோம். நாளை பக்தி வேளையிலே சந்திப்போம், எல்லோரும் பக்தியோடு இருப்போம் என்று கூறிக்கொண்டு இன்று வந்து இணைந்த என் அன்பு கே எஸ் கிருஷ்ணன், மகள் அனுஷியா, மகள் சியாமலா, உங்களுக்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வேளையிலே முடிந்தால் சியாமலா நீங்கள் இணைப்பிருக்கின்றீர்கள், அல்லது ரமணி ராஜேஷ் நீங்களும் இணைப்பில் இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது, நீங்கள் வரலாம், வந்து உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்தலாம், ஏதாவது கூற வேண்டுமென்றால் வந்து கூறுங்கள் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். இது மூன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். எங்கே பார்ப்போம், உங்களுக்கு மனம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முடிந்தால் அலையுங்கள். 6478746415 என்ற இலக்கம் காத்து கொண்டிருக்கின்றது, முடிந்தால் வாருங்கள்.

0: வணக்கம்.
1: கிருஷ்ணன் அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் நேற்று முன்தினம் கொடுத்த வழி அவர்கள் முடியவில்லை என்று அவருக்கு நேரம் பற்றாக்குறை இருந்தது. நீங்கள் வந்து இந்த உங்களுடைய மனக்கருத்துக்கள் ஏதாவது பகிர வேண்டுமென்றால் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். கிருஷ்ணா உங்களுக்கும் தான்.

சிறப்பாக இந்த இசையையும் கேட்டு மகிழ்ந்து விட்டோம். நேரம் சரியாக 1:30 தொட்டுவிட்டது. அதனால் நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிகழ்ச்சியை கொண்டு வரும் இந்த வேளையிலே இன்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக அமைதியாக கொண்டு செல்வதற்கு வல்லமை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும், அன்னையுடன் தந்தை ஆசான் இவர்களை நான் பரவும் தந்த அன்னை தமிழுக்கும் இருகரம் கூப்பி வணங்கி அவர்களுக்கு நன்றி கூறுவதோடு, உலகளாக இருந்து மனமாற கேட்டு தங்கள் உள்ளமாற கொண்ட கருத்துக்களை இங்கே பதிந்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 7வது நாளான வியாழக்கிழமை இன்று முன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே உனக்காக நான் நிகழ்வினை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். மீண்டும் சந்திக்கும் வரை மீண்டும் மீண்டும் நன்றி கூறி உங்களோடு நானும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு விடைபெற்று செல்ல எண்ணும் வேளை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். சந்திப்போம் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்திலிருந்து காற்றலையில் உங்கள் காதோரத்தில் வந்து வணக்கம் என்று அன்போடு கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிய எனக்கு அளித்த தமிழ், இவர்களை எல்லாம் நான் பரவைத்த எல்லாம் வல்ல இறைவா, இருகரம் கூப்பி உங்கள் அனைவரையும் தலை வணங்கி வருக வருகவென்று வணங்கி நன்றி கூறி இந்த காற்றலையில் அமர்ந்து உலகளாக இருக்கும் என் முகம் தெரிந்த முகம் தெரியாத உறவுகளே உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று இணைந்து கொள்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே.

மோன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்தை ஆரம்பித்தவுடன் இணைந்து வந்து வருக வருகமென்று வரவேற்று கொண்ட என் அன்பு ஜெகவர் சாதிக் அவர்களே, அன்பு மகள் ஷியாமலா, உங்களுக்கும் வணக்கம் தந்து உங்கள் வரவேற்பை ஏற்று எங்கள் வானொலிக்கு வந்து விட்டீர்கள் என்ற மகிழ்வோடு வருக வருக என்று மீண்டும் மீண்டும் வரவேற்று வரவிருக்கும் அன்பு உறவுகளையும் வரவேற்க இருக்கின்றேன் அன்போடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 5வது நாள் என்று ஒரு புனிதமான நாள், இனிமையான நாள், மகிழ்வான நாள். அது மட்டுமல்லாமல் கனடாவில் எங்களுக்கு இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது 20 பாகை கண்டுவிட்டோம். இன்னும் 3 பாகை அதை அறுத்து 23 பாகை வரை செல்ல இருக்கும் இன்றைய காலநிலையிலே கதிரவனும் சீரான ஒளி தந்து காற்றலையும் சீராக வீசி நாங்கள் உலாவுவதற்கு ஒரு வசந்தத்தை கொடுத்திருக்கின்ற உண்மையான நாள். ஆனால் இது என்று இதற்கு முன்போ இதற்கு பின்போ வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்ததும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. அது அடிக்கடி மாறினாலும் இந்த வேளை ஒரு அற்புதமான வேளை, மகிழ்வான வேளை என்று கூறி நான் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுகின்றேன். நிலமும் புலமும் சிறப்பாக இருக்கும் மகிழ்வான இந்த வேளையிலே நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று உங்களோடு கலந்து கொள்ள கதம்பத்திலே இன்று நாங்கள் என்ன எண்ணி இருக்கின்றோம் என்றால், நாங்கள் தரும் என்ன நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். அதற்கு முன்பு மோன்றியல் தமிழ் வானொலி இப்படி கூறுகின்றது, எப்படி இப்படித்தான் கூறுகின்றது, நாங்கள் இன்று எதை சந்திக்கப் போகின்றோம் என்பதை இசையோடு தருகின்றது. கேட்போமா?

ஆம், சொல்லாயோ வாய் திறந்து நில்லாயோ நீரில் வந்து என்ற பாடலை கேட்டவுடன் சொல்லோடு பாடல் என்ற நிகழ்வென்று நாங்கள் தெரிந்து கொள்ளுகின்றோம். இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு நாங்கள் வரும்பொழுது, நீங்கள் வரும்பொழுது எங்களிடம், முன்னியல் தமிழ் வானொலியிடம் உங்களுக்கு விருப்பமான பாடல், இன்று உங்கள் உள்ளத்தில் தோன்றுகின்ற விருப்பமான பாடல் எதுவாக இருக்கின்றதோ அந்த பாடலை கொண்டு வாருங்கள். கேட்டு மகிழும்புகளிலே அந்த பாடலின் வரிகளிலே நாங்கள் பேசி மகிழலாம், அல்லது வேறு சொல்ல எடுத்து பாடலாம். சொல்லவா இல்லை சொற்கள், பேசவா இல்லை எங்களுக்கு வார்த்தைகளை எத்தனையோ உண்டு. பார்ப்போம் இன்று நாங்கள் என்னென்ன வார்த்தைகளை எப்படி எப்படியெல்லாம் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு இந்த சொற்கள் எங்களை தூண்டுகின்றது என்று எண்ணி பார்த்து கொண்டு இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வை சிறப்பாக செய்ய வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு என்று கூறிக்கொண்டு ஆரம்பித்து விட்டது கதம்பம். வாருங்கள் வாருங்கள் என்று கூறிக்கொள்கின்றேன் மகிழ்வோடு.

0: திறந்து
1: உள்ளத்தின் எண்ணங்களை, தோன்றும் நினைவுகளை, தூண்டிவிடும் சிந்தனைகளை எல்லாம் வெளியே அடுத்தவர்க்கோ அதை தெரியப்படுத்துவதற்கு நாங்கள் உபயோகிப்பது மொழி. அந்த மொழியிலே வரும் வார்த்தைகள், எல்லா மொழிகளுக்கும் வார்த்தைகள் உண்டு, ஆனால் எங்களுக்கு நன்றாக தெரிந்தது அன்னை தமிழ் மொழி. தேனியும் இனிய தமிழ் மொழி என்று நாங்கள் கூறுகின்றோம். ஏனென்றால் அவை சுவைத்தபடியால், தேன் சுவைப்பது போன்று எங்கள் மொழியும் சுவைக்கின்றது. இங்கே அன்பு இருக்கின்றது, கருணை இருக்கின்றது, சாந்தம் இருக்கின்றது, பொறுமை இருக்கின்றது. இப்படி பலவிடமான விதமான உணர்வுகள் மனதில் இருக்கும் பொழுது அந்த உணர்வுகளை வெளியே கொட்டுவதற்கு அந்த வார்த்தைகள் தான் எங்களுக்கு, சொற்கள் தான் எங்களுக்கு பிரயோஜனப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் பயன்படும் சொற்கள் அத்தனை பேரும் பண்ணோடு வருவதற்கும் இசையோடு வருவதற்கும் அந்த சொற்கள் தான் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. ஆன்மீகம் சரி, சாதாரண வாழ்க்கை நடைமுறை சரி, வந்துவிட்டால் மகள் சியாமலா முதல் நேயராக வந்து விடுவார். வணக்கம் குரு. வணக்கம் சியாமலா, வருக வருக. எப்படி இருக்கின்றீர்?
2: வணக்கம் தாத்தா, நான் மதுஸ்ரீ பேசுறேன்.
1: ஓ மதுஸ்ரீ, வணக்கம் வணக்கம். செல்வ குழந்தை, எப்படி எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? நீண்ட நாட்களுக்கு பின் பேசுகிறேன். பெரிய குழந்தையாக வளர்ந்திருப்பீர்கள் அப்படித்தானே?
2: உங்களுடைய
1: பாடசாலை வாழ்க்கை எப்படி சென்றது? பள்ளி படிப்புகள் முடித்து விட்டீர்களா இல்ல அல்ல தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கின்றீர்களா?
2: தொடர்ந்து
1: படித்து. இப்ப என்ன ஆண்டு என்ன ரீதியிலே படிக்கின்றீர்கள்? பட்ட படிப்பா? ஆரம்பத்திலே கை குழந்தையா இருந்து கொஞ்சம் வளர்ந்து பேசும் போது வந்தீர்கள் சிறுவர் பூங்காவுக்கு தாத்தாவிடம். இப்பொழுது டென்த், அதாவது 10வது ஆண்டிலே படிக்கின்றீர்கள் என்னும் போது பெருமகிழ்ச்சியாக இருக்கின்றது. மேலும் நீங்கள் பல வகுப்புகளை காண வேண்டும், பட்டங்களை பெற வேண்டும், பேரும் புகழும் பெற்று வாழ வேண்டும் என்று தாத்தா வாழ்த்துகிறேன்.
2: நன்றி.
1: அப்ப அங்கே எல்லோரும் இப்பொழுது நீங்கள் இஞ்சி குடியில் இருக்கின்றீர்களா? வேதாரண்யத்தில் இருக்கின்றீர்களா? எங்கே இருக்கின்ற? திருப்பூர்ல இருக்கின்றீர்களா? இஞ்சி குடிதானே அம்மா என்றாலும் இஞ்சி குடி கோடி வந்து. இஞ்சி குடியிலே மழை பெய்ததா பேர்த்தி? நீங்கள் வந்து மழை பெய்யல. நீங்கள் வந்தது அங்கே அம்மாவுக்கு மழை பொழிந்தது மாதிரி தான் இருக்கும், பாசமழை இல்லையா? சரி சரி, நீங்கள் இங்க பாடல்லே அம்மா பாடல்களை கேட்கும் வேளையில எல்லாம் நீர் நிரம்பிடும் முறை விருப்பத்தில் உங்கள் பெயரை அங்கே குறிப்பிட்டுக் கொள்வார். அது மட்டும் இல்லாம அன்றொரு நாள் கூறினார், அப்ப விடுமுறைக்கு இங்கு வருவார், வந்தவுடன் உங்களுடன் பேசுவார். அவர் பெரிய பொண்ணாய் பெரிய பொண்ணு என்று கூறினார். பெரிய குழந்தைன்னு சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களோட வளர்ச்சியை எண்ணி கல்வியிலும் உடல்நிலையிலும் சரி. இன்று இந்த நல்ல சொற்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம். அந்த உங்களோட பாடசாலை நண்பர்கள் எப்படி உங்களோடு உலாவுகிறார்கள்? எல்லோரும் நன்றாக பழகுகிறீர்களா பாடசாலை மாணவர்களோடு? சக
2: நன்றாக பழகுகிறார்கள்.
1: நன்றாக. நல்ல ஆசிரியர்கள் கிடைத்திருக்கின்றார்களா? சிறப்பாக அவர்களுடைய ஆலோசனைகளையும் அவருடைய அறிவுரைகளையும் கேட்டு வழிகாட்டலை பின்தொடர்ந்து வந்தால் நிச்சயமாக உயர்வடையலாம். ஏனென்றால் உங்கள் அம்மா எல்லோருடைய பெற்றோர்கள் சகோதரங்களுடைய லட்சியம் பிள்ளைகள் எல்லாம் பெரியவர்களாக வளர்ந்து உயர்ந்தவர்களாக அறிஞர்களாக வர வேண்டும் என்று. மொன்றியல் தமிழ் வானொலிக்கும் அப்படியான எண்ணம் தான் உண்டு மொன்றியல் தமிழ் வானொலி. சரி, இன்றைய நாளையில உங்களால் நல்லது. எவ்வளவு நாளைக்கு இஞ்சி குடியில் இருக்க போகின்றீர்கள் தங்கி? இரண்டு நாட்கள் போதுமா அம்மாவுக்கு? உங்களுக்கு போதாது. இருப்பினும் என்ன செய்யறது, கிடைத்த விடுமுறையை கழிப்பதற்காக ஓடி வந்தீர்கள். எப்பொழுது உங்களுக்கு பாடசாலை மீண்டும் தொடர்கின்றது? பாடசாலை விரைவில் தொடர இருக்கின்றது. நன்றாக படிக்க வேண்டும், சிறந்து வளர வேண்டும். உங்கள் வளர்ச்சிகளை காண நாங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனும் உங்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும் என்று வாழ்த்துவோம். சரி, இன்று நீங்கள் மதுஸ்ரீ காட்டிலைக்கு வந்து அன்று குழந்தை மலர்களோடு பாடி காட்டினீர்கள், இன்று உங்களால் ஒரு பாடல் பாட முடியுமா?
2: கண்டிப்பா தாத்தா, பாடுறேன்.
1: எங்கே பாடுங்கள் கேட்போம். கட்டிக்காரி பாடுங்கள் கேட்போம்.
2: ஏதேதோ ஆசை நெஞ்சில சொல்லத்தான் தெரியல, உன்னால கண்ணு தூங்கல எதுக்குன்னு புரியல. உலகமே நமக்குத்தான் நீ கூட இருந்துட்டா.

ஒரு வார்த்தை கூட இலசம் சொல்ல தேவைதான் எப்போதும் நீதான் நினைப்பல குறையாம உன்ன நெஞ்சோடு சேர்த்த மறக்கல பிரியாத என்ன எப்போதும் நீதான் நினைப்பல குறையாம உன்ன நெஞ்சோ நெஞ்சோடு சேர்த்த மறக்கல கையால நானும் மேகத்தை தட்டுறவன் நீ மட்டும் பார்த்தாள் கை கட்டி நிற்கிறவன் என் பேரு நானும் எப்போது சொன்னதில்லை உன் பேரை சேர்த்து சொல்லாத

0: உயிர் விட்டு போகும் அந்த நொடியில் ஒவ்வொருவரும் முன்னால் வரணும். தெரியாத என்ன எப்போதோ நீதாரணப்புல குறையாம உன்ன நெஞ்சோடு சேர்க்க மறக்கல. தெரியாத என்ன எப்போதோ நீதாரணப்புல குறையாம உன்ன நெஞ்சோடு சேர்க்க மறக்கல. ஏதேதோ ஆசை நெஞ்சல சொல்லத்தான் தெரியல. உன்னால கண்ணு தூங்கல எதுக்குன்னு புரியல. அதுதான் தாத்தா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சொற்கள் அழகாக தெளிவாக உள்வாங்கி அது சங்கீத குடும்பம் அல்லவா, எல்லோருக்கும் பாடும் அந்த வல்லமை உண்டு. இறைவன் கொடுத்திருக்கின்ற அதை நீங்களும் வளர்த்திருக்கின்றீர்கள். சிறு குழந்தையிலே உங்களுக்கு உங்களிடம் கேட்ட குரலுக்கும் இன்றும் கேட்க மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. தாத்தாவுக்கு நீங்கள் சிறந்து வளர வேண்டும் என்று வாழ்த்து. உங்களுக்காக என்ன பாடல் நான் காற்றலையிலே ஒளிபரப்ப வேண்டும்?
0: யூத் படத்துல இருந்து முட்டைக்கலைக்கு சாங் தாத்தா.
1: முட்டைக்கலையா?
0: சரி,
1: யூத் திரைப்படம். அந்த திரைப்படம் பார்த்தீர்களா?
0: இல்லை தாத்தா, பார்க்கல.
1: அப்படியா? அந்த பாடல் உங்களுக்காக நான் ஒளிபரப்புகிறேன். கெட்டிக்காரி என்று கூறிக்கொள்கிறேன். நீங்கள் வந்து மொன்றியல் தமிழ் வானொலியை மறவாமல் அம்மா கூறியதுடன் ஓடி வந்து இணைந்து எங்களோடு முதல் நேயராக பேசியதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள்.
0: நன்றி தாத்தா.
1: நன்றியை அன்பு பேத்தி வாழ்த்துக்கள் மதுசிறி. நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவில் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு ஷியாமலா அவர்கள் தான் கூறியது போல மகள் விடுமுறைக்கு வருவார், உங்களோடு இணைய வைப்பேன். அவர் சிறு வயதிலே பாலர் குழந்தையாக இருக்கும் பருவத்தில் உங்களோட சிறுவர் நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்றி மழலையாக பேசியவர் இப்போ வளர்ந்து விட்டார் என்று அது உண்மை. நல்ல முழுமையான ஒரு பாடலையும் தந்து எங்களோடு அழகாக பேசி மகிழ்ந்து முதல் நேயராக இணைந்து தன் சொற்களை அந்த மழலை சொற்கள் அப்படி மாறிக்கொண்டு வருது. ஆனால் இப்பொழுதும் மழலையாகத்தான் இருக்கின்றது எங்களுக்கு. இந்த சொற்களால் தான், இந்த சொல்லு தான் எங்களை எல்லாம் இணைத்துக் கொண்டிருக்கின்றது. அன்போடு வந்து இணைந்து கொண்ட அவருக்கு மேலும் நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி எல்லோரும் இணைந்து அவருக்கு வாழ்த்து கூறுவோம், ஆசீர்வதிப்போம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் செல்லக்குட்டி. வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது மது சுரையை தொடர்ந்து அடுத்து வருவது ஷியாமலாவாக இருக்கலாம் என்று எண்ணுகிறேன். வணக்கம் ஷியாமலா. வணக்கம் மகளே. வணக்கம் அப்பாவும் தாத்தாவும் என்ற வார்த்தைகளை இந்த காலையிலே கேட்க மிக மிக மகிழ்ச்சியார். கூறியது போல மகளை கொண்டு வந்து இணைத்து விட்டீர்கள். எப்படி இருக்கிறது உங்களுடைய இதயம் இப்பொழுது? பெருமகிழ்ச்சியா? இந்த மழையெல்லாம் தேவையில்லை. இந்த மழையெல்லாம் தேவையில்லை.
2: அவன் பாட்டு பாடணும் சொன்னவன் தூக்கிட்டான்ப்பா,
1: டப்பன் எடுத்துட்டா பாத்தீங்களா? இல்ல இல்ல, அவ பாட்டு பாடுறீங்களா? ஓகே, பாடுகிறேன் என்று உடனே பாடிவிட்டா. சரியா?
2: ரெண்டு நாளைக்கு நிப்பார் தானே
1: உங்களுக்கு ஆகாயம் மழை பொழியாது விட்டாலும் பாசம் பொழியின்றதெல்லாம் மழையை, இந்த பாச மழையை விட வேறு எதில் மழை எங்களுக்கு வேண்டும்? பாசமழை சிறப்பாக பெய்து விட்டது. மழை என்ன பெய்து விட்டது? நேற்று கூறினீர்கள் மழை பெய்தது என்று, கொஞ்சம் தான் பெய்தது என்று. ஆனா நல்ல மழை பொழுது நான் சொன்னேன் எப்படியும் இந்த வெப்பத்துக்கு ஒரு மழை வந்தே ஆகும் என்று.
2: வாழ்த்து
1: பழிக்கிறது மட்டுமல்ல, சிறப்பு. அப்ப மகள் மக்களோட மகிழ்ச்சியோட இருக்கின்ற ஷியாமலாவுக்கு இன்று சொல்லோட பாடல் நிகழ்வுலே வந்து விட்டீர்கள். இந்த அன்பு பாசம் மழை, பாசம் மழை என்றுதான் கூறுவோம். எத்தனையோ இயற்கையிலே வளங்கள் இருந்தாலும் அந்த மழை வளத்தை பாசத்துக்கு ஒப்பிடுகிறோம் இல்லையா? பாச மழை என்றுதான் கூறுகிறோம். வேறு ஒன்றும் அந்த பாசத்துக்கு நாங்கள் ஈடாக கூறுவது குறைவு. பாசமலை என்று தான் கூறுவோம். பாச மலர் என்று கூறலாம். ஆனால் மலர் வந்து ஒன்றைத்தான் குறிக்கிறது, மழை என்றது தொகையை குறிக்கின்றது.
2: பாசமழை பொழியுது சொல்லும் போது
1: பாசமலை பொழியுது அப்படின்னு கூறுவார். அந்த பொழிவதென்றால், பொழிகிறது என்றால் மழை, மழை பெய்கிறது, மழை பெய்கின்றது, மழை தூறுகின்றது, விசாரல் அடிக்கின்றது. மழை பொழிகிறது என்றால் தொண்டர்ந்து பொழிந்து கொண்டே இருக்க சிவெய்து கொண்டே இருக்கின்றது. பெரிய மழையாக எங்களை நினைத்து கொண்டு பூமியை குளிர வைத்துக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய பசுமையை நிறைய தருவதற்காக அந்த போதிய அளவு பெய்கிறது என்றது. அதுதான் இந்த பாச மழையும் அதே போன்று கொஞ்சம் பாசம் அல்ல பொழிவதுன்னு அம்மா அற்புதம் நல்ல சொல்லு பாச மழை என்றது. சரி, அந்த வகையில் நாங்கள் இன்று நீங்கள் முதலாவதாக வந்திருக்கீர்கள், வரவேற்பு தந்திருக்கீர்கள், வாழ்த்துக்கள். நேற்று எதுனா நிகழ்ச்சியை பற்றி இன்று சற்று கொஞ்சம் கூறுங்களேன் பார்ப்போம், நேற்று நேரம் போதாது. நேற்றைய நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாட்டுக்கு அந்த பாட்டு சவாரி
2: நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு.
1: குறைவான வருகையாக இருந்தாலும் நிறைவான ஒரு நிகழ்ச்சியாக சிறப்பு
2: மனநிறைவோடு இருந்துச்சுப்பா, நல்லா இருந்துச்சு. போட்ட பாட்டையெல்லாம் மூணு நாலு பேர் வந்தோம் அப்படின்னாலும் நல்லாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு.
1: அந்த இரண்டு மணி நேரத்தில் நன்றி நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு பாடல் கிடைத்த காரணம்
2: எனக்கு மூணு பாட்டு.
1: ஆமா, உங்களுக்கு வெற்றி பாடலோடு. ஆனா என்ன பண்ணாலும் நீங்கள் கேட்ட பாடல்கள் ரெண்டு ரெண்டு பாடல்களும் இருந்திருக்கின்றது, அதனால தான் நான் படித்தேன். தவறு விட்டாலும் சிறப்பாக இருந்தது, நல்லது. சரி, இந்த சொல்லூர் பாடல பாச மழை என்ற பற்றி பேசியிருந்தோம். பாசத்துக்கு அல்லது மழை என்ற பற்றி அல்லது பாசமழை உள்ள ஒரு பாசத்தை கொட்டக்கூடிய எந்த பாடல் என்றாலும் நீங்கள் ஒரு பாடல் கேட்டுக்கொள்ளுங்கள்.
2: அன்பு வந்தது என்னையால வந்தது, அந்த பாட்டு
1: அன்பு வந்தது. அன்பு பாடம் இல்லை, அன்பு வந்தது. அன்பு வந்தது மட்டுமல்லாமல் ஆழ வந்திருக்கு
2: சந்திக்கின்றன, அந்த படம் தானே, படம் பேர் அதுதானப்பா.
1: ஆஹா, அன்பு வந்தது. சரி, அது நான் இங்க பெற்றுக்கொண்டு
2: சுழலும் சூறாவளி,
1: சுடரும் சூறாவளி,
2: சுடரும்
1: சுடரும் சூறாவளி. சுடர் வந்து இலேசானது, சூறாவளி வந்து பெரிதானது. அது சுடராக இருக்கும்போது, சின்னனாக இருந்தாலும் பெரிதாக இருக்கும்போது அன்பு என்பது அது மற்றவர்களை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆளும், ஒருவரை ஒருவர் ஆளுவதுதான் அன்பு. அன்பினாலே ஆள வந்த அமைப்புவதி என்ற பாடல், அன்பினாலே ஆள வந்தது. அதிகாரத்தால் ஆளுவதெல்லாம் அது நல்ல பேர் எடுக்கவோ நிலைக்கவோ முடியாது, கெட்டிவிடணும். அன்பினாலே ஆளுகின்றது, அந்த அன்பின் ஆட்சி ஒருபோதும் அழியாது. தன்னை மறந்து அடுத்தவர்களை ஆண்டு கொள்வதுதான் அன்பு. தனக்காக மட்டும் ஆளுவது அது ஆட்சி வேறு. தன்னை மறந்து அன்பு சரி வந்த அன்பு கிடைக்கிறது, அது யாரிடம் அதிகமாக இருக்கின்றது? இறைவனிடம் இருக்கென்று கூறுவார்கள். அந்த இறை நிறை அடியார்கள், இறை நிறை அடியார்கள், பாதி அடியார்கள் போதிய அடியார்கள் அல்ல, நிறை அடியார்கள். அன்பு இறைவனில் கிடைக்கின்ற அன்புதான் பேர் அன்பு என்று கூறுங்கள். அதனால்தான் இன்பங்கள் பல இருந்தாலும் ஒரே ஒரு பதத்திலே பேரின்பம் என்று கூறுகிறார்கள். அந்த பேரின்பம் பெருவாழ்வு அது அங்கேதான் இருக்கின்றது. இறைவனை அணுகும் பொழுதுதான் அந்த இன்பம் பேரின்பமாக கிடைக்கின்றது. மற்ற இன்பங்கள் எல்லாவற்றையும் சிற்றின்பம் என்று கூறிவிட்டார்கள். இன்பத்தில் பெறும் இன்பம் என்றெல்லாம் கூறும். நல்லதொரு கருத்தை நாங்கள் எடுத்து ஆளுவதற்காக ஷியாமலா நீங்கள் வந்து இந்த பாச மலை பாசத்தை பற்றி பேசி அதுக்கு அந்த பாடலையும் தந்து அந்த சொற்களை எல்லாம் நாங்கள் பிரயோகிக்க வைத்திருக்கின்றீர்கள். சிறப்பு. மகளோட மகனோட நல்ல மகிழ்வாக சந்தோஷமா இருங்கள், அவர்கள் விரைவில் சென்று விடார். இருக்கும் வரை பாச மலையிலே நினையுங்கள், நன்றாக நினையுங்கள். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு மகளே, சிறப்பு. வாழ்த்துக்கள் இணைந்து இருவருக்கும் வாழ்த்துக்கள். இனிமையான இந்த வேளையிலே நாங்கள் என்ற சொல்லோடு பாடலே அன்பு மழை பொழிந்தது என்ற கருத்துக்களை நாங்கள் உள்ளடக்கி அன்பென்றால் என்ன என்று உணரக்கூடிய வார்த்தைகள் பலவற்றை சிறிது நேரத்துக்களே உதிர்த்து விட்டோம். குறைந்த நேரத்தில் கூடியதான வார்த்தைகளை நாங்கள் பாவிக்கக்கூடியதாக இருப்பது சொல்லால் தான். இந்த சொல் சொற்கள் வரவில்லை என்றால் நேரங்கள் நீடிக்காது, வார்த்தைகள் வளராது, அன்பு வளராது, கோபம் வளராது. எதற்கும் இந்த சொல்லுத்தான். ஒரு மனிதருடைய ஒரு மனிதன் விரோதம் பகை விரோதம் பிடிச்சு ஆண்டாண்டு காலமா பேசாமல் வார்த்தை ஒன்றும் பேசாமல் இருப்பதற்கும் அதுக்கு வார்த்தையை தானே உபயோகிக்கணும். மௌனம், அந்த மௌன வார்த்தையால் அதுவும் ஒரு வார்த்தை தானே மௌனம். சம்மதத்துக்கு அறிகுறி, வேண்டாம் என்பதற்கு அறிகுறி, விருப்பமில்லை என்பதற்கு அறிகுறி, தள்ளிப்போ என்பதற்கு அறிகுறி, எல்லாம் மௌனத்திலும் இருக்கு. மௌனமும் ஒரு மொழி தான், மௌனம் என்ற மொழி. அந்த மௌனம், இந்த மொழி, இந்த வார்த்தை என்பது சொல்லு அடுக்கித்தான் வர வேண்டும் என்று அமல்ல, அது சொல்லால வரும்போது அது சுட்டு விடும் மக்களுக்கு. அது அன்பு தைத்துவிடும் நன்றாக இதயத்தை, சுட்டுவிடும் தைத்துவிடும். சுட்டுவிடும் என்பதும் போது வருகின்றது. நாவினால் தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு என்று கூறப்படுகின்றது. அந்த கோபத்தோடு நாங்கள் வெளிப்படுத்தும் சொற்கள் அது மாறாத சொற்கள், தீராத ஒரு வைராக்கியத்தையே ஏற்படுத்திவிடும். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பேசாமல் இருந்திருப்பார்கள், ஒரு முயந்து திருப்பி வைத்துக் கொண்டு போவார்கள் கண்டவுடன் பேசவே. அன்பு என்ற வார்த்தை அது தைக்கும், இதயத்தை தைத்துவிடும். கண்டவுடன் ஓடி சென்று கைகொலிக்கு கட்டி அணைத்து முத்தமிட்டு எத்தனையோலாம் ஆர்ப்பரித்து செய்வார்கள். அதற்கெல்லாம் மௌனமான வார்த்தை, அன்புக்கும் வார்த்தை உண்டு, கோபத்துக்கும் வார்த்தை, கண்ணாலே பார்ப்பார்கள். இந்த சொல் எத்தனை விதம் மகங்களுக்கு சைகையால் வருகின்றது, உதட்டினால் வருகின்றது, கண்ணால் கூட வருகின்றது, உடல் அசைவினால் வருகின்றது. சொல் தன் மொழி என்ற எழுத்துக்கள் இல்லாத மொழி எங்கள் அபிநயத்திலே இருக்கின்றது. சிறப்பான இந்த பொழுதே அடுத்த உறவு யார் பெறப்போகின்றார தெரியாது, வாருங்கள் இணைவோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலில். அங்கே இப்பொழுது எல்லோரும் பரபரப்பாக இருக்கும் ஒரு காலநிலையில் மொன்றியல் தமிழ் வானொலிக்கு அவர்களுக்கு வருவது இடையூறாயிருக்கும். ஏனென்றால் ஊடகங்களில் செய்திகளை கேட்டுக்கொண்டு கேட்க வேண்டும் கேட்க வேண்டும், இன்று என்ன வந்தது, என்ன செய்தி வருகின்றது என்ற ஆவலோடு செய்திகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஊடகங்களை எதிர ஊடகங்கள் உண்மை இல்லை, நேரத்துக்கு ஒன்றை கூறிக்கொள்ளுகின்றது இன்றைய ஊடகங்கள். அன்று அப்படி அல்ல, ஊடக தர்மம் என்று ஒன்று இருக்கின்றது, உண்மைதான் அங்கே பேச வேண்டும், சரியானதை தான் அங்கே கூற வேண்டும். இந்த ஊகித்து பார்த்து இப்படி வரும் அப்படி வரும் என்றெல்லாம் நேரத்தை வீணடித்து செய்திகளை படியுங்கள் என்று இந்த படிக்கின்ற நேரத்தை பணமாக்க விரும்புகிறார்கள் ஊடகக்காரர்கள். ஒரு செய்தியிலே ஒரு தலைப்பை வித்தியாசமாக எப்படி ஒரு கவர்ச்சியான தலைப்பை போட்டுவிட்டு அங்கே விடயம் இல்லாது விட்டால் உடனே பார்வையாளர்கள் அதை திறந்து பார்ப்பார்கள். அவர் பார்த்து கிரகிக்கின்றார்களோ அதுக்கு சலுகை செய்கின்றார்களோ இல்லையோ, அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, பார்வையாளர்களின் தொகை கூட கூட அது தருகின்ற ஊடகவியலாளருக்கு பணம் கிடைக்கின்றது. ஆனால் அங்கே என்ன தர்மம் நிலைக்கின்றது என்றது உணர்கிறார்கள் இல்லை. பொய்யான தகவல், பிழையான தகவல், ஏமாற்று விதமான தகவல், மற்றவர்களை மடமைத்தனமாக்குவது. இதோ ஒரு படத்தை போடுவார்கள், அதுக்கு ஒரு தலைப்பை தருவார்கள், அங்கே அந்த விடயம் இருக்காத வேறு விடயத்துக்கு கூறிக்கொண்டு போகிறார்கள், அப்படி ஏமாற்றுகிறார்கள். அன்று அப்படி இல்லை, ஊடக தர்மம் என்ற ஊடக தர்மம் என்ற ஒன்று இருக்கின்றது. ஊடகம் என்றால் அது ஒரு பெரிய ஆயுதம், கூர்மையான ஆயுதமாக இருந்தது. எழுத்துக்களுக்கு இருந்த வலிமை இன்று இல்லை, பேச்சுக்களுக்கு இருந்த வலிமை இன்று இல்லை, எல்லாம் பொய்யும் பித்தராட்டமும். பாருங்கள் நேற்று ஒரு பதில் இன்றைக்கு ஒரு பதில் வந்து கொண்டே இருக்கின்றது, ஒன்றும் செய்ய முடியாது. இன்றும் மக்கள் மத்தியில் உள்ள பரபரப்பு முடியவில்லை, ஏதோ பரபரப்புகிறார்கள், எதற்காக என்று தெரியாது, எங்கே போய் முடியும் என்று தெரியாது. பரபரக்கத்தான் வேண்டும், அதுக்காக படபடுத்து விடயம் இல்லாமல் படபடக்கூடாது. என்னத்துக்கு எதற்காக என்று கேட்டால் கூற முடியாமல் இருக்கின்றார்கள். ஏன் இந்த அட்டகாசம், ஏன் இந்த அடாபடித்தனம் என்றால் யாரும் கூற மாட்டார்கள், ஏதோ செய்கிறார்கள். அந்த வகையில் அதுக்கெல்லாம் நாங்கள் இதையெல்லாம் பார்த்து பேசுவதற்கு சொற்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த சொற்களை நாங்கள் ஆளும் பொழுது சொல் ஆண்மை இருக்க வேண்டும், சொல் ஆளுமை என்று சொல்றது. மேடையிலே வந்து ஒரு விடயத்தை நாங்கள் பேசும்போது அங்கே ஆளுமை சொற்களினால் தான் ஏற்படுகின்றது. அதே போன்று பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு புத்திமதிகளையும் வழிகாட்டலையும் அறிவுறுத்தல்களையும் தரும்போது சொற்களைத்தான் உபயோகிக்கின்றார்கள். இல்லங்களிலேயும் அன்னை தந்தையர்கள் சொற்களைத்தான் உபயோகித்து செல்வங்களை ஆளுகின்றார்கள். நாங்கள் உலகில் எதை ஆள வேண்டுமென்றாலும் அதற்கு சொற்கள் வேண்டும். அதனால் சொல்லடா வாய் திறந்து என்று பாடலாம் இருந்திருக்கின்றதல்லவா, அதே போன்று இங்கேயும் சொல்லாயோ வாய் திறந்து என்ற பாடலை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம்.

0: சொல்லாயோ வாய் திறந்து அந்த பாடலை கேட்ட வேளையிலே ஓடி வந்து மழலையாக இருந்த செல்வம் ஒன்று பல விடயங்களை சொல்லி சென்ற வேளையிலே பாடலையும் ஒன்றை பாடை காட்டி தனக்கு விருப்பமான ஒரு பாடலையும் கேட்டது. மற்றவர்களுக்கு முன்பு அவர் முதலில் வந்தார். அது மட்டுமல்ல, அவர் தூக்கத்துக்கு செல்வதற்கும் இந்த பாடலை நான் கொடுத்து விட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அந்த பாடல். யுத் திரைப்படத்திலிருந்து அன்பு மதுஸ்ரீ, நீங்கள் கேட்ட அந்த பாடல் முட்டக்கலக்கி, அந்த பாடல் தானே கேட்டீர்கள். இதுவோ அந்த பாடல்.
1: மஞ்சள்

இனிமையான அந்த பாடல் மதுரை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். நீங்கள் கேட்டபடி தாத்தா சொன்னபடி அந்த பாடலை தந்துவிட்டேன். முன்கள் தமிழ் வானொலியில் நீங்கள் வந்து இருவரும் அம்மாவும் மகளுமாக வந்து இணைந்து சிறப்பித்த மிக்க என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இது உங்கள் வானொலி என்றும் நீங்கள் வரலாம் இணையலாம், இது என்றென்றும் உங்கள் வானொலியாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு சொல்லோடு பாடல்.

இந்த வேளையிலே நான் அடுத்த பாடலையும் தரலாம் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் குழந்தைகள் வந்திருக்கும் வேளையிலே கொஞ்சி குழாவை கொண்டு மழலையோடு பாசமலை பொழிந்து கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு பாடலை தன்னை மறந்து அன்பு ஷியாமலா கேட்ட வேளையில் அந்த பாடல் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்காக அவர்கள் பாடியது சுடரும் சூறாவளியும் என்ற திரைப்படத்திற்காக. சுடர் சின்னன், சூறாவளி பெரியது, இரண்டையும் ஒன்று இணைத்து வரும் பாடல். இவற்றுக்கெல்லாம் ஆட்சி செய்வது அன்புதான் என்று கூறு. அந்த சுடரையும் சூறாவளியையும் அன்பாலே ஆண்டால் எப்படி இருக்கும்? அதற்கு மெல்லிசை மின்னர் இசை கொடுத்த வேளையிலே இப்பொழுது நாங்களும் இணைந்து ஷியாமலாவும் குழந்தைகளும் நாங்களும் கேட்டு மகிழ்வதற்காக ஒலிக்கின்றது அந்த பாடல். அன்பு வந்தது என்னை ஆள வந்தது என்ற முழுமையான பாடல்.

சொல்லோடு பாடல் நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்த பாடல் என்று தான் கூற வேண்டும். நாங்கள் எந்த நிலையில் இருக்கின்றோமோ, எங்களுடைய உள்ள எப்படி இருக்கின்றதோ, அந்த சந்தர்ப்பத்துக்கேற்ப சொற்களால் அடுக்கப்பட்டு வருவதுதான் வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் இசையோடு சேர்ந்து வரும்பொழுது பாடல் ஆகிறது. அந்த பாடல் எங்கள் நினைவுகளை நீட்டிக்கொள்ள வைக்கின்றது. இன்று குழந்தைகள் வந்த வேளையிலே குழந்தைகளோடு அம்மாவை முனைந்து மகிழ்வாக இருக்கும் இந்த வேளையில் இந்த பாடலையும் அவர்கள் கேட்கும் பொழுது சிறப்பாக இருக்கும் என்பதற்காக உடனடியாக இந்த பாடலை தந்தேன். அவர்கள் தூக்கத்துக்கு செல்வதற்கு முன்பு இந்த பாடலையும் கேட்டுவிட்டு சென்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும். சொல் என்றது அதுதான். அன்பு சுடர் வந்தாலும் சூறாவளி வந்தாலும் அன்பு என்று ஒன்று இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் எவ்வளவும் தாங்கிக் கொள்ளலாம், அதை சேர்ந்து மகிழ்ந்து கொள்ளலாம், இடர்கூட தவிர்க்கப்படலாம். அன்பும் அப்படித்தான், அது சுடர் ஆக

தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்பதற்கு இங்கே உங்கள் பதிவுகளை நான் பார்க்கின்றேன். நன்றி, நன்றி, நன்றி. இங்கே அன்புடன் ஒரு அன்பு உறவு சிரவணா, நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும். உங்கள் அழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். வாருங்கள், பேசி மகிழ்வோம், பாடி பாடல் கேட்டு மகிழ்வோம். நேரம் சரியாக 12:10 தொட்டுவிட்டது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே நாங்கள் பேசும் இந்த வேளையிலே இங்கே இது நண்பகல் என்பதை உறுதி கொள்ளுகின்றோம். அந்த வேளையிலே ஈழமணி திருநாடு பாரதத்தின் தென்னகம் எல்லாம் 9:40 இரவு நேரம் என்று காட்டுகின்றது. அநேகமாக நித்திரைக்கு செல்லும் நேரம் ஒரு சிலர் விழித்திருந்து பொழுது போகாமல் ஊடகங்களையும் வானொலிகளையும் தொலைக்காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கின்ற வேளை ஒரு சிலர் தூர தேசங்களுக்கு அழைத்து பேசிக் கொண்டிருப்பது வளமை. ஆனால் இன்றைய தினம் நாட்டு நிலைமையை பற்றி 24 மணி நேரம் சம்பாஷித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உறவுகள். உலக நாடுகள் அத்தனை தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கின்றார்களோ அங்கே தமிழ்நாட்டை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நடைபெற்ற தேர்தலை பற்றி எல்லோரும் பேசும் வரையில் நன்மையையும் தீமையையும் சரியும் பிழையும் என்று எல்லோரும் பேசும் இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலிக்கு வரவுக்கு குறைவாக இருக்கின்றது. என்றால் வந்தவர்கள் குறைவுதான், அவர்கள் தங்கள் அலுவலர்களே இருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. இருப்பினும் இப்பொழுது சரவணன் நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு தொடர்கின்றது எங்களுடைய சொல்லோடு.

சொல்லாயோ வாய் திறந்த நிகழ்விலே ஒரு பாடல் கருத்துக்கு எட்டி இருக்கின்றது. அந்த பாடலை அப்படியான சொற்களை அடுக்கி அந்த பாடல் வரும் தத்துவங்கள் எங்களை ஆழ்படுத்து ஆள வைக்கின்றது என்று

நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று.

விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை.

0: உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா.
1: வார்த்தையிலே சிறந்த வார்த்தை மனச்சாட்சி என்ற வார்த்தை. மனச்சாட்சி உள்ளவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள், மனச்சாட்சி உள்ளவர் என்றால் அப்படி செய்ய மாட்டார்கள், மனச்சாட்சி இருந்தால் நீங்கள் இப்படி செய்வீர்களா, மனச்சாட்சி என்று ஒன்று இருக்கின்றது உங்களுக்கு தெரிகின்றதா, மனச்சாட்சி இருந்தால் நீங்கள் இதை ஏன் இப்படி செய்வீர்கள், இப்படி எல்லாம் கேட்பார்கள். அந்த மனச்சாட்சி என்பது எல்லாவற்றையும் விட சிறந்த சாட்சி என்று கூறுவது. தன்னைத்தான் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அந்த பதம் எங்கள் சொற்களிலே இருக்கின்றது. மனம் சாட்சி, அங்கே தெய்வத்தின் சாட்சி. அந்த மனச்சாட்சியின்படி நாங்கள் சரியாக செய்து கொண்டு செல்லும் பொழுது அதை உறுதிப்படுத்துவதற்கு தெய்வத்தின் சாட்சி அப்படியே கிடைக்கும். எங்களுக்கு மனச்சாட்சி இருந்தால் தெய்வ சாட்சியும் எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பொழுது உறவு ஒருவர் வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நலமாக நாங்கள் இருக்கின்றோம், கே எஸ் கிருஷ்ணன் என்று தெரிந்து கொண்டோம். அப்படித்தானே, நலமாக இருக்கின்றீர்களா நீங்கள்?
2: நலமாக இருக்கிறேன் ஐயா.
1: நலமாக இருக்கின்றேன் என்று எழுத்து சொல்வது வழக்கமா? அப்படித்தான் கூறுவீர்கள். அங்கே எப்படி இருக்கின்ற காலநிலை?
2: காலநிலை வெயில் தானே நட்சத்திரம்.
1: அப்படியா, அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து விட்டதா? அடேங்க அப்பா, அப்படி என்றால் அதை நாங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். அது இன்னும் ஒரு வாரத்தும் இரண்டு வாரம், எத்தனை வாரத்துக்கு ஐயா அது இருக்கும்? ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம், ஆலய தரிசனம், குளிர்ந்த பானம், இரண்டும் தான் அதற்கு வந்து. இரண்டும் இந்த ஆலயங்களுக்கு நாங்கள் செல்லும் பொழுது அங்கே வெப்பம் இருக்காது, குளிர்ச்சியாக இருக்கும். அந்த கருவறையை காணும் வேளையிலே அங்கே குளிர்ந்த ஜலம், தீர்த்தம், சந்தனம், அதை விட மலர்கள், இவையெல்லாம் எங்களை குளிரப்படுத்தி கொண்டிருக்கும் இல்லையா? அடுத்து ஆடைகள், அதற்கேற்ற ஆடைகளோடு போவோம். அதனால்தான் எங்கள் நாட்டிலே அப்படி செய்கிறார்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. சரி, இன்று ஆலயம் எதுவும் சென்றீர்களா? தினமும் செல்வீர்கள் நீங்கள் ஆலயம் தொழுவது? சாலவண்ணன் கிருஷ்ணா, சிறப்பு சிறப்பு. எந்த ஆலயத்துக்கு சார்? உங்களை சுற்றி ஆலயங்கள் நிறைய உண்டு, எந்த ஆலயத்துக்கு போவீர்கள்? நாங்கள் எங்களுக்கு வேண்டியதை கேட்கும் பொழுது அப்பாவிடம் கேட்க மாட்டோம், அம்மாவுடன் தான் சுரண்டி சுரண்டி சொல்லுவோம். அம்மா உடனே பையனை கேட்கின்ற நினைக்க வேண்டும், கூறிவிட்டோன்னா அப்பா உடனே கேட்டு தருவார். நான் சரி, அப்படி இந்த வெப்பான நேரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், தினமும் அதை பற்றி தான் பேசி கொண்டிருக்கின்றோம். இன்று நாங்கள் சொல்லாடலுக்கு அவங்களுடைய இப்பொழுது உங்களுடைய வானொலிகளிலும் தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பி கொண்டிருப்பது அரசியல் நிலையை பற்றி எல்லோரும் அலசி கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா? அதை கேட்கும் பொழுது உங்கள் அந்த இப்பொழுது மனசாட்சி என்று ஒன்று தந்தேன் ஒரு பாடல், அந்த மனசாட்சி என்ன சொல்லுகின்றதோ அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இல்லையா? யாரும் எதையும் எப்படியும் சொல்லுவான், அதனால தான் கூறுவான். இந்த வார்த்தைக்கு எவ்வளவு அலங்காரம், எத்தனை சொற்கள் ஐயா இருக்கின்றது. எங்கடைய சொல்லுவார்கள், நாக்குக்கு எலும்பு இல்லாத நாக்கால எந்த வளத்துக்கும் சுத்தி சொல்லலாம். ஆமா, அப்படித்தான் இன்றைய நிலை இருக்கின்றது எங்கள் நாட்டில். இங்கும் இங்கும் தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கின்றார்களோ அங்கே ஒவ்வொருடைய நாவலையும் சுழன்று கொண்டிருக்கின்றது இன்றைய அரசியலை பற்றி. சொல்பவர்கள் சொல்ல வட்டும், எங்களுக்கு ஒரு மனச்சாட்சி இருக்கின்றது தெய்வ சாட்சியோட, அதை நாங்கள் செய்து கொள்வோம். அதோடு எங்கள் அரசியல் விஞ்ஞாபனத்தை விடுவோம். சரி, இன்று நாங்கள் சொல்லோட பாடல் நிகழ்வுக்கு வரும்போது நீங்கள் என்ன பாடலை கேட்க வேண்டும் என்று வந்தீர்கள்?
2: படம் வந்து கல்யாணம் செஞ்சுக்குங்கோ.
1: அதுதான் செஞ்சிட்டோமே, அப்புறம் என்ன, இன்னொரு கட்சி இல்லாமா?
2: அதான் ஐயா, கல்யாணம் செஞ்சுக்குங்கோ. பாடல் வந்து ராசா எந்த நாசை மச்சான், உண்மேல் பாசம் மீறி பேசாமலே.
1: அங்க பாடங்கள் கேட்போம்.
2: ராசா எந்த நாசை மச்சான், உண்மேல் பாசம் பேசாமலே, பேசி பேசி தள்ளி என்னை.
1: இது அந்த கல்யாணம் செஞ்சுக்கோ என்றால் கல்யாணம் செஞ்சதுக்கு பிறகு பாடுகிறார்களா, செஞ்சதுக்கு முதல் பாடுகின்றார்களா? நல்ல கருத்து. அன்று வந்த வார்த்தை அடுக்குகள் அலங்காரமான கவிதை, சந்தத்தோடு வரும், அதுக்கு இசையோடு வரும் பொழுது நாங்கள் கேட்கும் பொழுது எங்கள் இதயத்தில் அது பதிந்து விடும். பாருங்கள், ஒரு தடவை கேட்டு விட்டோட நல்லா இருக்கின்றதே இந்த பாடேன், அது வரிகள் நன்றாக இருந்திருக்கலாம், அல்லது அந்த கருத்து நன்றாக இருந்திருக்கலாம், அந்த வார்த்தை தொகுப்பு நன்றாக இருந்திருக்கலாம், இசை நன்றாக இருக்கலாம், குரல் நன்றாக இருக்கலாம், இவையெல்லாம் சேர்ந்து நடிப்பும் நன்றாக இருக்கலாம், மொத்தத்தில் படம் நன்றாக தான் இருக்கும். அப்படித்தான்
2: இனிமையார்
1: பாடல் அல்ல, இனிமையானதான் நான் கேட்கவில்லை அந்த பாடல். ராஜா எந்த நாசம் மச்சானா, ராதாவா ராஜாவா?
2: எந்த நாசை மச்சான், உண்மையில் பாசம் மீறி பேசாமலே பேசி பேசி தள்ளி என்னை அப்படின்னு.
1: நீங்க ராஜான்னு சொல்லும் பொழுதே அது நல்ல உணர்ச்சியோட சொல்லுவேன், மீண்டும் கூறுங்கள்.
2: ராசா எந்த நாசை மச்சான், உண்மையில் பாசம் மீறி
1: வித்தியாசம் இருக்கின்றது உச்சரிப்பில், எங்கள் சொற்களுக்கு எழுத்துக்களுக்கு உச்சரிப்புக்கே வித்தியாசங்கள் பலவாறு இருக்கும். ஒரு சொல் உச்சரிக்கும் பொழுது உச்சரிக்கும் விதத்திலே எத்தனை பதங்களை கருத்தை கொண்டு வந்து தருகின்றது இல்லையா ஐயா? ராசா என்ற பதம், ராசா என்ற பதம் மிகவும் அன்பான பாசமான செல்லமான கிடைக்காத ஒன்று கிடைத்து விட்டதே என்பதற்கு கூறுவது அந்த ராசா என்பது இல்லையா? நானும் பெருமைப்படுகிறேன் கிருஷ்ணன், என்னுடைய பெயரும் அதுதானே. என்னை இரண்டு விதமாக கூப்பிட, அம்மா ஒரு மாதிரி கூட சின்னம்மா ஒரு மாதிரி கூப்பிட, செல்வம் என்று அழைப்பார்கள், ராசா என்று அழைப்பார். ஆனால் எழுதும் பொழுது எங்கே ஆங்கில எழுத்துக்களில் வேறு செல்வ ராஜா என்று வந்து விடுவது எனக்கு விருப்பமில்லை. செல்வ ராஜா என்று அழைப்பது, ராசா என்றுதான் எனக்கு. நான் கையெழுத்திடும் பொழுதும் என்னுடைய இதில் நான் செல்வ ராசா என்றுதான் எழுதி கொள்வேன். அடுத்து அநேகமாக தமிழிலே கையெழுத்து விட வைக்க பார்ப்பேன் என்னுடைய அரசியல் சாசனங்களில் கூட. அது ஒரு புறம் இருக்க, அந்த ராசா எங்கள் எந்த ஆசை மச்சான், என்ன அற்புதமான வார்த்தைகளாக இருக்குது. இதுதான் இந்த வார்த்தைகள் சொல்லுகள் அடுக்கள் ராசா என்றும் கூறலாம். ராசா நீங்கள் அதை கூறும் பொழுது அந்த ராசா எவ்வளவு ரசமாக வருகின்ற அன்பு சொட்டு வர ஐயா நீங்கள் கூறும் பொழுது.
2: நன்றி.
1: சரி, இன்று உங்களுடைய நாள் எப்படி கழிந்தது அங்கு காலையில் இருந்து? பணி முடிஞ்சு விட்டதா? அப்ப புதியது வருவதற்கு நாள் எடுக்கும்
2: என்ன?
1: ஒரு வாரம் பத்து நாள். பத்து நாட்கள் உங்களுக்கு நல்ல விடுமுறைதான். சிறப்பையா, சிறப்பு வேண்டும். தொடர்ந்தும் நீங்கள் உங்களுடைய உழைப்பு அப்படியே இருந்த, நீங்கள் சிலவேளை கூடுதலாக நேரம் குறைந்த நேரம் உங்களோட உடல் வசதிக்கும் உங்களுடைய வேலை அளவுகளுக்கும் ஏற்ற மாதிரி பணிபுரிகிறீர்கள். பத்து நாள் லீவ் வேண்டாம், அது பத்து நாள் முடிந்து வந்துவிட்டால் தொடர்வீர்கள் பணியை. இந்த வெப்பத்துக்குள்ளே கொஞ்சம் அந்த பணியை நிறுத்தி வைப்பது நல்லது போல் இல்லையா?
2: கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும்.
1: கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். சிறப்பு சிறப்பு. மகள் அனுஷியா அப்படி இருக்கின்றார். என்னையா
2: நேற்றைய தினம் பாடல் கேட்டு மகிழ்ந்தாங்க.
1: எப்படி இருந்தது இந்த பாடல்கள்? சூப்பரான, இனிமையான. அந்த பாடல் போட்டிக்கு வரவில்லை, ஆனாலும் போட்டிக்கு வராமலே நுழைந்து விட்டது உங்கள் மூலமாக இரண்டு பாடல்களும். இதையும் விடுவது என்று தெரியாது. அந்த இரண்டு பாடல்களும் இரண்டும் லீலாமா சுசிலாமாவுடைய அந்த பாடலும் ஐயா மகாலிங்கத்தினுடைய பாடலும் கேட்டது ரெண்டையும் எதை தள்ளுவது எதை கொள்ளுவது என்று தெரியாது. இரண்டு விதத்தாலே
2: நிறைய இருக்கு.
1: அந்த வார்த்தைகள் மட்டுமில்லை, அந்த இசை, அந்த ஓசை, அந்த தன்மை, ஓம் அம்மா அந்த மாதிரி அதெல்லாம் அன்று இருந்தது ஐயா. நான் நேற்று கூறியிருந்தேன், அந்த பாடல்களை வந்த வேலை அவர்கள் இருந்த காலத்தில் நாங்களும் இருந்து கேட்கின்றோம் வாழ்கின்றோம் என்று அந்த ஒரு திருப்தி இருக்கு ஐயா. சிறப்பான பாடல். நன்றி நன்றி கிருஷ்ணா, நீங்க கூறியது நன்றி. இன்று நீங்கள் நிகழ்வு முடிவிலே வந்து உங்களுக்கு முடிந்தால் சில குறிப்பிறை கூறலாம் நிகழ்ச்சியை பற்றி. நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய மனதிலே படுகிறதை கூறலாம். இன்று அனுஷியா இருக்கின்றாவா? பக்கத்துல ஆலயத்துக்கு பூசை நடந்துடும். சரி, அங்கே மக்களுடைய மனோநிலைகள் ஏதாவது உங்களால அறியக்கூடியதா இருக்கின்றதா? திருப்தியா இருக்கின்றார்களா?
2: எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க.
1: எல்லாரும் மகிழ்ச்சியா உங்கள் வார்த்தையை கேட்கும் பொழுது இங்கே அயலில் இருக்கின்ற மரம் ஆடுது ஐயா, மேற்பக்கம் நல்ல அழகாக ஆடுகின்றது என்றால் இன்று ஒரு நல்ல நாள் ஐயா, எங்களுக்கு சிறப்பான ஒரு காலநிலை நாள். இது படிப்படியாக 23 பாகை வரை சென்று இந்த கீழே இறங்க பார்க்க, அந்த 23 வரை செல்லுகின்ற இந்த காலநிலையை எல்லோரும் பெருமகிழ்வாக ஏற்றுக்கொள்வார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சூப்பர் சூப்பர் என்று சொல்வார்கள். எங்களுடைய யோகாராஜன் சூப்பராக இருக்கிறது என்று கூறுவா, அதே வரும் நாங்களும் சூப்பராக இருக்கின்றோம். சிறப்பு வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு முடிந்தால் வந்து நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லி பழக வேண்டும் பாருங்கள். சொல்ல முன்பு ஒரு தடவை வந்து பேசியிருக்கிறீர்கள் என்னோடு, அந்த நிகழ்ச்சி முடிவை இன்று பார்ப்போம் அப்படி என்று. நேயர்கள் வருவது போவது வேறு, நிகழ்ச்சிகள் ஒரு சோட போகாமல் ஒரு சலிக்காமல் நாங்கள் நடத்தி கொண்டு போவது வேறு. நன்றி கிருஷ்ணா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கொஞ்சம் ஓய்வு நாளையிலே ஓய்வு எடுத்து உடம்புக்கு தெம்பு கொடுங்கள். இந்த உங்களுக்கு பணி வந்தவுடன் தொடர்ந்து விடுவீர்கள் எல்லும் பகரும். வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி
2: நன்றி
1: நன்றி கிருஷ்ணா, வாழ்த்துக்கள்.

சொல்லாயோ வாய் திறந்து நிகழ்வுக்கு வந்து இணைந்து கொண்டு விட்டு செல்பவர்கள் கேட்கும் பாடலை கேட்கும் பொழுது மிகவும் மகிழ்வாக இருக்கும். இப்பொழுது ஒரு பாடல் தர இருக்கின்றேன். ஆண்டுகள் பல கடந்து விட்டது, ஆனால் மனித வாழ்க்கையின் நிலையை இன்றும் எடுத்து கூறும் வகையில் வரும் ஒரு பாடலான கருத்துக்கள் அமையப்பட்டு வார்த்தைகள் பொருத்தப்பட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாடல். நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். அந்த பாடலை இப்பொழுது கேட்டு பார்ப்போம். அது எப்படி இருக்கின்றது? அன்று வந்தது அன்றுதான் பொருத்தமா அல்லது இன்றும் பொருத்தமா என்று இசை மெலிசை மன்னர்கள் எம்எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி ஐயா அவர்களால் இசையமைத்து இசை அரசரிடம் கொடுக்கப்பட்ட போது அவர் வார்த்தைக்கு வார்த்தை எழுத்துக்கு எழுத்து சொல்லுக்கு சொல்லு அர்த்தங்களை புரியக்கூடிய வகையிலே உச்சரித்து பாடக்கூடிய வல்லுநர், இசையோடு பாடக்கூடியவர் அவர். இந்த வரிகள் அவர்கள் பாடுவதற்கும் இசை அமைப்பதற்கும் நாங்கள் கேட்பதற்கும் பொருத்தமாக காலத்தால் அழியாத கவிதைகளை புனைந்து பாடலாக்கி தந்த கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரியிலே தான் இந்த பாடல் அமைந்திருக்கின்றது என்பது மேலும் பெருமை கொடுக்கின்றது. எங்கே அந்த பாடல் எதுவாக இருக்கும்? இந்த பாடலாக இருக்கும்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் சாந்தி. வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்கள். தர்மபுரியிலே மழை பெய்கின்றதா? அன்று பெய்து கொண்டு வந்த மழையை இடி முழக்கம் வந்து கலைத்து விட்டது என்று. அது மீண்டும் அதற்கு பின்பு வரவில்லையா? கொஞ்சம் வந்தது, கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னும் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும், கவலை. ஆனால் இப்பொழுது கிருஷ்ணா வந்து கூறியிருந்தார், அக்னி நட்சத்திரம் காலம் அந்த கால நேரம் ஆரம்பித்து விட்டது. சிறிது வாரங்கள் அப்படி, சில வாரங்கள் அப்படி இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக மழை பெய்யும், கவலைப்படாதீர்கள். இப்பொழுது அழகி ராசா அவர்களும் சுகமாக கூறுங்க. நல்லா இருக்கிறாங்க. தேர்தல் களங்கள் எல்லாம் எப்படி சென்றது? எங்களுக்கு தேர்தலை பற்றி தேவையில்லை, தேர்தல் கள வேலை வேலையில நீங்கள் எல்லாம் எப்படி மிகவும் பரபரப்பாக இருந்தீர்களா? மாற்றம் வருவது வழக்கம் தானே? மாற்றம் ஒன்றுதானே மாறாதது? மாற்றம் வருவது வழக்கம். மாற்றம் மாற்றம் எல்லா இடத்திலும் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள். அது வர வேண்டும் என்று நாங்களும் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதனால இப்போ உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்குது? மாற்றம் வந்தது நல்லது என்று எண்ணிக்கொள்ளுகிறீர்கள். அதனால் ஏனென்றால்
1: எங்க இந்த இளைய தலைமுறை தான் ரொம்ப பொண்ணு மகன் மகள் எல்லாம் ரொம்ப
0: இருக்கின்றார்கள். ஆனால் மாற்றம் வந்துவிட்டது, எப்படி நடைமுறை எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். போக போகத்தான் தெரியும் அம்மா. சரி, இந்த வேளையில நீங்கள் இன்றைய வார்த்தையை நாங்கள் வார்த்தை அலங்காரத்துக்காக சில விடயங்களை பேசி மகிழ்ந்தோம். இன்று சொல்லோட பாடல் நிகழ்வில் இணைந்து என்ன பாடலை கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தீர்கள்?
1: சொல்லோடு பாடல் என்ன? சொல்ல ஏதாவது சொன்னீங்களாங்க ஐயா?
0: இல்ல இல்ல, சொல்லோடு பாடல் என்ற நிகழ்ச்சி, அதுல நீங்கள் சொற்கள் ஒரு சொல்லை எடுத்து அந்த சொல்லிலே உங்களுக்கு நன்மை தீமைகளை, அதனுடைய இலக்கணம், அதனுடைய வரவு, அது எங்கள் வாழ்க்கையில எப்படி பயன்படுகிறது என்பதை, பண்பு என்றால் என்ன, கோபம் என்றால் என்ன, அப்படி ஏதாவது ஒரு சொல்லு உங்களை எப்படி ஆட்கொள்ளுகிறது, எங்களுக்கு எப்படி பயன்படுகிறது என்பதை பற்றி நீங்கள் பேசலாம். ஒரு சொல்லை பற்றி உங்களுக்கு விருப்பமான ஒரு சொல், அந்த சொல்லை எடுத்து அதை பற்றி கூறலாம். கூறுங்கள்.
1: விருப்பமான சொல் நன்றி.
0: சரி, நன்றி என்ற பதம் உங்களுக்கு பிடித்த பதம், நல்ல சொல்லு. நன்றி என்ற சொல்லு மிகவும் முக்கியமான சொல்லு. சரி, அதை பற்றி சில வார்த்தைகளை கூறுங்களேன். நன்றி என்றால்
1: நன்றி என்று, நன்றினா உதவி செஞ்சவங்களை மறக்க கூடாது. நன்றி உணர்வோட
0: சிறப்பு வேறு.
1: ஒவ்வொரு செயலுக்கும் நாம நன்றி சொல்ல, நன்றி சொல்லணும்,
0: நன்றி சொல்லணும். ஒவ்வொரு செயலும் என்று கூறும் பொழுது, இப்ப உங்களுக்கு ஒருவர் வந்து ஒரு தீங்கான செயலை செய்து விட்டார், அவருக்கு நன்றி சொல்லுவீர்களா?
1: அது இல்லைங்க.
0: தீங்கு செய்து விட்டார் உங்களுக்கு, ஒரு ஒரு பாதகமான செயலை செய்து விட்டார், நாங்க நன்றி சொல்லலாமா?
1: ஆமா, சில பேர் ஆனா அது ஒரு வேடிக்கையா சொல்லிட்டு போவாங்க.
0: அதனால் அப்ப உங்களோட கருத்தின்படி நன்றி என்ற வார்த்தைக்குள்ளே மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், ஒத்துப்போதல் என்றெல்லாம் இருக்கின்றது, மன்னித்து விடுதல் போன்றதெல்லாம் இருக்கின்றது. நன்றி என்ற பார்த்து சிறப்பு, சிறப்பு பார்த்தீர்களா? ஒரு சொல்லுக்குள்ளே எத்தனை கருத்துக்களை நாங்கள் கருதக்கூடியது. அடுத்தது நாங்கள் அப்படி செய்யணும், நாங்கள் அப்படி இருக்க வேண்டும்.
1: நாம் நன்றி மறவாமல் இருக்க வேண்டும்.
0: நன்றி மறவாமல், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றாலும் நன்றி மறவாமல் இருக்க வேண்டாலும் ஒன்றுதான். நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
1: அது நம்ம, நமக்கு ஒரு உதவி செஞ்ச போது நம்ம வந்து அவங்கள அவங்க கஷ்டப்படும் போது நாம அவங்களுக்கு உதவி செய்யணும்.
0: பிரதி உபகாரம் செய்ய வேண்டும். சரி, ஒன்றுமே அவர்களும் செய்யவில்லை, சரியா? அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமே ஒருவரும் உங்களுக்கு செய்யவில்லை,
1: நிலைமையில இருக்கும் போது நம்ம செய்யலாம், அவங்க எதுவும் செய்யவில்லை என்றால் கூட செய்யலாம்.
0: ஆனால் நாங்கள் ஒருவரும் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது விட்டால் நாங்கள் நன்றி செய்யக்கூடிய மனப்பான்மையோடு இருக்க முடியும். இப்போ நீங்கள் கூறியது போல் இருந்ததோ இல்லை, எங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்வது வேறு மகளே, நன்றி செய்வது வேறு, நன்றி சொல்வது வேறு. உதவிக்கும் நன்றிக்கும் இரண்டு வித்தியாசம் இருக்கு தானே மகளே. நாங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் நன்றியை கூட எதிர்பார்க்காமல் ஒன்றை செய்து விட்டு போவோம். அது யாரோ எவரோ அவருக்கு அந்த நேரத்தில் தேவை ஒன்று இருந்திருக்கு, நாங்கள் செய்து விட்டு போவது உதவி. இல்லை நண்பர்கள் உறவினர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு இக்கட்டான நிலை இருக்கும்பொழுது எங்களால் முடிந்தால் நாங்கள் அவர்களுக்கு உதவியே செய்யது, அது உதவி. அப்பொழுது அவர்கள் நன்றி மறவாமல் இருப்பார்கள். அப்போ நாங்கள் அடுத்தவர்களுக்கு நன்றி கூற உடந்தையானவர்களாக இருக்கும். எங்களை பார்த்து மற்றவர்கள் எங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். என்னம்மா அதை பொறுத்த பாப்ப, நன்றி என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் எடுத்ததாலே எத்தனை விடயங்களை பார்க்கணும். அப்ப நன்றி மறந்தவர்களுக்கு என்ன நடக்கும் என்று இந்த நாட்டிலே நாங்கள் எத்தனையோ உதாரணங்களை அனுபவ ரீதியாக கண்டிருக்கின்றோம். நன்றி உள்ளவர்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன நடக்கும் என்பதற்கும் இந்த நாட்டிலே நாங்கள் எத்தனை விடயங்களை பார்த்து அனுபவத்திலே அறிந்திருக்கின்றோம். இப்ப நன்றி என்பது மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை எங்களுக்கு. நன்றி என்பது ஒரு நல்ல உணர்வு, நன்றி என்பது நல்ல குணம் என்பதை நீங்கள் சுற்றி வளைத்து பேசிக்கொண்டு வந்து கூறுகிறீர்கள். அப்படித்தானே? அப்ப நாங்கள் நன்றி மறவாமல் நன்றி உள்ளவர்களாக மற்றவர்கள் எங்களுக்கு நன்றி கூறக்கூடிய வகையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். சிறப்பு. சரி, அப்படி என்றால் இன்னும் பாடல் ஒன்றை நீங்கள் கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள். நீங்கள் வரும்பொழுது என்ன பாடல் நினைத்து கொண்டு வந்தீர்கள்?
1: சம்பந்தப்பட்ட
0: பாடலாக வரும். என்ன பாடலா இருக்கும் அது?
1: நன்றி சொல்ல உனக்கு அந்த பாட்டுங்க.
0: அது வேற நன்றி இல்லையா? நன்றி சொல்ல உனக்கு என்ற பாடலை விட வேறும் இருக்கின்றதா?
1: நன்றி
0: நன்றி சொல்ல உனக்கு. இந்த பாடல் மரமலர்ச்சி திரைப்படத்துல தானே அம்மா? தேவயானியும் அந்த மலையாள நடிகர் மம்முட்டியும் நடிச்சது இல்லை அதானே? இல்லை
1: இல்லைங்க.
0: சரி பாப்போம். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு அந்த பாடல், அந்த பாடல் தானே? நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. பார்ப்போம். வார்த்தை இல்லை, ரெண்டு நன்றி சொல்ல இருக்கின்றது. நன்றி சொல்லவே உனக்கு வார்த்தை இல்லை. சரி, நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு என்ற பாடல் நல்லதொரு பாடல். இந்த நன்றி என்ற பதம் இப்பொழுது நாங்கள் இதுவரை பேசவில்லை, இப்பொழுது நீங்கள் கொண்டு வந்து நன்றி என்ற பதத்தை இன்றைய சொல்லோட பாடலில் வந்து நாங்கள் சிறிதளவு அலசி பார்க்க சந்தர்ப்பம் கிடைத்ததுக்கு வாழ்த்துக்கள். அது மட்டுமில்லால் எனது நன்றியும் சாந்தி. நன்றி சொல்ல அந்த வார்த்தையை கொண்டு வந்து நீங்கள் பேச வந்ததுக்கு இல்லையா? நன்றி என்ற மூன்று எழுத்து தான் எங்கள் தமிழிலே உள்ள சொல்லு, ஆனா அதுக்கு எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கின்றது. நன்றி எல்லாம் அவற்றுக்கு மேலாக நான் ஆரம்பத்தில் முடிவிலும் நன்றி கூறுவதங்கள் எங்களை பெற்றவர்களுக்கும் எங்களை ஆண்டு கொண்டிருக்கும் ஆண்டவனுக்கும் என்றும் நன்றி உள்ளவர்களாக இருக்கும். நாங்கள் நன்றி உள்ளவராக இருக்கிறதுக்கு நாங்கள் நல்லதை செய்து கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் போதித்ததை, அவர்கள் காட்டி தந்த வழியை பின்பற்ற வேண்டும். அறிஞர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாம் எவ்வளவு செய்திருக்கின்றார்கள் எங்களுக்காக இந்த பூமியிலே. அது மட்டும் இல்லை, இந்த விவசாயிகள், நாங்கள் உயிர் வாழ்வதற்கு எங்கள் விவசாயிகள் என்ன செய்கின்றார்கள், எவ்வளவோ செய்திருக்கின்றார்கள், உயிர் தந்திருக்கின்றார்கள் என்று கூற வேண்டும். சாப்பாடு இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது. அதுதான், அதனால எல்லோருக்கும் இந்த மழைக்கு கூட நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்று நாங்கள் மழையை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். வரவில்லையே வரவில்லையேனா மழை வந்தபடியால் தான் நாடு சலிக்கின்றது. நன்றி கூறத்தான் வேண்டும்.
1: நன்றி சொல்வது என்பது எல்லாருக்குமே சொல்லணும். இப்ப பிரபஞ்சத்துக்கு தினமும் நன்றி சொல்லிட்டு இருங்க. உங்களுக்கு எது இப்ப நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்டா கூட இந்த சாப்பாடு கிடைக்கிறதுக்கு நன்றி, தண்ணி குடிக்கும் போது நன்றி, அதெல்லாம் சொல்லணும்னா
0: உண்மை உண்மை நினைந்து கொள்வது தானே அம்மா. நன்றி என்பது எங்களுடைய நினைவை சுத்திகரிக்கின்றது. இப்ப அதிகாலை தூக்கத்தால் எழுந்தவுடன் கண் விழித்தவுடன் என்ன நன்றி கூறுகிறோம்? குறைவா கடந்த இரவு தூக்கத்துக்கு சென்ற நான் ஆரோக்கியமாக கண்விழித்து விட்டேன். நன்றி நன்றி. எனக்கு ஒரு சூரியனை பார்த்து கும்பிடும் வணங்குகிறோம். உடனே சூரியன் செல்வன் சூரியனை பார்த்து கூட சூர்யா தேவனே நீ இருப்பதால் தான் இந்த உலகம் செழிக்கின்றது, நாங்கள் எல்லாம் வளர்கின்றோம். அது அவருடைய கடமைகள் பல, அவருடைய கடமைகள் பல. அடுத்து நீங்கள் கூறியது போல தண்ணீரை போய் தொடும் பொழுது கூட தண்ணீருக்கு நாங்கள் நன்றி கூறியே ஆக வேண்டும். நாங்கள் சுவாசிக்கின்ற ஒவ்வொரு நிமிடம் உள்ளே இழுக்கின்ற காற்றும் வெளியே விடுகின்ற காற்றும் எங்களை உயிரை தாக்கி பிடித்துக்கோ தாங்கிக் கொண்டிருக்கின்றது, நன்றி சொல்ல வேண்டும். அதில் அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். இந்த பூமிக்கு நான் எத்தனையே தீமைகள் செய்தாலும் பூமி தாயே என்னை ஏற்றுக்கொண்டு தாங்கி நடக்கின்றாயே என்று நன்றி கூறிக்கொள்ள வேண்டும். ஆகாயத்தை பார்த்து கூட இந்த ஆகாயம் வானத்தில் இருந்துதானே வெளிச்சம் தன்னொளி இரவு பகல் அடுத்தது மழை எல்லாம் வருகின்றது அல்லவா, நன்றி கூற வேண்டும். முதல் பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறிக்கொண்டு எல்லாவற்றுக்கும் நீங்கள் கூறியது போல எல்லாவற்றுக்கும் நன்றி கூற வேண்டும்.
1: ஆமாங்க ஐயா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த அலைபேசி மூலமாக ஒரு வகுப்பு நடந்ததுங்க ஐயா. அதுல சொல்லுவாங்க நீங்க வந்து ஒவ்வொரு பொருளுக்குமே உயிர் உள்ள பொருள் உயிர் இல்லாத பொருள் எல்லாத்துக்குமே நீங்க நன்றி சொல்லணும். நீங்க நன்றி சொல்ல இந்த சாப்பாடு எப்படி கிடைச்சதோ அப்படின்னு அதுக்கு பின்னாடி அதை விளைவித்த உழவன் அதுக்கு மழை அப்படி ஒவ்வொன்றா நினைச்சு நீங்க நன்றி சொல்லிக்கிட்டே போகணும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு வகுப்பு வந்ததுங்க ஐயா இங்க.
0: அப்படியா, யார் அதை நடத்தினார்கள்? வானொலி வானொலி குழுவினர்களால்
1: உறவினர் மூலமா ஒரு குழுவினர் நடத்தினாங்க.
0: நாங்கள் நீங்கள் சொன்னது போன்று கூற போனால் எடுத்த பார்க்கின்ற ஒவ்வொன்றுக்கும் நன்றி கூறத்தான் மனம் சாதாரணமா. நீங்கள் அழகி ராசனுக்கு எவ்வளவு நன்றி கூறணும் சொல்லுங்க. உங்களை மகிழ்வாக மனதிலே ஒரு பாசத்தை வளர்த்து இல்லையா உங்களை எசமானனாக ஏற்று அவர்கள் வாலாட்டி வாலாட்டி நன்றி தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். உங்களுக்கு நீங்கள் எது கொடுத்தாலும் அவர்கள் நன்றி கூறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதும் மனதிலே எவ்வளவு சஞ்சலம் இருந்தாலும் நீங்கள் ராசாவை ஒரு தடவை தூக்கி அவருடைய தலையை தடவி கொண்டு போகும் பொழுது சஞ்சலம் எல்லாம் பறந்துவிடும். அதுக்கு அந்த செல்லப்பிராணிகளுக்கு கூட நன்றி சொல்ல விடும். ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் நன்றி கூறத்தான் வேண்டும். அந்த நன்றி என்பதை எவ்வளவு தூரம் நாங்கள் மனச்சாட்சியோடு சொல்ல வேண்டும். அதான் அந்த பாடல் மனச்சாட்சி என்ற பாடல் வந்தது. சிறப்பான கருத்து நன்றி என்றதை பற்றி கூறி ஒரு பாடலையும் தந்து ஒரு எங்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்தீங்கள் சாந்தி. இதே போன்று சொல்லோடு பாடல் என்பது அதான் நீங்கள் வந்து கூறலாம். உங்களுக்கு விரும்பின ஒரு சொல்லு அல்லது எங்கள் தமிழ் மொழியை பற்றி அல்லது தமிழ் மொழியில் இருக்கின்ற பதங்களை பற்றி அல்லது எங்கள் வாழ்க்கை முறையிலே எப்படி எந்த விடயத்தை பற்றியும் பேச வேண்டும். பேசுறதுக்கு என்ன வேண்டும்? சொல்லுக்கள் வேண்டும், சொற்கள் வேண்டும். அது எந்த சொற்கள் உங்களை வந்து மீட்டுகிறதோ அந்த சொற்களால் நீங்கள் எங்களோட அளவலாவி கொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு ஏதாவது ஒரு விடயத்தை மனதில் வைத்து நான் என்று இதை பற்றி சொல்ல வேண்டும் என்று வந்து கூறுங்கள். பிள்ளை வளர்ப்பை பற்றி கூறலாம், சமையலை பற்றி கூறலாம், உங்களுக்குள்ளே வருகின்ற சில கசப்பு உணர்வுகளை கூட எடுத்து கூறலாம், இனிமையான மறக்க முடியாத சம்பவத்தை எடுத்து கூறலாம். அப்படி செய்ய வேண்டும். நீங்கள் அப்படி செய்து கொள்வதால் உங்களின் உள்ள கிடக்கையை வெளியே கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் தெரிய வைக்கின்றீர்கள். ஆதலால் நீங்கள் சொன்ன அந்த 3 எழுத்து மிகவும் முக்கியமான எழுத்து தமிழிலே நன்றி. உங்களுக்கும் நன்றி. இதுவரை இணைந்தமைக்கு நன்றி. நல்லதொரு பாடலை தந்தமைக்கு நன்றி. வாழ்த்துக்கள் மகளே. நன்றி அம்மா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து அந்த பாடலை ஒரு தடவை தொட்டு விட்டேன். தொட்ட பொழுதுதான் மகள் சாந்தி வந்தால் அது எங்களினால் ஒளிபரப்பப்பட்ட பாடல் என்றபடியால் நிறுத்திவிட்டு அவரோடு பேசியிருந்தேன். உங்களுக்காக தரப்படும் பாடல்களை நாங்கள் நிறுத்த மாட்டேன். இப்பொழுது அந்த பாடலை ஒரு தடவை தொடர்ந்து கேட்போமா? ஏதோ கூறியிருந்தேன் அல்லவா, அது உண்மைதானா? ஒரு தடவை அலசி பார்ப்போம்.

சமுதாய சிந்தனையோடு சமூகவியலை உள்ளடக்கி அதனுள்ளே ஊடறுத்து சென்று வெளியே கொண்டு வந்து சிந்தனைக்கு விருந்தாக வார்த்தைகளை படைத்து கவியாக்கி தருவதிலே வல்லவர் காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா என்றால் மிகையாகாது. அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு வரிகளும் தமிழுக்கு துன்பமில்லாமல், தமிழுக்கு இழுக்கு இல்லாமல், இலக்கிய இலக்கண பிழை இல்லாமல், எந்த பிறழ்வும் இல்லாமல், உட்கருத்து புறக்கருத்து இரண்டு விதமான கருத்துக்களை நாங்கள் ஏற்று உணரக்கூடிய வகையில் சமூகத்தை ஊடறுத்து செல்லுகின்றது. சமுதாய வாழ்வியலை ஊடறுத்து செல்லும் பாடலை சிந்தனைக்கு ஏற்றதாக வகுத்திருந்தார் என்று. அதனால்தான் காலத்தால் அழியாத பாடல்களை அவர் தந்தது பாடல் பெருமைக்கு அல்ல, எத்தனை பாடல்கள் படைத்தேன் என்ற பெருமை அல்ல, எத்தனை பணம் சம்பாதித்து உயர்ந்தேன் என்ற எண்ணத்துக்காக அல்ல. அந்த கவித்துவம் சமுதாயத்துக்கு எப்படி பயன்பட வேண்டும் என்ற வகையிலே அதை யாரும் குறை கண்டுபிடிக்க முடியாத, குறை சொல்ல முடியாத அளவுக்கு தந்திருக்கின்றார். அந்த வற்றாத கவியூற்று கொண்ட கவி சக்கரவர்த்தி தான் அவர். கவிக்கு அவர் முடிசூடா மன்னன் என்றுதான் கூற வேண்டும். இது அவருடைய திறமைக்கு மற்றவர்களால் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லையே. இந்த இதனை கண்டான், பணத்தை கண்டான், எல்லாவற்றுக்கும் பணம், பணத்தை கொடுத்து பட்டத்தை வாங்குகிறார்கள், தங்களுக்கு தாங்கள் பட்டத்தை சூடி கொள்ளுகின்றார்கள், தானாக தேடி செல்ல வேண்டும். அற்புதமான ஒரு பாடல், இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த பாடல். அரை நூற்றாண்டை கடந்தாலும் ஒன்று கேட்டாலும் அதற்கு இன்னும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு விடயம், எதனை கண்டான் பணத்தினை கண்டான். எல்லாவற்றுக்கும் உதாரணம் கூறி வந்த அந்த பணத்துக்கு அவரால் கூற முடியவில்லையே. அற்புதமான ஒரு பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த வேளையிலே மூன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகம் செவ்வாய்க்கிழமைகள் தோறு ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கும் சொல்லோடு பாடல். எங்கள் 247 எழுத்துக்கள் என்று கூறியிருந்தேன். 247 எழுத்துக்குள் இத்தனை கோடான கோடி பதங்கள் இருக்கின்ற சொற்கள் இருக்கின்றது. புதிதாக புதிதாக சொற்கள் பிறந்து கொண்டிருக்கின்றன. அதனால் அந்த சொற்கள் என்பது மிக மிக முக்கியம். சொல் இரண்டு எழுத்திலே இருக்கின்றது. சொல் அதை நாங்கள் மொழிவதால், அதை நாங்கள் பேசுவதால் மொழி என்ற பெயர் பெறுகின்றது. மொழியில் அவருக்கும் இருக்கின்றது இனம் சார்ந்து, தேசம் சார்ந்து மொழிகள் பலவாக இருந்தாலும் சொல் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த சொல்லுத்தான் இந்த உள்ளத்திலே இருந்து உதற்றி மனத்திலே இந்த எண்ணங்களை வெளியே கொண்டு வந்து காற்று குழாய்களால் வர காற்றும் இந்த இரண்டு உதடும் நாவும் சுருங்கி மூடி வளையும் போது அதிலே சொற்கள் பிறக்கின்றது. அந்த சொற்களஞ்சியம் இருக்கின்றது எங்கள் தொண்டை குழிக்குள்ளே. எண்ணங்கள் சொற்களாகி வரும்போது சொற்கள் வாழ்வியலை எப்படி ஊடகத்து சென்று வாழ்வியலை பின்னி புனைகின்றது. அதனால் நாங்கள் வந்து பேசும்பொழுது எதை பற்றியும் பேசலாம், எவரும் பேசலாம். பேச்சு சுதந்திரம் உள்ள நாடு இந்த நாடு. அதனால் தான் இப்படி வருகிறது. எழுத்து சுதந்திரம் இருந்தபடியால் இத்தனை எழுத்துக்களை எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் வர, அது எழுத்து சுதந்திரத்துக்கும் பேச்சு சுதந்திரத்துக்கும் சொல் தான் ஆணித்தரம். சொற்கள் தான் அடிப்படை. அதிலிருந்து தான் பிறக்கின்ற நினைவு எல்லாம். ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. உங்களுக்கு நேரம் இப்பொழுது சரியாக 10:22 நிமிடத்தை காட்டும் போலே எங்களுக்கு 12:52 நிமிடம் நண்பர்கள் முடிய போகின்றது. நண்பர்களை கடந்து நாங்கள் பிற்பகலுக்கு செல்லும் பொழுது பிற்பகல் 2 மணி வரை நாங்கள் 23 பாகைகளை கண்டுபிடிக்கலாம் என்று கண்டுகொள்வோம் என்று கூறினேன் அல்லவா. அதனால் இப்பொழுது எங்களுக்கு நான் வரும்பொழுது 20, இப்பொழுது 21 நாங்கள் தொட்டுவிட்டோம். பகலவனும் சுட்டரிக்காமல் விட்டு கொடுத்து நல்ல குழு குழண்டிருக்கக்கூடியது மாதிரி அவர் தன்னுடைய வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கும் போலே காற்று வாயு பகவானும் லேசாக ஊதி எங்களை மகள வைப்பது போன்று, தாளாட்டுவது போன்று, நல்லதோ ஒரு காலநிலை நானே உள்ளே இருக்கின்றேன், கலையத்துக்கு வெளியே ஓடி செல்லலாமா என்று தோன்றுகின்றது. ஏனென்றால் எப்போவாவது ஒரு தடவை தான் இப்படியான சூழல் எங்களுக்கு ஏற்படுவது உண்டு. அதை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் அல்லவா. அனுபவிக்கத்தானே பிறந்தோம். இதை இந்த சூழல்கள் சுற்றாடல்கள் நல்ல காலநிலைகளை அனுபவிப்பது. எங்கே இப்பொழுது நாங்கள் கேட்போம் சொல்லோடு பாடல். என்ன பாடலை பாடியது எங்களுக்கு? சொல்லோடு பாடலே சொல்லாயோ வாய் திறந்து என்று.

0: சொல்லாயோ வாய் திறந்து நிகழ்வுக்கு வரும் அன்பு உறவு. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா.
0: மகிழ்ச்சிக்குரிய மல்லிய மகாலிங்கம் அவர்கள் அப்படித்தானே? நாளை வருமோ தெரியாது, இன்று நல்ல காலையே வந்த பொழுது இன்று நாங்கள் அதை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம்.
1: கனடாவில் நல்ல சூழ்நிலை இருக்கு, சூரிய வெளிச்சம் வந்திருக்குன்னு வேற இன்னைக்கு சொன்னாங்க.
0: யாரு செய்தி சொன்னதா அல்லது இங்குள்ள நண்பர்கள் சொன்னார்களா?
1: செய்தி
0: சொன்னார், செய்தி சொன்னார்கள். ஆமாம், நான் அதைத்தான் நான் சொன்னேன், நல்ல நல்ல நிலையில இருக்கின்றோம் நாங்களும் சொல்லி. சரி, அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்குது?
1: இங்க வந்து இன்று கொஞ்சம் சுமாரா அந்த மேக மூட்டத்தோட இருந்தியா, சில சமயங்கள்ல வெயில் அடிச்சது, இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் குறைவா தான் இருந்தது வெப்பம்.
0: அப்படியா? கொஞ்சம் அப்பா, அப்ப அங்கே அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்தது அப்படி ஒரு கதை
1: ஆரம்பிச்சிருக்கேன். முந்தான நாள் தான் நினைக்கிறேன், நேத்தில இருந்து ஆரம்பிக்கிறேன்.
0: அப்படியா? சரி, இந்த வேளையில் உங்களுடைய பணி எப்படி செல்கின்றது? அதுல ஏதாவது தடை, அதுக்கு ஏதாவது தடை இருக்கு?
1: எந்த தடையும் இல்லையா,
0: நலமாக இருக்கின்றது.
1: நலமாக.
0: சரி, இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வுக்காக நீங்கள் என்ன சொல்லிலே பாடலை கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வந்தீர்கள்? சொல்லுங்கள்.
1: நடுவில் ஏதோ மிஸ்டி ஓடுது,
0: நீங்கள் கூறுங்கள். அது தடைகள் வருவது வழக்கம் தானே?
1: சொல்லத்தான் நினைக்கிறேன் ஐயா, ஆனா சொல்ல முடியல.
0: ஏன் சொல்ல
1: நினைக்கிறேன்?
0: சரி, அந்த பாடலை,
1: அந்த பாடலை,
0: அந்த பாடல் ஆண் குரலா பெண் குரலா?
1: ஆண் குரல்.
0: சொல்லத்தான் நினைக்கிறேன். அது ரெண்டு விதமான பாடல்கள், சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் உங்களுக்கு வந்து சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லத்தான்
1: வாயிருந்தும்.
0: ஓ, அந்த பாடலா? அந்த பாடல் சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லத்தான்
1: இருந்தும்,
0: சொல்லத்தான் நினைக்கிறேன்.
1: விஸ்வநாதன் எஸ்பி பாலன் சுப்பிரமணியம் வருவாங்க.
0: அப்படியா? இருவரும் சேர்ந்து தானே பாடுகிறார்கள். சொல்லத்தான் நினைக்கிறேன், வாயிருந்தும், சொல்லாமல் தவிக்க, அப்படித்தானே வரும்? என்ன காரணத்துக்காக இந்த பாடலை நீங்கள் தெரிவு செய்தீர்கள்?
1: ஒரு தயக்கத்துல ஒருத்தவங்க கிட்ட பேச வேண்டிய பேச்ச பேசாம விட்டுட்டேங்கிறது மனநிலை.
0: நீங்கள் தயக்கத்துல யாரோடய பேச வேண்டும் என்பதை பேசாமல் விட்டு விட்டீர்களா? அது இன்னொரு தடவை சந்திக்கும் போது, இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் போது பேசலாம் தானே?
1: ஆமாயா, இல்ல அது அவங்க இல்ல, அதுக்கப்புறம் சென்று விட்டார்கள். இனிமே எப்ப சந்திக்கிறோங்கிறது தெரியாது. அதாவது நலம் விசாரிக்கலாங்கிறது தான். அது
0: அவரை கண்டவுடன் ஒரு தடவை அவரை நாங்கள் முகமலர்ந்து வணக்கம் அல்லது அப்படி அப்படி மச்சான் அல்லது அண்ணா அப்படியே நலமா இருக்கின்ற தெரிந்தும் தெரியாதது போல் நின்று விட்டீர்களோ?
1: ஆமாயா,
0: அதனால உங்கள் மனச்சாட்சி உறுத்துகின்றது இல்லையா? அதான் அந்த மனச்சாட்சி என்பது பார்த்தீர்களா? அந்த மனச்சாட்சியின்படி நீங்கள் அதை நினைந்து இப்படி துன்புறும் போது அது சரி என்று அறிந்து இறைவனும் உங்களுக்கு இறைவன் சாட்சியாக மீண்டும் சந்திக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும். அவரோட தொலைபேசி அழைப்புகளால் பேச முடியாதா?
1: இருந்தாலும் நேரா சொல்றதுங்கிறது பரிமாற்றம் பண்ணிக்கிறது.
0: அந்த அந்த கண்டவுடன் அவரை கண்டவுடன் பேச வேண்டிய முக்கியமானதை பேசாமல் விட்டு பின்பு சொல்வதும் பலன் இல்லை என்று உங்கள் மனச்சாட்சி சொல்லுகிறது. சிறப்பு, சிறப்பு.
1: அந்த அந்த நினைவு தான் எனக்கு கொஞ்சம் இதா இருந்தது. இந்த சொல்லோட பாடல்ங்கிறது இடைவெளி, இப்ப நான் வந்து கொஞ்சம் இத செய்தி கேட்கறதுல நான் ஆர்வமா இருந்துட்டேன், அதனால உங்க நீ.
0: ஆமா ஆமா ஆமா, இன்று அங்க செய்தி தானே முக்கியம், அங்க செய்தி தானே முக்கியம், எல்லோரும் அதிலே தான் இருக்கின்றார்கள். இந்த உலகம் முழுவதும் தமிழ் சமுதாயங்கள் இருக்கும் இடமெல்லாம் அந்த செய்தி தான் எல்லோருக்கும் இருக்கின்ற.
1: அந்த அந்த இதுல நான் வந்து கலந்துக்க முடியாம இருந்தேன். இப்ப திடீர்னு ஞாபகம் வந்தது, இந்த சொல்லுன்னு சொன்னோன்னா அடாடா நம்ம காலையில விட்ட சந்தர்ப்பத்தை இன்னைக்கு அந்த அதையே வச்சு ஒரு பேச்சு பேசுவோமே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்.
0: சார் எப்ப பேசுங்கள், இப்பொழுது பேசுங்கள். அப்ப இனி எப்போது அவரை காண முடியும் அல்லது அவருக்கு செய்தி அனுப்ப முடியும், அதை ஒண்ணும் ஈடு செய்ய முடியாது. அந்த இடத்திலே நாங்கள் சில சமயத்திலே சரியான நேரத்தில் சரியான இதை செய்யாத விட்டால் அது கொஞ்சம் மனச்சாட்சி உறுதி கொண்டிருக்கும். அதற்காக என்ன பரிகாரம் செய்யலாம் நீங்கள்? அவரை தேடி செல்வதற்கு தூர தேசத்தில் இருப்பவரா
1: வெளியூர் சென்றிருக்காரு, திரும்பி வருவார். இந்த ஊரு தான் திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பத்துல அதை பத்தி பேசணும்.
0: ஆமா, வந்தவுடன் நீங்க உடனடியாக அவருக்கு அழைப்படுத்தோ அல்லது வந்தவுடன் அவருக்கு அழைப்படுத்து அல்லது நேரில் சென்றாவது அண்ணே அல்லது மச்சான் அல்லது நண்பரே, நான் உங்களை கண்டபோது ஏதோ வேறு சிந்தனையில் இருந்ததால் உங்களை கவனிக்காமல் விட்டுவிட்டேன், மன்னிக்க வேண்டும், நிலமாயிருக்கின்றீர்களா என்பது அவர் அதை உணர்வார். ஆனா ஒரு சிலர் அதை தெரிந்து கொண்டு பஞ்சம் வைத்து விடுவார்கள் இல்லையா? உங்களோட நண்பரை பற்றி என்னவோ எனக்கு தெரியாது, எனக்கு அப்படி நடந்திருக்கின்றது. உண்மை தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் கண்ணும் காணாமல் போன உடனே அவர் பார்த்துருவோம், இருப்பு பெரிய மனிதனாகிவிட்டார், கண்ணும் காணாமல் போறாருன்னு அந்த சின்ன உள்ளத்துக்கு அது சின்ன உள்ளம் படைத்தவர்கள் அப்படி நினைப்பார்கள். மற்றவர்கள் என்றால் ஏதோ அவர் ஒரு ஞாபகத்திலே சிந்தனையிலே சென்று விட்டவிட என்னை காணவில்லை போலும் கொண்டு அவர் திரும்பி உடனே ஏ ஹலோ என்ன பார்க்காம போறா எப்படி இருக்கா என்று கேட்பார்கள் ஒரு சிலர் இல்லையா? அதான். ஆனால் நல்ல நண்பர், ஒரு நல்ல நண்பர் பேச வேண்டிய ஒரு நண்பருடன் நீங்க பேசவில்லை என்றவுடன் உங்கள் மனச்சாட்சி உறுத்துகின்றது. அந்த உறுத்தல்
1: சாதாரண ஒரு நிகழ்வு இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து பேசுவோம் நாங்க அதை
0: பத்தி.
1: அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு பேச்சுவாக்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா, மறந்து போயிட்டு வேற வார்த்தைகள் பேசிட்டோம், ஆக இத நம்ம அத பத்தி கேட்காம போயிட்டோமே ஒரு அந்த ஒரு எண்ணம் இருந்தது. சரி திரும்பி பார்த்து போன செல்ல பேசக்கூடிய இது இல்லை, அது அதனால சரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி.
0: மீண்டும் அப்படி சந்திக்கலாம். இப்பொழுது மனதை தேற்றிக் கொள்ளுங்கள். உங்களோட மனதிலே எந்த விதமான காழ்ப்புணர்வோ அல்லது வெறுப்புணர்வோ இல்லை, நீங்கள் நல்ல மனத்தோட இருந்தீர்கள். அவரை பண்டு பேச முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது, பேச வேண்டியதை தவற விட்டீர்கள். ஆனால் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது அதை நீங்கள் அவருக்கு தெளிவாக எடுத்துக்கொண்டால் அவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உறவு அண்டபடியால் தான் உங்களுக்கு மனம் வேதனையா இருக்கின்றது, அவர் புரிந்து கொள்வார் என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் கொஞ்சம் சமாதானம்
1: அடையுங்கள்.
0: அது இறைவனுக்கு தெரியும். உங்களோட மனச்சாட்சி எப்பொழுது உங்களை கேட்டுக்கொள்ளுங்களோ அந்த நேரத்தில் தெய்வம் தெய்வ சாட்சியும் அங்கே உங்களுக்கு கை கொடுக்கும். கடைசியில் நாங்கள் சொல்லுவோம், நான் நல்லாத்தான் இருந்தேன், நல்லாத்தான் நினைத்தேன், அவரோட பேச ஒன்று தெரியாமல் பேசாமல் விட்டு என்னுடைய எந்த விதமான காழ்ப்புணர்வும் இல்லை என்று உங்களோட மனச்சாட்சியை சுத்தமாக கூறும் பொழுது அவ்வளோ தூய்மை தான். அங்கே அங்கே இறைவனுடைய சாட்சியும் அங்கே இருக்கும், அவரும் அதை புரிந்து கொள்வார். ஏதோ ஒரு சிந்தனையில் சென்று விட்டார் போல் இருக்கின்றது. எப்படியும் நாங்கள் சந்திப்போம் தானே, மறு தடவை பேசுவோம் என்று அவர் எண்ணிக்கொள்வார். துன்பப்பட வேண்டாம், துன்பப்பட வேண்டாம். சில சமயம் அவர் இந்த வானொலியை கேட்கும் சந்தர்ப்பம் அவர் கிடையாது, அவர் வேறு யாரோ என்று கூறுகின்றீர்கள். அவர் இந்த வானொலியை இந்த போல கேட்டிருந்தார் என்றால் அவர் உணர்ந்து கொள்வார். அதற்கும் இந்த வானொலிகள் பயன்படுவதுண்டு இல்லையா?
1: இருக்கும் இருக்கும் இருக்கும் இருக்கலாம். இல்ல அவரு கேட்டுக்கிட்டு இல்ல நேரம் ஆயிடுச்சு, அவரு நித்திரைக்கு சென்றிருப்பார்.
0: ஓ, தூக்கத்துக்கு சென்றிருப்பாரா? சரி, அது அதை நீங்கள் மனத்திலே நீங்கள் அதை தூய்மை, இப்பொழுது நீங்கள் அதை வெளியே தந்து விட்டீர்கள், அந்த வேதனையை வெளியே தந்து விட்டீர்கள், அந்த சஞ்சலத்தை. அது குறைந்தவுடன் கொஞ்சம் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். சரியா? இப்படி எத்தனை மனிதர்கள் வாழுகிறார்கள் தான், அதை கொஞ்சம் தவிர்க்க முடியாதுதான். சரி, அப்ப என்ன உங்களுக்கு இப்ப சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன் என்ற பாடல் தான் அந்த பாடல். அப்படிதான் அப்படி அந்த பாடல
1: இருந்தும் சொல்வதற்கு
0: சொல்லத்தான் நினைக்கிறேன், உள்ளத்தால் நினைக்கிறேன், சொல்லத்தான் நினைக்கிறேன், உள்ளத்தால் ரெண்டு பேரும் அந்த பாடல் என்ன அந்த பள்ளை தந்து கட்டு மகள்வோ மாலிங்கம், நீங்கள் இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. ஆறுதல் அடைந்து கொள்ளுங்கள், ஆறுதல் அடைந்து கொள்ளுங்கள், சரியா? நன்றி நன்றி நன்றி நன்றி.

தோண்டலில் புலவாக துடிக்கின்ற எங்கள் மகாலிங்கம் அவர்களுடைய மனச்சாட்சி அவருக்கு நீதியை கூறிக்கொண்டிருக்கின்றது. இதுதான் மனநீதி என்பது. அந்த மனச்சாட்சி அவரை தூண்டும் பொழுது அவருடைய இதயம் தூய்மைப்படுகின்றது. அவர் ஆறுதல் அடைய வேண்டும், மன அமைதி பெற வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொண்டு இந்த பாடலை ஒரு தடவை கேட்போமா மகாலிங்கம்?

ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நீயேரி சொல்லுக்குச் செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும்

வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு.

மன ஆறுதலுக்கான பாடல்கள். சொற்களை அடிக்க எங்களுக்கு எத்தனை வந்தாலும் கேட்டுக்கொள்ளும் போது ஆறுதல் அடையலாம் என்றது இருந்தாலும், மனச்சாட்சி என்பது எப்பொழுதும் எங்களை கேட்டுக்கொண்டே இருக்கும். அது இன்று செய்ய மறந்ததை நாங்கள் செய்யாது விட்டால் என்றும் என்றென்றும் அது சொல்லிக் கொண்டுதான் இருக்கும். அதற்காக எங்கள் மனச்சாட்சியின்படி அது பிழையில்லை, நான் செய்தது தவறில்லை என்றதை எண்ணிக்கொண்டால் ஆறுதல் கிடைக்கும் என்று நான் எண்ணிக்கொள்ளுகின்றேன். உறவுகளை, இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே செவ்வாய்க்கிழமைகள் தோறும் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சியிலே கதம்பமாக வரும் வேளையிலே அந்த கதம்பம் எங்களுக்கு சொல்லோடு பாடல் நிகழ்வை தருகின்றது. அந்த சொல்லோடு பாடல் என்பது சற்று முன்பு அந்த எங்களுடைய அன்பு சாந்தி நீங்கள் தந்தது சொன்னது நன்றி என்ற ஒரு பதத்தை வைத்து அதற்குரிய கருத்துக்களை எல்லாம் உங்களோட அளவலாவினர்கள் அல்லவா, சிறப்பாக இருந்தது அந்த கருத்து. அதே போன்று நீங்கள் எப்பொழுதும் நாங்கள் பேசுவது சொற்கள் என்பதை எண்ணிக்கொண்டு, சொற்கள் இல்லாமல் பேச்சு இல்லை, சொற்கள் இல்லாமல் மொழியும் இல்லை. அதனால் நாங்கள் சொல்லுவதை சீராக சொல்ல வேண்டும், சொல்லுவதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் எங்களை உறுத்தி கொண்டிருக்கின்றது அல்லவா. அதனால் எதை சொல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டுமோ அதை அப்பவே செய்ய வேண்டும், சிந்தித்து செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு இப்பொழுது இந்த பாடலை ஒரு தடவை கேட்போம். மகாலிங்கம் கேட்ட பாடல் இப்படித்தான் வரும் என்று எண்ணுகின்றேன். இதோ அந்த பாடலை கேட்போம்.

ஒலி கொஞ்சம் குறைவாகவோ ஏதோ மாறுபாடாக இருக்கின்றது போல் தெரிகின்றபடியால் மீண்டும் ஒரு தடவை முயற்சி செய்து இன்னமொரு பாடலை தர முயற்சிக்கின்றேன் உங்களுக்கு. இது வந்து எப்பொழுதும் அப்படித்தான் எங்களுடைய வலைத்தளங்களிலே பாடல்களை கேட்கும் பொழுது மாறுபாடாக கிடைக்கும் பாடல்கள். சொல்லத்தான் நினைக்கிறேன் என்ற பாடலைத்தான் நான் தேடினேன். வரப்பேண்டும் அந்த பாடல். இது மன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. கேட்பதற்கு முன்பு இந்த இசையை கேட்டுக்கொள்வோம். அந்த பாடல் உடனே வரும் அந்த பாடல்.

இனிமையான அந்த பாடல் ஆண்களும் பெண்களும் இரண்டும் கலந்து வந்தது மகாலிங்கம் அவருடைய மனம் ஆறுதல் அடைய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் இந்த பாடலை உடனே இரண்டு பாடலையும் கொடுத்தேன். அதனால் மனம் அமைதி பெறுவது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. மனச்சாட்சி என்று ஒன்று இருந்தால் அது உறுதி கொள்ள தொடங்கினால் தொடர்ந்து உறுதி கொண்டே தான் இருக்கும். ஆதலால் அமைதி அடைய வேண்டும், அமைதிக்கான வழியை நாங்கள் காண வேண்டும், அமைதி ஒவ்வொருவருக்கும் அமைதி வேண்டும் என்பது மிக முக்கியம். மாலிங்கம், உங்கள் உடல் மனதை தேற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்தது எந்த விதமான பாரதூரமான விடயம் பிழை அல்ல. நீங்கள் உங்கள் மனநீதியின்படி நடந்து கொண்டீர்கள். இறைவன் கருணை செய்வார். உங்களுடைய நண்பரை நீங்கள் நிச்சயமாக சந்திப்பீர்கள். அவரோடு உங்களுடைய உள்ளத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி மகாலிங்கம் அவர்களே. இது முறையில் தமிழ் வானொலியின் 24 நேர பணியிலே வரும் பாடல்களை கேட்கும் வேளையில் சில பாடல்களை சிலர் தரும் பொழுது அவருடைய வரிகள் எழுத்துக்கள் பிழையாக இருந்தாலும் சொற்களின் உச்சரிப்பு பிழையாக இருந்தாலும் எடுத்துக்கொள்வது கடினம். இப்பொழுது எங்கள் அன்பு கிருஷ்ணா, நீங்கள் ஒரு பாடல் தந்தீர்கள் அல்லவா, ராசா எந்தன் ஆசை மச்சான் என்ற பாடல், கல்யாணம் செஞ்சு கோ என்ற திரைப்படுத்து பாடல். எங்கே கேட்போமா அந்த பாடலை?

Gee, you've had quite...

கனவு.

0: ஆசை கண்ணாட்டே, ஆசை கண்ணாட்டி ஏகமாக மோகமாட்டி, ஆசை கண்டாட்டி வேதமிக மீறி போச்சு, ஆசை கண்ணாட்டி, ஆசை கண்ணாட்டி ஏகமாக மோகமாட்டி, ஆசை கண்டாட்டி.
1: இனிமையாக அந்த பாடல் காட்டை நாங்கள் கேட்டு மகிழக்கூடியதாக இருந்தது என்று இந்த பாடலை அவர் எங்கோ கேட்டு வேளையிலே அவரை பிடித்து கொண்டு விட்டு அந்த பாடலை உடனே எங்கள் மொழிகள் தமிழ் வானொலியில் தந்து எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கேட்டபடியால் சில சமயத்திலே சில பாடல்களை நாங்கள் உடனே பெற்றுக்கொள்வது கடினமாகத்தான் இருக்கும். இருப்பினும் கிருஷ்ணாவின் உதவியோடு அந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். ஒரு நகைச்சுவையோடு கலந்த ஒரு தத்துவத்தை தான் அங்கே கூறியிருக்கின்றது, வாழ்வியலை தான் கூறியிருக்கின்றது. இந்த மொழியிலே அடுத்த பாடலாக ஒலிக்க இருக்கும் பாடல் நன்றி சொல்லவே உனக்கு என்ற பாடல். சாந்தி, நீங்கள் வந்து நன்றியை பற்றி பேசிவிட்டு தந்தீர்கள், கேட்போம் அந்த

நன்றி என்ற வார்த்தையோடு வந்த நன்றி சொல்லவே உனக்கு வார்த்தை இல்லையே என்ற பாடலை உடன்பிறப்பு திரைப்படுத்தி கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியிலே சொல்லோடு பாடல் நிகழ்விலே இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வந்து அன்போடு இணைந்து சிறப்பித்து நீங்கள் உங்கள் கருத்துக்களை தந்து சென்றீர்கள். உங்கள் கருத்துக்களிலே பலவற்றை நாங்கள் எல்லோரும் புதிதாக கேட்பது போன்றுதான் இருக்கின்றது. என்றால் சொல் அல்லவா, சொல்லை வைத்து சொல்லோடு பாடல் என்று கூறும்பொழுது சொல் உங்களுடைய சொல் எவ்வளவு தூரம் எங்களை ஆளுகின்றது, மக்களுக்கு எவ்வளவு பயன்படுகின்றது என்பதை அறியும் வண்ணம் சொல்லை வைத்து நாங்கள் பல விடயங்களை பரிமாறிக்கொள்ளுகின்றோம் பேச்சிலே. அது மட்டுமல்லாமல் சொல்லை எங்கள் உள்ளத்துக்கு ஞாபகப்படுத்தி சில பாடல்கள் வந்து கொண்டு நீங்கள் தருகின்ற பாடல் இருந்தே ஒரு சொல்லை எடுத்து நாங்கள் பேசக்கூடியதாக இருக்கிறது. இந்த சொல் என்பது எங்கிருந்த போதும் எப்படியும் வந்து கொண்டே எங்களோடு இருக்கின்றது. அடுத்து நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரும் நிலை வந்துவிட்டது. அன்பு கிருஷ்ணன் அவர்களுக்கு வர முடியாத நிலை, அவர் இன்று வர முடியவில்லை என்பதை உடனடியாக எங்களுக்கு தெரியப்படுத்தி எங்களை தாமதப்படுத்தவில்லை. அதனால் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து இணைந்து சிறப்பித்த முதலில் மதுஸ்ரீ, அவரை தொடர்ந்து ஷியாமலா, கிருஷ்ணன், சாந்தி, மகாலிங்கம். உங்களுக்கு என்னமார்ந்த நன்றி. சாந்தி கூறியது போல நன்றி. இது முன்னிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் சொல்லோடு பாடலே எங்களுக்கு கிடைத்த பதங்களில் இதுவும் ஒரு பதமாகும். அது மட்டுமல்லாமல் உங்கள் உங்கள் பாடலில் ஒரு பதத்தை கொண்டு வந்து அந்த பதத்துக்கேற்ற பாடலை கேட்ட பொழுது இடையிலே அந்த ஆறுதல் பாடல்களையும் சில தத்துவ பாடல்களையும் எங்களால் கேட்கக்கூடிய அந்த அவையெல்லாம் சொற்களிலே அடங்கப்பட்டது. சொல்லிலே அடங்கித்தான் அது பாடலாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் சொல்லோடு பாடல் என்பதை நாங்கள் எண்ணிக்கொண்டால் நீங்கள் தரும் சொல்லோடு பாடல்களும் சேர்ந்து வருகின்றது. வந்த பாடல்களிலே சொல்லுக்கள் இருக்கின்றது. அந்த சொற்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டு செல்கின்றோம். சொல்லோடு பாடலாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நிறைவேறுவதற்கு உறுதுணையாக இறுதி வரை இருந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு, அன்னை, தந்தை, ஆசான், அன்பு தமிழ் இவர்களுக்கு நன்றி கூறி இவற்றையெல்லாம் தந்த என் அன்பு இறைவனுக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ்பணிந்து வணங்கி நன்றி கூறி உங்களோடு நானும் இணைந்து கொண்டு இப்பொழுது 2025 ஆண்டின் மன்னிக்க வேண்டும், 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 5வது நாள் சொல்லோடு பாடல் நிகழ்ச்சிக்கு நீண்ட நாட்களுக்கு பின்பு அன்பு ரமணி ராஜேஷ் அவர்களும் நன்றிங்க சார், நன்றி என்று நிகழ்ச்சி இனிமை என்றும் எழுதியிருக்கின்றார். நன்றியை அவருக்கும் கூறிக்கொண்டு நன்றி என்பதை மீண்டும் நாங்கள் பேசிக்கொண்டு மீண்டும் சந்திக்கும் வரை நாங்கள் உங்களை காற்றலிருந்து விடைபெற்று சென்று மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கம் கூறும் இந்த வேளையிலே வாழ்வோம் தமிழோடு என்று கூறி இன்றைய நிகழ்ச்சி சொல்லோடு பாடல் நிகழ்ச்சி கலம்பத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது சொல்லோடு பாடல்.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 6வது நாள் அறிவன் கிழமை. கனடா கலையகத்திலிருந்து காற்றோடு காற்றாக கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவர்களையெல்லாம் அறியும் வண்ணம் தந்த அன்பு தமிழ் கொண்டு உங்கள் வானொலியில் நானும் வந்து இணைந்து உங்களோடு பேசும் ஆற்றலை கொடுத்து எங்களை எல்லோரையும் ஆட்கொண்டிருக்கும் இவர்களையெல்லாம் எனக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு இணைந்து வணங்கி தாழ் பணிந்து சிரம் தாழ்த்தி உங்களோடு நானும் இணைந்து கொண்டேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் என்று கூறினேன். மீண்டும் நீங்கள் நலம்தானா என்று கேட்கும் இந்த வேளையிலே நாங்களும் நலம் என்று கூறியதோடு அல்லாமல் முகம் தெரிந்து தெரியாத என் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரையும் முன்னிகள் தமிழ் வானொலியின் இன்றைய கதம்பத்துக்கு வருக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே நான் வந்து அமரும் வேளையில் காலநிலையை ஒரு தடவை அவதானித்தால், நேற்று இருந்த மகிழ்ச்சி இன்று இல்லை, இன்று இருந்த மகிழ்ச்சி நாளைக்கு வருமா என்று கேட்கின்ற வாழ்க்கை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று இப்பொழுது நான் பூச்சியத்துக்கு மேலே 6 பாகையில் இருக்கின்றேன். நேற்றைய தினம் இருந்த அந்த குதூகலம் என்று காணவில்லை, ஆனாலும் குளிர் நிலை இல்லை. இரவு முழுவதும் அன்று நாங்கள் பேசியது போல் இடி இடித்து மழை பொழிந்து எல்லாம் நின்னாச்சு. இரவு நல்ல இடி முழக்கத்தோடு நல்ல பெருமழை பொழிந்து காற்றும் வீசி எல்லாம் எங்கள் வெளிப்பகுதியில் உள்ள சில சில உப பொருட்கள் எல்லாம் வீசப்பட்டிருந்தது. காலையில் எழுந்து பார்க்கும் அவ்வளவு தூரம் எல்லாம் அடித்து அதிகாலையில் எல்லாம் நின்று விட்டது. காற்றோட்டம் நின்று விட்டது, அப்படி அமர்ந்திருக்கின்றது. பகவானின் பகல் வெளிச்சத்தை காணவில்லை. மழை பெய்து நீராக நீர் ஊறி எல்லாம் ஈரமாக இருக்கின்றது. நிலங்கள் எல்லாம் கட்டடங்களின் மேல் கூரைகள் எல்லாம் ஈரளிப்பாக இருக்கின்றன. வீட்டினுள்ளே நாங்கள் வெப்ப கருவியோ அல்லது குளிர் சாதன பெட்டியையோ மிடுக்கவில்லை. சாதாரணமான நிலையிலே இருக்கின்றோம். இது தொடரும் என்றுதான் எண்ணுகின்றேன். ஆனால் கனடாவை பொறுத்தவரையில் காலநிலை தொடர்வது கடினம். ஒரு நாளைக்கு ஒன்று என்ற மாதிரி அல்ல, மணி நேரத்துக்கு மாறிக்கொள்ளும், நிமிடத்துக்கு நிமிடம் மாறிக்கொள்ளும். ஒரே நாளையில் காற்று, பனி, வெயில், மழை இவை எல்லாத்தையும் காண முடியும். அப்படியான ஒரு சூழல் உள்ள சீதோஷ்ண மலை நாடுகளில் தான் இருக்கின்றோம். ஆனாலும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் மகிழ்வாக இருக்கின்றோம் என்று கூறும் இந்த வேளையிலே ஈழமணி திருநாட்டிலும் இந்தியாவிலும் தென்னகத்திலும் இப்பொழுது பார்த்தால் நேரம் சரியாக இரவு நேரம் 9:05 காட்டுகின்றது. எங்களுக்கு முற்பகல் 11:35 காட்டுகின்றது. இப்பொழுது முதல் காற்றலையிலே நாங்கள் கலந்து மகிழ்ந்து சிறப்பிப்பதற்காக என்று என்ன நிகழ்வாக இருக்கலாம் என்று எண்ணும் வேளையிலே அதன் ஓசையை ஒரு தடவை கேட்போமா?

இந்த இசை வந்தவுடன் எங்களுக்கு அற்புதமான ஒரு நிகழ்வு. எங்கள் ஆழ புதைஞ்சிருக்கும் அன்பு தமிழ் பதங்களை எல்லாம் மீளப்பெற வேண்டும், அழிவுகளிலிருந்து சிதைவுகளிலிருந்து என்று எண்ணும் வேளையிலே நாங்கள் உபயோகிக்க வேண்டும் என்று கூறும் இந்த வேளையிலே பாவிக்கும் பதங்கள் எப்படிப்பட்டவை என்பதை ஒரு தடவை மீட்டி பார்க்கும் வகையிலும், இளைய தலைமுறைகளுக்கு நாங்கள் இதை எடுத்துக் கூறும் வகையிலும், இதை நாங்கள் கையாண்டால் அவர்களும் கையாளுவார்கள், உலகளாவே இருக்கின்றவர்கள் மொழி சிதைந்த நாடுகளில் வாழுகின்றவர்களுக்கு கூட இந்த மொழியே எப்படி இருக்கும், எங்களுடைய தமிழ் மொழி அதனுடைய ஆழம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வகையாக இருக்கும் என்ற வகையிலே நாங்களும் நீங்களும் இணைந்து இந்த பணியை செய்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியிலே வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம் இந்த நிகழ்வு வரும் என்று முன்னரே தெரிந்த எங்கள் அன்பு ஜெகபர் சாதிக் அவர்கள் அழகான ஒரு படம் வரைந்து அதற்குள்ளே இன்று எம்ஜிஆர் எஃப்எம் வழங்கும் கதம்பம் நேரலை பொக்கிசம் என்று தடித்த எழுத்திலே எழுதி இணைந்திடுவீர்கள் அன்பு உறவுகளே என்ற வேண்டுகோளையும் விடுத்திருக்கின்றார் அன்போடு. அவரையும் அன்போடு அந்த வரவேற்பு படம் அனுப்பியவைக்கு நன்றி கூறி அவருக்கும் வாழ்த்து கூறி இணைந்து கொண்டிருக்கும் ஏனைய உறவுகளுக்கும் அன்பு கூறி இணைந்திடுவீர்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம். அதற்கான எண் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களை உங்கள் கைபேசியிலிருந்து அழைத்துவிட்டால் எங்களோடு தொடர்பு கொண்டு நேரொலியில் பேசிக் கொள்ளலாம். பழமை போல இன்றும் 20 பெட்டிகளை நான் கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கின்றேன். 20 பெட்டிக்குள்ளும் 20 அற்புதமான பதங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரிந்த பதங்கள், தெரியாத பதங்களும் இருக்கின்றன. தெரியாதது என்றல்ல, ஒரு எங்கள் மொழியிலே ஒரு பொருள் கொண்ட பல பதங்கள் இருக்கின்றது. அதேபோன்று ஒரு பொருள் கொண்ட பல பொருள்களும் இருக்கின்றது. பல பொருள்களுக்கு ஒரு பதம் உண்டு, ஒரு பதத்துக்கு அதேபோன்று ஒரு பொருளுக்கு பல பதம் உண்டு. உதாரணமாக ஒரு பதத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அல்ல ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டால், அல்ல ஒரு சொல்லை கண்டுபிடிப்போம் என்றால், ஒரு பதம் ஒரு பொருளுக்கு பலது இருக்கும். இப்ப காடு என்றதை எடுத்துக்கொண்டால் எத்தனை பதங்கள் இதுக்கு இருக்கின்றது, எத்தனையோ சொற்களால் அழைக்கின்றோம். எங்களுடைய அரும் சொற்கள் எல்லாம் அதற்குள்ளே இருக்கின்றது. தீன் தமிழ் என்றெல்லாம் கூறுகின்றோம். அந்த வகையில் இன்று நாங்கள் 20 பதங்களையும் கண்டுபிடிப்பதற்கான 20 பெட்டிகள் இங்கே வந்திருக்கின்றன. அதற்குள்ளே பதங்கள் பதியப்பட்டிருக்கின்றது. நாங்கள் நகைச்சுவையோடு அதை நாங்கள் பேசி மகிழ்ந்து அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற பதத்தை கண்டுபிடித்து முதலில் பெட்டியை திறந்து கண்டுபிடித்தவர்கள் 2 2 புள்ளிகளாக 40 புள்ளிகளை பகிர்ந்து கொள்ளப் போகின்றார்கள். கடந்த வாரம் அற்புதமான ஒரு நிகழ்வு, எல்லா பெட்டிகளும் திறந்து எல்லா பெட்டிகளும் எல்லோரும் கூறியிருந்தார்கள். வந்தவர்கள் பகிர்ந்து கொண்டு சென்றார்கள். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. 40 புள்ளிகளை முழுமையாக பெற்றுக் கொண்டார்கள். இன்றும் பார்ப்போம் எத்தனை பேர் வருகின்றீர்கள், எத்தனை புள்ளிகளை பெறுகின்றீர்கள், எப்படி இந்த நிகழ்ச்சி செல்கின்றது. பாராட்டுகளை பெறும் இந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் இணைவீர்கள், மகிழ்வீர்கள் என்று எண்ணிக்கொண்டு ஆரம்பிப்போம். வாருங்கள், பொக்கிசம் பொக்கிசம் பொக்கிசம்.

0: அன்பாக எழுதி அனுப்பிய அந்த பதிலை, அந்த பதிவை பார்த்து மகிழ்ந்த வகையிலே நான் பேசுவது உங்கள் அனைவருக்கும் கேட்கின்றதா என்பதையும் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதனால் எனக்கு அடையாளம் இட்டுவிடுங்கள், ஒலி துல்லியமாக கேட்கின்றது என்று. ஒலிபரப்பும் பாடலும் என்னுடைய குரலும் சரியாக வருகின்றது. வந்துவிட்டார் ஒரு அன்பு உறவு, இணைவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர், ஜெகபிரசாதி, தாங்கள், மீராமா அனைவரும் நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நான் எனது சில்லக்கிளி பச்சை கிளிகள் மற்றும் அனைவரும் நல்ல நலமாக மகிழ்வா இருக்கேன் ஐயா.
0: உண்மை, அந்த பதிலை கொண்டு நான் அறிந்து கொள்வேன் எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்கள் என்று. இதுதான் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்ப்பது, எல்லோரும் நலம் பெற்று வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு இருக்கின்றோம். உங்கள் நாகப்பட்டினம் நாகூர் பகுதியிலே காலநிலை இப்பொழுது எப்படி இருக்குது? இப்பொழுது எப்படி, இப்பொழுது நேரம் உங்களுக்கு 9:10 இரவு நேரம், எப்படி இருக்கின்றது?
1: லேசான வந்து சூடான பதமா தான் இருக்கேன். இன்றைக்கு அடித்த வெயில்ல கொஞ்சம் கூட காத்து அறவே இல்லை.
0: ரெண்டு அக்கினி நட்சத்திரம் ஆரம்பித்து விட்டது.
1: ஆமையா? ஆமையா, ஆமையா.
0: 24 மணி நேரம் வெப்பமாக இருக்கும், தனியாது.
1: ஆமா,
0: அப்படி இரவு நேரம் வந்தாலும் பகல் வெப்பம் அங்கு தேங்கி நின்று இரவிலே அனல் வீசி கொண்டிருக்கும். வெளியே போக அனல் போ, அனல் போன்று. நான் உணர்வேன், நானும் ஒரு ஆசிய மண்ணை சேர்ந்தவன் தானே, ஆசிய மண்ணில் பிறந்து தவழ்ந்து வளர்ந்தவன் தானே. அது எனக்கு இன்னும் பசுமையாக அந்த நினைவுகள் இருக்கின்றது. இந்த வேளையிலே மேனியிலே ஆடைகள் இருப்பது அருவறுப்பாக இருக்கும். ஏ வேண்டாம் என்பது எல்லாம் கலட்டி எறிய வேண்டும் போல் இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த வேளையிலே ஜெகபர்சாதிகை அவர்களே, இந்த காணல் நேரத்திலே கொசுக்கள் வருமா? அதிகமான குளிருக்கும் அதிகமான வெப்பத்துக்கும் இந்த நுழம்பு, அதாவது கொசு வராது என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இந்த புலையிலே தான் சிறு சிறு சிறு கொண்டு பறந்து வந்து மொய்க்குது ஐயான்னு.
1: ஆமையா? ஆமையா,
0: அதுக்கு தெரியும் சூடான இரத்தம் கிடைக்கும். இங்கே எங்களுக்கு நல்லதோர் மழை ஒன்று இரவு நேரம் நன்றாக படுது. நேற்றைய தினம் அற்புதமான ஒரு காலநிலை. நானும் எனது நண்பர்களும் இரவு 1 மணி வரை கூட்டமாக இருந்து பேசி மகளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது நேற்று. உள்ளே இல்ல, வெளியே இல்ல, உள்ளே தான். வெளியே மழை. ஒரு நண்பர் வீட்டுக்கு ஒரு மகள் போன்ற என்னுடைய ஒரு தூர, அதாவது எந்த நாட்டை சேர்ந்த தமிழ் பெண் குடும்பம், நீண்ட 40 வருடமாக பழைய குடும்பம், பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகி அதில் ஒரு பேரை குழந்தைக்கு சரி அவ தாத்தா தாத்தாண்டனை அழைத்து கொண்டு அவள் வந்து பாடசாலையில் கிடைத்த ஒரு சலுகை, பாடசாலை படிப்பு ஒரு ஆய்வு சம்பந்தமாக மேல் பாடசா படிப்புக்கு போகும் முன்பு அவள் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்று ஒரு மாத காலம் அங்கு ஆய்வுகள் செய்து கொண்டு வந்து வந்திறங்கி விட்டார். அவரை சந்திப்பதற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது வெளியே நல்ல மழை, உள்ளே நாங்கள் நல்ல காரசாரமாக உணவுகளும் உண்டு, சாப்பிட்டு மகிழ்ந்து சிரித்து எல்லாம் செய்யக்கூடிய சாதாரண உடையிலே இருக்கக்கூடியதாக இருந்தது. இன்று அதிகாலை அதெல்லாம் நின்று விட்டது. இப்பொழுது எல்லாம் அமுங்கி போயிருக்கிறது. இப்போ பெரும் கூட்டங்கள் நடந்து எல்லாம் கூட்டமெல்லாம் குலைந்து அந்த காட்சியெல்லாம் முடிந்தவனும் அந்த மான் அந்த அந்த அந்த மன்றங்கள் அந்த மைதானங்கள் எப்படி வெறிச்சோடி கிடக்குமோ அதே ஒன்று எல்லாம் ஸ்தம்பித்து விட்டது இங்கே. சரி, நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய வந்த விடயத்தை கவனிப்போம், கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடலை கேட்டு நீங்கள் நல்லதொரு விளக்கு. அந்த வேளையில் உங்களுக்கு போட்டியாக இன்னும் ஒரு படம், அழகான ஒரு வானொலி பெட்டி, பொக்கிஷம் என்று எழுத்தெழுதி எம்ஜிஆர் வானொலி கனடா என்றெல்லாம் எழுதி இங்கே என்னுடைய பெயரை மதக்கை பொறித்து பரிந்துரைந்தார் அரசரி குப்பம் சரவணன் அவர்கள். அவர் நேற்றைய தினம் ஒரு தடவை எட்டி பார்த்தார், வரவில்லை, இன்று வருவார் என்றுதான் நினைக்கிறேன். சரி, வரட்டும், பேசி மகிழ்ந்து கொள்வோம். வாழ்த்துக்கள் அவருக்கும், வரவேற்பும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு வரவேற்றுக் கொள்ளுங்க. என் மகள் ஜாமலாவை காணவில்லை இன்னும். எதுவும் அங்கே நல்ல மழையோ தெரியவில்லை, அல்ல
1: மழை இல்லை.
0: உங்களுக்கு அருகாமையா ஐயா? நான் உங்க நாகூரும் இஞ்சிக்குடி திருப்பூர் அதில் கிட்டவா? திருவாரூர், அவர்கள் திருவாரூர் என்ன?
1: இல்ல இல்ல, அவர் திருவாரூர் பக்கம் தான், நாகூர்ல இருந்து 30 கிலோமீட்டர்.
0: முப்பது கிலோமீட்டர்
1: நான் அவர் வீட்டுக்கெல்லாம் பல முறை அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன்.
0: போயிருக்கேன் பக்கத்திலே தான்.
1: ஆமா.
0: பேருந்திலே போவீர்களா இல்ல மகளுந்திலே போவீர்களா மிதி வண்டியிலே போவீர்களா?
1: இல்ல இந்த இல்ல நம்ம சொந்த வண்டி இருக்கு, அதில தான் போய்.
0: அதான்
1: இருசக்கர வாகனம்,
0: இருசக்கர வாகனம் மோட்டர் சைக்கிள் போடுவார்களா?
1: ஆமா,
0: இருசக்கர வாகனம். சிறப்பு எல்லோரும் நிலமாக இருக்கும் இந்த வேலையில. இன்று நாங்கள் பொக்கிஷத்தோடு ஒரு தடவை விளையாடுவோம் என்று எண்ணிக்கொண்டு உங்களுக்கான பட்டியை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கேன். உங்களுக்கு விருப்பமான பட்டியை தாருங்கள்.
1: எனது பெட்டி எண் 2.
0: இன்று உங்களுக்கு பெட்டி எண் 2 வேண்டும். சரி, 2வது பெட்டியை நான் எடுத்துக்கொண்டு உங்கள் பெயரில் பதிவு செய்து கொண்டு வந்து வைக்கின்றேன். நாங்கள் அதை திறந்து பார்ப்பதற்கு எங்களுக்கு அதனுடைய கடவுச்சொல்லை மந்திரமாக கூற வேண்டும். கூறுங்கள்.
1: ஆமையா, அண்டகா கசம் அபுகா கசம் திறந்துடு சீசே.
0: திறந்து விட்டது பெட்டி. அழகாக முதல் முதல் வந்து கைவிசுவாசமாக அழகான ஒரு பெட்டி, அதற்குள்ளே பதிந்து கொண்டு வந்து மந்திரத்தை கூறி சிறப்பாக திறந்து விட்டது. இப்பொழுது உங்களுடைய ஊகத்தை ஒரு தடவை நீங்கள் அதிலே கட்டிக்காரன் தானே, ஊகித்து உடனே பிடிப்பதிலே கிட்டத்தட்ட எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதமாக இருக்கலாம் என்று சும்மா இது இந்த ஊகம் அந்த சாத்திரமோ அல்லது இதில் சும்மா சும்மா சொல்லி பார்ப்பது போடி போக்கில் சொல்றோன்னு சொல்லுவாங்க.
1: மூன்று எழுத்து
0: கட்டிக்காரன் தான், ஆனால் இன்னொரு 3 சேர்த்து 6 எழுத்து வந்து மகிழ்ச்சி நகைச்சுவை மகிழ்ச்சி மகிழ்ச்சி எப்போதும் மகிழ்வாக. உலகத்திலே சிறந்த மருந்து எல்லா நோய்களுக்கும் சிரிப்புத்தான் சிறந்த மகள் மருந்து கூறுவார்கள். சரி, அதை நாங்கள் இலவசமாக பரிமாறிக்கொண்டோம். இந்த வேளையிலே அந்த 6 எழுத்துக்களை கொண்ட பதம் அழகுபடுத்துதலை கூறுகின்றது. பொறுமையாக இருங்கள், நான் தரவுகளை முழுமையாக தந்து முடிந்த பின்பு இலகுவாக கண்டுபிடிக்கலாம். அந்த அலங்கா அந்த அந்த அழகை அழகுபடுத்துவதற்கு அழகுபடுத்துவதற்கு ஒரு பதம் இருக்கின்றது. ஒரு திருமணப்பெண் மணமகளாக வருவதற்கு முன்பு, இல்லை ஒரு நாடக மேடையிலே அந்த நாடக மேடையிலே அந்த ஒரு நடிப்பை நடிப்பதற்கு ஒரு நடிகர் அதுக்கேற்ற ஆயத்தங்களை செய்து வரும் பொழுது, இல்லை ஒரு ஒரு விழா நடக்கும் போது அந்த மேடைகள் மண்டபங்கள் இதுகளை எல்லாம் செய்வது அழகுபடுத்துதலுக்கு ஒரு பதம் இருக்கின்றது. 6 எழுத்துக்களை இந்த எழுத்திலே ஒரு பாடலும் இருக்கின்றது. எங்கே
1: கூறுங்கள்? அலங்காரம்.
0: இடையிலே என் வாயில் ஒரு அலங்கன்னு வந்து விட்டது. இதுதான்
1: அலங்காரம் குலையாத பெண் ஒன்று கண்டேன்.
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், அதுதான் அந்த சரியான பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டீர்கள். இந்த அலங்காரம் என்பது அதிலேயே அந்த அலங்காரம் என்பதை எங்கள் இல்லம் அலங்காரமாக இருக்க வேண்டும், அழகாக மகிழ்வாக இருக்க வேண்டும் என்று ஒரே ஒரு விடயத்தை பெண்கள் செய்வார்கள். அது கடந்த வாரம் பொக்கிஷத்திலே வந்து அனுஷியாவினால் கூறப்பட்டது அந்த பதம், கோலம் என்றது இல்லையா?
1: ஆமாய்யா,
0: கோலம் போட்டால் அது அழகுதான் வீட்டுக்கு என்று கூறுவார்கள். எங்கும் அது இருக்கும், எங்கும் இருக்கும். ஒரு பண்டிகை வந்தால், தைப்பொங்கல் போன்ற பண்டிகை வந்தால், ஆலய திருவிழா உற்சவங்கள் நடக்கும், மேடை பெரிய விழாக்கள் நடக்கும், அலங்காரம் மிக முக்கியம். சிறப்பான அந்த பதத்தை நீங்கள் அதை அலங்காரமாக கண்டுபிடித்து அலங்காரமாக அந்த பதத்தை பெற்று அலங்காரமாக 2 புள்ளிகளை உங்கள் பையிலே போட்டுக் கொள்ளுகிறீர்கள். வாழ்த்துக்கள். கட்டிக்காரன் என்ற பதத்தை அலங்காரம் என்பது மிக மிக முக்கியம். இப்பொழுது பாருங்கள், அலங்காரம் என்று கூறும் பொழுது ஒரு ஒரு அந்த பேர் உடனே எனக்கு வருவது, இந்த மாட்டுகள் சவாரி போட்டி எப்படி சொல்லுவோம், அந்த
1: ஜல்லிக்கட்டு,
0: ஜல்லி ஜல்லிக்கட்டுக்கு போகும் பொழுது கூட அந்த மாடுகளுக்கு அலங்காரம் செய்வோம் இல்லையா?
1: ஆமையா, ஆமையா,
0: அந்த எங்கள் சமயத்திலே இன்னும் ஒன்று இருக்கின்றது. இந்த சில ஆலயங்கள் அண்ணாம அந்த மூல குலதெய்வங்களுக்கு எல்லாம் பலி கொடுப்பார்கள். உயிர் பலி கொடுக்கிற உயிரினங்களுக்கு கூட அலங்காரம் செய்து கொண்டு போய் தான் அலங்காரம் என்பது பல விடயத்தில் எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையிலே பின்னிக் கொண்டிருக்கின்றது. அலங்காரம் என்ற 6 எழுத்துக்கள் கொண்ட பதம் முதல் பதமாக வந்து பெற்றுக்கொண்டார் எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள். அவர்கள் இப்பொழுது 2வது பெட்டி திறப்பதற்கு தகுதி காண்கின்றார். அப்படி என்றால் 2வதாக எந்த பெட்டியை நீங்கள் தெரிவு செய்வீர்கள்?
1: பெட்டி எண் 3.
0: 3வது பெட்டி எண்ணை தாருங்கள். அந்த பெண்ணை அந்த எண்ணை தந்து விட்டார்கள். அந்த எண் பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் உங்கள் மந்திரத்தை கூறுங்களேன்.
1: அண்டகா கசம் அபுகா கசம் திறந்துடு சீசே,
0: சிறப்பு திறந்து விட்டது. அண்டகா கசம் சொல்லும் பொழுது டா எனக்கு ரா போன்று தெரிந்த இல்லை, அது டா தான், அண்டகா கசம் தான் சிறப்பு. இங்கே வந்து விட்டால் மகள் சியாமலா அப்பா வணக்கம் தந்திருக்கின்றார், அவருக்கு நாங்களும் வணக்கம் என்று கூறி அவரை வரவேற்று கொண்டு இணைத்துக் கொள்ளலாம். சரி, இதுக்கும் எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
1: ஒரு நான்கு எழுத்துயா.
0: கட்டி காரணையா அச்சொட்டா கூறிட்டு பார்த்து விட்டீர்களோ? நான்கு எழுத்துக்களை கொண்ட, நான்கு எழுத்துக்களை கொண்ட பெட்டி தான் இங்கே கிடைத்திருக்கின்றது. சரி, இந்த நான்கு எழுத்துக்களை கொண்ட பெயர் ஒரு திரைப்படத்தின் முதல் பதமாக வருகின்ற ஒரு பெயர். இது உங்கள் ஊர், எங்கள் ஊர், எல்லா ஊர்களிலும் இருக்கின்றது. வித்தியாசமான வடிவங்களிலே, வித்தியாசமான இடங்களிலே. இது என்னவென்றால், மக்களெல்லாம் கொண்டு வந்து தங்களுடைய பொருட்களை, அதாவது தாங்கள் விளைவித்த அல்லது செய்த அல்லது உற்பத்தி செய்த உற்பத்தி பொருட்களை கொண்டு வந்து குவித்து விட்டு விற்பனை செய்யும் இடம். பாவனையாளர்களெல்லாம் தங்களுக்கு தேவையான பொருட்களை அங்கு சென்று சுற்றி பார்த்து விலைகளை கேட்டு பார்த்து வாங்கி அதுக்கேற்ற மாதிரி வாங்கி கொள்வார்கள். விற்பதும் பெறுவதும் ஆன இடம் அந்த இடத்துக்கு பெயர். அது பகலிலும் நடைபெறும், இரவிலும் நடைபெறும். குறிப்பிட்ட நேரத்துக்கு ஆரம்பித்து குறிப்பிட்ட நேரத்துக்கு மூடப்படும் சில இடங்களிலே. அதாவது ஒரு இடமில் பல வியாபார பொருட்கள் குவிந்து செய்யப்படுகிற ஒரு இடம், அதுக்கு இந்த பெயர் உண்டு. நான்கு எழுத்து, அதை எப்படி கூறுவீர்கள்? அந்த எழுத்திலே ஒரு திரைப்படமும் வந்தது. தனி அந்த எழுத்திலே மட்டுமில்லை, அதோடு சேர்ந்து இன்னும் ஒரு எழுத்து சேர்ந்து. நீங்கள் ஒரு பொருளை உங்களுக்கு வேண்டுமென்றால் எங்கே செல்வீர்கள் வாங்குவதற்கு?
1: அங்காடி.
0: அதுதான், அங்காடி தெரு என்ற திரைப்படம் வந்தது தானே? அங்காடி என்று சந்தை என்று கூறுவோம், கடை வீதி என்று சொல்லுவோம், மார்க்கெட் என்று சொல்லுவோம், பஜார் என்று சொல்லுவோம். ஆனா இது வந்து அங்காடி என்பது வந்து அங்கே நிறைய பலவிதமான பொருட்களும் இருக்கின்ற இடம்தான் அங்காடி. அங்காடிகள். வாழ்த்துக்கள். அங்காடி என்ற பதத்தை கண்டுபிடித்து இரண்டு புள்ளிகளை மேலும் பெற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு கட்டாய ஓய்வு கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் நான் இருக்கின்றேன். அந்த வேளை அவருக்காக ஒரு பாடல் கொடுக்கலாம் என்று எண்ணுகிறோம். உங்களுக்காக என்ன பாடலை ஒலிபரப்பலாம்?
1: அருணோதயம் அப்படிங்கிற படத்துல இருந்து.
0: அருணோதயம் திரைப்படத்தில் என்ன பாடலா இருக்கும்?
1: ஆமா, முத்து பவளம் முக்கனி சர்க்கரை மூடி வைக்கலாமா அப்படிங்கிற பாடலையா?
0: இது எல்லாம் அங்காடியிலே கிடைக்குமா?
1: நீ கிடைக்காதியா? கிடைக்காதியா?
0: ஏன் கிடைக்காது?
1: அது இதெல்லாம் வந்து கிடைக்கிறது வந்து நகை கடையில தான் கிடைக்கும்.
0: இல்ல, நகை கடை ஒரு அங்காடியில
1: வந்து முக்கனி முக்கனி சர்க்கரை கிடைக்கும், ஆனா முத்து பவளம்லாம் கிடைக்காதியா?
0: இல்லையா, அங்க முத்து விற்கிற கடை இல்லையா, பவளம் விற்கிற கடை இல்லையா? அங்காடிகளே எல்லா விதமான கடைகளும் இருக்கும் தானே. அங்காடி என்பது என்ன? பஜார் தானே ஐயா?
1: ஆமா,
0: பஜார்ல இந்த கடை பட்டி கடை முதல் கொண்டு இருக்குமே ஐயா, அங்கே கடை இருக்கும். அப்ப முக்கனி என்ற மாம்பழ கடை இருக்கும், பிலாப்பழ கடை இருக்கும், வாழைப்பழ கடைகள் எல்லாம் தனித்தனியாகவே இருக்கும். பவளக்கடை, பவளங்கள் முத்து நகை கடைகளில வாங்கி கொள்ளார். ரத்தின கற்கள் விற்கிற கடைகள் அங்கே அங்கே இருக்கின்றது, அங்கே இருக்கும். அது இப்பொழுது எப்படி வந்து விட்டது? மால் என்று கூறுவார்கள், மால் ஆங்கிலத்திலே. மாலுக்கு போறோம் என்று கூறுவார்கள், அறிந்தீர்களா? மால். அது இப்பொழுது நாகரிகமாக வந்து அந்நிய சொற்கள் புகுந்து விட்டது. அங்காடி என்று யார் கூறுகிறார்கள்? முன்பு அப்படி இல்லை. கடையிலே போய் வாங்குவதை விட அங்காடியில் சென்று வாங்கினால் மலிவாக வாங்கலாம். ஏன்னா அங்க தெரிவுகள் பல உண்டு. இப்போ ஒரு மாம்பழக்கடை என்றால் பத்து மாம்பழக்கடை அதுக்குள்ள இருக்கும். எங்கே விலை குறைவு, எங்கே தரமாக இருக்கின்றதோ என்று பார்த்து வாங்கலாம். அதான் அங்காடி. சிறப்பான பதிலை தந்திருக்கேன். முத்து பவளம் முக்கனி சர்க்கரையும் முக்கனி சர்க்கரை, அதை மூடி வைக்கலாமா? இல்லை, திறந்து வைத்தா தான் அதனுடைய அழகும் சுவையும் தெரியும். சுவையும் அழகும் தெரியும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள், கேட்டு உங்களோடு நாங்களும் மகிழ்ந்தோம். இப்பொழுது அடுத்த உறவிடம் செல்ல இருக்கின்றேன், உங்களுக்கு விடை கொடுக்கின்றேன். மீண்டும் பெற வேண்டும், ஒரு தடவையோட நீக்க வேண்டாம். வாருங்கள், முடிந்த வரையில் வாருங்கள். நன்றி ஜெகபிரசாதி அவர்களே, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பொக்கிஷம் வளமை போல இன்றைய அறிவன் கிழமையிலே இன்றும் ஒலிக்கின்றது. வந்து இணைந்து விட்டு சென்றார் அன்பு ஜகபர் சாதிக் அவர்கள். சிறப்பாக விளையாடி இரண்டு பெட்டிகளை எடுத்து இரண்டு பெட்டிக்கும் சரியான பதிலை கண்டுபிடித்து நான்கு புள்ளிகளை தன்னுடைய பையிலே சேர்த்து கொண்டு மீண்டும் ஓடி வந்து இணைந்து புள்ளிகளை பெறுவதற்காக ஓய்வு பெற்று செல்கின்றார். எங்கே அடுத்த உறவுகள் அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுக்குள்ளே போட்டி, அழைப்பவர்களுக்கே போட்டி நடைபெறுகிறது போல் இருக்கு என்றால் இருவர் தொடர்ந்து அழைக்கின்றார்கள். யாருடைய இணைப்பு எனக்கு முதலில் கிடைக்கிறதோ அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறும் வேளையில் அந்த வாய்ப்பு அரசடி குப்பம் சரவணன் அவர்களுக்கு தான் கிடைக்கின்றது போல் தெரிகின்றது. வணக்கம், வணக்கம். ஜாமிருக்க பயமேன் சரவணா,
2: வணக்கம்.
0: எங்கே இந்த இரண்டு மூன்று நாட்கள் ஆளை காணவில்லை, நலமாக இருக்கின்றீர்களா? வேலைப்பழு, அத்துடன் அங்கே அரசியல் நிலைமைகள் பழுவாகத்தான் இருக்கும், வாக்கு பதிவுகள் எல்லாம் இருந்திருக்கும். வாக்கு முடிவுகளை கேட்டவுடன் அங்கே மகிழ்வுகள், நிகழ்வுகள், கொண்டாட்டங்கள், போட்டிகள் புறால், எந்த ஊடகத்தை திறந்தாலும் அதே ஒரே தேர்தல், அது ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படித்தான் இருக்கும். நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக
2: இருக்கின்றீர்கள்.
0: அங்க கூட காலநிலை என்று அப்படி இருக்கிறது, காலநிலை
2: காலநிலை ஒரு மகிழ்வான காலநிலை தான்
0: இன்னைக்கு.
2: 29 இரவிலும் ஒரே காலநிலை, 29
0: பாகுதி பெய்ததா மழை?
2: ஒரு 11 மணி அளவில் மழை பெய்தது.
0: சபாஸ், சபாஸ் என்றும் கூறிக்கொண்டு போவோம். சபாஸ், எங்களுக்கும் மழை பெய்தது, எங்களுக்கும் வெயில் அப்படியா? எங்களுக்கு நேற்றைய தினம் எங்களுக்கும் மழை பெய்தது, எங்களுக்கும் வெயில் அடித்தது, எங்களுக்கும் 28 பாகையை தொட்டு பார்த்தோம். நல்லதோர் பொழுது வாழ்க்கையிலே கனடாவில் இப்படி எப்போவாது ஒரு தடவை தான் கிடைக்கும், அது நேற்று கிடைத்தது. அதேக்கு நேர்மாறாக இருந்து இடி இடித்து மழை பொழிந்து எல்லாம் நின்னாச்சு. இப்போ இப்பொழுது 6 பாகையில் தான் இருக்கின்றோம். இது ஆகக்கூடியது என்று 9 பாகை மட்டும்தான் உயரும், அதற்கு மேலே உயர மாட்டாது. சூரிய பகவானும் மெதுவாக நகர்ந்து இப்பொழுது சரவணனை கண்டவுடன் தான் இங்கேயும் கொஞ்சம் வெளிச்சம் வருகின்றது. சரவணா,
2: அதே போலதான் மதியம் 3 மணிக்கு மேலதான் சூரிய பகவான் வந்தாரு, கொஞ்சம் இதமாக இருந்து மழை.
0: இந்த காலநிலை உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய விவசாயத்துக்கு சிறப்பான காலநிலை இல்லையா?
2: ஆமா, சிறப்பான காலநிலை. என்ன கேட்டேன்னா, ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு கடுமையான வெயிலா இருந்தது, அந்த வெயிலின் தாக்கத்தை சரி செய்யும் வகையில் இந்த மழை பெஞ்சிருக்கு,
0: பெய்திருக்கு. நான் கூறினேன் தானே, எவ்வளவு தூரம் அதிக வெப்பம் ஏற்படுகின்றதோ அதற்கேற்ற மாதிரி மழை பொழியும் என்று எங்களுடைய மகாலிங்கம் அவர்களும் கிருஷ்ணனும் வந்து கூறினார்கள். அங்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து விட்டது, கிட்டத்தட்ட 27 நாட்கள் அது லாபரும் அது அந்த வெப்பத்திலே இருக்கின்றோம் என்று.
2: இன்னைக்கு 3rd
0: நீங்களும் அதை கூறுவீங்க. அதனால் நாங்கள் இந்த நேரத்தில் அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த காலத்தில் வரும் மழை மிகவும் கடும் மழையாகத்தான் இருக்கும், நன்றாக இருக்கும். ஒரு கொட்டு கொட்டி போட்டுதான் போகும் இல்லையா? தொடர்ந்து உங்களை வாட்டி வதைத்ததோ அதே போன்று மழையும் வந்து வருத்தி கொண்டுதான் போகும். ஆனா இந்த மழை உடனே காய்ந்து விடும், பாய்ந்தோட மாட்டாது வெள்ளங்கள். ஆனால் இந்திய நாட்டு செய்திகளை நான் செய்திகளை தட்டி கொண்டு போகும் பொழுது அங்கே பல இடங்களில் பாய்ந்தோடுற வெள்ளங்கள் பாய்ந்தோடுவதை கண்டிருக்கின்றேன். வெள்ளங்கள் பெருக்கு அழிவுகளில் வெள்ளங்கள் பெருகி ஓடுவதை காட்டுகிறார்கள். சிறப்பான, நாங்களும் நல்ல வசந்த காலத்தை அனுபவித்துக் கொண்டு இப்படித்தான் இங்கே அனுபவிக்கலாம். நேற்றைய தினம் எல்லோரும் ஒருவரை ஒருவர் கண்டு சாதாரண மலர்ச்சியோடு நன்றாக சிரித்து மகிழ்ந்து கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து கைவாக கொடுக்கிற அளவுக்கு வெளியே நின்று பேசக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஆனால் இரவு நேரம் மழை பொழிந்து இடி இடித்து எல்லாம் நின்று போய் வெளியே அதிகாலை தூக்கம் பிடித்து பார்த்தா வெளியே எங்கள் தாவரத்து எங்கள் வீட்டை சுற்றி எங்கள் வீடு கூரையிலே வருகின்ற தண்ணி அந்த தாவரத்திலிருந்து நிலத்தில் விழாமல் இடையிலே ஒரு பீலி என்று நாங்கள் கூறுவோம், ஒரு வாய்க்கால் மாதிரி அதை செய்திருப்பார்கள். அதற்குள்ளே இருந்து ஒரு இடத்தாலே கீழே வடிந்து ஓடும், அதற்கேற்ற குழாய்கள் வைத்திருக்கின்றார்கள். அப்போ மேலிருந்து கூரையிலே விழுந்து சுவர் பக்கத்தால் அந்த தாவரத்தால் வந்து வழிந்து கீழே வந்து நிலத்திலே போவதற்கு அழகாக ஒரு நீள குழாய் வைப்போம், அது சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தால் போகும் பயிர்களுக்கு அல்லது மரங்களுக்கு. அப்படி வைத்த அந்த துண்டு அந்த காற்று வந்து அதை பறித்து கொண்டு போய்விட்டது வேறு இடத்துக்கு. அவ்வளவு தூரம் காற்று இருந்தது. அப்ப நிலத்தில் இருக்கின்ற குழாய் உருளக்கூடிய வகையில் காற்று என்றால் மேலே நல்ல காற்று தான் அடித்திருக்கின்றது. பார்த்தேன். அதை விட்டு மரங்களை பார்க்கும் பொழுது எங்களுடைய மரங்கள் என்று நான் பக்கத்திலே இருக்கின்ற எங்கள் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற ஆப்பிள் மரம் இருக்கின்றது, அவர் காய்ந்து தடியாக பட்டு போய் விட்டதோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு தான் அது தோன்றியது கோடை காலத்திலே. இப்பொழுது அதனுடைய ஒரு தளிர் முகை விட்டு அழகாக இலையை தொழுந்து காட்சி அளிக்கின்ற ஒரு ஒரு பகுதியை நான் படம் பிடித்தேன். வீட்டுக்குள்ளிருந்து அந்த படத்தை பிடித்தேன். அதை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்கின்றதுன்னு சொல்லி.
2: சரிங்க சார்.
0: அப்படி எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கின்றது அந்த இலை. அந்த தடி ஆப்பிள் கொடியினுடைய மேல் தளிர் அந்த அந்த கிளையிலே சின்ன சின்ன முகம் வந்து அப்படியே இலையாக மலர்ந்து விட்டது. இனி பூவாக வரும். இதுதான் சிறப்பு. இந்த அப்போ இந்த காலையிலே சிறப்பாக இருக்கும் பொழுதே இன்று நேற்றைய தினமெல்லாம் பாட்டு சவாரிக்கு வாக்களிக்கிறது யாரும் குறைந்து விட்டார்கள். முந்தைய நேற்று 103 நாள் வாக்களிப்பதற்கே வரவில்லை. ஆக்கள் வந்தது குறைவு. ஏனென்றால் அங்கே வாக்களிப்பு நடைபெற்றது அல்லவா, அதனாலே தான். இருப்பினும் சிறப்பாக நடைபெற்றது. சரி, இப்பொழுது நாங்கள் நீண்ட நேரம் பேசுகிறோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள், மகிழ்வாக இருக்கின்றீர்கள். இந்த வேளையிலே உங்களுடைய பணிகள் எல்லாம் இப்பொழுது சுமை குறைந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். இன்று உங்களுக்கான பதத்தை தேடி கண்டுபிடிப்பதற்காக 20 பெட்டிகளுள் 2 பெட்டிகள் சென்று விட்டன. 2 3 ஏனைய பெட்டிகள் இருக்கின்றன. உங்களுக்கு வழக்கமாக உங்களுடைய இலக்கம் உங்களுடைய 16 என்று எனக்கு நன்றாக தெரியும். 16 நிறையாத பருவம் அங்கே இடம் வந்துவிட்டேன். அல்லது பகடை 16 என்று போவோம். இப்படி இந்த 16 பெரும் ராகங்கள் 16 என்றெல்லாம் 16 ஒரு அதிர்ஷ்டமான ஒரு பெருமதியான ஒரு எண். உங்களுக்கு அந்த எண் விருப்பமான எண் அதிலே நான் கொண்டு வந்து வைத்து விட்டேன். அதற்கான மந்திரத்தை நீங்கள் கூறினால் பட்டி உடனே திறக்கும். அங்கே கூறுங்கள். திறந்து விட்டது அந்த படி. இந்த மந்திரத்தை கூறும் பொழுது உங்கள் உள்ளத்திலே என்ன ஏற்படுகின்றது?
2: இந்த மந்திரத்தை கூறும் போது எங்களுக்கு அந்த திரைப்படத்தோட நினைவு தான் வந்து
0: நகைச்சுவை கொண்ட ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது அல்லவா. மகிழ்ச்சிக்கு பல காரணங்கள். அது இது ஒரு நகைச்சுவை போன்றதா இருந்தது. அண்ட காகம் அபு காகம் திறந்து செய்து கொண்டால் என்ன ஐயாது, என்ன கருத்து அதற்கு?
2: அது என்ன மொழி?
0: அது ஒரு மொழி தான். அது இருக்கிறது அண்ட காகம் அபு காகம் திறந்துட்டு, அதாவது ஏதோ மூடப்பட்ட பெட்டி திறக்க வேண்டும் என்றாக்க ஒரு மந்திரம் போல, அல்லது மூடப்பட்ட திரை விலக வேண்டும், மூடப்பட்ட கதவு திறக்க வேண்டும் போன்ற ஒரு கருத்து தான் இந்த கருத்து. அப்படித்தானே அலிபாபா 40 திருடர்களையும் குதிரையிலே சென்று அதை திறப்பார்கள் என்ன? அண்ட காகம் அபு காகம் திறந்து. சரி, இப்பொழுது இங்கே சின்ன பெட்டி, அதுக்கு உங்களுடைய மந்திரம் பலித்து திறந்து விட்டது. உங்களுடைய எண்ணத்தின்படி ஊகத்தின்படி அதற்குள்ளே இருக்கும் பதம் நல்ல பதமாகத்தான் இருக்கும். அது எத்தனை எழுத்துக்கள்ல இருந்தால் நலம் உங்களுக்கு?
2: 4 எழுத்து.
0: கிட்டி காரன் தானால் 1 எழுத்து குறைந்து 3 எழுத்திலே இருக்கின்றது.
2: 3 எழுத்தில்
0: என் மூச்சு இருக்கும். சரி, அந்த 3 எழுத்துக்கான பதம் எதுவென்று நான் தரவுகள் தருவேன். குறிப்பாக நன்றாக உற்று கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த பதம் அநேகமாக நாங்கள் எங்களை அலங்காரம் செய்யும் பொழுது செய்யும் ஒன்று. அது ஆண்களுக்கும் சாதாரணமாக இருக்கின்றது, ஆனால் பெண்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதை அந்த அந்த அது அதற்கு அந்த அதை வைத்து பாட்டும் இருக்கின்றது. அது உடலே உள்ள ஒரு இடத்திலே செய்வது பெண்களால் அதிகமாக செய்யப்படும். உடல் என்றால் கீழே அல்ல, மேலே, எல்லாவற்றுக்கும் மேலே உள்ள இடத்திலே செய்யப்படுகின்ற ஒரு விடயம். அலங்காரம் செய்யும் பொழுது அதை கண்டிப்பாக செய்வார்கள். அதை ஒரு தடவை உணர்ந்து பார்க்கின்றீர்களா? பாட்டும் இருக்கின்றதற்கு அதற்கும் மேலே தலை முடி இருக்கின்றது அல்லவா, அதற்குள்ளே பெண்கள் செய்து கொள்ளுகின்ற ஒரு விடயம். உச்சி பகிர்ந்தெடுத்து பிச்சி புகு வச்ச கிளி அந்த பாடல் இருக்கு. அங்கே உச்சியிலே பகிடெடுத்து பகிடு என்பது அற்புதமான பேச்சு தமிழிலேயும் இருக்கின்றது. இலக்கண இலக்கியத்திலேயும் புராண காலத்திலேயும் இருக்கின்றது. அந்த பகடு என்பதை இப்பொழுதும் நாங்கள் உபயோகிக்கின்றோம் இல்லையா? ஆனால் அந்த உச்சி பகண்டெடுத்து குறுங்கள்,
2: இப்ப இருக்கிற சிறிய வயதில் உள்ளவர்கள்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல.
0: அதைத்தான் கூற வருகின்றேன். அந்நிய நாகரிகம் வந்து பெண் என்றால் உச்சி பகண்டெடுக்க வேண்டும். பெண் என்றால் குழந்தைகள், குழந்தைகளுக்கு கிடையாது, மலர்ந்து அவர்கள் குமர் பருவத்தில் வரும் பொழுதும் இல்லாது விட்டாலும் பெண்ணாக வரும் பொழுது உச்சி கண்டிப்பாக வைத்து வகடெடுக்க வேண்டும். அங்கே பூச்சூட வேண்டும், நெட்டியிலே பொட்டு வைக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுவாங்க எங்களோட தமிழ் பெண்களுக்குள்ள அழகு. அந்த வகடு என்பது மிகவும் முக்கியமாக நாங்கள் இப்பொழுது உபயோகிக்கிறோம். நீங்கள் கூறியது போலும் இன்றைய தலைமுறைக்கு அது தெரியாது. ஆண்களுக்கும் பகடு, நாங்களும் பகடு எடுக்கின்றோம். உச்சியில் அல்ல, ஒரு சிலர் உச்சியில் எடுப்பார்கள், அங்கே ஒரு சிலர் நடு உச்சி நேர் உச்சி பிறப்பார்கள், நாங்கள் கன்ன உச்சி என்று கூறுவோம். எங்கள் கன்னத்திலே அதை உச்சி கன்ன உச்சி என்று கூறுவோம். பகடு என்பது பெண்களுக்குரியதுதான். கவனிக்கின்றீர்களா? இப்போ நாங்களும் நீங்கள் அப்படி தலை செய்வீர்கள், மேவியல் அவற்றை மூடி எழுப்பீர்கள். நான் வலது என்னுடைய இடது பக்கத்திலே ரெண்டு பக்கம் வலிச்சு நடுவில் ஏறு உச்சி வைத்துத்தான் நான் அன்று தொட்டு இன்று வரை இருக்கின்றது. இப்பொழுது இருந்தாலும் தெரியாது, ஏனென்றால் அது உள்ள அலங்காரம் தானே. ஆனால் அந்த ஒரு சிலர் நடுவிலே நேராக பிரித்து விடுவார், பிரித்து விடுதல். ஆனால் அதிலே பிரிப்பது என்பதுக்கு பல கருத்து கூறுங்க.
2: பழைய நினைவுகள்லாம் கொண்டு போறீங்க.
0: அப்ப உங்களுக்கு உங்களுக்கு இப்ப உங்களுக்கு உச்சி மகடெடுக்கக்கூடிய வகையில் இருக்கின்றதா? அந்த தொல்லை எங்களுக்கு இல்லை. அப்படியே கையாலே ஒரு தடவை தடவை போட்டு போகிறோம் ஐயா இல்லையா?
2: ஒரு நாளைக்கு மூன்று முறை நான்கு முறை அந்த வீடு எடுத்து.
0: என்னுடைய சிறிய தாயார் அன்னை, அன்னையுடைய சகோதரி, அவளுக்கு நல்ல அம்மா என்று பெயர். அவள் ஒரு நல்ல அம்மா தான், எங்களுக்கு அம்மா என்றுதான் அழைப்போம். நான் கொஞ்சம் சின்ன வயதிலிருந்து அந்த விடயத்திலே கெட்டிக்காரன், விருப்பத்துக்குரியவர். என்னை நான் அலங்கரிப்பதில் நான் நடிகனாக வந்தேன் அல்லவா, கலைஞனாக இருந்தேன் அல்லவா, நல்ல தோற்றத்தோடு என்னை பெற்று வளர்த்து எடுத்திருக்கின்ற

0: இப்படியெல்லாம் அடிக்கடி தலை வாரக்கூடாது மகனே, விரைவில் கலைந்து விடும், கொட்டி விடும் என்று உதிர்ந்து விடும் என்று கூறுவார். அதே மாதிரி ஆகிவிட்டது. ஆனால் அது இங்கே கனடாவுக்கு வந்துதான் எனக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் கனடாவில் நாங்கள் இயற்கை நீர் உபயோகிப்பதில்லை தானே, இயற்கையாக எங்களுக்கு கிடைக்கிற நீர் வந்து அது பதப்படுத்தப்பட்டு வருகின்ற தண்ணீர் தான். அதுக்கு ஒரு கிருமிகள் வந்து தொற்றாமல் கொள்ளாமல் ஆற்றிலே எடுப்பது தான், மழை நீர் தேக்கி அதிலிருந்து எடுக்கின்ற, எங்கள் நாடு மாதிரி கிணறு வெட்டி மண்ணுக்கு கீழே ஊற்றெடுத்து வருகின்ற நீர் நாங்கள் பாவிப்பதில்லை. இங்கே குழாய் கிணறு என்றால் அது வந்து விவசாயத்துக்கு தான் பாவிப்பார்கள். எங்களுக்கு அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்தாபனங்களினாலே பெரிய பெரிய உயரத்திலே, ஒரு பதினேழு உயரத்திலே பெரிய அந்த அதை எப்படி கூறுவது, அந்த தொட்டியை கட்டி டேங்கியன்னு கூறுவோம், அதற்குள்ளே நீர் எடுத்து அதை வந்து பதப்படுத்துவார்கள். மின்சாரம் அதெல்லாம் உபயோகித்து இந்த பவுடர் இதெல்லாம் அப்படி போட்டு அதை அந்த தண்ணீரை தான் நாங்கள் உபயோகிக்கின்றோம். அதை குளிக்கும் பொழுது நாங்கள் தனியே குளிர் நீரிலே குளிக்க முடியாதான, வெந்நீர் கலந்துதான் குளிக்க வேண்டும். அப்படியே குழாயை திறந்து விட்டால் மீளால் தலைக்கு கொட்டும் என்ற காரணங்களை கூறுகிறார்கள். இரண்டாவது, தொப்பி அணிந்து கொள்ளுகிறோம் அநேகமாக. அது கோடை மாறி குளிர் வெப்பம் என்று இல்லாமல் அதற்குரிய துணிகளால் ஆக்கப்பட்ட தொப்பிகளை அணிந்து கொள்வோம். நான் கனடாவுக்கு வந்து பணிபுரியும் பொழுது நான் பணிபுரிந்த இடத்தில் தொப்பி அணிந்து பணிபுரியும் கடமையில் தான் இருந்தேன். 8 மணி நேரம் தொப்பியோடு இருந்து அப்படியெல்லாம் உள்ளுக்கு வியர்வை அதில் வந்து அந்த முடி கொட்டுவதற்கு ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் என் சந்ததியில் என் தந்தையாருக்கு நல்ல முடி, ஆனால் மாமனுக்கு இல்லைத்தான், என்னுடைய தாய் மாமனுக்கு. சரி, இப்போ நாங்கள் அந்த பிரச்சனைக்கு போக வேண்டாம். வகுடு என்பது யாருக்கு சொந்தமானது? பெண்களுக்கு தான் வகுடு. எங்களுக்கு வகுடு உண்டு, பெண்களுக்கு தான். அதை நீங்கள் கூறியது போல் இன்றைய தலைமுறை அதை மறந்து விட்டார்களோ தெரியவில்லை, பெண்கள் கூட அதை செய்கிறார்கள் இல்லை. இன்னும் ஒன்றை கவனித்து பார்ப்போம். நான் யாரையும் குறை கூறவில்லை. எங்கள் பெண்கள் தங்களுக்கு அழகாக இருக்கும் என்று தலைவிரி கோலமாக வருகின்றார்கள். மங்களமான வைபவங்களுக்கு கூட தலைவிரி கோலமாகத்தான் வருகின்றார்கள். எல்லாம் விரித்து விட்டு சுருட்டி விட்டு காய வைத்து கொண்டு வருகிறார், தங்களுக்கு அழகென்று எண்ணிக்கொண்டு. உண்மையிலே தலைவிரி கோலமாக வருவது அளவறந்த சோகத்தில் உள்ளவர்கள் தான். கணவனை இழந்து முக்கியமாக தாரம் இழந்தவர்கள் தான் தலையில அடித்து அவிழ்த்து விட்டு குளர்வார்கள், அழுவார்கள். அவர்கள் தலை கூட்டி அலங்காரம் பண்ண மாட்டார்கள். கவனித்திருக்கின்றீர்களா? ஆனால் இன்று யாரை பார்த்தாலும் தலைவிரி கோலம்தான். அப்ப இவர்கள் எல்லோரும் கணவனை இழந்தவர்களா? மங்களமான விடயங்கள், மங்களமான காரியங்களையும் பாருங்களேன், ஆலயங்களுக்கு சென்றால் பாருங்களேன், பிரித்து கொண்டு தான் பெறுவார்கள். சரி, அது ஒரு புறம் இருக்க. இந்த வகுடு என்ற பதத்தை இன்றைய பொக்கிஷத்திலே நாங்கள் கண்டுகொண்டோம். வகுடு 3 எழுத்து தான். இது எவ்வளவு தூரம் எங்களுடைய பண்பாடுகளில் இணைந்திருக்கின்றன, பழக்க வழக்கங்களை கடைபிடித்து வர வேண்டும். வகுடு என்ற பதத்தை கண்டுபிடித்து எல்லோருக்கும் அறியக்கூடிய வகையில் 2 புள்ளிகளை சரவணன் அவர்கள் தன்னுடைய பையனுள்ளே போட்டுக்கொண்டார் இல்லையா? நேர்மையாக உங்களுக்கு அப்படியே கொடுத்து, அதில் எந்த கொசரம் விடாமல் அப்படியே கொடுத்து விட்டேன். 2 புள்ளிகளை அதில் எந்த பிடிப்பும் இல்லாமல் அப்படித்தான். சில இடத்துல பிடிப்பு ஒன்று இருக்கு, தெரியுங்க, கமிஷன் பிடிப்பு. சரி, இப்பொழுது உங்களுக்கு 2வது பதத்தை பெட்டியை திறக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கின்றது. எந்த எண் வேண்டும்?
1: 8. 8.
0: 8க்கு ஈடாக எதுவுமே இல்லையா? 8ஆம் நம்பர் காரணம் என்றால் ஒரு தனி மரியாதை உண்டு. 8ப்பா அவன், 8ஆம் நம்பர் அப்பா. எங்களுடைய மக்கள் நம்பர் என்ற எண்ணையும் பார்ப்பார்கள், நட்சத்திரத்தை பார்ப்பார்கள் இல்லையா? குறிப்பாக எங்களுடைய வழக்க வழக்கம் நட்சத்திரத்தை தான் பார்க்க வேண்டும். இவர்கள் ஒரு எண் சோதனத்தை நம்புவார்கள், எண்ணை பார்க்கின்றார்கள். அது பின்பு வந்தது பலருடைய வாழ்க்கையை பார்த்து அனுமானத்தில் எழுதப்பட்டது அந்த எண் என்பது இல்லையா? எண்கள் எல்லாம் நல்ல எண்கள், பொருத்தம். சரி, அது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது உங்களுக்கு இலக்கம் 8 பெட்டியை கொண்டு வந்து சரவணா உங்கள் பெயரில் வைத்து விட்டேன். இப்பொழுது உங்களுடைய திருவாயால் மந்திரத்தை உச்சரியுங்கள். அழகாக மகிழ்வாக அடக்க ஒடுக்கமாக திறந்து விட்டது. சரி, இப்பொழுது எத்தனை எழுத்துக்களை அதுக்கு இருக்கும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள்?
1: மூன்று எழுத்து குறைவா வந்திருக்கு முதல்ல, இப்ப நான்கு எழுத்த சொல்லு.

0: சரி, நான்களே அறவாசி எவ்வளவு ஐயா?
1: நான்களே
0: நான்கு எண்களிலே அறவாசி எத்தனை?
1: இரண்டு.
0: இரண்டு எழுத்திலே தான் வந்துடும். நீங்கள் கெட்டிக்காரன், அதனால தான் குறைந்த எழுத்திலே வருகின்றது, கெட்டிக்காரன். சரி, இந்த இரண்டு
1: வந்தாலும் சில விடைகளை சொல்ல முடியாத கூட போயிடுது.
0: அது அது அது நீங்கள் வடிவாக குளித்து மொழியை விபூதி எல்லாம் அடித்து சாமி கும்பிட்டு ஒன்று வந்தால். சரி, இப்பொழுது இந்த இரண்டு எழுத்துக்களை கொண்ட பதம் எதுவாக இருக்கும் என்று தரவுகளை நான் தருகின்றேன். இது எங்கள் உடலில் உள்ள ஒரு பாகம், ஒரு பகுதி. குறிப்பாக இந்த பகுதி பெண்களுக்கு அழகு கொடுப்பது. நாங்கள் ஒரு பெண்களிடம் அழகு என்று பார்க்கும் பொழுது முதலில் இதைத்தான் பார்ப்போம். இரண்டு எழுத்துக்களை கொண்டது. சரியா, இதுக்கு பல உதாரணங்கள் கூறப்பட்டிருக்கின்றது. மரஞ்செடி கொடிகளிலே உதாரணம் கூறப்பட்டு இருக்கின்றது. அதிலே பெருசு சிறுசு என்ற கருத்துக்களோடு பல பாடல்கள் வந்திருக்கின்றது.
1: கொடி ஒடிவது போல
0: இடையிருக்கீங்களா? பெண்களில் எவ்வளவு எவ்வளவுதான் இருந்தது, இடையை கவனித்துக் கொள்வார்கள் உலகத்திலே. ஆண்கள் மட்டுமல்ல, எல்லோரும் பெண்களுக்கு பெண்களே அலங்காரம் அப்படி நல்ல இடை அவருக்கு இடை அழகாக இருக்கும். இடை சிறப்பது பெண்களுக்கு அழகு என்று முன்னோர்களே கூறியிருக்கின்றார். அப்படித்தான் அவர்களும் தங்கள் இடையை வைத்துக் கொள்வார். எங்களுக்கு அப்படி எங்களுக்கு வண்டி தொந்தி எல்லாம் வந்துவிடும். சரி, இடை என்ற சரியான பதத்தை கண்ண சரியான இடத்திலே கண்டுபிடிச்சிருக்க. நீங்கள் இதே கண்டுபிடிப்பதில் கட்டிக்காரன் போல் தான் தெரிகின்றது. அதுவும் எப்படி இடை என்பதையும் கூடிய கொடி இடை என்று ஒடிவது போல் இடை இருக்கும் அடையுங்க அப்பா கற்பனை வளர்ந்தான். உடனே வந்து விட்டது இல்லையா? ஆமா, தாவரம் செடி கொடி என்றுலாம் போது விளங்க வரும். கெட்டி காரணையா கற்பூரம் ஐயா, நீங்கள் பத்தி பிடித்து விட்டது. உடனே இரண்டு புள்ளிகளை உங்கள் பையிலே போட்டுக்கொண்டேன். வந்ததுக்காக நான்கு புள்ளிகளை இரண்டு பதங்களை குறி பெற்றுக்கொண்ட சரவணா, உங்களுக்கு வாழ்த்து கூறும் இந்த வேளையிலே. உங்களுக்காக என்ன பாடலை ஒளிபரப்பலாம் நாங்கள்?
1: செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா செய்தி என்னக்கா.
0: அவருக்கு சின்ன இடை இருக்குமா?
1: இல்ல, அந்த 16 வயதுநிலை படத்தில் இருந்து வரும் அந்த பாடல்
0: பாருங்கள். மூன்று விடயங்கள் அடங்கி இருக்கின்றது. 16 வயதுநிலை திரைப்படமும் இந்த பாடலுக்குள்ளே அமைகிறது. செவந்தி பூ முடித்த சின்னக்கானுக்கு பூ முடிக்கும் போது வகுடு எடுத்திருப்பாதானே தலைக்கு. அடுத்து அழகான ஒரு பெண்ணுடைய இடையும் சிறுத்திருக்கும் தானே. பாருங்கள் எப்படி பொருந்தி வந்திருக்கு பாடல். செவந்தி பூ முடித்த சின்னக்கா, பெரியக்காவுக்கு இல்ல, பெரியக்காவுக்குனால இடை சிறக்காது இல்லையா? பெரியக்கா வந்து அவ தாயாகி தாயாகி விடுவாள். இது சின்னக்கா தானே? என்ன அடைங்கப்பா, எப்படி இந்த பாடல எழுத கவிஞர் யாரப்பா, என்ன அழகாக இருக்கார். பெரியக்கா என்றால் அவ குழந்தை எல்லாம் பெற்று அவ எல்லாம் உருவம் மாறிவிடும் இல்லையா? சின்னக்கா என்றால் இடை சிறுத்து தான்.
1: படத்தோட பேரே 16 வயதிலே,
0: அதுதானே 16 வயது நிலை என்றா இப்படித்தான் இருக்கும். அருமையான அழகான ஒரு நல்ல மகள். ஒரு கவிஞர் பாடலை எழுதும் பொழுது களத்துக்கு, அந்த திரைப்படத்துக்கு அந்த களத்துக்கு அந்த சிச்சுவேஷன் கூறுவார். அதுக்கேற்ற பாடலை தான் அவர்கள் கருத்து வெளிபெறக்கூடிய ரசிகர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில், ரசிக்கக்கூடிய வகையில் தான் எழுதுவார்கள். அதற்கும் அதற்கேற்ற இசையைத்தான் தேர்ந்தெடுத்து இசையமைப்பாளர் கொடுக்கும் பொழுது அதற்கேற்க குரலாளர்கள் வந்து பாடலை தருவார்கள். எல்லோரும் ஒரே ஒரு பாடலை எல்லோரும் பாட மாட்டார்கள். ஒரு சில ஒரு பாடல்களுக்கு இன்ன குரல் தான் பொருத்தம் இந்த சந்தர்ப்பத்துக்கென்று இவர்கள் தெரிவு செய்து கொடுப்பார்கள். சிறப்பு செவந்தி பூ முடித்த சின்னக்கா என்ற பாடலை உங்களோடு கேட்டு நாங்கள் மாளலாம். உங்களுக்கு இரண்டாவது சந்தர்ப்பம் இப்பொழுது கொடுக்கப்பட்டு வெற்றி அடைந்து விட்டீர்கள். கெட்டிக்காரன் தான். அடுத்த சந்தர்ப்பத்துக்காக நீங்கள் ஒரு கட்டாய லீவ் ஒன்று தருகின்றேன். லீவ் நிச்சயமாக நீங்கள் ஓய்வு பெற்று சென்று மீண்டும் வந்து அழைக்க வேண்டும். பழமை போல ஒரு தடவை உடனே விட வேண்டாம். மீண்டும் மீண்டும் பாருங்கள், உங்களுக்கான பெட்டிகள் இங்கே காத்து கொண்டிருக்கும். நன்றி சரவணா. சிறப்பு சிறப்பான நேரத்தை பகிர்ந்து கொண்டோம் இருவரும். இப்பொழுது அடுத்த உறவுடன் செல்லலாம் என்று எண்ணுகிறேன். மீண்டும் சந்திப்போம். பாருங்கள், மீண்டும் அழையுங்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் வழியிலே மகளே அழைத்தீர்கள், வர வேண்டும். மீண்டும் வந்துவிட்டார் அன்பு மகள் ஷியாமலா. வணக்கம் மகளே. வணக்கம் அம்மா. நலம் மகளே, நலமாக இருக்கின்றீர்களா? வணக்கம் மகளே, வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா அம்மா? சிறப்பு மழை பொழிந்து விட்டது, அதிக சந்தோஷம். ஏனென்றால் பிள்ளைகளை நம்ம இந்த பாசமழை பொழியும் பொழுது மேகமும் கருணை மழை பொழிந்து நின்று விட்டதா இப்பொழுது மழை
2: நடைய முடியலப்பா, பாத்துட்டு இருந்தா நினைக்க முடியல.
0: அவர்கள் சென்று விட்டார்களா, பிள்ளைகள் இருக்கின்றார்களா? வாழ்த்துக்கள். அவர்கள் வந்து பாசத்தை பொழிந்தவளை மழையும் பொழிந்து உங்களை மகள வைத்திருக்கின்றது. அங்கே இப்பொழுது எப்படி இருக்கின்றது, வெப்பம் திரும்பி விட்டதா?
2: சாயங்காலம் 5 மணிக்கு வெயில் அடிச்சது, அதுக்கப்புறம்
0: எங்களுக்கு காத்து அடிச்சது மட்டுமல்ல, சேர்த்து அடித்து விட்டது எங்க குழாய்கள் எல்லாம் வெளியே மகள் எழும்பி அப்பா எங்களுடைய அந்த தண்ணி போற குழாயத்தை அடுத்த வீட்டு பக்கம் போய் விட்டதப்பான்னு அந்த ஒடிப்பை எடுத்து பொருத்தி விட்டு வந்தாரு வந்த வெளியே சென்று. அந்த குளிர் என்பது இல்லை, ஆனா நேற்று இருந்த வெப்பம் அந்த நேற்று இருந்த காலையில இன்று இல்லை, எல்லாம் குறைந்து விட்டது அம்மா. இன்று இப்பொழுது 6 பாகை 8-9 பாகை வரை தான் நாங்கள் செல்லும் அந்த வெப்பம். நேற்று 28 கண்டோம் அல்லவா, இதே நீ எப்போ வருகிறதோ தெரியாது, எப்போவாவது வரும், கண்டுகொள்ள வேண்டியது. ஆனா எங்களுக்கு தொல்லை இல்லை, சிறப்பு
2: சிறப்பு.
0: சொல்லாமல் கொள்ளாமல் முந்தே முன்பே வந்து விட்டதோ கட்டிக்கார மழை.
2: ரொம்ப இயங்கிட்டு
0: இருக்கா அதிக வெப்பம் ஏற்பட்டால் மழை. இப்ப நட்சத்திர அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த காலம் நிச்சயமாக வெப்பம் தான், ஆனால் அக்னி நட்சத்திர காலத்திலும் மழை உண்டு, அது இதிலே தெரியும் எங்களுக்கு. ஏனென்றால் வெப்பம் அதிகமாகி நீர் ஆவியாக மேலெழுந்து சென்று ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு சென்றவுடன் அது குளிர்ச்சி அடைந்துவிடும். அந்த வெப்பமான ஆவி குளிர்ச்சி அடைந்துவிடும், அது நீர் நீர் தானே ஆவியாக மேலெழும்புகிறது, அப்படியே படிந்துவிடும். பனி காலங்களில் பாருங்கள், அதிக வெப்பம் இறங்கி வரும் பொழுது இலைகளை பார்த்தால் இலைகளின் மேற்பகுதியில் இலைகளின் கீழ்ப்பகுதியில் வியர்வை மாதிரி துளி இருக்கும், கவனித்திருப்பீர்கள், அதன் கீழே இருக்கும். வாழ்த்துக்கள் சிறப்பு. சரி, இப்பொழுது நாங்கள் வந்தபடியே ஒரு தடவை கவனிப்போம். இருவர் வந்து 4-4 புள்ளிகளை பெற்றுக்கொண்டு சென்று விட்டார்கள். உங்களுக்கு இங்கே பெட்டிகள் இருக்கின்றது, அது எந்த இலக்க எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும் நான் கொண்டு வந்து தருகிறேன், கொண்டு வாருங்கள். எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேணும்? 2, 3, 8, 16 போய்விட்டது.
2: ஒன்பது
0: கெட்டிக்காரி 9 என்ற பதத்தை பெட்டியை எண் கொண்ட பெட்டியை கொண்டு வந்து வைத்து சியாமலாவின் பெயரிலே பதிவு செய்து வைத்தாய்த்து. இப்பொழுது சியாமலா தான் அந்த பெட்டிக்கு பொறுப்பு. திருப்பி நான் ஒப்படைப்பேன், நீங்கள் பெட்டிக்குள்ளே இருக்கிற பதத்தை கண்டுபிடித்த பின்பு. அதனால் பெட்டி திறக்கப்பட முடியாது என்னால். கடவுள் சட்டு உங்கள் பெட்டி உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் தான் கூற வேண்டும். எங்கே அந்த மந்திரத்தை கூறுங்கள். சரியா, தடைக்கப்படும் போது இன்னொரு தடவை கூறுங்க. என்பது ஒரு தடவை தான் கூறலாம், அந்த ஒரு தடவை சரியாக கூறினாத்தால் அந்த மந்திரம் பலிக்கும் என்று கூறுகிறார்கள். அதே போன்று சரியாக சொல்லிவிட்டீர்கள், வாழ்த்துக்கள். சரி, அதற்குள்ளே நீங்கள் ஊகித்து பாருங்கள், எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதம் இருக்கலாம். கட்டிக்காரி, பூத கண்ணாடி வைத்த மாதிரி பார்த்து விட்டு சொன்னால் மகள், 4 தான் இங்கே இருக்கின்றது அந்த பெட்டிக்குள்ளே உள்ள பதத்துக்கு. இப்பொழுது நான் அந்த பதத்தினுடைய தரவுகளை தர இருக்கின்றேன், கவனமாக கேளுங்கள். இந்த 4 எழுத்துக்களை கொண்ட பதம் இந்த உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் ஒன்றான பூமியை குறிக்கின்றது. இந்த பூமிக்கு பல பதங்கள் இருக்கின்றது, நான் உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் ஒரு சொல்லு பல பொருளை குறிக்கும், ஒரு பொருளுக்கு பல சொற்களும் உண்டு. அதே போல புவனம் என்றது, பூமி, நிலம், வையகம் என்றெல்லாம் இருக்கின்றது அல்லவா. அந்த வகையில் இது 4 எழுத்துக்களை கொண்டது என்ன பதமாக இருக்கும்? பூலோகம், பூலோகம். எப்படி சரியாக கண்டுபிடிச்சீர்கள்? சரியாக
2: கண்டுபிடிச்சீர்கள்,
0: சரியான பதம் சரியாக கண்டுபிடிச்சீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 2 புள்ளிகள் உடனடியாக தந்துவிட்டேன், வேறு பேச்சுக்கிடமில்லை. பூலோகம் என்றதை நீங்கள் தந்தபடியால் அதற்கு இந்த வேற என்ன பதம் இருக்கின்றது பூலோகத்துக்கு? பூமி என்று கூறுகிறார்கள், மண் என்று கூறுகிறார், நிலம் என்று கூறுகிறார், வையகம் என்று கூறுகிறார்கள், பூலோகம் என்று கூறுகிறார்கள், பார் என்று பார் என்று கூறு பாவன பார் வந்து பூமி பார் என்று கூறுகின்றார்கள். அப்படியெல்லாம் பல ஒரு பொருள் ஒரு விடியம் அத பூமி என்ற ஒன்றுக்கு இத்தனை சொற்கள் இருக்கின்றன. தரணி என்று கூறுகிறார்கள், எத்தனை கூறுகிறார்கள். அதையில பூலோகம் என்று வந்துவிட்டது. வாழ்த்துக்கள், சிறப்புகள். அப்படி என்றால் இரண்டாவது பதம் இதுவாக இருக்கும் உங்களுக்கு இந்த இந்த பெட்டியை கொண்டு வர. பத்தாவது எண் பெட்டி எண் பத்து சியாமலாவின் பெயரில் தாருங்கள். தந்து விட்டார்கள். எங்கே உங்கள் மந்திரத்தை கூறுங்கள்.
2: அண்டகாகசம் அபுகாகசம் திறந்தது சிசே.
0: சரியாக சொன்னீர்கள். பெட்டி திறந்து விட்டது. எங்கே குறிப்பால் ஊகத்தால் சொல்லுங்கள். எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று?
2: ஐந்து எழுத்துப்பா. இல்லை,
0: முதல் நான்கு என்று கட்டிக்காரி என்று கூறினபடியால் அந்த சந்தோஷத்தில் ஒன்றை கூட்டி ஐந்து என்று கூறிவிட்டீர்கள். அவர்கள் நீங்கள் கட்டிக்காரி என்று நீங்கள் கட்டிக்காரி என்று அவர்கள் அதிகமாகத்தனால் ஒன்றை குறைந்து சுலபமாக மூன்று எழுத்து மூன்று எழுத்திலே இருக்கின்றது. மூன்று எழுத்திலே இருக்கின்றது. இந்த மூன்று எழுத்து பதம் எதை குறிக்கின்றது என்றால் மகளே, அழகு என்பதை குறிக்கின்றது. அழகு அதை குறிக்கும் பல பதங்கள் இருக்கின்றது. அதிலே ஒரு பதம் மூன்று எழுத்திலே இருக்கின்றது, அழகு என்பதை கூறுவது. இதை பார்த்து பல பாடல்கள் இருக்கின்றது. இது உலகத்தில் உள்ள இயற்கை அழகை கூறலாம். வானத்தை பார்த்து எல்லாவற்றுக்கும் இது அழகு இருக்கின்றது. அதிலே அழகு என்பதை குறிக்கும் இதுக்கும் ஒரு பொருள், ஆனால் மகிழ்ச்சியான பொருள். இந்த பதத்தை கூறும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும். பாடல்களிலேயும் இருக்கின்றது. உயிரெழுத்திலே ஆரம்பிக்கின்றது. உயிரெழுத்து பன்னிரெண்டிலே ஒரு எழுத்து ஆரம்பிக்கும் அழகு என்பதை.
2: எனக்கு சம்மதம் இல்லாத ஒன்னா இருக்குப்பா.
0: இல்லையம்மா, இந்த இந்த பேசும் தெய்வம் திரைப்படத்தில் ஒரு பாடல் அன்று ஒளிபரப்பி இருந்தோம். எங்களுடைய அழகு என்பதற்கு அதை கூறுவார்கள். இன்னொரு பாடல் நீங்கள் கேட்ட பாடல் இன்னொரு அது நினைக்கிறேன் டிராம்சி அம்மா கேட்டதா இருக்கலாம் நினைக்கிறேன். ஒரு அரசனை குறிக்கின்றால் ஒரு காதலி. மேபும் ராஜகுமாரா என்று பாடும் அந்த பாடல் அதுல பெறுகின்றது இந்த பதம். இல்லடா இல்ல, அதை விட இன்னும் ஒன்று, அதை விட இன்னும் ஒன்று. என்ன மேபும் மூன்று எழுத்து வாழ்த்துக்கள். எழில் மேபும் ராஜகுமார எழில் கொஞ்சம் எழில் அழகி என்றெல்லாம் இருக்கு. எழில் என்றது அற்புதமான ஒரு ஒரு ஒரு சிறப்பான பதம் எங்கள் தமிழிலே இருக்கின்றது. நாங்கள் அதை உபயோகிக்கிறோம். ஐ வெரி நைஸ் என்னிட்டு போய் விடுவோம். வெரி நைஸ் என்னிட்டு போய் விடுவோம். ஓ பியூட்டி லவ்லி இப்படி தான் கூறுவோம். ஆனால் ஸ்வீட்டி என்று கூறுகிறோம். ஆனால் எழில் என்று கூறுவோம். எழில் எழில் கொஞ்சம் செல்வ குழந்தைகள் எழில் மேவும் ராஜகுமார் தான் இந்த பாடல். எழில் மேவும் ராஜகுமார அதுக்கு விரும்ப வேணமாக அற்புதம் அற்புதம். சரி, அதற்குரிய ஊதியம் இரண்டு புள்ளிகள் கிடைக்கின்றது. முழுமையாக கொடுத்து விட்டேன் கட்டிக்காரி என்ற பட்டத்தோடு. இப்பொழுது ஜாமலாவுக்கு என்ன பாடல் கிடைக்கும் தர வேண்டும்?
2: சித்ராங்கி படம்பா.

0: வந்தனையா அந்த பாட்டுப்பா,
1: வேலோடு விளையாடும் முருகையா, எளிமையான பாடல்.
0: முருகையா. ஆமாப்பா,
1: சித்ராங்கி திரைப்படத்தில் இருந்து கேட்கிறீர்கள். வாழ்த்து. சித்ராங்கில இன்னொரு பாடலை நீங்கள் கேட்பீர்கள். வாழ்த்துக்கள். இது சிறப்பான சிறப்பான பாடல், நல்ல பாடல். நாங்கள் உங்களோட கேட்டு மகிழ்வோம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஓய்வு தரப்படுகின்றது, ஓய்வில் சென்று பாருங்கள். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. வந்துவிட்டால் என்னுடைய அடுத்த மகள் அங்கே வாருங்கள். வணக்கம் வணக்கம். யாராக இருக்கலாம்? வணக்கம்
2: வணக்கம் அப்பா.
1: வணக்கம் வணக்கம் மகளே. ரேவதி கே கே நகர் சென்னை, கே கே நகர் சென்னையிலிருந்து வந்து விட்டார். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நாங்களும் மிகவும் நலமாக இருக்கிறோம்.
1: மிகவும் நலமாக மகிழ்வாக இருக்கிறது. இந்த தேர்தல் இடையூறுகள், தேர்தல் கலையபரங்களில் எப்படி இருந்தீர்கள்?
2: அதெல்லாம் ஒரு வழியா முடிஞ்சிருக்கிறது.
1: ஒரு வழியா முடிந்தாலும் மழை விட்டு துமியாரவில்லை. எந்த ஊடகத்தை பார்த்தாலும் ஒரே அந்த பேச்சாகத்தான் இருக்கின்றது. எதுவும் பேசிக்கொண்டிருக்காரு. சரி, அது ஒரு வாழ்த்துக்கள் சிறப்புகள். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: வெயில் தான்ப்பா.
1: மழை பெய்யவில்லையா?
2: ஆமா,
1: மழை இன்னும் பெய்யவில்லையா? அங்கே
2: மழை இல்ல, ஆனா எங்கோ பெய்ஞ்சிருக்கு.
1: எங்களுக்கு நல்ல மழை அங்கே. இப்பொழுது எங்களுடைய இஞ்சிக்குடி சியாமலா மகள் வந்து மழை பொழிந்த என்று கூறினார். சரவணன் அவரும் கூறினது போல் இருக்கின்றது. ஜெகபிரசாதிக்கு அவர்களும் லேசாக கூறினது போல் தெரிகிறது. இருப்பினும் எங்கும் பரவலாக மழைகள் பெய்து மழை பெய்திருக்கு. உங்களுக்கு வரவில்லை என்றால் வரும் கண்டிப்பாக. அங்கே கொஞ்சம் எப்படியும் வரும். மழை வர வேண்டும் தானே? இல்லை அப்படின் தாங்க முடியாது அல்லவா? தொடர்ந்து மழை. சரி, நலமாக உடல் நலம் எப்படி இருக்கிறது மகளே உங்களுக்கு இப்பொழுது? பரவாயில்லை என்று கூறும் பொழுது முற்றாக குணமாகவில்லை, அப்படித்தான். சரி, பேர மக்கள் இருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. சரி,
2: திருப்தியான பதில் வேணும் இல்லப்பா உங்களுக்கு? அது வரும் வரும்
1: வரும், எப்படியும் வரும். வராம பொய்க்காது ஒரு தடவை. சரி, நாங்கள் இப்பொழுது வந்து அழகாக விளையாடி செல்கின்றார் ஒவ்வொருவரும். இப்ப நீங்களும் வந்து விட்டீர்கள். நல்ல நேரத்தில் தான் வந்திருக்கிறீர்கள். இப்போ இங்கே 1, 2, 8, 9, 10, 16 சென்று விட்டன. சரியா? மீதி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு எந்த எண் பெட்டி வேண்டும்? 6 இருக்கின்றது, 8 போய்விட்டது. நான் மீண்டும் கூறுகிறேன், 2, 3, 8, 9, 10, 16 இவ்வளவும் போய்விட்டது.
2: சரி அப்பா, இப்பொழுது ஓரளவு பதிவாகிவிட்டது. 1 அப்பா.
1: ஆஹா, 1, 1, 1, 1 கண்ணே கண்ணு, வாழ்த்துக்கள். 1, 1, 1. இலக்கம் மன்னிக்க வேண்டும், எண் 1 பெட்டியை உங்கள் பெயரில் கொண்டு வந்து பாருங்கள். அந்நிய மொழி வந்து எங்களை எப்படி தாக்கி கொண்டிருக்கின்றது சிறு வயதிலிருந்து. சரி, கொண்டு வந்து உங்கள் பெயரில் பதிவு செய்து வைத்து விட்டேன். இப்பொழுது என்னால் அந்த பெட்டியை திறக்க முடியாது. அதனுடைய உரிமை உங்களுக்கு தான் இருக்கின்றது. இது உங்கள் பெட்டி, அதனால் நீங்கள் அந்த கடவு சொல்லை மந்திரமாக கூற வேண்டும்.
2: அந்த காக்கசு அபு காக்கசும் திறந்துடு சீசே.
1: சிறப்பு. பாருங்கள், பெண்கள் குரலண்டா உடனே திறக்கின்றது. திறந்து விட்டது. சரி, அந்த பெட்டிக்குள்ளே மந்திரத்தை கூறி திறந்து விட்டீர்கள். எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று ஊகிக்கிறது. சாதாரண ஊகம் தான். கொட்டிக்காரை, கொட்டிக்காரை தான் 4 என்று கூறிவிட்டீர்கள். அதில் சரி பாதி 2 தந்தால் வேண்டாம் என்று கூறிவிடுவீர்களா? பரவாயில்லை, பரவாயில்லை என்ற வார்த்தை பரவாயில்லாமல் வருகின்றது. பரவாயில்லாமல் இருங்கள். சரி, இப்பொழுது அந்த 2 எழுத்தும் கூறுவது. உங்களுக்கு நண்பர்கள் இருக்கின்றார்களா?
2: இருக்காங்க.
1: நண்பர்கள் என்றால் ஆண் பெண் இருபாலரையும் குறிக்கும். அந்த நண்பர்களில் பெண்பாலை குறிக்கின்ற ஒரு பதம் இருக்கின்றது. குறிப்பாக அந்த பதம் திருமண நாளிலே கண்டிப்பாக உச்சரிக்கப்படும். 2 எழுத்துக்களை கொண்டது. பெண்
2: தோழி,
1: தோழி, தோழியர் இருவர் முருகனுக்கு என்று தோழி இல்லையோ, தோழி இல்லை என்று துன்பப்பட்டாயோ என்று ஒரு பாடல் இருக்கு. தூது செல்ல ஒரு தோழி இல்லை என்று துயர் கொண்டாயோ தோழி. அந்த தோழி என்பது மிகவும் முக்கியமான, நண்பர்களுக்குள்ளே தோழி மிகவும் முக்கியமானது. வாழ்த்துக்கள். சிறப்பான பதத்தை தந்து உங்களுக்குரிய 2 புள்ளிகளை உங்கள் பையிலே போட வைத்து விட்டீர்கள். நான் போட்டு விட்டேன் நேர்மையாக. 2 புள்ளியோடு இருக்கின்றீர்கள். சரி, உங்களுக்கு இரண்டாவது பெட்டி திறக்கும் பாக்கியமும் கிடைக்கின்றது.
2: நான்கு.
1: அட்டேங்க அப்பா, நான்காவது பெட்டியை கேட்டு விட்டீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்காக நான்காவது பெட்டியை கொண்டு வந்து அங்கே எடுத்து வைத்து விட்டாரு. நீங்கள் வைத்தவுடன் வந்தவுடன் ரெண்டு பெட்டிகளே ஆயத்தமாக வைத்தீங்க. முதல் பெட்டி எப்படியும் கூறுவீர்களோ, அப்போ இரண்டாவது பெட்டியும் தருவோம்னு நீங்கள் எல்லாம் கட்டிக்காரர்கள் என்று அவர்களுக்கு தெரிகிறது போல் தெரிகின்றது. சரி, கொண்டு வந்து வைத்து விட்டால் எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்? வாழ்த்துக்கள். நான் மந்திரத்தை கேளாமல் எத்தனை எழுத்துக்கள் என்றவுடன் மந்திரம் இல்லாமல் வருமா அப்பா என்று கூறுவது போல உடனே கூறிவிட்டான் மந்திரத்தை. வாழ்த்துக்கள் பெட்டி திறந்து விட்டது. மந்திரத்தை கூறும் பொழுது உங்கள் மனதிலே என்ன எண்ணங்கள் தோன்றுகின்றது?
2: எனக்கு
1: தெரிந்த பதமாக வந்துவிட வேண்டும் என்று எங்களுக்கு என்னால் அது நகைச்சுவையாக இருக்கின்றதை கூறும் பொழுதெல்லாம் அந்த காகசம் அபு காகசம் என்று கூறும் பொழுது எங்களுக்கு அல்லாத மொழி தமிழிலே பொக்கிசத்தை கண்டுபிடிக்கும் நாங்கள் அதற்குரிய கடவு மந்திரத்தை தமிழில் வைக்கவில்லை. அது தமிழ் பதமாமா இல்லை தானே? ஆனால் அதுக்கு கருத்து உண்டு.
2: அது வந்து அது தமிழ், அது அந்த காக்கசும் அபு காக்கசும்னா அது ஏதோ உருது பாஷை மாதிரி தான் பார்க்கும்.
1: என்ன திரைப்படத்தின் பெயர் அலி பாபாவும் 40 திருடர்களும் தானே? பாபா அலி, அலி முகமது அலி அவர். அதனால் அது நீங்கள் கூறியது சரியாகத்தான் வரும். அந்த நாங்களும் அப்போ அந்த மொழியை பேசும் மொழிகளை பேசுவதால் கற்றுக்கொள்வதால் எந்த விதமான தவறும் இல்லை. நாங்கள் மேலும் அறிவை பெற்றுக் கொள்வோனும். ஆனால் எங்கள் தாய்மொழியை தவறப்படுவதால் தான் அங்கே பழைய உண்டு. சார், மந்திரம் பழித்து விட்டது, பெட்டி திறந்து விட்டது. அங்கே எத்தனை எழுத்துக்கள் இருக்கன்று உங்களால் ஊகிக்க முடியும்? ஐந்து. அடேங்க அப்பா, ஐந்தில் 50 வந்தாலும் சொல்லுவீர்கள் கெட்டிக்காரர் என்று தெரிந்துதான் இரண்டு எழுத்துல மீண்டும் தருகின்றார்கள். மீண்டும் இரண்டு எழுத்து. இரண்டு எழுத்தம்மா. இந்த இரண்டு எழுத்தும் கவனமாக கேளுங்கள், தானிய வகைகளிலே உண்டு. தானியம் என்றா தெரியும் தானே? அதிலும் நவதானியங்களுக்குள் சேர்க்கப்படுவது. அதிலும் சனீஸ்வரனுக்கு உகந்த தானியம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் இதை எள் என்று கூறுவீர்கள், எள்ளு என்று கூறுவீர்களா? ஆமா, பேச்சு வழக்கில் நாங்கள் எள்ளு என்று கூறுவோம். எங்களுடைய சரியான தமிழ் சொல் எள், ஏ எள், குரல். வாழ்த்துக்கள், சிறப்பான பதிலை தந்து உடனே கண்டுபிடித்து விட்டார் சிறவை கொண்டு கெட்டிக்காரு என்று மீண்டும் பெற்றுக்கொண்டு. அது மட்டும் இதெல்லாம் வந்தால் என்ன, புள்ளியல்லவா முக்கியம். இரண்டு புள்ளிகளை அங்கே சேர்த்து கொண்டு இப்பொழுது ஓய்வு நிலைக்கு வருவதற்கு முன்பு என்ன பாடல் வேண்டும் என்று கூறுங்கள். அது என்ன, சரவணன் செவ்வந்தி பூ முடித்த சின்ன காண்டார், நீங்கள் செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு என்று வந்துவிடும். செவ்வந்தி பூக்களில் செய்த வீடோ, பூக்களில் எப்படி இருக்குமா செவ்வந்தி பூக்களில் வீடு செய்த? ஓ, வாழ்த்து. செவ்வந்தி இது என்ன திரைப்படத்துல தெரியாது, பார்ப்போம். வரும் அது இதுக்கு தேவையில்லை, நீங்க சொல்ல தேவை. அங்க இது அடித்தவுடன் அது பிரபஞ்சமான பாடல் வந்து. அப்ப சரவணன் அவர்களும் செவந்தியை தான் அழைத்தார், நீங்களும் செவந்தியை கொண்டு. செவந்தி பூவில வீடு செய்தால் எப்படி இருக்குமாம்மா? செவ்வந்தி
2: தான்
1: சிவந்த அந்தி, செவ் அந்தி, செவ்வந்தி பூ என்று கூறுகின்றோம். அநேகமாக செவ்வந்தி என்றுதான் கூறுவார்கள். எங்கள் நாட்டிலும் அதை செவ்வந்தி என்றும் சுடலை பூ என்றும் கூறுவார்கள். என்ன பூ அம்மா? என்னவோ அது எப்படின்னா, இந்த செவ்வந்தி பூ பெரிதாக வளர்ந்து வருகிறது. அது அதில் இரண்டு வகை, அந்த கும்பலா கூடுதலாக வருவது சாமந்தியாக இருக்கும். இது கொஞ்சம் இடையிலே அது விரிந்து விரிந்து போவது செவ்வந்தி. மற்றவர்களும் வந்து கூறுவார்கள் நின்று. எங்கள் நாட்டிலே இதிலே சின்னதாக அந்த காம்புக்குள்ளேயே மலர்ந்து சிறிய பூவாக இருக்கும். அதை சுடலை பூ என்று கூறும். அநேகமாக இடுகாடுகளில் தான் அந்த பூ இருக்கும் எங்கள் நாட்டிலே. அதை வீடு வழியே வளர்க்க மாட்டார்கள், ஆலயங்களில் சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். இறைவன் தானே சுடலையில் இருக்கும் எலும்பு சாம்பல் எல்லாத்தையும் சூடுபவர், அங்கே சூடுவார்கள். அதை அதை அது அதுக்கு ஒரு மகிமை உண்டு. சுடலை பூ என்று அதுக்கு மரியாதை கொடுக்குறேன் என்றால் அங்கே இறைவன் இருக்கும் இடம். சுடலை ஆண்டி எங்களுடைய சோர்மான் அங்கு திருநடனம் புரியும் வேளையில் அவருக்கு அந்த மலர் அது மலர்ந்து கொடுக்குமாம். அங்கே சுடல் இது நீர்ப்பாசனங்கள் குறைவு, பசலைகள் குறைவு, தனியாக அந்த சாம்பலிலே உள்ள மண் பகுதி தான் அந்த பகுதி, அதனால் அது அலந்து மலர்ந்து பெரிதாக வர மாட்டார். நான் கூறுகிறது சுடலையை சுற்றி உள்ள வனங்கள் பூங்காவனத்திலே அல்ல, சுடலையை சுற்றி அழகான பூங்கன்றுகள் இங்கே அப்படி தான் செய்வார்கள். அங்கே எங்கள் நாட்டிலேயும் இருக்கின்றது, சுடலை இருக்கும், எரிக்கின்றதற்கென்று ஒரு இடம் இருக்கும், அந்த தகனம் செய்வதை சுற்றி எல்லாம் பார்த்தால் மகிழ்வாக இருக்கும், அழகாக பச்சை பசையில் என்றெல்லாம் வைத்திருப்பார்கள். அங்கே பூக்கள் இருக்கு, அந்த சுடலை சாம்பல் சுடலையை சுற்றி முளைக்கின்ற அந்த நவதானியங்கள் ஏதோ என்னவோ அந்த ஐயர்மார் பூசை செய்யும் போது கிருத்தியங்கள் செய்யும் பொழுது இந்த விதை விதைக்கப்படுவது செய்யவில்லை, சுடலை பூ என்று கூறுவார்கள். சாமந்தி செவ்வந்தி இரண்டும் ஒரு இனத்தில் இரண்டு சகோதரங்களும் தெரியாது, ஆனால் நிறம் ஒன்றாகத்தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் நிறங்கள், கருமஞ்சள் இளமஞ்சள் போன்ற எல்லாம் இருக்கின்றது. இப்பொழுது தானே எல்லாம் இனங்களை இனங்களோடு மாறி மாறி சேர்த்து பல்லினங்களும் ஒரே பூவாக வருகின்றது. சிறப்பு செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு மிகவும் குளிர்மையாக வாசனையாக இருக்கும், செவ்வந்தி பூக்களில் செய்யலாம். அந்த பாடலை கேட்கும் பொழுதும் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். ரேவதியின் நினைவோடு இப்பொழுது உங்களுக்கு ஒரு கட்டாய ஓர்வு, இவ்வளவு தினம் பேசினாலும் கட்டாய ஓய்வு ஒன்று தரத்தானே வேண்டும், ஓடி சென்று மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி மகளே, நன்றி
2: நன்றி.
1: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையத்தின் ஒலிபரப்பாகும் பொக்கிஷம்.

0: இரண்டாவது தடவையாக ஓடி வந்து விட்டாள் மகிழ்ச்சி அம்மா.
1: வந்து
0: விட்டாள் கெட்டி காரை ஆட்டத்திலே விளையாடி புள்ளிகளை பெறுவதில் அக்கறையோடு வந்து விட்டாள். சரி, இப்பொழுது மகள் 5, 6, 7, 11, 12, 13, 14, 15, 17, 18, 19, 20 அடிங்கப்பா இவ்வளவு பெட்டிகளும் இருக்கின்றது.
1: எந்த
0: 11 சிறப்பு 11வது எண் பெட்டியை மகள் ஷியாமலாவின் பெயரில் கொண்டு வந்து வைத்து விட்டேன். அது கடவுச்சீட்டை கேட்கின்றது. எங்கே
1: உச்சரியுங்கள்.
0: மந்திரத்தை கூறும் பொழுது இப்படி இருக்கின்றது உங்களுக்கு. ரேவதியை போல கடவுளே நல்லதா வர வேணும், சொல்லக்கூடியதா வர வேணும் நினைக்கிறீர்களா? அது மகிழ்ச்சியோட ஒரு நகைச்சுவை. சும்மா சொல்லும்
1: போது
0: நகைச்சுவையாக இருக்கின்ற வாழ்த்துக்கள். இது ஒரு அரபு மொழி போல் என்று ஊகிச்சிருக்கின்றார் ரேவதி. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த மந்திரம் வந்து நாங்கள் தமிழ் சொற்களை கண்டுபிடிக்க அந்த மந்திரத்தை மந்திரம் என்பது புரியாத பதங்கள் புரியாததானே மந்திரம். வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது நீங்கள் பெட்டி திறந்து விட்டது எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள் மகளே? கட்டி காரி தான் ஒரு எழுத்து குறைந்து விட்டது. சிரிக்க வைத்து ஒடிக்க பார்ப்பதில் அப்பாவுக்கு விருப்பம். குழந்தைகளும் தாத்தாவோட
1: மூடிதான்.
0: சரி, இப்பொழுது அந்த 4 எழுத்து பதம் ஒரு அற்புதமான பதம். உங்களுக்கு நன்றாக தெரிந்த பதம், ஆனால் ஏன் எப்படி எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு எண்ணுகிறேன். ஆனால் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அது பெருமைக்குரியபடியும் தரவுகளை தருகின்றேன். இந்த பதம் இந்த நட்சத்திர ராசி பலன்கள்லேயே உண்டு, அது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இரண்டாவது, இது வந்து இந்த முதலை சுறா இந்த இரண்டையும் குறிக்கும் பதம். முதலை தெரியும் தானே?
1: தெரியுமா?
0: சுறா தெரியும் தானே? மீன் வகையில் சுறா அந்த நீளமாக அந்த அப்படியான கடல்வாழ் இனத்தை கூறுகின்ற பதம் நட்சத்திரங்களுக்குள்ளே ஒன்றை குறிக்கின்றது. உங்களுக்கு தெரியும், என்னுடைய ராசிக்கு முதல் ராசி, என்னுடைய ராசி எது ஒன்று உங்களுக்கு தெரியாதுதானே? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன்னு சொன்னா கண்டுபிடிச்சு அதுக்கு முதல் பேர்.
1: இப்ப நான் சொல்லிட்டேன்னா
0: தெரிஞ்சிருமே. அதான் அப்படித்தானே சொல்லுவது, சூட்சமா தானே சொல்ல வேண்டும். அப்ப சொல்லுங்களேன் பார்ப்போம். கட்டிக்காரி கடல்வாழ் உயிரினங்கள் முதலை சுறா இரண்டையும் இந்த பதத்தாலே அழைப்பார்கள் என்றுதான் எனக்கும் தெரியும். அப்படி என்று சொற்களஞ்சியத்தில் பார்க்கும் பொழுது
1: ராசி நட்சத்திரமாக சொன்னீங்களே, கடகம் அப்பா.
0: மகா அந்த மா அந்த மா மானாபர் செயலே பெறும்
1: மகரம்.
0: வாழ்த்துக்கள். மகரம் என்று இறக்கும் என்று அந்த மகரம் தான்.
1: மகரம் சொல்லிட்டீங்க, முன்னாடி நட்சத்திரம் சொன்னீங்களா சொன்னீங்க,
0: அதெல்லாம் எனக்கு கண்டுபிடிச்சு கொள்ளுங்கள். என்னுடைய ராசி அது வந்து சரியா மகரம்,
1: அதை வச்சு நான் கண்டுபிடிச்சுக்கிறேன்.
0: மகரத்துக்கு அடுத்தது என்ன? அதுதான் என்னுடைய ராசி மகரம். சரி, அடுத்த பட்சத்திலே மகரத்துக்கு அடுத்த ராசியை கேட்போம். ஆமா ஆமா. சரி, தெரியும் முதலை சுறா அது அது மகரம் வந்து எங்களுக்கு தெரியும். இது ஒரு கடல்வாழ் இனத்தை குறிக்கிறது என்று கடல்வாழ்ல கடல்வாழ் வந்து முதலை கடல்லே வாழும் சுறா மீன் கடல்லே அதுவும் மீன்கள்லயும் அந்த சுறா வித்தியாசமானது நீளமாக இருக்கும். அது வித்தியாசமான குணங்களை கொண்டது. அவையை குறிப்பது மகரம் என்றுதான் கூறுகின்றது. ஆகவே மகர ராசி மகரம் என்ற சரியான பதத்தை கண்டு கொண்டு நீங்கள் மீண்டும் இரண்டு புள்ளிகளை உங்களுடைய மகரம் நல்ல பெண் குழந்தைக்கு மகர ராசி சிறப்பாக இருக்கும்மா. மகரம் இப்பொழுது மகர ராசி நன்றாகத்தான் இருக்கும் என்று எங்கள் கூறுகின்ற அதில் ஒரு கிளி வந்து ஒரு மனிதனுடைய சாதகத்தை சொல்றேன்டால் எங்களை பற்றி என்ன நினைக்க வேண்டும் சொல்லுங்க பாப்போம். கிளி வந்து கோடீஸ்வரன் சரியான பாகத்தை கண்டு ரெண்டு புள்ளிகளை மேலும் பெற்றுக் கொண்ட மகளே சியாமலா, உங்களுக்கு அடுத்த பட்டி எதுவாக இருக்கலாம் என்ன வேண்டும்?
1: 13 இருக்காப்பா?
0: 13 இருக்கவே இருக்கின்றது. 13
1: சொல்லுங்க,
0: என்ன எது வேண்டும்? சிறப்பு தரவுகளை கேளுங்கள். இத்தனை பதம் இருந்த நிலம்
1: எத்தனையா இருந்தாலும் சொல்றேன்.
0: 3 எழுத்துக்களை கொண்டது உங்களுக்காக, சரியா? அதிகம் மூளையை செலவழிக்க வேண்டாம். 3 எழுத்துக்களை, ஆனால் தரவுகளை சரியாக கிடையாது. இது 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு பெண்ணை குறிக்கின்றது. அந்த பெண்ணுக்கு உள்ள நிலையை குறிக்கின்றது. என்ன நிலையில் இருக்கும் பெண்ணை இப்படி அழைப்பார்கள் என்றதை குறிக்கின்றது. அது என்ன நிலையாக இருக்கும்? இவர் யாரும் அற்றவர்களாக இருப்பார். எல்லோரும் கைவிடப்பட்டவராக இருப்பார். பார்ப்பதற்கு அவரை நல்லது கெட்டது பார்த்து கேட்டு செய்து நன்மை தீமை சொல்லி பேசுவதற்கு முடியாத ஒரு நிலையிலே, எல்லாவற்றையும் ஒரு இழந்த நிலையில், மனதெல்லாம் சோர்ந்து போன நிலையில் இருப்பான். அப்படியான ஒரு
1: மற்ற
0: 3 எழுத்துக்கள் அம்மா. உயிர் எழுத்திலே ஆரம்பிக்கின்றது. உயிர் எழுத்து 12 ஒரு எழுத்திலே ஆரம்பிக்கின்றது. குறிலே இருக்கும் அந்த எழுத்து. 3 எழுத்து. இறுதி எழுத்து நாங்கள் உண்ணுகின்ற ஒரு விதை உணவுகளை உண்ணுவோம் அல்லவா, அது சரஸ்வதி பூசைகள்லாம் செய்வோம், அந்த இதில் வருகின்ற இறுதி எழுத்து. சரஸ்வதி காபல் எல்லாம் செய்து கொண்டு போது, பிள்ளையாருக்கெல்லாம் செய்து வைக்கும் பொழுதெல்லாம் இந்த உணவை செய்து வைப்பார்கள். 3 எழுத்தை கொண்ட உணவு அதில் கடைசி எழுத்தில் வரும். முதல் எழுத்து அகர வரிசையில் உள்ள ஒரு குறிலே இருந்து ஆரம்பிக்கும். ஒரு திரைப்படமும் வந்து ஒரு திரைப்படம் அன்று பார்த்தீங்க, பிறந்து விட்டீங்க தெரியாது அந்த படம் வரைகள். நல்ல ஒரு பதம் அம்மா, அந்த பதம் யாரும் மற்றவள் யாரும் அவளை கட்டிக்காரை கட்டிக்காரை அவளை அவளை அஞ்சுகம் என்ற ஒரு திரைப்படம் வந்தது. அவளை சிறப்பான பதில், சரியான பதிலை கண்டுபிடித்து கூறிய உங்களுக்கு 2 புள்ளிகளை மேலும் தருகின்றேன். 2வது பாடல் கேட்க மாட்டேன், ஒரு பாடல் போதும். வாழ்த்துக்கள். கலைப்படையாமல் மீண்டும் சென்று ஓடிவாருங்கள்.
1: வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள். சிறந்த ஒரு பதம் அவளை பெண் என்று கூறுவார்கள். அவள் ஒரு அவளை என்று எல்லோரும் பரிதாபப்படுவார்கள். அபலை என்று கூறு, அற்புதமான ஒரு பதம். அது இப்பொழுதும் பேச்சு வழக்கில் எங்களுக்கு உள்ளே உண்டு. அன்பு உறவுகளை, இது மொன்றில் தமிழ் வானொலி. நாங்கள் அற்புதமான பதங்களை மகிழ்ச்சியோடு நகைச்சுவையோடு கலந்துரவாடி கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடலையும் கேட்டுக்கொண்டு இன்றைய பொக்கிஷத்திலே மீண்டும் வந்துவிட்டாள் மகள் ரேவதி, போட்டியோடு வந்துவிட்ட. வணக்கம் வணக்கம் வணக்கம் ரேவதி, வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் மகளே. 5, 6, 7 14, 15, 17, 18, 19, 20 இவ்வளவு பெட்டியும் இருக்கின்றது உங்களுக்காக. எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
2: எப்பா இன்னைக்கு உங்களோட அபிமான சிஷ்யரும் அவர்களுடைய மனைவியும் காணும்.
0: அவர்கள் வந்து மிகவும் பரிதாபத்துக்குரியவர்கள் என்றால், பணி இல்லை, பணி ஆரம்பிப்பது பொருள் கிடைக்கவில்லை. அவர் வீட்டில் இருந்து குத்தால அருவியில் குளிப்பதில் இருப்பவர்கள். அவர்கள் வெளியே சென்றிருப்பார்கள், வருவார்கள் எப்படியும் வருவார்கள். அவர்கள் வந்துவிட்டால் பெட்டிகள் நன்றாக விலைப்படும் தானே, அவர்கள் வருவார்கள், வெளியே சென்றிருப்பார்கள். இப்பொழுது அவர்கள் பணி இல்லை என்று கூறியிருந்தார். பணிக்கு அவர்களுக்கு அந்த அவர்களுக்கு அந்த பொருட்கள் வர வேண்டும். அது வந்து அதையெல்லாம் அவர்கள் அங்கே நிலை நிறுத்திய பின்புதான் ஆரம்பிப்பார்கள். குடும்ப தொழிலாக வீட்டோடு செய்வது தானே, வீட்டிலே தான் அந்த ஆலை எல்லாம் அங்கே இருந்த நெய்தல் அழகாக எங்கள் எல்லோருக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே காப்பாற்ற வேண்டிய ஒன்று மானம். அந்த மானத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு புனிதமான ஒரு தொழிலை செய்கிறார்கள், எங்களை அழகுபடுத்துகிறார்கள். நாங்கள் அழகாக செல்வதற்கும் எங்கெங்கு செல்ல வேண்டுமோ அங்கங்கு போவதற்குரிய ஆள்பாதி அடைபாதி என்று என் தந்தை கூறிக்கொள்வார். எப்பொழுதும் அதிலே கவனத்தை எடுத்துக்கொள்வார். சின்ன வயதிலிருந்து அதை அப்படி என்னை ஆள்பாதி ஆடைபாதி இந்த இடத்துக்கு போனால் அந்த உடுப்பு அதை அழகாக என்னை நிறுத்திக்கொள்ள என்னை விடுதியில் கொண்டு சேர்க்கும் பொழுதும் உள்ளே கண்கலங்குவார். வெளியே என்னென்ன வேண்டும், எத்தனை நாளைக்கு வேண்டும், எதது வேண்டும் என்ற அளவுக்கு எனக்கு கொடுப்பார். வாங்கி இதெல்லாம் பெட்டியில் வைத்து அதுக்கு உறுதுணையாக அம்மா இருப்பா. ஆஹா அம்மா அத சரி. நல்லதம்மா நல்லது. இலக்கம் எண் ஐந்து, எண் ஐந்து. ரேவதி அம்மாவினுடைய பேரிலே மகள், என் மகள் கூப்பிடுவதில் ரேவதி அம்மா. ரேவதி என்னுடைய மகள் ரேவதி என்ற பேரிலே கொண்டு வந்து ஐந்தாவது எண் பெட்டியை வைத்து விட்டேன். அழகாக அந்த மந்திரத்தை சரியாக கூறுங்கள். அழகாக திறந்து விட்டது அந்த பெட்டி. திறந்த போது அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றது என்று ஊகித்து கூறுவீர்களா? கெட்டிக்காரியா சுட்டாக கூறிவிட்டார். கூறினாலும் கூறாது விட்டாலும் எங்கள் பெட்டி திறக்கப்பட்டு விட்டது, அதை நீங்கள் கண்டுபிடிக்கத்தான் வேணும். ஆனால் நான்கு விதம் என்று எப்படி நான் வைத்திருக்கிறதை கண்டுபிடிக்கிறீர்களோ? சரி, கூர்மையான கண்ணம் கண்ணாடி பாவிக்கின்றீர்களா? மூக்கு கண்ணாடி பாவிக்கின்றீர்களா? மூக்கு கண்ணாடி பாவிக்கின்றீர்களா?
2: உபயோகிக்கின்றீர்கள்.
0: நான் உபயோகித்து விட்டு விட்டேன் மகளே. எனக்கு அந்த சத்திர சிகிச்சை செய்தார்கள். என்னுடைய நண்பர் சர்க்கரை நண்பர் என்னுடன் இருக்கின்றார் அல்லவா, அதனால் அந்த அது வந்து எனக்கு அது கண்ணுக்குள்ளே வரும் என்று தெரிந்து முன்கூட்டி ஒரே நாளில் இரண்டு கண்ணுக்கும் சத்திர சிகிச்சை செய்தார்கள். அதற்கு முன்பு கண்ணாடியை, அதாவது மூக்கு கண்ணாடி பாவித்தேன். அழகான கண்ணாடியெல்லாம் பாவித்தேன், விலங்கு கண்ணாடியெல்லாம் வாங்கி பாவித்தேன். இப்போ ஒரு கண்ணாடியும் பாவிப்பதில்லை. இரவில் கூட வாகனம் செலுத்துவேன், சின்ன எழுத்துக்கள் எல்லாம் படிப்பேன். சரி, ஆமாம், எனக்கு தேவையில்லை இப்பொழுது. சரி, இப்பொழுது நாங்கள் அந்த வியாக்கியானத்தில் செல்லாமல் நீங்கள் திறந்த பெட்டி மந்திரம் கூறி இங்கே காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக நான்கு எழுத்து என்று கண்டுபிடித்து விட்டீர்கள். ஆனால் அது என்ன பதம் என்று கண்டுபிடிக்கணும் மகளே. அதற்கு சில தரவுகள் வேண்டும் தானே? வடிவாக கூறுக. உங்கள் வீட்டுக்கு அருகிலே என்ன ஆலயம் இருக்கின்றது?
2: எங்கள் வீட்டுக்கு அருகிலே ஒரு முருகன் ஆலயம் இருக்கு.
0: அந்த முருகன் ஆலயம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது? சாதாரணமான மண்டபமா இருக்கிறது, பிஜிய மண்டபமா இருக்கிறதா, எப்படி இருக்கின்றது சொல்லுவார்கள்? இந்த அப்படி இருக்கின்றது. சரி சரி சரி சரி, அங்கேதான் இந்த வினா அமைகிறது. நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு சென்றால் முதலில் எந்த பகுதியை வணங்க? அங்கே பல பகுதிகள் இருக்கும், சுற்றுப்புறம் இருக்கும், நந்தி இருக்கும், கொடிமரம் இருக்கும், கோபுரம் இருக்கும், மூலவர் இருப்பார், மற்ற இணை தெய்வங்கள் எல்லாம் இருக்குங்கள், பல விடயங்கள் அங்கே இருக்குங்கள், வாகனங்கள் இருக்கு, எல்லாவற்றையும் நாங்கள் தரிசிப்போம் இல்லையா? முதலில் எதை தரிசிப்பீர்கள்? முதலில் எதை தரிசிக்க வேண்டும்? தரிசிப்பீர்களை விட்டுட்டு முதலில் எதை தரிசிக்க வேண்டும் என்று அகமும் கூறுகின்றது.
2: கோபுர தரிசனம், கோபுரம்.
0: அது எத்தனை எழுத்துக்கள் மகளே?
2: எப்படிப்பா கோபுரம்னா நான்கு எழுத்து வருதுப்பா.
0: அப்ப நீங்கள் எத்தனை எழுத்து கூறினீர்கள்?
2: நீங்க நாலு தானேப்பா.
0: அப்ப சரி, அப்ப சரியாக சொல்லி இருக்கிறீர்கள். கட்டிக்காரி கோபுரம். ஒரு ஆலயத்துக்கு நாங்கள் சென்றால் முதலில் தரிசிப்பது கோபுரத்தை, சரியா? ஓ
2: ஆமா, கோபுர தரிசனம்,
0: கோடி புண்ணியம், கோடி புண்ணியம் என்று கட்டிக்காரி ரெண்டு புள்ளிகளை சேர்த்துக் கொண்டீர்கள் உங்களோடு. அப்படி என்றால் இரண்டாவது பெட்டிக்கு செல்வோம். கூறுங்கள், இந்த பெட்டி வேண்டும். ஆறு ஆறு ரேவதி, ஆறு கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து வைத்து விட்டேன். மந்திரத்தை கூறுங்கள். வடிவாக திறந்திருக்கிறது பெட்டி. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
2: இருக்கலாம் ஐந்து.
0: ஏனம்மா நாலு கூட நல்ல அதிர்ஷ்டமான எண்ணா இருந்ததே. எழுத்துக்களை கொண்ட அந்த பெட்டியும் ஒரு பெண்ணை குறிக்கின்றது. ஒரு பெண் செய்யும் தொழிலோடு இணைந்து அவருக்கு அந்த பெயர் கிடைக்கும், அப்படி அழைக்கின்றார்கள். ஒரு பெண் பல தொழில்களை, இப்ப தாயாக இருக்கின்றார், ஆயாவாக இருக்கின்றார், ஆசிரியையாக இருக்கின்றார், அப்படி எத்தனையோ பதவிகள் அவருக்கு இருக்கின்ற நிலைகளிலே ஒரு பெண் அதுக்கு அந்த அப்படியான இதுகளுக்கு இந்த பெண்மை பெண் தான் தேவை. அதே போன்ற வைத்தியசாலையிலும் இருக்கின்றார்கள் இல்லையா, வைத்தியராக இருக்கின்ற அப்படி பல அவர் செய்யும் தொழிலை கொண்டு ஒரு பெயரால் அழைக்கப்படுற புனிதமான பெயர். ஆனால் சிலர் அவர்களை ஏசுவார், அவருக்கு பேசுவார், ஆனால் அவதான் மிகவும் முக்கியமானவர். அதை பன்மையிலே கூறுகின்ற பெயர், பன்மையிலே கூறு. இப்ப நண்பன் என்றால் ஒருமை, நண்பர் என்றால் இரண்டாவது பன்மை அல்லவா, தோழி என்றால் ஒரு ஒருமை, தோழியர் என்றால் நண்பர். அதே போன்று இப்படி பெயர்களையும் கூறலாம். வைத்தியசாலையில் இருப்பார்கள்
2: அவர்தான்
0: அவருக்கு தமிழிலே செவிலியர். எத்தனை எழுத்து?
2: சரியப்பா, நீங்களே கொஞ்சம் ஆரம்ப சொல்லிடுங்கப்பா, நான் முடிச்சிடுறேன்.
0: அது வந்து தாத்தா என்பதற்கு எந்த எழுத்து முதல் எழுத்து? தாதி. தாதிய பன்மையில சொல்லுங்கள். தாதியர், தாதியர் என்று கூறுவோம். சரியானவர் தாதியர், நர்ஸ், நர்ஸ் தான் தாதியர் என்று கூறுவோம். செவிலி என்பது, செவிலியர் என்பது வேறு. இந்த தாதியர் வந்து முக்கியமாக எங்களுக்கு ஒரு தோழராக, உதவியாளர்களாக, எங்களை பராமரிப்பாளராக வைத்தியசாலையில் இருப்பவர்கள். செவிலியர் வந்து இன்னும் ஒரு தாயாக பிள்ளைகளை வளர்க்கின்ற சிறுவர் நிலையங்களில் இருப்பவர்கள். நர்சுக்கு செவிலியர் என்று கூறுவது அவ்வளவு பொருத்தமற்றது. செவிலியர் என்று, தாதியர் என்று, தாதியர் என்று கூறுவார்கள். வாழ்த்துக்கள், சிறப்பான பதம், நல்ல புள்ளி. அதற்காக இரண்டு புள்ளிகளை உங்களுடன் சேர்க்க வேண்டுமா? சரி, சேர்த்து விடுவோம். இப்ப என்ன வந்தது? வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இரண்டு பதத்தையும் தந்து விட்டீர்கள், இரண்டுக்கும் நீங்கள் புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றீர்கள், பாடலும் தந்து விட்டீர்கள். சென்று ஒரு ஓய்வெடுத்து வரலாம் தானே? ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கூறுங்கள், குறிப்புகள் இருந்தால் கூறுங்கள். எப்படி இருந்தது நேற்றைய தினம் உங்களை எதிர்பார்த்தோம். இந்த பாட்டு சவாரிக்கு வருவது குறைவா இருக்கு, என்ன காரணம்? உங்களுக்கு நேரம் பெறுவதில்லை, சென்று விட்டார். இது முறையில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணியில வந்துவிட்டால் மகள் சாந்தி. வணக்கம் சாந்தி.
3: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா. நலமாக இருக்கிறோம் மகளே. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? இப்படி மழை நன்றாக பொழியும் பொழுது அழகையும் ராசாவும் என்ன செய்வார்கள்? மூடி குறாவி கொண்டு தூங்குவார்கள். என்ன நான்கு காலையும் அப்படியே வளைந்து தலையை பயந்துட்டாங்களா? நான் இடி முழக்கம் பெறும் இல்லவா,
3: இழந்தறியாய்விட்டார்.
0: அவருக்கு நீங்கள் எல்லாம் உங்களை எல்லாம் கவனிக்க மாட்டார் தெரியுமா. அவர் இப்ப வாலிபன் அல்லவா, கூத்துதான். வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது நல்ல மழை கண்டு வந்திருக்கிறீர்கள், குளிர்மையோடு வந்திருக்கு. இங்கே ஏழாவது எண், 12வது எண், பதினான்கு பதினைந்து பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது பெட்டிகள் அத்தனையும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. எந்த எண் பெட்டியை நீங்கள் திறந்து பார்க்க போகின்றீர்கள்?
1: பன்னிரெண்டு.
0: இந்த பன்னிரெண்டாவது எண் பெட்டியை கொடுங்கள் சாந்தியினுடைய பெயரிலே. தந்து விட்டார்கள், நான் கொண்டு வந்து வைத்து விட்டேன். நீங்கள் ஒரு தடவை மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். எழுத்துக்கள் கொண்ட பதம் இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். நான்கா? இது அப்படி நான் சேர்த்து கொள்ள மாட்டேன் உங்களை. நீ கண்டுட்டீர்கள் போல் இருக்கின்றது. பார்த்து விட்டீர்களா? சரியான பதம் வந்து சரியான தொகை நான்கு எழுத்துக்களே தான் இருக்கிறது மகளே. தகவல்களை தருகின்றேன், கவனமாக கேளுங்கள். இந்த விவசாயிகள் எல்லாம் வயலிலே நெல் விதைப்பார்கள். அது முளைத்து வளர்ந்து உயர்ந்து கதிர் விட்டு முற்றி பழுத்து ஆயத்தமாக இருக்கும். எதற்கு? அப்பொழுது உபயோக அந்த செயலுக்கு சொல்லுகின்ற பதம்
1: அறுவடை.
0: வாழ்த்துக்கள், சரியாக சொல்லிவிட்டார். கெட்டிக்காரி என்ற பெயரையும் பெற்று ரெண்டு புள்ளிகளையும் தன்னோடு இணைத்து கொண்ட சாந்தி, அடுத்து எந்த பெட்டி வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள்? ஏழு. ஏழு ஏழு இருக்கின்றது. ஏழு எண் கொண்ட பெட்டியை சாந்தியின் பெயரில் பதிவு செய்து கொண்டு வந்து வைத்து விட்டேன். இங்கே இன்று எத்தனை எழுத்துக்களை கொண்டு அந்த பதம் பெறும்? மந்திரத்தை கூறினால் தான் பெட்டி திறக்கப்படும். கூறுங்கள் மந்திரத்தை. கொஞ்சம் அமைதியாகத்தான் சொல்லுகிறீர்கள் என்றாலும் அது திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
1: ஐந்து.
0: ஐந்து. ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம் என்று கூறியது பிழைத்து விட்டது. மூன்று எழுத்திலே தான் இருக்கின்றது. கொடுக்கவா விடுக்கவா? ஐந்து எழுத்துக்களை கொண்ட அது ஒரு ஊகம் தானே மகளே. அந்த பெட்டிக்குள்ளே ஐந்து எழுத்துக்கள் அல்ல, மூன்று எழுத்துக்களில் காணப்படுவது மலையை குறிக்கும் ஒரு பதம். மலைக்கு பல சொற்கள் உண்டு. அதிலே இரண்டு எழுத்து, மூன்று எழுத்து, நான்கு எழுத்து, ஐந்து எழுத்துலாம் மலை இருக்கின்றது. அதிலே மலை என்றதை குறிக்கும் ஒரு பதம் மூன்று எழுத்துல இருக்கின்றது. எதுவாக இருக்கும்?
1: குன்று.
0: அந்த குன்றும் மூன்று எழுத்து தான். கெட்டிக்காரர் அதே கூனாம்பில் வருகிற இன்னும் ஒரு பதமும் இருக்கின்றது. கூனா முதலும் கடைசியிலே வந்து ஓடு என்ற சொல்லிலே வரும் கடைசி எழுத்தும் சேரும். நடுவில் ஒரு எழுத்தை போட வேண்டும். வருத்தமாக இருக்கின்றது. அப்ப சேர்த்து பாருங்கள் நான் கூறிய தகவல்களை வச்சு. மூன்று எழுத்தும் கூறிவிட்டேன். கண்டபடி கண்டபடி. முதல் எழுத்து எனக்கு வருத்தமாக அருஞ்சொல்லுத்தான் குவாடு என்று கூறப்படும். இலக்கியங்களே கவிஞர்களின் கருத்துக்களே எல்லாம் பல இடங்களிலே வருகின்றது. குவாடு என்றும் மலையை கூற நீங்கள் முதல் மூன்று எழுத்திலே குன்று கூறிவிட்டீர்கள், கெட்டிக்காரை கண்டுபிடித்து விட்டீர்கள். குவாடு குவலயம் என்பது எங்களுடைய பூமி. இந்த பூமி அதே குவலயத்தில் குவடு என்று கவிதைகள் எல்லாம் இருக்கின்றன. நல்லது. குவடு என்ற பதத்தை கண்டுபிடித்து விட்டீர்கள். கெட்டிக்காரி என்ற பெயரையும் கேட்டு ரெண்டு புள்ளிகளையும் பெற்ற உங்களுக்கு இரண்டு பெட்டிகளுக்கும் புள்ளிகளை பெற்று விட்டீர்கள் அல்லவா? அதனால் நீங்கள் சோதனையிலிருந்து போட்டியிலிருந்து சற்று ஓய்வெடுக்க வேண்டிய நிலை. என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும் உங்களுக்கு விருப்பமான பாடல்?
1: இல்லாதஸ்வரம் போல் இருந்த அந்த பாட்டு.
0: என்னம்மா?
1: நாதஸ்வரம் போல்
0: இருந்த. ஓ நாதஸ்வரம் போல் இருந்த. ஓ நாதஸ்வரம் போல் நீ நாதஸ்வரம் போல வந்த, அப்படித்தானே? நாதஸ்வரம் போல வந்து இந்த பாடல் உங்களுக்கு இந்த பாடலே ஒளிபரப்பப்படும். ஆனால் இப்பொழுது ஓய்வு தான் கொடுக்கப்படுகின்றது, நீங்கள் மீண்டும் பெறலாம், இணையலாம். நன்றி மகளே, வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி நன்றி நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவில் நேரம் சரியாக நண்பகல் தாண்டி 1:03 நிமிடத்தை காட்டுகின்றது. ஆனால் வெளியே பார்த்தால் நண்பகலா முற்பகலா என்று தெரியாத வகையில் வெளிச்சம் இருக்கின்றதே தவிர வெயிலை காணவில்லை. உங்களுக்கு 10:33 நிமிடம் என்று ஈழமணி திருநாடும் தென்னகத்திலும் காட்டும் வேளையில் கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடல் தொடர்ந்து பொக்கிஷத்திலே எங்களை இணைக்கின்றது. இங்கே 14, 15, 17, 18, 19, 20 ஆகிய 4-6 பெட்டிகள் இன்னும் இருக்கின்றன. ஓடி வந்து நீங்கள் தொடருங்கள். வந்துவிட்டால் ரேவதி மீண்டும் புள்ளிகளை கூட்டிக் கொண்டு செல்வதற்காக கட்டிக்காரி. வணக்கம் ரேவதி, வணக்கம். வணக்கம் ரேவதி, இணைத்து விட்டேன்.
2: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே, வணக்கம். சரி, நாங்கள் வந்துவிட்டோம், அடுத்தவரும் ஓடி வருகின்றார். எந்த குறுங்கள் ஏதோ கூற வந்தீர்கள், குறுங்கள்
2: அப்பா. நீங்க எதை பத்தியாவது சொல்ல வரீங்கன்னு போது நான் அணைச்சுட்டே நினைச்சேன், அது பாட்டுக்கு ஏதோ இருந்துச்சு அப்பா.
0: என்ன
2: பண்ணே தெரியலப்பா.
0: குறுங்கள் என்ன
2: ஏதாவது தவறுதெல்லாம் அமுக்கல இல்லப்பா.
0: எனக்கு புரியவில்லை நீங்கள் கூறுவது. என்ன மகளே கூறுகிறீர்கள்
2: அப்பா? உங்கள்கிட்ட பேசும்போது நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் நினைச்சேன், ஆனா அதுக்கப்புறம் ஏதோ சத்தம் கேட்டதாப்பா என்னோட போன்ல இருந்து உங்களுக்கு.
0: இல்லை இல்லை, நீங்கள் அங்க யாருடன் தனிப்பட்ட முறையில ரகசியமாக பேசிய ஒன்றும் எனக்கு
2: கேட்கவில்லை.
0: அசம்பாவிதம் ஏற்பட்டு உங்களை பற்றி குற்றம் குறை எண்ண வைக்கவில்லை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, எல்லாம் திருத்தமாக இருக்கின்றது. இப்பொழுது 14, 15, 17, 18, 19, 20 எந்த எண் பெட்டி வேண்டும் உங்களுக்கு? 14. 14 பெட்டியை கொண்டு வந்து ரேவதியின் பெயரில் தருவதற்கு இப்பொழுது தந்து விட்டேன். நீங்கள் தர வேண்டும் மந்திரத்தை. ஓ, திறந்து விட்டது படார் என்று. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
2: 4.
0: 1 குறைத்து 3 தந்தால் எப்படி இருக்கும்?
2: சிறப்பு.
0: அது 3 எழுத்து கொடுக்கணும். அந்த பதம் நன்றாக இருக்கணும். இது மழை வெயில் போன்ற வேளைகளிலே நாங்கள் உபயோகிக்கும் ஒரு பொருள். மழை வெயில் இரண்டு வேளைகளிலும் உபயோகிப்போம். 3 எழுத்துக்களை கொண்டது. ஆமா, அவ்வளவுதான் தகவல். மழைக்கும் மழை நேரத்திலும் மழை காலத்திலும் வெயில் காலத்திலும் நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்புக்காக உபயோகிக்கப்படுகின்ற ஒரு பொருள். 3 எழுத்தை கொண்டது.
2: பாதுகாப்புக்காக
0: எங்களுக்கு
2: உடலுக்கு
0: வெயிலுக்கும் மழைக்கும்

அது மழை நேரத்தில் பாவிக்க மாட்டோமே விசிறி, மழை நேரத்தில் விசிறி பாவிக்க மாட்டோமே. அதிகமாக நாங்கள் பாய்வதா என்னுடைய தலைமுடி கொட்டி போய் விட்டது என்றதுக்கு ஒரு காரணமாக கூறியிருந்தேன் முதல்ல சரவணனோட பேசும் பொழுது. அதுதான் நல்லா தொப்பி போடுறோம். ஓகே, வாழ்த்துக்கலாமா? அது சரி, இந்த பெட்டிக்கு நீங்கள் மந்திரம் கூறினீர்களா? தொப்பி என்ற சரியான பதம் மழை காலத்திலும் வெயில் காலத்திலும் நாங்கள் அதை உபயோகிக்கின்றோம். கண்டுபிடித்து இரண்டு புள்ளிகளை இறைவதி தன்னுடன் நினைத்து கொண்டார். வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டு இப்பொழுது அவர் அடுத்த பெட்டியை திறக்கப் போகின்றார். 15 தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மந்திரத்தை கூறுங்கள் இறைவதி. சரியாக கூறியபடியால் அதுக்கு புள்ளி தர முடியாது. நீங்கள் பதத்தை கண்டுபிடித்தால் தான் புள்ளி தரப்படும். சரி, இப்பொழுது உங்கள் நாட்டிலே மிகவும் பிரபல்யமாக பரபரப்பாக பேசப்படுவது எது? தேர்தல் இல்லையா? இந்த தேர்தல், ஒவ்வொரு நாடுகளில் நடக்கின்ற தேர்தலிலும் நாங்கள் தேர்தல் வாக்குகளை அளித்து அங்கே தலைவர்களை தெரிவு செய்து அனுப்பி ஒரு ஆட்சியை அமைக்கும் பொறுப்பை கொடுக்கின்றோம். அப்படி கொடுத்துவிட்டால் அவர்கள் எப்படி என்ன செய்ய வேண்டும், மக்களுக்கு மக்கள் அவர்களிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பதை குறிக்கும் ஒரு பதம். தேர்தல் நடத்துவோம், வாக்களிப்போம், எல்லாம் எல்லாம் செய்து முடிந்துவிட்டு அவர்களை அமர்த்தியும் விட்டோம் என்று வையுங்களே, அவர்கள் எங்களுக்கு என்ன செய்ய, எங்களை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் அவர்களிடம் எதை எதிர்பார்க்க வேண்டும்? 5 எழுத்துக்களை கொண்ட பதம். என்ன அமைதியாகிவிட்டீர்கள்? சாதாரணமான விஷயம். மாற்றங்களை காண வேண்டும், இருப்பவர்கள் அப்படி இப்படி, நாங்கள் இருவருபவர்கள் இப்படி அப்படி என்றெல்லாம் பேசுகிறோம். உலகத்திலே மாற்றம் முக்கியம், அது மாறி மாறி வருவது சகசம், அது சகசம். அதிலே அவர்களிடமிருந்து நாங்கள் எதை எதிர்பார்க்கின்றோம், அவர் எதை செய்ய வேண்டும்? வாழ்த்துக்கள், சரியானவர். நன்றாக சிந்தித்து நாங்கள் நல்லாட்சி வேண்டும் என்றுதான் அவர்களை அனுப்புகிறோம். அவர்களும் வந்து நல்லாட்சி செய்ய வேண்டும். அது நடைபெறுவது நடைபெறாதது வேறு, அவர்கள் வருவது வராதது வேறு. அவர்கள் எப்படி வருகின்றார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். எதனாலே வருகின்றார்கள் என்று பெருங்கும். ஆனால் அவர் வந்து நல்ல ஆட்சி செய்யணும். யார் வந்தாலும் நல்ல ஆட்சி, ஒரு மாற்றத்தை கட்டுவது நல்லாட்சியை எதிர்பார்த்து தானே. அப்ப நாங்கள் அவர்களிடம் எதிர்பார்ப்பது நல்ல ஆட்சி, அவர்களும் நல்ல ஆட்சி புரிய வேண்டும். நல்ல ஆட்சி சிறப்பான பதம். இதுக்கு 4 புள்ளி தர வேண்டும். ஆனால் எங்கள் நியதியிலே 2 புள்ளி தான் இருக்கின்றது. அதான் 2 புள்ளியை சேர்த்துக் கொள்ளுகின்றேன் மகளுடைய பெட்டியிலே. வாழ்த்துக்கள் கூறி மீண்டும் வரும்படி அழைக்கின்றேன். சென்று ஓய்வெடுத்து வாருங்கள். சென்று வா மகளே, சென்று வா. நன்றி மகளே, நன்றி அம்மா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.

நேரம் சரியாக 1:11 என்று காட்டும் வேளையில் உங்களுக்கு 10:41 நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்னும் 4 பெட்டிகள் தான் இருக்கின்றது. யார் வருகின்றீர்கள்? இந்த 4 பெட்டிகளிலும் 16 பெட்டிகளிலும் 8 புள்ளிகளுக்கு இடம் இருக்கின்றது. யார் பெறப்போகின்றீர்கள்? ஓடி வந்து உங்கள் புள்ளிகளை பெற்று உங்கள் தொகையை பெருக்கிக் கொள்ளுங்கள். ஓடி வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 காத்து கொண்டு இருக்கின்றது உங்களுக்காக.

0: மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. மீண்டும் ரேவதி தான் வந்து விட்டார், ஓடி வந்து விட்டார் ஆசையுடன். வணக்கம், பிறகு வரகு என்று வரவேற்றுக் கொள்கிறேன். பாருங்கள், வந்து விட்டீர்கள். அதற்கிடையில விரைவாக ஓய்வெடுத்து வந்து இந்த 4 வெட்டிகள் இருக்கின்றது, 17, 18, 19, 20. மிகவும் கடுமையான வெட்டிகள், நன்றாக சிந்தித்து செயலாற்ற வேண்டும். மந்திரத்தை காரசாரமாக கூறுங்கள், கேட்போம்.
1: அப்ப கொஞ்சம் மிளகாத்தூள் வாயில போட்டு வந்துடுறேன்ப்பா.
0: என்னம்மா?
1: மிளகாத்தூள வாயில போட்டு வந்துடுறேன்.
0: காரமாக இருக்கும். ஏன் அவ்வளவு பெருசாக
1: காரசாரமா?
0: காரசாரம் அவ்வளவு பெருசாக மிளகாய்த்தூள் ஏன் போடுவா? ஒரு கடுகு எடுத்து கடிச்சு கொண்டு பாருங்களேன். சரி, கடுகு சிறு சென்றாலும் காரம் பெருசல்லவா? வாருங்கள், கொண்டு வாருங்க. சரி, 17, 18, 19, 20 எது வேண்டும்? கீழே இருந்து மேலா மேல 17. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 17வது பெட்டியை கொண்டு வந்து என்னம்மா? காரசாரமாக காரமும் சாரமும் சரி பார்ப்போம். மந்திரத்தை காரசாரமாக மந்திரத்தை சொல்லுங்கள்.
1: அண்டகா கசும் அபுகா கசும்
0: திறந்து விட்டது. காரமாக திறந்து விட்டது, சாரமாக அங்கே எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் என்று எண்ணுகிறீர்கள்? ஒரு 2 சேர்த்து 6 தந்தால் என்ன கொஞ்சம் சாரமாக?
1: சரி,
0: வேணாம்னு சொன்னால் புள்ளி இல்லை, வேணுமென்றால் புள்ளி உண்டு. வேணாமென்று நீங்கள் போனால் புள்ளி இல்லை, வேண்டுமென்றால் சொல்லுவீர்கள் புள்ளி உண்டு. சரி, கருத்து நான் தரும் தகவலுக்கு இது வந்து, நாங்கள் ஒருவரை கண்டவுடன் செய்யும் ஒரு தொழில். ஆலயத்துக்கு சென்றாலும், ஒரு எங்களை விட மூத்தவர்கள் பெரியவர்கள் அறிஞர்களை கண்டாலும் நாங்கள் செய்யும் ஒரு தொழில். எத்தனை எழுத்துக்கள் எண்ணுகிறீர்கள்? 6 எழுத்துக்களை கொண்டு, 6 இங்கே அந்த 6 எழுத்துக்களை கொண்டு வந்து எதுவாக இருக்கும்?
1: நமஸ்காரம்.
0: நாமஸ்காரம். அடி, 6 எழுத்து அதுக்குள்ள, ஆனா அதுக்குள்ள வந்து விட்டதே. உஸ், அது எங்களோட தமிழ். நமஸ்காரம் சரியா சொன்னா நமஸ்காரம். அது எங்கள் மொழி, தமிழ் மொழி இல்லை. சரி, தமிழ், தமிழ் மொழி, தமிழ் மொழி.
1: சரி, என்ன சொல்லுவோம்? ஒத்திருக்கொத்திர
0: என்னம்மா?
1: ஒத்திருக்கொத்திர போகும்போது, ஆலயத்துக்குள்ள போகும்போது
0: நீங்கள் ஒருவரை கண்டுவிட்டால் சொல்லுவீர்கள், என்னை கண்டால் சொல்லுவீர்கள், அங்க செய்வீர்கள், அடுத்தது ஆலயத்துக்கு சென்றால் செய்வீர்கள். செயல் கும்பிடுதல். அடி, ஆரழுத்து தான் கும்பிடுதல். அதுக்கு இன்னும் ஒரு பதம் இருக்கம்மா, அதுதான் இங்கே தந்திருக்கின்றார்கள்.
1: அப்போ இல்லையாப்பா,
0: வேறு பதம் உண்டு.
1: ஓ,
0: கும்பிடுதலும் ஆறு பதம் தான். நமஸ்காரம் இன்னொரு பதம் இருக்கிறது.
1: இது வருது, 8 எழுத்து வருது.
0: 2 தடவை முயற்சித்து விட்டீர்களே. சரி, இன்னொரு சந்தர்ப்பம், இன்னொரு சந்தர்ப்பம் தருது. எங்கே கண்டுபிடிங்கள்.
1: அப்பா தாருங்கள்,
0: நீங்கள்தான் கண்டுபிடிக்க வேண்டும். 2 தரம் கூறுங்கள், பொருந்தவில்லை. ஒரு இன்னொரு சந்தர்ப்பம் தருகிறேன், குறிப்பாருங்கள் எதுவாக இருக்கும். முயற்சித்து கண்டுபிடிக்க வேண்டும். நமஸ்காரம் சொன்னீங்கள், கும்பிடுதல் சொன்னீங்கள், இது சொல்ல முடியாதா? மிகவும் சுலபமானது. இல் என்ற எழுத்தில் தான் முடியும். முடியும் கும்பிடுதல் என்று கூறினீர்கள் அல்லவா, அதே போன்று இல் என்ற எழுத்திலே முடியும். அம்மா, தாமதம் சென்று வா மகளே, சென்று வாருங்கள். சரி, அடுத்து யார் வரப்போகின்றீர்கள்? ஓடிவாருங்கள். ஷியாமலா, நீங்கள் அழைத்தது போல் இருந்தது, மீண்டும் அழைக்க வேண்டும். இன்னும் சில நிமிட நேரங்கள் இருக்கின்றது முடிவுக்கு கொண்டு வருவதற்கு. பெற வேண்டும். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. சாந்தி, நீங்களும் அழைத்தது போல் இருந்தது. அழைக்க வேண்டும், உங்களுக்கான புள்ளிகள் இங்கே காத்துக் கொண்டிருக்கிறது. ஓடி வாருங்கள். முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே இருக்கின்றோம். பொக்கிசம்.

0: சாந்தி வந்துவிட்டார். வணக்கம் சாந்தி. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: இப்பொழுது ரேவதி திறந்த பெட்டிக்குரிய தரவுகள் தந்தேன், கேட்டிருப்பீர்கள். அது என்ன பதமாக இருக்கும் என்று உங்களால் கூற முடியுமா? அதே போதாதான். ஒரு சின்ன திருப்பு கிடைத்தால் உடனே கூறி விடுவீர்கள் அல்லவா? கட்டிக்காரி அல்லவா நீங்கள். அது மட்டுமல்ல, அவர் ரெண்டு பதில் தந்தார், அதை வைத்து நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளலாம்.
1: வாழ்த்துக்கள்.
0: இது ரேவதிக்கு வர முடியாமல் வணங்குதல் தானேம்மா? வணங்குதல் கட்டிக்காரி என்ற பதத்தோடு ஒரு புள்ளி உங்களுக்கு உங்களுடைய இடத்திலே சேருகின்றது. இப்பொழுது உங்களுக்கான பெட்டி இரண்டு மூன்று பெட்டிகள் இருக்கின்றது. அதில் இரண்டு பெட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. இலக்கம் 18 19, மன்னிக்க வேண்டும், எண்கள் 18 19 20 உண்டு. எந்த பெட்டி வேண்டும்? 18ஆம் படியிலே கால வைக்க வேண்டும். அதற்கு 17 படிகளை தாண்ட வேண்டும். அப்பொழுதுதான் ஐயப்பன் அவர்கள் அருள் புரிவார். சரி, சாந்தியினுடைய பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டு மந்திரத்தை கூறுங்கள். எழுத்துக்கள் இருக்கும் இந்த பதத்துக்கள் என்று நீங்க நினைக்கின்றீர்கள்?
1: மூன்று
0: கட்டிக்காரி என்று சொல்ல முடியாமல் இருக்கே. ஏனென்றால் நீங்கள் ஆறெழுத்து பதத்தை கண்டுபிடித்தீர்கள், அதிலே ஒரு எழுத்தை கூட்டி எழுத்து தந்தாலும் கூறுவீர்கள் என்று நம்பி அந்த பெட்டியக்கே வைத்து விட்டார்கள். நீங்களும் திறந்து விட்டீர்கள் மந்திரத்தை கூறி. ஏழு எழுத்திலே இருக்கின்றது. சரியா? இதை இதுவும் படித்தான். நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது, ஆண்கள் சரி பெண்களும் தான், இருவரும் சந்திக்கும் போது செய்யும் ஒரு செயல், என்ன செயல் அது? மகிழ்வாக சந்திப்பார்கள் ஒருவருக்கு ஒருவர். அடுத்து வெற்றி பெற்றவர்களை எல்லோரும் சென்று ஒரு விடயம் செய்வார்கள், அது எது? ஒருவருக்கு உற்சாகம் அடைக்க வேண்டும் என கவலைப்படாதே சென்று வா மச்சான் எல்லாம் சொல்லி செய்வார்கள், அது என்ன? ஏழு எழுத்துக்களை கொண்டது. உடல்களால் செய்யும் ஒரு விடயம்.
1: கட்டி அணைத்தல்.
0: கட்டி அணைத்தல். கட்டி அணை எட்டெழுத்தா கிடக்கு மகளே?
1: கட்டி
0: அணைப்பு. அது செயலுக்கு பூ வராது தானே அம்மா? இப்ப கட்டி அணைத்தல், எல்லாரையும் கட்டி அணைக்கலாமா? அங்கேயும் ஒரு படியும் இருக்கு, அதனால் அது பொருந்தவில்லை. வேற வேறு என்ன செய்யலாம்?
1: கை கொடுத்தல்.
0: வாழ்த்துக்கள். கை குலுக்குதல், கை கொடுத்தல் என்று கூறலாம். கை குலுக்குதல், கொடுத்தலை விட கை குலுக்குதல். கையை குலுக்குறது, கையை கொடுத்து. இந்த தலைவர்கள் மார்கெல்லாம் சந்திக்கும் போது 5 நிமிஷத்துக்கு ஆட்டிக்கொண்டே இருப்பார்கள். கவனிக்கிறீங்களா? கையையும் கையையும் குளித்தா விட மாட்டாங்க, ஆட்டிக்கொண்டே இருப்பாங்க. குளிக்கொண்டே இருப்பாங்க. நாங்கள் கொடுக்கவே 2-3 பேரும் குளிக்க போட்டு விட்டுருவோம். அவங்க வந்தாங்கன்னா தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், இந்த பெருநாட்டில் இந்த ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அப்படியே குளிக்க கொண்டு, அதுக்கு கேமரா காட்டுவாங்க எங்களுக்கு. குளிக்கொண்டே இருப்பார்கள். கை குலுக்குதல் சிறப்பான பதம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கு மேலும் 2 புள்ளிகளை சேர்த்துக் கொள்கிறேன். இன்னொரு பெட்டிக்கு
1: ஆளாகிறீர்கள்.
0: சாந்தி 19 தாருங்கள். கொண்டு வந்து வைத்து விட்டு மந்திரத்தை கூறுங்கள். ஒரு அலிப்பு சலிப்பு கூறுவது போல தான் உஷாரை காணவில்லை. சரி பார்ப்போம். உற்சாகமாக மந்திரம் கூற வேண்டும். சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்? கட்டிக்காரனையும் விட்டு பார்க்கிறீர்கள், பூந்து பார்க்கிறீர்கள் போட என்னுடைய எழுத்துக்களை. நான்கு எழுத்திலே தான் இருக்கின்றது. அவ்வளவு ஊகிப்பு. வாழ்த்துக்கள். இந்த எழுத்துக்களை கொண்ட பதம் மகளே இந்த தண்டனைகளிலே ஒன்றாக வருகின்றது. சில பேருக்கு சன்ன தண்டனை சிறை கொடுப்பார்கள், சிறைச்சாலையிலே எத்தனை வருடங்கள் இருக்க வேண்டும் என்று. சில தண்டனைகள் அபராதமாக பணம் விதிப்பார்கள், சில தண்டனைகள் அபராதமாக அது சில வேலைகளை பணிகளை செய்ய சொல்லி அனுப்புவார்கள் சிரமதானங்களை. சில தண்டனைகளாக தூக்கு தண்டனை கொடுப்பார்கள். சில பேருக்கு பாலியர்கள் என்றால் அது வந்து வயது குறைந்தவர்களுக்கு சிறை அல்லது அப்படியான தண்டனை கொடுக்காமல் இன்னும் ஒரு தண்டனை கொடுப்பார்கள். அது வந்து அநேகமாக மேலை நாடுகளிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது, உங்களுக்கு தெரியும். நான்கு எழுத்திலே இருக்கின்றது அது. அது அன்றும் இருக்கின்றது, இன்றும் இருக்கின்றது. அது அரசர் காலங்களிலேயும் இருந்தது. அது நான்கு எழுத்துக்களை கொண்டது. எதுவாக இருக்கும் சிறார்களுக்கு கொடுப்பார்கள் அதிகமாக. அவர்களை சிறை கொடுக்காமல் நீண்ட காலத்துக்கு தண்டனை அப்படி இல்லாமல் இப்படி கொடுப்பார்கள். ஆனால் தாங்க முடியாது, காலம் முழுவதும் நினைக்கக்கூடியதாக இருக்கும் அது. வாழ்த்துக்கள். சரியான வளம். கெட்டிக்காரி, கெட்டிக்காரி, கசை அடி. அந்த கசை என்றதுக்கு என்ன வருவோம்னா, காலம் முழு ஆயுள் முழுவதும் நினைக்கக்கூடியதாக இருக்கும். பொல்லாத ஒரு தண்டனை அந்த தண்டனை, கசை அடி என்பது. சரியான பதத்தை கூறி புள்ளிகள் இரண்டை மேலும் பெற்றுக்கொண்டு ஓய்வு பெற வேண்டிய நிலையில் இருக்கின்றீர்கள். இன்னும் ஒரே ஒரு பெட்டியாருக்கு சென்று யார் மீண்டும் வருகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும், சென்று வாருங்கள். சிறப்பான பதிலை கண்டுபிடித்தீர்கள் சாந்தி. வாழ்த்துக்கள். கெட்டிக்காரி, கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள்.

ஓடி வந்து விட்டார் ரேவதி அவர்கள். இறுதிப்பட்டிக்காக 20வது எண் பட்டி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இப்ப உடனடியாக நான் கொண்டு வந்து வைத்துவிட்டு நீங்கள் மந்திரத்தை கூறுங்கள். எழுத்துக்களை கொண்டிருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். இல்லை இல்லை, அது அவ்வளவு தூரம் பெரிதாக இல்லை, சிறிதாக மூன்று எழுத்துக்கள். சரி என்று கூறியபடியால் தரவை தருகின்றேன். இது ஒரு ஆணின் பெயர், மிகவும் பிரபல்யமான பெயர், மகாபாரதத்திலே வருகின்றார் இவர். மூன்று எழுத்தை கொண்டவர், கௌரவர் குழுவுக்கு பேருதவியாக அவர்களை நடை போட செய்தவர், நடமாட செய்தவர், பாரதத்தை நடத்தி செல்வதற்கு. மூன்று எழுத்தை கொண்டவர், உடனே வந்து இந்த துரோணர் அவர் வேறு எல்லாம் இருந்தாங்கள், பீஷ்மர் எல்லாம் இருந்தாலும் உடனே சகுனியை கொண்டு வந்தார். கெட்டி காரை, சரியான பதில், சரியான பதில். மீண்டும் இரண்டு புள்ளிகள் உங்களுக்கு சேருகின்றது மகளே. வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு இப்பொழுது போட்டியை நிறைவுக்கு கொண்டு வர செய்தமைக்கு நன்றியையும் கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். ஏதாவது கூறுதண்டா கூறுங்கள். இல்லாவிட்டால் முடிவிலே முடிவில் பாருங்கள். அதை விட்டு ஒரு புள்ளியை இழந்து விட்டீர்களோ. அடாடா, சரி அதுல என்ன வந்தது? இருப்பினும் சோடை போகவில்லை, பரவாயில்லை, பார்ப்போம் வந்து இறுதியிலே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து. முடிவுரை முடிந்தால் நீங்கள் வந்து முடிவுரை தரலாம். நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி நன்றி. மொழியால் தமிழ் வானொலியின் பொக்கிஷம் இது நிறைவேறிவிட்டது. நாங்கள் இன்று கண்டுபிடித்த பதங்களை நாங்கள் ஒரு தடவை சீர்தூக்கி பார்ப்பதற்கு முதல் பாடல் வரிசையை ஒரு தடவை எட்டி பார்ப்போம். இங்கே எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள் அழகாக படம் வரைந்து வரவேற்று நிகழ்ச்சியை ஆரம்பித்து கை விசேஷமாக வந்து ரெண்டு பெட்டிகளை திறந்து புள்ளிகளையும் பெற்று சென்றவர் ஒரு பாடலை விட்டு சென்றார். அங்காடி என்றவுடன் முத்து பவளம் முக்கனி சர்க்கரை என்ற பாடலை தந்துவிட்டு சென்றார். இதுவோ அந்த பாடல்.

இனிமையான ஒரு பாடல், இந்த பொருட்களை நாங்கள் மூடி வைக்கக்கூடாது என்று கூறப்படுகிறது. ஆனால் மூடி வைக்காது விட்டாலும் ஆபத்து இருக்கின்றதுதான், மூடி வைக்காமல் பார்த்தால் தான் அழகும் சுவையும் தெரியும் தான். இருப்பினும் சிறந்த பாடலை தந்துவிட்டு சென்ற ஜெகபிரசாதிக் அவர்களே, உங்களோடு இணைந்து நாங்கள் கேட்ட பாடலை மகிழ்ந்த வேளையிலே செவந்தி பூவை பற்றி பேசிவிட்டு சின்னக்கா என்றை அழைத்து வந்த அந்த இடை என்ற பதத்துக்கு அவர் சரியான பாடலையும் தந்திருக்கின்றார். அன்பு சரவணன், யாம் இருக்க பயமேன், இதோ உங்கள் பாடலையும் ஒரு தடவை கேட்போம். அந்த பாடல் வருகின்றது 16 வயதில்.

சின்னக்காவும் சின்னையாவும் சொல்லி சென்ற செய்தி செவ்வந்தி பூ முடிச்சுதான் சொல்லியிருப்பது போன்ற அழகான பாடல், இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். சரவணா, நீங்கள் கேட்ட பாடலாக மொன்றியல் தமிழ் வானொலியின் காரைக்கிழமைகளிலே ஒளிபரப்பாகும் கதம்பத்தில் வரும் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்விலே நாங்கள் இன்று மொத்தம் 20 பதங்களை வளமை போல கண்டுபிடித்தோம். அதற்கு இடை கொடுத்திருந்தார்கள் ஜெகபர் ஷாதிக், சரவணன், ஷியாமலா, ரேவதி, சாந்தி இவர்கள். அந்த வகையிலே நாங்கள் கண்டுபிடித்த 20 பதங்களையும் ஒரு தடவை மீட்டி பார்ப்போம். தோழி, அலங்காரம், அங்காடி, எள், கோபுரம், தாதியர், குவடு, இடை, பூலோகம், எழில், மரகதம், மன்னிக்க வேண்டும், மகரம், அறுவடை, அபலை, தொப்பி, நல்ல ஆட்சி, வகுடு, வணங்குதல், கைகுலுக்குதல், கசையடி, சகுனி ஆகிய 20 பதங்களை இன்று நாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றோம். இந்த 20 பதங்களும் எங்களிலே உலாவி வரும் பதங்கள். இதிலே சிலவை மறைந்து போனாலும் மீண்டும் அதை மீட்டிக்கொண்டோம், மற்றவர்களுக்கும் தெரிந்து வைத்தோம். இது தமிழ் பணி என்று எண்ணிக்கொண்டு உங்கள் 5 பேரும் வந்து இணைந்து மகிழ்வித்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு இப்பொழுது ஒரு பாடலை கேட்டு மகிழ்வோம். அன்பு ஷியாமலா, நீங்கள் தந்த பாடல், உங்களுடைய புள்ளிகள் இங்கே ஆயத்தமாக இருக்கின்றது. பாடல் முடிவில் கூற வருவேன். இதோ உங்கள் பாடலையும் கேட்டு விடுவோம். இனிமையான ஒரு பாடல். இந்த பாடல் சித்ராங்கி திரைப்படத்தில் வேதா அவர்களுடைய இசையிலே, வாலியவர்களின் வரியிலே, அன்னை சுசீலாமாவின் ஒலியிலே வருகின்றது. கேட்போமா?

சிறப்பான ஒரு பாடல் உள்ள குமரர்களை எடுத்துக்காட்டும் பாடலாக கேட்ட வேளையிலே நாங்கள் மகிழ்ந்தோம் என்று கூறிக்கொண்டு அன்பு மகளிர் ஷியாமலா உங்கள் பாடலை கேட்ட பின்பு புள்ளிகள் தருகின்றேன் என்று கூறி இன்று வந்து ஐவரம் சிறப்பாக விளையாடி 20 பெட்டிகளையும் திறந்து 20 பதங்களையும் கண்டு உலகறிய செய்தீர்கள். நன்றி உங்களுக்கு. அந்த வகையில் அந்த புள்ளிகளை பார்ப்போம். குறைந்த நேரத்தில் ஒவ்வொரு தடவை வந்தாலும் பூக்களை பதங்களை சரியாக சொல்லி புள்ளிகளை பெற்றுக்கொண்டார்கள். தங்களுக்கு உரிய புள்ளிகளை அன்பு சரவணன் ஜெகபர் சாதிக் இருவரும் தலா 4-4 புள்ளிகளையும் பெற்றுக்கொண்டார்கள். ஒரு தடவை வந்து பெற்றுக்கொண்ட புள்ளிகள். அடுத்து ஷியாமலா அழகாக விளையாடி கொண்டிருந்தவர். பின்பு அவருக்கு இணைப்பு கிடைக்கவில்லை. மொத்தம் 8 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். இறுதியிலே வந்து ஒரு புள்ளியை கூட்டி 9 புள்ளியை சாந்தி நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். மொத்தமாக வளமை போல இன்றும் ரேவதி அவர்கள் 14 புள்ளிகளை பெற்று தன்னுடைய வெற்றியை நிலைநிறுத்தி கொண்டார். அதிகமாக 14 புள்ளிகளை பெற்றவர், 9 புள்ளிகளை பெற்றவர், 8 புள்ளிகளை பெற்றவர்கள், 4 புள்ளிகளை பெற்றவர்கள் என்றாலும் மொத்தமாக 20 பெட்டிகளையும் திறந்து பதங்களை வெளிப்படுத்தி விட்டீர்கள். அவற்றுக்கு நீங்கள் ஐவரும் உறுதுணையாக இருந்திருக்கின்றீர்கள். என்னோடு மிகவும் சிறப்பாக விளையாடி இந்த புள்ளிகள் அது இதைவிட கூட புள்ளிகள் ஒவ்வொருத்தரும் பெறக்கூடும் என்று உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை ஒட்டித்தான் இந்த புள்ளிகள் வந்து. யாரும் சளைத்தவர்கள் அல்ல, கெட்டிக்காரர்கள் தான். நல்ல நல்ல புள்ளிகளை, நல்ல நல்ல பதங்களை இன்று இடக்கு முடக்கான பதங்களை கொண்டு வந்து காரசார பதங்களை கொண்டு வந்தாலும் காரத்தோடும் சாரத்தோடும் கூறிவிட்டீர்கள். வாழ்த்துக்களை உங்களுக்கு உரிய மகிழ்வோடு சிறப்பாக எல்லோரும் இணைந்து சிறப்பித்த இந்த நிகழ்ச்சியை இங்கே பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அடுத்து வரும் பாடலையும் கேட்டு மகிழ்வோம். அன்பு மகள் செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு என்று ரேவதி அவர்கள் கேட்ட வேளையிலே அது மெல்ல பேசுங்கள் திரைப்படத்திலிருந்து அன்பு மகள் ஷியாமலா உடனே குறித்து அனுப்பிவிட்டார். வாழ்த்துக்கள் மக்கள் உங்களுக்கு. எவ்வளவு தூரம் எங்கள் நிகழ்ச்சியிலே ஒன்றி இருக்கின்றீர்கள் ஒன்றி நன்றாக கவனிக்கின்றீர்கள் என்பது தெரிகின்றது. எங்கே இப்பொழுது அந்த பாடல் செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு என்ற பாடலை ரேவதி உங்களோடு நாங்கள் முனைகின்றோம், கேட்டு மகிழ்வோம். மெல்ல பேசுங்கள் திரைப்படத்தில் இருந்து

இனிமையான அந்த பாடல் மெல்ல பேசுங்கள் திரைப்படத்தில் பாடிய பாடலாக இசைஞானின் இசையை கேட்டு ரசித்தோம். ரேவதி உங்களோடு நாங்களும். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்தில் வாரம் ஒரு நாள் மலரும் காரிக்கிழமைகளிலே பொக்கிஷம், பொக்கிஷத்தில் பொக்கிஷமாக புதைந்து கிடந்த பல அற்புதமான பதங்களை கண்டுபிடித்து எல்லோருடன் பகிர்ந்து கொண்டு சென்ற வேளையில் இறுதி நேரத்தில் வந்தாலும் சிறப்பாக விளையாடி புள்ளிகளை பெற்றுக்கொண்ட அன்பு மகள் சாந்தி, நீங்கள் கேட்ட பாடல் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து, இதோ அந்த பாடலையும் கேட்டுவிடுவோம்.

0: பாடல் ஏஆர் ரகுமான் அவர்களுடைய இசையிலே ஒலித்த பாடலை இறுதி பாடலாக கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளை. இந்த பாடல் முடிவிலே கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளோடு அன்பு உரையவது நீங்கள் ஒரு தடவை வந்து உங்களுடைய முடிவுரையை தரலாம் என்று எண்ணுகின்றேன். இன்று 40 புள்ளிகளோடு வந்த பொக்கிஷம் 39 புள்ளிகளோடு வெற்றி பெற்றிருக்கின்றன, முழுமை பெற்றிருக்கின்றன. கடந்த வாரம் வந்தவர்கள் 40 புள்ளிகளையும் சரிபெற பெற்ற வகையில் இந்த வாரம் 39 புள்ளிகள் தான் எல்லோருக்குமாக இணைந்து கிடைத்திருக்கின்றது என்பதை குறிப்பாக கூறிக்கொண்டு வந்து இணைந்து சிறப்பித்த ஜெகபிரசாதிக், சரவணன், சியாமலா, ரேவதி, சாந்தி இவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் மீண்டும். எங்கே அடுத்த பாடலை தருவலாம் என்று எண்ணினால் இவ்வளவுதான் பாடல். நீங்கள் இந்த பாடலை தந்தவுடன் நேரத்தை நீடித்து கொடுத்திருந்த வேளையிலே நாங்கள் அதை முடித்துக்கொண்டு இறுதிக்கட்டத்தில் வந்து 4 பெட்டிகள் இருந்தபடியால் நாங்கள் நேரத்தை நீடிக்க வேண்டி இருந்தது. இல்லை என்றால் சரியான நேரத்துக்கு முடித்திருக்கலாம். இருப்பினும் உங்கள் இணைப்பு கேட்டுக்கொண்டிருந்து இங்கே உலகளாக இருக்கும் உறவுகள் இந்த நிகழ்ச்சியை தவறப்பட வேண்டாம், இது எங்கள் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒரு நிகழ்வு ஐயா என்று எழுதியிருக்கின்றார்கள். ஆதலால் அவர்களுடைய விடயத்தை நாங்கள் கிரகித்து நான் செவி மடுத்து இதை நாங்கள் விடமாட்டோம், தொடர்ந்து தருவோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது ரேவதி வந்துவிட்டார், ரேவதியை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் ரேவதி. வணக்கம். காரசாரமாக ஓடி வந்திருக்கின்றீர்கள், வாருங்கள்.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் வணக்கம். அங்கே உங்கள் காரசாரமான முடிவை கேட்க ஆவலாக இருக்கின்றோம், வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
1: வந்துவிட்டேனப்பா. இன்று பொக்கிஷம் நிகழ்ச்சியை இன்றைய பொக்கிஷம் நிகழ்ச்சி இந்த மே மாதம் முதல் வாரத்தில் அமைந்த 6ஆம் தேதி முதல் வாரத்தில் அமைந்த பொக்கிஷம் நிகழ்ச்சி அருமையாக தொடங்கப்பட்டு அருமையாக ஆரம்பிக்கப்பட்டு எப்பொழுதும் போல என்னுடைய அப்பாவால் உருவாக்கப்பட்டு இதை 20 வார்த்தைகளை எங்களுக்கு 20 பொக்கிஷம் பெட்டிகளை உருவாக்கி தந்துள்ளார். இதில் முதலில் நம்மளுடைய நாகப்பட்டினம் சகோதரர் ஜெகபிரசாதி அவர் வந்து முதலில் இதை பெட்டியை திறந்து வைத்தார். பின்னாடியே வந்து நம்ம யாம் இருக்க பயம் என் சரவணன் வந்து திறந்து வைத்தார். அதற்கு பின்னால் சகோதரி நம்ம சாமலா சகோதரியும் நான் அப்புறம் பிறகு ரேவதியும் பிறகு நம்ம சாந்தியும் அருமையாக விளையாடி எல்லோரும் அமக்கலமாக வந்ததற்கு எதுவும் பழுது இல்லாம அழகாக கண்டுபிடித்து அவரவர்கள் பெற்றிக்கூடிய இதை தட்டி சென்றார்கள். அதுல அதை நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமா இருக்குது. எங்கோ இருக்கிற இப்போ இவர் வந்து அச்சோ இந்த வாரம் நம்ம திருபுவனம் சகோதரர் இந்த வாரம் நம்ம இதை விட்டு விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையில இருந்தாலும் இதற்காகவும் அவர் நினைத்து கொள்வார். அதாவது ஒவ்வொரு வாரமும் முதலில் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் தம்பதிகளை சொல்றேன், அவங்களுக்கும் வாழ்த்தை சொல்லி அருமையாக கேட்ட பாடல்களும் உடனுக்குடன் கேட்ட சுட சுட தந்து விட்டார் அப்பா. பாரசாரமாகவும் சுட சுடவும் எங்களுக்கு கிடைத்து விட்டது. அனைத்து பாடல்களும் நன்றாக இருந்தது. அனைவர் கேட்ட பாடல்களும் காதுக்கு இன்னிசை மழையாக பொழிந்தது. இந்த அருமையான வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த மீரா அம்மாவுக்கும் எம்பிஆர் வானொலி நிறுவனர் மீரா அம்மாவுக்கும் இதன் ஒத்துழைப்பு பல விதத்திலும் தன்னால் எந்த அளவுக்கு இதற்கு தன்னுடைய ஒத்துழைப்பை தர முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாம் தந்து அப்பா வந்து ஆர்வத்தோட உற்சாகத்தோட அவர்களுக்கு அவரோட இதை புரிந்து கொண்டு மனதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றபாடு இதை சொல்லி தருவதில் வல்லவர். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் இதில் பொக்கிஷம் நிகழ்ச்சியை மேலும் குறிப்பிட வேண்டும். ஆகையால் அப்பாவுக்கும் பாராட்டுதலும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கொண்டு மீரா அம்மாவுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுதலும் நன்றியும் சொல்லிக்கொண்டு இன்று கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி அனைவரும் அழகாக அவரவர்களுடைய மார்க்கை பெற்றுக் கொண்டார்கள். வாழ்த்துக்கள். இதை கேட்டு இருந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு அன்பு உறவுகள் அனைவருக்கும் நன்றிகள். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த அப்பாவுக்கு நன்றி. வணக்கம் அப்பா.
0: வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பாக நீங்கள் உள்வாங்கி இருக்கின்றீர்கள் நிகழ்ச்சியை. ஒவ்வொருவரும் வந்து உள்வாங்கி ஒவ்வொருத்தரும் தகுதி பெற்றிருக்கின்றீர்கள் வந்து கூறுவதற்கு. அந்த வகையில் இன்று ரேவதியை அழைத்திருந்தேன். ரேவதி, கடந்த வாரம் எங்கள் அன்பு ஷியாமலா அவர்கள் வந்து கூறியிருந்தார்கள், அதே போன்று கிருஷ்ணன் கூறியிருக்கின்றார்கள், பலர் கூறியிருக்கின்றார்கள். ஒவ்வொருத்தரும் கூற வேண்டும் என்றுதான் என்னுடைய எண்ணம். ஏனென்றால் அப்பொழுது நீங்கள் உள்வாங்கி கொண்டிருக்கும் பொழுது இதனுடைய சாராம்சம் நன்றாக புரியும். இது என்ன ஊடகம் என்றால் என்ன, நாங்கள் தொகுத்து வழங்குவது என்றால் என்ன, தொகுத்து வழங்குவதை உள்வாங்குவது எப்படி என்ற பல விடயங்களை நாங்கள் இதில் கற்றுக்கொள்ளுகிறோம், ஆளுமை பெற்றுக்கொள்ளுகின்றோம். நீங்கள் ஒரு விழாவுக்கு சென்று விட்டால் அங்கே உங்களை கண்டுபிட்டு ஒருவர் பேசும்பொழுது அங்கே உங்களுடைய ஆளுமை தெரியும். நீங்கள் பேசும் வகையில் இந்த அன்பு சரவணன் அவர்கள் இதை எனக்கு குறிப்பிட்டிருக்கிறார். முன்பு பேசியதை விட இப்பொழுது இந்த முருகர் தமிழ் வானொலியில் வந்து நாங்கள் பேசிவிட்டு நண்பர்களோடு பேசும்பொழுது அந்த திறமையை, அந்த வித்தியாசத்தை நாங்கள் உணர்வதோடு எங்களோட பேசுபவர்கள் எங்களை கவனித்துக் கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் நேற்றைய தினம் நடந்த சொல்லோடு பாடல், அந்த சொல் வந்து மிகவும் முக்கியமானது. அந்த சொற்கள் எவ்வளவோ அழகான தமிழ் பதங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. இதை இப்படியாவது நாங்கள் தமிழுக்கு தொண்டு செய்வோம் என்று ஒரு நிகழ்ச்சியை எடுத்து வந்து பூரணமாக செய்வதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் எனக்கு கிடைத்தபடியால் இதை சிறப்பாக செய்து கொண்டு செல்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இன்று உள்வாங்கிய விடயத்திலே வந்து அநேகமாக வந்து இணைந்து கொள்ளும் அன்பு உறவாக இருந்த கிருஷ்ணன் தம்பதியினரை நினைவு கூட்டினார் எங்கள் மகள் ரேவதி. நீங்கள் வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள் சிறப்பு. எங்களை சகோதரராக, ஒன்றாக, நண்பர்களாக, தோழர்களாக இணைத்து கொண்டிருப்பது இந்த மொழிகள் தமிழ் வானொலி என்பதை எண்ணியும் உங்களோடு நான் இணைந்து தொகுத்து வழங்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் மேலும் சிறப்படைந்து கொண்டு வரும் நாளாந்த நிகழ்வுகள் மேலும் சிறப்படைய வேண்டும் என்று உங்களோடு இணைந்து நானும் வாழ்த்தி இன்று இணைந்தே சிறப்பித்து உங்களுக்கு ஏற்ற புள்ளிகளையும் பெற்று மகள வைத்த உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் தானே என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு இன்று நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம். இறுதியிலே வந்து சிறப்பாக தன்னுடைய தொகுப்பை தந்த ரேவதி, உங்களுக்கும் என்னுடைய விசேடமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு. தமிழிலே எத்தனையோ பதங்கள் உண்டு, எத்தனையோ பதங்கள் உண்டு. நாங்கள் ஒரு நாளைக்கு எத்தனையோ பதங்களை உபயோகிக்கின்றோம். அதில் சரியானது எது, பிழையானது எது என்று எண்ணாமல் கருத்து தவறாமல் கூறிக்கொள்ளுகிறோம். ஆனால் இந்த சொல் வளங்கள் ஒரு எழுத்து பிழைத்தாலும் கருத்து மாறுபட்டுவிடும் என்பதை நாங்கள் நன்றாக உணர்வோம். அது எங்கள் தமிழிலே மெத்த அடங்கி இருக்கின்றது. சிறப்பு. மேலும் மேலும் எங்கள் நிகழ்ச்சிகளை நாங்கள் சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் கூப்பி உங்களோடு நான் இணைந்து சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அன்னையோடு தந்தையும் ஆசானும் தமிழுக்கும் வணக்கம் கூறும் இந்த வேளையிலே எல்லாவற்றையும் அழைத்த இறைவன் இன்றைய நிகழ்ச்சியை எங்களுக்கு வல்லமையோடு நிறைவு பெற அருள் புரிந்த கருணைக்கும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் சந்திக்கலாம் என்று இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 6வது நாள் அறிவன் கிழமைக்கு எங்கள் இந்த சந்தர்ப்பத்தை தந்தமையால் அந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மொழிகள் தமிழ் வானொலியும் உலகளாக இருக்கின்ற அன்பு உறவுகளுக்கும் உங்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுச் செல்லுகின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது பொக்கிசம் பொக்கிசம் பொக்கிசம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலியகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னை தந்தை ஆசான் இவர்களை அறிய வைத்த அன்பு தமிழெல்லாம் தந்தை எல்லாம் வல்ல இறைவனுக்கு வணக்கம் கூறி இன்று உங்களுக்கும் வணக்கம் தந்து இணைகின்றேன். அவர்கள் தாழ் பணிந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உலகளாக இருக்கும் அன்பு நீய நெஞ்சங்களே, நீங்கள் அனைவரும் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து கொண்டு இப்பொழுது முதல் நாங்கள் இணைய இருக்கின்றோம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கதம்பத்தில். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே இன்று 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 2வது நாள் காரிக்கிழமை.

கனடாவில் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலியின் இடத்தை சுற்றி இப்பொழுது சீதோஷ்ண நிலை காலநிலையை பார்த்தால் பூஜ்ஜியத்துக்கு மேலே 7 பாகை செல்சியஸ் என்று கூறும் இந்த இனிமையான வேளையிலே இது படிப்படியாக உயர்ந்து 9 பாகையை தொட்டுவிடலாம் என்று கூறினாலும் நாங்கள் வெளியே சென்று இந்த காலநிலை உணர்வதாக இருந்தால் 4 பாகை இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கின்றது. அதனால் இந்த 4 பாகை வெப்பத்தை கடைசி வரைக்கும் தராது, எங்களுக்கு இறுதி வரை வெப்பத்தை தொட முடியாது. அதற்காக நாங்கள் அங்கிகளை அணியத்தான் வேண்டும். 4 கடமைகளுக்கு எந்த கடினமும் இல்லை, ஆனால் காட்டிலே ஈரப்பதம் உண்டு என்பதனால் வீசுகின்ற மெல்லிய காற்று குளிரைத்தான் கொண்டு வந்து தருகின்றது. அன்பு உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கும் கதம்பத்தை நோக்கி வரும் வேளையிலே கனடாவை சுற்றியுள்ள காலநிலை இன்று மழை வருவதற்கான சான்றும் 14 மணி நேரங்களுக்கு எங்களுக்கு முன்பின்னாக பகல் இரவு இருக்கும் என்றும் சூரியன் கூறினாலும் அவரின் முகத்தை நாங்கள் பார்க்கவோ அவரது வெளிச்சத்தை பார்க்கவோ முடியாமல் ஒரு மூடு மந்திரம் போட்டது போன்றும் அப்பாக இருக்கின்றது. இனிமையான இந்த காலநிலையை நான் கூறிய வேளையில் உங்கள் காலநிலை எப்படி இருக்கும் என்று நீங்கள் வந்து எங்களோடு இணைந்து கொள்ளும் வேளையிலே பேசிக்கொள்ளலாம்.

வணக்கம் வைத்து நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் என்றும், கே எஸ் கிருஷ்ணன் அவருடைய பதிலையும் பார்த்தேன், வணக்கத்தோடு நாங்கள் வரவேற்கின்றோம் என்று கூறிய வகையிலே, நாங்கள் நீண்ட நாட்களாக கடந்த மூன்றாவது மாதத்தில் ஆயத்தப்படுத்தி இறுதி வாரத்தில் வரவேண்டிய பாட்டுக்கு பதில் பாடு கடந்த மாதம் வராமல் இன்று ஐந்தாவது மாதத்தின் முதல் மாதத்துக்கு தொடங்கி இருக்கின்றோம். வரலாம் என்ற எண்ணிக்கை எத்தனை வருகின்றார்களோ தெரியவில்லை. இருப்பினும் அந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வலுக்குடி கொடுத்த இறைவனுக்கு நன்றி, இணைவோம் என்று கூறிய உங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு ஆரம்பிப்போம் இன்றைய நிகழ்ச்சியான பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வினை. உங்கள் அனைவரையும் வரவேற்று கொண்டு

நீண்ட நாட்களாக இந்த இசையை நாங்கள் ஆரம்ப இசையாகவோ இடை இசையாகவோ கேட்கவில்லை தானே. இன்று கேட்கும் பொழுது ஆனந்தமாகத்தான் இருக்கின்றது அன்பு உறவுகளே. இருப்பினும் இந்த நிகழ்வை நாங்கள் நீண்ட காலமாக எடுத்து தொடர்ந்து இயங்கி வந்த வேளையில் இடையிடையே உடல்நிலை காரணம் அரசிய காலநிலை காரணங்களினால் இடைநிறுத்தப்பட்டு, ஆனால் விடாமுயற்சியோடு தொடர்ந்து நாங்கள் இயங்குவதற்கு நீங்கள் அனைவரும் காட்டும் ஆதரவுக்கு பெருநன்றி. இதை கடந்த வாரமே பலர் என்னை கேட்டிருந்தார்கள், எங்களுடைய தளங்களிலே பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி நடைபெறுவதில்லையா, ஏன் நடைபெறுவதில்லை, அதை கேட்கும் எங்களுக்கு ஆவலாக இருக்கின்றதே, உங்களுடைய பங்களிப்பவர்கள் தங்கள் வேகம் விவேகமாக வந்தாலும் நாங்களும் அதை சிந்திக்கின்றோம் அல்லவா, எங்களுக்கும் அது சிந்தனைக்கு உரியதாக இருக்கின்றது, மீட்டி பார்ப்பதாக இருக்கின்றது, அந்த பாடலை தொடருங்கள். அப்பொழுது அவர்களுக்கு நான் பணிவான வேண்டுகோளை விடுத்தேன், இந்த காரணமில்லை நான் நேயர்கள் நீங்கள் ஆயத்தமாக இருப்பது போன்று இதை பங்கு பெற்றும் என்னுடைய அன்பு உறவுகளும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள், அவர்களின் ஆதரவு எனக்கு இருக்கின்றது, எனக்குத்தான் உடல் வலிமை காரணமாக நான் அந்த நிகழ்ச்சியை நிகழ்த்துவதற்கு எனக்கு வல்லமை போதாது என்ற காரணத்துக்காக நிறுத்தினேன். இப்பொழுது ஓரளவு தேறி வந்திருக்கேன், சரி இந்த வாரம் நான் கொண்டு வருகின்றேன் என்று கூறியிருந்தேன். அதனால் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றார்கள். முடிந்தவரை நீங்கள் அழைத்து கொள்ளலாம். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் நாங்கள் இதை நடாத்துவோம். அங்கே ஒன்று கவனிக்க வேண்டும், வேகம் விவேகம் விரைவு என்று ஒன்று இருக்கின்றது. வேகம் என்பதுதான் அந்த விரைவை குறிக்கின்றது. விரைவாக வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு பாடல்களை மாறியோ அல்லது சொற்பிழை விட்டோ பாடல்களை தயவு செய்து கூறாதீர்கள். அடுத்த இன்னும் ஒரு வேண்டுகோள், பலருடைய கருத்து, ஒரு பாடலை நான் ஒருவர் தந்தால் அவர் அந்த பாடலுக்கே பதில் பாடல்கள் தந்து கொண்டிருப்பது பாட்டுக்கு பதில் பாட்டு என்று கூற முடியாது. ஒருவர் வந்து ஒரு பாடலை தந்தால் அவர் தரும் பாடலில்தான், அவர் எத்தனை பாடல்கள் தருகின்றாரோ அத்தனை பாடல்களிலும் ஒரு பாடலுக்கு நீங்கள் ஒரு பதில் பாடலை தர வேண்டும். அந்த பதில் பாடல் நீங்கள் அந்த கொண்டு வரும் பாடலின் முதல் பதமும் அவர் தந்த பாடலிலே இருக்க வேண்டும், முதல் வரியிலே. இப்போ ஒருவர் ஒரு பாடலின் ஒரு வரியை தந்தால் அந்த முதல் வரியிலே எத்தனை பதங்கள் இருக்கின்றதோ அதில் ஒரு பதத்தில் ஒரு பாடலை நீங்கள் கொண்டு வரலாம். ஆனால் நீங்கள் தந்த பாடலுக்கு அப்படியே 4 பாடலை மனதுக்கு இணைத்து கொண்டு தொடர்ந்து தருவது பொருத்தம் பாடு இல்லை என்று குறிக்கப்பட்டிருக்கின்றதால் நீங்கள் கூறுகின்ற பாடலுக்கு பதில் பாடல் நாங்கள் கேட்கவில்லை. இந்த நிகழ்ச்சி பாட்டுக்கு பதில் பாடு, இன்னொருவர் தந்த பாட்டுக்கு ஒரு பதில் பாட்டை தர வேண்டும். அதனால் தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது, நீங்கள் பாடலை தந்து நான் அதுக்கு பதில் கூறுவரையும் காத்திருக்க வேண்டாம். சரி என்று நான் கூறிவிட்டால் நீங்கள் உடனே உங்கள் அழைப்பை துண்டித்து நினைத்த பாடலை மீண்டும் கொண்டு வர வேண்டும். அப்படியே வைத்துக்கொண்டு அமர்த்தி அது பலருடைய இது இங்கே கொஞ்சம் அது இடையூறாக இருக்கின்றது. பாடல் தொகை தருவது கெட்டித்தரம், அதற்குத்தான் வேகம் விவேகம் என்று கூறப்படுகிறது. உங்களுடைய நினைவிலே ஒருவர் ஒரு பாடலை தந்தால் அந்த பாடல் முதல் வரி என்ன என்றது நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் தந்த பாடலுக்கு உடனே நினைத்து கொண்டு வைத்து கொண்டிருந்தால் மற்றவர்கள் என்ன பாடல் தருகின்றார்கள் என்று உங்களால் கிரகிக்க முடியவில்லை. எல்லோரும் ஒரு தொலைபேசியிலே தான் இயங்குகிறீர்கள். இங்கேயும் நாங்கள் ஒரு வழியைத்தான், ஒரு இணைப்பைத்தான் வைத்திருக்கின்றோம். 2-3 இணைப்பு வைத்தால் நான் 2-3 படைப்பாளி தொகுப்பாளர்கள் தேவை. அப்படி செய்ய முடியாது அந்த நிகழ்ச்சிக்கு. அப்போ ஒருவருடைய ஒரு வழியிலே தான் பெற வேண்டும் நீங்கள்.

வரிசையில் நின்று வர வேண்டும். ஒவ்வொருவரும் நீண்ட நேரம் அழைக்க வேண்டியிருக்கும். அங்கே பொறுமை காக்கப்பட வேண்டும். பொறுமை இருக்கின்றது, விவேகம் இருக்கின்றது, விவேகம் இருக்கின்றது, ஞாபக சக்தி இருக்கின்றது. அதனால் கவனித்துக் கொண்டு வாருங்கள், இணைவோம் என்று கூறிக்கொண்டு இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு ஆரம்பிக்க உள்ளது.

அனைவரும் நலமாக மகிழ்வாக ஆரம்பிக்க இருக்கும் இந்த நிகழ்வுக்கு முதலில் ஒரு பாடல் வேண்டுமல்லவா? அந்த பாடலில் இருந்து தானே நீங்கள் ஆரம்பிப்பீர்கள். வளமையாக நான் ஒரு பாடலை தருவதுண்டு. அந்த பாடலை கேட்டுவிட்டு அந்த பாடலில் முதல் வரியில் எத்தனை பதங்கள் இருக்கின்றதோ அத்தனை பதங்களில் ஏதாவது ஒரு பதத்துக்கு ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வேண்டும். ஆதலால் இன்று நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்போம். மகிழ்ச்சியோடு நீண்ட நாட்களுக்கு பின் இன்று கைகூடி வந்த இந்த வேளையிலே இறைவனுக்கு நன்றி கூறி உங்கள் வருகைகளுக்கு நன்றி கூறி மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு ஆரம்பிக்கின்றேன். இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழில் வரும் முதல் பாடல் என்ன பாடலாக இருக்கும்? இந்த பாடலாக இருக்கும்.

வருவேன். என்ன விலை அழகே என்ற பாடல் தான் இன்று நாங்கள் கொண்டு வந்த பாடல். என்ன விலை அழகே என்ற அந்த பாடல் முதல் வரியிலே அந்த வரிகளிலிருந்து பதங்களை எடுத்து நீங்கள் ஆரம்பமாக வருபவர்கள் முதல் பாடலை தரலாம்.

0: என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன். இந்த பதத்தில் ஏதாவது ஒரு பதத்தில் ஒரு பாடல், எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றது, அந்த பாடலை கண்டு ஓடி வாருங்கள். 6478746415 என்ற இலக்கத்தோடு எங்கே யார் முதலில் வருகின்றார் என்று பார்ப்போம்.
1: விலை

0: முதலில் வருகின்றார் அன்பு மகள் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா. வணக்கம்.
1: வணக்கம்பா. அழகிய தமிழே அழகிய மொழி. அந்த பாட்டுப்பா.
0: அந்த பாட்டு எப்படி இருக்கு? நீ நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்பா. வந்திருக்கேன்பா.
0: சரி, என்ன பாடல் சொன்னீர்கள்?
1: அழகே தமிழே அழகிய மொழி.
0: அற்புதம், அற்புதம். அழகே தமிழே என்று வரியை முதல் வரியாக தந்திருக்கிறீர்கள். நீங்கள் சென்று அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். பார்ப்போம் அடுத்த வரி யார் என்று. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜெகபிரசாதிக் அவர்களே வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர், ஜெகபிரசாதிக். தாங்கள் நிராமல் அனைவரும் நலமா இருக்கீங்க?
0: அனைவரும் நாங்கள் நலம் மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: இங்கே நான் எனது செல்லக்கிளி பசுக்கிளி மற்றும் அனைவரும் நல்ல நலமாக இருக்கிறேன்.
0: சிறப்பு, சிறப்பு. சரி, இன்று நாங்கள் ஆரம்பிப்போம். என்ன பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்?
2: அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ அப்படிங்கிற பாடல்.
0: சிறப்பான பாடல், மீண்டும் பாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி. அழகு தெய்வம் மெல்ல மெல்ல, வாழ்த்துக்கள், சிறப்பு. அடுத்த பாடலை தருகின்றார் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா?
3: நலமா இருக்கிறேன். நீங்கள் நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் அனைவரும் நல. நண்பர்கள் விருந்தாளர்கள் எல்லாம் சென்று விட்டார்களா? இருக்கிறார்களா? இருக்கிறார்களா? சென்று விட்டார்களா? சரி, அப்ப சுதந்திரமாக நீங்கள் சுதந்திரமாக விளையாடலாம். என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
3: என்ன என்ன வார்த்தைகளோ. என்ன என்ன வார்த்தைகளோ.
0: சிறப்பு, வாழ்த்துக்கள். என்ன என்ன வார்த்தைகளோ என்ற பாடலை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், மீண்டும் பெற வேண்டும். அடுத்த உறவை இணைத்து விடுவோம் அன்புடன். பிரபு அவர்கள் வருகிறார். வணக்கம் பிரபு. வணக்கம் பிரபு. வணக்கம். உங்களை இணைத்து விட்டேன் மகனே. பிரபு, உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. பிரபு, உங்களை இணைத்திருக்கின்றேன். உங்களுடைய இணைப்பு கிடைக்கவில்லையா? சரி, சியாமலா வந்து விட்டார். மீண்டும் கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை, இரண்டாவது பாடலை. சியாமலா, யார் இதில் இருக்கின்றீர்கள்? ஒருவருடைய அழைப்பு, யாருடைய அழைப்பு இருக்கின்றது தெரியவில்லை. பிரபு, வணக்கம் பிரபு.
3: வணக்கம்.
0: எப்படி
3: இருக்கிறீர்களா?
0: நீண்ட நாட்களுக்கு பின் குரல் கேட்க அவலாக மகிழ்வாக இருக்கு. நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமாக மகிழ்வாக இருக்கிறோம் ஐயா.
0: சிறப்பு, சிறப்பு. சரி, இந்த இனிய வேளையில பாடல் பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியில என்ன பாடலை நீங்கள் தரப்போகிறீர்கள்? இந்த வரிகளிலே ஏதாவது ஒரு வரி யாருடைய பாடலுக்கு என்றாலும் சரி, கொண்டு வாருங்கள்
3: ஐயா. முதல் முதல் பாடலிலேயே சொன்னா விலைக்கு வாங்க வருவேன். அந்த வாங்க என்ற அந்த பதத்திற்கு வாங்க மச்சா வாங்க, அந்த வழிய பார்த்து போங்க.
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். வாங்க மச்சான் வாங்க, வாழ்த்துக்கள், சிறப்பு. அடுத்த பாடலை கொண்டு ஓடிவாருங்கள். கேட்போம். நன்றி, நன்றி ஐயா. நன்றி, நன்றி. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அடுத்த பாடலை தருவதற்காக இங்கே ஷியாமலா நீங்கள் வந்தீர்கள். இங்கே உங்களை காணவில்லை. இப்பொழுது ஜெகபிரசாதிக் மீண்டும் வந்து விட்டார். தன்னுடைய இரண்டாவது பாடலை கொண்டு வருகிறார். கொண்டு வாருங்கள் ஜெகபிரசாதிக் அவர்கள்.
2: ஐயா வணக்கம். ஐயா, என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ அப்படிங்கிற
0: சிறப்பு. என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ நெஞ்சில் ஒரு ஆலயம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு, சிறப்பு. அடுத்த பாடலை தருவதற்காக வருவது என்னுடைய மகள் சியாமலா வருகின்றாள். வணக்கம் மகளே சியாமலா. சியாமலா கொண்டு வாருங்களா.
1: மச்சான பாத்தீங்களா?
0: அப்படியா, மச்சான பாத்தீங்க. வாங்க மச்சான் வாங்கடா. மச்சான பாத்தீங்களா? கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. மச்சானை பார்த்தீர்களா? வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணனாக இருங்க. வணக்கம் கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்கள். யாருடைய இணைப்பு? கிருஷ்ணன், உங்களை இணைத்து விட்டேன் நான். என்ன நடந்தது? வணக்கம் கிருஷ்ணன். கிருஷ்ணன் வணக்கம். நீங்கள் தொலைபேசியை நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள். ஒலியை உங்களை இணைத்து விட்டேன்.
3: கேக்குது.
0: இப்பொழுது கேக்குது. சரி, பாடலை தாருங்கள்.
3: வாங்க வாங்க ஐயா வாத்தியார் ஐயா.
0: அதைத்தான் நீங்க தர போறீங்க. வாங்க ஐயா வாத்தியார் ஐயா. வந்து விட்டேன் ஐயா, வந்து விட்டேன். நன்றி, நன்றி. மீண்டும் பாருங்கள். வாங்க ஐயா வாத்தியார் ஐயா. வாழ்த்துக்கள், மீண்டும் வர வேண்டும். அடுத்த பாடலை தருவதற்காக ஜெகபிரசாதிக் அவர்கள் வருகிறார். வணக்கம் ஜெகபிரசாதிக் அவர்களே.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
2: மச்சா தொட்டா மஜா மஜா அப்படிங்க பாருங்க.
0: அப்படியா, மச்சான் தொட்டா மஜா மஜா. வாட எங்களை யாரும் தொடையில ஐயா. அப்படியா, மச்சான் தொட்டு பார்த்தா தெரியும். மஜா மஜா வாழ்த்துக்கள் இல்லையா, மஜா மஜா வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், அடுத்த பாடலை கொண்டு வருகிறார் ஷியாமலா. ஷியாமலா கொண்டு வாருங்கள்.
1: ஐயா சாமி, ஆமோதி சாமி.
0: வாங்க ஐயா வாத்தியார். ஐயா ஐயா சாமி ஆமோதி சாமி வாழ்த்துக்கள் சிறப்பு. ஐயா சாமி ஆமோஜி சாமி வாழ்த்துக்கள் சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலை தருவதற்காக யாரை அழைப்போம்? நான் அழைக்கவில்லை, அவர்கள் அதன் அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே சந்தன்ராஜ் அவர்கள் அழைத்தது போல் இருந்தது, அவரை காணவில்லை. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் நீண்ட நாட்களுக்கு பின் விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் பாட்டுக்கு பதில் பாடலை இப்பொழுது வந்து இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கார் ஷியாமலா, ஜெகபிரசாதி, கிருஷ்ணன், பிரபு இவர்கள் அனைவரும். மீண்டும் மீண்டும் வரும்படி அடுத்த பாடலை கொண்டு வருவது யாராக இருக்கலாம்? தொலைபேசி துல்லியமாக இருக்கின்றது. கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
4: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே.
0: சிறப்பு வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். சாமி கிட்ட சொல்லி வச்சுட்டு, சாமி கிட்ட சொல்லி வச்சு வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக அழைக்க இருக்கின்றீர்கள். அந்த அழைப்பை நான் ஏற்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன். ஜெகபிரசாதிக்கு அவர்கள் அழைக்கின்றார்கள். ஜெகபிரசாதி கூறுங்கள்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும்.
0: நான் சொல்ல மாட்டேன் ஐயா, உண்மை சொல்ல மாட்டேன் ஐயா. ஒன்றுதானே கேட்கிறீங்க, நான் சொல்ல மாட்டேன். உன்னை ஒன்று கேட்பேன். அற்புதமான பாடல் புதிய பறவையில். அடுத்த பாடலை மகள் ஷியாமலா கொண்டு ஓடி வருகின்றார். கட்டி காரை கொண்டு வாருங்கள்.
1: சொல்லி சொல்லி வந்ததில்லை இந்த செந்தமிழ் பாட்டு. அந்த
0: அப்படியா, சொல்லி சொல்லி வந்ததில்லை இந்த செந்தமிழ் பாடு. வாழ்த்துக்கள், சிறப்பான ஒரு பாடல். சொல்லி சொல்லி வந்ததில்லை, இனிமே மிகவும் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி. வாருங்கள், அடுத்த பாடலை தருவதற்காக கிருஷ்ணனை அழைப்போம். வணக்கம் கிருஷ்ணா.
4: உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை.
0: நேற்று பாட்டும் பதத்திலே அந்த பாடல் வந்தது போல் நான் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. உன்னை சொல்லி குற்றம் இல்லை, குலமகள் ராதை. வாழ்த்துக்கள். உன்னை சொல்லி குற்றம் இல்லை, சிறப்பு. அடுத்த பாடல் ஷியாமலா திறப்புகின்றார். வணக்கம் ஷியாமலா, கொண்டு வாருங்கள்.
1: ஒன்றானவன் உரிவில் இரண்டானவன்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒன்றானவன் உயிரில் இரண்டானவா. வாழ்த்துக்கள். ஒன்றானவன் உருவில் உருவில் இரண்டானவன். சிறப்பான பாடல். மூன்றாவது அடுத்த பாடலை தருவதற்காக யார் அழைக்க இருக்கின்றீர்கள்? அடையுங்கள். 6478746415 என்ற எண்களை உடனடியாக நீங்கள் வந்து உங்கள் பாடலை பதிந்துவிட்டு செல்லலாம். பார்ப்போம் இன்று எத்தனை பாடல்களை நாங்கள் கொண்டு வரப் போகின்றோம். கிட்டத்தட்ட 200 பாடலுக்கு முன்பின்னாக வாரம் வாரம் வரும் பாடல்கள். இன்று எத்தனை பாடல்கள் வருகின்றது என்று பார்ப்போம். வந்துவிட்டார் மீண்டும் கிருஷ்ணன் தான் வருகின்றார் போல் தெரிகின்றது. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமாம், அவர் தான் அழைக்கின்றார். இல்லை, ஜெகபிரசாதிக்கு அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம் ஜெகபிரசாதிக்கு அவர்களே. வணக்கம் ஐயா.
2: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம் வணக்கம்.
2: பாட்டு வரும் பாட்டு வரும், உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும்.
0: ஓ, பாட்டு வரும் பாட்டு வரும், உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும். அதண்டா உண்மைதான். நல்ல பாடல். மீண்டும் வாருங்கள். அடுத்த உறவுடன் செல்கின்றேன். வணக்கம் நன்றி. அடுத்த பாடலை தருவதற்காக மீண்டும் வருகின்றார் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணன் வணக்கம். கிருஷ்ணன் கிருஷ்ணா வணக்கம்.
4: ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு.
0: சிறப்பு, சிறப்பான பாடல். ஒன்றென்றிரு சிறப்பான பாடல். மீண்டும் பெறவும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் வாருங்கள். நல்ல பாடல்களை தெரிவித்து வருகின்றீர்கள். ஷியாமலா கொண்டு வாருங்கள். இங்கே இப்பொழுது என்ன பாடம் தரப்போகின்றீர்கள் ஷியாமலா?
1: அப்பா
0: அப்பா மகளே வாங்கள்.
1: உன்னை நான் சந்தித்தேன்
0: மொன்றியால் தமிழ் வானொலியில். உன்னை நான் சந்தித்தேன் எம்டிஆர் வானொலியில். உன்னை நான் சந்தித்தேன் நீ ஆயிரத்து. வாழ்த்துக்கள். இது மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாடல்களை கொண்டு வரும் பொழுது அந்த சொற்கள், அதனால் தான் சொல்லோடு பாடல் என்ற நிகழ்வு எல்லாம் தருகின்றேன். சொல்லு எவ்வளவு தூரம் எங்களை ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கின்றது. சொல்லிலே வருவதெல்லாம் பதிவிலே இல்லாது விட்டாலும் உங்கள் மனதிலே பதிந்து சிந்தையிலே உறைந்து கிடக்கின்றதை தட்டி கொண்டு வருகின்றார்கள். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன்
4: அப்படியா,
0: அலையுங்கள் அலையுங்கள், யார் வேண்டாம் என்றது. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். உன்னை அழைக்கவில்லை, நான் உன்னை அழைக்கவில்லை. இனிமையான பாடல். அடுத்ததாக ஜெகபிரசாதிக்கு அவர்கள் கொண்டு வருகின்றனர். கொண்டு வாருங்கள் ஜெகபிரசாதிக்கு அவர்களே உங்கள் பாடலை.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
2: நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ ஏன் மயங்குகிறாய்?
0: அப்படி ஒன்று நீங்கள் மயங்குறதா சொல்ல இல்லை, நல்ல பிள்ளை நீங்கள். ஐயா மயங்கினாங்க, நான் என்ன சொல்லிவிடுவேன், நான் ஒன்றும் சொல்லவில்லையா, நான் என்ன சொல்லிவிட்டேன். இனிமையான பாடல் மீண்டும் பாருங்கள். வந்து விட்டார் எங்களுடைய வண்டிக்கே சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. சந்தன்ராஜ் வணக்கம். உங்களை இணைத்து விட்டேன் ஐயா, என்ன நடந்தது? அட்டாவதானியா இருக்கின்றீர்கள், அதற்குள்ளே தடைகள் பல ஏற்படுகின்றது. வணக்கம் வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, வணக்கம். உங்களை இணைத்து விட்டேன், இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ். கிடைக்கவில்லையா இந்த இணைப்பு? சரி, இப்பொழுது அடுத்த இல்லை, நீங்கள்தான் காற்றலையில் இருக்கின்றீர்கள், முயற்சி செய்யுங்கள், இணைப்பை ஏற்படுத்துங்கள், அப்பொழுதுதான் ஓடும் வண்டி. வணக்கம் வணக்கம் வணக்கம் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் நின்றுவிட்டது அவருடைய இணைப்பு. எங்கே அடுத்த உறவாக யார் வரப்போகின்றது என்று தொலைபேசிகள் துல்லியம் இல்லாமல் இருக்கின்றது. கிருஷ்ணன் கூட இணைப்பு தான் கிடைக்கின்றது. வாருங்கள் கிருஷ்ணா. கிருஷ்ணன்
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
5: நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்.
0: அது எப்படி ஐயா, நீங்கள் பேசுறது நான் பேசுறது? வாழ்த்துக்கள். நான் பேச நினைப்பதெல்லாம் அற்புதம், பாலும் பழமும் அல்லவா, அதனால் தான் வாழ்த்துக்கள். இப்பொழுது ஷியாமலா திறப்புகின்றார் தன்னுடைய பாடல். கொண்டு வாருங்கள் ஷியாமலா உங்கள் பாடலை.
1: நான் பாடிக்கொண்டே இருப்பேன், உன் பக்கத்திலே இருப்பேன்.
0: அது சிறை தானே, பாடிக்கொண்டே இருப்பேன், நான் பாடிக்கொண்டே. அந்த பாட்டு வருவேன். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். பாடிக்கொண்டே இருப்பேன், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தரப்போறீர்கள்? அடுத்த பாடல் ஜெகபர் சாதிக் அவர்கள் கொண்டு வந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார் தன்னுடைய பாடலை. ஜெகபர் சாதிக் அவர்களே கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
2: நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை.
0: அதெண்டா உண்மைதான் ஐயா, இப்போ நூற்றுக்கு நூறு உண்மை. நினைப்பதெல்லாம் நடந்து
2: விட்டோம்.
0: வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள்.
2: நன்றி நன்றி.
0: நினைப்பதெல்லாம் நடந்து விட்டார். அற்புதமான பாடலை தந்திருக்கிறீர்கள். மீண்டும் சந்தன்ராஜ் அவர்கள் மீண்டும் இணைகின்றார். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
6: வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு பகல் இரண்டு நேரம் வணக்கத்தையும் தந்தவன் நலமாக இருக்கின்றீர்களா?
6: ஒரு பக்கம்
0: அதுதான் தொலைபேசி குறுங்கள்.
6: அமுதே பூந்தில்லையா
0: ஆர்மியா அன்பே அமுதே என்ற பாடல். அன்பே அமுதே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல். மீண்டும் ஓடி வாருங்கள். எங்கே வண்டியோட வலிக்கிட்டு விட்டது. எங்கே கிருஷ்ணா உங்கள் வண்டியை பார்ப்போம், என்ன பாடல் கொண்டு வந்திருக்கின்றது?
4: பக்கத்திலே இருப்பேன், நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன்.
0: அது கூட வழக்கம் ஐயா, நான் எழுதுறது எல்லாம் நீங்க பக்கத்துல இருந்து பார்க்க போறீங்களா? சரி பாருங்கள். இல்ல வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் பாருங்க, பக்கத்திலே இருப்பேன், வாழ்த்துக்கள். இனிமையான ஒரு பாடல் இந்த பாடல், உள்ளூர் உணர்வு தரும். எங்கே ஷியாமலா உங்கள் பாடலை தாருங்கள் மகளே.
1: அப்பா ஜனவரன் பாட்டுக்குப்பா. என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, அந்த பாட்டுப்பா.
0: அந்த பாடல் அம்மா அவரே தான் தந்திருக்கிறார் முதலில். என்ன நினைத்து என்னை அழைத்தா,
1: என்ன என்ன வார்த்தைகளோ,
0: அதை கிருஷ்ணா தந்து விட்டார் அந்த பாடலை. என்னவென்று சொல்வதப்பா,
1: என்னதான் ரகசியம்,
0: அற்புதமான பாடல். என்னதான் ரகசியமோ, அதான் பாத்தீங்களா, எல்லாம் சொல்றாங்க. என்ன என்னதான் ரகசியமோ, அருமையான பாடல், சிறப்பான ஞாபக சக்தி. எங்கே சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக மீண்டும் சந்தன்ராஜ், நீங்க உங்கள் நினைவுதான் கிடைக்கின்றது தாருங்கள். இப்பொழுது கிருஷ்ணனுடைய பாடலாக இருக்கின்றது. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
5: ரகசியமானது காதல் ஐயா.
0: அது உண்மைதானே ஐயா, சும்மா இப்ப எல்லாம் ரகசியமா போகுது, அப்பொழுதெல்லாம் ரகசியமானதான். நன்றா முத்தின பிறகுதான் தெரியும் ரகசியமானது காதல். மிக மிக ரகசியமானது காதல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கொண்டோடி வாருங்கள் அடுத்த பாடலை. வருவதற்கு முன்பு அடுத்த பாடலை தருவதற்கு சந்தன்ராஜ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். வணக்கம் சந்தன்ராஜ்.
6: உன்னை நம்பி நெத்தியிலே போட்டு வச்சிருந்தியா?
0: அப்படியா, நம்பி வச்சா பொருநாளும் வைக்கிற ஐயா, நல்லா பெரிய போட்டா வைக்க விடுங்கள் ஐயா. உன்னை நம்பி நெத்தியிலே இனிமையான பாடல், நெத்தியில போட்டு வைக்கலாம். வாழ்த்துக்கள் வந்து விட்டால் ஷியாமலா. மகளே ஷியாமலா கொண்டு வாருங்க. மகளே ஷியாமலா உங்கள் பாடலை.
1: கண்கள் எங்கே,
0: கர்ணன் கர்ணன் கண்கள் எங்கே, நெஞ்சம் எங்கே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு. அடுத்த பாடலை கிருஷ்ணன் தரப்போகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
5: நம்பினார் கெடுவதில்லை
0: அதெல்லாம் உண்மை. அதே அவங்களையா என்ன நம்பினவர்கள் விட மாட்டார்கள். யாரை நம்பினார் கெடுவதில்லை? உங்களை நம்பினாலா என்ன நம்பினாலா? வாழ்த்துக்கள் மட்டும் பாருங்கள். நகைச்சுவைக்காக கூறினேன். எங்கே அடுத்த பாடலை தருவதற்காக ஆவலோடு ஓடி வர இருக்கின்றார் அன்பு உறவாக முன்றைய தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து கொள்ளும் பாடுவோர் பாட்டுக்கு பதில் பாட்டு. சியாமலா தாருங்கள் மகளே உங்கள் பாடலை.
1: காதல் சீரகை காற்றில் விரித்து அந்த பாட்டுப்பா.
0: வான வீதியில் பறக்கவா, நல்ல பாடல். காதல் சிறகை காற்றினில் விரித்தி, இனிமையான பாடல். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை, ஒவ்வொரு பாடலும் வரும்பொழுது எங்கள் நினைவலைகள் எங்கெங்கோ சென்று வருகின்றது, மீட்டி பார்க்கின்றது எங்கள் வாழ்க்கை பயணத்திலே எப்படி எப்படியெல்லாம் நிகழ்ச்சிகள் வருகின்றது. அடுத்த பாடலை மீண்டும் சியாமலா உங்களுக்கு தான் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
1: அப்பா பொட்டு வைத்து பூ முடிக்கும் நீலா அந்த பாட்டுப்பா.
0: அந்த ஓ பொட்டு வைத்து பூ முடிக்கும், பொட்டு வைத்து பூ முடிக்கும் மீனா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் இதென்று பார்ப்போம். கிருஷ்ணனுடைய பாடலாகத்தான் வருகின்றது. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் ஐயா உங்கள் பாடலை.
5: காதல் யுவராணி கண்ணோவியம்.
0: ஓ காதல் யுவராணிட்டு போய்விட்டீர்களோ, சரி சரி கண்ணோவியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை. யார் கொண்டு வர போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவதற்காக ஒரு அன்பு உறவு இணைகின்றார். அந்த இணைப்பு தொடர்கின்றது என்றுதான் எண்ணுகின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவிலிருந்து வாரம் ஒரு நாள் காரை கிழமைகளில் மலரும், நீண்ட நாட்களுக்கு பின்பு மலர்கின்றது பாட்டுக்கு பதில் பாட்டு. அடுத்த பாட்டை தருவதற்காக யார் வரப்போகின்றீர்கள்? எங்கே கொண்டு வாருங்கள் பார்ப்போம், கேட்போம்.

0: மீண்டும் ஷியாமளாவின் பாடல் கொண்டு வாருங்கள்.
1: கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்தது அந்த
0: வரையிலம்மா வரையில வரையில போஸ்டல் போஸ்டல் ஸ்ட்ரைக் காதல் கடிதம் இனிமையான பாடல் அந்த பாடல். எங்கே அடுத்த பாடலுக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். எழுதுவதற்கும் ஆயத்தம் இங்கே எல்லாம் ஆயத்தமாக இருக்கின்றது. உங்கள் வந்தவுடன் பதியப்பட்டுவிடும், உடனே பதியப்பட்டுவிடும். இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம். தினமும் மலரும் கதம்பத்திலே இன்று மலர்கின்றது பாட்டுக்கு பதில் பாட்டு. 6 4 7 8 7 4 6 4 1 5 வழக்கமான எண்கள். எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
2: நான் அனுப்புவது கடிதம் அல்ல.
0: என்னையா இப்பதான் இன்னும் போஸ்ட் வரையில் என்று கூறும், அதுக்குள்ள நீங்க ஒரு கடிதம் எழுதி விட்டீர்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் அனுப்புவது கடிதம் அல்ல. எல்லாம் உயிரோட்டமான பாடல்களான இன்று கிடைக்கின்ற பாடல் அத்தனையும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? உங்களுடைய சந்தன் ராஜ் அவர்கள் வந்துவிட்டார். கொண்டு வாருங்கள் சந்தன். அதுதான் அது அப்படி ஆடுது என்ன? கண்களா ஊஞ்சல. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் ஜெகபர் சாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
3: ஐயா ஐயா வணக்கம் ஐயா. அந்த காதல் கடிதம் வரைந்தேன் உனக்குங்கிற பாடல் பாட்டியா? காதல் என்ற நெஞ்சில் என்றால் காதில் இனிக்கிறது.
0: அது என்ன உண்மைதான் ஐயா? காதல் என்ற நெஞ்சில் ஆட்டே அப்பா நல்ல பாடல். காதல் இனிக்கிறது இனிக்கிறது. வாழ்த்துக்கள். இனிப்போடு சென்று அடுத்த பாடலை ஓடி வாருங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தர வேண்டும் என்று ஒவ்வொருவரிடம் எதிர்பார்க்கும் பொழுது அவர் ஆயத்தமாக இருந்து அழகாக அழைத்து இணைப்பை பெற்று தந்து கொண்டிருக்கின்றார்கள். நேர்த்தியாக இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு சென்று கொண்டிருக்கிறது. யாரும் அவசரப்பட்டோ அந்தரப்பட்டோ நாடி துடிப்புகளுடன் இருக்காமல் அமைதியாக தந்து கொண்டிருக்கின்றீர்கள். நானும் அமைதியாக எழுதி கொண்டிருக்கிறேன்.
4: தலைவர் பாட்டு
0: கொண்டு வந்துருக்கீங்க, தலைவர் விராட்டாலும் தலைவர் பாடலை கொண்டு வந்து விடுவார் சந்தன்ராஜ் அவர்கள். நெஞ்சில் மாமலை அழைக்கின்றார் அவர். நெஞ்சில் மாமலை இனிமையான பாடல் அல்லவா? நெஞ்சில் மாமலை நெஞ்சில் மாமலை அற்புதமான பாடல். அந்த வழியில் கிருஷ்ணா தன்னுடைய பாடலை தர வருகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: நினைவு முகம்
0: அந்த நினைவில் இருப்பது சித்ராங்கி. சித்ராங்கில தானே நெஞ்சினிலே நினைவு முகம் இனிமையான பாடல். சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலை மீண்டும் சந்தன் ராஜ் இல்லை சியாமலா சிறப்பு உண்டார். கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை.
1: அப்பா ஜெகபரன் பாட்டுக்குப்பா. பொன்வண்ணமி அன்பு பூவண்ணமி.
0: ஓ காதல் எந்த நின்றவுடன் உடனே எந்த பொன்வண்ணமி என்று வந்து விட்டது. சிறப்பு சிறப்பு. அற்புதமான தொடர்ச்சி பொன்வண்ணமி. வாழ்த்துக்கள் மகளே வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன் ராஜ் அவர்கள். நான் சலைத்தவன் ஆண்டு கொண்டு ஓடி வருகின்றனர். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ். ஓ அவர் நெஞ்சினிலே நினைவு
1: இனிமையான
0: பாடல். குவா குவா சத்தத்தை கேட்டுவிட்டோம். அடுத்த பாடலை தருவதற்காக சந்தன் ராஜ் அவர்கள் துடிப்போட வருகின்றார். சந்தன் ராஜ் கொண்டு வாரு.
4: நெஞ்சுக்குள்ளார் சொன்னா புரியுமா ஐயா?
0: ஆமா அதான் சும்மா பாட்டுல தெரியும் தானே. அப்படியே
4: நெஞ்சுக்குள்ளே
0: பொன் பொன்னுமணி அல்லவா? அதனாலதான் நெஞ்சுக்குள்ளே இன்னார். கொஞ்சம் பொன்மணி தான் வேற யார்? நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று சொன்னா புரியுமா? ஜெகவர் சாதிக் அவர்களே உங்கள் பாடல் என்ன பாடலாக இருக்கு?
3: ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அப்படிங்கிற
0: குருமல் குருமல் ரகசியமா சொல்லுங்கள் ஐயா. உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: நன்றி
0: நன்றி நன்றி. மகள்பாக நகைச்சுவையோடு நாங்கள் சென்று கொண்டிருக்கும் இந்த வேளையில சியாமலா மகளே நீங்கள் என்ன பாடல் தரப்படுங்களம்மா? கொண்டு வரங்களம்மா. அந்த நினைவில் உண்முகம் நிறைந்திருக்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவு இருக்கும். இனிமையான பாடல் அற்புதமான பாடல். அங்கே அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? கிருஷ்ணன் தான் தரப்போகின்றார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
2: உனக்கு என்ன குறைச்சல்?
0: ஒற்று குறைச்சல்
2: ராஜா.
0: ஒரு குறைச்சலும் இல்லையா? பேரே செல்வ ராஜா ஐயா. எனக்கு உனக்கு என்ன குறைச்சல்? நல்ல பாடல். சந்தன் ராஜ் தரம் பாடலை கேட்போம். வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே.
4: காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கை ஆகுமா ஐயா?
0: இது என்ன கதை? காதல் இல்லாத வாழ்க்கை இருக்குமா ஐயா? வாழ்க்கைக்கு முந்தி காதல் வந்தாலும் சரி, வந்த பின்பு காதல் வந்தாலும் காதல் காதல் தானே. காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையா? உண்மைதானே. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல்? மகள் சியாமலா என்ற மகளை கொண்டு வாருங்களா உங்கள் பாடலை.
1: முகம் ஒரு நிலா, அவிழி இரு நிலா, அடடா மூன்று நிலா.
0: அடே அப்பா, முகம் ஒரு நிலா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல் நான் பாடியே காட்டி விட்டேன். எங்கே சந்தன்ராஜ் உங்கள் பாடலை கொண்டு வாருங்க.
4: ஊஞ்சல் மனம் உலா வரும் நாளில்யா.
0: ஓ, ஊஞ்சல் மனம் உலா வரும் நாள்ப்பா. ஊஞ்சலை தந்து விட்டு இப்ப ஊஞ்சல் நிலா எல்லாம் ஊஞ்சல் மனம் வந்து விட்டு. ஊஞ்சல் மனம் ஊஞ்சல் நிலா உலா வரும் நிலா. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. உங்கள் பாடல் என்னய்யா?
2: காதல் மலர் கூட்டம் ஒன்று.
0: அடடே, இது வழி யாரோ சொன்னார், யாரோ சொன்னார், நீங்க சொல்லலையா? அடடட, காதல் மலர் கூட்டம் ஒன்று. ஓ, மலர் கூட்டம் ஒன்று, யாரோ சொன்னார், யாரோ சொன்னார். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவதற்காக சந்தன்ராஜ் காத்து
4: கொண்டிருக்கீங்களா?
0: இந்த உரம் அந்த பாடலை கொண்டு வந்து விட்டீர்களா? வழக்கமாக இந்த பாடலை தருவீர்கள். விழி மூடி யோசித்தால் அங்கேயும் நீ வந்து விட்டா. அடையப்பா, சும்மா மூடிக்கொண்டிருக்க விட மாட்டாங்க. என்ன விழி மூடி யோசித்தால் அங்கே அடுத்த பாடல் யாருடைய பாடலாக இருக்கலாம் என்று எண்ணும் பொழுது மகள் சியாமலாவின் பாடல். மகளே கொண்டு வாருங்கள். மகளை
1: கொண்டு
0: சிறப்பு. வாழ்க்கை என்னும் ஊடம் கடந்த கால கடந்த பாட்டும் பதத்தில் வந்த பாடல் இந்த வாழ்க்கை என்னும் ஊடம். உங்கள் பாட்டு சவாரிக்கு வந்த இந்த பாடல் வாழ்க்கை என்னும் ஊடம் சிறப்பு. அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம் என்றால் கிருஷ்ணனாகத்தான் இருக்கின்ற. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் ஐயா. கிருஷ்ணன்.
2: விழியலை மேலே செம்மீன் போலே விளையாடும் தென்றலே.
0: விட்டேன் பாடச் சொல்லி அந்த முதல்வரி அற்புதமான பாடல் விழியலை மேலே. சிறப்பு. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்காக சந்தன்ராஜ் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். கிருஷ்ணன் இணைப்பை துண்டித்துக் கொண்டு விட்டார். சந்தன்ராஜ் வந்து விட்டார். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
4: வணக்கம் ஐயா. வாழ்க்கையே வேஷம்.
0: வாழ்க்கை இது பாட்டு ஜவாரி அப்படியே வருகிறது ஐயா. வாழ்த்துக்கள். பாட்டு ஜவாரி அப்படியே வருகிறது. வாழ்க்கையே வேஷம் ஒன்று கொண்டு தொடர்பான நிகழ்ச்சியை நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஜெகபிரசாதிக்கு அவர்கள் என்ன இணைக்க போகின்றார் பார்ப்போம். கொண்டு வாருங்கள் ஜெகபிரசாதிக்கு அவர்கள்.
3: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
3: ஓடும் நதியிலே ஒருத்தி மட்டும் கரையிலே என்ற
0: பாம். ஐயா கரையேத்தி விடுங்க ஐயா. ஓடும்
3: நதி
0: ஓடும் நதியிலே பாவம் கரையிலே இருக்கின்றார். சிறப்பான பாடல். மீண்டும் பாருங்கள். நேரம் சரியாக 12:10 எங்களுக்கு காட்டும் போலே உங்களுக்கும் 9:40 தொட்டுவிட்டது. இரவு நேரத்துக்கு எங்கே கொண்டு வாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 தமிழ் சேவை. 12:10 நண்பகல் இருக்கு. நாங்கள் கேட்பதற்காக கிருஷ்ணன் தருகின்றார் பாடலை. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
2: நதி எங்கே போகிறது கடலை தேடி.
0: அந்த அண்டபாடு போதையே. இதுக்கு எல்லாம் ஏன் நீங்கள் வினாவில புரியல? நதி பூரா போடும் பதிந்த இடத்த பார்த்து போகிறையா? நதி எங்கே போகிறது, நதி எங்கே போகின்றது அந்த பாடலாம். அங்கே அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணா. நீங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல யார் தருவது? மகள் சியாமலா மகளே கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: அப்பா, ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த பாட்டு.
0: ஒருத்தி ஒருவரை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு யாருக்கு தெரியும்? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் ஜெகபிரசாதி. நீங்கள் கூறுங்கள்
3: ஐயா. வணக்கம் ஐயா. அந்த கிருஷ்ணயா பண்ண பாட்டுக்கு பதில் பாட்டியா? எங்கே அவள் இன்றே மனம் தேடுதே அவளால் ஓடி வாங்க.
0: இன்றைக்கும் தேடுதா ஐயா? அப்படியா? தேடுது ஐயா, மறக்க முடியுமா? வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது. நன்றி நன்றி ஜெகபிரசாதிக்கு அவர்களே, நன்றி. அடுத்த பாடலை தருவதற்காக அவளோடு ஓடி வருகின்றார் எங்களுடைய சந்தனராஜ். கொண்டு வாருங்கள். அங்காடியிலே உங்களுடைய கல்லாப்பட்டிக்கே இருக்கின்ற தேடி பாருங்கள், கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்கு கிருஷ்ணன் வந்து விட்டார். வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா வணக்கம்.
2: நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாது.
0: அதுக்கு புத்தி இல்லையா? அதான் நினைக்க தெரியுது மறக்க தெரியுது இல்லையா? நினைக்க மறக்க கூடியதா ஐயா அது, அதனால் தான் மறக்க முடியவில்லை. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு சொல்ல தெரியாது. அங்கே சந்தன்ராஜ் கொண்டு வாருங்க.
4: நினைத்தாலே இனிக்கும்.
0: அப்படியா? அது நினைக்கும். அப்ப எப்படி மறக்கிறது? என்ன நினைத்தாலே இனிக்குது, அப்ப எப்படி நினைத்தால மறக்க முடியும்? நினைத்தாலே இனிக்குமா? பார்த்தீர்களா பதிலை? நினைத்தாலே என்ன பொருத்தமான பதிலை தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது சிறப்பு உண்டார். அதற்கு பதிலை மகள் ஷியாமலா. வணக்கம். வணக்கம் மகளே.
1: தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன்.
0: அப்படி தானுமா சந்தன்ராஜ் தேடுகின்றார். நீங்கள் ஒரே ஒன்று தாருங்களேன். அவர் எங்கே
1: தேடுதுன்னு
0: கவிதையா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது நேயர் விருப்பத்திலே யாரோ கேட்ட பாடல். எங்கே ஜெகபர் சாதிக் அவர்களே கொண்டு வாருங்கள்.
3: ஐயா வணக்கம். ஐயா இந்த சந்திரராஜ் பாட்டு வரப்பட்டியா? எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே அப்படிங்கப்பா.
0: அடேங்கப்பா எங்கேயில் பயணம் செய்கிறார்கள். எங்கே நான் வாழ்ந்தாலும் என்ற பாடல். வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல். எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலே. எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடல் என்னவாக இருக்கும்? கொண்டு வாருங்கள்.
2: எங்கே அவள் அன்றே மனம்.
0: அப்படித்தான் அவள். அப்படித்தான் ஜெகவர் ஜாதகம் தேடுகிறார் அவளை. நீங்கள் போற நாள தேடுங்களேன். பாடல் புதிய பறவை பாடல் தானே. எங்கே நிம்மதி. வாழ்த்துக்கள். எங்கே இப்பொழுது எங்கே என்ற பதத்தில் நின்று ஒவ்வொருத்தரும் பாடலை தந்த வழியிலே அடுத்து வரும் பாடல் என்ன வரியிலே திறப்ப ஒன்றுகிறாள் என்று பார்க்கும் வழியிலே 12:13 நாங்கள் தொட்டுவிட்டோம் நண்பகல். நீங்கள் இரவு நேரம் 9:43 ஈழமணி திருநாட்டிலும் தென்னகம் தாயகத்திலும் இருக்கின்றீர்கள். இனிமையாக அங்கங்கு நேரங்கள் மாறினாலும் காலநிலை மாறினாலும் வானமும் பூமியும் ஒன்றுதானே. நாங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். என் கேள்விக்கு என்ன பதில்?
5: உன் மௌனம் என்ன மொழி? பூவையர் உள்ளத்தில்
0: சில வினாடி மௌனம் நீங்கள் சாதிக்கும் பொழுது எனக்கு அது மிகவும் உபயோகமாக இருக்கின்றது. முன்பு போன்ற விறுவிறு விடுவிடு சிறு ஓடாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த பாடலை தருவதற்காக யார் வரப்போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். அலையுங்கள். 6478-7464-1 துல்லியமாக உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் போலே கிருஷ்ணா பிடித்து விட்டார். எங்கே கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா.
2: எங்கெல்லாம் வலையோசை கேட்கின்றதோ
0: எல்லாம்
2: என்ன?
0: ஓ எங்கெல்லாம் வலையோசை. எனக்கு காய்ச்சலங்க கேட்க கூடாதா? எங்கெல்லாம் வலையோசை. வலையோசை கேட்டவுடன் வாழ்த்துக்கள். நினைவுகளை சுமந்து விட்டீர்கள். அடுத்த பாடல் தருவதற்காக எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள். பாடல்களை நினைந்து கொண்டிருக்கின்றீர்கள். சிந்தனைக்கு வந்தவுடன் ஓடி வந்து தருவீர்கள். அதன்படி அடுத்து வருவது யாராக இருக்கலாம்? அது சந்தனராஜாக இருக்கின்றது. வணக்கம் சந்தன்ராஜ்.
4: வணக்கம் ஐயா. எங்கேயோ ஏதோ பாட்டு வந்து கேட்டேன் ஐயா.
0: அது இங்கே மொன்றியல் தமிழ் வானொலி தான் ஐயா. எங்கேயோ ஏதோ மொன்றியல் தமிழ் வானொலி தான். எங்கேயோ ஏதோ பாட்டு ஒன்று கேட்டேன். நல்லது ஒரு பாடல் அந்த பாடல். மீண்டும் அன்பு மகள் ஷியாமலா வந்து விட்டார். வணக்கம் ஷியாமலா.
1: வளையல் சத்தம் அம்மா அம்மா.
0: இப்பதான்ப்பா எங்கோ கேட்டேனும் வளையல் சத்தம் யம்மா யம்மா யா. வளையல் சத்தம் வளையல் சத்தம் யமா யம்மா. வளையல் சத்தம் யமா யம்மா. நல்ல பாடல். சிறப்பு மகளே வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வழியிலே தான் அடுத்த பாடலை தருவதற்காக யாரோ ஒருவர் அழைக்கின்றார். அவருடைய அழைப்பு துல்லியமாக எனக்கு கிடைக்கவில்லை. இருப்பின் நான் துருவி துருவி பார்க்கின்றேன் யாராக இருக்கும் என்று. இங்கே ஓடி வாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM வானொலியில் நீங்கள் இணைந்து பாட்டுக்கு பதில் பாட்டு நீண்ட நாட்களுக்கு பின் உயிரூட்டி இருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சிக்கு அற்புதமாக உரைக்கும் வேளையிலே வந்துவிட்டார் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள். அவரை நாங்கள் இணைப்போமா? எங்கே கிருஷ்ணா உங்கள் இணைப்பு எனக்கு சரியாக கிடைக்கவில்லை. ஓடி வாருங்கள். எங்கே அழையுங்கள். சந்தன்ராஜ் அவர்களும் அழைக்கின்றார். சந்தன்ராஜின் இணைப்பு கிடைத்து விட்டது. வணக்கம் சந்தன்ராஜ்.
4: வளையல் வளையல் இந்த வளையல் போல் அம்மனியா.
0: அடேக்கப்பா வளையல் வளையல் அந்த பாடல். வளையல் வளையல் இந்த பாடல். எல்லாம் வளையல் நிற்கின்றார்கள். யார் வளைந்து வருகின்றார்களோ தெரியவில்லை. யார் அடுத்து வரப்போகின்றார் என்று பார்த்தால் அது வேறு யாரும் இல்லை கிருஷ்ணனுடைய பாடலாக இருக்கின்றது. கிருஷ்ணா முகந்தா முராரே. ஓடி வாருங்கள் கிருஷ்ணா.
2: எம்மாடி
0: போடுவாடி ஆத்தாடி. எப்படி பாடல் வரிகள்? அம்மாடி ஆத்தாடி அம்மாடி ஆத்தாடி. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. தமிழ் சேவையிலே நாங்கள் இன்று நினைவாற்றலை குட்டி எங்களுடைய சிந்தனையை தூண்டி சிதறி கிடக்காமல் குவிந்து கிடக்கும் புதையலுக்குள்ளே இருந்து தோண்டி எடுக்கின்றார்கள் பாடல்களை. தொட்டு விட்டால் போதும், ஒரு வரியை ஒரு பதத்தை கொடுத்து விட்டால் எத்தனை பதங்களை கொண்டு வந்து குவிக்கும் ஆற்றல் படைத்த எங்கள் அன்பு உறவுகள் இருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலியில் பணியாற்றுவது பெரும் பேறு தான் நான் கருதி கொண்டிருக்கும் இந்த வேளையில் அடுத்த பாடலை தருவதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள், தேடிக்கொண்டிருக்கின்றார்கள், வரப்போகின்றார்கள் பாடலோடு. வாருங்கள் மகளே சியாமலா வாருங்கள்.
1: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்கும் அந்த பாட்டு
0: சிறப்பு ஜூலி கணபதி தானே. எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, எனக்கு பிடிச்சா உங்களுக்கும் பிடிக்குமாவே, நீங்கள் அப்படியே அந்த பாடலே தான் தருவீர்கள். நேயர் நிரம்புடன் உரை விருப்பத்திலே இது மன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாட்டுக்கு பதில் பாட்டு, இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு வரும் பொழுது என்னவென்றால் எத்தனை பாடல்களை நினைவூட்டி கொண்டு வரும் வேளையிலே உங்களுக்கு நேயர் நிறம் விடுமுறை விருப்பத்திற்கெல்லாம் என் விருப்பம் என்ற விருப்பத்தில் உங்கள் விருப்பத்துக்கான பாடலை தருவதில் எந்த விதமான சலனமும் இருக்காது, தாமதமும் இருக்காது. ஏனென்றால் கோடானு கோடி பாடல்களை நாங்கள் அறிந்திருக்கின்றோம், தெரிந்து வைத்திருக்கின்றோம். எங்கள் உள்ளமென்னும் உள்ள கிடங்கிலே அது புதைந்து கிடக்கின்றது. தட்டி எழுப்பதற்கு பதங்கள் இருக்கின்றது. சொல்லை தந்தவுடன் அப்படியே தட்டி எடுத்துக்கொண்டு வந்து முழு பாடலே நாங்கள் கேட்கக்கூடிய வகையிலே வரிகளை தருகின்றீர்கள். ஒவ்வொரு பாடலும் அர்த்தமுள்ள பாடலாக எங்கள் தென்னகத்து திரைப்பட துறையினரால் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. அதைவிட பாட்டு சவாரியிலே எத்தனை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், அதிலே தொடர் பாடல்களை எல்லாம் தொடர் பதங்களுக்கான பாடல்கள் எல்லாம் எத்தனை வந்து போகின்றன. இவையெல்லாம் சிந்தனையில் வைத்து சிந்தித்து கொண்டு வரும் வேளையிலே கிருஷ்ணன் மீண்டும் வந்துவிட்டார். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ.
0: ஓ, இந்த பாடலுக்கு இது
6: எந்தன் பொன் வண்ணமே.
0: ஓ,
6: சியாமலா
0: வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. இடையிலே ஒரு நாவை போட்டு பார்த்தேன், வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வாசுபடியான பாடல், சிறப்பான பாடல். மீண்டும் வாருங்கள். இப்பொழுது சந்தன ராஜ் இணைக்கின்றேன். வணக்கம் சந்தன ராஜ் அவர்களே.
7: தேடினேன் வந்ததியா?
0: இனிமையான பாடல், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே அடுத்த பாடல் என்ன பாடலா இருக்கு? மீண்டும் சந்திரராஜ்
7: உங்களுக்கு
0: வெண்ணிலவே கூப்பிட்டுருக்கிற அது பௌர்ணமி இளவரப்பு கொண்டது வெண்ணிலவே இப்பொழுதுதானே வந்து சென்றது. வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்து வா என்று நீங்கள் கேட்கும் பொழுதில் அது நாள் பார்த்து வர இருக்கின்றது. இணைந்து விட்டீர்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? மீண்டும் சந்தன்ராஜ் உங்கள் இணைப்பில் தான் இருக்கிறார். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் மகள் சியாமலா உங்கள் பாடல் தாருங்கள். சியாமலா உங்கள் பாடலை.
1: அப்பா வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனமா அந்த பாட்டு
0: அதானே. வெண்ணிலவே வெண்ணிலவே பக்கத்துல இருக்க தூரத்துல இருக்க எரிக்க வேண்டியதான் வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கமேனம்மா. வாழ்த்துக்கள், நல்ல பாடல், நினைவூட்டல்கள் சிறப்பாக இருக்கின்றது உங்கள் நிவாற்றல். கிருஷ்ணா உங்கள் பாடல் இதுவாக இருக்கலாம்.
6: காதல் கனிரசமே.
0: காதல் கனிரசமே எங்க பாருங்க.
6: காதல் கனிரசமே
0: இந்த பாடலுக்கு அனந்தராமன் ஐயா பாடினா அப்படி இருக்கும். வாழ்த்துக்கள், சிறப்புகள். மீண்டும் மீண்டும் பாருங்கள். அவர்கள் பிரவி கலைஞர்கள். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல்? அழகான பாடல்கள், இனிமையான பாடல். அழகு என்பது அந்த அந்த பாடலுக்கு இருக்க காட்சிகள், அது மட்டுமல்ல உள்ளத்திலே இனிமையை தோன்றுவது, மகிழ்ச்சி தோன்றுகின்றது ஒவ்வொரு பாடலையும் கேட்கும். இவையெல்லாம் எங்கள் தென்னகத்து திரைப்பட துறையினரால் எங்களுக்கு அளிக்கப்பட்ட செல்வங்கள், அழியாத செல்வங்கள், வற்றாத ஊற்றாகங்களை இதயத்தில் ஊறிக்கொண்டிருப்பவை. சொற்களை கொடுத்தவுடன் பாடலாக உதிர்கின்றது. அடுத்த பாடலை தருவதற்கு யார் வரப்போகின்ற ஓடி வாருங்கள். மூன்றுகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் மணி கனடா கலையகம். கனடா கலையகத்திலிருந்து வாரத்தில் ஒரு நாள் மலர்ந்த பாட்டும் பதமும் நீண்ட நாள் இடைவெளிக்கு பின்பு இன்று மலரும் வேளையில் ஓடி வந்து புத்துணர்வு பெற்றவர்களாக வந்து இணைந்து கொண்டிருக்கும் வேளையில் இங்கே அழைப்புகள் போட்டியிலே இருக்கின்றது. ஒவ்வொருவரும் அழைக்க அழைக்க ஒவ்வொருவருக்கும் குறுக்கீடுகள் இருக்கின்றது. ஒரு இணைப்பை நீங்கள் பெறுவதற்கு எத்தனை அழைப்புகளை நீங்கள் அழைக்கின்றீர்கள் என்று நான் புரிந்து கொண்டேன். கிருஷ்ணா வாருங்கள். மீண்டும் உங்கள் பாடல் தான்.
6: கனியை கனியை மலலை பேசும் கண்மணி உயிர் காதல் கொண்டு கீதம் பாடும் பொன்மணி.
0: அற்புதமான வரிகள். கனிய கனிய மழலை பேசுகிற இனிக்க இனிக்க, கனி என்றால் இனிக்கும் தானே, அதுவும் கனிந்து தானே இனிக்கின்றது. வாழ்த்துக்கள் மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பாடலை தருவதற்காக யார் பிறப்புகின்றார் என்று எண்ணும் வேளையிலே அவருடைய அழைப்பை இங்கே போட்டியிலே இருவர் ஒரே நேரத்தில் அழைக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. அதனால் யார் முந்துவது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. யார் முந்த போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். இணைப்பு கிடைத்தவுடன் உங்களை நான் இணைத்து விடுவேன். 6477 8746 1 5 என்ற எண் தான் எங்களுடைய எளிமையான தொலைபேசி இலக்கம். ஒரு வழி அழைப்பிலே தான் இருக்கின்றீர்கள். அதனால் தான் இடர்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் என்று தெரிகின்றது. நேரம் சரியாக 12:22 பகல் நேரத்தை காட்டுகின்றது. நண்பகலை உங்களுக்கும் 9:52 இரவு நேரம் என்று காட்டுகின்றது. இது பாட்டுக்கு பதில் பாட்டு. இங்கே அடுத்த அழைப்பு மகள் ஷியாமலாவின் அழைப்பு. வணக்கம் மகளே ஷியாமலா, அருமையான பாடல் கண்மணியே காதல் என்பது கற்பனையோ. ஓ, இனிமையான பாடல், நல்ல கேள்வியும் பதிலுமாக வரும் பாடல், சிறப்பான பாடல். இப்பொழுது கிருஷ்ணாவுக்கு இணைப்பு கிடைத்து விட்டது. கிருஷ்ணா, உங்கள் பாடலை தர வேண்டும்.
6: என்னம்மா ராணி பொன்னான,
0: என்னம்மா ராணி பொன்னான மேனி, நல்லபடி என்னம்மா அனுஷாண்டு கேட்கவில்லை, பொன்னான மேனி. வேறு யாரையோ ஒரு வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். கொள்கை ஒன்று எடுத்து வைத்து விட்டேன். எங்கே
7: கண்மணி அன்போடு காதலன்
0: ஆஹா, கண்மணி அன்போடு காதலன் எழுதும் குணாவிலே இருந்து வந்து விட்டீர்கள். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம் இல்லை லெட்டர் இல்லை, அப்படியே வச்சுக்கோங்க. சந்தன்ராஜ் அவர்களே, எதுவாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் பாடலை தந்து விட்டீர்கள். இப்பொழுது மகள் சியாமலா உங்கள் பாடலை
1: தாருங்கள்.
0: அப்படியா, ராணி வரப்போறாவா? சரி சரி, வரவேற்போம் வரவேற்போம் வரவேற்போம் வரப்போறா. என்னம்மா ராணி என்றார் உடனே ராணியை வரப்போறா என்று அழைத்து விட்டா சியாமலா. எங்கே கிருஷ்ணா, இதற்கு போதலா அல்லது ஒரு பாடலுக்கு போதலா? கொண்டு வாருங்கள்.
6: கண்மணியே கண்மணியே பேசடி கிளியே.
0: ஓ, அப்படியோ?
6: காதுலே மனசு வந்து.
0: ஓ, கண்மணியே. ஓ யா, அப்படியா? கண்மணி அது நான் சேர்க்க மாட்டேன். கண்மணியே கண்மணியே சேர்த்துக்கொண்டேன். சிறப்பு மட்டும் பாருங்கள். எங்கே சந்தனராஜ் உங்கள் பாடலை தர வேண்டும். சந்தனராஜ் அவர்களே, கொண்டு வாருங்கள். ஐயா சந்தன்ராஜ், உங்களை இணைத்து விட்டேன். அங்கே போட்டிகள் அடுத்தவருடைய இணைப்பு குறுக்கிடுகின்றது போல் தெரிகின்றது. வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம் இப்பொழுது சியாமலா வந்திருக்கின்றீர்கள். கொண்டு வாருங்கள் சியாமலா.
1: அன்பு எனும் நல்ல தேன் கலந்து, இங்க அந்த பாட்டுப்பா.
0: அன்பு என்னும் நல்ல தேன் கலந்து, வாழ்த்துக்கள். அன்பு என்னும் நல்லது, இனிமை இனிமை இனிமை. அடுத்த பாடலை யார் தர போறீர்கள்? அடுத்த பாடலை கிருஷ்ணன் நீங்கள் தான் தரப்போ கொண்டீர்கள். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
6: கண்மணியே
0: அப்படித்தான்
6: என்ன?
0: ஓ, கண்மணியே பேசு மௌனம் என்ன கூறு. இந்த பாடல் வந்து கண்மணியே பேசு, கண்மணியே வாழ்த்துக்கள். கண்மணியே பேசு இனிமையான பாடல், கண்மணியே பேசு என்ற பாடல். அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? சியாமலா தரப்போகின்றார். வணக்கம் சியாமலா. சியாமலா வணக்கம். சியாமலா எங்கே சென்று விட்டீர்கள்? உங்களை இணைத்து விட்டேன் சியாமலா, உங்களை இணைத்து விட்டேன் சியாமலா. சரி, அடுத்தவர் யாராக இருக்கலாம்? கிருஷ்ணன் அங்கே தடுத்து கொண்டிருக்கிறார், சியாமலா வந்து கொண்டிருக்கிறார். யார் அழைப்பில் இருக்கின்றீர்கள்? பார்ப்போம் யாருடைய அழைப்பு எனக்கு கிடைக்கின்றது என்று. மூவர் ஒரே நேரத்தில் அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். எங்கே ஒருவருக்கு ஒருவர் போட்டியாக இருக்கும் வேளையில் இப்பொழுது சியாமலாவின் இணைப்பு வருகின்றது. சியாமலா வணக்கம். வணக்கம் வணக்கம் சியாமலா வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சியாமலா.
1: அன்பு வந்தது என்னையால வந்தது அந்த பாட்டு.
0: வணக்கம், சிறப்பான பாடல் மகளே, சிறப்பான பாடல். அன்பு வந்தது என்னை ஆள வந்தது, சும்மா வரவில்லை ஆள வந்தது. வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடல் மூவர் இணைப்பில் இருக்கின்றீர்கள். யாருடையது கிடைக்கின்றது? முதலில் சந்தனராஜ் கிடைக்கின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
7: அன்போடும் பண்போடும் உறவாடும் பாசம்.
0: ஓ, அன்போடும் பண்போடும் உறவாடும் பாசம், அன்போடும் பண்போடும். வாழ்த்துக்கள். சிறப்பு. அடுத்த பாடலுக்காக காத்து கொண்டிருக்கும் போலே மீண்டும் சந்தன்ராஜ் உங்கள் பாடல் தான் கிடைக்கிறது. கொண்டு வாருங்கள்.
7: அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு.
0: ஓ, அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதுகிற கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு. நீண்ட நாள் இந்த பாடலை கேட்கவில்லை, இன்று ஞாபகம் மூட்டி போட்டீர்கள். சிறப்பான பாடல். எங்கே கிருஷ்ணா, உங்கள் பாடலே தரலாம் தானே கிருஷ்ணா?
2: அன்பு மனம்

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் அறிய வைத்த அன்பு தமிழ், இவற்றுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவன் உலகெல்லாம் படைத்து ஆளும் அவருக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இவர்கள் அனைவருக்கும் தாழ் பணிந்து வணக்கம் கூறி உலகளாக இருக்கும் என் முகம் தெரிந்து தெரியாத நல் உறவுகளே உங்களுக்கும் வணக்கம் கூறி வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கதம்பத்திற்கு. இனிமையான இந்த நாள் 2026 ஆண்டு 5 மாதம் 14 நாள் வியாழக்கிழமை. வளமை போல இன்றைய நாளிலே வாரம் ஒரு நாள் வரும் வியாழன் தோறும் எங்கள் வானொலியில் நாங்கள் சந்திக்கும் விடயம் கதம்பம். கதம்பத்திலே

0: உனக்காக எல்லாம் உனக்காக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக.
1: உனக்காக நான் என்ற பாடலை கேட்டு அந்த இசையோடு ஆரம்பிக்கும் உனக்காக நான் நிகழ்வு என்று நேயர் விருப்பமாக மலர இருக்கின்றது. உனக்காக நான் நிகழ்ச்சியிலே உலகளாக இருக்கும் என் அன்பு உறவுகளே, 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு வாருங்கள், இணையுங்கள், உங்களுக்கு விருப்பமான பாடலை கொண்டு வந்து பதிந்து விடுங்கள். அவை ஒலிபரப்பாகும் வேளையிலே அந்த பாடல் யாருக்காக என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்தில் உள்ளது அத்தனையும் எங்களுக்காகத்தான், இந்த உலகமும் எங்களுக்காகத்தான். உலகம் எங்களுக்காக என்று கூறும் வேளையிலே இந்த உலகத்தில் அத்தனையும் எங்களுக்காகத்தான், நாங்களும் உலகத்துக்காகத்தான் என்ற கருத்தை உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் விரும்பியபடி வந்த பாடலை கேட்டு மகிழலாம். இன்று வலையொலி சிறப்பாக இருக்கின்றது. எங்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இருப்பது போன்று என்னால் உணரக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு எப்படி இருக்கின்றது என்பதை நீங்கள் வந்து என்னோடு இணையும் போது கூறிக்கொள்ளலாம். உனக்காக நான் நிகழ்வு என்று இருக்கின்றது. இணைவோம், நேயர் விருப்பமாக அதை அலங்கரிப்போம் என்று நான் எழுதி அனுப்பிய வேளையிலே பதிவை கண்டவுடன் அன்பு ஜெகவர் சாதிக் அவர்கள் உடனே ஒரு அழகான படம் வரைந்து அதற்குள்ளே எழுத்துக்களை போட்டு உங்களை இணையும்படி கூறி தானும் இணைந்திருக்கின்றேன் என்பதை தெரியப்படுத்தியிருக்கின்றார். எங்கெங்கும் பறந்து ஓடியாடி திரியும் வேளையிலே நீங்கள் இணைந்து கொண்டு எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆரம்பிக்கின்றேன் நான் உனக்காக நான் நிகழ்வை. சிறப்பாக நாங்கள் நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக உனக்காக நான் என்று எண்ணியவுடன் வேறு ஏதோ ஒரு நிகழ்வு என்று எண்ண வேண்டாம். உங்களுக்கு நன்றாக தெரியும், நாங்களெல்லாம் உலகத்துக்காக, நாங்கள் உலகம் எங்களுக்காக என்று எண்ணும் வேளையிலே நாங்களும் உலகமும் வேறு ஒன்றல்ல. இறைவன் எங்களை அனுப்பி வைத்ததே இந்த உலகத்தில் வாழ்ந்து அனுபவித்து வரக்கூடியதாகத்தான். இங்கே அதை கேட்டவுடன் அளவுடன் அன்பாக என் அன்பு மகள் ரேவதி, அடுத்து கிருஷ்ணன் இவர்களும் வரவேற்று நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வர வேண்டும். எங்கே பார்ப்போம் யார் முதலில் வரப்போகின்றார் என்று பார்க்கும் வேளையிலே 6 4 7 8 7 4 6 4 1 5 காத்து கொண்டிருக்கின்றது உங்களுக்காக. இந்த வேளையிலே ஒரு தடவை எங்கள் காலநிலையை உங்களுக்கு நான் கூறத்தானே வேண்டும். இன்று எங்களுக்கு 11 பாகை பூச்சியதுக்கு மேலே 11 பாகை என்று காட்டுகின்றது. இது படிப்படியாக நேற்றைய தினம் போல் 13 பாகை வரை செல்லலாம். மழை நின்றுவிட்டது. சூரிய பகவான் அழகான ஒளி தந்து இனிமையாக எங்களை மகிழ்வாக வைத்திருக்க செய்கின்றார். பச்சை பசல் என்று காட்சி அளிக்கும் இந்த வெளியுலகம் எங்களுக்கு மகிழ்வாக தரும் வேளையிலே பட்சிகள், பறவைகள், பிராணிகள், மிருகங்கள், உயிர் இனங்கள் அத்தனையும் உல்லாசமாக வெளியே வந்து தங்கள் தங்கள் கடமைகளை புரிகின்றது எனக்கு நன்றாக தெரிகின்றது. அந்த வகையில் நாங்களும் எங்கள் கடமைகளை உற்சாகமாக செய்கின்றோம். குளிர் என்பது அவ்வளவு தெரியவில்லை. நான் இப்பொழுது வெளியே எங்கள் கலையத்துக்குள்ளே நுழைந்து வெளியே சென்று வந்து திரும்ப மீண்டும் சென்று வந்தபோது சாதாரணமாகத்தான் இருக்கின்றது. படிப்படியாக இது கூடிக்கொண்டு சென்று இரவு அதிக மாலை 4 மணி வரைக்கும் இந்த 13 இல்லை 5 6 மணி 7 மணி வரை இது இரவு 7 மாலை 7 மணி வரை இந்த 13 பகை வரை சென்று மீண்டும் அது தணிந்து சென்று இரவுக்கு குறைந்து செல்லும். ஆனால் பனி விளவோ மழை விளவோ காரணம் இல்லை போல் தெரிகின்றது. இந்த இங்கிதமான வேளையில் நாங்கள் இருக்கும் மகிழ்வான தருணத்தை உங்களுக்கு குறிவிட்டேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்பதை வந்து நீங்களும் எனக்கு தெரிவித்துக் கொள்ளலாம். இப்பொழுது முதலில் வருகின்றார் அன்பு உறவு, அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன், வணக்கம் வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா, உங்களை இணைத்து விட்டேன். உங்கள் அழைப்பு எனக்கு சரியாக துல்லியமாக கிடைக்கவில்லை கிருஷ்ணா, மீண்டும் அழைக்க வேண்டும் கிருஷ்ணன். உனக்காக நான் நிகழ்வுக்காக அழைக்கின்றார், மீண்டும் பார்ப்போம். வணக்கம் கிருஷ்ணன், வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள், நலமா இருக்கின்றீர்களா நீங்கள்?
2: நலமா இருக்கேன்.
1: ஒரு களைப்போடு பேசுவது போல் தெரிகின்றது, இளைப்போடு. என்ன நடந்தது, வெளியே சென்று வந்தீர்களா?
2: ஆமாம் ஐயா.
1: என்ன அப்படி என்ன அவசரமாக வெளியே அவசரமாக ஓடி வந்து விட்டீர்களோ?
2: இல்லை ஐயா.
1: நடந்து வந்தீர்களா? நடந்தா வந்தீர்கள்?
2: நடந்துதான் வந்தேன் ஐயா.
1: அந்த அதனாலே அந்த இளைப்பு தெரிகின்றதோ? நடந்து வந்து ஒரு ஆறு சுவாசித்து ஒரு ஒரு தேநீர் அல்லது காப்பி பருகி அல்லது அப்படியெல்லாம் செய்யலாம் தானே, உங்களை ஆறுதல் படுத்திக் கொள்ளலாம் தானே. சரி சரி, களை இல்லாமல் சிரமம் இல்லாமல். சரி, இப்பொழுது அங்கே உங்களோட காலையில் அப்படி என்றால் எப்படி கொஞ்சம் வெப்பமாக இருக்கின்றதோ?
2: அதிகம் தான், மழை இல்லை, மேகமூட்டமாக தான் இருக்கு, ஆனால் வேர்த்து கொட்டுது.
1: இல்லை வேர்த்து கொட்டுது, அது நடந்து வந்தவுடன் மேலும் அதிகமாக இருக்கும் இல்லையா? மக்கள்
2: கூட்டம்
1: இடையூறா இருக்கபடியால
2: வெப்பம் உண்டு, வெளியில வந்துட்டு இருக்கேன், வீட்டுக்கு இன்னும் வர கொஞ்ச நேரம்.
1: ஓ அப்படியா, வெளியிலதான் இருக்கு. நடமாட்டம் இருக்கின்றது, மழை வருவது போன்ற மப்பு இருக்கின்றது, ஆனால் மழை வரவில்லை, ஆனால் வெப்பம் இருக்கின்றது அல்லவா? அந்த வெப்பம் இருக்கும் போது மழை வராது, வெப்பம் வராது, ஆனால் விரைவில் மழை வரும் என்று நான் நினைக்கின்றேன். எங்களுக்கு நேற்று முந்தின

0: போல அங்க வானத்துல சில இடங்களில் ஒரு வித்தியாசமான முகில் தெரிகின்றது, மழை வரமோ தெரியாது. ஆனா நிச்சயமாக பனி வராது, பனிப்பொழிவு இருக்காது என்று தெரிகின்றது. நேற்றைய தினம் வெளியே சென்று விட்டீர்களோ?
1: ஆமாம் ஐயா.
0: நான் நினைத்தேன் நீங்கள் வீட்டில் இல்லை, நாட்டில் இல்லை என்பதை வண்டிப்பட்டேன். என்பது ரொம்ப சென்று விட்டீர்கள். பணி எப்படி, உங்களுடைய பணி ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற ஏதுக்கள்?
1: இன்னும் ஒரு நாலஞ்சு நாட்களாக ஐயா.
0: அதன் பின்புதான் கிடைக்கும். அதுவரையும் உல்லாசம் தான், உங்களுக்கு ஓடி தெரிய
1: வேண்டியதான்.
0: சரி, இன்று நாங்கள் காலநிலையை பற்றி கூறினீர்கள், உங்களுடைய மனநிலையில் கூறினீர்கள். இப்பொழுது நிதானமாக இருக்கின்றீர்கள் தானே? வாழ்த்துக்கள். சரி, அப்படின்னா இன்று என்ன பாடலை எங்கள் நேயர் விருப்பத்தில் கேட்க போகின்றீர்கள்?
1: நேயர் விருப்பத்தில் படம் நல்ல தங்கால்.
0: நல்ல தங்கால், நல்ல தம்பி போய் இப்ப நல்ல தங்கால் வந்து விட்டாளா? சரி, நல்ல தங்கால், அவள் நல்ல தங்கால் எல்லோருக்கும். சரி, அவளை பற்றி அவள் என்ன பாடலை தருவீர்கள்?
1: பொன்னே புதுமலரே பொங்கிவரும் காவிரி.
0: ஓ, பொன்னே புதுமலரே. அந்த பாடங்கள் அந்த முதல் வரியை பார்ப்போம்.
1: பொன்னே புதுமலரே பொங்கி வரும் காவிரியே.
0: அப்படி வரும். இப்பொழுது நீங்கள் பாடும்போது பக்கத்தில் யார் யாரும் இருக்கின்றார்களா?
1: இருக்காங்க, ஆளுங்க இருக்காங்க.
0: அவர்களுக்கு இடையிலே
1: பாடுகின்றீர்களா?
0: அவர்கள் சிரிக்கின்றார்களா? என்னடா இவர் இருந்தா போல பாட்டு பாடுகிறார் பேசு. சந்தோஷம் சந்தோஷம். அவர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் பாட்டு நீங்கள் பாடும்பொழுது மகிழ்ச்சியே கொடுக்கிறீர்கள் என்று கேட்கும். சரி, இந்த பொன்னே புதுமலரி என்ற பாடலை இன்று கேட்க வேண்டும் என்று எதற்காக நினைத்தீர்கள், என்ன காரணம்?
1: தோன்றியது கேட்கலாம்னு ஆசைப்பட்டேன்.
0: உங்களுக்காக கேட்கின்றீர்களா, இல்லை இந்த பாடலை மற்றவர்களும் கேட்க வேண்டும் நினைக்கின்றீர்களா? மற்றவர்களுக்காக கேட்கின்றீர்களா? உங்களுக்காக. பழைய நினைவுகள், பழைய பாடல்கள், அந்த கருத்துக்கள், அதிலே உள்ள சொற்கள் எல்லாம் உங்களை பிடிச்சிருக்கின்றது போல. பொன்னே புதுமலரே பொங்கி வரும் காவிரி என்ன அற்புதமான அடுக்கு வரிகளாக இருக்கின்றது. இந்த பாடலை கேட்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு எண்ணம். அதை நீங்கள் மட்டுமல்லாமல் உங்கள் அருகில் இருப்பவர்கள், உங்கள் தொலைபேசியிலிருந்து வரும் ஒலியை கிரகிக்கக்கூடியவர்களுக்கும், ஆனால் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் எங்களுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் கேட்கின்றீர்கள் இந்த பாடலை. சிறப்பு. சரி, இன்னும் அவ்வளவு நேரத்தில் வீடு செல்வீர்கள்? அந்த பத்து நிமிடம் மட்டும் நீங்கள் நடந்து கொண்டே இருப்பீர்களா, அல்லது பக்கத்தில் மக்களும் வந்து கொண்டே இருப்பார்களா? விடுறாங்கள் இல்ல, விடுறாங்கள் இல்ல. இந்த என்ன இவர் பேசிக்கொண்டு
1: போகின்றார்கள்
0: ஐயா, நன்றி. இப்பொழுது நீங்கள் அனுசுயா என்று பேச சந்தர்ப்பம் வராது. வீட்டுக்கு போனது பின்பு அவர் அழைக்கலாம், பேசலாம். உங்கள் பாடலை நாங்கள் காற்று இணைந்தே சிறப்பை அமைக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம் கிருஷ்ணா. மீண்டும் நீங்கள் அழைக்கலாம், வீட்டுக்கு வந்து மகளோடு அழைக்கலாம். நன்றி நன்றி நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவிலிருந்து நாங்கள் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் உனக்காக நான் நிகழ்வை அலங்கரிக்க அன்புடன் கிருஷ்ணன் வந்திருந்தார். கிருஷ்ணன் பேசும் பொழுது அருகிலே மக்கள் இருந்தார்கள், நடைபயணம் செய்து கொண்டிருக்கின்றார். நடைபயணம் செய்து கொண்டிருந்தாலும் அருகில் ஆட்கள் இருந்தாலும் காரியமில்லை, நான் பேச வேண்டும் என்று எண்ணி எல்லோரும் கேட்டு மகள வேண்டும் என்ற ஒரு பாடல், பொன்னே புதுமலரே என்று நல்ல தங்காள் என்று ஒரு சரித்திர பிரசித்தி பெற்ற ஒரு வரலாறு புராண கதை, அந்த இதிலே வருகின்ற ஒரு தத்துவ பாடலாக இந்த பாடல், அல்லது ஊடல் பாடல், ஏதோ ஒரு வகையிலே இந்த பாடல் அமைய போகின்றது. நாங்களும் கேட்டு மகளெல்லாம் அதற்கிடையிலே இது உனக்காக நான் என்று கூறின பொழுது அடுத்த உறவாக என்னுடைய ஜெகவர் சாதிக் அவர்கள் இணைகின்றார்கள். வணக்கம் ஜெகவர் சாதிக் அவர்களே.
2: ஐயா வணக்கம். ஐயா, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். தாங்கள் மீராமா அனைவரும் நலமா இருக்கீங்களா ஐயா?
0: அலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: இங்கு நான், எனது செல்லக்கிளி, பச்சைக்கிளி அனைவரும் நல்ல நலமாக மகிழ்வார்கள்.
0: சிறப்பு. எல்லோரும் நலமாக இருக்கும் இந்த வேளையிலே, நேற்றைய தினம் உங்களுக்கு வலைத்தளம் ஒவ்வாது, அது பொருத்தமில்லை, சரியில்லை என்று எழுதியிருந்தீர்கள். கவலையோடு நாங்களும் அதை ஏற்றுக்கொண்டோம். அதே போன்று பலருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். நேற்று எங்கள் நிகழ்ச்சியை கூட நான் 1 மணி நேரத்தில் நிறைவு செய்து விட்டு சென்று விட்டிருந்தேன். யாரும் வரவில்லை. பொக்கிஷத்தை தோண்டி எடுப்பதற்கு ஒருவருக்கும் விருப்பமில்லை. அடுத்து ரமணி ராஜேஷ் அவர்கள் இணைப்போடு இணைந்து கொண்டு பதிலோடு தளத்திலே இணைந்திருந்தார். ஆனால் அவர் காற்றலைக்கு வரவில்லை, கேட்டுக்கொண்டிருந்து பதில்களை தந்து கொண்டிருந்தார் எல்லாவற்றையும். சரி, இன்று உங்களுக்கு அங்கே உங்களுடைய நாகப்பட்டினம் நாகூர்லே காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: இன்று காலையிலிருந்து இதுவரையில வந்து வானம் நல்லா மேகம் போட்டதோட லேசான சாரல் மழை பெய்து கொடுங்க ஐயா.
0: லேசான

0: புகழ்பீன்றதா? வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஓ, வானத்தை பார்க்க முடியாது அப்படி என்றால், அந்த லேசான சாரல் வரும் பொழுது அது இருட்டாக இருக்கும், மேலே மூடி இருக்கும், இப்பொழுது இரவு நேரம் இல்லையா, இருள் சூழ்ந்து இருக்கும். இப்பொழுது வளர்ப்புறை காலம், இருப்பினும் மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஒரு 14:40 வரை, 35 வரை பகலாக இருக்கும் என்று தெரிவிக்கின்றார்கள். அதனால் அதாவது நீண்ட பகலில் இருக்கின்றோம். அதிகாலை முன்பே வெளித்துவிடும், அதன் பின்பு தாமதமாகி பொழுதாக இருளாகும். அப்படியான நீண்ட நேரம் கூடுதலான பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பகல் வேளையிலே கூடுதலான பணிகளை எல்லோரும் செய்யக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது விவசாயத்துக்கு ஏற்ற ஒழுங்குகள் மிகவும் விரைவாக செய்து கொண்டிருக்கிறார். தரையிலே இறங்கி அந்த இயந்திரங்கள் தொழில் புரியக்கூடிய வகையில் தரை கொஞ்சம் காய்ந்து வந்திருக்கின்றது. பனியினாலே சூழப்பட்டு அது அப்படியே ஈரப்பதமாகத்தான் இருக்கும். அதற்குள்ளே வாகனங்கள் செல்லக்கூடிய வகையில் இல்லை. இப்பொழுது அந்த உழவு இயந்திரங்கள் கொஞ்சம் சில சில பகுதிகளில் இறங்கக்கூடியதாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள், சிறப்புகள். மற்றது, இப்போ கோடை மாறி, அதாவது பனி வருவதற்கு முன்பு சில இடங்களிலே, இங்கே ரமணி ராஜேஷ் அவர்களும் பதிவிட்டு இணைந்து விட்டு பின் அதை அழித்து விட்டார் என உதறியில், சரியான எழுத்துப்பிள்ளையை உதறியவில் திருப்பி எழுதுவார் அவர். இந்த எங்களுடைய பனிக்காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பு கோடை காலம் முடிந்து பனி, அது குளிர்காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பு சில சில விவசாயிகள் சில விதைகளை, சில பயிர்களின் விதைகளை முன்னரே அதை போட்டு மூடி விடுவார்கள். அது பனிகளை கடந்து உறைந்து எல்லாம் உறைத்து எழுந்து மீண்டும் முளைத்து வரும். அப்படியான பயிர் வகைகளும் இருக்கு இங்கே. சிறப்பு சிறப்பு. அவர் நன்றி சார், நாங்கள் நான் இங்கே இணைந்தே இருக்கின்றேன் என்று மீண்டும் எழுதியிருக்கின்றார் ரமணி ராஜேஷ் அவர்களே. வருக வருக இணைந்திருங்கள், உங்கள் கருத்துக்களை பதிந்து கொண்டிருக்கலாம். நல்லது. இப்பொழுது ஜெயபிரசாதிக்கு அவர்களுக்கு என்ன பாடல் இன்று உனக்காக நான் நிகழ்வேன், நீங்கள் அந்த பாடலை எப்படி கேட்கப் போகின்றீர்கள், என்ன பாடல் கேட்கப் போகின்றீர்கள்?
1: எனக்கு இந்த புகுந்த வீடு அப்படிங்கிற படத்துல இருந்து செந்தாமரையே சிந்தேன் இதழே பின்னோயமே கண்ணே வருக அப்படிங்கிற பாடல்.
0: சரி, இந்த பாடலை இன்று இப்படி கேட்பதற்கு ஏதாவது காரணம் உண்டா?
1: அவர்களுடைய இனிமைதான் காரணம். அதாவது தான், அதாவது தன்னுடைய மனைவி மீது வைத்திருக்கும் அன்பினால் அந்த பாட்டு பாடுவார்.
0: ஓ, அப்படியோ? தன் மனைவியை செந்தாமரையே சிந்தேன் இதழே என்று மனைவியை நினைந்து பாடுவது போன்ற ஒரு பாடல். இப்ப நீங்கள் இது உங்கள் மனைவியின் நினைவுக்காக பாடுகின்ற, அந்த நினைவிலே மனைவியை நினைத்து பாடுகின்ற அவருக்காக இந்த பாடலை பாடுகிறீர்கள். சிறப்பு, சிறப்பான பாடல், நல்லதொரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒருவருக்காக இந்த நான் முதல்ல கூறிந்த உலகம் எங்களுக்காக, நாங்கள் உலகத்துக்காக. அப்ப உலகம் என்று கூறும்பொழுது எல்லாம் அடங்கி விடுகிறது. வாழ்த்துக்கள், சிறப்பான நல்ல பாடல் உங்களுக்காக தருகின்றேன். அந்த பாடலை உங்களோடு கேட்டு நாங்களும் மகிழ்வோம். மனைவி மேல் பாசமுள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த பாடல் சிறப்பாக இருக்கும் என்று மனைவி மேல் தாளாத பாசமுள்ள ஜெகவர் சாதிக் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். தருகின்றோம், கேளுங்கள், நினைவுகள் மலரட்டும். நன்றி. இப்பொழுது அன்பு மகிழ்ச்சிக்குரிய நன்றி, நன்றி ஜெகவர் சாதிக் அவர்களை மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவாக எங்களோட அன்பு உறவு மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்றார் நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியை வரவேற்றும் இருக்கின்றார், அவரையும் வரவேற்று கொண்டு அடுத்த உறவாக எங்களோடு இணைவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார் அரசடி குப்பம் சரவணன் அவர்கள். யாம் இருக்க பயமேன் என்று நான் கூறிக்கொள்வேன். அவர் வருவதற்கு முன்பு இன்னும் ஒருவர் அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. அவரே இல்லை, வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம், யாம் இருக்க பயமேன்.
2: வணக்கம் அரசடி குப்பம் சரவணன்.
0: யாம் இருக்க பயமேன் என்று கூறிக்கொள்ளும் சரவணன் அவர்கள் அரசடி குப்பம் நெய்வேலியிலிருந்து வந்திருக்கின்றார். ஐயா, நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கின்றோம்.
0: மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
2: மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: சிறப்பு. நீங்கள் நல்லவராக இருக்கின்றீர்களா?
2: மிகவும் நல்லவராக இருக்கின்றோம்.
0: மிகவும் நல்லவராக இருக்கும் என்று நாலு பேர் சொன்னார்களா? இல்லை, நீங்கள் தான் கூறுகிறீர்கள். நான் கூறுகிறேன் முதலில், நீங்கள் நல்லவர் என்று. அதை ஒன்று பலரும் கூற வேண்டும், உங்களை நல்லவன் என்று கூற வேண்டும். வாழ்த்துக்கள், சிறப்பான கருத்தை மகிழ்வோடு சிறப்பாக சிரிப்போடு தருகிறீர்கள். அதனால் நீங்கள் மகிழ்வாக நலமாக நல்லவனாக இருக்கின்றீர்கள் என்று எண்ணிக்கொள்ளுகின்றோம். சரி, இந்த வேளையிலே எங்கள் காலநிலை 8 பாகை என்று கூறிவிட்டேன், அது 13 பாகை வரை செல்லும். நல்ல மிகவும் சிறப்பான ஒரு நாளாக இருக்கணும். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் உங்கள் காலநிலையிலே?
2: இன்றைக்கு காலை முதல் மாலை வரை நாங்கள் சூரியனை பார்க்கவே இல்லை.
0: ஆஹா, அவர் ஓய்வு எடுத்து விட்டாரா அல்லது மூடி மறைந்து விட்டார்களா? நிச்சயமாக அது நீண்ட நேரம் இருக்கும் என்றால் சிறு மழை பொழியத்தான் வேண்டும். பொழிந்ததா? இல்லை,
2: மழை பொழியவே இல்லை.
0: அது வரும் வரும், ஆனால் அது கலைந்தோடி காற்றோட்டம் கலைத்து கொண்டு சென்று விட்டால் முதல் எங்காவது போய்விடும் ஐயா. அந்த கரும்பு
2: காலையில் 6 மணிக்கெல்லாம் பார்க்கும்போது தெளிவாக இருந்த வானம் ஒரு மணி நேரத்திலே மேகமூட்டம் ஆகி நாள் முழுக்க அப்படிதான் இருக்கும்.
0: அப்போ கருமக கூட்டங்கள் இணைந்து வந்து நீர் அணுக்களை சேர்த்து உங்களுக்கு மழையாக தர வேண்டும் என்று நாங்கள் வெட்டிங் கொள்வோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சூழலே உங்கள் விவசாய முறையை பார்க்கும் பொழுது இந்த மழை இந்த வேளை வருவது உங்களுக்கு நல்லதா கூடாதா?
2: மழை இனிமேல் பெய்யலாம், மழை பெய்யலாம்.
0: அறுவடைகள் முடிந்து விட்டதா? உங்களுடைய அறுவடைகள்
2: முடியல,
0: இன்னும் காலம் இருக்கா?
2: இப்ப நடந்து, ஆமாம், இன்னும் ஒரு 2 வாரங்கள் நீடிக்கும்.
0: ஓ, அது அப்படி என்றால் இன்றைய மழை உங்கள் அதற்கு ஏதாவது தொல்லையை ஏற்படுத்துமா?
2: இல்லை, தொல்லை இது இந்த மழையெல்லாம் எங்களுக்கு எதுவும் தொல்லையெல்லாம் எதுவும்
0: ஏற்படாது. ஆகவே நல்ல மழை.
2: அறுவடை செய்து தான் நாங்கள் காய வைக்கணும்.
0: அதுக்குத்தான் மழை கூடாது இல்லையா? அந்த அறுவடை செய்து அதை உலர வைக்கும் வேளையிலே அந்த வேளையில் மழை பொழிந்தால் நட்டங்கள் ஏற்படலாம், பழுதுகள் ஏற்படலாம்.
2: தொந்தரவாக இருக்கும், அதை காய வைக்கணும். அது
0: ஆமாம், திரும்ப தொந்தரவு
2: கொஞ்சம்.
0: நாங்கள் வேண்டிக் கொள்வோம் இந்த வேளையில் மழை அதை கலைந்து சென்று 2 வாரங்களுக்கு பின்பு வருவதாக இருந்தால் அதை தாங்க முடியுமா அந்த வெப்பத்தை உங்களால்?
2: தாங்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை.
0: வெப்பத்தை தாங்குவது ஆசிய நாடுகளுக்கு அது சர்வசாதாரணம் தானே, வழக்கமாக வருகின்ற வெப்பம் தானே. நீங்கள் உங்கள் அரசடிக்குப்பம் பகுதியிலே எந்த காலத்திலே குறைந்த கால நிலை அளவு குறைவாக இருக்கு? இப்பொழுது 28-30 என்று இருக்கின்றது, உங்களுக்கு குறைந்து செல்லும் வாய்ப்புகள் இருக்கின்றதா காலநிலை அளவு?
2: காலநிலை பார்த்தீங்கன்னா 20க்கெல்லாம் குறையாது.
0: ஓ, 20க்கு கீழே போக மாட்டாது, குறையாது. நாங்கள் பூச்சியத்துக்கு கீழே போய் வருவோம் ஐயா நாங்கள். சரி,
2: இன்று பூஜ்ஜியத்தின் கீழே போய் அப்படி ஒரு காலநிலை இருக்கும்போது இங்கெல்லாம் யாரும் அந்த குளிரை தாங்க முடியாது.
0: தாங்க முடியாது என்றால் கூடுதலாக எங்களோட மேனி அங்குள்ள நிலைக்கு ஏற்ப மாதிரி அமைந்து, நாங்களும் வந்த இங்கே வந்து ஆரம்பத்தில் கடினமாகத்தான் இருந்தது, சிரமப்பட்டிருக்கின்றோம். அந்த சிரமங்களின் மத்தியிலே இப்பொழுது பழக்க வழக்கமாகிவிடுது. இப்பொழுது நாங்கள் உங்கள் பகுதிக்கு வந்தால் சிரமப்படுவோம், எங்களால் தாங்க முடியாது. என்ன, என்னை பொறுத்தவரையில் எம்மவரும் அப்படித்தான். இங்குள்ளவர்கள் உங்கள் பகுதிக்கு வரும் பொழுது உங்களுடைய அந்த காலநிலை வெப்ப நிலையை நாங்கள் தாங்க மாட்டோம், பழக்கப்பட்டு விட்டதெல்லாம் இங்கே எல்லாம். சரி, நேற்றைய தினம் என்ன நடந்தது உங்களுக்கு? வெளியே சென்று விட்டீர்களா அல்லது உங்களுடைய ஒலி கேட்கவில்லையா, உங்களுக்கு வலைத்தளம் சரியாக அமையவில்லையா?
2: நேற்று கொஞ்சம் வெளியில் போயிட்டு
0: வந்தோம். இல்லை, கொஞ்சம் இல்லை, நல்லா போய்விட்டீர்கள். கொஞ்சம் போயிருந்தால் வந்திருப்பீர்கள், நன்றாக சென்று விட்டீர்கள்.
2: நேற்று முழுக்க இருசக்கர வாகனத்தில் பயணம்.
0: அட்ரஸ் இருசக்கர வாகனத்தில் போனால் எவ்வளவு தூரம் சென்று வரலாம் இல்லையா? சரி, பணிகள் இருந்தால் சென்று வரத்தானே வேண்டும். ஆனால் நான் பொக்கிஷத்தை கொண்டு வந்து வைத்துவிட்டு என்னடா என்று அம்மாவர்களும் பொக்கிஷமே தேவையில்லாமல் போய்விட்டதா என்று ஒரு மணி நேரம் இருந்து பாடல்களை ஒலிபரப்பி கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு ரமணி ராஜேஷ் அவர்கள் என்னோடு பதிவிலே இருந்து கொண்டிருந்தார். புலத்திலே செய்திகளை தந்து ஊக்கமளித்து கொண்டிருந்தார். அதேவேளை அன்பு மகள் சியாமலா அவர்களும் தன்னுடைய குழந்தை ஒன்றுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டு நோய் காரணமாக சென்னைக்கு சென்று விட்டார். அதனாலே ஜெகபரசாதிக்கு அவர்கள் தனக்கு ஒரு வலைத்தளம் சீராக இல்லை என்று எழுதியிருந்தார். அப்படியாக இருந்தது நேற்றைய தினம். இது வருவது தானே எங்கள் வாழ்க்கையிலே இல்லையா? சில முடைகள், தடைகள், இடர்கள் வரும் பொழுது நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாழ்த்துக்கள். இப்பொழுது சீரான நிலைக்கு வந்துவிட்டோம்.
2: சில நாட்களுக்கு ஒரு சில நாட்கள்ல வந்து எங்களுக்கு இணைப்பே கிடைக்காது.
0: ஆமாம், ஒரு சில நாட்களுக்கு கிடைக்கிற இணைப்பை ஏற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்காது. இப்படி வருவது போல இதுதானே மனித வாழ்க்கை, எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது தானே சரவணா? நெகிழ்ச்சி, ஃப்ளெக்சிபிள் என்று ஆங்கிலத்தில் வச்சுருக்கோம், விட்டு கொடுத்தல், அதாவது அது அந்த எண்ணங்கள் வேண்டும் எங்களுக்கு. பணிகள் இருந்தால் பணி, பணி இல்லாத நேரம் அப்படின்னு வருவது. சரி, இன்று நீங்கள் என்று உனக்காக நான் நிகழ்வில்லை, நேயர் நேரமாக நாங்கள் அதை எடுத்துக்கொண்டால் நேயர் நேரத்தில் நீங்கள் என்ன பாடலை எடுத்துக்கொள்ளப் போகின்றீர்கள்?
2: படம் சிட்டுக்குருவி.
0: சிட்டுக்குருவி. இப்பொழுது சிட்டுக்குருவிகளுக்கு எல்லாம் ஒரு நல்ல காலம் இல்லையா? இங்கே சிட்டுக்குருவிகளை இன்று காலையிலே எங்கள் வீட்டு முற்றத்துக்கு வந்து விட்டார்கள். அப்போ அவர்களுக்காக உணவு படைக்க வேண்டும் என்று மகள் கூறிக்கொண்டிருந்தார். இனி அவர்கள் முன்னே வந்து சிட்டுக்குருவியில் எல்லா குருவிகளும் எல்லா பறவைகளும் வரும். அவர்களுக்காக ஒரு தளம் இருக்கின்றது அந்த இடத்துல. நாங்கள் அதற்காக ஒரு தூக்கணம் இது ஒரு பாத்திரம் இருக்குது, அதை தொங்க விட்டு அதற்குள்ளே தானியங்களை போட்டு விடுவோம். அவர்கள் வந்து கொத்தி கொத்தி எடுக்கும் பொழுது அது உள்ளிருந்து அந்த தானியம் வெளியே வந்து கொண்டிருக்கும். எல்லாம் கொட்டி சிந்தி பறந்து சிறகு அடித்து சத்தம் போட்டு இருப்பார். பார்க்கறதுக்கு ஆனந்தமாக இருக்கும். பக்கத்திலே தண்ணீர் தொட்டி வைத்திருப்போம். அவர்கள் தண்ணீர் நீர் அருந்தி கொண்டு போவார்கள். அது ஒரு ரம்யமான காட்சியாக இருக்கும் எங்களுக்கு. பனிகாலத்தில் இவை யாரையும் காண முடியாது. பனிகாலத்தில் இவர்கள் யாரையும் காண முடியாது. இப்பொழுது இவர்களை எல்லாம் பார்க்கக்கூடிய விதம் விதமான பறவைகள் எல்லாம் வந்து செல்லும். அதில் நாங்கள் தானியத்தை வைத்து விட்டால் அதிலும் வித்தியாசமான தானியங்கள் இருக்குது. சிட்டுக்குருவிக்கு, பெரிய குருவிக்கு, காட்டு பறவைகளுக்கு வித்தியாசமான தானியங்கள் நாங்கள் அங்காடிகளிலே பெற்றுக்கொள்ளலாம். கொண்டு வந்து அதை பாத்திரங்களிலே போட்டு அவர்களுக்கு ஏற்ற பாத்திரத்தில் வைத்துட்டு அவர்கள் வந்து சண்டை இல்லாமல் உண்பார்கள். அதுதான் அங்கே உள்ள சண்டை இல்லாமல். அதில் அணில் வந்திருக்கும், முயல் வந்து செல்லும், அப்படியெல்லாம் வந்து அவர்கள் சண்டை பிடிக்க மாட்டார்கள். தங்களுக்கு விருப்பமானதை கொத்தி உண்டு விட்டு போவார். அதிலே பார்த்தா தான் சில சந்தேக பிராணிகள் இருக்கும். ஒரு தடவை கொத்துவதும் அங்கும் இங்கும் பார்ப்பதும், ஒரு தடவை கொத்துவதும் அங்கும் இங்கும் பார்க்கறதும் அந்த சந்தேகம். இல்லை, காக்கை வந்து கூடி உண்ணும். காக்கை வந்து கூடி உண்ணும். ஒரு பொருள் கிடைத்து விட்டால் போதும், தான் மட்டும் உண்ணாது ஏனியதெல்லாம் கா கா என்று கரைந்து அழைத்து இணைந்து உண்டு கொள்ளும். ஒற்றுமைக்கு காக்கை இனத்தை தானே உதாரணம் கொடுவார்கள் கவிஞர்கள் கூட, நாங்களும் கண்ணாலே பார்த்துடும். ஆனால் இந்த நாய் நன்றியுள்ள மிருகம் என்று கூறுவோம். நாய் வந்தால் இன்னும் ஒரு நாய் வந்து தன் உணவை தொத்தினா கடித்து விடும், குதறி விடும், துரத்தி விடும். கவனித்து பார்த்துருக்கீங்களா? நாய் நன்றியுள்ள மிருகம், நன்றி மறவாது. நாய்க்கு ஒரு உணவை போட்டு பாருங்கள், இன்னும் ஒரு நாய் வந்து அதில் வாய் வைத்தால் விடவே விடாது. நட்பு நாயாக இருந்தாலும் விடாது, அடித்து கரைக்கும், குறைத்து விடும். அப்படி விளையாட்டு இது. அணில் எல்லாம் வருவார்கள். இனி அது ஒன்றொன்றாக வந்து சில மரங்கள் பின்காணியில் இருக்கிற ஆப்பிள் மரங்கள் அழகான மலர் மலர்ந்து இனி அது இந்த இப்பொழுது மலை ஒன்று தூரி சென்றது. அதோடைய அந்த இலைகள் பூக்களின் இதழ்கள் விழுந்திருந்தால் உள்ளுக்கு இருந்து காய்களினுடைய முகைகள் வர தொடங்கிவிடும். இனி அழகாக, அதாவது மிகவும் விரைவாக, பனி முடிந்து பனிகாலம் முடிந்து ஒரு நாள் 12 மணி நேரம் வெயில் சூரியனின் ஒளி பட்டவுடன் எல்லாம் அப்படியே வந்து விட்டன. பச்சை பசையில் என்று வந்து விட்டது விரைவாக. சரி, இன்றைக்கு என்ன பாடலை தருவீர்கள் நீங்கள் நாங்கள் கேட்டு மகிழ்வதற்கு?
2: காவேரி கரை ஓரத்திலேருந்து ஒரு பாடல் இருக்கு.
0: காவேரி கரை ஓரம் என்ன திரைப்படம் ஐயா? அது
2: சிட்டுக்குருவி படத்துல.
0: சிட்டுக்குருவி படத்துல காவேரி கரை ஓரத்தில் எப்படி இருக்கும் அந்த பாடல்? பாடி காட்டுங்களேன் கேட்போம்.
2: காவேரி கரை ஓரத்திலே ஏலாளம்படி ஏலா அந்த மாதிரி பாடல் வரும்.
0: ஏலாளம்படி என்றால் என்ன ஐயா? காவேரி கரை ஓரத்திலே ஏலாளம்படி என்றால் என்ன?
2: தாலாட்டு குழந்தைகளுக்கு எல்லாம் அந்த தாலாட்டு பாடல்
0: பாடும்பொழுது
2: இது வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யும் போது ஒரு உற்சாகமாக இருக்கு. அந்த ஏலாளம்படி ஏலா,
0: குறிப்பாக விவசாய பண்ணைகளிலே பணிபுரிபவர்கள் இந்த ஏலாளம்படியே எழுத்துக்கொள்வார்கள் இல்லையா?
2: ஆமா.
0: அதே நேரத்தில் ஏழையோ ஏழை ஏலோ ஏழையா ஏழை ஏலோ என்று ஒரு வரி சொல்லுவார்கள். அது எங்கே சொல்லுவார்கள்? கடல்லே பணிபுரிபவர்கள், கடல்லே பயணம் செய்பவர்கள், ஏலையா ஏழை ஏலோ ஏழையா சொல்லுவார்கள் இல்லையா. அப்ப ஆலா ஏழைலன் கூடிய சரி, ஏழைலன் குயிலே என்று கூறுவது இங்கே வருகின்றது. அந்த அந்த இசையிலே சில மகிழ்ச்சியை தருவது, குழந்தைகளுக்கு உறக்கத்தை தருவது போன்று பணிபுரியவர்களுக்கு இந்த வேலை செய்யும் கலை தெரியாமல் இருக்கும். அடுத்தது பாதுகாப்பாக விரைவாக போக வேண்டும் என்பதற்கு ஏழை ஏலோ ஏழையா என்று அப்படி கொஞ்சம் விரைவாக சொல்லுவார்கள். இந்த ஏழை ஏழையோன்ற ஒரு உற்சாகத்துக்கு கூறப்படும் வார்த்தையாக இருக்கின்றது இல்லையா ஐயா, அப்படியா? சரி, அப்ப நீங்கள் உங்களுடைய முந்திரிகை கொடியை முந்திரிகை தோட்டத்துக்கு பணிபுரியும் பொழுது
2: பெரிய பெரிய மரங்கள் பொருள்களை தூக்கிறதுக்கு அந்த ஏழைன்னு சொல்லுவாங்க
0: மரங்கள். ஆமாம், தூ பாறங்களை தூக்குவது கெட்டிக்காரன், பாறங்களை தூக்குவதற்கு ஏ இல்லை ஏகோ அந்த பெரிய பாறங்களை தூ கெட்டிக்காரன் கெட்டிக்கா. இது வந்து உற்சாகத்துக்கும் கூறுவார்கள், மகிழ்ச்சிக்கு கூறுவார்கள், ஆனால் நிகழ்ச்சியிலே கூற மாட்டார். இல்லையான்னு சோகத்துக்கு தரமாட்டார்கள், மகிழ்ச்சிக்காகத்தான் தருவார்கள். சரி, அந்த பாடலை நாங்களும் கேட்டு அந்த பாடத்தில் ஏழை இல்லா ஏழையா எப்படி வருமையா ஏலாளங்கொடி ஏன்னு வருமா? ஒருவர் செய்வ பலர் கூடி பணிபுரியும் வழியிலே கூறுவார்கள். சரி, என்று உனக்காக நான் நிகழ்ச்சியிலே இந்த இப்படியான நினைவை தந்து நாங்கள் நினைவு கொள்ள வைக்கின்றீர்கள் எங்களுக்கு, அப்படித்தானே? சரி, இந்த பாடலை இன்று கேட்க வேண்டும் என்று எதற்காக நினைத்தீர்கள்? எல்லாவற்றுக்கும் சிரிப்பு தானா?
2: இல்ல, இது இந்த பாடல் எப்படி நினைவுக்கு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு புதுவை எங்க புதுவை எங்க ஊர் பக்கத்துல புதுவை மாநிலம் இருக்கு, புதுவை மாநிலத்துல ஒரு வானொலி இருக்கு. அந்த வானொலியில நான் இந்த படத்துல இருந்து வேற ஒரு பாடம் அந்த அடடரா மாமர கிளியே அந்த பாடல்
0: கேட்டாங்க.
2: அவங்க என்ன சொல்றாங்க, இந்த அந்த பாடல் இல்ல இந்த பாடல் தான் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. ஓ, அதை விட இது நல்ல பாடல் தான் சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க கிட்ட. அந்த பாடல் அப்படியே நினைவில் இருந்தது. சரி, நம்ம நம்ம எம்டிஆர் வானொலியில அந்த பாடலை கேட்டு விடுவோம்னு சொல்லிதான்.
0: அடட மாமர அடட மாமரக்கலியே ஒன்று நான் மறக்கலையே என்ற அந்த பாடலை விட இது உங்களுக்கு நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் வந்தது. இதை மொன்றியல் தமிழ் வானொலியிலே கேட்டு மகிழ்ந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும், எல்லோருடன் முனைந்து கேட்போம் என்று எல்லோரும் கேட்க வேண்டும் என்பதற்காக தந்திருக்கின்றீர்கள், அப்படித்தானே? அப்படித்தான், அப்படித்தான். சிறப்பு சரவணன் அவர்களே, நாங்கள் உங்களோடு இணைந்து அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம் மொன்றியல் தமிழ் வானொலியிலே. வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன், மீண்டும் சந்திப்போம். உங்கள் விவசாயம் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி. இந்த மலையிலே இன்னமொரு உறவு வருவதற்காக எத்தனிக்கின்றார், அவர் பலமுறை அழைத்திருக்கின்றார், அவருடைய அழைப்பு கிடைக்கவில்லை, இப்பொழுது கிடைத்திருக்கின்றது என்று எண்ணுகிறேன். இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா. ராஜ்குமார் தருமபுரியிலிருந்து, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், வருக வருக ஒன்று வரவேற்கின்றோம் எங்கள் தலைவர் ராஜ்குமார் அவர்களை. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா
3: ஐயா? அம்மாவோட பல்வலி எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க ஐயா.
0: அப்படியா, பார்த்தீர்களா? இதுதான் உறவு முறை என்பது. இப்பொழுது எப்படி அவருக்கு பல்வலி கொஞ்சம் குறைந்தது?
3: கடந்த ஒரு மாசமா படாத பாடுபட்டு பல்லெல்லாம் எடுத்துட்டு.
0: அப்படியா?
3: அது அறிவிப்பெல்லாம் ஐயா, நமக்கு தேவையில்லாத பல்லு அறிவிப்பல் வந்து நேரா வளராம அப்படியே இதுக்குள்ளே வளர்ந்துருச்சுங்க
0: ஐயா. அதுக்கு பேர் அறிவு பல்லண்டு நீங்கள் கூறுகிற ஞான பல்லண்டும் கூறுகிறோம். இந்த ஞானமும் அறிவும் கொண்டவர் அது பிள்ளையான வழியிலே முளைக்கின்றாரே, அதுக்கு என்ன காரணம்?
3: நேரா வர வேண்டியதுலாம் ஒரு சாய்வா போயிருச்சுங்க.
0: இவவுக்கு ஏதோ நெறிவு உள்ளுக்குள்ளே, ஏதோ உள்ளுக்குள்ளே ஏற நெறிவு ஏற்பட்டு விட்டது இவவுக்கு. அப்போ இந்த ஞானப்பல்லு நான் அறிந்த வகையில் ஞானப்பல்லு வந்து 20 வயது 22 வயதுக்கு பிறகுதான் முளைக்கும், பிற்காலத்தில் தான். ஆனால் அவர் நேர்த்தியாக வந்தால் ஞானம்தான். எனக்கு ஐயா அப்படி ஒன்றும்
3: செய்யவில்லை.
0: இல்லை, எனக்கு அதனிடையே அந்த இந்த இடக்கு முடக்கம் இல்லாமல் நன்றாக பொருத்தமாக நல்ல ஆரோக்கியமாகத்தான் இருக்கின்றது.
3: அதுல வேற சொத்த வேற ஆயிடுச்சுங்க.
0: ஒரு வாரமாக நீர் ஆகாரத்தை தான் வருந்தி கொண்டிருந்தார். மிக கஷ்டமாக இங்க சின்ன பிள்ளைகளுக்கு அந்த ஞானப்பல்லு எங்களை போன காலம் கடந்து வருவதில்லை, சின்னதுலயே வர பார்க்கின்றது. 19 வயது 18 வயதுலேயே அந்த ஞானப்பல் வழியை வருவது ஏனென்றால் செகண்டரி அதாவது கனிஷ்ட பாடசாலைக்கு செல்லும் வழியிலே அந்த தொல்லை இருக்கின்றது இங்குள்ள பிள்ளைகளுக்கு. அது யாரும் அதை சேர்த்து வைப்பதில்லை, அதை எடுத்து விடுகிறார்கள் வைத்தியம். நீங்கள் கூறியவர் தேவையற்றது, உணவு உண்பதற்கோ பேசுவதற்கோ வாய் மூடி திறந்து எல்லாம் நாங்கள் செல்வதற்கு அந்த பல்லு தேவையில்லை, அது அத்தியாவசியம் அற்றது ஆனால் வருகின்றது என்று புடுங்குகிறார்கள். அதன் பின்பு சுகமாயிருக்கள். சரியான வேதனை என்ன ஐயா?
3: ஐயா வேதனையாங்கய்யா, வாய் ஒரு 10 நாள் சாப்பிட முடியல, அது ஸ்டிச்சர பண்ணிட்டாங்க அந்த இடத்துல.
0: ஓ
3: பக்கத்துல அது கொஞ்சம் சர்ஜரியே பண்ணிட்டாங்க.
0: ஐயோ. ஆனா மகளுக்கு பேசவும் முடியாது, தூங்க முடியாது, வாயை மூடி வைத்திருக்க முடியாது, திறந்து வைத்திருக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே மகள் பட்ட பாடு நான் பார்த்தேன், ஆனால் அவருக்கு பல்லெடுக்கவில்லை, மருந்து செய்திருக்கிறார்கள். ஆனால் நேற்றைய தினம் லேசாக கூறினார், மீண்டும் தனக்கு என்னவோ செய்வதாக கூறினார். தலைவலி வந்தால் கூட தாங்க முடியாது தானே ஐயா? தலைவலியும் தனக்கு வந்தால்தான் தெரியும் என்று அதனால் தான் கூறுகிறார்கள் அதனுடைய வேதனையை. இப்பொழுது ஓரளவு பேசக்கூடியதா இருக்கின்றது என்ன?
3: ஆமா ஆமா, இப்ப சரியா போச்சுங்க. ஒன்னா அந்த ஸ்டிச் பிரிக்கல, ஏறக்குறைய 10 நாள் ஆயிடுச்சுங்க.
0: ஓ
3: சாப்பிட முடியுது இல்ல, அதெல்லாம் இது பண்ணதுனால
0: நாக்கு பட்டாலே வேதனையா இருக்கு.
3: ஒரு மாசம் படாத பிடிப்பட்ட, அதனாலதான் இதுக்கே வரல. கேப்பேன், இருந்தாலும் அதனால வர முடியல,
0: வர முடியவில்லை. முடியாது,
3: சொல்லவும் முடியாது. அதனாலதான் அமைதியாயிட்டேன்.
0: இப்ப இத்தனை மாதமாக என்னுடைய மகள் வந்து மாத கணக்காக வேதனையில் இருந்தாரு. அங்கே நீங்கள் உடனே ஒரு பல் வைத்தியரை நாடி சென்று உடனே நீங்கள் வைத்தியத்தை பெற்றுக் கொள்ளலாம். இங்கு நாங்கள் அப்படி அல்ல, இங்கு உடனடியாக வைத்தியத்தை பெறுவதற்கு சென்றால் அவர்கள் எங்களுக்கு நியமனம் கொடுப்பாருன்னு இத்தனைய நாட்களுக்கு பின்பு என்று பாருங்கள். என்னுடைய வாகனத்துக்கு ஒரு சின்ன ஒரு திருத்தம் செய்ய வேண்டும், அங்கு சென்றால் அதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு தவணை நேரம் கொடுத்தார்கள். ஒரு மாதத்தின் பின்பு, ஒரு மாதம் வரைவு அது அபாயமில்லை, நீங்கள் செல்லலாம் என்று கூறும்போது அதை உபயோகித்து கொண்டிருந்து அந்த தேதிக்கு நாங்கள் அங்கு சென்ற போது அவர் பரிசோதித்து விட்டு சொன்னால் அதுக்கு இப்படி ஒரு பொருள் மாற்ற வேண்டும், ஒரு உதிரிப்பாகம் போட வேண்டும், அந்த சென்சர் என்று கூறுகிறது, அது இது வித்தியாசமான வாகனம் மெர்சடிஸ் என்றபடியால் அதுக்கு அந்த இடத்துல தான் பெற வேண்டும். அதுக்கு அவர்கள் ஆர்டர் செய்து அதை பெறுவதற்கு 3 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. அதன் பின்பு எனக்கு பதில் தந்திருக்கார்கள், ஜூன் மாதம் அதாவது அடுத்த மாதம் தான் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் நியமனம். அதே போன்று அதுதான் வாகனம், மக்களுக்கு வருத்தம் வந்தால் நோய் வந்தால் அப்படித்தான் கூறுகிறார்கள் ஐயா. 1 மாதம் அல்லது 3 மாதம் அல்லது 20 நாள் 30 நாள் செல்லும், அதற்கிடையில வருத்தம் முற்றி விடும் அல்லவா? ஒன்றும் செய்ய
3: முடியாது.
0: என்னுடைய மகள் மிகவும் சிரமப்பட்டு கேட்டவுடன் அவர்கள் கொடுக்கவில்லை. பின்பு அவசரமாக நாங்கள் பார்க்க என்னால் முடியவில்லை என்று சென்றவிட உடனே பாருங்களோடு நேரத்தை கொடுத்தார். அங்கு சென்றவுடன் அவர்கள் ஏதோ எல்லாம் அதுக்கு பிளான்கள் போட்டு அதாவது இதெல்லாம் சொல்ல போனால் பெரிய வரலாறு ஐயா. ஆனால் அவர்கள் நினைத்தபடி ஒன்று நடைபெறவே இல்லை. இப்பொழுது இருக்கின்றார். மீண்டும் நேற்றைய தினம் ஒரு விண்ணப்பம் தந்திருந்தார், அப்பா எனக்கு முன்பு போல தான் ஏதோ செய்யு நான் மறதுக்குள்ளே நினைத்து விட இதுக்கு இனி 1 மாதம் செல்ல போகுது என்று. ஆனால் அங்கே எங்கள் நாடுகளில் ஒரு நன்மை, ஒரு வைத்தியர் இல்லாதவிட்டால் இன்னொரு வைத்தியர் என்று நாங்கள் சென்று பார்க்கலாம். ஒரு மாநிலத்தில் இல்லாதவிட்டால் இன்னொரு மாநிலமாவது ஓடி சென்று பார்க்கலாம். இங்கே அப்படி செய்ய முடியாது. அதுவரைக்கும் வேதனையை தாங்க முடியும். இது உணவுகள் ஒன்று உண்ண முடியாது, பேச முடியாது, நல்ல மகிழ்ச்சியை கூட தாங்க முடியாது ஐயா இந்த பல்வலி வந்தால்.
3: ஐயா சிரிப்பே இல்லாம போச்சு எனக்கு. எப்பயுமே நண்பரோட பேசி செஞ்சிட்டு இருப்பேன், என்னால உட்கார்ந்துகிட்டு பல்லு புடிச்சிட்டுதான் உட்காந்துருக்கேன்.
0: யாராவது மகிழ்ச்சியாக இது கூறினால் கூட அதை நாங்கள் அதை மகிழ்ச்சியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டும் நாங்களும் இணைந்து மகள முடியாத எரிச்சல் தான் பெரும் ஐயா. அடுத்த என்ன சும்மா சத்தம் போட்டு இருக்காங்க,
3: உண்மை சொல்ல போனா மின்விசிறி போட்டாக்கே எனக்கு வலிக்கும். நான் அப்படியே வீட்டுல எங்களுக்கு திட்டுவாங்க, வானொலி சத்தம் வந்தா கோபம் வரும்.
0: சொல்லனா தீரம், அப்ப சொல்லனா தீரம் ஆறா தீரில் இருந்திருக்கின்றீர்கள். இறைவனுக்கு மொத்தத்தில் இறைவனுக்கு நன்றி. அந்த அந்த நிலையை விட்டு உங்களை ஆளாக்கி உங்களை நல்ல நிலையை கொண்டு வந்ததுக்கு நன்றி கூறிக்கொள்ள வேண்டும் இல்லையா?
3: நன்றியா. எப்படி இருக்கிறாங்க அம்மா? நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: அம்மா இருக்கின்றார். அம்மாவுக்கு அந்த அவருக்கு இயற்கையாக அந்த சோர்வு இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இவருக்கு இருந்த முதல் இருந்த அவருக்கு சிறுநீரகத்தோடு ஏற்பட்ட ஒரு தாக்கம் இருந்து ஈழத்துக்கு சென்று அங்கே கேரளாவுக்கு வந்து வைத்தியம் செய்தவர் தானே. பின்பு இலங்கைக்கு சென்று குணப்படுத்தி கொண்டு வந்துவிட்டார். அந்த ஆபத்தான நிலையிலிருந்து அவர் கடந்து நல்ல நிலையில் இருக்கின்றார். ஆனால் அந்த பத்தியம் இருக்குல்ல, பத்தியம் அதை அந்த அந்த மருந்துகளை கவனிக்க வேண்டும், தொடர வேண்டும், தொடர்ச்சியான மருந்து எடுக்க வேண்டும். அதற்கேற்ற பத்திய பாகங்களை செய்யும் பொழுது சில உணவு கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. ஆனால் இந்த எல்லா உணவும் எடுக்க முடியாத தட்டுப்பாடு உள்ள நாட்டிலே வாழுகின்றோம். அந்த பொருட்களை பெற்றுக்கொள்வதும் கடினம். இலங்கையிலிருந்து இப்பொழுதும் அவர்கள் அனுப்பி நண்பர்கள் அனுப்பி வைப்பார்கள் அவருக்கு. அந்த சில உணவுகள் விருப்பமாக இருக்கும், அந்த உணவை எடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது அவருக்கு. அப்படியான துன்பங்களும் இருக்கு அல்லவா? அது கொஞ்சம் கடினம். சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிக்கக்கூடிய தன்மையும் இருக்கு அவர்கள். என்ன செய்வது, இருக்கின்றார் நிலமாக இருக்கா, நான் வலிமை குறைந்தான் இருக்கின்றார். என்ன ஒன்று தெரியவில்லை. இது இப்பொழுதெல்லாம் காற்றாலைக்கு வருவதற்கு அவரால் முடியாமல் இருக்கு. இந்த காற்றாலையில் இருந்து பொறுமையாக ஒன்றை செய்வதற்கு முடியாமல் இருக்கின்றார். அதன் பின்பு பல் வைத்தியம் பல் வருத்தம் வந்தது. அப்படி அடிக்கடி அவருக்கு இப்பொழுது ஒவ்வாத நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. என்ன ஒன்று தெரியவில்லை ஐயா. எங்களால் அதுக்கு கூற முடியாது. வைத்தியர்களாம் இப்போ வைத்தியர்களுக்கு நாங்கள் நியமனத்துக்கு போனால் என்ன ஆண்டு மாத கணக்கு செல்லுகின்றது. என்ன செய்வோம், பொறுமை தான். இதற்கெல்லாம் சரியான மருந்து பொறுமை.
3: போதுமான
0: மருத்துவர்கள் இல்லைங்களா ஐயா நாட்டில்? மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் நேரடியாக போகிறதில்ல. நியமனம் பெற்றா நியமனம் சொன்னால் அந்த அப்பாயின்மெண்ட் என்று சொல்லுவார்கள், உடனே தரமாட்டார்கள். பார்க்க அப்படி அப்படி அவசர சிகிச்சை என்று சொன்னால் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும். ஆனால் எல்லா வைத்தியசாலைகளிலே பல்லுக்கு பிரிவு இல்லை. இங்கே பல்லுக்கு கண்ணுக்கு என்று தனித்துவமான பிரிவு இல்லை. பொதுவான மருத்துவர்கள் பார்த்து அவர்கள் பரிந்துரைப்பார்கள், கண் வைத்தியரிடம் செல்லுங்கள் அல்லது பல் வைத்தியரிடம் செல்லுங்கள் என்று. அதன் பின்பு நாங்கள் அவர்களுடைய அந்த அந்த அந்த பத்திரத்தோடு தான் விசேஷ நிபுணர்களிடம் போகலாம், பல் நிபுணர்களிடம் போகலாம். பல் நிபுணர்கள் யாருன்னு இங்கே அனுப்பியதன் முதலில் கேட்பார்கள், வைத்தியசாலையிலிருந்து எங்களை பரிந்துரைந்திருக்கின்றார்கள் அல்லது எங்களுடைய குடும்ப வைத்தியர் பரிந்துரைக்கின்றார் அல்ல என்று கூற வேணும். அல்ல, குடும்ப வைத்தியர் அந்த நியமனத்தை பெற்று தருவார். அதன் பின்பு அவர்கள் தரும் திகதிக்குத்தான் நாங்கள் செல்ல முடியும். எங்கள் நாடு மாதிரி இல்லை. இங்கே பிரைவேட், அதாவது இந்த பிரத்யேகமான தனிப்பட்ட வைத்திய துறை இல்லை தானே, எல்லாம் அரசாங்கத்துக்கு கீழ்பட்டதான். பொறுமைதான். அப்படி இல்லை என்றால் ஓடி சென்று மருந்தகத்தில் சேர்ந்து மருந்தாளரிடம் தான் கேட்கணும். இப்படி செய்கின்றது அவுட் ஆஃப் த கவுண்டர் ஏதாவது உங்கள் வழி உங்கள் வைத்தியம் இல்லை, வைத்தியர்களுடைய சிட்டை இல்லாமல் உங்களிடம் மருந்திருக்கின்றதா? ஆனால் பொதுவான மருந்துகள் இருக்குந்தானே, இப்போ தலையடி காய்ச்சலுக்கு போன்ற மாத்திரைகள் போன்று பல்வலிக்கு முதலுதவி கொப்பளிக்கிறது அப்படியாவது இருக்கும், அவற்றை வாங்கலாம். கடினம்தான். ஆனால் உங்களுக்கு வந்து நீங்களாகவோ அல்ல உங்கள் பழக்க வழக்கத்தாலோ மாறும், அது இயற்கையாக வந்த ஞானப்பல்லிலே வருகிறது. சிலருக்கு சொத்தை ஏற்படுகின்றது, பல்லிலே இரத்தம் படிவது, அது எங்களுடைய பழக்க வழக்கத்தால் வருகின்றது. நாங்கள் பல் துளக்கும் பொழுது உபயோகிக்கின்ற அந்த உபகரணங்கள் ஆள்வரும் அல்லது உணவு பழக்க வழக்கத்தால் எலும்புகள் கடித்து நோய்கள் அப்படி ஏற்படும். மற்றது சுவாத்தியம், அதி உஷ்ணம் அதி வெப்பத்தாலும் பல்வலி ஏற்படுவது தானே ஐயா.
3: குளிர்காலத்தில் தான் பல்வலியே.
0: இருப்பினும் அப்படி ஒரு நிலை இனிமேலும் பெறக்கூடாது என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இனி உங்களுக்கு ஞான பல்லு வர சந்தர்ப்பம் இல்லை. முற்றாக அவரை எடுத்து விட்டாச்சு தானே,
3: எல்லாமே மாறிட்டேன், எல்லாம் பழக்க சாப்பாட்டுல இருந்து எல்லாத்தையும் மாத்திட்டேன்.
0: ஆனா அவர்கள் அறிவு அறிவு பல்லைத்தானே எடுத்தார்கள், அறிவை எடுக்கவில்லை தானே.
3: நல்ல வேலைங்கய்யா,
0: நல்ல ஒரு அறிவு அப்படியே இருக்கின்றது, பல்லுத்தானே போறது.
3: போன போச்சு,
0: பல்லில வருத்தம் வந்தால் சொல்லுக்கு ஆபத்து ஐயா, சொல்லு சரியா வராது இல்லையா.
3: நல்ல வேலைங்க, முன்னாடி எதுவும் இல்ல, கடவா பல்லா போச்சு, பல்லு போனா சொல்லு போவாங்க,
0: அதான் சொல்லுவார்கள். ஆனா உங்களுக்கு பல்லுதானே போயிருக்கிறது, சொல்லு அப்படியே இருக்கின்றது, வாழ்த்துக்கள் அப்படியே இருக்க வேண்டும், மேலும் நீங்கள் நலம் அடைய வேண்டும். வீட்டிலே அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் தானே, உங்களுக்கு நோய் வந்து விட்டால் எல்லோரும் அதை தாங்கும் போது அவர்களுக்கு நோயா தானே இருந்திருக்கு, ஐயோ இந்த ஆளு இவருக்கு இப்படி வந்து விட்டதே.
3: என்னங்க இப்படி இருக்கிறீங்க, நோய் இப்படி வதையிறீங்களே, வதையிறதுனா உங்களுக்கு தெரியும், எங்க பக்கத்துல பேசுவோம்.
0: ஐயோ பாதிச்சு, அது அனுசரணையாம் இருக்கும் கூபமாயும் இருக்கும், நக்கல் அடிக்கிறாங்களே என்னன்னு சொல்லி.
3: அதெல்லாம் ஒரு நாலு நாளைக்கு தாங்க ஐயா கஞ்சி வச்சு கொடுக்கறது,
0: அவங்க இல்லையாண்டா கஷ்டம் தானே ஐயா, அவங்களுக்கு அனுசரணையாக இருந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு நன்றி நன்றி. சரி, இன்று நீங்கள் என்ன பாடலை, இன்று நீண்ட நாட்களுக்கு பின் வந்து நீங்கள் உனக்காக நான் நிகழ்வியே ஒரு பாடலை கேட்டு மகிழ்வோம் என்று வருகின்றீர்கள், என்ன பாடலை கேட்கலாம் என்று?
3: தற்செயல தொலைக்காட்சியில் இந்த தென்மேற்கு பருவ காற்று, தென்மேற்கு பருவ காற்றா தென்மேற்கு பருவமழை, அது ஒரு பாட்டு படம் பார்த்தீங்க, அதுல நல்ல ஒரு மெலோடி சாங்ஸ், ஏண்டி கள்ளச்சி ஏடி கள்ளச்சி என்ன தெரியலையா, ஓடி வெள்ளச்சி என்னை புரியலையா
0: பாடலச்சி என்னை தெரியலையா பாடங்கள் கேட்போம்
3: ஐயா.
0: சிறப்பான பாடல், இந்த பாடலை இன்று ஏன் கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்?
3: இல்லையா, தற்செயலா அந்த பாடல் கேட்டேன், நல்ல ஒரு மனதை வருடி கொடுக்க வேண்டிய வரி கொடுக்குது அந்த பாடல்.
0: அப்படியா, சரி, அப்படி என்ன நாங்கள் அதை
3: பாடல் வரி வைரமுத்து ஐயா எழுதின பாடல்,
0: நீங்க மட்டும் கேட்டு மகளாமல் கேட்டதை மற்றவர்களும் கேட்டு மகள வேண்டும் என்று மற்றவர்களுக்காக உணைந்து கேட்கின்றீர்கள், இது உனக்காக நான், அதனால தான் கூறினேன், இந்த உலகம் எங்களுக்காக, நாங்கள் உலகத்துக்காக. சிறப்பு,
3: அம்மாவை கேட்டதா சொல்லியா?
0: அம்மா கேட்டதா கூறுவோம், கேட்டுக்கொண்டிருப்பார் என்று எண்ணுகின்றேன், இருப்பினும் நான் கூறிக்கொள்ளவில்லை. நன்றி, விரைவில் குணமடைந்து விட்டீர்கள், மேலும் நலமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம்.
3: நன்றியா, மீண்டும் நான் நாளை உங்களை தொடர்பு கொள்கிறேன்,
0: நாளை சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. நாளை உங்கள் நாள் பாட்டுக்கு பது இல்லை, நாளை பக்தி வேலை பார்ப்போம், பக்தியிலே தலைப்போம். நன்றி
3: நன்றியா,
0: நன்றி நன்றி நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், நேரம் சரியாக 12:17 எங்களுக்கு நண்பகல். ஆனால் நண்பகல் என்றதை எங்களால் உணராத அளவுக்கு வெளியே வெளிச்சமும் வெயிலினுடைய ஒளியும் தெரிகின்றது, பெரிய உச்சி வெயில் அல்லது 12 வெயில் என்றெல்லாம் நாங்கள் பயப்படுவோம், அது ஒன்றும் இல்லை எங்களுக்கு. உங்களுக்கு நேரம் 9:48 நீங்கள் கண்டுபிட்டீர்கள், 20 நிமிடம். இந்த வேளையிலே தான் நாங்கள் உனக்காக நான் நிகழ்வேன் என்று 4 உறவுகள் வந்து சேர்ந்தார்கள், கிருஷ்ணன், ஜெகபிரசாதிக், சரவணன், ராஜ்குமார் போன்றோர் மேலும் வருவார்கள் என்று எண்ணும் இந்த வேளையிலே எங்களுடன் இணைந்திருக்கின்றார் அன்புடன் இப்பொழுது வருகின்றார் அன்பு மகள் ரேவதி. வணக்கம், வணக்கம் மகளே ரேவதி, வணக்கம். வணக்கம் வணக்கம் ரேவதி, எப்படி இருக்கின்றீர்கள்? நாங்கள் நலமாகத்தான் இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருந்தால் நாங்கள் என்ன, நீங்கள் அதிகம் வருவதில்லை, அப்போ இடையிலே வந்தால் எப்படி இருக்கின்றீர்கள்? நாங்களாம் உங்களை கேட்க வேண்டும், என்றால் தினமும் நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று தெரிவிக்கின்றோம் தானே, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? பொக்கிசத்துக்கு வியாபாரம் எனக்கு நடைபெறவில்லை, அப்படியே கடையை பூட்டி விட்டேன், ஒரு மணி தியாகத்துடன் 1 மணி நேரம் இயங்கி இருந்தது, 1 மணி நேரம் வரையும் பார்த்தேன், யாரும் பொக்கிசத்தை திறப்பதில்லை. நேற்று முக்கியமான நாள் பொக்கிச நாள், யாருமே பொக்கிசம் வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். அப்போ நானும் ரமணி அவர்களும் இணைந்து பேசிக்கொண்டு, அவரும் என்னோட வலைத்தளத்திலே பேசிக்கொண்டிருந்தார், அதாவதுன்னு என்னுடைய தளத்திலே எழுதி கொண்டிருந்தார், அவருக்கு வர பேசக்கூடிய சூழல் அவர் இல்லை போல் இருக்கின்றது. அதனால் அதையும் பார்த்து கொண்டு உலகத்தில் இருந்து மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு நான் எனக்கு தெரிந்த பாடல்களை கொஞ்சம் ஒலிபரப்பி விட்டு 1 மணி நேரம் அதை அத்துடன் நிறுத்தி கொண்டேன்.
4: பாடல்லாம் கேட்டேன், பாடல்லாம் போட்டது கேட்டேன். சரி, நீங்க ஒளிபரப்பது
0: நீங்கள் வரவில்லை என்றபடியால் தான் ஒளிபரப்பேன். நீங்கள் வந்திருக்கலாம். அந்த பொக்கிஷன் 40 புள்ளிகளும் உங்களுக்காக காத்து கொண்டிருந்தது. தனியொராள் வந்து விளையாடினால் மாறி மாறி 40 புள்ளிகளையும் பெற்றிருக்கலாம். உங்களுக்கு வர சூழல் சரி வேற இல்லை. நான் நினைத்து கொண்டேன். எப்படி இருக்கு காலன் இல்லையா அங்கே?
4: கொஞ்சம் வெயில், பகல் நேரத்துல கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் மானம் மூடிக்கின மாதிரி இருந்து
0: சுமூகமாக இருக்கின்றது. நல்லது. உங்களுடைய வலைத்தளம் எப்படி இருக்கின்றது? உங்களுடைய இணையதள இணைப்பு எப்படி இருக்கின்றது?
4: நல்லா இருக்குப்பா. கேக்கலையாப்பா?
0: இல்லை எப்படி இருக்கின்றதுன்றதான் நான் கேட்கின்றேன். எனக்கு கேட்கின்றது இல்லை. நேற்றைய தினம் எப்படி இருந்தது? நேற்றைய தினம் ஜெகபர் சாதிக் அவர்களுக்கு தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் அறிவித்தல் போட்டிருந்தார். தனக்கு இணையதளம் சரியாக இணைய முடியாமல் இருக்கின்றதையா என்று அவர் பதிவு போட்டிருந்தார். இன்று உங்களுக்கு இணையதளம் சிறப்பாக இருக்க சரி. இன்று நாங்கள் உனக்காக நான் நிகழ்வு அவர்களுக்கும் எதிர்பாரா விதமாக சென்னைக்கு ஒரு நோய் உள்ள குழந்தை ஒன்றியமாக சென்று பின்பு அவர் எழுதியிருந்தார். நானும் அறிந்து அவரோட பேசியிருந்தேன். நலமடைந்திருக்கின்றார், முன்னேற்றம் இருக்கின்றது அப்பா என்று சொல்லி சொல்லியிருந்தேன். கொஞ்சம் அவர் மனம் தளர்ந்து விட்டார். நேற்று மகளுக்கு ஏதோ பேர்த்தி பேரக்குழந்தை ஒன்றுக்கு அவருக்கு கொஞ்சம் ஒவ்வாமை ஏற்பட்டு விட்டது. அது விரைவில் சத்திர சிகிச்சை அளவுக்கு சென்று இப்பொழுது ஓரளவுக்கு குணமும் அடை சத்திர சிகிச்சை சிறப்பாக நடைபெற்று அது முன்னேற்றம் காணப்படுகிறது என்று கூறியிருந்தார். மேலும் அது முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். சரி, இன்று உனக்காக நான் நிகழ்வு என்ன பாடலை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள்? நேயர் விருப்பமாக நினைத்து வந்து கேட்பதாக இருந்தால் என்ன பாடல் கேட்பீர்கள்?
4: ரொம்ப சந்தோஷமாக ஒரு பாடல் கேட்கிறேன் அப்பா. மனம், அதாவது மனம் என்னும் மேடை மேலே, அந்த பாடல்.
0: சரி, மனம் என்னும் மேடை மேலே என்ற பாடலை நீங்கள் கேட்பதற்கு ஏதாவது காரணம் இருக்கின்றதா?
4: உங்களுக்கு
0: நகைச்சுவைக்காக கூறினேன். சிறப்பு போக போகத்தானமும் தெரியும். ஒன்றை பற்றி உடனே தெரியாது விட்டாலும் போக போகத்தான் அதனுடைய நன்மை தீமைகள் தெரியும். வாழ்த்துக்கள். சரி, இந்த பாடலை நீங்கள் மட்டும் கேட்க விரும்புகிறீர்களா? இந்த பாடலை இன்று உனக்காக நான் என்று நிகழ்வில்லை, நம்ம எல்லாருக்காக கேட்க விரும்புகிறீர்களா?
4: நம்ம எல்லாருக்காக, நம்மளோட அன்பு நேயர்களுக்கெல்லாம் இந்த பாடல் கண்டிப்பாக பிடிக்கும். வேதா அவர்களோட இசையில அருமையான அந்த மாடர்ன் தியேட்டர் படம் எல்லாம் அவர் தான் இசையமைப்பாரு. ஒரு ஒரு பாடலும் மறுபடியும் மறுபடியும் கேட்கணும்ன்ற ஒரு நல்ல இசையமைப்பா இருக்கும். நம்மளோட வானொலி நட்புகள் உறவுகள் அனைவருக்காகவும் மற்றும் அப்பாவுக்காக அம்மாவுக்காக
0: பொதுவாக உலகத்துக்காக, உலகமே எங்களுக்காக, நாங்களும் உலகத்துக்காக. நல்ல ஒரு பாடல் மனம் என்னும் மேடை மேலே. என்ன ஆடுது அதுல? என்ன சிலை ஒன்று ஆடுதா? என்ன ஆடுது? சிலை ஒன்று ஆடுதா? வாழ்த்துக்கள். கேட்கத்தான் ரசனை இல்லாது புரியும். கேட்கத்தான் அது அடிக்கடி கேட்டாலும் சரி, அடிக்கடி கேட்டாலும் சரி, ஒரு இடையிலே ஒரு தடவை கேட்டாலும் உள்வாங்கலை பொறுத்தது. இந்த பாடலை நாங்கள் உள்வாங்கும் வேளையிலே எங்களோட மனம் அதுக்கு ஈடு கொடுக்க வேண்டும். ஒரு துக்கமான நேரத்தில் நல்ல பாடலை போட்டால் அந்த மனம் கேட்குமாமா? ஏன் இப்போ இந்த பாடல் வருதுன்னு? அல்லது நீங்கள் ஒரு மனம் சலித்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரு சிறப்பான பாடல் வந்தாப்பறே அதை உணர முடியுமா? உங்களால் முடியாது. மனம் என்னும் மேடை மேலே சிலை ஒன்று. மனம் நன்றாக இருக்கும் பொழுது சிறப்பு, வாழ்த்துக்கள். உங்களுக்காக அந்த பாடலை தந்து உங்களோட கேட்டு நாங்கள் மகிழ்வோம். இன்று வந்து இணைந்தமைக்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன் மகளே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: நன்றி அப்பா. எனக்கும் இணைந்ததுல மிகவும் சந்தோஷம்.
0: சிறப்பு சிறப்பு அம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கனடா கலையகத்தில் வாரத்தில் ஒரு நாள் மலரும் உனக்காக நான் இன்று வியாழக்கிழமை மலர்கின்றது அப்படியே. இது எங்களுக்கு தேவையில்லை இந்த ஆகா. நாங்கள் இப்பொழுது கேட்க வேண்டிய பாடல் ஒன்று உண்டு. அந்த பாடல் பொன்னே புதுமலரே பொங்கி வரும் என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட நல்ல சங்காள் திரைப்படுத்து பாடல். இந்த பாடல் எங்கள் அன்பு கிருஷ்ணனுக்கு இன்று கேட்க வேண்டும் போல் இருக்கின்றோ. அதுவும் வீதியிலே நடந்து வரும் வேளையிலே இந்த பாடலை மனதில் கொண்டு விட்டார் TMS ஐயா அவர்களின் குரலிலே வந்த இந்த பாடல் ஒரு மந்திர குரல். அந்த குரல் அதிலே இந்த பாடலை தந்தவளை இது அதிகம் எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு பாடலாக என்று இவர்களும் எழுதியிருக்கின்றார்கள். சிறப்பான அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்டு மகளலாம் என்று எண்ணிக்கொண்டு கிருஷ்ணா வீட்டுக்கு வந்துவிட்டீர்களா? இப்பொழுது நீங்கள் பாடலை கேட்க முடியுமா? அந்த போல இன்னொரு உறவு வருகின்றாரே, அவரை அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம். ஓம் நம சிவாயம்.
1: ஓம் நம சிவாயம். சிவாய நம. நாச்சியார் கோயில் இருந்து ஆர் தேவா.
0: ஆர் தேவா நாச்சியார் கோயில் வந்து ஓம் நமச்சிவாய சிவாய நம என்று கூறினீர்கள். சிவாய நம என்பார்க்கு அபாயம் இல்லை கண்டீர். சிறப்பு. நலமாக இருக்கின்றீர்களா தேவா?
1: நலமோடு இருக்கேன் ஐயா. ஒன்னும் கிடை இதாவே இருக்கு.
0: என்ன ஐயா?
1: ஒரு ரெண்டு மூணு நாளாவே எங்க தலைமை இருக்கு.
0: அப்படியா? என்ன காரணம்?
1: என்னன்னு தெரியலையா, நம்ம குண்டு போறானோ அது போறானோ அதனால எல்லாம் மாத்தி மாத்தி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க.
0: அப்படியா? சரி, அது ஒரு புறம் இருக்க. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமோடு இருக்கேன். உங்க ஆசீர்வாதத்தோடு நல்ல விதமாக
0: எங்கள் மகளோடு. எது வரணும் வரட்டும், எது வரணும் வரட்டும், நாங்கள் அலசி ஆராய்ந்து எது சரி எது பிழை என்று எண்ணி நாங்கள் வாழ்ந்து கொள்வோம். அங்கே உங்களுடைய ஆலய தரிசனங்கள் ஆலய திருவிழாக்கள் திருவிழாக்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டனவா? உங்களுக்கு ஆலய தரிசனங்கள் தான் இல்லையா? நீங்கள் கொடுத்து வைச்சீர்கள், நன்றாக கொடுத்து வைத்தனீர்கள். இறை அருள் எப்பொழுதும் கிடைக்கக்கூடியதாக, இறை தரிசனம் வெளி தரிசனங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றீர்கள் நீங்கள். சிறப்பு. சரி, இந்த சிறப்பான வேளையிலே தேவா, என்ன பாடலை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள் என்று உனக்காக நான் நிகழ்வில் என்ன பாடலை கேட்போம்?
1: அது ஒரு பாட்டு நினைச்சேன் அந்த காத்தவராயன் படத்துல இருந்து வார்க்கலாபமயிலே.
0: அந்த பாடல் தானே?
1: ஆமாயா.
0: ஓடி நீ வாகலாபமயிலே வந்தே. அந்த பாடல் உங்களுக்கு மெருமையான பாடல். வா கலாபமயிலே என்ற பாடல் உங்களுக்கு மிகவும் சிறப்பான பாடல். எனக்கும் நல்லா பிடிக்கும் அந்த பாடல். வா கலாப மயிலே என்ற பாடலில் நல்ல வரிகளை கொண்ட ஒரு ஊடல் பாடல். ஊடலை எப்படி ஊடல் வளர்ந்து காதலை எப்படி வெளிப்படுத்துவது, ஒரு கன்னியை எப்படி அடைவது என்பதை சொல்லாமல் சொல்வது போன்ற ஒரு பாடல் இல்லையா? ஆலியில் ஆலியில் துரும்பானேன் அலை அலைகடல் துரும்பானேன் ஆலி ஆலை ஆலையில் கரும்பான. ஆலை என்பது தொழிற்சாலை, கரும்பு தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலை அந்த இயந்திரத்துக்குள்ளே அகப்பட்ட கரும்பு அப்படி கசக்கி புளிந்து சார் எடுத்து விடுவார்கள். ஆலியில் அரும்பானேன் என்றால் ஆள் கடலிலேயே ஒரு சின்ன ஒரு துரும்பு விழுந்தால் அது எப்படி அந்த அலையோட சுருண்டு மிரண்டு எவ்வளோ தொல்லைப்படும், அப்படி அவருடைய மனம் திண்டாடுகிறது என்ற ஒரு அற்புதமான பாடல். அது ஐயாவின் குரலே கேட்டால் அப்படி இருக்கும். சாரி, இப்ப தேவாவின் விருப்பமாக நீங்கள் எங்கள் எல்லோருக்காகவும் இணைந்து அந்த பாடலை கேட்க விரும்பி கேட்ட வேளையிலே உனக்காக நான் நிகழ்வு அந்த பாடலை ஒளிபரப்புவோம். கேட்டு மகளும், எது வரணும் வரட்டும், நிதானத்தை கைவிட வேண்டாம், நிதானமாக இருந்து நேர் சீர் பார்த்து சரி பார்த்து செய்யுங்கள் எதையும். சரியா?
1: நன்றியா நன்றியா நன்றியா நன்றியா.
0: எதையும்
1: சுச்சவமா நிறைய சொல்றீங்க.
0: வாழ்த்துக்கள் தேவா. உனக்கு நீதான் நீதிபதி இல்லையா?
1: நீதிபதி.
0: வாழ்த்துக்கள் சிறப்பு. நான் மீண்டும் சந்திப்போம் தேவா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இணைந்தமைக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த வருடம் அடுத்த பாடல் ஒன்றையும் செல்வோம். இந்த பாடலும் ஒரு இனிமையான பாடல். நன்றி தேவா. அன்பு கிருஷ்ணா, உங்களுக்கு இதோ பாடல் என்று கூறிவிட்டு நான் தேவாவுடன் சென்று விட்டேன், ஓடி வந்து விட்டேன். மீண்டும் உங்கள் பாடலை தருவதற்கு இதோ பொன்னே புதுமலரே.

0: சிறப்பான அந்த பாடலை எங்கள் இசை அரசரின் இளமை குரலிலே கேட்கக்கூடியதாக இருந்தது. அண்ணன் தங்கை பாசத்துக்கு உரிய ஒரு திரைப்படம் தான் அந்த திரைப்படம். அந்த வரலாறும் அண்ணன் தங்கை பாசத்தில் வளர்ந்த ஒரு கதை உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நல்லதங்காள் கதை. அதிலே அண்ணா எனப்பட்டவர் அன்னை தந்தை இல்லாத வேளையிலும் தனக்கு இளையவளாக பிறக்கின்ற சகோதரி தங்கை தம்பியை விட தங்கையை நேசிப்பது அதிகம். தம்பியை கட்டுப்பாடு வைத்திருப்பார், செல்லமாக வளர்ப்பார், பிள்ளை போல பாவிப்பார் தங்கையை. தங்கைக்கு அன்னை தந்தை இல்லாத குறையையும் தங்கை எதை விரும்புகிறாரோ தன்னை எப்படி அரவணைப்பார்கள் அன்னை தந்தை என்ற அந்த பாச வெளிப்பாட்டை கருதி கொள்வார். தன்னை அறியாமல் தங்கை மீது அண்ணாவுக்கு ஒரு பாசம் ஏற்படுது, அன்று தொட்டு இன்று வரை உண்டு. அது தங்கை நல்லவள் கெட்டவள் என்பது ஒரு புறம் இருக்க, தங்கை சென்ற இடம் நன்றாக இருக்கணும், அவள் எப்பொழுதும் நல்லாக இருக்கும் என்று வாழ்த்தும் உள்ளங்கள் அன்னை தந்தையை விட அண்ணாவின் உள்ளம் மிகவும் அற்புதமான ஒரு தருணம் அந்த அண்ணாவுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பம். அதை உணர்ந்தவர்கள் பலர் இருப்பார்கள். இப்பொழுது இந்த பாடலோடு நாங்கள் உணரக்கூடிய தங்கையை எப்படியெல்லாம் தன்னுடைய பிள்ளையை போன்றுதான், பிள்ளையை விட மேலாக என்றும் கூறிக்கொள்ளலாம் சில வேளைகளிலே. அற்புதமான ஒரு பாடல், நீண்ட காலத்துக்கு பின் இது அதிகம் கிடைக்கக்கூட முடியாத ஒரு பாடலை இன்று உனக்காக நான் நிகழ்விலே வந்து அன்பு கிருஷ்ணன் நினைந்து வந்து இந்த பாடலை தந்திருக்கிற அவருக்கு அந்த நினைவு ஊட்டம் வந்துவிட்டதோ அல்லது அந்த நினைவு சற்று நாங்கள் தூரத்திலே வந்தாலும் அந்த நினைவு எங்களை அந்த நாள் கடந்து விட்டது என்று அவர் வரி வருகின்றது அல்லவா. அது சின்ன வயதிலே அவர் குழந்தை சகோதரியை எப்படியெல்லாம் நாங்கள் அழைத்திருப்போம் அணைத்திருப்போம் வளர்க்கும் போது அவர்களை ஓம்பி வளர்த்ததை காட்டுகின்ற ஒரு பாடல், நல்லதொரு பாடல். கிருஷ்ணா நீங்கள் உனக்காக நான் நிகழ்வை தந்தீர்கள். இப்பொழுது வந்துவிட்டார் எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மல்லியம் மகாலிங்கம் அவர்கள், அணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம் மகாலிங்கம் அவர்களே. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கேன் ஐயா, மகிழ்ச்சியா இருக்கேன் ஐயா. உங்களுடைய நல்லது ஒரு
0: சரி
1: நல்ல ஆசையுடன் மகிழ்ச்சியா இருக்கு.
0: நன்றி நன்றி நன்றி. நலமாக இருக்கின்றீர்கள், மகிழ்வாக இருக்கின்றீர்கள், நல்லவனாக இருக்கின்றீர்களா? நல்லவனாக இருக்கின்றீர்களா?
1: வல்லவனாகவும் இருக்கேன் ஐயா.
0: நாங்கள் நல்லவனை மட்டும்தான் பார்ப்போம், வல்லவன் எங்களுக்கு தேவையில்லை. நல்லவன் சிறப்பு சிறப்பா இருப்பது எதுகை மோனியோட குரு. அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது மகாலிங்கம் என்று?
1: நல்ல இன்னைக்கு வந்து மேகம் மூட்டத்தோடைய ஒரு குளிர்ந்த நிலையிலேயே தான் இருந்தது. அதோடைய காரணமும் இந்த நிறைய சாமிகளுக்கு
0: ஆலயம் ஆலய ஆலயங்களா தெய்வ தரிசனங்கள் நிறைவு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கடாட்சத்திலே காலநிலை சிறப்பாக இருக்கின்றது. நேற்றைய தினம் அங்கு சென்றீர்கள் வீட்டில் இல்லையா?
1: தினம் இல்லையா, சென்னை சென்றிருந்தேன்.
0: சென்னை எப்படி இருக்கின்றது? வெப்பமாக இருக்கின்றதா குளிர்மையாக இருக்கின்றதா?
1: கொஞ்சம் வெப்பமா தான் இருந்தது, மேகமூட்டத்தோடும் ஒரே நாள் தான் போயிட்டு உடனே வந்துட்டேன்.
0: ஆஹா, சிறப்பு சிறப்பு, உடல் நலத்தோடு வந்தது, நன்றி. சரி, இன்று நீங்கள் உனக்காக நான் நிகழ்வு என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: ஒரு நல்ல பாடலா கேட்கலாம்னு. நாலுவேலி நிலமாயா? அது நாலுவேலி நிலம்
0: ஊரார் உறங்கையிலேயா?
1: ஊரார் உறங்கையிலேயே
0: திரைப்படத்தை
1: கூறியவுடன். ஆமாயா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அது வந்து கேட்கும் போது ஏதோ மனதை வருடக்கூடிய பாடலாகவே இருக்கு எனக்கு. சின்ன நான் வந்து சிறு வயதுலயே அந்த பாடலை ரொம்ப விரும்பி அந்த கேட்டேன். அது
0: அப்ப சிறு வயதுலயே நீங்கள் ஊரார் உறங்கையிலே இந்த விளையாட்டை விட்டுருக்கிறீர்கள்
1: பாடல். ஆமா, நாடகத்துல கூட இந்த பாட்டை அடிக்கடி பாடி அந்த பபுன் வந்து இந்த பாட்டை பாடுவான்.
0: அப்படியா?
1: அப்புறம் சிலோன் ரேடியோல நிறைய வாட்டி இந்த பாடலை கேட்டு எனக்கு ரொம்ப இனிமையா பிடிச்ச பாட்டு. பழைய படங்கள்ல பழைய பாட்டுல இந்த பாட்டு தான். அதுவும் ராதாகிருஷ்ணன் வந்து கதாநாயனா வருவாருன்னு நினைக்கிறாங்க.
0: சிறப்பான இந்த பாடல், நீண்ட காலத்துக்கு முன்பு அந்த பாடல் என்னையும் கவர்ந்த பாடல்கள். நான் இந்த பாடலுக்கு ஒரு தீம் ஒன்று வைத்திருந்தேன், இது எனக்கு நிறைவேறாமல் போய்விட்டது. இனிமேலும் அது நிறைவேறுமோ தெரியவில்லை என்னுடைய கலைப்பயணத்திலே. இப்போ இன்றைக்கு ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு, கொரோனா வருவதற்கு முன்பு தீர்மானித்து வைத்திருந்தேன். ஒரு வயோதிபரும் ஒரு குழந்தையும், இந்த பாடலுக்கு அபிநயம் புரிவதாக ஒரு காட்சி. கிழக்கும் மேற்கும், கிழக்கு என்பது அந்த குழந்தையும், மேற்கு என்பது அந்த அந்த வயோதிபரும். மேற்கு அவர் மறைவுக்கு செல்லும் வேளை, அந்த வேளையில் இந்த அன்பு எப்படி இருக்கின்றது, ஊடல் எப்படி இருக்கின்றது ஒருவருக்கு ஒருவருக்கு. இந்த ஊடலுக்கு இரண்டு விதமான கருத்து, காதல் காமத்தோடு சேர்ந்த ஊடலும் இருக்கின்றது, அன்பு வேறு வித பலவிதமான இருக்கின்ற வகையில். இது குழந்தையோடு ஒரு தாத்தா ஒரு நடன காட்சியாக அமைப்பதற்கு நான் எல்லாம் ஒத்திகை எல்லாம் செய்து கொண்டு வந்திருந்தேன். அது நிறைவேறுவதற்கு ஏற்ற மேடை நாங்கள் அமைப்பதற்கிடையிலே கொரோனா வந்துவிட்டது. அந்த கொரோனா வந்ததால் அது நிறைவேற்ற முடியவில்லை. அதன் பின்பு கொரோனா பல காலமாகிவிட்டது, எனக்கும் பெரு நோய் ஏற்பட்டு விட்டது. அந்த நான் அதற்கு தயார நிலையிலே வைத்திருந்த சின்ன பொண்ணு அது ஆளாகி பெரிய பொண்ணாகி விட்டது. சரியா, அந்த நிறைவேறவில்லை. கிழக்கும் மேற்கும் அந்த பெயரோடு சீரகிலும் அவரோடு எதிர்பார்த்திருந்தார்கள். நன்றாக அதை செய்திருந்தால் நன்றாக இருக்கும். என்னுடைய கலை பயணத்தில் அது ஒன்றும் நிறைவேறாமல் விட்டது. சில சமயம் சொல்லலாது நிறைவேறாது இறைவனுடைய கடாட்சம். இந்த பாடல் மிகவும் அற்புதமான ஒரு பாடல். ஆல மரமுறங்க மரத்தடியில் நான் உறங்க, உண்மடியில் நான் உறங்க, என்னதவம் செய்தேன்டி. அற்புதமான சரணம் அந்த சரணம். என்னையா, ஆல மரமுறங்க மரத்தடியில் மரத்தடியில் வண்டுறங்க, உண்மடியில் நான் உறங்க, என்னதவம் செய்தேன்டி. ஆல மரமும் அத்தி மரமும் ஆவேன், அத்தனையும் பிஞ்சாவேன் என்றால் அந்த அத்திப்பழம் முத்தி வருவதற்கிடையில் அது பழுதடைந்து விடும் இல்லையா. நல்ல உட்கருத்தை கொண்ட படம் நாலு வேலி நிலம் திரைப்படத்திலே தான் அந்த பாடல் இருக்கு. இங்கேயும் நான் இரண்டு மூன்று தடவை அது என் விருப்பத்திலே மொழிபரப்பி இருக்கின்றேன். இன்று உங்களுக்காக நாங்கள் தரும்போது இந்த பாடல் இன்று நீங்கள் கேட்பதற்கு என்ன காரணம், ஏதும் காரணம் இருக்குமா?
1: காரணம் இந்த உனக்காக நான்கிற ஒரு நிகழ்வுலயே எனக்கு நானே இதை கேட்கிற மாதிரி ஒரு எண்ணம்.
0: நீங்க
1: சொன்ன மாதிரி நீங்க அதை இந்த சின்ன வயதுல இருந்தே இது ஏன் நம்மளுக்கு பிடிச்சதுங்கிற மாதிரி எனக்கு நானே கேட்டுக்கிட்டதுனால
0: தெரியாது.
1: எனக்காகவே கேட்டுக்கிட்ட
0: உங்களுக்காகவே நீங்க கேட்கிறீர்கள். பழைய ஞாபகங்களை பழைய ஞாபகங்கள் வேறு. அதுல எந்த விதமான பழதும் இல்லை அந்த பாடல்ல. எந்த விதமான காழ்ப்புணர்வோ அல்லது எதிர்ப்புணர்வோ வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை அதுல. ஒருவர் மீது ஒருவர் விருப்பம் கொள்வதை, அது ஒரு வண்டியிலே செல்வது போன்ற காட்சி மகாலிங்க வந்து திரைப்படத்திலே வண்டியிலே செல்வது போன்ற அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. மிகவும் சிறப்பான நல்ல ராகம், நல்ல தாளம்.

0: வந்து இதுல அமைந்த ராகம் வந்து அந்த ராகம்
1: வந்து
0: கிராமிய பாடலாகவோ தெம்மாங்காகவோ நாட்டு பாடலாகவோ கூத்து பாடலாகவோ எல்லா வகையிலும் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா?
1: அதுல அந்த இனிமையா அந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு அந்த ஆடும் போது ஆண் பாடும் போது இனிமையா அந்த அந்த அது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடையட சொல்ல அதுதான் இருக்கு. இருந்தாலும் சொல்றேன், அந்த இடை அசைவு வந்து அந்த பெண் வந்து போட்டுக்கிட்டு வரும்போதும் அந்த ஆண் நின்னு பாடுவாங்க. அப்ப அந்த மனதுல ரொம்ப ஆழமா அந்த பாட்டு பாடு
0: நன்றாக உள்வாங்கிருக்கிறீர்கள், நன்றாக உள்வாங்கிருக்கிறீர்கள். சிறப்பான ஒரு பாடல்
1: அது. இன்னைக்கு இன்றும் எனக்கு அந்த நினைவுல இருக்கு. அந்த கண் அந்த நினைக்கும் போதே அந்த கண்ணு கண்ணுல அந்த அசைவுகள் நடன நிகழ்வு அந்த எங்க ஊர்ல வருடம் வருடம் அது மிக நல்ல சிறப்பா நடக்கும். அப்ப வரும்போது கருவேப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு இந்த இந்த கரகாட்டக்காரங்களை கொண்டு வர மேஸ்திரி அதாவது ஏஜெண்ட் அவர் வந்து வந்தாருன்னா இந்த பாடலை கண்டிப்பா எங்க ஊர்ல இது பாடணும்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சொல்லி இந்த பாடல் அந்த வயசுல அது ஒரு ஆர்வம்.
0: ஆமா நிச்சயமா நிச்சயமா
1: பாடல்
0: வரிந்து கட்டியனு முன்னே நின்று கேட்பதல்லவா அந்த பாடலை? அடையப்பா வரிந்து கட்டியனு முன்னே நின்று பார்ப்போம் அந்த காட்சியை. இல்ல அதை வந்து நேரடியாக எங்களுக்கு நடித்து காட்டும் பொழுது மக்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும். இப்போ நான் நினைத்தது என்னவென்றால் கிழக்கும் மேற்கொண்டு இந்த இந்த பாடலுக்கு ஒரு வயோதிபரையும் ஒரு குழந்தையை மாதிரி ஒரு உணர்வோடு அன்பு உணர்வோடு வரக்கூடிய ஒரு பாடல். அது காட்சி அமைப்பும் சிறப்பாக இருந்திருக்குந்தான் சரி நல்லது. இப்பொழுது நீங்கள் அந்த நினைவை எனக்கும் கொண்டு வந்தீர்கள், உங்களுக்கும் அந்த நினைவு வர வேண்டும், அதே போன்று கேட்பவர்களுக்கும் வர வேண்டும் என்று உனக்காக நான் உலகத்துக்காக நாங்கள் நாங்கள் உலகத்துக்காக என்ற வகையிலே இந்த பாடலை நீங்கள் ஒலிபரப்ப கேட்டபோது நானும் ஒலிபரப்புகிறேன், நீங்களும் கேட்பதோடு நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்கின்றோம். நன்றி மகாலிங்கம் அவர்களே.
1: அப்ப நான் எனது பாடல் உங்களுக்கு பிடிக்குங்கிற காரணத்தினாலையும் ஒரு காரணமாகவும் கேட்டேன்.
0: நல்ல
1: உங்களுக்காக வேண்டி நான் கேட்டதா இருக்கட்டும்.
0: அடேங்க அப்பா பாத்தீங்களா, உங்களுக்காக நான் ஒலிபரப்போது விட்டு உங்களோட எனக்காக நீங்கள் தந்திருக்கின்ற போது மீண்டும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அப்புறம் நல்லவனாக இருக்கின்றீர்களா என்று கேட்டது புரிந்து விட்டதா? நீங்கள் ஒரு நல்லவர், நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையம். அதனால தான் நம்மவர்கள் கூறுவார்கள், நமக்கு நாலு பேர் வேண்டும், நமக்கு நாலு பேர் வேண்டும் என்று நான் நல்லவனாக இருக்க, நாலு பேருக்கு நல்லவனா இருந்து போகணும் ஐயா என்றெல்லாம் கூறுவார்கள். அந்த நாலு பேர் இறுதி நேரத்தில் எங்களுக்கு தேவையானவர், அவர்களுக்காகவாவது மனம் கசிந்து எங்களை கொண்டு போகக்கூடியவராக இருக்கணும். படுபாவி போய்விட்டானே என்று கூறாமல் அடே இவர் போயிட்டார் அப்படி. நல்ல பாடல் உனக்காக நான் நிகழ்வு நல்ல பொருத்தமான பாடலை தந்திருக்கேன். நான் நல்லவன் என்றால் நமக்கு கிடைத்தது மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற எண்ணம் இல்லை, நீங்கள் விரும்பியது மற்றவர்களும் சுவைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கீங்க. நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்வோம் அந்த பாடலை. நன்றி மகாலிங்கம் அவர்களே, நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: இந்த வழி நன்றி. இந்த வழியில தான் அன்போடு வந்து இணைந்திருந்தார்கள் ஜெகபிரசாதிக் அவர்கள். தன்னுடைய மனைவிக்காக மனைவி நினைவு வரக்கூடியதாகவும் கணவன் மனைவியா இருப்பவர்கள் தங்கள் தங்கள் மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவியை ஊன்றி நன்றாக ஆழ்ந்து காதலிப்பவர்கள், ஆழ்ந்த அன்பு செலுத்துபவர்கள், அவருடைய சிறப்பை உணர்ந்தவர்கள் கூறக்கூடிய வார்த்தைகளாக அந்த நினைவு இருக்கின்றது என்று கூறி தந்திருந்தீர்கள் எங்கள் ஜெகபிரசாதிக் அவர்களே. உங்கள் மனம் உங்களுடைய எண்ணம் ஈடேற வேண்டும், அது நிலைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இருக்குதோ இல்லையோ நாங்கள் ஒன்றை விரும்பிவிட்டால் அது இருக்குது என்று எண்ணிக்கொண்டே தான் நாங்கள் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருப்போம். அது மனதிலே என்றும் நிலைத்திருக்க வேண்டும், அழியாத நினைவுகளாக என்று கூறிக்கொண்டு செந்தாமரையே செந்தேன் இதழே என்ற வரி கொண்ட புகுந்த வீடு பாடலை ஒரு தடவை கேட்போம். ஜெகபர் சாதிக் உங்களோடு நாங்களும்

மனித வாழ்வில் ஏற்படும் உறவுகள் பல. அந்த உறவுகளுக்குள்ளே மிகவும் அற்புதமான உறவும் தொடர்பும் கணவன் மனைவி என்ற பந்தம். அந்த பந்தத்திலே ஒருவருக்கொருவர் உள்ளத்திலே கொண்டுள்ள அன்பினை வெளிப்படுத்தினால் எப்படி இருக்குமோ என்பதை காட்டும் முகமாக இந்த பாடல் அமைந்தது. புகுந்த வீடு என்ற திரைப்படத்திலே இந்த பாடலை பிரபல பின்னணி இசை அமைப்பாளரும் பாடகருமான ஏ.எம். ராஜா ஐயா அவர்களோடு அவரது அன்பு மனைவி ஜிக்கி அம்மாவும் இணைந்து பாடியிருந்தார்கள். தங்களுக்கு தாங்கள் கூறுவது போன்ற உண்மை உணர்வோடு பாடிய ஒரு பாடல் இந்த பாடல். மிகவும் சிறப்பான இந்த பாடலின் வரிகளுக்கோ எங்கள் வாலி ஐயா அவர்கள்தான் பொருத்தமானவர் என்று அவர் வரி கோர்த்திருக்கின்றார். இனிமையான இந்த பாடலை நாங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் உண்மையிலே கணவன் மனைவியின் அந்நியோன்யம் இதிலே தெரிகின்றது. அது இப்படித்தான் சொல்லிக்கொண்டு பாடிக்கொண்டு ஓடி திரிவார்களோ என்றால் இல்லை, மனதுக்குள்ளே அந்த எண்ணங்களும் அந்த நன்றி உணர்வுகளும் உருவாகி கொண்டு இருக்கும். முல்லைக்கு தேர் கொடுத்த மன்னன் பாரி மன்னன், அவன் எவ்வளவு தூரம் திறந்த மனத்தோடு அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனம் படைத்தான். அதேபோல் கணவன் மனைவிக்கு எது வேண்டுமோ அவற்றை எல்லாம் கொடுப்பார் என்ற எண்ணம் அந்த மனைவிக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கணவனுக்கும் இருக்க வேண்டும். அதுதான் அன்பு பரிமாற்றம், வாழ்க்கையின் படி. இந்த இயற்கையிலே உலகம் உய்வதற்கும் உருவாவதற்கும் காரணமும் அங்கே தான் இருக்கின்றது. சூட்சமமாக கூறியிருக்கின்றேன், புரிந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். அனைவருக்கும் தான் நினைத்தது மட்டுமல்லாமல் மற்றவர்களும் இதை அனுபவிக்க வேண்டும் நினைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். உனக்காக நான் நிகழ்வுக்காக எங்கள் அன்பு எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள். உறவுகளே, நேரம் சரியாக 12:50 எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கு 10:20 காட்டும் இந்த வேளையிலே இது உனக்காக நான் என்பதை தெரிந்து கொள்வோம்.

இணைந்து வந்த உறவுகளுக்குள்ளே நெய்வேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் என்று நான் அழைத்து கொள்ளும் சரவணா, நீங்கள் ஒரு பாடலை தந்தீர்கள் தானே. அந்த பாடல் சிட்டுக்குருவி திரைப்படத்திலே காவிரிக்கரை என்ற பதம் தாங்கி வருகின்ற ஒரு பாடல் என்று அந்த பாடலை பற்றி பல விடயங்களை நாங்கள் பேசி மகிழ்ந்த வேளையிலே அந்த பாடலை ஒரு தடவை கேட்போமா? இதோ அந்த பாடல் வருகின்றது, சரிதானா? கேட்டு பார்ப்போம்.

பட்டு மின்னது மின்னது ஒத்தக்கல் முப்பத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காலு குருதையிலே பொண்ணுல பொண்ணுல பண்ணுனா முக்குத்தி மின்னுது மின்னுது ஒத்தக்கல் முக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம்

நச்சுட்டு சிக்கிக்கிட்டு பாவம் தவிக்குது, கோவம் பிறக்குது, பக்கம் வர வெக்கம் வந்து போராடுது. பொண்ணுல பொண்ணுல பண்ணுல முப்பத்தி மின்னுது மின்னுது.

சரவணா, நீங்கள் கூறியது போன்று நல்லதோர் பாடல்தான். இந்த பாடல் அடுத்த பாடலை விட இந்த பாடல் சிறப்பாக இருக்கும் என்று கூறி எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் கேட்டு அனைவரோடும் மகிழலாம் என்று வந்த வேளையிலே உண்மையிலே நாங்கள் இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். சிறப்பான ஒரு பாடல். நீங்கள் நல்லவனா என்று கேட்டேன், சிரித்தீர்கள். நீங்கள் நல்லவன் தான், எங்களையும் கேட்க வைக்கின்றீர்களா மகாலிங்கத்தை போல. நீங்களும் வாழ்த்துக்கள். இந்த பாடல் நாங்கள் நீண்ட காலம் காட்டலைக்கு வராத ஒரு பாடல், நாங்கள் அதிகமாக ஊன்றி கவனிக்காத பாடல் தான் என்று ஊன்றி கவனிக்க வைத்தீர்கள். ஏன்னா அங்கே ஏலேலோ என்று வந்ததெல்லாம் ஏலலங்கடி ஏலாலங்கடி என்று அந்த ஏலாலம் என்று வருகின்ற தாங்கி வருகின்ற பாடலெல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கும். ஊன்றி கவனிக்க வைத்தீர்கள். நல்லது ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் என்ற மகிழ்ச்சியோடு மொன்றியல் தமிழ் வானொலியின் உனக்காக நான் நிகழ்வு தொடர்கின்றது.

இனிமையான அந்த பாடல் இலங்கை நகரத்திலே இன்பவல்லி நீ இருந்தால் என்று ஒரு வரி பாந்து வரும்பொழுது இந்த பெரிய சமுத்திரத்தையும் தாண்டி வந்துவிடுவேன் என்று காதல் உணர்விலே கூறப்படும் காதலின் வலிமையை காட்டும் பாடல் அல்லவா அந்த பாடல். உனக்காக நான் என்ற பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே தான் வந்து எத்தனை வலிகள் இருந்தாலும் உடலே இந்த பல்லு வலி என்பது மிகவும் பிரதானமானது, தாங்க முடியாதது, பொல்லாதது எல்லாம் கூறி அன்று ராஜ்குமார் அவர்கள் சொல்லும் வேளையிலே எடி கள்ளச்சி என்று கூறும் பாடலை கேட்டால் இதமாக இருக்கும் என்று கூறியிருந்தார். அந்த பாடல் தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்தில் வந்த ஒரு பாடல், விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த திரைப்படம். அந்த திரைப்படத்திலே அந்த பாடலை பல தடவைகள் வந்து என்னுடைய சர்வதேச நேர் நேரம் விடுமுறை விருப்பத்திலே அன்பு உறவுகள் கேட்பார்கள் அந்த பாடலை. அந்த பாடல் இப்பொழுது ஒலிபரப்ப இருக்கின்றோம். அந்த பாடலை N.R. ரகுநாதன் என்பவர் இசை அமைத்திருக்கின்றார் அந்த பாடலை என்று எழுதி கேட்ட வேளையிலே அவரே கூறிவிட்டார் அந்த பாடலை எழுதியவர் யாரென்று. அந்த பாடலை தரும் வேளையில் அதை பாடியது யாராக இருக்கலாம் என்று ஒரு கேள்வி வரும்பொழுதில் விஜய் பிரகாஷ், ஸ்வரியா கோஷால் இவர்கள் இணைந்து எடி கள்ளச்சி என்று ஆரம்பிக்கும் வரியோடு பாடுகின்றார்கள். மூன்றில் தமிழ் வானொலியிலே கேட்டு மகிழ்வோம் எங்கள் அன்பு ராஜ்குமார் அவர்களோடு.

மெதுவாக நல்ல வரிகளோடு அமைந்திருந்த அந்த கிராமிய வரிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த இசை எங்களையும் இணைத்து சென்றது தன்னோடு என்று தான் கூற வேண்டும். ராஜ்குமார், நீங்கள் கூறியது போன்று நல்லது ஒரு பாடலை தந்தீர்கள். ஒரு கதை போன்று சென்றது அந்த பாடல். வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையிலே தான் நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் உனக்காக நான் நிகழ்விலே இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதான இசை வந்து எங்களை மீட்டுகின்றது.

வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திற்காக காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் இலக்கிய சுவையோடு ஒரு ஊடல் பாடல் ஒன்றை தந்திருந்தார். அந்த பாடலை வேதா அவர்கள் மிகவும் சிறந்த ஒரு இசையமைப்பாளர் இசையமைத்து கொடுத்த வேளையிலே, இசை அரசரும் இசை அரசியும் என்று போற்றப்படும் விருதுகளை பெற்ற டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு சுசீலா அம்மா இணைந்து அந்த தமிழ் சொற்களுக்கு உச்சரிப்பு கொடுத்து இலக்கண இலக்கியத்தோடு வரும் வார்த்தைகள் எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை தரும் ஒரு ஊடல் பாடல். அந்த பாடல் மனம் என்னும் மேடை மேலே என்ற வரி எடுத்து ரேவதி உங்கள் விருப்பமாக நீங்கள் தந்த வேளை நாங்களும் எங்கள் விருப்பத்தோடு கேட்டு

சிறப்பான இந்த பாடல் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தில் தான் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். அன்று சிலை அமைக்கும் பொழுது மேடை ஒன்று இருக்கும், அந்த மேடையும் சிலையும் அசையாது. ஆனால் இது மனம் என்ற மேடை அல்லவா, அதிலே முகம் வந்தான் வந்து ஆடக்கூடிய. நான் கூட அங்கே சிலை என்று கூறினேன், அவன் முகம் என்று கூறினீர்கள். முகம்தானே ஆடும் ஆடக்கூடியதானே வைப்பார்கள். கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் காவிய கவிஞர் ஒரு கருத்தை தரும்பொழுது இலக்கண இலக்கியங்கள் ஊடாடும், அங்கே ஊடல் செய்யும். இலக்கண இலக்கியத்தில் எந்த பிறழ்வும் வராத வகையிலே சொற்களை அடுக்கி கொண்டு செல்வார். ஒரு சொல்லுக்கும் உட்கருத்துக்கள் பல இருக்கும். மனம் என்னும் மேடை ஆடக்கூடியது மனம், அதிலே முகம் வந்து ஆடிக்கொண்டுதானே இருக்கும். ஆடினால்தானே அசைவுகளை கொண்டு அறிய முடியும். சாதாரணமான மேடைகளிலே சிலையை வைத்துவிட்டால் அதுவும் அழகாகத்தானோ அது அப்படியே இருக்கும். இது முகம் வந்து தான் ஆடிக்கொண்டிருந்தது. அற்புதமான ஒரு ஊடல் பாடல், சிறப்பான ஒரு பாடல். நீங்கள் கூறியது போன்று இந்த வேதா அவர்கள் அமைத்த இசை மிகவும் சிறப்பான இசை. குறிப்பாக இந்த பாடலுக்கு கதாநாயகனாக எஸ் ஏ அசோகன் ஐயா அவர்கள் நடித்தார்கள். எஸ் ஏ அசோகன் ஐயா அவர்கள் பல திரைப்படங்களுக்கு வில்லனாக தோன்றியவர், சில படங்களில் கதாநாயகனாகவும் தோன்றியிருக்கின்றார். இரண்டிலும் அவர் புகழ்பெற்று பெயர் பெற்று தன்னுடைய முத்திரையை பதித்து சென்றிருந்தார். அந்த வகையிலே கண்ணதாசன் ஐயா அவர்களோடு வேதாவும் சவுந்தரராஜன் ஐயாவும் சுசீலா அம்மாவும் தங்கள் முத்திரைகளை பதித்த ஒரு அற்புதமான பாடல். உனக்காக நான் நிகழ்வே நாங்கள் எல்லோரும் கேட்டு மகள வேண்டும் என்ற நல்ல மனத்தோடு வந்து கேட்ட உங்களுக்கு என்னுடைய நன்றியத்தை கூறிக்கொள்கிறேன். ரேவதி, இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. உனக்காக நான் வியாழக்கிழமை தோறும் கதம்பத்திலே நிகழ்வது மொன்றியல் தமிழ் வானொலியில்.

இனிமையான பாடல்களை உனக்காக நான் நிகழ்வே வந்து தந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி கனடா கலையகத்தில் இருந்து. அந்த பாடல்களை கேட்கும் வேளையில் இந்த பாடல் உங்களுக்காகவா, எங்களுக்காகவா, உலகத்துக்காகவா, மக்களுக்காகவா என்ற எண்ணம் வரும் வேளையிலே உண்மையிலே பொருத்த பாடான பாடலாக இன்று உனக்காக நான் நிகழ்வை அலங்கரித்து கொண்டிருக்கும் உங்களில் மிகவும் சிறப்பான இன்னும் ஒரு பாடலை கேட்டு மகிழ்வோம். கேட்ட பாடல்கள் மிகவும் பழமையான பாடலாக இருந்தாலும் தரமான ஒரு பாடல். அந்த பாடலை தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள்தான் அதற்கு வரி கொடுத்திருந்தார்கள். நான் மதிக்கும் ஜி ராமநாதன் ஐயா அவர்கள் இசைப்பேர் அரசரவர் அவர்தான் இசை வைத்திருந்த வேளையிலே ஏழிசை வேந்தன் எங்கள் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் குரல் கொடுத்து 1958 ஆண்டு திரைக்கு வந்த ஒரு திரைப்படத்து பாடலை இன்று அற்புதமாக நாங்கள் எல்லோரும் கேட்டு மகளும். காதலின் வேகம் எப்படி இருக்கும் என்பதையும் காதலின் ஆழம் எப்படி இருக்கும் என்றும் இது வந்து ஒரு தலை காதல், ஒரு தலை காதல் எப்படியெல்லாம் ஒரு மனிதனை உத்வேகப்படுத்தும் என்பதை காட்டும் வகையில் அன்புடன் தேவா நீங்கள் வந்து கேட்டீர்கள் அல்லவா வா கலாப மயிலே என்ற பாடல். காத்தவராயன் என்ற திரைப்படத்தில் புராண கதையாக இருந்தாலும் அழகாக ஒரு காதல் காட்சியை நிரூபித்திருந்தார்கள். அதிலே இந்த காதலனுக்கு எப்படி இருக்கும், ஒரு தலை காதல் எப்படி இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக அந்த மெனோ நிலையை வெளியே காட்டும் வகையில் அற்புதமான வரிகளோடு ஒலிக்க இருக்கின்றது. தேவா நாங்கள் முனைகின்றோம் உங்களோடு, நீங்களும் இதை கேட்டு மகிழ்வீர்கள். வாழ்த்துக்களை கூறி பாடலை தருகின்றேன்.

0: மாலா.
1: தேவி
2: கானகத்தை விட்டு கன்னிமாரத்தை அடுத்து கடுந்தாவும் புரியும் பக்தனே, நீ வேண்டும் வரம் யாதோ?
1: வரமளிக்க வந்த திருபுர சுந்தரி, நான் விரும்பியதை கேட்டால் தடையின்றி தருவீரா?
2: கேள், எது வேண்டுமானாலும் கேள்.

அற்புதமான அந்த பாடல் கேட்க கேட்க இனிமேல் சுட்டும் ராகங்களோடு கீத இசையோடு வந்த அந்த பாடலுக்கு மெருகூட்டும் வகையில் சிவாலயர் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் கூட அதை அற்புதமாக நடித்திருந்தார். அந்த காட்சியை பார்க்கும் பொழுது மிகவும் ரம்மியமாக இருக்கும். காட்சி, இசை, ஒலி, ஒளி, நடிப்பு மட்டுமல்லாமல் வரிகள் காத்து கொண்டிருந்தன. எங்கள் இசை உலகை வளர்த்து கொண்டிருந்தால் கூற வேண்டும். அதற்கு மெருகூட்டிய இவ்வளவு தூரம் எங்களை இதயத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் ஜி ராமநாதன் ஐயா அவர்களின் இசை அதை தூக்கி வைத்திருக்கின்றது. இனிமையான அந்த பாடல் கலாப மயில், அழகு தோகை கொண்ட மயில் என்று, வா கலாப மயிலே என்று உளமுருக பாடியவர். சிறப்பான கருத்தை நாங்கள் இப்போ விமர்சிக்க வரவில்லை. இனிமையான இந்த பாடலை தந்து எங்கள் எல்லோரையும் கேட்க வைத்த தேவா உங்களுக்கு நன்றி. இது உனக்காக நான் மோன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது வியாழக்கிழமை வேளைகளிலே.

இனிமை சேர்ந்த பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்வதற்கு இதமாக ஒலிபரப்பு ஒழுங்காக எங்களுக்கு வலைத்தளம் வசதியை தந்து கொண்டிருக்கின்றது. நீங்களும் கேட்கும் வாய்ப்பினை பெற்றுக்கொண்டு கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை இனிமையாக நிறைவுக்கு கொண்டு வருவோம் என்று எண்ணும் வேளையிலே வந்திருந்தார் மல்லியத்திலிருந்து மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் தந்திருந்தார் ஒரு பாடல். உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் என்று கூறி என்னை கூறியதோடு மட்டுமில்லாமல் எல்லோருக்கும் விருப்பமாக இருக்கும் என்று தன்னுடைய இளமை காலத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த உனக்காக நான் என்ற நிகழ்வு தனக்காகவும் எங்களுக்காகவும் தந்திருக்கின்றாரே அவர் மிக நல்லவர் என்றுதான் கூற வேண்டும். இனிமையான ஒரு பாடல். இந்த இசையை பற்றி பேசுவென்றால் பலவாறாக பேசலாம். இருப்பினும் இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் தான் மொன்றியல் தமிழ் வானொலி என்று நாங்கள் கேட்கும் வேளையிலே தெரிகின்றது. எங்களுடைய திரை உலகத்திலே தமிழ்நாட்டின் திரை உலகத்திலே தமிழ் திரை உலகத்திலே அன்று எல்லோரும் சொந்த குரலிலே தான் ஒவ்வொரு அங்க அசைவு பாடல் குரல் வசனம் அத்தனையும் என்ன காட்சியாகனாலும் சொந்தமாக செய்து பெயர் பெற்றார்கள், புகழ் பெற்றார்கள், கலையை வளர்த்தார்கள், கலைக்காக வாழ்ந்தார்கள். அந்த காலகட்டத்தில் ஆண் குரலுக்கு பாடல்கள் தேவைப்பட்டது என்றால் ஆண் குரலுக்கு நடிக்க இருக்கும் கதாநாயகர்கள் எல்லோருக்கும் எல்லா தகுதிகளும் வரவில்லையே கிடைப்பதில்லை என்பதற்காக பாடலுக்கு ஒரு பின்னணி கொடுத்தால் என்ன என்ற எண்ணம் வந்து முதலில் பின்னணி குரல் கொடுத்த ஆண் குரல் திருச்சி லோகநாதன் ஐயா அவர்கள்தான். அவருக்குத்தான் அந்த புகழ் சீரவணம். ஆனால் அவர் திருச்சி லோகநாதன் ஐயா முதல் வந்தாலும் அவருடைய குரல் என்றும் மாறாத ஒரு வித்தியாசமான குரல். காதல், வீரம், சோகம் என்று எல்லா வகையிலும் அவர் தந்திருந்தார். அந்த வகையிலே தான் இறைவன் அவருக்கு இசை வாரிசுகளை கொடுத்திருக்கின்றார். இன்றும் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளைகள். திருச்சி லோகநாதன் ஐயா அவர்களோடு பன் முகம் கொண்ட பல குரல் பல வகையில் பாடக்கூடிய பல் குரல் அரசி என்று நான் கூறிக்கொள்ளும் எல்லார் ஈஸ்வரி அம்மா ஈடு இணையற்ற குரல் அவருக்கு உண்டு. இருவரும் இணைந்து பாடிய ஒரு பாடல் நாலு வேலி நிலம். ஒரு நிலத்துக்கு நாலு வேலி உண்டு. நாலு வேலி நிலம் இருந்தால் நாம் வாழலாம் என்று பழமொழி கூட ஒன்று. நாலு வேலி நிலம் இருக்கப்பா என்று அந்த நாலு வேலி என்ற பதத்துக்கு பல கருத்துக்கள் உண்டு. அதிலே வந்த ஒரு பாடல் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இசை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். எம் கே ஆத்மநாபன் ஐயா அவர்கள் கவி அரசு, அவரும் ஒரு கவி புலவர், சிறந்த ஒரு கவிஞர். இவர்கள் எல்லோரும் பணத்துக்காக கலையை அவர்கள் கடைபிடிக்கவில்லை, கலைக்காகவே கலையை வளர்த்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் பெயர் புகழை அவர்கள் நாடவில்லை. பெயரும் புகழும் இவர்களையெல்லாம் தேடி சென்றது அவர்கள் கையிலே. அற்புதமான ஒரு கிராமிய வழி என்று கூறுவதா இந்த வரிகளுக்கு நாங்கள் வியாக்கியானம் கூறுவோன்னா பலவாறு கூறலாம். எல்லோரையும் கவரக்கூடிய ஒரு பாடல் இறுதியிலே வந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. அன்புடன் மகாலிங்கம் அவர்களே, உங்கள் காதோரம் பெறும் இந்த பாடல் எங்கள் காதோரத்திலும் பெறும் வண்ணம் மொன்றியல் தமிழ் வானொலி ஒலிக்கின்றது. இந்த ஊரார் உறங்கியிருக்கும் இந்த வேளையிலே ஊரார் உறங்கையிலே என்ற வரி எடுத்து வருகின்றது இந்த பாடல்.

0: அத்தி மரமும் ஆவேன் அத்தனையும் பிஞ்சாவேன் என்று கூறப்பட்டிருக்கின்றது. நத்திவரம் மைத்தான மச்சானுக்கு முத்துச்சரம் நானாவேன். ஆரம்பத்திலே உள்ள கிடக்கைகளை வெளியே கூறும்பொழுது சீண்டல்கள் சிணுங்கல்கள் வந்து பின்பு தூண்டப்பட்டு காதலினால் இருவரும் ஒன்றுபடுகின்ற ஒரு சம்பாஷனை போன்றுதான் அந்த பாடல் அமையப்பட்டிருக்கிறது. எந்த வகையில் எடுத்தாலும் இந்த பாடல் பொருத்தப்பாடான பாடலாக இருக்கும். சிறப்பான ஒரு பாடல். மகாலிங்கம் உங்களை கவர்ந்ததற்கு ஆட்சேபனை இல்லை என்று கூறும்போதே இறுதியாக ஒரு உறவு வருகின்றாரே, இறுதி நேரத்திலே நினைப்போமா? வணக்கம் வணக்கம் குளப்படி சிங்கம், வணக்கம்.
1: வணக்கம் அனைவருக்கும், அன்பு வணக்கம்.
0: வணக்கம் அன்பு மகனே ஃபாரூக். அன்பு மகனே நலமாக இருக்கின்றீர்களா ஐயா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம்.
1: நலமாப்பா, நானும் நலமாக இருக்கேனப்பா.
0: நலமாக இருக்க வேணும், குளப்படி சிங்கம் அல்லவா? அப்படி
1: ஆசீர்வாதத்துல அன்பு உறவுகள் ஆசீர்வாதத்தோடு நான் நலமாக இருக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள்.
1: எல்லாருக்கும் நன்றி.
0: நன்றி. நல்ல வார்த்தையை கூறி எல்லோரும் நலமாக எல்லோரையும் கேட்டு எல்லோரோட ஒரு ஆசீர்வாதத்தோடு நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்று கூறி எல்லோரையும் நினைவில் வைத்திருக்கின்றீர்கள். நன்றி. மேலும் மேலும் நீங்கள் நலம் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல். அங்கே உங்களுடைய காலநிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது மகனே?
1: காலநிலை இரவில் நிசப்தமாக இருக்கிறது, பனி பெய்கிறது, பகலில் படு பயங்கரமான வெயில் கொளுத்தி வாட்டுகிறது.
0: காலநிலை அப்படித்தான். ஆனால் நீங்கள் பணிபுரிந்த இடத்திலே இதை விட கொடுமையான வெயில் அனுபவித்தீர்கள் தானே?
1: ஆமாப்பா.
0: ஆனா அங்கே வெளியே செல்லாமல் உள்ளே அங்கே வெளியே செல்லாமல் உள்ளே இருந்து பணிபுரிந்திருப்பீர்கள் குளிர் ஊட்டிக்குள்ளே. ஆனால் இங்கே வந்து அது கிடையாது. ஆனா இந்த இயற்கை சுவாத்தியம் கிடைப்பதற்கு நாங்கள் கொடுத்து வைக்க வேண்டும் இல்லையா? உறவுகளோடு இருப்பது போன்ற இன்பம் எங்கும் இருக்காது. ஏனென்றால் இன்பத்திலும் துன்பத்திலும் இடையறாது பங்கு பெற்றி கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா, அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதை இறைவன் கொடுத்தது வரம் என்றுதான் எண்ண வேண்டும். நல்லது நல்லது. இருந்த நேரத்தில் வந்தாலும் நல்ல அன்போடு வந்திருக்கும். உங்களுக்கு என்ன பாடலை நீங்கள் கேட்டு மகளலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: மகிழ்ச்சி அப்பா, நன்றியப்பா. எனக்காக நேர மகிழ்ச்சி இருக்கு, மிக மகிழ்ச்சி. உனக்காக நான், அதாவது உங்களுக்காக நான், நான் என்னுடைய விருப்பத்தை எல்லாருடைய அன்பர்களுக்காக வேண்டி சிகப்பு மலர்கள் என்ற படத்திலிருந்து ஒரு பொம்மலாட்டம் நடக்குது என்ற பாடலை கொடுங்கப்பா.
0: நல்லதோ கருத்துள்ள பாடல் மகனே. ஒரு பொம்மலாட்டம் தான் நடக்கின்றது இங்க. நாலு என்ன நாலு பேர் கை, அவன் ஒருத்தன் கையில தான் நாலு பேர் நாணய கயிறு. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஒருவனுடைய கையிலே இருக்கின்றது. ஒரு பொம்மலாட்டம் நடக்குது என்ற பாடல் நல்ல பாடல். அந்த பாடல் உங்களுக்காக நான் ஒலிபரப்புகிறோம். இறுதி பாடலாக ஒரு கருத்துள்ள பாடலை தருகின்றீர்கள், தத்துவமான பாடல். நிறைவாக அந்த பாடலை கேட்டுமாவளோ நீங்களும் மொத்தத்திலே நலமாக சிறப்பாக மகிழ்வாக இருக்க வேண்டும். இந்நாளும் எங்களை மறவாமல் இடையிடையே வந்தாலும் நீண்ட நாள் பெறாது விட்டாலும் வந்தது போன்ற ஒரு உணர்வை தந்திருக்கின்றீர்கள். எங்களோடு நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற அந்த நல்லுணர்வோடு உங்கள் பாடலை நான் தருகின்றேன். கேட்டு மகிழ்வோம் மகனே.
1: மகிழ்ச்சி அப்பா. என்னுடைய அன்பு அம்மாவுக்கும், உலகளாவிய உள்ள எனது அன்பு அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை கூறிக்கொண்டு எல்லோருடைய நலன்களையும் கேட்டு ஆவலோடு என்றும் காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி வணக்கம் அப்பா, மீண்டும் சந்திப்போம்.
0: சிறப்பு. நீங்கள் வானொலியே கேட்டுக்கொண்டே இருங்கள். எப்பொழுதும் உங்கள் உறவுகள் உங்கள் காதோரம் வந்து பேசுவது ஒன்றுக்கு நான் உங்களுடைய அன்பு அம்மாவிடம் சிறப்பாக கூறுகின்றேன். மகன் வந்திருக்கின்றார் என்று அவரும் சந்தோஷப்படுவார். எங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதத்துடன் நீங்கள் நலமாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் மகனே. உங்கள் பாடலை தருவேன்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.

இறுதி நேரத்தில் என்றாலும் ஓடி வந்து நுழைந்து விட்டார் அன்புமான். நான் குளப்படி சிங்கம் என்று அன்போடு அவளோடு அணைக்கும் ஃபாரூக் அவர்கள். நீண்ட கால உறவு, எங்கிருந்தாலும் எங்களை மறவாமல் ஓடி வந்து இணைந்து குறும்பாக பேசுவார், நயமாக பேசுவார், வேடிக்கையாக பேசுவார், எல்லோருடைய உள்ளத்தையும் கவர்ந்தவர் என்றும் வந்து ஒரு பாடலை தந்திருக்கின்றார். இந்த பாடல் சிவப்பு மலர்கள் என்று 1986 வந்த பாடல். இந்த உலகியலை பற்றி வாலி ஐயா அவர்கள் வரிகோர்த்து கொடுக்க, மெல்லிசை மன்னர் இசை கொடுக்க டாக்டர் கே ஜே ஜெயசுதாஸ் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். 1986 ஒரு பொம்மலாட்டம் நடக்குது என்ற பாடலை. அந்த பாடல் உண்மையிலே அந்த பாடலை நாங்கள் மனம் உழைவான நேரத்திலே, மனத்தில் ஒரு குறை ஏற்படும் நேரத்திலே கேட்கும் பாடல் தான். ஆனால் ஃபாரூக் அதற்காக கேட்டிருக்க மாட்டார், அவருக்கு மனக்குறை எதுவும் வரக்கூடாது. ஒரு பொதுவாக எங்கள் எல்லோருக்கும் உனக்காக நான் என்ற நிகழ்வில் நாங்கள் எல்லோருக்காகவும் ஒரு தத்துவத்தை தர வேண்டும், எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இந்த பாடல் மூலம் என்று தந்திருக்கின்றார். இனிமையான அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்டு பார்ப்போம், இறுதி பாடலாக கேட்டு மகிழ்வோம். ஃபாரூக், உங்கள் பாடலோடு நாங்களும் இணைகின்றோம்.

குடும்பத்தில் பல உறவுகள் இருந்தாலும் நெருங்கிய குடும்ப உறவுகள், அண்ணன் தம்பி மாமன் மச்சான் என்று வரும் வகையில், அண்ணனும் தங்கையும் இருக்கும் பொழுது அண்ணனுக்கும் தங்கைக்கும் இன்னும் இருவர் வந்து சேருவார்கள் தானே இந்த உறவுகள். இந்த உறவுகள் காதல் என்ற ஒன்று வந்துவிட்டால் உறவுகளுக்கு பல இன்னல்களும் இடையூறுகளும் ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் ஏற்படும். அந்த வகையிலே மனம் குழம்பிய வேளையிலே ஒருவர் இந்த தத்துவத்தை வைத்து இந்த உலகம் என்ற மேடையிலே ஆட்டிப்படைக்கும் ஒருவன் இருக்கின்றான் அங்கே. அதே போன்று வாழ்க்கையிலும் இந்த ஆட்டிப்படைப்புகள், இந்த பொம்மல் ஆட்டம் என்பதிலே நூல் ஒருவன்ற கையிலே இருக்கும், இந்த பாத்திரங்கள் ஆடும் ஒவ்வொரு ஏற்ற வகையிலே ஆடி கைகால்களை அசைக்கும். அதே போன்று இந்த காதல் என்ற ஒன்று பயப்பட்ட உடனே இந்த அண்ணன் தங்கை மாமன் மச்சான், அண்ணன் தங்கை மச்சான் என்றெல்லாம் வரும் உறவுகள் வித்தியாசமான கோணங்களிலே ஆடத் துவங்கிவிடும். தங்கள் தங்கள் கோணத்தை காட்டத் துவங்கும். தங்கள் தங்கள் விருப்பத்துக்கேற்ப வாழ்க்கையை நெறிப்படுத்தி சில உறவு முறைகள் உடைத்து கொண்டு போகவும் முடியும், சேர்த்து கொள்ளவும் முடியும் என்ற அந்த உள்கருத்துக்கள், இதெல்லாம் இயற்கை தானே என்று எண்ணி மனம் குழம்பி இருக்கும் வேளையிலே, ஒரு குடும்பத்திலே வாழுகின்ற நாங்கள் எங்கள் மனக்குழப்பம் ஏற்படும் வேளையிலே இந்த பாடலை கேட்டுவிட்டால் இது சகசம் தானே, இதுக்கெல்லாம் சூட்சுமம் வேறு என்று இருக்கின்றது என்பதை கேட்டு நாங்கள் அமைதி கொள்ளலாம் என்று எண்ணலாம். இது பல நிலையிலே இந்த பாடல்களை நாங்கள் வச்சு பார்க்கலாம் என்று உறவுல இன்று அன்பு மகன் ஃபாரூக் அவர்கள் வந்து எந்த நிலையில் தந்திருப்பார் என்று நாங்கள் எண்ணக்கூடியதாக இருக்கிறதா இல்லையா என்பதை அவர்தான் கூற வேண்டும். இருப்பினும் நாங்கள் எல்லோரும் உணரக்கூடிய ஒன்று, எல்லோருக்கும் ஒரே மாதிரி குணம் இருப்பதில்லை. வாழ்க்கையில் ஒரே பாதை எங்களுக்கு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. வேறு வேறு பாதைகளில் பயணம் செய்ய வேண்டிய நிலைகள் எல்லாம் ஏற்படும். எது வரணும் நாங்கள் அதை விட்டு கொடுத்து சீர் தூக்கி பார்த்து சரியான வழியை நாட வேண்டும். இது எல்லாம் இயற்கையானது. குழப்பங்கள் வருவது, துன்பங்கள் வருவது எல்லாம் இயற்கையானது என்பதை எடுத்துக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை வந்து அலங்கரித்த கிருஷ்ணன், ஜெகபிரசாதி, சரவணன், ராஜ்குமார், ரேவதி, தேவா, மகாலிங்கம், பாரு, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலி ஊடாக நாங்கள் எல்லோரும் வேறு வேறு திசையிலே இருந்தாலும், வேறு வேறு பாதையிலே சென்றாலும், மனம் என்று ஒன்றினால் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த வானொலி மூலம் ஒரு உறவுகளாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்குள்ளேயும் இத்தனை ஏற்றம் இறக்கம், குறுக்கு வழி, நெடுக்கு வழி என்றெல்லாம் இருக்கலாம். இருப்பினும் இந்த இசை என்ற ஒன்று வந்து எங்களை இணைத்து ஒருவழைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் இசையால் வசமாகி இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வந்து கலந்து பேசி மகிழ்ந்து ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ளுகின்றோம். அன்பை பரிமாறுவதுதான் மிக மிக முக்கியம். அதனால் எந்த நிலைகள் வந்தாலும் அன்பு என்ற ஒன்று எங்கள் மனதிலே இருக்குமாக இருந்தான் அடிக்கடி கூறிக்கொள்வோம். எங்கள் உள்ளத்தில் எந்த வெற்றிடத்தையும் பெறவிடாமல் அங்கே அன்பை நிரப்பிக் கொள்ள வேண்டும். அன்பு என்றது என்ற ஒன்று எங்கள் உள்ளத்திலே அமர்ந்திருக்கும் வேளையில் வேறு எந்த குணாதிசயங்களும் வந்து எங்களை தாக்காது. அதனால் அன்பால் இணைந்த நாங்கள் அன்பால் இணைவோம், அன்பால் நிறைவோம் என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனிடம் இறுதி நேரத்தில் இருகரம் கூப்பி உங்களோடு நான் இணைந்து சிரம் தாழ்த்தி தாழ் வணங்கி நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சிக்கு வல்லமை சேர்த்ததற்கும், இன்று இந்த நிகழ்ச்சியில் இத்தனை பேரும் வந்து இணைந்து நிகழ்ச்சியை அலங்கரித்தமைக்கும், வலுச்சேர்த்தமைக்கும் அருள் புரிந்த அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் இவர்களுக்கு தாழ் வணங்கி தாழ் பணிந்து வணங்கி இறைவா உன்னை இருகரம் கூப்பி மீண்டும் வணங்கி விடைபெறுவோம் என்று எண்ணிக்கொண்டு அன்னையுடன் தந்தை என்று கூறியிருந்தேன் அல்லவா, அன்னையும் தந்தையும் முன்னறை தெய்வம். அவர்களால் தான் இந்த உலகம் உயிர் பெறுகின்றது, அவர்களால் தான் இந்த உலகம் உருவாகிறது என்று கூறலாம். அதற்கு தான் அங்கே நூலை வைத்து கொண்டிருக்கின்றார் மேலே ஒருவர். இந்த நாலு பேர் இந்த உலகத்தில் இத்தனை கோடானு கோடி மக்கள் வாழ்வதற்கும் அத்தனை பேருடைய நூலும் அவர் கையிலே தான் இருக்கின்றது. அவர் அசைக்கும் வகையிலே தான் நாங்கள் செல்லுகின்றோம் என்று எண்ணிக்கொண்டு எல்லோரும் வாழ்க என்று கூறி நலமோடு நான் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 15வது நாள் கதம்பத்தில் உனக்காக நான் நிகழ்வு இனிது நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் அன்புடன் தமிழோடு.

0: போகின்றார். வணக்கம் சியாமலா. சியாமலா வணக்கம். சியாமலா எங்கே சென்று விட்டீர்கள்? உங்களை இணைத்து விட்டேன் சியாமலா, உங்களை இணைத்து விட்டேன் சியாமலா. சரி, அடுத்தபடி யாராக இருக்கலாம்? கிருஷ்ணன் அங்கே தடுத்து கொண்டிருக்கிறார், சியாமலா வந்து கொண்டிருக்கிறார். யார் அழைப்பில் இருக்கின்றீர்கள்? பார்ப்போம் யாருடைய அழைப்பு எனக்கு கிடைக்கின்றது என்று சொல்லி. மூவர் ஒரே நேரத்தில் அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். எங்கே ஒருவருக்கு ஒருவர் போட்டியாக இருக்கும் வேளையில் இப்பொழுது சியாமலாவின் நினைப்பு வருகின்றது. சியாமலா வணக்கம். வணக்கம் வணக்கம் சியாமலா வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் சியாமலா.
1: அன்பு வந்தது என்னையால வந்தது அந்த பாட்டு.
0: வணக்கம், சிறப்பான பாடல் மகளே, சிறப்பான பாடல். அன்பு வந்தது என்னை ஆள வந்தது, சும்மா வரவில்லை ஆள வந்தது. வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடல் மூவர் இணைப்பில் இருக்கின்றீர்கள். யாருடையது கிடைக்கின்றது? முதலில் சந்தனராஜ் கிடைக்கின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
2: அன்போடும் பண்போடும் உறவாடும் பாசம்.
0: ஓ, அன்போடும் பண்போடும் உறவாடும் பாசம், அன்போடும் பண்போடும். வாழ்த்துக்கள், சிறப்பு. அடுத்த பாடலுக்காக காத்து கொண்டிருக்கும் போலே மீண்டும் சந்தன்ராஜ் உங்கள் பாடல் தான் கிடைக்கின்றது. கொண்டு வாருங்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு.
0: ஓ, அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு, மகள் எழுதுகிற கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு. நீண்ட நாள் இந்த பாடலை கேட்கவில்லை, இன்று ஞாபகம் மூட்டி விட்டீர்கள். சிறப்பான பாடல். எங்கே கிருஷ்ணா, உங்கள் பாடலே தரலாம் தானே கிருஷ்ணா?
3: அன்பு மனங்கே அச்சம் தேவையா?
0: உண்மைதான், அன்பு மனம் கனிந்தாலும் அச்சம் இருக்கு ஐயா. அதுங்கள் பண்பை அச்சம் மடம் நாணம் தயப்பு. வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே சந்தன்ராஜ்.
2: அன்பே அன்பே கொல்லாதேயா.
0: ஆஹா, அன்பே அன்பே கொல்லாதே, அன்பே அன்பே கொல்லாதே, ஆஹா ஆஹா கொல்லாதே. வாழ்த்துக்கள், இனிமையான பாடல். அடுத்தது அன்பு மகள் சியாமலா, நீங்கள் வாருங்கள் மகளே. சியாமலா
1: வணக்கம். அம்மாவே தெய்வம் ஆகாய தெய்வம் அந்த பாட்டு.
0: ஓ, அருமையான பாடல். அம்மாவே தெய்வம் ஆகாயம், அம்மாவே தெய்வம். அடுத்தது யாருடைய பாடல் என்று நாங்கள் ரெண்டும் பேளையிலே தான் அமைதியை நான் பார்க்கின்றேன் என்றால், ஒரே நேரத்தில் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பு கிடைக்கும் வரை அவர்கள் தாமதிக்கும் வேளையிலே எனக்கு அது இடைவெளியாக இருக்கின்றது. கிருஷ்ணன் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள்.
3: அன்பே அமுதா, அன்பே நீ பாலமுதா.
0: பேர் மாற்றிட்டீங்களோ உங்களோட அன்புக்கு பெயர் மாற்றிட்டீங்களோ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
2: வணக்கம்யா. அன்பாலே பேசிய என் அறிவு செல்வம் தங்கம்.
0: அடி பப்பா,
2: நன்றி.
0: அவ்வளவு அன்பாலே பேசிய என் அறிவு தங்கம் தங்கம். அன்பாலே பேசி, வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல். அன்று வந்த பாடல் வரிகள் அத்தனை முத்தானவை ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாடல்களுக்கும் வாழ்த்துக்கள், தந்த உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடல் யார் தரப்பு உண்மைகள்? மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடாவிலிருந்து பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியுடன் இணைந்து கொண்டு தந்து கொண்டிருக்கின்றார்கள். கிருஷ்ணன் உங்கள் பாடலை தர வேண்டும்.
3: தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே.
0: அப்படியா, நேற்று இரவு பாடிய பாடல், எங்களுக்கு இரவு உங்களுக்கு பதில் பாடிய பாடல். தங்க பதக்கத்தின் மேலே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். முத்து பதிச்சிருந்தா எப்படி இருக்கு பதக்கத்துக்கு மேலே, தங்க பதக்கத்துக்கு மேலே. வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ், உங்கள் பாடலை கேட்போம். கொண்டு பாருங்கள்.
2: அன்புக்கு நான் அடிமையா.
0: அங்கேயும் அடிமை, இங்கேயும் அடிமை. அட்டாவதானே ஐயா நீங்களா? அன்புக்கு நான் அடிமை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு. அடுத்தது மகள் சியாமலா, உங்கள் பாடல்.
1: வணக்கம்.
0: வாழ்த்துக்கள் சாவித்ரி, என் கல்யாண வைபோகம் உன்னோடுதான். வாழ்த்துக்கள் யான வைபோகம் சாவித்ரியில் தான். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை நான் சற்று ஓய்வெடுக்க தந்திருக்கின்றீர்கள். சிறிது நொடியை, அந்த நொடியை நான் உபயோகித்து ஒரு நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுகின்றேன். எனக்கு அது சுலபமாக இருக்கும் வேளையில் வந்துவிட்டால்

0: மகள் சியாமளா மீண்டும் கொண்டு வாருங்கள் மகளே உங்கள் பாடலை. சியாமளா,
1: அப்பா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக, அந்த பாட்டு
0: அன்பு சகோதரர்கள் அல்லவா, அதனாலே முத்துக்கு முத்தாக.
1: முன்னாடி சொன்ன பாடல் வந்து சாவித்ரி இல்லப்பா?
0: ஓ, அது இன்னொரு சபதம். என்ன இன்னொரு சபதம் ரெண்டு பேரும்? முத்துக்கு முத்தாக வாழ்த்துக்கள் திருத்தத்துக்கு, முத்துக்கு முத்தாக. என்ன சபதம் என்றால் இன்னொரு சபதம். சரி, அதுக்கு கட்டும் அடுத்த பாடலை தாருங்கள் கந்தன் ராஜ் அவர்களே.
2: கல்யாணமே ஒரு பெண் போல.
0: ஓ, அப்ப ஒரே யாருடைய இப்ப எல்லாம் மாறி நடக்கிறதா? கல்யாணமே ஒரு பெண்ணோடுதான். வாழ்த்துக்கள். நான் கிருஷ்ணாவின் பாடலை எடுக்க போகின்றேன். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
3: முத்து நகையே முழு நிலவே, முத்து விளக்கே கொடிமலரே.
0: வாழ்த்துக்கள். முத்து நகையே முழு நிலவே, இனிமையான வரிகள். என்ன வரிகள் ஐயா? இலக்கிய சுவை, அப்படியே தத்துவம், அப்படியே தாண்டவம் ஆடும். அடுத்த பாடல் தருவதற்கென்று பலர் நீங்கள் இருவர் மூவர் என்று ஓடி வந்து இணைந்து அழைக்கின்ற பிரபு உங்களை காணவில்லை. நான் நினைக்கின்றேன், அழைக்கின்றீர்கள். உங்களோட அழைப்பு இங்கே வந்து புகுற முடியாமல் மற்றவர்கள் அழைத்து கொண்டு இருக்கின்றார்கள். நெருக்கமான அழைப்பு வழியாக இருக்கின்றதென்று நீங்கள் யோசிக்கின்றீர்கள். இருப்பினும் முயற்சியை தளர விடாதீர்கள். மீண்டும் மீண்டும் அழையுங்கள், நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம் எங்களோடு என்று கூறிக்கொண்டு இப்பொழுது அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று தேடிக்கொண்டிருக்கும்போது தந்து சென்றார் எங்கள் கிருஷ்ணன் 100வது பாடலை. நாங்கள் இதுவரை 100 பாடல்களை கண்டுபிட்டோம். இப்பொழுது நேரம் 12:31 எங்களுக்கு காட்டுகின்றது நண்பர்கள். இது கிருஷ்ணன் மீண்டும் ஒரு பாடலை கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை.
3: முத்து முத்து மணி மாலை பொன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட.
0: ஏண்டா சின்ன கவுண்டர் அல்லவா, அதனால்தான் குடியை கொண்டு வந்து கவுத்தடிஞ்சு போடுவார், ஆத்துக்குள்ள கட்டில போடுவாங்க. நல்ல பாடுதான். முத்து மணி மாலை உன்னை தொட்டு, மாலை இருக்கு என்னையா அவ தொட்டு பார்க்க வேண்டும். அங்கே அடுத்த பாடல் சந்தன்ராஜ் நீங்கள் தரும் பாடல். உங்களை இணைத்து விட்டேன், தாருங்கள் உங்கள் பாடலை.
2: நான் ஒரு கோயில் நீ ஒரு தெய்வம்
0: நண்பர். நல்ல பாடல், நல்ல பாடல். நான் ஒரு கோவில் நீ ஒரு தெய்வம், நான் ஒரு கோவில். நண்டு. அங்கே அடுத்த பாடல்
1: பாடியே
0: காட்டிவிட்டீர்கள், கெட்டிக்காரி. வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடல் எங்கே கொண்டு வாருங்கள்.
3: கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ.
0: பாஞ்சாலி பாஞ்சாலி அவதான்.
1: முழுநிலவின் திருமுகத்தில் கலங்கமில்லையோ, அந்த பாட்டுப்பா. முத்து நகையே முழுநிலவே, அந்த பாட்டுக்கு எதிர்பார்த்து.
0: ஆமா ஆமா, முழுநிலவின் நல்லது. பால்குடம் திரைப்படமா இருக்கணும். நல்ல பாடல், எனக்கு பிடித்த பாடல் முழுநிலவின் திருமுகத்தை. நல்ல பாடல், அமைதியான ஒரு பாடல். இந்த பாடல் சிறப்பான பாடலை தந்தீர்கள். அடுத்த பாடலை நான் பெறுவதற்கு ஒரு நொடி இரண்டு நொடி எனக்கு ஓய்வு கிடைக்கின்றது. ஒரு நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளலாம் என்று எண்ணும் வேளையிலே அழைத்து விட்டார் கிருஷ்ணன். நான் வந்துவிட்டேன் என்று. ஆனால் அவர் வரும்போது வேறு அழைப்போடும் அங்கே திருமுள்ளாடி கொண்டிருக்கின்றார்கள். யாருடைய அழைப்பு முந்திக் கொண்டு என் காதோரம் வருகின்றதோ கேட்டு பார்ப்போம். முந்தையால் தமிழ் வானொலியின் காற்றலையிலே நேரம் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்றது. விரைவிலே நாங்கள் பாடல்கள் நாங்கள் போட்ட அந்த எல்லையை கண்டுபிடுவோம் என்று எண்ணுகிறேன். மலேசியாமலா கொண்டு வாருங்களம்மா.
1: அப்பா நிலவு ஒரு பெண்ணாகி
0: ஆஹா, நிலவு ஒரு பெண்ணாகி உலகம் சுற்றும் பாலிபன். நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகு. அடுத்த பாடல் மீண்டும் சியாமலா நீங்கள் தான் தருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள்.
1: அப்பா நீலா காயும் நீரும் சரணம்
0: வாழ்த்துக்கள். நிலாக்காயம் நேரம் சரணம், நிலாக்காயின் நேரம் சரணம், அற்புதமான. மீண்டும் சியாமலா உங்கள் பாடல் தான் கிடைச்சிருக்கின்றது, தாருங்கள். நிலாவே வா, நில்லாதே வா, செல்லாதே வா, நிலாவே வா என்ற பாடல் சியாமலா மீண்டும் சந்தன்ராஜுக்கு கொடுத்து விட்டீர்கள். சந்தர்ப்பத்தை சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள்.
2: நெஞ்சில் ஒரு பாட்டு எழுதியா
0: நெஞ்சில் ஒரு நேரம் இது நேரம் இது நெஞ்சில் ஒரு பாட்டல் அடே அப்பா எப்படி ஞாபகம் ஓட்டுகிறீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது மொண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. எந்த பாடல் எந்த வரியை எந்த பதத்தை நாங்கள் தொட்டாலும் வரியோடு வந்து சிறப்பான கருத்தோடு தரும் பாடல்கள் அன்று குவிந்திருந்தன காற்றலையில் வந்து கேட்கும் பொழுது. அதை கேட்கும் பொழுதும் அதை மற்றவர்கள் பாடும் பொழுதும் இவ்வளவு உள்ளம் கொள்ளை கொள்ளும் இன்பத்து சங்கீத வெள்ளத்திலே. இது மூன்றையல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலகத்திலிருந்து பாட்டுக்கு பதில் பாட்டு. ஒருவர் ஒரு பாடலை தந்து செல்லும் வேளையில் அந்த முதல் வரியிலே இருக்கின்ற பதத்துக்கு எனக்கும் ஒரு பாடல் தெரியும் இதோ என்று தந்து கொண்டு ஓடி ஓடி தருகின்றார்கள். எவ்வளோ வேகமாக விவேகமாக வாழ்த்துக்கள் இவர்களுக்கு கூறும் இந்த வேளையில் பாட்டு பதில் பாட்டு நிகழ்ச்சி மாதக்கணக்காக சுணங்கி இருந்த வேளையில் இன்று சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கிருஷ்ணா உங்கள் பாடல்.
3: நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம்.
0: இந்த பாடல் தானே அந்த பாடல? சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் எங்கே அடுத்த பாடல். சந்தன் ராஜ் நீங்கள் தரும் பாடலாக இருக்கின்றது. மழை பலமாக வந்துவிடும் ஐயா. மழை வருது மழை வருது வரும்போது ஒரு குடை எடுத்துட்டு வந்திருக்கலாம் தானே. வந்த பின்பு என்னது எடுவது? மழை வருது மழை வருது குடை கொண்டு வா. இனிமையான பாடல். எந்த பதத்துக்கு புலவர்கள் கவிஞர்கள் எழுதாமல் விட்டார்கள் பாடல்களை? எந்த பாடலுக்கு இசை அமைக்காமல் விட்டார்கள் இசையமைப்பாளர்கள்? எந்த பாடலுக்கு குரல் கொடுக்காமல் விட்டார்கள் அற்புதமான குரலாளர்கள்? இது எங்கள் தென்னகத்து திரைப்படத்துறையின் பொக்கிஷங்கள் செல்வங்கள். எங்களுக்கு கிடைத்தது அந்த இசை செல்வத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் மிக பிரட்டி பார்ப்பதற்கு இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு பெரும் உதவி புரிகின்றது என்றுதான் கூற வேண்டும். எங்கே அடுத்த பாடலை தருவதற்காக கிருஷ்ணா அழைத்து விட்டார். நானும் அவரை இணைத்து விட்டேன். பாடுங்கள் உங்கள் பாடலை.
3: நிலா நிலா அது வானத்து மேலே
0: பல்லானது ஓடத்தின் மேலே. பாத்தீங்களா நிலா அது வானத்தின் மேலே பல்லானது என்றா என்னய்யா தெரியாத பலான பலான பலான பலான அப்படி எடுத்துக்கொள்ளும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? அடுத்த பாடல் சியாமலா தரப்போகின்றார். வணக்கம் சியாமலா மகளே. கமலஹாசன் திரைப்படம். எங்கே அடுத்த பாடலை கிருஷ்ணா நீங்கள் தாருங்களேன் உங்கள் பாடலை.
3: நிலவென்ன பேசும் இளன்ன பாடும் மலர் என்ன சொல்லும் மனதிலே.
0: எனக்கு கேட்கறியா நிலவு பேசியதும் குயில் பேசியதும் தெரியா? நிலம் என்ன பேசு? நீங்கள் தான் அமைதியாக கேட்டிருப்பீங்க. வாழ்த்துக்கள் இல்லை ரெண்டும் இனிமையாகத்தான் இருக்கும். நன்று நன்று. அடுத்த பாடலை தருவதற்கு ஷியாமலா வந்து விட்டார். வணக்கம் ஷியாமலா.
4: வணக்கம். மழை மழை என் இதயத்தில் விழுகின்ற முதல் மழை அந்த பாட்டு.
0: ஆஹா ஆஹா முதல் மழை எப்படி இருக்கு? மழை மழை என் இதயத்தில் விழுகின்ற முதல் மழை. வாழ்த்துக்கள் சிறப்பான பாடல். எங்கே அடுத்த பாடலை மீண்டும் சியாமலா உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கிறது சந்தர்ப்பம். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
4: மழையே ஓ மழையே நீ புன்னகை பூக்கிறியே அந்த பாட்டு பா. புன்னகை தேசம்.
0: மழை பெய்வா மழையே என்ன திரைப்படம் அம்மா?
4: புன்னகை தேசம்.
0: புன்னகை தேசம்.
4: மழையே நீ புன்னகை பூக்கிறியே.
0: வாழ்த்துக்கள் சிறப்பு பாடி காட்டியிருக்கிற வாழ்த்துக்கள் அம்மா நன்றி. எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடல் எதுவாக இருக்கலாம்?
3: பேசு மனமே பேசு பேதை மனமே பேசு.
0: பேசுனா தாங்க மாட்டீங்கள் பரவாயில்ல பேச சொல்லுவோம். வாழ்த்துக்கள். பேசிவிட்டா எப்படி இருக்கும்? சிறப்பு சிறக்கு. பேசு மனமே பேசு பேசு மனமே பேசு என்ற பாடல் அற்புதமான ஒரு பாடலை கிருஷ்ணா தந்தீர்கள். மழையே வா மழையே என்ற அந்த பாடலை அன்பு மகளே நீங்கள் தந்தீர்கள். இப்பொழுது யார் தரப்பு ஒன்றீர்கள் அடுத்த பாடலை? நேரம் 12:39 தொட்டுவிட்டது. அடுத்து நாங்கள் உங்கள் நேரத்தை பார்த்தால் 7 மணித்திருநாட்டிலும் தென்னகத்திலும் 10:09 என்று காட்டுகின்றது. நேரங்கள் இருக்கின்றது தானே என்று தாமதிக்காமல் பாடலை கொண்டு வந்து குவியுங்கள். சியாமலா உங்கள் பாடல்.
4: மனம் ஒரு குரங்கு மனித மனம் ஒரு குரங்கு அந்த பாட்டுப்பா.
0: தாவ விட்டால் தப்பி ஓட விட்ட நல்ல பாடுற மனம் ஒரு குரங்கு. அது எப்பொழுது என்ன குரங்கில் இருந்து பிறந்தவன் தானே மனிதன். மனம் ஒரு குரங்கு நல்ல பாடல். மனம் ஒரு குரங்கு திரைப்படுத்த பாடல். முத்துராமனுடைய நடிப்பிலே வந்த பாடல். இப்பொழுது கிருஷ்ணனுடைய பாடலை கேட்போம். கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
5: வாராயோ வான்மதி.
0: ஓ வாராயோ வான்மதி. வாராயோ வான்மதி இனிமையான பாடல். மீண்டும் அடுத்த பாடலுக்கு தயாராகி கொண்டு ஓடி வாருங்கள். அழைப்பு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும். இப்பொழுது சியாமலாவின் அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். வணக்கம் சியாமலா.
1: வணக்கம்.
4: மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது அந்த பாட்டுப்பா.
0: மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது. அம்மா ரெண்டு பூ பூத்ததுல அப்படி இருக்கும். ஒரே ஒரு பூ பூத்தது அப்படியாப்பா. பூ பூத்தது பூத்து விட்டது. வாழ்த்துக்கள். அதனால் அடுத்த பாடலை தருவதற்காக இங்கே தயாரித்து கொண்டு வந்து காற்றலையை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய வழியிலே ஓடி வந்து தன்னுடைய பெயரிலே பாடலை பதிவு செய்வதற்காக அவர் யாரென்று அறிய நானும் முயலுகின்ற நீங்கள் இடையூறுகளாக இருக்கின்றது. அழைப்புக்குள்ளே நான் இடையூறு தரவில்லை, வலைத்தளம் தரவில்லை. நீங்கள் தான் போட்டி போட்டுக்கொண்டு முண்டி அடித்து கொண்டு வந்து அழைக்கின்றீர்கள். எங்கே பார்ப்போம் யாருடைய அழைப்பு கிடைக்கப் போகின்றது. மனதிலே ஒரு பாட்டு ஒரு பூ பூத்ததென்று வந்து கேட்ட போலையில் கிருஷ்ணனுக்கு தான் இந்த இழைப்பு இணைப்பு கிடைத்திருக்கிறது. கிருஷ்ணா அழகான ஒரு புடவை ஒன்றின் படத்தை போட்டு வருகின்ற தாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
5: மனதில் இருக்குது ஒன்று அது கணக்காக பண்ணுது, மறக்க முயன்றாலும் முடியலே, வாய் திறந்து சொல்லத்தான் தெரியல.
0: அதான் நான் இவ்வளவு நேரம் விட்டு கொடுத்த என்னையே சொல்ல தெரியல. மனதிலே இருக்குது ஒன்று, அது ஒன்று தானே சொல்லுங்களேன். சரி வாழ்த்துக்கள். மீண்டும் மாறுகள் நினைத்து கொண்டு இனிமையான பாடல், ஒரு பழைய பாடல், இனிமையான பாடல். மனதில் இருக்குது ஒன்றும் அதை சொல்லத்தான் முடியலையாம் அவருக்கு. ஆனால் அவர் தனியை விட்டால் சொல்லுவார் போல் தந்திரி ஏதோ ரகசியத்தை வைத்து மூடி கொண்டிருக்கின்றார். இது மொன்றியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலைகத்திலிருந்து ஒளிபரப்பும் பாட்டுக்கு பதில் பாட்டு. ஓ தேன் பூவே பூவே வா என்று சந்தன்ராஜ் ஓடி வந்து தந்து விட்டு ஓடுகின்றார். தேன் பூவே பூவே பூவே. வாழ்த்துக்கள். இது சந்தன்ராஜனுடைய பாடலாக வந்திருக்கின்றது. அதை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் அவராகத்தான் இருக்குமா இல்லை, இது கிருஷ்ணனாக இருக்கின்றது. கிருஷ்ணா உங்கள் பாடலை சொல்லுங்கள்.
5: ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல.
0: ஓ அதுவோ காரணம். ஒன்றா இரண்டா ஒரு ஆயிரம் காரணங்கள் இருக்கின்றது இல்லையா. ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல சொல்ல முடியலை, ஒன்றுமே சொல்ல முடியலை. வாழ்த்துக்கள். அப்படி என்றால் எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்கள் வந்து சொல்லுவாரோ. வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. வணக்கம். வணக்கம் சந்தன்ராஜ்.
2: தேன்மல்லி பூவையா?
0: ஓ தேன்மல்லி பூவை அழைச்சி விட்டுருக்க நீண்ட நேரத்துக்கு பிறகு இப்போதான் வந்து தேன்மல்லி. தேன்மல்லி பூவே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உடனே அடுத்த பாடலையும் தருவார் அவர் சொல்லி கொண்டில்லை. ஒரே நேரத்தில் வந்து விடுவார். மீண்டும் அழைப்பார். இப்பொழுது கிருஷ்ணன் இணைக்கின்றார் போல் தெரிகின்றது. மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையிலே பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு ஓடி வந்து தங்கள் தங்கள் சிந்தனையில் உதிக்கும் பாடலை சிரமமின்றி விரைவாக தருகின்றார்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி என்று அடிக்கடி கூறிக்கொள்ளுகின்றேன். கனடாவிலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு கதம்பத்திலே இன்று வந்துவிட்டார் கிருஷ்ணன். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
5: பூவே உன்னை நேசித்தேன் பூக்கள் கொண்டு பூசித்தேன்.
0: அப்படியா, அவ்வளவு செய்திருக்கிறீர்கள். பூவே உன்னை நேசித்தது மட்டுமல்லாமல் பூக்களை தூவி பூசிக்கின்றார். பூவே உன்னை நேசித்தேன். மனித பண்பு இனிமை இனிமை அன்பின் ஆழம். வாழ்த்துக்கள் சிறப்புகள். அடுத்த பாடலை தருவதற்கு முன்பு நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு எங்கே அடுத்த பாடலை யார் தரப்போகின்ற எங்களுடைய தொகையை நாங்கள் இன்னும் வெட்டி பிடிக்கவில்லை, பிடிக்கப் போகின்றோம் என்றுதான் எண்ணுகிறேன். எங்கே அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அழைப்புகளுக்கு ஒரு வழி அழைப்பு சிறப்பாகத்தான் இருக்கின்றது. எனக்கு கொஞ்சம் இடைவேளை கிடைக்கின்றது. இப்பொழுது சந்தன்ராஜ் மீண்டும் வந்துவிட்டார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே.
2: முதல் பூவேயா?
0: பூவே முதல் பூவேக்காக பூவே முதல் பூவே என்று பூவில் நிற்கின்றார் அவர். அடுத்தவர்களும் பூவையை தான் பிறப்புகின்றார் போன்றிருக்கின்றது. கிருஷ்ணன் தான் அது போல யாரும் அல்ல. வணக்கம் கிருஷ்ணா.
5: பூவே இளைய பூவே வரந்தரும் வசந்தமே.
0: ஒருதன் பூவை தொட்டால் போதுமே, எல்லாரும் பூவிலே தொடுவார்கள். வாழ்த்துக்கள். அடுத்து வருவது ஜெகபிரசாதிக்கு அவர்கள். நீண்ட நேரத்தின் பின்பு கொண்டு வாருங்கள் ஜெகபிரசாதிக்கு அவர்களே.
6: ஐயா வணக்கம். கிருஷ்ணயா பண்ண பாடு பிறப்பட்டியா? பூவே நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கின்றாய்?
0: அதானே உங்களை கேட்காம இருந்துட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எங்க சியாமலா நீங்கள் கூறுங்கள் பதில் பாடலை.
4: அப்பா பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ அந்த பாடு.
0: ஆஹா நல்ல பாடல். பூ பூவாய் பூத்திருக்கு ஆயிரம் பூ. பூவிலே சிறந்த பூ என்ன பூ? சிரிப்பு. அதை புக்களிடம் கேட்கும்போது மலர்கள் வந்து கேட்கும்போது மரங்கள் சொன்னால் சளிப்பு. நல்ல பாடல், நல்ல பாடல். பூ பூவாய் பூத்திருக்கு பூக்கள் ஆயிரம் பூ. எங்க சந்தன் ராஜ் உங்கள் பாடலை தரங்களேன்.
2: இளைய நிலா பொழிகிறது.
0: ஆஹா ஆஹா இப்பொழுது இளைய நிலா பொழிகிறதா? அங்கே இளைய நிலா பொழிகிறது. பயணங்கள் முடிவதில்லையா? இன்னும் முடியவில்லை எங்களுக்கு. அங்கே அடுத்த பாடல் யார் தரும் பாடல்? கிருஷ்ணனுடைய பாடல். இணைத்து விடுவோம். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
5: பூமியில் மானிட ஜென்மம் அடைந்து மோர் புண்ணியமின்றி
0: விலங்குகள் போல். அருமையான பாடல். பூமியில் மானிட ஜென்மம் அடைந்தது. வாழ்த்துக்கள் ஜாமலா கொண்டு வாருங்கள் மகளே. உங்கள் பாடல் பூவே பூச்சூடவா, பூவே பூச்சூடவா. இது எங்களுடைய ராணி வந்தாலும் கேட்பாரு இந்த பாடலை, பூச்சூடவா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள்.
2: ஒரு நாள் போதுமாயா?
0: காணாதையா, ஒரு நாள் காணாதையா.
2: நன்றி.
0: ஒரு நாள் காணாது, ஒரு நாள் போதுமா, ஒரு நாள் போதுமா. காணாது, முடியாது, முடியாது. சியாமலா நீங்கள் கூறுங்கள் உங்கள் பாடலை.
4: பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று அந்த பாட்டுப்பா.
0: அன்னை அல்லவா, அப்படித்தான் இருக்கும். பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று. இனிமையான பாடல், இனிமையான பாடல். வாழ்த்துக்கள். அங்கே அடுத்த பாடலை தருவதற்காக எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார். சியாமலாவும் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் முதலில் கிருஷ்ணாவுடன் இணைப்புத்தான் கிடைக்கும் போல் தெரிகின்றது. எங்கே பார்ப்போம். கிருஷ்ணா வர வேண்டும், உங்கள் பாடலை தர வேண்டும். கிருஷ்ணா
7: வணக்கம்.
0: இணைத்து விட்டேன்.
5: வாரா நீ வாரா, போகுமிடம் வெகு தூரமில்லை, நீ வாராய்.
0: முதலே நீங்கள் வாராய் சொல்லும் அந்த பாடல் தரும்பொழுது நான் நினைத்தேன், வாராயோ வான்மதி என்ற பாடல் தரும்பொழுதே நினைத்தேன் கிருஷ்ணா கொண்டு வருவார் இந்த பாடலை என்று கொண்டு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். மந்திரி குமாரி இல்லவா, விடக்கூடாது அந்த பாடலை. வாழ்த்துக்கள். சிறப்பான வேளையில சேமடா உங்கள் பாடலை தாருங்களேன்.
4: அப்பா
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலும் சியாமலா நீங்கள் தான் தர வேண்டும். இல்லை, அடுத்த பாடலை கிருஷ்ணன் தரப்போகின்றார். கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும் ஐயா.
5: வாராய வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே.
0: வாராயோ வெண்ணிலாவே, இனிமையான பாடல். அகம் பாவம் கொண்ட நல்ல பாடல். மீண்டும் மீண்டும் பாருங்கள், நாங்கள் இந்த பாடலே பாடி மகிழ்வோம். இப்பொழுது சியாமலாவின் பாடலை தொடுத்து விடுவோம். கொண்டு வாருங்கள் சியாமலா மகளே.
4: அப்பா வணக்கம். பூவா பறந்து போகும் பட்டு பூச்சி அப்பா அந்த பாட்டு.
0: நல்ல நல்ல சட்டை எல்லாம் வர மாதிரி என்ன பூ பூவா பறந்து போகும். திக்கு தெரியாத காட்டில் பூ பூவா பறந்து போகும். நல்ல பாடல். சரி, அந்த வேளையில சியாமலா உங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. கொண்டு பாருங்கள் அடுத்த பாடலை.
4: பூமரத்து பூங்குயிலே பாசம் எனும் நீரலை குழு, பாசைகளை சுமப்பதுதான் வாழ்க்கை அந்த பாட்டுப்பா.
0: இது வந்து தம்பி இல்லையா இந்த பாடல்? பூமரத்து பூமரமே,
4: பூமரத்து பூங்குயிலே படமே.
0: ஓ பூமரத்து பூங்குயில. வாழ்த்து வாழ்த்து வாழ்த்து வாழ்த்து. நான் குளறுபடியாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அது ஒரு பாடல். எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
5: பறக்கும் பந்து பறக்கும், அது பறந்தோடி வரும்போது.
0: அந்த டொக்கு தர இல்லையா அந்த பாட்டுல? டொக் அடிக்கணும் இல்லையா?
7: பந்து அடிக்கணும்.
0: பறக்கும் டொக் பந்து பறக்கும் டொக், அந்த டொக் அடிக்கணும். சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நினைவு ஊட்டுகிறீர்கள், சிறப்பு. அடுத்த பாடல் மீண்டும் தருவது யாராக இருக்கலாம்? அது எங்களுடைய சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே, கொண்டு பாருங்கள். இணைத்து விட்டேன் உங்களை சந்தன்ராஜ், உங்களை இணைத்து விட்டேன்.
2: வாராயன் தோழி ஐயா.
0: ஓ, வாராயன் தோழி அந்த பாடல் நீங்களும் கொண்டு வந்து விட்டீர்கள். விட மாட்டாங்களா ஐயா அவர் வாராய கண்டால்? வாராயன் தோழி, வாராயன் தோழி, வாராய ஒன்று பாடு. வாட்டுக்கள் அங்கே அடுத்த பாடலை யார் தரப்ப உன்னீர்கள் தர வேண்டும் அடுத்த பாடலை? இது போன்ற தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு. நீண்ட நாட்களுக்கு பின் என்று ஆரம்பித்தது புத்துயிர் பெற்று அழகாக ஒளி வீசி கொண்டிருக்கும் வேளையில் ஷியாமலாவின் பாடல் வருகின்றது. வணக்கம் ஷியாமலா.
1: வாராயன் தோழியே புலம் வாழவே அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள், வாருங்கள். வாராயத்தில் பாடல் இருக்கின்றது. வாராயன் தோழி, என் குளம் வாழ வாராயன் தோழி. அடுத்த பாடல் தருவதற்காக கிருஷ்ணா வந்து விட்டீர்கள். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். இல்லை, சந்தன்ராஜ் வந்திருக்கின்றார் போல் இருக்கின்றது. வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
2: தோழியா என் காதலியா?
0: தோழியா என் காதலியா, நந்தா என் வாழ்த்துக்கள். தோழியா என் காதலியா, சிறப்பான ஒரு பாடல். சியாமலாத இந்த பாடலுக்கு உடனே சுட சுட தந்து விட்டார். இப்பொழுது யார் சிறப்பு உண்டீர்கள்? கிருஷ்ணன் கொண்டு வருகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
5: வாராய தோழி வாராயோ
0: பாசமலர்
5: பந்தல் காண வாராய்.
0: ஓ, அந்த பாசமலர்கள் வந்து வாராய தோழி வாராயோ, வாராய் என் தோழி வாராயோ, வாராயன் தோழி வாராயோ. எந்த திருமணத்துக்கு போனாலும் இந்த பாடல ஒளிபரப்புவார்கள் ஐயா. வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல். எங்கே சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தருங்கள்.
2: மல்லி மல்லி, இது ஜாதி மல்லி.
0: நல்ல நல்ல விடயங்கள் தான் வியாபாரம் செய்கிறீர்கள். மல்ல மல்லி மல்லி, இந்த சாதி மல்லியா விடமனும் வியாபாரம். மல்லி மல்லி, மல்லி மல்லி, இது ஜாதி மல்லி. இங்கே அடுத்தது யார் தரும் பாடல்? கிருஷ்ணன் தரும் பாடலாக தெரிகின்றது. தருவாரா விடுவாரா? கிருஷ்ணா, தருவீர்களா விடுவீர்களா? தருவீர்கள், கொண்டு
5: வாருங்கள்.
0: அப்படியா? நீங்க கையில கொடுத்தாங்களா காதுல கொடுத்தாங்களா? நல்ல பாடலாம் தெரிந்து வைத்திருக்கீர்கள் கிருஷ்ணா. மல்லிகைப்பூ வாசம், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சந்தன்ராஜ், நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் அதற்கு?
2: மல்லிகைப்பூ கல்யாணம்.
0: எப்போ ஐயா? எங்களுக்கு உடனே கல்யாணத்தை முடித்து விட்டாங்களா? எங்களுக்கு சொல்லவில்லை கல்யாணத்துக்கு. மல்லிகைப்பூவுக்கு கல்யாணம். அடுத்த பாடல் என்னவா இருக்கலாம்? சியாமலாவா? இல்லை, சந்தன்ராஜ் தான் தரப்போங்க. கொண்டு வாருங்கள்.
2: மல்லிகைப்பூ போடுதே மாறாப்பையா,
0: அட்ரஸ் ஆக்கேண்ட. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அங்கே சியாமலா, நீங்கள் என்ன தரப்போகின்றீர்கள்?
1: ஜாதி மல்லி பூச்சரமி தமிழ் பாச்சரமி அந்த பாட்டு.
0: ஓ, ஜாதி மல்லிய கொண்டு வந்து நீங்களும் ஜாதி மல்லி பூச்சரமி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நல்ல முழுமையான பாடல்களை நாங்கள் தெரிந்து கொள்ளும் பாடலாக இன்று கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணா, உங்கள் பாடல் என்னவாக இருக்கும்? கிருஷ்ணா, நீங்கள் என்ன பாடல் தரப்பு உண்டீர்கள்?
5: மல்லி மல்லி செந்து மல்லி ஆல அசத்துதடி.
0: எப்படி இந்த பாடல்?
5: மல்லி மல்லி செந்து மல்லி
0: அப்படி ஒரு பாடல்.
5: மல்லி
0: அப்படி ஒரு பாடல் இருக்கு
5: ஐயா. இருக்கு ஐயா.
0: என்ன திரைப்படத்து
5: பாடல் நினைவு வரல ஐயா?
0: சினிமா படத்துல தான் ஐயா. மல்லி திரைப்படம், சினிமா திரைப்படம், சினிமா படம், தமிழ் திரைப்படத்துல தான். தமிழ் திரைப்படத்தில் தான். வாழ்த்துக்கள், நன்றி மகனே. சிறப்பு, சிறப்பு கிருஷ்ணா. அடுத்த பாடலை தருவதற்காக அன்புடனே அழைக்கின்றார் எங்களுடைய சந்தனராஜ். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ், உங்கள் பாடலை. சந்தன்ராஜ், எங்கே சென்று விட்டீர்? உங்களை கணித்து விட்டேனே, கணித்து விட்டேன் சந்தன்ராஜ் உங்களை.
2: மல்லிகையே மல்லிகையே தூதாக போ.
0: மல்லிகையே மல்லிகையே தூதாக. இப்ப மல்லிகையை கல்யாணத்தை பண்ணி விட்டீங்களா? நீ என்னப்பா தூளா தூதாக போ? மல்லிகையே மல்லிகையே தூதாக போ. சரி, அடுத்த பாடல யார் தர போகின்ற? அவர் என்ன தூது விட போகின்றாரா? திருமணம் செய்து வைக்க போகின்றாரா? கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
5: செண்டு மல்லிப்பூ போல் அழகிய பந்து.
0: செண்டு மல்லிப்பூ போல வலைப்பந்து, கூடை பந்து, செண்டு மல்லிப்பூ போல. செண்டு மல்லி, உங்கள் ஊர்ல செண்டு மல்லியே பார்த்துருக்கிறீர்களா? வாழ்த்துக்கள். யாரும் கொடுக்க இல்லையா? நன்றி, நன்றி. மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். சியாமலா, உங்கள் பாடலை தாருங்கள். வாங்க மகளே வாங்க.
1: அப்பா
0: வாங்க, அப்பா இருக்குண்டு.
1: தூது போ செல்ல கிளியே, அந்த பாட்டுப்பா.
0: தூது போ,
1: தூது போ செல்ல கிளிதான் பாடம்.
0: செல்ல கிளியே தூதுல கொண்டு போறாங்களப்பா பாடல. தூது செல்ல கிளியே தூதுல போறாங்க. அடுத்த மாலை கிருஷ்ணா கொண்டு வாருங்க. அவங்க தூதுக்கு போயிட்டாங்களையா. தூது பூ போல பூ போல நல்ல பாடல ஐயா. பூ போல பூ போல பிறக்கும் அற்புதமான பாடல். ஆமாம் ஆமாம். அங்க அடுத்த பாடல சந்தன் ராஜ், நீங்கள் என்ன செய்ய போறீங்க? பாத்தீங்களா மாறி விட்டாங்க, உடனே கட்சி மாறிட்டாங்க. பாடு செல்ல கிளியே மெல்ல பே, வெள்ளமா பேசுனா பேசலாம் கரைச்சல ஐயா. மெல்லமா பேசுனா இல்ல, செல்லக்கிளியே மெல்ல பேசு. வாழ்த்துக்கள். அடுத்தது சமலா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. எத்தனை பாடல்கள் தெரியும் எல்லோருக்கும்.
1: அழகிய கண்ணே உறவுகள் நீயே, அந்த பாட்டுப்பா.
0: அழகிய கண்ணே உறவுகள் நீயே. வாழ்த்துக்கள் சிறப்புகள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? நேரம் சரியாக 12:56 தொட்டு விட்டோம். நீங்களும் 10:26 தொட்டு விட்டீர்கள். இப்பொழுது சியாமலா தான் மீண்டும் பெறுகின்றார். கொண்டு வாருங்கள்
1: சியாமலா. அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு சானை, அந்த பாட்டுப்பா.
0: அன்னையிலே ரெண்டு பாட்டு தந்து விட்டீர்களா? வாழ்த்துக்கள். அழகிய மிதிலை நகரினிலே. இனிய பாடல் யாருக்கு ஜானை காத்திருந்தார். சிறப்பான பாடல். அடுத்த பாடலை தருவது சந்தன் ராஜ்.
2: உறவுகள் தொடர்கதையா?
0: ஓ, உறவுகள் எப்போதும் தொடர்கதையா தான் இருக்கும். அழகிய மிதிலையில் உறவுகள் தொடர்கதை. உறவுகள் தொடர்கதை என்ற உடனே கிருஷ்ணா ஓடி வந்து விட்டார். கிருஷ்ணா நீங்கள் என்ன கூற போன்ற அதற்கு?
5: கண்ணே கனியே முத்தே மணியே அருகே.
0: ஓ அப்படியா, மீண்டும் கூறுங்கள். கண்ணே எப்படி ரசமாக கூறுங்கள், கூறுங்கள் அங்கே.
5: கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா.
0: உண்மையை சொல்லுங்க, உண்மையா உள்ளத்திலிருந்து வருகிறதா இந்த வார்த்தைகள்? சிறப்பு சிறப்பு கிருஷ்ணா, சிறப்பு சிறப்பு. கேட்ட உடனே திரும்பி பாடுகிற. வணக்கம் சந்தன் ராஜ்.
2: கதை சொல்ல போறேன் வீடு, கதை சொல்ல போறேன்
0: ராஜ. அது பாடலால நீங்கள் கதையாலயா? கதை சொல்ல போறேன் வீடு, கதை சொல்ல போறேன். வாழ்த்துக்கள். கதை சொல்ல போறேன் என்பது கதை சொல்ல போறேன். அடுத்த பாடல் மகள் சியாமலா சிறப்பு உண்டார். கொண்டு வாருங்களம்மா.
1: அப்பா மணியே மணியின் ஒளியே, அந்த பாட்டுப்பா.
0: அது பாதி பராசக்தி இல்லவா? மணியே மணியின் ஒளியே என்று அபிராமிப்பட்டருடைய பாடல். சொல்லடி அபிராமி மணியே மணியின் இழுவ. நல்ல பாடல், சிறப்பான பாடல். மீண்டும் சியாமலா உங்களுக்கு தான் சந்தர்ப்பம் கிடைக்கின்றதம்மா. அருமையான வரிகள். மணிக்குயில் இசைக்குதடி. இது இந்த நீங்கள் முதல் தந்த பாடலுக்கு தானே தருகிறீர்கள்? சென்று விட்டார். மணியே மணிக்குயிலே என்ற பாடலை தந்துவிட்டு உடனே அந்த வரியிலே ஒரு பாடலை தந்துவிட்டு செல்கின்றார். பார்ப்போம், அது பரீட்சைக்குரியது. அங்கே வாருங்கள் கிருஷ்ணா, உங்கள் பாடலை தாருங்கள்.
5: மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து.
0: என்ன மணி ஓசையா அவர் கேட்டவர்?
7: கோயில் மணி.
0: கோயில் மணியா இல்லாட்ட அலாம் மணியா கேட்டு எழுந்தாரா? ஏதாவது இருக்கும் போனா போட்டு அவர் எழுந்தா எங்களுக்கு நினைக்க. பாடல் வந்து விட்டது தானே. நன்றி கிருஷ்ணா. இடையிலேயே ஒரு நகைச்சி எதற்காக மலேசியாவெல்லாம் கொண்டு
1: வாருங்க.
0: அப்படியே இருங்கள், போக வேண்டாம். முதலில் ஒரு பாடல் தந்தீர்கள், மணியே மணியே. அந்த அபிராமி பட்டது பாடல் தந்துவிட்டு அடுத்த பாடல் மணிக்குயில் இசைக்குதுன்னு தந்தீர்கள். அந்த பாடல் நீங்கள் தந்த பாடலுக்கு தந்த பதிலா இல்ல வேறு ஒரு பாடலுக்கு தந்தீர்களா?
5: மோகன சுந்தரி மணவாள.
0: என்ன திரைப்படத்துல இந்த பாடல்?
7: அதிசயத்திருடன்.
0: அந்த அதிசயத்திருடன் உடனே முருகா என்றதை கொண்டு பாடிவிட்டார். என்ன ஐயா?
7: எட்டி எம் சந்தராஜன் ஐயா பாடல்.
0: உங்களோட ஊரில் அடுத்தாங்க. வாழ்த்துக்கள், நன்றி, மீண்டும் பாருங்கள். அங்கே அடுத்த பாடலை சர்வதை யாராக இருக்கலாம் என்றால், அவர் வருவதற்கு நேரத்தை ஒரு தடவை நான் கூற வேணும். 12:59 நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிற எண்ணத்தில் இருக்கின்றேன். ஏனென்றால் பாடல்களும் ஒளிபரப்ப வேண்டும். பார்ப்போம், இன்னும் சில வினாடிகள் தருகின்றேன். அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போறீர்கள்? விறுவிறுப்பாக கொண்டு வாருங்கள். இன்னும் நாங்கள் எங்களுடைய எல்லையை அடையவில்லை என்றுதான் கூற வேண்டும். மெதுவாகத்தானே இன்று சென்று கொண்டிருக்கின்றோம். நீங்கள் சியாமலா கொண்டு வாருங்க. அம்மா, முதலில் என்ன பாடல் தந்தீர்கள் சியாமலா?
1: அப்பா, மனமே முருகனின் மயில் வாகனம், அந்த பாட்டு.
0: அந்த பாடல் முதலில் என்ன பாடல் தந்தீர்கள்
1: முன்னாடி?
0: சரி, யார் வாழ்த்துக்கள், நன்றி அம்மா, நன்றி அம்மா, நன்றி. முன்னாள் தமிழ் வாணொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கனடாவிலிருந்து ஒலிபரப்பாகிறது. இப்பொழுது கிருஷ்ணனிடம் செல்வோம். கிருஷ்ணா வாருங்கள், எங்கே உங்கள் பாடல்? கிருஷ்ணன் ஓடிவிட்டார், என்ன நடந்தது கிருஷ்ணா? அழைப்புக்கு இணைத்து விட்டேன் ஐயா, பாருங்கள். அப்படியா? என்ன சரியான வெயில் ஐயா, அதுக்குத்தான் உருகுது மறுகுது, தெரியுமா? நல்ல பாடல், உருகுதே மறுகுதே மறுகுதே, இனிமையான பாடல். அடுத்த பாடலை தருவதற்காக மீண்டும் கிருஷ்ணனுக்கு தான் அழைப்பு கிடைத்திருக்கின்றது. கொண்டு பாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
8: மயிலே மயிலே உன் தோகை எங்கே,
0: அது கீழே விழுந்து போயிட்டான் ஐயா, பொறுப்பு எடுக்கணும் நான் அதை. மயிலே மயிலே உன் தோகை எங்கே, யாரோ யாரோ இடுங்கி விட்டார்கள் பிடித்து. சரி, அடுத்த பாடல் தர வேண்டும் என்று ஆவலோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் அன்புடன். அவர் யார் என்று பார்க்க வேண்டும். உங்கள் முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இனிமையான பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வுக்கு நிகழ்ச்சிகள் வந்து பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே போட்டியும் பலமாக இருக்கின்றது. போட்டிக்கு அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அழைப்புகள் இணைபடுவதற்கு முன்பு தடைகள் பல ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. யார் இடையிலே குறுக்கிட்டு தடைபடுகின்றார்களோ தெரியவில்லை. இங்கே முன்னியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியின் விரைவில் நிறைவுக்கு வர இருக்கின்றது. எங்கே அழையுங்கள். அடுத்த அழைப்பு யாராக இருக்கலாம்? ஷியாமலா உங்கள் இணைப்பா வருகிறது, இல்லை ஷியாமலாவின் இணைப்பா, யாருடைய இணைப்பு? கிருஷ்ணன் உங்களுடைய இணைப்பு வருகிறது, நீங்கள் தாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
8: தூகையிலமயிலாடி வருகிறது வா நில் மாலை வருமோ,
0: இந்த பாடல இந்த பாடல கையாள
7: மயில் தோகை.
0: எந்த மயில் தோகை? ஆமாம், நீங்கள் தந்த பாடலுக்கு தான் அடுத்த பாடலாக தருகின்றீர்கள். அது அது அவ்வளோ பொருத்தமில்லை தானே. நீங்கள் மயிலே மயிலே தந்துவிட்டு அதில் எடுத்து ஒரு ஒரு பாடல் ஒரு ஒரு பாடல் ஒரு ஒரு பாடலுக்கு பதில் தாருங்கள்.
7: சரிங்க ஐயா.
8: மயில் தோகை அழைத்தால் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கையா.
0: நீங்கள் இப்பொழுது மயிலே மயிலே பாடினீர்கள், அந்த மயிலை மயிலிருந்து எடுக்கின்றீர்கள் பாடல். ஒரு யாரும் மயில் வந்திருக்கின்றார்களா? மணிக்குயில் வந்திருக்கின்றார்கள்.
7: என்ன
0: பாடல்? மனமே முருகனின் மயில் வாகனம். அதுக்கு நீங்கள் மயில் மயிலை தந்து விட்டு மீண்டும் உங்கள் பாடலுக்கு தான் தருகின்றீர்கள். அதுக்கு தருகின்றீர்களா, யாருக்கு தருகின்றீர்கள்?
7: என்ன
0: பாடல்? மயில் தோகை அழைத்தார். மயில் தோகை அழைத்தார். சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு அழைத்தார். அடுத்து ஷியாமலா, நீங்கள் தரும் பாடலை எழுப்போம். என்ன பாடலாக இருக்கும் உங்கள் பாடல் ஷியாமலா? ஷியாமலா உங்கள் பாடல், ஷியாமலா உங்கள் பாடல் வேண்டும் அல்லவா? ஷியாமலாவின் பாடல் அழைத்து விட்டேன் ஷியாமலா, உங்களை நினைத்து விட்டேன், ஏன் நினையவில்லை? இப்பொழுது சந்தன்ராஜ் வருகின்றார் போல் தெரிகிறது. சந்தன்ராஜ் கூறுங்கள்.
9: மயில் போல பொண்ணு ஒண்ணுயா?
0: ஓ, அப்படி ஒரு பாடல், பாரதியில வந்த பாடல். மயில் போல பொண்ணு ஒன்று, மயில் போல பொண்ணு ஒன்று. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் போகின்றீர்கள்? சியாமலா உங்கள் இணைப்புக்கு என்ன நடந்ததம்மா? உங்களை இணைத்து உங்களுக்கு இணைப்பு கிடைக்கவில்லையா? கிருஷ்ணா யார் இருக்கின்ற மூவர் தான் இப்பொழுது தொடர்ந்து இணைக்கின்றீர்கள். வாருங்கள், அடுத்த இணைப்பு யாராக இருக்கலாம்? அடுத்த இணைவு ஷியாமலாவா இருக்கின்றது. எங்கே ஷியாமலா வாருங்கள்.
1: அப்பா, தோகை இளமயில் ஆடி வருகிறது, அந்த பாட்டு.
0: தோகை இளமயில் ஆடி வருகிறது என்ற பாடல்.
1: ஆடி வருது,
0: தோகை இளமயில் ஆடி வருகிறது, வானில் மழை வருமோ. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணனுடைய பாடல். கிருஷ்ணா தாருங்கள்.
8: பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், பேச சொல்லி
0: சும்மா கடுமாதீங்க, சும்மா போற பொண்ணை பார்த்து பேச சொல்லி கேக்குறதா ஐயா, கூட அவ்வளவு கங்கள். பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடல் சியாமலா வாத்தி கொண்டிருக்கின்றார் தருவதற்காக, கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. சியாமலா உங்கள் பாடலை, என்ன நடந்தது சியாமலா உங்கள் இணைப்புக்கு? சியாமலா உங்கள் இணைப்புக்கு என்ன நடந்தது மகளே? உங்கள் இணைப்பு தடைப்படுகிறது. எங்கே எங்கே யாரும் இணைத்து விட்டேன் சியாமலா உங்களை, கொண்டு வாருங்கள்.
1: அப்பா உன் சமையலறையில் நான் உப்பாசக்கறையா
0: புலி,
1: மயிலே மயிலே உன் தோகை எங்கேன்னு பாட்டு பண்ணார்ல புலி, அழகா துளி சொல்லாம
0: சமையல் அறையிலா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தர போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம் என்று எண்ணும் வேளையிலே அழைப்பை காணவில்லை, நான் உங்களும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்றும் எண்ணுகின்றேன். எங்கே பார்ப்போம், இன்னொரு அழைப்புக்கு இடம் இருக்கின்றது, இரண்டு அழைப்புகளுக்கு. மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு மீண்டும் கிருஷ்ணன் வருகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
8: உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பா,
0: அப்படியா?
8: தப்பு செய்தவன் தண்டனை கொள்வான்.
0: ஏனையா உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான்? சந்தன்ராஜ் வந்து விட்டீர்கள், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
9: மயிலாடும் பாறையா பக்கத்துல ஓட,
0: ஓ மயிலாடும் பாறை பக்கத்திலே ஓடை, மயிலாடும் பாறை, இது நல்ல பாடல் தான். வாழ்த்துக்களை தந்து கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நேரம் சரியாக 1:06 இப்பொழுது எண்ணிக்கைக்கு செல்ல இருக்கின்றோம். நீங்கள் உங்களுக்கான பாடல்களை தயவு செய்து அழைத்து தாருங்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 நேர பணியிலே சேவையை ஆற்றிக் கொண்டிருக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வில் வந்து பங்கு பெற்றியவர்கள் நன்றி கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன். நீங்கள் இப்பொழுது அழைக்கலாம், அழைத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை தந்து செல்லலாம்.

வணக்கம் உறவுகளே, எண்ணிக்கை எங்களுக்கு கரத்திலே கிடைத்து இன்று வந்து பங்கு பெற்ற உறவுகளாக ஷியாமலா, ஜெகபிரசாதி, கிருஷ்ணன், பிரபு, சந்தன்ராஜ் இவர்கள் ஐவரும் அழகாக அலங்கரித்து கொண்ட வேளையில் பிரபு அவர்கள் தொடர்ந்து இணைய முடியவில்லை. அவரால் இருப்பினும் எங்கள் நிகழ்ச்சிக்கு ஆதரவு தந்து இணைந்து ஒரு பாடலையும் தந்து ஒரு தடவை இணைந்து ஒரு அழைப்பிலே ஒரு பாடலையும் தந்துவிட்டு சென்றார். அந்த வேளையில் அன்புடன் ஜெகபிரசாதிக் அவர்கள் எங்கள் நிகழ்ச்சி சிறக்க வேண்டும். அவர் எங்களுக்கு தெரியும் ஜெகபிரசாதிக் அவர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இருக்க முடியாத, அவருக்கு நேரங்களும் வேறு கர்மங்களும் இருப்பதனால் அது வளமை போல உள்ள ஒன்று தான். தொடர்ந்து நிறைவேறும் வரை இருக்க மாட்டோம். ஆனால் அவர் ஆரம்பித்து நிகழ்ச்சியை அலங்கரித்து சிறப்பித்து செல்லும் வகையிலே ஈடுபடுத்து கொண்டிருந்து நன்றாக விளையாடியிருந்தார் ஜெகபிரசாதிக் அவர்கள். அவர்களும் வந்து புள்ளிகளை பெற்று சென்ற வேளையிலே அடுத்து மூவருக்கு போட்டி பலமாக இருந்தது. அன்பு மகள் ஷியாமலாவுக்கு ஒரு பாராட்டுக்கள். ஒரு பெண் சிங்கமாக வந்து இன்று விளையாடி இருக்கின்றார் ஏனையவர்களோடு. நீண்ட நாட்களுக்கு பின்பு இன்பு வந்து அற்புதமாக விளையாடி சென்றார். அவருடைய அவருடைய ஆர்வத்துக்கும் முயற்சிக்கும் பாராட்டுகளை தெரிவித்த வேளையிலே அடுத்து அட்ட அவதானியாக இருந்தாலும் ஓடி வந்து இடையே இணைந்து ஏனைய நிகழ்வுக்கு வராது விட்டாலும் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு ஓடி வந்து விடுவார் சந்தன்ராஜ். அவருடைய தாகத்தை பல நாட்களாக பல வாரங்களாக நாங்கள் தடுத்து நிறுத்திவிட்டோம். இன்று ஓடி வந்து தன் ஆதங்கத்தை காட்டியிருந்தார். அன்பு கிருஷ்ணா, கிருஷ்ணா வந்து வழக்கமாக இத்தனை தலைவர்கள் முதலிடம் பெற்றவர் தான். இன்றும் வந்து இணைந்து அழகாக சிறப்பாக போட்டியோடு விளையாடி சென்றார்கள். இவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறும் வேளையில் இப்பொழுது உங்களுக்கான பாடல்கள் என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும் என்று தயவு செய்து அழைத்து உங்கள் பாடலை தாருங்கள் ஒலிபரப்புவதற்காக. எங்கே அழையுங்கள்?

0: கிருஷ்ணன் வந்துவிட்டார் வழமை போல தன்னுடைய பாடலை சிறப்பதற்கு. கிருஷ்ணா வணக்கம். கிருஷ்ணா சிறப்பாக விளையாடி இருக்கின்றீர்கள் என்று கொண்டு வாருங்கள். என்ன பாடலை சிறப்பு கொண்டீர்கள் கேட்போம்.
1: நன்றி ஐயா. படம் வந்து கல்யாணியின் கணவன்.
0: அப்படியா, கல்யாணியின் கணவனா? கல்யாணியின் கணவன்ல என்னவா இருக்கும்?
1: கை இருக்கு, கால் இருக்கு, முத்தையா.
0: அப்படியா,
1: கடவுள் தந்த நிலமுக்கு முத்தையா.
0: அப்ப மூக்கு மூக்கு இருக்கு, மொழி இருக்குன்னு வரவில்லையா? கை இருக்கு, கால் இருக்கு, கிருஷ்ணாவா முத்தையாவா? முத்தையா, முத்தையா, முத்தையா. எளிமையான பாடல். இந்த பாடல் வருவதற்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. காற்றலையிலே போட்டியிலே மறுமுறை பெறும்போது தெரிவிக்கிறேன். நன்றாக விளையாடி இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வேளையில உங்கள் பாடல் நான் ஒளிபரப்புகின்றேன். கவலைப்பட வேண்டாம். எங்கே அடுத்த உறவியாராக இருக்கலாம் என்று பார்க்கின்றேன். விரைவில் முடிவு உங்கள் கரைக்கு உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். அடுத்த பாடலை தருவதற்காக அழைக்கின்றார். யாராக இருக்கும் அழையுங்கள் பார்ப்போம். அந்த பாடலை தருவது வேறு யாராக இருக்கலாம்? யாரோ

0: வணக்கம் மகளே ஷியாமலா. வணக்கம் வணக்கம், வருக வருக. ஷியாமலாவுக்கு முதல்கண் என்னுடைய முழு மனதோடு சேர்ந்த எல்லோருடைய வாழ்த்துக்களும் கிடைக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் நீண்ட நாட்களுக்கு பின்பு இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியிலே வந்து போட்டியாக விடாப்பிடியாக அழகாக சிறப்பாக எந்த பாடலுக்கு எந்த பாடல் எந்த படத்தில் என்று பாடியும் காட்டியிருந்தீர்கள். சிறப்பாக என்ற நிகழ்ச்சியை அலங்கரித்த உங்களுக்கு அப்பாவினுடைய மகிழ்வான வாழ்த்துக்கள். கட்டிக்காரை கட்டிக்காரை. சரி, என்ன பாடலை உங்களுக்கு நான் தர வேண்டும் என்று
1: ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது, அதில் எங்கள் மனம் இன்பு.
0: அந்த பாடு ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது, அப்படித்தானே?
1: எங்கள் வீடானது.
0: சிறப்பு சிறப்பான பாடல், சிறப்பான அந்த பாடலை தருகிறேன். விரைவில் உங்களுடைய பதில்களை நன்றாக விளையாடி இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மேலும் மேலும் வாழ்த்துக்கள் தொடர வேண்டும். நிகழ்ச்சியை நன்றாக அது வெறும் தானே, அந்த ஆனந்தம் வந்து விட்டது பார்த்தீர்களா? நான் கூறினேன் தானே, இந்த வெப்பம் எல்லாம் கொஞ்ச நாளாக எங்களுக்கும் என்று அந்த நேற்றைய தினம் இருந்தது போல இல்லை, குறைந்து விட்டது வெப்பம் எங்களோட காலநிலை எல்லாம்.
1: பாட்டுக்கும் பதில் பாட்டு நிகழ்ச்சின்னு எனக்கு தெரியலப்பா. முதல்ல நான் ஊருக்கு வரும் பஸ்ல வரும்போது பசங்களை பாட்டு கேட்க சொல்லு நினைச்சிட்டு வந்தேன்ப்பா. அப்புறம் பார்த்தா பாட்டுக்கு பதில் பாட்டு ஐ வந்துருச்சு அப்படின்னு
0: சொல்லிட்டு
1: இங்க சரியான காத்துப்பா. ஆமா, ரொம்ப நல்லா காத்துச்சு. இந்த காத்துல உங்களுக்கு கனிமத்துக்கு குரல் கேட்கறது கூட கஷ்டமா இருக்கும்.
0: இல்ல, காத்தடிச்சுது. காத்து அப்படி அடிக்கணும், அப்பதான் உங்களோட வலைத்தளம் சிறப்பாக இயங்குச்சுது என்று. ஒரு விதமான தடை சிறப்பாக வந்தது.
1: அதனாலதான், அதாவது அங்க இஞ்சிக்குடியில இருக்கும் போது பயங்கரமா வேர்க்கும். அப்படியே வேர்த்து வேர்த்து அன்னைக்கு அனிச்சி அம்மா சொன்ன மாதிரி
0: வாழ்த்துக்கள் அம்மா. நன்றாக இருந்தா உங்கள் பாட்டு ஒளிபரப்பு தொடர்ந்து கேளுங்கள். வாழ்த்துக்கள்டா. நன்றி அம்மா, நன்றாக இருந்தது நிகழ்ச்சி, சிறப்பாக அலங்கரித்தீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி இருவர் பாடல்களை தந்துவிட்டார், மற்றவர்களும் பாடலை தருவார்கள் என்று எண்ணுகின்றேன். இந்த பாடல் முடிவடைந்தவுடன் நீங்கள் கேட்ட பாடல்கள் கிடைக்கும். அடுத்த பாடலை கேட்பதற்காக சந்தன் ராஜா அவர்கள் அழைக்கின்றார்கள். வணக்கம் சந்தன் ராஜா அவர்களே, கொண்டு வாருங்கள். என்ன, எப்படி இருந்தது நிகழ்ச்சி? நீண்ட நாட்களை கூட உங்கள் தாகம் தீர்ந்ததா? நீண்ட நாட்களுக்கு பின் உங்கள் தாகம் தீர்ந்ததா? எந்த நிகழ்ச்சிக்கு வராது விட்டாலும் பாட்டுக்கு பதில் பாட்டு ஓடி வந்து விடுவார் சந்தன் ராஜா, இவ்வளவு தடைகள் இருந்தாலும். கட்டிக்காரன் வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு. நன்றாக விளையாடி இருக்கிறீர்கள் நீங்களும். இன்றைக்கு வந்தவர்கள் எல்லாம் சிறப்பாக விளையாடி இருக்கின்றீர்கள். சிறப்பான பாடலை தெளிவாக கொண்டு வந்து அழகாக மகிழ்ச்சியோடு நகைச்சுவையோடு நாங்கள் கொண்டு செல்லக்கூடியதாக இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பின் வாழ்த்துக்கள். சரி, என்ன பாடல்?
2: மீன் குதிரை வருவான்னு
0: அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கணும். கிடைத்தால் வந்தா துள்ளி அடிச்சு அந்த மாதிரி செய்வாரு. தலைவரும் பிறையில் அவர் வந்து வரும்போது கேட்டிருந்தா வந்து விடுவார். அவருக்கும் தடை இருக்கின்றது போல் தெரிகின்றது. என்ன பாடல் ஒலிபரப்பு?
2: பூந்தோட்டம் திரைப்படம்.
0: ஓ, பூந்தோட்டம் திரைப்படத்தில் இருந்து மீட்டாத ஒரு வீணை என்ற பாடலா?
2: மீட்டாத ஒரு வீணை. ஆமா,
0: மீட்டாத வீணை எப்படி இருக்கும் ஐயா? மீட்டி பார்த்தா தான் தெரியும். மீட்டி பார்த்தா தான் தெரியும். இது பூந்தோட்டத்திலேயே அந்த பாடல். பூந்தோட்டம்
2: என்ன?
0: சரி, நன்றி நன்றி சொன்ன நன்றா விளையாடு.
2: நன்றி, வணக்கம் ஐயா.
0: குறிப்பாக சியாமலாவுக்கு எங்களோட வாழ்த்துக்களை கூற வேண்டும். உண்மையில் நன்றா விளையாடி. வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்வோம்.

0: எழுதி வரும்.
1: அன்புடன் வந்து இணைந்து இன்றைய முழு நேர பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த நண்பர்களுக்கு நான் நன்றி கூறும் இந்த வேளையில் இப்பொழுது ஒரு பாடல் ஒவ்வொன்று கத்துகின்றது அல்லவா, அந்த பாடல் ஒருவருக்குமாக அல்ல, எங்கள் அன்பு கிருஷ்ணன். நீங்கள் கேட்ட பாடல் கல்யாணியின் கணவன் திரைப்படத்தில் கை இருக்கு கால் இருக்குது முத்தையா என்ற பாடல் கேட்டீர்கள் அல்லவா, உங்களுக்கான பாடல் இது.

அவரால் இருக்கின்ற ஒரு உடல் அமைப்பை கொண்டு அதனுடைய பயன் என்ன என்றதையும் அழகாக கூறிய பாடல் கேட்டு மகிழ்ந்த இந்த வேளையிலே அடுத்த பாடலாக ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது என்று சட்டம் ஒரு விளையாட்டு திரைப்படுத்த பாடலை ஸ்யாமலா நீங்கள் தந்த வேலை. இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு அந்த பங்கு பற்றி சிறப்பித்த ஷியாமலா, உங்களுக்காக நீங்கள் விரும்பிய பாடல் ஒரு பெருந்தாபனம் எங்கள் வீடானது. அருமையான பாடலை கேட்டு மகிழ்ந்தும் நல்ல கருத்தோடு வந்த பாடல். நீங்கள் எப்போதும் கருத்தான பாடலை தருவீர்கள். அந்த வேளையிலே கிடைக்காத பாடலாம் கிடைக்க செய்வார் எங்களுடைய சந்தன் ராஜ் அவர்கள். அவர்களும் சிறப்பாக விளையாடிய வேளையிலே பூந்தோட்டம் திரைப்படுத்த பாடலை மீட்டாத ஒரு வீணை என்று வரியெடுத்து பாட வைக்கின்றார் சந்தன்ராஜ். உங்கள் பாடல்

பூந்தோட்டம் திரைப்படத்திலிருந்து இசைஞானியின் இசையில் வந்த அற்புதமான ஒரு பாடல். அதிகம் காற்றலைக்கு வரவில்லை இப்படியான பாடலை தான் சந்தன்ராஜ் அவர்கள் தேடி தருவார்கள். கேட்டு மகிழ்ந்தோம் சந்தன்ராஜ் உங்களுடைய அந்த பாடலை. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே வந்து இணைந்து சிறப்பித்து விட்டு வந்து பாடல்களை தரக்கூடியவர்கள் தந்த பாடலை தந்திருக்கின்றேன். நீண்ட நேரமாக பாடலை தந்து கொண்டிருக்கின்றார். என்ன விடை என்பது தெரியவில்லை, யார் வெற்றியாளர்கள் என்பது தெரியவில்லையே என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பது எனக்கு புரிகின்றது அன்பு உறவுகளே. அந்த வகையிலே கையில் விடை விட்டது. இன்று மொத்தம் 5 உறவினர்கள் வந்து இணைந்து கொண்டிருந்தீர்கள். ஷியாமலா, ஜெகவர் ஷாதிக் அவர்கள், கிருஷ்ணா அவர்கள், பிரபு மற்றும் அன்பு சந்தன்ராஜ் இவர்கள் ஐவரும் வந்து அழகாக 175 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் வளமையாக 200 பாடல் முன்பின்னாக காண்போம். இன்று 175 பாடலை அழகாக, ஆறுதலாக, அமைதியாக, நேர்த்தியான ஒரு பாட்டு பதில் பாட்டை என்று கேட்டோம். இதற்கு முன்பு நேர்த்தியற்றது அல்ல, ஆனால் நேர்த்தியாக இருந்தது என்று நேதிகளையெல்லாம் நீங்கள் கையிலே கொண்டு அழகாக வந்து எந்த பாடலுக்கு எந்த பாடல் என்று கூறி மகிழ்ந்து மகிழ வைத்து சேர்ந்தீர்கள். அந்த வகையிலே இன்று வந்து இணைந்தவர்களுள் அன்பு பிரபு கேரள மாநிலத்திலிருந்து வந்தாலும் உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பு தந்துவிட்டு அவரும் வந்து இணைந்து தன்னுடைய அன்போடு ஒரு பாடலை தந்து ஒரு புள்ளியை பெற்றுக்கொண்டு இந்த வெற்றியாளர்களோடு அவரும் பங்கு பெறுகின்றார். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற அவருடைய பங்கு பெரும்பங்காக இருந்தது. அவருக்கு வாழ்த்து கூறிக்கொண்டு அடுத்து வந்து இடையிலே தான் அவர் செல்வார். வந்தார் முழுமையாக முழு நேரம் நிற்க மாட்டால், ஆனால் இருக்கும் வரைக்கும் சிறப்பான பாடலை அழகாக தந்ததுவர்களுள் ஜெகபர் சாதிக் அவர்கள் இன்று 12 பாடல்களை தந்திருக்கின்றார். 12 பாடல்களை தந்த வேளையிலே அவருக்கும் எங்களோட வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்து வந்து கிருஷ்ணா அவர்கள் 52 பாடல்களை தந்திருக்கின்றார். அவருக்கு இன்று அழைப்புகளில் தடையில்லை, ஆனால் இடையிலே ஒவ்வொருவருக்கும் தடைகள் இருந்தால் அது பொதுவான தடையாக நான் எங்களை ஏற்றுக்கொண்டால் நல்ல மகிழ்வாக, ஆறுதலாக, அமைதியாக பேசி மகிழக்கூடிய வகையில் நகைச்சுவையோடு நல்ல கருத்தான பாடல்களை தந்த ஜெகவர் கிருஷ்ணா நீங்கள் 52 பாடல்களை கொடுத்திருக்கின்றீர்கள். இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியிலே நடவாத ஒன்று இன்று நடைபெற்றிருக்கின்றது. அந்த ஒன்று எதுவென்றால் ஷியாமுடா அவர்கள் வந்து இணைந்து இறுதி வரை பாடல்களை தந்து அவருக்கு வலைத்தளம் குழப்பம் இல்லாமல் நிதானமாக பாடலை தந்த வேளையிலே அட்டாவதானியாகிய சந்தன்ராஜ் அவர்களும் பல தொல்லைகளின் மத்தியிலே ஓடி வந்து இணைந்து தன்னால் முடிந்தவரை பணிபுரிந்து இருவரும் சம பங்காக 55 பாடல்களை பெற்றிருக்கின்றீர்கள். அதனால் இதுவரை இல்லாத முதலாவது இடத்தை இருவரும் பெற்றிருக்கின்றீர்கள். நீங்கள் இருவரும் அதிகமான பாடலை 3 பாடல்கள் கிருஷ்ணாவை விட அதிகமாக கொடுத்திருக்கின்றீர்கள். கிருஷ்ணா 2வது இடத்தையும் ஜெகபர் சாதிக்கு 3வது இடத்தையும் சொல்லாமலே 4வது இடத்தை பிரபு அவர்களும் பெற்றிருக்கின்றீர்கள். ஆதலால் 2வது இடத்தை பெற்ற சந்தன்ராஜ், ஷியாமலா இருவருக்கும் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்து கூறும் வழியிலே ஷியாமலாவுக்கு பிரத்யேகமாக வாழ்த்தை கூறுவோம். இந்த 4 ஆண்களோடும் தான் ஒரு பெண்ணாக வந்து சளைக்காமல் போட்டியிட்டிருந்தார். பாடல்களையும் தெளிவாக கருத்துக்களோடு தந்து பாடியும் காட்டியிருந்தார். சிறப்பு மகளே ஷியாமலா, அன்பு சந்தன்ராஜ் உங்களுக்கு வாழ்த்து தரும் வழியில் விடாபிடியாக ஓடி வந்து கிருஷ்ணா அவர்களும் ஓடி வந்து புரியாத மொழியில் இருந்தாலும் கூட பாடல்களின் பரி பிள்ளைகளாக இருந்தாலும் 52 பாடல்களை தந்திருக்கின்றார். அவருக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு இணைந்தவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்து கூறும் வேளையிலே இன்றைய பாடல்கள் 175 பாடல்களுக்கும் என்னை கவர்ந்த ஒரு பாடல். அந்த பாடல் ஜெகபர் சாதிக் அவர்கள் தந்த பாடல்களே இருந்த எல்லோரும் நல்ல பாடலை தந்தீர்கள். என்னையும் கவர்ந்த பாடல்கள் இருக்கின்றது. அதற்குள்ளேயும் எனக்கு நன்றாக கவர்ந்த பாடலை முதல் பாடலாக வந்து இணைந்து தந்திருந்தார் எங்கள் ஜெகபர் சாதிக் அவர்கள். பேசும் தெய்வம் திரைப்படத்தில் அந்த பாடல் கிடைத்திருக்கின்றது. இதோ ஜெகபர் சாதிக் அவர்களே உங்களுக்காக உங்கள் தெரிவுகள் நீங்கள் தந்த பாடல்களுக்குள்ளே ஒரு பாடல் எங்கள் எல்லோருக்கும் விருப்பக்கூடிய வகையில் இனிய இசையோடு வருகின்றது. அந்த பாடல் கேட்போமா?

முத்தமிழும் கலந்த இயல் இசை நாடகம் என்ற எங்கள் தமிழ் இலக்கண இலக்கிய முறைப்படி அற்புதமாக வந்த ஒரு பாடல் முத்தமிழும் கலந்து இயல் இருந்தது, இசை இருந்தது, நடனம் இருந்தது. பிரபல நடிகர் திலகம் கலை குரிசில் சிவாலய சிவாஜி கணேசன் ஐயா அவர்களோடு நாட்டிய பேரொளி பத்மினி அம்மாவும் இணைந்து நடித்த பேசும் தெய்வம் திரைப்படம், வாலிப கவிஞர் வாலி அவர்களினால் புனைந்துவிட்ட வரிகள், திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்களின் இசை, இசை அரசரும் இசை அரசியும் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவும் பி சுசீலா அம்மா இணைந்து பாடிய ஒரு உருக்கமான உன்னதமான உயிரோட்டம் உள்ள ஒரு பாடல், இசை உலகுக்கு எடுத்துக்காட்டான பாடல், இனிமையான பாடல். இந்த 175 பாடல்கள் என்னை கவர்ந்தது என்று கூறலாம். முத்தமிழும் கலந்திருக்கிறது அந்த பாடல்லேயே, இனிமையான பாடல். இதை தந்தை ஜெகபிரசாதிக்கு அவர்களே உங்களுடைய இணைவுக்கும் எங்கள் காற்றலை அலங்கரித்தும் இந்த பாடல் தந்தைக்கும் அதை முதல் பாடலாக வைத்து விட்டீர்கள். சிறப்பாக இருந்த அந்த பாடல் என் தெரிவு செய்து பார்த்தேன், எந்த பாடலை கொடுக்கலாம், இந்த பாடல் என்னைக்கு வந்த பாடல்னு உடனே கருதிவிட்டேன். உங்களுக்காக ஒழித்தவும் கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். அதைவிட மேலான மகிழ்ச்சி இன்று பெற முடியாத நிலையில் இருந்தாலும் கேரளாவிலிருந்து எங்கள் அன்பு பிரபு அன்பு மகன் வந்திருந்தார். அவர் பிறக்கக்கு முன்பு வந்த திரைப்படுத்து பாடல் ஒன்றை ஞாபகமாக கேட்டிருந்தார். இன்று எத்தனை குத்து பாடல்கள் புதிய ஆல்பம் பாடல்கள் வந்தாலும் இந்த பாடலுக்கு ஈடாக வரமாட்டாது என்று நாங்கள் எண்ணிக்கொள்ளும் வகையிலே ஒரு பாடலை தந்திருந்தார் அல்லவா. அந்த பாடல், அந்த பாடலை கேட்பதற்கு ஆனந்தமாகத்தான் இருக்குது. என்னுடைய பிரபல பின்னணி இசையமைப்பாளர், எனக்கு நான் என்னுடைய அபிமான இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் ஐயா அவர்கள் இசையிலே வந்த ஒரு குழு பாடல், கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் மேலே 1956 ஆண்டு, இத்தகைக்கு இத்தனை ஆண்டுகள் வந்தும் இன்றும் கேட்கக்கூடியதாகவும் பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியில் பங்கு பெற்றும் பாடலாக நினைச்சு வந்தாரோ வரவில்லையோ அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை கேட்போம் இப்பொழுது. பிரபு, நீங்கள் கேட்ட பாடல், நீங்கள் வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். வாங்க மச்சான் வாங்க என்ற பாடலை தந்தீர்கள் அல்லவா, இதோ அந்த பாடல் எப்படி இருக்கும், அந்த நாளையிலே பாடிய பாடல் இன்று கேட்டால் எப்படி இருக்கின்றது, போட்டியாக இருக்கின்றதா இல்லை பிரமாதமாக இருக்கின்றதா, இதோ அந்த பாடல். பிரபு, உங்களுக்கான பாடல்.

0: பொம்பளைங்க மாதிரி இல்லையே, ராட்சச கூட்டங்க மாதிரி இருக்கு.
1: Your work day.
2: Muttumal mallagi, munkomal sollagi, katti pol kannagi.
1: Work out or whatever you have.

இனிமையான இந்த பாடல் ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்று கேட்டாலும் இனிக்கும் ஒரு குத்துப்பாடல் போல இருக்கின்றதா, சங்கீத பாடல்கள் போல இருக்கின்றதா என்று கூற முடியாத அளவிலே சங்கீத உலகிலே சிறப்பு வாய்ந்த ஒரு இசையமைப்பாளர் இசையமைத்த அந்த பாடல். இது முதலில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் ஒலிபரப்ப, இது பிரபு நீங்கள் விரும்பி கேட்ட பாடலோ தெரியவில்லை, ஆனால் அதே வகையில் மீண்டும் ஒரு பாடல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வாங்க மச்சான் வாங்க என்று நீங்கள் திரைப்படம் கூறாமல் கேட்டபடியால் அந்த பாடல் தான் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் அந்த பாடல் இன்னும் காலத்தால் அழியாத ஒரு பாடல். அந்த பாடலை இப்படி ஆக்கியிருக்கேன் கேட்போம்.

0: என்னாச்சு?
1: மன்மத ஓகே, வல்லம் ஓகே, கெட்டவன் ஆனா நல்லவன் இருக்குதே.
0: கெட்டவன் சொல்லிட்டு நல்லவனா இருக்கலாம், ஆனா நல்லவன் சொல்லிட்டு கெட்டவனா இருக்க கூடாதுல.
1: பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி என்ன சொல்லி
0: தப்பிச்சுக்கிறேன்.
1: ஆனா உன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குடா.
0: அவங்க இருக்காங்க.

இசை உலகில் பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அடி எங்கே இருக்கின்றது, ஆரம்பம் எங்கே இருக்கின்றது என்பதை எங்களால் நன்றாக உணர முடிகிறது. ஹிப்ஹாப் தமிழாவில் இசையமைத்து இந்த பாடலை வந்த ராஜாபாத்தான் வருவேன் என்ற திரைப்படத்துக்கு இசையமைத்த வேளையிலே அவர்கள் குறிப்பிலே தந்திருக்கின்றார்கள். இது எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களுடைய மதுரை வீரன் திரைப்படத்தில் அடிப்படையாக, அந்த பாடலை அடிப்படையாக வைத்து ஆக்கப்பட்ட பாடல் வந்தா ராஜாபாத்தான் வருவேன் என்ற திரைப்படத்தில் தந்திருக்கின்றார்கள். இதில் எந்த வாங்க மச்சான் வாங்க என்று அன்பு பிரபு நீங்கள் குறிப்பிடவில்லை. இந்த வாங்க மச்சான் வாங்க என்ற பாடல் நான் முதலில் போட்ட வாங்க மச்சான் வாங்காவின் ராகங்கள், தாளங்கள், அடிகள் எல்லாம் அங்குதான் இருக்கின்றன. சிறப்பு எப்படித்தான் வேரோடி விளாத்தி எங்கு போய் பழுத்தாலும் அந்த தாய் வழி தப்பாது என்பதற்கு அமைய இசையுலகம் அங்குதான் சுற்றி வளைத்தாலும் எத்தனை வாத்திய கருவிகளை மறைத்தாலும் ஏழு சுரங்கள் தான் அந்த இசைக்கு அடிப்படை காரணம் என்பதை மும்மூர்த்திகள் அன்று வர்ணித்து வகையறா செய்து வைத்தார்கள். அது என்றும் தொடர்ந்து இவர்கள் எத்தனை மாற்றங்களை செய்தாலும் அடி அங்குதான் இருக்கின்றது. அன்பு உறவுகளே, இனிமையான பாடல்களை நாங்கள் அதற்கு பாட்டு சபா அந்த பாட்டுக்கு பதில் பாடு மித்த உதவி செய்திருக்கின்றது. ஏனென்றால் பொக்கிஷமாக புதைந்து கிடக்க நீங்கள் பிறந்து பிறக்காத கேட்காத வரிகளை எல்லாம் கொண்டு வந்து தருகின்றீர்கள். அதெல்லாம் உண்மை பாடல்கள். அதனால் தான் இடையிடையே நான் நகைச்சுவையோடு பல வினாக்களை கொடுத்ததும் உடனே தொடுத்து வருகிறீர்கள் பதில்களை. அற்புதமாக இன்றைய பாட்டுக்கு பதில் பாடு நிகழ்ச்சியை நீங்கள் அலங்கரித்து தந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை நான் சந்திக்கலாம் என்று கூறி நாளைய தினம் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு இறைவனுக்கு நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்ற வேளையிலே இதுவரை நேரமும் நாங்கள் கேட்டு மகள நிமிடங்களை நீட்டி கொடுத்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலிக்கு முதற்கண் நீங்களும் நானும் இணைந்து நன்றி கூறிக்கொண்டு வல்லமை தந்து நீண்ட நாட்களுக்கு பின் நானும் உற்சாகமாக இருந்து உங்களோடு இணைந்து கொள்வதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் கை கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் நன்றி கூறி நாங்கள் அனைவரும் சேர்ந்து வல்லமையாக இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வரை எங்களுக்கு கருணை புரிந்து கொண்ட கடவுளுக்கும் நன்றி கூற வேண்டுமல்லவா. இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ் பணிந்து எல்லாம் அல்ல இறைவா அன்னை தந்தை ஆசானை தந்து அன்பு தமிழை தந்தமைக்கும் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து நாங்கள் விடை பெறுவதற்கும் காரணமாக இருந்து எங்களை ஆட்கொண்டவரே அன்னை தந்தை ஆசானுக்கு நன்றி என்று கூறிவிட்டேன். அன்பு உறவுகளே, உலகளாவை இருக்கும் அன்பு உள்ளங்கள் அத்தனை பேரும் அமைதி காண வேண்டும், நிம்மதி காண வேண்டும், அல்லல் பட வேண்டாம். அரசியல் ஞானமற்றவர்களினாலே அரசியலுக்கு நாங்கள் வருவோம், அதை செய்வோம், இதை செய்வோம் என்றெல்லாம் கங்கணம் கட்டிவிட்டு அதற்கு அனுப்பி வைத்த வாக்காளராகிய இந்த குடிமக்களுக்கே இவ்வளவு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற அறிவிலிய அரசியல்வாதிகள் ஏதோ ஆணவமும் ஈகோவிலையும் கடந்து அலையும் இந்த வேளையிலே எங்களுக்கு துன்பம் வேண்டாம், சமாதானம்தான் வேண்டும், மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும். நாங்கள் எல்லோரும் அமைதியோடு அறம் காத்து மனித நேயத்தோடு நாங்கள் வாழுவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 2வது நாள். பாட்டுக்கு பதில் பாட்டு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகின்றது கதம்பம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்திலிருந்து காற்றலையிலிருந்து கதம்பத்திலே இணைந்து உங்களுக்கு வணக்கம் கூறிக்கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னை தந்தை ஆசான் இவர்களோடு இவர்களையெல்லாம் அறிய வைத்த அன்பு தமிழ், அந்த இனிய தமிழ், இவற்றையெல்லாம் அமக்களித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு இருகரம் கூப்பி ஓம் நமசிவாய என்று நாங்கள் கூறும் வளமையாக கூறும் எங்கள் மந்திரத்தை, எங்கள் அந்த நினைவை அழைத்து அந்த வரிகளினாலே எங்கள் வானொலிக்கு வர வேண்டும். வானொலியில் இணைந்திருக்கும் நாங்கள் அனைவரும் நலம் பெற்று வாழ வேண்டும் என்பது மட்டுமல்ல, உலகளாக இருக்கும் உயிர்கள் அத்தனையும் உயர வேண்டும், உய்ய வேண்டும் என்று அருள் புரிய வேண்டும் என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கம் கூறி வரவேற்றுக் கொண்டு, உலகளாக இருக்கும் முகம் தெரிந்த தெரியாத என் அன்பு உறவுகளே, உங்களையும் வருக வருக என்று அழைக்கின்றேன். மோன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலைக்கு 647-8744-1515 என்ற இலக்கத்தோடு 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 8வது நாள் வெள்ளிக்கிழமை. உறவுகளே, நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிவிட்டேன், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இன்று வெள்ளிக்கிழமை, வாரத்தில் ஒரு நாள் மலரும் பக்தி வேளையிலே இணைந்து கொள்வோம்.

0: பாவசாகரத்திலே கிடந்து கவியா விதத்திலே உடந்து பக்தி கொண்டாடுவோம். பவசாகரத்திலே கிடந்து கவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணி
1: பக்தி கொண்டாடுவோம் என்ற தலைப்பிலே வாரத்தில் ஒரு நாள் மலரும் வெள்ளிக்கிழமை தோறும் ஒன்றியல் தமிழ் வானொலியில் 2 மணி நேரத்துக்கு எங்களுக்கு அவகாசம் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த 2 மணி நேரத்தை நீங்கள் அழகாக மகிழ்வாக சிறப்பாக தொகுத்து எல்லோரும் கலந்து உறவாடி உலகளாக இருக்க முயற்சிகள் அத்தனையும் பக்தி கொண்டாடும் வகையிலே, பக்தி என்றால் என்ன, ஆன்மீகம் என்றால் என்ன, எத்தனை துறைகளில் இது வளர்ந்து கொண்டு வருகின்றது, மக்களை மக்களாக மேம்படுத்துவதற்கு என்று எண்ணி நாங்கள் எங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் வகையிலே ஆரம்பித்திருக்கும் பக்தி கொண்டாடுவோம் நிகழ்வுக்கு உங்களையும் அழைக்கும் வேளையில் நீங்கள் வருவீர்கள் இணைவீர்கள் என்று எண்ணும் வேளையில் எங்கள் காலநிலையை ஒரு தடவை கூறிவிட்டுத்தானே செல்வது வழக்கம். இன்று நாங்கள் 7 பாகையில் இருக்கின்றோம். இது படிப்படியாக 13 பாகை வரை செல்லக்கூடியதாக இருக்கும். முற்பகலில் லேசான மழைக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். ஆனால் இன்னும் அந்த மழையை நாங்கள் காணவில்லை. இது படிப்படியாக உயர்ந்து சென்று மீண்டும் குறைந்து கொண்டு போகும். ஆனால் ஒரு மிதமான காலநிலை தான். இந்த காலநிலை நாங்கள் எதிர்பார்க்கும் காலநிலை. இப்படி இருந்தால் சிறப்பாக அதிக வெப்பமும் இல்லை, அதிக குளிரும் இல்லை, பெருங்காற்றும் இல்லை, புயலும் இல்லை. ஒரு சுமூகமான நாளாக மகிழ்வாக இருக்கின்றது. இந்த நாளை நாங்கள் கழிப்பதற்காக எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஒன்றியல் தமிழ் வானொலியில் இன்று பக்தி வேளை என்ற உடனே எல்லோரும் ஆவலோடு ஆரம்பமாக இருக்கின்றீர்கள். இங்கே அன்புடன் எங்கள் ஜெகபிரசாதிக் அவர்கள் அழகான ஒரு திருக்கோவில் படங்கள் 3 மத கோயில்கள் என்ற படத்தை இணைத்து பக்தி வேளை இணைந்துங்கள், நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்று அறிவித்த வேளையிலே அன்பு மகளும் வணக்கம் கூறி வரவேற்று இருக்கின்றார். அவர்களையும் வரவேற்று கொண்டிருக்கும் இந்த வேளையில் இணைந்து கொண்டிருக்கும் எல்லோரையும் வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். வாருங்கள் வாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள், பக்தி கொண்டாடுவோம். இந்த வேளையிலே உங்கள் காலநிலையே நீங்கள் வந்து கூறுவீர்கள். வளமை போல்தான் இருக்கும், கொஞ்சம் மாற்றம் இருக்கலாம். ஆனால் மாற்றம் என்பது உலகத்தில் மாறாத ஒன்று, மாறிக்கொண்டே இருக்கின்றது. அந்த மாறிக்கொண்டிருக்கும் உலகத்தில் நீங்களும் நாங்களும் எங்களுக்கு 11:37 கனடாவில், உங்களுக்கு 7 மணி திருநாடு தென்னகம் போன்ற இடங்களிலே 9:07 என்று காட்டிக்கொண்டிருக்கும் இரவுகளை இரவும் பகலும் இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது ஒரு நல்ல பாடல் ஒன்றை ஒன்றியல் தமிழ் வானொலி ஆரம்பிக்கின்றது. அந்த பாடலை கேட்டுக்கொண்டே வாருங்கள். நீங்கள் அழைக்கும் பொழுது இந்த பாடல் ஒலித்தால் நான் இந்த பாடலை இடை நிறுத்தி உங்களை நான் இணைத்துக் கொள்வேன். மீண்டும் எங்கள் இலக்கத்தை எங்கள் எண்ணை கூறுகின்றேன். தொலைபேசி எண் 6478746415. உலகத்தின் எந்த பக்கத்திலிருந்து நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு சக்தி வேண்டும். அந்த சக்தியை எப்படி நாங்கள் பெறுகின்றோம் என்பதை சமயங்கள் மதங்கள் வந்து காட்டியிருக்கின்றன. மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்கும் அறம், ஜீவகாருண்யம், மனிதநேயம் எப்படி வளர வேண்டும், அதை எப்படி நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், இதை நாங்கள் கடைபிடித்து கொண்டு செல்வதென்றால் எங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் மகிழ்ச்சியை காணலாம். இல்லை, இன்னல்கள் இடர்கள் துன்பங்கள் வருவதென்றால் அதற்குத்தான் எல்லாம் வல்ல இறை சக்தி இருக்கின்றது. அதை நாங்கள் வணங்கினால் உண்மை விசுவாசத்தோடு நம்பி நாங்கள் இருகரம் நீட்டி வரம் கேட்கலாம். அவர்கள் படைத்தவர்கள், எங்களை ஆண்டு கொண்டிருப்பவர்கள், எங்களுக்கு அனுகூலமாகத்தான் செய்வார்கள். அங்கங்கு செல்லாமல் எங்களை சுண்டி இழுத்து எங்களை சரியான பாதையில் செல்வதற்கு பல இடையூறுகள் இன்னல்களையும் காட்டியிருக்கின்றார்கள். அந்த இடையூறுகள் இன்னல்கள் வந்தும் எங்களை திசை திருப்பி இருக்கின்றது என்று நம் முன்னோர்களின் வாழ்க்கை பயணங்கள் பாதைகளிலே நாங்கள் அறியக்கூடியதாக புராணங்கள், இதிகாசங்கள், சமய ஆர்வலர்களுடைய கருத்துக்கள் எத்தனையோ நூல்கள் எல்லாம் கூறுகின்றன. முதலில் இந்த ஒரு பாடலை கேட்போம். பாடல் ஒன்றை ஒலிக்கின்றது. அந்த பாடலை கேட்டுக்கொண்டு வாருங்கள், அழையுங்கள். 6478746415 உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது ஒன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பம் பக்தி வேளையிலே.
2: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவி

0: அருள் நிறை வாக்கியங்களை அங்கே அழகாக தொகுத்து வாலி ஐயா அவர்கள் தன் கவித்துவத்தை காட்டிய வேளையிலே அதற்கேற்ற இசையை இசைஞானி என்ற பெயர் பெற்றவர் இசை கொடுத்து விட்டது மட்டுமல்லாமல் தனது குரலோடு பிரபல பின்னணி பாடகர் பல விருதுகளை வென்ற தீபன் சக்கரவர்த்தி ஐயா குழுவினரை இணைத்து இதை இசைத்திருந்தார்கள். ஜனனி ஜனனி என்று ஆரம்பித்து பாடும் அந்த பாடலை அன்னை பராசக்தியை வேண்டுவது போன்றும் அன்னை பல உருவங்களோடு இருக்கின்றார், அதிலே உள்ள உருவம் அரு உருவம் இடது பாகத்தை தனக்காக ஆக்கி கொண்டார் இறைவனிடத்திலிருந்து என்று தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த பாடல் இனிமையான ஒரு பாடலை கேட்ட வேளையிலே முதலில் வருகின்ற முதலாவது உறவை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: அப்பா. வணக்கம்
0: மகளே. வணக்கம் சியாமலா. நலமாக இருக்கின்றீர்களா மகளே?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: வணக்கம். நலமாக இருக்க வேண்டும் இந்த நல்ல செய்தி எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் கேட்கக்கூடியதாக இருந்தது வெள்ளிக்கிழமை நாளிலே. சரி, இந்த வெள்ளிக்கிழமை நாட்களிலே நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள், நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தி, நல்ல வளமான இதமான காலநிலையில் இருக்கின்றோம் என்ற இறை நன்றியோடு அதை கூறிக்கொண்டு உங்களுடைய பகுதியிலே இன்று காலநிலை எப்படி இருக்கின்றது, இருந்தது, இப்பொழுது எப்படி
1: இருக்கின்றது?
0: மழை பொழிகிறதா?
1: அதிக
0: வெயில் இல்லை, மழையும் இல்லை,
1: வேர்க்கவே இல்லை, நல்லா இருந்தது.
0: வேர்க்கவும் இல்லை, நல்லா குழு குழுவென்று இருக்கின்றது அப்படி கூறுகின்றீர்கள். சிறப்பு சிறப்பு. நாங்களும் எங்கள் இல்லங்களுக்கு குளிர் ஊட்டியோ அல்லது வெப்ப கருவியோ இணைக்காமல் இருக்கின்றோம். வெளியே நல்ல காற்று, நல்ல மந்தமான ஒரு நிலையில வெயிலும் சூரிய பகவான் இன்று 14 மணிக்கு மணித்தியாலத்துக்கு மேல் காட்சி கொடுப்பேன் என்று எழுதியிருக்கின்றார்கள். மழை வரலாம் என்று கூறப்படுகிறது. பெரிய மழையாக இருக்காது, இருப்பினும் அது குதூகலமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். இப்படியான நாளை நாங்கள் எதிர்பார்ப்பதுண்டு. திடீரென்று இப்படி வந்தால் மகிழ்வாகத்தான் இருக்கும். நீங்கள் கூறுவது போல குளிரும் இல்லை, வெப்பமும் இல்லை, நல்ல நிலையிலே இருப்பது போன்று நாங்களும் இருக்கின்றோம். அந்த வழியில் மனோநிலையும் சிறப்பாகத்தானே இருக்கும். எங்களை சுற்றி சூழல் அப்படி அதை வேண்டும் என்றுதான் நாங்கள் இறைவனிடம் கேட்கின்றோம். சரி, அங்கே இப்பொழுது நாங்கள் ஒரு பாடலை ஒலிபரப்பி இருந்தோம், அந்த பாடலை கேட்டீர்கள் தானே? இப்பொழுது நாங்கள் ஒரு பாடலை கேட்டோம் அல்லவா, கற்றலையில ஜனனி ஜனனி என்ற பாடலை கேட்டிருக்கீங்களா? மிகவும் சிறப்பான பாடல் அந்த பாடல். ஏனென்றால் அது சக்தியின் பாடல். நீங்கள் கூறுங்கள் உங்களுடைய அனுபவத்திலே சக்தி வழிபாடு அன்னையை நீங்கள் எந்தெந்த வகையிலே உங்கள் அண்மையிலே இருக்கிற ஆலயங்களிலே கொண்டாடுகிறார்கள், வணங்குகிறார்கள், நீங்கள் எப்படி வணங்குகிறீர்கள், அதை பற்றி சிலது கூற முடியுமா உங்களால்?
1: சொல்றேன்ப்பா. எங்க வீட்டுல ஷியாமலா தேவி பா குலதெய்வம்.
0: அதனால்தான் உங்களுக்கு அந்த பெயரோ?
1: ஆமாப்பா.
0: அப்ப குலதெய்வமே எங்களுடன் வந்து இணைகின்றது எப்பொழுதும்.
1: அதான்ப்பா, என்ன பேர் சொல்லி கூப்பிடுற, எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா, நான் மட்டும் நல்லா இல்லப்பா.
0: இல்ல, அவர்கள் வந்து எல்லோரும் நலமாக இருந்தால் அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது மகிழ்வாகத்தானே இருக்கும் மகளே. எல்லோரும் நலமாக இருந்தால் அன்னையை வாழ்த்துவார்கள் தானே, அப்பொழுது அந்த வாழ்த்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தான் வந்து கிடைக்கின்றது. அன்னைக்கு நன்றி சொல்லும் நாங்கள் ஷியாமலா அம்மா என்று அவரை வணங்கும் பொழுது உங்களுக்கு அந்த இது கிடைக்கின்றது. அன்னையும் அதுதான், தனக்காக எதையும் வேண்டிக் கொள்ள மாட்டார், எல்லோருக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார். சிறப்பு. அந்த பெயரிலே முதலில் சிறப்பு இருக்கிறதை கூறிவிட்டீர்கள், மேலும் கூறுங்கள்.
1: அடிக்கடி அங்கதான்ப்பா போவோம். அதிகபட்சம் நான் நார்மலா கோயிலுக்கு டெய்லி போவேன், தினமும் போவேன். ஐயர் வந்து பூஜை பண்றது வந்து இங்க நிறைய கிடைக்கிறது இல்லை ஐயர், அதனால வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் வருவாரு பூஜை பண்ணிட்டு போவாங்க.
0: ஒரு சில இடங்களில் அப்படி இருப்பது உண்டு. ஒரு நாள் வந்து ஒரு நிமிடம்
1: எங்க வீடு எங்க வீடு வந்து காடு, காடா இருக்கும், உள்ளுக்குள்ள வரது தனியா வரது எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவாங்க.
0: ஓ, காடு என்றால் என்னமா, அது உயர்ந்த மரங்கள் நிறைந்திருக்கும் இல்ல செடிகள் புதர்கள் நிறைந்திருக்கும்?
1: நிறைய முன்னாடி நிறைய மரம் இருந்துச்சுப்பா, இப்ப மரத்தெல்லாம் ஓரளவுக்கு அழிச்சிட்டாங்க. நார்மலா இப்ப சின்ன சின்ன, அதாவது ரொம்ப பெரிய மரங்கள் இல்ல,
0: சின்ன சின்ன செடிகள் வந்து வளர்ந்து
1: அரச மரம் மட்டும் ஒரு பெரிய மரம் இருக்கு. எல்லா மரமும் இருக்கும், பூவரச மரம், ஒதிய மரம், தூங்குஞ்சி மரம்,
0: ஒதிய மரம் இருக்குதா?
1: பெரிய மரம் இருந்துச்சு.
0: ஓ, அந்த ஒதிய மரத்திலே கோடை காலத்துல பொன் மண்டுகள் எல்லாம் வந்து குவியும் அந்த ஒதிய மரத்தில், கவனித்திருக்கு. கூறுங்கள்.
1: பூச்சிகளும் வரும்பா, அதுல பூச்சி ஒண்ணு இருக்கும், அது மரத்தோட மரமாவே இருக்கும், கலர் தெரியும்,
0: தெரியாது,
1: தெரியாம இருக்கும், பெரிய பூச்சா இருக்கும், அது அரிக்கும். ஆனா
0: அப்படியா?
1: சரிப்பா, அது உடம்புல பட்டுச்சுன்னா ரொம்ப
0: அரிக்கும். சரி, ஆலயத்துக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு அந்த சுற்றாடல் இருப்பவர் எல்லோருக்கும் அந்த ஷியாமலா அம்மன் தான், ஷியாமலா தேவி அம்மன் ஆலயத்துக்கு தான் வருவார்கள். சரி, அர்ச்சனை செய்யும் பொழுது அவர் சியாமலா தேவி அம்மாவின் பெயரை உச்சரிக்கும் போது நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? உங்களுக்கே ஆச்சரியம் நடப்பது
1: போன்றா? அவர் சொல்லுவாரு உங்களுக்கு மட்டும், ஏன்னா அவர் வராத நாட்கள்ல முதல்ல நான் தான் பூஜை பண்ணுவேன்.
0: சிறப்பு, சியாமலா அம்மா
1: தாயார். அவர் சொல்லுவாரு உங்களுக்கு மட்டும் எது கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லுவாரு. ஐயர் சொல்லுவாரு
0: சியாமலா தேவி அம்மாவுக்கு சியாமலாவே அர்ச்சனை செய்கின்றார். அற்புதம். அந்த வேளையில் உங்களோட மனம் பயபக்தியோட இருப்பீர்களா, அல்லது மிகவும் பக்தி சிரத்தையோட இருப்பீர்களா? பயபக்தி வேறு, பக்தி சிரத்தை வேறு.
1: உடம்பு முடியாதுப்பா எனக்கு, அபிஷேகம் பண்ற அளவுக்கு எல்லாம் எனக்கு உடம்பு, உடல்நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்னா 10 நிமிஷத்துக்கு மேல நிக்க கூடாது, அதாவது கைக்கும் வேலை கொடுக்க கூடாது, காலுக்கும் வேலை கொடுக்க கூடாதுன்றதுதான்
0: மருத்துவருடைய ஆலோசனை.
1: ஆனாலும் அங்க போகும்போது அது ஒண்ணுமே தெரியாது எனக்கே, உனக்கு வேலை செய்யறதுனா மட்டும் என்ன வச்சு செஞ்சுக்கிறியா நீ அப்படின்னு கேட்டு வருவோம்பா.
0: அந்த அளவுலயே அவர் உங்களுக்கு நல்ல சக்தியை கொடுக்கின்றார். 10 நிமிடத்துக்கு மேல் நிக்க முடியாது.
1: எனக்கு அவ்வளவு வேலை செய்வேன், நிறைய குடம் தண்ணி எடுத்துட்டு போய் அபிஷேகம் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும்.
0: ஆனாலும் எனக்கு அப்ப
1: வரைக்கும்
0: உங்களை விட மேலும் ஒரு இரு மக்களாவது அங்க இருப்பார்கள் தானே அபிஷேகம் செய்யும் பொழுது? அந்த வேளையில அது பக்தி சிரத்தையாக இருமா பயபக்தி இருக்குமா, ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிகிறதா உங்களுக்கு? பயபக்தி என்று ஒன்று இருக்குது, பக்தி சிரத்தை என்று ஒன்று இருக்கின்றது. சரியா?
1: சின்ன பசங்க தான் அந்த
0: அளவுக்கு அவர்கள் பயபக்தியோடு, நீங்கள் அவர்கள் கை கூப்பி கும்பிடுவார்கள், பயபக்தியோடு கும்பிடுவார்கள். நீங்கள் அந்த இடத்துல அவர்கள் பயபக்தியோடு இருப்பார்கள், அதை காட்டி கொடுக்கிறது. நீங்கள் பூஜை செய்யும் பொழுது நீங்கள் பக்தி சிரத்தையோடு செய்வீர்கள். சரியா? இதுதான் வித்தியாசம். அந்த பக்தி சிரத்தை பெற வேண்டும் என்றால் முழுமையாக நாங்கள் இறை பக்தி, இறை சக்தியை நம்ப வேண்டும் இல்லையா? அதற்காக தேவையற்ற கருத்துக்களை தங்கள் வசதிக்காக, வாய்ப்புக்காக, தாங்கள் அறிந்தவற்றை மெருகூட்டி பேசுபவர்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க தேவையில்லை. இதுதான் எங்கள் மதத்திலே, மதங்களுக்குள்ளே உள்ள குறைபாடு என்று ஒரு சிலர் அதை சுட்டி காட்ட வருவார்கள். வரும்பொழுது இல்லாத பொல்லாத கதைகளை கூறுவார்கள். அந்த இல்லாத பொல்லாத கதை கூறுவதற்கு ஒரு சில உண்மையை வைத்துக்கொண்டு அதை மெருகூட்டி பேசுபவர்களும் எங்கள் மத்தியில் இருக்கின்றார்கள். அதனால்தான் மற்றவர்கள் எள்ளி நகையாட ஒரு விருப்பமாக இருக்கு. ஆனால் அவற்றை எல்லாத்தையும் கிள்ளி அறிந்துவிட்டு தன் அருள்தான் சிறந்தது என்று எத்தனையோ இடங்களில் அன்னை பராசக்தி காட்டியிருக்கின்றார். சிறப்பு, சிறப்பான கோவில் இல்லா ஊரில் கூட குடியிருக்க வேண்டாம். அன்னையும் பிதாவும் முன்னரை தெய்வம் என்று கூறியவன் படி கோவிலில் குடிய கொண்டிருக்கும் அன்னையை நீங்கள் வணங்குகிறீர்கள். அன்னையை வணங்கினால் அப்பனை வணங்கியதுக்கு சரி, அன்னை அப்பனுடன் தானே இருக்கின்றார். அன்னை அன்னைக்குள் தான் அப்பன், அப்பனுள் தான் அன்னை இருக்கின்றார். சிறப்பு, சிறப்பான கருத்தை புகுத்தியுள்ள ஒரு விடயத்தை கூறி வந்திருக்கோம். அந்த வகையில் நாங்களும் ஜனனி ஜனனி என்ற பாடலையும் கேட்டு வந்தோம். அவருக்கு எத்தனையோ நாமங்கள் உண்டு, அதிலே ஜனனி என்ற நாமம். சிறப்பு. சரி, இன்று பக்தி வேளையிலே வந்திருக்கணும் நீங்கள். பக்தி சிரத்தையோடு என்ன பாடலை, ஒரு பக்தி பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்? அந்த திரைப்படத்தில்
1: மாயி மகமாயி மாரி திரிசூலின்னு ஆரம்பிக்குப்பா அந்த பாட்டு.
0: ஓ, மாயி மகமாயி
1: மாரி மாரி திரிசூலி அங்கமுத்து மாரியரே அப்படி ஆரம்பிக்குப்பா. மனிதர் அம்மா பண்ணதுப்பா.
0: ஓ, திரிசூலி. என்னுடைய ஒரு பள்ளி தோழி அதிகமாக இங்கே சர்வதேச நேர் விருப்பத்திலே பாட்டை கேட்பார். அவர் வந்து ஐரோப்பிய மண்ணிலே வாழ்ந்தாலும் மேல்பருவத்தூர் அந்த அம்பாளிடம் மிகவும் பக்தி கொண்டவர், ஆதிபராசர் மிகவும் பக்தி கொண்டவர். அவர்கள் குடும்பங்கள் சுற்றங்கள் எல்லாமே அந்த திருநாளை பெருநாளை கொண்டாட்ட தினங்களை தவறவிட மாட்டார்கள். இந்தியாவிலும் இலங்கையிலும் ஐரோப்பா கண்டத்திலும் கனடாவிலும் இருக்கின்றார்கள் அவருடைய சுற்றத்தவர்கள். அந்த பெருநாட்களிலே திருவிழா வரும் காலங்களிலே அங்கு சென்று விடுவார்கள், விரதம் இருப்பார்கள், மிகவும் பக்தி சிரத்தையோடு கொண்டாடுவார்கள். மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி
1: என்ற
0: மேல் மருவத்தூர் வாழ்த்துக்கள். சிறப்பு. அந்த பாட்டு நீங்கள் சென்றிருக்கின்றீர்களா மகளே? உங்கள் திருவாரூரில் நீண்ட பயணம் செய்யப்படுமா அந்த மேல் மருவத்தூருக்கு?
1: சென்னை போற வழிப்பா.
0: சென்னை போற
1: 100 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும்.
0: அப்ப கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் போக வேண்டி வருமா? அருகிலே கூட இருக்கின்றார்கள் தான். அந்த தூரத்திலே இருக்கின்ற தெய்வத்தின் போகும்போது என்ன நடக்கும்? நீங்க பக்கத்தில் இருக்கிற அம்பாள வளங்களா இருந்தானே, அங்கே போகணும்னு நீங்க நினைப்பது இல்லையா?
1: இல்லப்பா, இங்க அடிக்கடி போவோம், அங்க எப்பயும்

உடை அத்தனையிலும் அந்த சிந்தனை இருக்கும். கோவிலுக்கு போகும்போது வித்தியாசமாக உடை உடுப்போம், குளித்து ஸ்நானம் பண்ண எல்லாம் நாங்கள் செய்கிற காரியங்கள், பேசுகிற பேச்சுக்கள், குழந்தைகளோடும் மற்றவர்களோடும் பேசும் பொழுது கூட அன்பு அதுகளைத்தான் கூட நாங்கள் சொரிந்து கொள்வோம். அங்கு செல்லும் வரையும் நாங்கள் எந்த விதமான கோப குரோதங்கள் ஏற்படாதங்கள் மனதில் வர விட மாட்டோம். காரணம் அந்த பக்தி சிரத்தை என்றது. அது மட்டுமில்லை, பயபக்தியும் இருக்கின்றபடியாகத்தான். அப்போ நீங்கள் 200 கிலோமீட்டர் போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் எடுக்குமா நீங்கள் சென்று போவதற்கு? சாயந்தரம் போகும் வரையும் சில பேர் உண்ணாமல் உபவாசம் இருந்தது விரதம் இருந்து போவார்கள். அந்த விரதம் இருக்கிற நோக்கமும் அதுதான், நினைவு அந்த அந்த இறை சக்தியை வணங்குகின்ற அந்த தன்மை, பக்தியை கொண்டாடும் முகம், தன்னை ஒறுத்து தன் ஆடம்பரங்களை ஒறுத்து அலங்காரங்களை வெறுத்து வார்த்தைகளை எல்லாம் குறைத்து பக்தி சிரத்தியோடு சென்று வருகின்றோம். அதற்காகத்தான் இந்த தூர தேசங்களிலே இருக்கின்ற ஆலயங்களுக்கு நாங்கள் செல்வதற்கு ஒரு காரணம். முடிகிறதா? அடுத்தது அங்கே எங்கள் எங்கள் பக்கத்திலே இருக்கிற கோவிலை விட அங்கே வந்து பூசை முறைகளும் அதற்கு கடைபிடிக்கப்பட்ட விதிகளும் வித்தியாசமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு 10 பேர் நின்று ஒரு ஆலயத்தை வணங்கும் வேளையில் இருக்கின்ற அந்த பக்தியினுடைய அந்த சக்தியினுடைய ஆளுமைக்கும், 1000 பேர் நின்று வணங்கும் போது எல்லோரும் கைகூப்பி அரோகரா ஜனனி தாயே என்று சொல்லும் பொழுது ஏற்படுற அந்த கோஷங்கள் இருக்கின்றது இல்லாம அது அது மெய்சில் இருக்கும். அந்த கூட்டம் எல்லோரும் ஒருமித்த வகையிலே தீபத்தை காட்டும் போது ஒரே நேரத்தில் தலையிலே கையை வைத்து அல்லது நெஞ்சுக்கு நேரில் பிடித்து கும்பிட்டு இந்த அரோகரா அல்லது அம்மா என்ற அந்த வார்த்தை, சுவாமியை வேண்டுகின்ற சுவாமியை உச்சரிக்கின்ற வார்த்தைகள் அங்கு பார்க்கும்போது அவர் ஒவ்வொருத்தரும் தங்கள் கடன்களை நிறைவேற்றுவதற்காக என்னென்னவோலாம் செய்வார்கள் உடல் வருத்தி. இத்தனையையும் எங்களுடைய நாயன்மார்கள் காட்டியிருக்கின்றார்கள். நான் அந்த இப்போ இதை கூறி இங்கே வருகின்றேன் பக்தி வேலைக்கு. எப்படி என்றால் இது நாங்களாக ஏற்படுத்துவதை எங்களுக்கு முன்னோர்களே செய்திருப்போம். கடன் என்று சொல்லும் பொழுது உடலை வருத்தி செய்வதை சிலர் இப்பொழுது எள்ளி நகையாடுகிறார்கள், அது அவர்களுடைய அறியாமை. திருநாவுக்கரசர் என்ன செய்தார்? அவருக்கு மதம் மாறிய போதெல்லாம் அவருக்கு சூழ நோயே வந்தது. அதற்காக அந்த அந்த நோயை உணர்ந்தார். மக்கள் ஆன்மான்றது நோயை உணர வேண்டும். அதன் பின்பு அவர் மனம் மாறி வந்து அக்காவுடன் வந்து விபூதி இதை கொடுத்து சிவம்தான் எண்ணிக்கொண்டு சிவன் அவரை அடைய வேண்டும் என்று காலங்காலமாக வருந்தி இருக்கிறார். வருந்தி கடைசியில் நடந்து முடியாமல் முழங்காலால் தவழ்ந்து அதன் பின்பு பிரதிஷ்டை செய்து கொண்டு போகின்றார். இது இல்லை அவங்களோட வழிபாட்டில் இருக்கின்றது தானே, அதை பின்தொடர்ந்தான் இவர்கள் வந்தது. இவரொருவர் மெய்யுருக பாடி மெய்யுருகி வணங்கி தன்னை வருத்தி கொண்டு போகிறாரு, அவரை தேடி இறைவன் வருவார் என்பதற்கு அமைய திருநாவுக்கரசர் கைலையிலே உச்சி வரை போகவில்லை, பாதியிலே அவர் வந்து ஆட்கொண்டு விட்டார். அழுகிற பிள்ளைதானே பால் குடிக்கும், அதே போன்று அது அது அதுக்கெல்லாம் அதனால் தான் இந்த கடமைகள், கடன்கள், நீர்த்தி கடன்கள் என்று கூறுவது, அது வேண்டுதல் என்று கூறுவார்கள் அல்லவா. அழகிலே அழகிலே வேல் குத்துகிறார்கள், முதுகிலே குத்துகிறார்கள், பறவை போன்று ஆடி அதை பறந்து செல், அதெல்லாம் மெய் வருத்தங்கள், மெய்யை வருத்துவது. அந்த மெய் வருந்தும் வேளையில் உடல் அந்த உணர்வு அத்தனையும் இறைவன் பால் தான் இருக்கும். ஆடம்பரத்துக்காக காட்சிக்காக எல்லாம் இப்படி செய்ய முடியாது. ஆனால் அதை ஒரு சில தந்திரங்களாக வைத்து கொண்டு ஏமாற்றி பிழைப்பவர்களும் இருக்கிறார். எந்த வகையிலும் ஏமாற்றி இல்லை, சித்து விளையாட்டுகள் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனால் அவற்றை எல்லாம் நாங்கள் உண்மை புரிந்து கொண்டால் அந்த வழியிலே எங்களை நாங்கள் இறை வழியிலே செலுத்தி இறை அருளை பெற்றுக்கொள்ளலாம். கூறுங்கள், வேறு ஏதாவது நீங்கள் கூற வேண்டுமா? இந்த பக்தி வழியிலே வந்து நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கும், மகள் வந்து நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய கருத்துக்களை தரும் பொழுது அதை ஒட்டி நாங்கள் பேசுவதற்கும் இந்த பக்தி வேலை மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருந்தது. அடுத்தது அந்த தெரிஞ்சு நாங்கள் அதை இந்த இந்த வேலையிலே பக்தியாக நாங்கள் அதை நினைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் வருகின்றது. அதாவது மதி என்ற ஒன்று இருக்கின்றது, அதுக்கு 2 கருத்து, மதிப்பு, மதித்து கொள்ளுதல், மற்றதை மதித்து கொள்ளுதல், மதிப்பிடுதல். எதனால்? மதியால், புத்தியால். இந்த புத்திக்கு இப்படி சொற்கள் இருக்கு, மதி என்றால் புத்தி, மதி மதிப்பிடுதல், மதிப்பு செய்தல், மதிப்பு கொடுத்தல், மதித்தல் என்றெல்லாம் இருக்கு. அப்போ நாங்கள் எங்கள் மதியை நேராக்கி மதித்து கொள்ளுகிறோம். இது உண்மைதானா பொய்தானா
அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டுமா கொடுக்கக்கூடாது. நல்ல வேளையிலே வந்து இணைந்திரு. நல்ல ஒரு பாடல், மாயை மக மாயை மாயை.

0: சூலி என்ற பாடலை உங்களோடு நாங்கள் கேட்கும் வேளையில் இந்த பக்தி பாடலை கேட்பதன் நோக்கமும் அதுதான். பக்தி பாடல்களை இன்னிசையோடு கேட்கணும். அதுக்கு எவ்வளோ அழகான சிறப்பான இன்னிசை பற்றி அங்கே ஆடம்பரங்கள் அலங்காரங்கள் இருக்காது. பக்திமயமான வார்த்தைகளை அடுக்கி பக்திமயமான ராகத்தை அமைத்து பக்தி குலைவோடு எங்கள் இதயத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலான குரலாளர்கள் பாடும் பொழுது எங்களை அறியாமல் பக்திமயம் பக்தி வளருகின்றது. பக்தியை நாங்கள் பின்பற்றுகிறோம், இறைவனை நாங்கள் கையெடுத்து தொழுகின்றோம். அதனால் தான் பக்தி பாடல்களும் வந்தது. நன்றியம்மா, சிறப்பான நேரம் கலந்து கொண்டோம். நன்றி. இறைவன் அருள் என்றும் உங்களை பாலிக்கட்டும். வாழ்த்துக்கள் மகளே.
1: நன்றி.
0: நன்றி. பக்தி வேளை மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அன்புடன் ஒரு உறவு அழைக்கின்றார். அவரை இணைக்கச் சென்றேன். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது போல் தெரிகின்றது. அவர் மீண்டும் அழைப்பார் என்ற எண்ணத்தோடு தொடர்கின்றது எங்களுடைய பக்தி வேளை.
2: ஓடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி உண்டாடுங்கும். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை.
0: அன்புடன் மகாலிங்கம் அவர்களிடம் மல்லியத்திலிருந்து மகிழ்ச்சியோடு பக்தி வேளைக்கு வருக வருகவென்று வரவேற்பு தந்த வேளையிலே பதிவை எட்ட வேளையில் அதை பார்க்கும் பொழுது மகிழ்வாக இருக்கின்றது. அவரும் பக்தியோடு வந்து பக்தி சிரத்தையாக ஆன்மீகத்திலே மிகவும் ஈடுபாடு உள்ளவர். இணைவார் என்று எண்ணும் வேளை வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் மகாலிங்கம் அவர்களே, மகிழ்ச்சிக்குரியவரே, எப்படி இருக்கின்றீர்கள் மகாலிங்கம்? உங்களை
3: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மகாலிங்கம், உங்களை இணைத்து விட்டேன். நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
3: நலமா இருக்கேன்.
0: மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் வந்தால் மகிழ்ச்சி இருக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் என்று. உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கிறது
3: இன்று? மிக மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய தருணம் எனக்கு ஒரு இது இருந்தது. நீண்ட நாள் ஒரு தொந்தரவுகளா இருந்த இது இன்று விலகி எனக்கு மன மகிழ்ச்சி மிக மிக சந்தோஷத்தை கொடுத்திருக்கியா.
0: பின்ன
3: ஆறுதலான ஒரு
0: அப்படியா
3: எனக்கு.
0: வில்லங்கங்கள் விலகி செல்லும் பொழுது அது மிகவும் சிறப்பாகத்தான் இருக்கும், மகிழ்வாக இருக்கும், ஒரு முடிவு கண்டது போல் இருக்கும், மனம் நிம்மதி கண்டது போல் இருக்கும். எங்கே அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமா? அந்த நண்பரை சந்தித்தீர்களா?
3: அந்த நண்பரை சந்திக்கவில்லை. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு வேற எனக்கு வேலை வந்துருச்சு. அந்த இதுலயும் தான் அந்த நான் சொன்னேன்ல மனக்கவலை
0: ஒண்ணு தீர்ந்து விட்டது.
3: தீர்ந்து விட்டது இன்னைக்கு. அதுவும் வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சா, அந்த போயிருக்கும் போது யதார்த்தமா ஒரு அந்த ஒரு முக்கியமான இந்த வேலைக்கும் போயிருந்த சமயத்துல அங்க எனது குல தெய்வமான அங்காளம்மன் கோயில்ல இருக்கிற பாவடராயனுக்கும் நல்ல சிறப்பான ஒரு அபிஷேகம் நடந்ததுயா. அங்காளம்மன் கோயில் தான் அந்த இது. அது மிக மிக சிறப்பா நடந்தது. அதுல உட்காரக்கூடிய தருணம் எனக்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நான் போயிருந்த வேலை எனக்கு இன்னும் சில மணி நேரம் ஆகும், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்ன பிறகு நான் ஆறுதலா அந்த கோயிலுக்கு போவோம்னு போனப்போ எனக்கு மிக சிறப்பான சிறப்பு அபிஷேகம் நேத்தி. அதுவும் வந்து இந்த அக்னி நட்சத்திரத்துக்காண்டி அந்த அம்பாளுக்கு வந்து அங்காளம்மன் அம்பாளுக்கு வந்து அங்காள பரமேஸ்வரி 101 இளநீர் அபிஷேகமும் முழுமையான அந்த நீர்நிலைய நிறுத்தி குளிர்ச்சியா இருந்து ஏசி போட்டு அந்த அளவுக்கு அந்த முழு முழு அதாவது 16 வகை அபிஷேகங்களும் செஞ்சு இன்னைக்கு சிறப்பா இருந்ததுயா. அந்த கண்ணூரும் போது எனக்கு மிக மிக ஆறுதலா வந்தது. என்னுடைய வேலை நான் சென்றிருந்த வேலையும் நீங்க போயிட்டு வாங்க உங்களுக்கு அந்த வேலை முடிஞ்சிடும் சாயந்தரம் அப்படின்னாங்க, சாயங்காலத்துல முடியும்னாங்க. அதே மாதிரி அந்த இறைப்ப வழிபாட்டு பண்ணிட்டு நான் அங்க போனேன். எனக்கு அந்த வேலையும் எனக்கு சக்சஸ் ஆச்சியா.
0: எப்படி நினைக்கிறீர்கள் அதை எண்ணும் பொழுது? இறை சக்தியினுடைய அருளை பற்றி என்ன நினைக்கிறேன் பார்த்தீர்கள்? அங்கே பணிபுரியும் வேடம் சொல்லுவார்கள், அவப்பொழுதிலும் தவப்பொழுதும் மேல் என்று கூறுவார்கள். அங்கே உங்களுடைய நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு சில மணி நேரங்கள் பிடிக்கும். அந்த நேரத்தில் அங்கிருந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. அது ஒரு அவப்பொழுதாகத்தான் இருக்கும். அந்த வேளை அன்னை பரமேஸ்வரி உங்களை அங்கு அழைத்து தவப்பொழுதிலே உங்களுக்கு தவப்பொழுதாக கொடுத்து சாத்தியமாக்கியிருக்க பார்த்து, இதுதான் இறை சக்தி சொல்லுவார்கள். காகமும் இருக்க பனம்பழமும் விழுந்தது என்று ஒரு பழமொழி இருக்கின்றது. பனம்பழம் பழுத்து விழுகிற பரவு நேரத்திலே காகம் சென்று அங்கே உட்காரும் போது அதுவும் விழுந்து விட்டது. இது இது தருணம் என்றது. இதைத்தான் நல்ல தருணம். அதே போன்று நீங்கள் சென்று உண்மையிலே அங்கே சென்று அந்த இடத்திலே அவர்கள் அதை அந்த உங்கள் காரியத்தை நிறைவேற்றும் பண்ணும் உங்களால் அங்கே செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. அதனால் சென்று வாருங்கள் என்ற ஒரு இடைவேளை தரும் பொழுது அம்பாளிடம் செல்லக்கூடிய ஒரு ஒரு அது அவருடைய கடாட்சம் அந்த கிருபை உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இப்போ நீங்கள் அங்கேயே உடனே அந்த போன உடனே அந்த 10 நிமிடத்தில் அல்லது அரை மணி நேரத்தில் முடிப்போம் தருவோம் என்று கூறியிருந்தால் நீங்கள் அங்கே இருந்திருப்பீர்கள். அந்த இடத்துல நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் பார்த்து கொண்டு தான் இருப்பீர்கள். அது அவப்பொழுது எங்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு இம்மிப்பொழுதும் அது நல்ல பொழுதாக அமைய வேண்டும். அதைத்தான் இறைவனும் விரும்புகிறார். அந்த வேளையில் நீங்கள் இறைபக்தியோடு இணைந்தபடியால் உங்கள் துன்பங்கள் களையப்பட்டு மனதிலே ஒரு ஒரு ஈடுகிணையற்ற ஒரு ஒரு நிம்மதி ஒரு பெருமூச்சு நெடுமூச்சு ஆனந்தம் ஒரு ஒரு நிறைவு கண்டிருக்கின்றது. பார்த்தீர்களா? இதற்காகத்தான் இறை பக்தி எங்களுக்கு வேண்டும். அந்த வழியிலே அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு சினிமாவில் சென்று கழித்திருக்கலாம், இல்லை ஒரு நண்பர் வீட்டில் சென்று அவரோடு பேசியிருக்கலாம், இல்லை இன்னொரு வெட்டி பொழுதுபோக்கில இல்லை வேறு வேலையே செய்திருக்கலாம். ஆனால் அந்த தருணம் உங்களை இது பொன்னான இது கிடைக்காத ஒரு தரம். 108 அபிஷேகம் செய்து நட்சத்திர இந்த அக்னி திங்கள் காலங்களிலே உங்களை அங்காள பரமேஸ்வரி அழைத்திருந்தால் அதுவும் உங்கள் குலதெய்வத்தில் ஒன்று என்று எண்ணும் பொழுது நினைக்க முடியாத வரம் ஐயாதெல்லாம். இது எல்லோருக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும்.
3: அந்த கோயில்ல எங்க குலதெய்வமான பாவடராயினும் இருந்தாங்க ஐயா. அவங்களுக்கும் அந்த இளநீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் அந்த அனைத்து அபிஷேகங்களும் செஞ்சது வந்து பாக்குறதுக்கு பெரிய பாக்கியம் கொடுக்குது. அதுவும் பாருங்க 12 மணிக்கு நீங்க போங்க, 3 மணிக்கு மேல நீங்க வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 12 மணிக்கு மேலதான் அபிஷேகமே ஆரம்பம் ஆனது. அந்த 3 மணிக்கு தான் வர சொல்லியிருக்காங்களேன்னு நான் முழுமையா அதை பதட்டம் இல்லாம, ஐயோ அங்க மறுபடியும் நம்மள கூப்பிட்டாங்கன்னா போய் நம்மளுக்கு வேலை முக்கியமாச்சே அப்படின்னு ஒரு எண்ணம் வராத அளவுக்கு 3 மணிக்கு மேலதான் சொன்னேன். அங்க 2:30 வரைக்கும் அபிஷேகங்கள், 12 மணிலேருந்து 2 மணி நேரமா அபிஷேகம் வந்து ரொம்ப அமைதியா உட்காந்து மன அழுத்தம் குறையிற அளவுக்கு அந்த அபிஷேகங்களை பாக்குறதுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய பாக்கியமா இருந்ததியா. அதை பார்த்த பிறகு நீங்க சொல்ற மாதிரி பார்த்த பிறகு எனக்கு இருந்த அந்த எனக்கு
0: சுமை பாரம் மன சுமை மன பாரம் எல்லாம் குறைந்து அந்த வேளையிலே மகாலிங்கம் இந்த இந்த இந்த காட்சி உங்களுக்கு கிடைக்கவில்லை. அங்கேதான் அந்த பூசை அந்த அபிஷேகம் என்று இல்லை என்று வைத்துக் கொண்டால் அந்த 3 மணி நேரத்துக்கு உங்களோட மனம் எவ்வளவு அங்கலாய்க்கும் சொல்லுங்கள். ஐயோ இது என்ன முடியவில்லையே, அங்க போய் எவ்வளவு எண்ணங்கள் வரும், எத்தனையோ சிந்தனைகள் ஏற்பட்டு உங்களை எங்கெங்கெல்லாம் ஒழுத்து சென்றுவிடும். இது அவர் அங்கிருந்தோண்டு அவருடைய ஆட்சி அந்த உங்களுக்கும் அந்த பக்தி ஞானங்கள் பக்தி எண்ணங்கள் ஆன்மீக சிந்தனைகள் இருந்தபடியால் எல்லாவற்றையும் விட இங்கே போயிருப்பது சிறப்புன்னு உங்களை அங்கே ஈர்த்து விட்டது, உங்களை அப்படியே அமர்த்தி விட்டார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அன்னைக்கு எங்களை இருகரங்கி வணங்குவோம்.
3: நீ இழுத்து விட்டதுங்கிறத விட நீங்க வா, நீ மன அமைதியா மன சந்தோஷமாகவும் என்னை பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வம் கூட்டதாவே நான் நினைக்கிறேன்.
0: இறை சக்தி எங்களை அழைப்பது எதற்காக? அள்ளி எல்லாம் கை நிறைய கொடுப்பது மன நிறைவை தருவதற்காகத்தான். அந்த மன நிறைவு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா? பெரும்பேறு வாழ்த்துக்கள் சிறப்புகள். சரி, இப்படியான நேரத்தில் இந்த பெருநிறைவு கொண்ட இந்த மகள்வான வேளையில நீங்கள் என்ன பாடல் உங்களுக்கு பக்தி பாடலாக கேட்க விருப்பம் என்று அந்த பாடலை ஒளிபரப்பி நாங்களும் கேட்போம்.
3: அம்பாள் அன்னைக்கு கண்ணு ஊர்னதுனால அம்பாள் பாடலு. அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி அந்த பாடலையா.
0: அம்பிகையே ஈஸ்வரியே அற்புதமான பாடல்.
3: என்னை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி.
0: ஆமா ஆமா. இது சவாலே சமாளியா சவாலே சமாளியா
3: இது இல்ல பட்டணம் பட்டிக்காடா பட்டணம்
0: பட்டிக்காடா பட்டணமா பட்டிக்காடா பட்டணமா கோவில் கொண்ட குங்குமக்காரி நல்ல பாடல். அம்பிகை
3: இன்னைக்கு அம்பாள் அம்மா அம்பிகையை பத்தியும் சொல்லணும் வரும் மாதிரி இருக்கும். அதுல எங்க அம்மா பேரு சிவகாமியும்
0: வருவாங்க. அன்னையின் பேரும் அதற்குள்ளது. அதே
3: போன்றுதான்
0: அதே போன்றுதான் அம்பாளின் பெயர்களை உச்சரிக்க வரும்போது அங்கே கற்பகம் என்ற ஒரு பெயர் வரும். கற்பகாம்பாள் கற்பகவல்லி அதை கேட்கும் பொழுது எந்த ஆயாரின் நினைவு வரும்? என்ன அன்னைக்கும் பெயர் கற்பகம். அது பெரும் பாக்கியம். அம்மா அம்மாவின் பெயர் அது கற்பக வல்லியின் கற்பக மணி உணையன்றி துணையாரம் அப்படி பல பாடல்கள் கேட்பாங்க. அந்த அன்னை ஏனென்றால் அதன்னை இறைவனண்டா ஒன்றுதான் இந்த அன்னை தந்தை என்று கேட்பார்கள். இவையெல்லாம் அவருடைய அவதாரங்கள். இந்த அன்னை வேறு யாரும் இல்லை, இறைவனுடைய இடது பாகத்திலே எங்களுக்கு வலது இடது என்று இருக்கின்றது போல் அங்கே இந்த இடது பாகம் பலதை விட சற்று தாழ்ந்ததன்றில்லை, சரி சமமானது. அதனால் தான் அன்னையும் தந்தையும் சக்தியை வணங்கினால் சிவன் தான் சிவத்தை வணங்கியது போல்தான் ஆகும். சக்தியிடம் அம்மாவிடம் கேட்டால் அப்பா வாங்கி கொடுப்பார் தான் எங்களுக்கு எல்லாவற்றையும். நாங்கள் தந்தையார் சில சமயம் நாங்கள் தாயாரிடம் சில விடயங்களை எண்ணும் பொழுது அவர் உற்று உணர்ந்து விடுவார். எனக்கு அப்படி நடந்திருக்கு. அவர் அம்மா சொல்லுவதற்கு முன்பே அவர் தீர்மானித்து விட்டு அவருடைய செவியும் மடக்காமல் சென்று வரும்பொழுது அதை கொண்டு வருவார். எப்படி நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்று கேட்கும்போது என்னோட கேட்டதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று கூறுவார். அன்னையிடம் நாங்கள் வேண்டும் பொழுது அப்பன் அதை கிரகித்து எங்களுக்கு ஆகி வேண்டியதை தருவார். இந்த மன நிறைவு பெறுவது என்பது சாதாரணமானதல்ல மகாலிங்கம். அதை நீங்கள் பெறுவதற்கு இன்று சென்று சென்றபடியும் முற்று பெறுவதற்கு முன்பு கிடைந்திருக்காது. சென்றபடியே முற்று பெற வேண்டும் என்றால் உங்களோட மனம் அமைதியாக வேண்டும். அந்த நேரத்தில் இறை காட்சி உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது.
3: அதை நினைச்சு நினைச்சுதான் எனக்கு ரொம்ப புரிப்பா இருந்தது.
0: சிறப்பு
3: பாரு, நீ போ, நீங்க போங்க. அதுவும் வந்து நான் அந்த டைம் 12 மணிக்கெல்லாம் நம்ம எங்க பார்க்க போறோம், இங்க இந்த அலுவலகத்திலேயே இருக்க போறோமே அப்படிங்கிற மாதிரி என்ன இருந்ததுயா. ஆனா 12 மணிக்கு நீ கரெக்டா நீ வெளில போ, 3 மணிக்கு வா அப்படின்ட்டான்.
0: நீங்கள் சென்ற காரியம் நிறைவேறுவதை விட இது பெரும் பெருமதி வாய்ந்தது ஐயா, இந்த அருள் கிடைத்தது. நன்றி மகாலிங்க, நீங்கள் கண்ட காட்சி நீங்கள் கொண்ட அந்த நிம்மதியை எங்களோடு பகிர்ந்து அதற்கு சிறப்பான ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். இதுதான் பக்தி, பக்தி மயமாக இருப்போம். வாழ்த்துக்கள்
3: ஐயா. ஐயா இன்னொன்னு, நீங்க கூட சொல்லிட்டே இருப்பீங்க என்னம்மா அலிங்க அந்த சூடு குறைஞ்சதா சூடு குறைஞ்சதான்னு. நேற்று நேற்று வந்து சரியான மழையா உங்களுக்கு கூட அந்த நிகழ்ச்சியை அனுப்பிச்சிருக்கேன், பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மழை நல்லா பெஞ்சுதியா, 1 மணி நேரம் சும்மா கர கர கர கரகரன்னு பெஞ்சு அந்த முத்தத்துல எங்க வீட்டு முற்றம் உள்ள வீடியா, பின்பகுதியில முற்றம் இருக்கும், அந்த முற்றத்து வழியா அந்த மழை தண்ணி வந்து
0: விழுந்ததை
3: உங்களுடைய
0: அப்படியா, சரி நான் சரி பார்த்து பார்த்து கொள்ளுகிறேன். இப்போ நீங்கள் கூறியதே நேரில் பார்த்தது போல எனக்கு இருக்கின்றது. பார்ப்போம்.
3: நல்ல அவங்க ரசிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டிய போட்டிருந்தீங்க.
0: சரி நன்றி. நீங்கள் நீங்கள் பெற்ற அந்த அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பண்பு உங்களோட நிறைய உண்டு நான் கவனித்திருக்கின்றேன். உங்களோடு மட்டும் வைத்து இருக்காமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வீர்கள், அதன் மூலம் நாங்களும் பயனடையக்கூடியதாக இருக்கும். நாங்களும் இணைந்து இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் அன்னையை வேண்டிக் கொள்வோம். எது பண்ணால் அன்னையின் மடியுள் தானே நாங்கள் புகுருவோம். அன்னை தானே தன்னுடைய முந்தானையால் எங்களை மூடி எங்களை அரவணைத்துக் கொள்ளுவார் இல்லையா. அதே போன்று உங்களுக்கும் அவரை அழைத்து உங்களுக்கு ஆறுதல் கொடுத்ததிட்டு நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறி இறைவியை வணங்கிக் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம் மகாலிங்கம். உங்களுடைய பகிர்வு சிறப்பான பகிர்வு, உங்களுடைய அதாவது நீங்கள் வந்து பகிர்ந்து கொண்ட அந்த விடயம், எங்கள் சியாமலா அவர்களும் அந்த சியாமலா தேவி அம்பாளை எப்படி வணங்கும் வேலை இருக்கின்றதோ அதே போல நீங்களும் அங்காள பரமேஸ்வரியை வணங்கி அந்த அந்த அருள் எப்படி உங்களுக்கு கிடைத்தது, மன நிறைவு எப்படி கிடைத்தது, அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம், அந்த பக்குவம் வேண்டும். அந்த பக்குவ நிலையை நாங்கள் பெறுவதற்கு தான் பக்தி வழியை நாட வேண்டும். நன்றி மகாலிங்கம், மீண்டும் சந்திப்போம்.
3: உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அந்த மலை?
0: சரி, நான் அனுப்பி பார்த்துக் கொள்ளுகிறேன். நன்றி ஐயா, நன்றி நன்றி. இப்பொழுது வர இருக்கின்றார் அடுத்த உறவு, அவரை நாங்கள் அழைத்துக் கொள்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: அரசடி குப்பம் சரவணன்.
0: அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்களே, தெரிந்து கொண்டோம், வருக வருக என்று அழைத்தோம். நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். கூறுங்க.
1: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: இருக்கின்றீர்கள். நாங்கள் இப்பொழுது 8 பாகையில் இருக்கின்றோம், நீங்கள் எத்தனை இருக்கின்றீர்கள்?
1: இன்னைக்கு முழுக்க முழுக்க எங்களுக்கு வந்து 28, 29, 27 இப்படி மாறி மாறி
0: மாறி மாறி இருக்கும். வெப்பநிலையா? வெப்பத்தினுடைய தாக்கம் அப்படி இருக்கின்றது.
1: இல்ல, வெப்பம் இன்னைக்கு வெப்பமே கிடையாது,
0: தட்பமாக இருக்கின்றது. இதுதான் வெப்ப தட்பநிலை. எங்களுக்கும் 8 பாக என்ன குளிருமோ ஒன்று என்னதான். இல்லை இல்லை, வெப்பம், சூரியனுடைய வெப்பம் இங்கே விழுந்து கொண்டு இருக்கின்றது, ஒளி தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வெளியே நாங்கள் அந்த குளிரினுடைய நிலை கொஞ்சம் நீடித்து கொண்டு போகின்றது. இந்த இந்த காலகட்டம், இந்த வாரம் இன்று மழைக்கும் கால ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. 40% என்று எழுதுகிறார்கள் மாலை நேரத்தில். அதனால் எந்த தொல்லையும் இல்லை, சிறப்பாக இருக்கிறது. மரங்கள் எல்லாம் பச்சை பசையில் என்று வந்து விட்டது. இப்பொழுது எங்கள் அன்று அந்த ஒரு ஆப்பிள் மரத்தினுடைய படம் அனுப்பியிருந்தேன் உங்களுக்கு, முகை வருகின்றது என்று. இப்போ இந்த ஆப்பிள் மரம் நன்றாக இலைகளை விட்டு பூக்களும் பூக்க துவங்கிவிட்டது, பார்க்க மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இது அனுப்பியுள்ள இந்த படத்தை தளத்திலே நீங்கள் பார்த்துக்கணும். என்னுடைய வீட்டின் பின்புறத்தில் இருக்கிற ஒரு ஆப்பிள் மரம் இப்படியாக கிளைகள், அது அந்த கிளை தடியிலே இலை குறைவாகவும் பூக்கள் தான் நிறைவாகவும் பூத்து விட்டது. பார்க்கின்றீர்கள் தானே, சிறப்பு. சரி, இந்த வேளையிலே இன்று உங்களுடைய ஆலய பக்தி வழிபாடுகள் ஏதாவது நடைபெற்றதா, சென்றீர்களா அல்லது அறிந்தீர்களா?
1: எங்கும் செல்லவில்லை.
0: செல்லவில்லை. ஆனால் உங்களுடைய சூரிய தரிசனம், வீட்டிலே அம்பாள் அன்னையை முருகனை வணங்குவதை குறைக்க மாட்டீர்கள்?
1: இன்றைக்கு அது கூட இல்லை.
0: இன்னைக்கு
1: காலையிலிருந்து, காலையிலிருந்து மேகமூட்டமாகவே இருந்தது, சூரிய ஒளியும் அதிகமாக கிடைக்கல.
0: அப்ப சூரிய பகவான் வரவில்லையா, மறைந்து விட்டாரா?
1: வந்தார், மதிய வேலையில வந்தார்.
0: சரி, ஆனால் அதிகாலையில எழுந்து அவர் வரும் பாதையை பார்த்து வணங்கினாலும் அது அவர் ஏற்றுக்கொள்வார். சூரியன் வரும் திசையை பார்த்து நாங்கள் வணங்கலாம். சூரியன் வரவில்லாது விட்டாலும் அவருடைய கிரகணம் எங்களுக்கு பட்டுக்கொண்டு தான் இருக்கும். கிழக்கு பக்கமாக வழக்கமாக வந்து வடக்கு வடகிழக்கு போன்ற பகுதியில் அந்த கால பூமியின் சுற்று, பூமி சுற்றுவதன் அந்த எல்லையை வைத்து, அந்த பகையை வைத்து பகவான் வருகின்ற திசையை நோக்கி நாங்கள் இருகரம் கூப்பினாலும் அது எங்களுக்கு மானசீகமாக அவருடைய அருள் கிடைக்கும். புரியுறதா? இப்போ அடமழை பெய்கின்றது, இரவு நேரத்தில் இரவிலே நாங்கள் வீட்டில் உள்ளே இருந்து கூட வணங்குதல் செய்கிறது இருக்குத்தானே ஐயா? வணங்குவோம், வணங்கும் போது பார்த்துத்தான் வணங்க வேணும். மனதாலே நாங்கள் நினைத்து கொண்டாலே அந்த உருவம் எங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் அதிகாலை சூரியன் வரவில்லை என்றால், நீங்கள் வெளியே கொட்டும் மழை என்றாலும் வீட்டின் உள்ளே இருந்து எண்ணலுக்குள்ளாலே கூட அந்த திசையை நோக்கி வணங்கலாம். நான் அப்படித்தான் செய்வது. என்னுடைய அறையிலே, நான் என்னுடைய படுக்கை அறையிலே பிற்பக்கம் சூரியன் பெறுகின்ற திசையாகத்தான் இருக்கும். அந்த அந்த எண்ணல் பக்கம் அந்த அதிலே நின்று கொண்டு கண்ணாடி எண்ணலுக்குள்ளால் பூட்டப்பட்டிருந்தால் அதுக்குள்ளாலே நான் ஒரு தடவை வணங்குவேன். புரிகிறதா? அவரை நினைத்து கொண்டால் சரிதானே. அதான் தெய்வீகம், பக்தி என்றது அதுதான். நேரே சென்று தொட்டு வணங்குவதோ அல்ல தீபத்தை பார்த்து வணங்குவதோ அல்ல, மனத்தாலும் நாங்கள் நினைத்து கொள்ளலாம். அதனால்தான் அவர்கள் சொல்லுகிறார், நின்றும் நடந்தும் நினைந்து கொள்ளன்னு சொல்லி. எப்பொழுதும் நினைக்க வேண்டும், எப்பொழுதும் நாங்கள் நினைக்க வேண்டும் என்று எங்கிருந்தாலும் நினைக்கலாம். எங்களை சுற்றி இறைவன் பல அவதாரங்களோடு இருக்கின்றார். சூரியனாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், அம்பாளாக இருக்கலாம், பைரவராக இருக்கலாம், குலதெய்வமாக இருக்கலாம். மனதிலே நினைக்கும் பொழுது அத்தனையும் அங்கே தான் செல்லுகின்றது. மெயின் அந்த பிரதானமானது அங்கே தான், இறைவன் தான்.
1: ஆமாம்,
0: இறைவன் இருக்கின்றான். அது உன் கண்களுக்கு தெரிகின்றதா என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. இறைவன் இருக்கின்றான், மனிதன் கேட்கின்றான், இருக்கின்றான். இறைவன் இருக்கின்றான், அது உன் கண்ணுக்கு தெரிகிறதா என்றெல்லாம் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். இப்படியான பல பாடல்கள் திரைப்படத்தில் வந்தாலும் பக்தி பாடல்கள் நிறைய உண்டு. ஒரு ஒரு உதாரணத்துக்கு சிரமணா, எங்களுக்கு எங்கும் செல்லவும் முடியவில்லை, ஒன்றும் பண்ணவும் முடியவில்லைன்னு ஒரு பக்தி பாடலை முடுக்கிவிட்டு கேட்டு பாருங்கள். இறைவன் எங்களோடு வருவது போன்றும், நாங்கள் இறைவனை காண்பது போன்றும் இருக்கும். மெய்மறந்து அந்த பாடலை கேட்டால்
1: உண்மைதான்.
0: இப்படியான அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டதுண்டா?
1: உண்டு உண்டு.
0: நம்ம ஒன்று ரெண்டு கூட்டு அவட்டு விட வேண்டியதானே. நாங்கள் பக்தி மேலையிலே கலந்து கொள்ளுறவங்க, நாங்கள் பெரிய ஆன்மீகவாதிகளோ அல்ல பெரிய ஞானிகள் யோகிகளோ அல்ல.
1: சில பாடல்கள் இருக்கு, அந்த பாடல்கள் ஒழித்தாவே அந்த பக்தி வந்துடும். அது அந்த பாடல் வந்து திருச்செந்தூரின் கடல் வரை, அந்த பாடல் அழகெல்லாம் முருகனே அந்த பாடல், இதெல்லாம் கொஞ்சம் அந்த பாடல் கேட்ட பக்தி. அப்புறம்
0: அந்த வரிகள் எங்களை கொண்டு நாங்கள் அதை உற்று கேட்க, அதாவது வந்து நாங்கள் அந்த பாடலை முடுக்கி விட்டு சத்தம் போடட்டும் இல்லாமல் அந்த பாடலை கேட்க வேண்டும், உள்வாங்க வேண்டும், உள்வாங்க வேண்டும். உள்வாங்கும் பொழுது அந்த வரியும் இசையும் குரலும்
1: அந்த பாட்டு
0: எதையா
1: திருச்செந்தூரில் போர் புரிந்து,
0: திருச்செந்தூரில் போர் புரிந்து. ஆமா ஆமா ஆமா ஆமா, சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பாக சொல்லுகிறேன். அதாவது வந்து நாங்கள் பக்தி என்பது ஆலயம் சென்று கற்பூரம் வைத்து அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து பணம் கொடுத்து அது அல்ல, அது மட்டுமல்ல, சாதாரணமாக ஒரு பக்தி பாடலை அமைதியாக உள்ளார உணர்ந்து கேட்பதிலேயே பக்தி பெறும் ஐயா, அதுதான் பக்தி. ஒரு பாடல் இப்போ நீங்கள் கூறிய இந்த பாடல்களை எல்லோரும் எங்கேயும் பாடுவார்கள், ஆனால் அப்படி ஒரு பாடல் வரும் பொழுது இத்தனை பாடல் மத்தியிலே இந்த ஒரு பாடல் வந்தால் எங்களுக்கு இதையும் ஒரு தடவை திசை திரும்பிவிடும், இந்த பாடலை கேட்க வைக்கும், அந்த வரிகளை நாங்கள் உணர வைக்கும். அதற்காகத்தான் எளிய முறையிலே இனிய வகையிலே இசையையும் இசையை நல்ல ஆனந்தமாக கேட்கக்கூடிய வகையிலும் அந்த பொருட்களையும் அதுக்குள்ளே பொதிர்ந்து இறைவனை பற்றிய கடவுளை பற்றிய அந்த அவருடைய திருவிளையாடல்களோ அல்லது அவருடைய பெருமையோ அல்லது எப்படி ஆட்கொள்வதோ அல்லது எப்படி நாங்கள் வேண்டுவதோ என்ற முறைகள் எல்லாம் அதுக்குள்ளே புகுத்தப்பட்டிருக்கும். குருங்கள்
1: அதனால்தான் இந்த பக்தியை வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்கணுங்கிற வகையில் தான் இந்த வானொலியில் பார்த்தீங்கன்னா காலையில் இந்த ஒரு மணி நேரம் அந்த பக்தி பாடல்களை ஒளிபரப்புவாங்க. அந்த அதை ஒளிபரப்பாய் செய்யும் போது அந்த மக்களுக்கு அந்த பக்தி உணர்வு, அந்த இறை வழிபாடு இதெல்லாம் வந்து அந்த அது யாவ நினைவுக்கு வரணுங்கிறதுக்கு அந்த மாதிரி செய்வாங்க. அது காலையில வந்து ரெடியாக ஆன் பண்ணவே பக்தி பாடல் தான் ஓடிக்கிட்டு இருக்கும்.
0: சரி, காலையில் அந்த பக்தி வேலை வந்து வானொலிகளிலே முடுக்கி விடுவார்கள், காலை நேரத்தில் பக்தி பாடலை கேட்கலாம் மகளெல்லாம் பக்தி உண்டாகும். அந்த காலை நேரம் அவர்களுக்கு வசதி இல்லை என்றால் என்ன செய்வது? வானொலி 24 மணி நேரம் இருக்கும், இடையிடையாவது நாங்கள் செய்து கொள்ளமா? காலையும் மாலையும் கடவுளை வணங்குகின்ற மாலை நேரத்தில் கூட இது வருவதுண்டு. இப்பொழுது நாங்கள் பக்தி வேலை இப்பொழுது உங்களுக்கு இரவு நேரம் எல்லோரும் படுக்கைக்கு சென்று அமைதியான ஒரு நேரம், இந்த நேரத்திலையும் நாங்கள் இதயம் அமைதி ஒரு நேரத்திலையும் வேறு சிந்தனைகளுக்கு போகாமல் பக்தி வேலையிலே கொஞ்சம் நாங்கள் செலவழிப்போமாக இருந்தால் நிச்சயமாக பக்தியினுடைய ஆழம் பக்தியினுடைய அவசியம் பக்தியினுடைய நன்மை புரியும். காலை நேரத்திலும் செய்யலாம். காலை நேரத்தில் வீட்டில் இருப்பவர்கள் இன்று உங்களால் முடியவில்லை காலை நேரத்தில் அந்த வானொலியை கேட்க வந்தால், ஆனால் இப்பொழுது வசதி இருக்கின்றது, கைபேசி, கைபேசியில் தளங்கள் மூலம் இணையதளம் மூலம் வானொலிகளெல்லாம் ஒலிபரப்பை செய்கிறார்கள். பெரிய பெரிய வானொலி நிலையங்கள் கூட நிலையத்தில் வைத்து செய்வதோடு இணையத்துக்குள்ளாலேயும் அதை விடுகிறார்கள். நாங்கள் அப்படி செய்திருந்தோம். அதே போன்று நீங்கள் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செவி செல்வம் நீங்கள் அடிக்கடி கூறுவீர்கள், செல்வத்தில் சிறந்த செல்வம் செவி செல்வம்னு நீங்களே கூறியிருப்பீர்கள் இல்லையா? அந்த செபி செல்வம் உங்களுக்கு பக்தியை வழங்கும். நீங்கள் அந்த நேரத்தில் அதை கேட்கலாம். ஏனென்றால் இறை பக்தி உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் செல்லும் போது கூட வழி வாகனத்தில் செல்பவர்கள் எல்லாம் பாருங்கள், பக்தி பாடல் தான். அது தூர பயணங்களுக்கு செல்லும் போதெல்லாம் பெரிய பெரிய பேருந்துக்களுக்களே பக்தி பாடல்களை போட்டு விடுவார்கள், பக்தி நிறைந்த பாடல்கள். இறை பக்தியோடு தங்கள் பயணத்தை செய்வார்கள்.
1: பயணத்தை தோங்கும் போது அந்த பக்தி பாடல் தான் ஒலிக்கும்.
0: பயணத்தை தொடங்கும் போது வாகனத்தில் கூட அநேகமாக பாருங்கள், மேலே பார்த்தால் முருகன் படம் அன்னையின் படம் என்று அங்கே திருவுருவ படங்களை அங்கே ஒட்டி வைத்து அதிலே பத்தி குச்சி வைத்து ஏற்றக்கூடிய வகையில் கூட சிலர் வைத்திருக்கின்றார்கள் எங்கள் நாடுகளிலே. எங்கள் நாடுகளிலே அங்கே பார்த்தால் முன்னுக்கு அன்னையின் பெயர் அல்ல இறைவனின் பெயர்கள் பொறிக்கப்படும், தங்களுடைய குலதெய்வத்தின் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். சில வாகனங்களிலே சில வாகனங்களிலே அந்த சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும், வேல் வைப்பார்கள், சூலம் வைப்பார்கள் இல்லையா,
1: லிங்கம்
0: லிங்கத்தை வைத்து ஒட்டி கொண்டு போவார்கள். இதெல்லாம் சிவ சின்னங்கள். இந்த சின்னங்களை வைத்துக் கொண்டு எங்களுடைய ஆன்மீக பயணத்தை நாங்கள் செய்யும் பொழுது ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான்.
1: அவர் மகாலிங்கம் அவர்கள் குலதெய்வமாக சொன்னார்கள், அங்காளம்மன்,
0: அங்காள பரமேஸ்வரியாம்
1: பரமேஸ்வரியா எந்த ஊரும் தெரியல அவர் சொன்னாரு. அதே போலதான் எங்களுக்கும் அங்காள பரமேஸ்வரி தான் பாவாடராயன் சொன்னாரு. அந்த பாவாடராயன் தான் எங்களுக்கும். சிவனுக்கு பார்வதி உள்ளது போல பாவாடராயனுக்கு அருகில் இருப்பவர் அருணாட்சி அம்மன்.
0: அருணாட்சி
1: அருணாட்சி அவங்க தான் இருக்காங்க தயார்.
0: ஒவ்வொரு பேர் அவதாரம் எடுத்து வந்து அவர்கள் அற்புதங்களை செய்யும் பொழுது அவதாரத்தை எடுத்து வந்து தான் செய்திருப்பார்கள். அதனால் தான் அந்த பெயரையும் அந்த அந்த ஒரு அந்த இடத்துக்கு சூட்டி அதை ஞாபகார்த்தமாக இன்று நேற்றல்ல இத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு அது நடந்திருக்கும். அது அன்று தொட்டு இன்று வரை வழங்கி வருகின்றது. பக்தி இருக்கின்றபடியால் தான் நிலைக்கின்றது. ஒரு சிலர் கூறிக்கொள்ளலாம், ஒரு சிலர் ஏதோ எல்லாம் கூறிக்கொள்ளலாம். சொல்லுபவர் சொன்னால் கேட்பவருக்கு மதி என்ன, எங்களுக்கு தெரியும் தானே, எங்களுக்கு நிறைவான அன்பு விசுவாசம் இருக்கின்றது. இறை அருள் அப்படி இப்பொழுது வாருங்க, மகாலிங்கம் சென்ற இடத்தில் ஒரு வீண் பொழுதை, அந்த பொழுதை கழிப்பதற்கு வேறு எத்தனையோ இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர்கள் தெய்வீக கடாட்சம் கிடைத்து அந்த அங்கே சென்று அந்த இரண்டு மணித்தியாலும் கிடைக்க முடியாத ஒரு நேரத்தை அவர் வெற்றியிருக்கின்றார். இதெல்லாம் முறை நிமித்தம் என்று கூறுவோம், இதெல்லாம் அந்த நிமித்தத்திலே என்று கூறுகிறோம். எல்லோருக்கும் கிடைக்காது. நீங்கள் கூறுகின்ற அந்த ஆலயமும் அப்படி இருந்தபோது நீங்கள் போற நேரத்தில் அந்த காட்சிகளை காணும்போது எல்லாவற்றையும் மறந்து அதிலே ஊன்றி விடுவீர்கள். பாருங்க, அங்கே ஒரு தீபம் ஏற்படுத்தி ஒரு அபிஷேகம் நடக்கும்போது வேறு சிந்தனைகள் வராது ஐயா. ரெண்டு கரத்தையும் கூப்பிக்கொண்டு அங்கேயே பார்த்து எங்களை முழுமனதாக ஒப்படைத்து விடுவோம். சிறப்பு. அப்போ உங்களுடைய அந்த ஆலயத்துக்கு என்ன பேருன்னு சொன்னீங்க இல்லை நீங்கள்?
1: அது அங்காளம்மன் கோயில். அங்காளம்மன் ஆலயம்
0: அங்காளம்மன் பல பல இடங்களில் இருக்கின்றது. எங்கள் மாலிங்கம் அவர்களோடு பேசும் பொழுது அந்த ஆலயம் தான் பேசி கேட்டுக்கொள்ளலாம். நன்றி. சரி, இன்று நீங்கள்
1: நடந்து முடிந்தது
0: அப்படியா? திருவிழா நடைபெற்று உங்களுடைய காலநிலை இன்று நல்ல இதமான காலநிலை தான் அங்கே. சரி, என்ன பாடலை நீங்கள் இப்போ எத்தனையோ பாடல்கள் கூறிவிட்டீர்கள், உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன? இன்று கேட்பேன், நாங்கள் எல்லோரும் கேட்கக்கூடியதாக ஒரு பாடலை தருவீர்கள். என்ன பாடல்?
1: அந்த குறிப்பிட்ட பாடல்லாம் நமது நிகழ்ச்சியில கேட்டு முடிச்சாச்சு. ஆமா, கேட்காத பாடலாம் கேட்க வேண்டும்.
0: கேளுங்கள், கேளுங்கள், தரப்படும்.
1: முருகா நீ வர வேண்டும், நான் நினைத்த பொழுது நீ வர வேண்டும்.
0: அட்டுங்க, அவ்வளவு காடே சொல்லுங்க. முருகா நீ வர வேண்டும், எப்ப வர வேண்டும்? நான் நினைத்த போது நீ வர வேண்டும். அப்ப
1: நீ வர வேண்டும்
0: முருகா, நீ வர வேண்டும் அப்படி நினைத்த போது வருவாரா?
1: வருவாரு.
0: அந்த நம்பிக்கை இல்லையா? அதான் வருவார்கள் கூறினீர்கள், அதுதான் அந்த நம்பிக்கை, விசுவாசம். உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை வீண் போக மாட்டார். நம்பினார் கெடுப்பதில்லை, நான்கு மறை தீர்ப்பு அந்த நாள் இருக்கு. யசூர் சாமம் அதர்வனம் என்ற வேதங்கள் நான்கின் தீர்ப்பு. இறைவனை நீங்கள் வழிபட்டால் அவர் நிச்சயமாக வருவார். ஏன் இந்த கிறிஸ்தவ மதத்திலே கூறப்படுகிறார்களே, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இஸ்லாமிய மதத்திலே ஒரு பாடலா எங்களுடைய ஐயா ஏ பனிபா ஐயாவின் பாடல் நான் அடிக்கடி விரும்பி போடு ஒரு பாடல், இறைவனிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்வதில்லை. பார்த்தீர்களா?
1: உண்மைதான்.
0: முருகா நீ வர வேண்டும்
1: என்று சொன்னதே கிடையாது.
0: ஆமா, முருகா நீ வர வேண்டும், நான் நினைத்த போது நீ வரணும். முருகா என்று நான் நினைக்கும் பொழுது நீ ஓடி பெற வேண்டும். இதுக்கு உதாரணம் ஒரு ஒரு ஒரு புராண கதையோடு நாங்கள் எடுத்து ஒப்பிட்டு பார்க்கலாம். திரௌபதிக்கு கௌரவர்களினால் துரியோதனர் கூட்டத்தினால் வஞ்சகமாக எல்லாம் அவளுக்கு துகில் உரிகிற நேரத்திலே அந்த துகிலை இறுக்கி பிடித்து கொண்டு காப்பாற்ற முயற்சித்து இறுதியிலே கையை விட்டு விட்டு கிருஷ்ணா என்று அழைத்தவுடன் அங்கே அந்த ஆடை குவியலே அவருக்கு கிடைத்த மானத்தை காத்து இறைவா என்று நாங்கள் அழைத்தால் நிச்சயமா எந்த உருவத்திலாவது அவர் வருவார். முருகா நீ வர வேண்டும் என்று கேட்கும் பொழுது எங்களை உள்ளம் முழுமையாக அவரை நம்பி விசுவாசத்தோடு கேட்டால் நிச்சயமாக முருகன் பெறுவார் இல்லையா? அதுதான் தெய்வீகம் என்று அழைத்த போது வர பண்ணும். என்னன்னா விசுவாசம், நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் வேடிக்கையாக பாருனா இப்போ முருகனை வரவழைக்கிறேன் கூறி அதெல்லாம் வீம்புக்கு அல்ல. அவையார் அம்மை அவையார் தாய் அவ வந்து முருக பக்தி உள்ளவர், தமிழை கடவுளாக தமிழ் கடவுள் என்று வைத்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர். ஒரு தடவை முருகனை பார்க்க வேண்டும், கடவுளை காண வேண்டும் என்ற எண்ணம் மனதுக்களை அல்லும் பகலும் அவருக்கு முருகன் நினைவு இருக்கின்றது. இறைவனோடு சேர்ந்து இறைவனை வைத்துக் கொண்டு ஒரு தடவை வழிபயணம் செல்லும் பொழுது களைப்படைந்து ஒரு மர நிழல் இருக்கின்றார். அந்த மரம் நிழல் ஒரு நாவல் மரம். அந்த நாவல் மரத்திலே ஒரு பையனை கண்டு மேலே அண்ணாந்து பார்த்தால் நாவல் மர கிளையிலே ஒரு பையன் இருக்கின்றான். சாதாரணமான ஒரு பையன், ஆடு மேய்க்கிறோம் ஆடு மேய்க்கிறது போன்ற ஒரு பையன். தலையிலே ஒரு துண்டு, இடையிலே ஒரு துண்டு, கையிலே ஒரு கோல். அப்படி இப்போ பார்த்து விட்டு நலம் கேட்டுவிட்டு அந்த நேரத்தில் அவங்க தாகம் இருந்தது, பசி இருந்தது. அப்போ ரெண்டு நாவல் பழம் பறித்து போடுமகனே போடுவாயான்னு கேட்க அவர் கேட்கிறார், உங்க சுட்ட பழம் பண்ணுமா சுடாத பழம் பண்ணுமா? அந்த கதை உங்களுக்கு தெரியும் தானே? அவ சுட்டு பழம் வேணுமா சுடாத பழம் வேணும்னா அவங்க சிந்தனை வேற எங்கோ சென்று விட்டது. என்னடா இந்த ஆடுமேய்க்கிற சிறுவன் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு நாவல் பழத்துல சுட்ட பழம் எதப்பா சுடாத பழம் எது என்று சிந்திக்கும் பொழுது அவர் உலுப்பி விடுகிறார். இல்ல அங்க கீழே பொத்து பொத்து நல்ல நல்ல கனிந்த பழங்கள் விழுகின்றது. அவர் அவ எடுத்து பார்த்தால் கீழே மணல் அதிலே ஒட்டி இருக்கின்றது. அந்த பழத்தின் மணலை வாயினாலே ஊதினால் அது போய்விடும் இல்லவா? அதனாலே அவள் எடுத்து உஃபன் ஊதும் பொழுதுதான் அவர் சொல்வார், என்ன பாட்டி நான் சுடாத பழம் வேணுமா சுட்ட பழம் வேணுமா என்று கேட்டு பழத்தை போடுவோம், நீங்கள் சுட்ட பழமாக பார்த்து ஊதுறீங்க, நல்லாக சுடுகிறதா, ஊதுங்கள் ஊதுங்கள் என்று வேடிக்கையாக சொன்னாராம். அப்பொழுதுதான் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று என்னை கேட்டு சோதிக்கின்றான் வேறு யாரும் இல்லை, அவர் ஆழமாக சிந்திக்கும் அந்த தமிழ் முருகனாக அவருக்கு காட்சி அளித்தார், தமிழ் கடவுள். அங்கே சுட்ட பழம் நன்றாக பழுத்து கனிந்து விட்டது, விழுந்தால் என்ன செய்யும், மணல் சுடுந்தான். வாழ்க்கையிலே துன்பத்தினால் சுடுபடுகிறவர் தான் மனிதம், ஆன்மா. தெய்வீகம் அப்படி அல்ல. மேலே இருந்தது முருகன், தெய்வீகத்தோடு கீழே இருந்தது ஆன்மா, மானுட ஜென்மம் தான் அபை அபை கிளவி. வாழ்க்கை என்பது அதான் சுட்ட பழம் என்று கூறும்பொழுது நன்றாக பழுத்த பழம் யார், முதுமையடைந்த கிளவி. இப்படி பல கருத்துக்கள் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், உண்மையும் அதுதான். அதனால் அந்த மனம் வருந்தி உண்மையை நாங்கள் உண்மையாக நினைத்தால் முருகன் வருவார். நினைத்த போது எப்படி எத்தனை ஊடகங்கள் நடைபெற்றிருக்கின்றது. அப்படி தெய்வம் திரைப்படத்திலே எல்லாம் பார்க்கலாம். இதை திரைப்படம் என்று நாங்கள் எண்ணாமல் உண்மையிலே எங்களுக்கு ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காகத்தான் எத்தனையோ ஆயிரம் கோடி செலவழித்து எத்தனையோ திறமைசாலிகளை பொருத்தமானவர்களை அங்கே வைத்து அந்த திரைப்படங்களை தருகின்றார்கள். ஏ பி நாகராஜன் ஐயா அவர்கள் இல்லை என்று பக்தி படம் இல்லை. சரித்திரங்கள் புராணங்கள் எங்களால் அறிய முடியாமல், பாரதத்தை எத்தனை பேர் படித்திருக்கின்றீர்கள், புராணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் படித்திருக்கின்றோமா? இல்லை. இந்த திரைப்படங்கள் மூலம் உங்களுக்கு உண்மையை ஆதாரங்களை வைத்து காட்டு, இப்பொழுது அப்படி இல்லை, ஆதாரங்களை வைத்து காட்டு. இப்பொழுது நகைச்சுவையாக ஒருவர் கொண்டு வருகின்றார்கள், அது குதர்க்கம் மக்கள் மத்திய இதை திசை திருப்பது. ஆனால் இவை எந்த எத்தனை ஏற்படுத்தினாலும் இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றான், அந்த பக்தி எங்களுக்கு வேண்டும் அவன் மீது. ஏனென்றால் மனித வாழ்வு அவருடைய கரத்திலே தான் இருக்குது. அவரால் ஆக்கப்பட்ட அந்த ஆன்மா அவரால் எடுக்கப்பட்டு ஆறுதல் அளிக்கப்படும். இல்லையோ நாங்கள் பிறக்கின்ற பிறவிகள் ஒவ்வொன்றும் முடிவடையாமல் பிறந்த துன்பத்தை அனுபவித்து ஆசையிலே உழந்து கொண்டு போகின்றோம். அதை அறுக்கத்தான் அவர் எங்களுக்கு இந்த ஜென்மங்களை தருகின்றார். அதனால் நீங்கள் எப்போவாவது முருகா நீ வர வேண்டும், நான் நினைத்த போதென்று நீங்கள் நினைத்த வேளையிலே நினைத்த காரியங்களுக்கு அனுகூலமாக முருகனை அவருடைய பாலனம் உங்களுக்கு கிடைத்ததா?
1: கிடைச்சிருக்கு.
0: வாழ்த்துக்கள் சரவணா, வாழ்த்துக்கள்.
1: இந்த கூட சொல்லலாமான்னு தெரியல.
0: கூறுங்கள் கூறுங்கள்.
1: இந்த எங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு முன்பு, இந்த தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்பு ஒரு பெண் அந்த ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அது எப்படி போட்டிருக்காங்கன்னா, நான் அவங்க சொல்றாங்க எப்படின்னா, நான் எனக்கு முருகன் எனக்கு வந்து முருகன் வந்து சொல்லிவிட்டார், முருகன் வந்து சொல்லிவிட்டார் விஜய் அவர்கள் இந்த நாள் இந்த மாநிலத்தோட முதலமைச்சராக கண்டிப்பாக வருவாங்க, அவர் சொல்லிவிட்டார், இதுதான் முடிவு, இதை மாற்றால யாராலும் முடியாதுன்னு ஒரு அவங்க வீட்டில் உள்ள காலண்டரில் இருக்க முருகனை பார்த்து அந்த வீடியோ பதிவேற்றுறாங்க.
0: இது அந்த தேர்தலுக்கு முன்பா பின்பா?
1: தேர்தலுக்கு முன்பு, தேர்தலுக்கு முன்பு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு. அந்த வீடியோ பார்த்துட்டு நாங்கெல்லாம் ஒரு அலட்சியமா இருந்தோம்.
0: ஆமா, ஏனென்றால் அலட்சியம் தான், அலட்சியப்பட்டவர்கள் தான் பலர். ஏனென்றால் தொண்ணூற்றொன்பது வீதமான அந்த கருத்து கணிப்பு எல்லாம் அப்படி இவரை கூறவில்லை. ஒரே ஒரு ஊடகம், அது மிகவும் பிரபல்யமான இந்தியாவில் உள்ள பெரிய ஊடகம், மாலமரம் போல் வளர்ந்த மிகவும் சிறந்த ஊடகம், அந்த ஊடகம் மட்டும் ஒன்றுதான் கருத்து கணிப்பிலே இவரை முதலாக வரும் என்று கூறப்பட்டிருந்தது. அப்பொழுது ஏனைய ஊடகங்கள் எல்லாம் வெள்ளி நகையாடினவர், நாங்கள் இவ்வளவு இவரையும் கூறுகிறோம் இல்லைன்னு நீயும் மட்டும் எப்படி கூறுவாய் என்று இப்படியெல்லாம் சர்ச்சைகள் நடந்தது. காரணம் நம்பிக்கை. அந்த அம்மாவுக்கும் அது ஒரு நம்பிக்கை விசுவாசமாக இருந்திருக்கலாம், அந்த எண்ணத்திலே பரிவ வந்திருக்கலாம். சிறப்பு. நகைச்சுவையாக இருந்தாலும் நடந்த சம்பவங்களில் ஒன்றுதானே ஐயா, அது உண்மையா இருக்காது இருக்கிற. ஆனால் அவருடைய அருள் வேண்டும் என்றால் யார் பக்தியாளர்களா பக்தி சிரத்தையாளர்களா இருக்க வேண்டும் என தேர்தலில் வந்தவர்கள வாக்களித்த வாக்காளர்கள் குடிமக்கள் குடிமக்கள் உண்மையான தெய்வீகத்தை நம்பிக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும். இல்லையேல் மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும்
1: நம்பிக்கை
0: இறை நம்பிக்கை வேண்டும். நீங்கள் நம்பிக்கையோடு அவரிடம் நீங்கள் சென்று வழிபட்டு வேண்டுதலை கேட்டால் அந்த வேண்டுதல் நிறைவேறும். அது எந்த உருவத்தில் இருக்கின்ற தெய்வமாக இருந்தாலும் நல்லது. சரவணா வாழ்த்துக்கள், நல்ல பதில்களை தந்து நல்ல பாடலையும் தந்திருக்கின்றீர்கள், உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தீர்கள். இது பக்தி வேளை, பக்தி வேளைக்கு எங்களுடைய அனுபவங்கள் தான் இதற்கு சான்றாக வருகின்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி சரவணன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவாக வருவதை அழைத்துக் கொள்ளும். வணக்கம் வணக்கம் வணக்கம்
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் வணக்கம்.
0: உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லோருக்கும் வணக்கம் கூறும் அன்பு மகள் யோகா ராஜி அவர்கள் என்று நான் தெரிந்து கொண்டேன். நான் சொல்வது சரிதானே? அவதானே நீங்கள் நாங்கள் நலமாக இருக்கணும் மகளே. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? அனுபவங்களையும் அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது திருமயிலை ஊரிலே?
4: புரியல,
0: உங்கள் ஊரில் இப்பொழுது எப்படி இருக்கின்றது காலநிலை?
4: இன்னைக்கு ஊட்டி மாதிரி இருக்கு எங்க ஊர்.
0: அட்டேங்க அப்பா, நீங்கள் இப்ப ஊட்டி மாதிரி அனுபவிக்கின்ற நீங்கள் விருப்பம், உங்களோட விருப்பமா ஊட்டி காலநிலை? ஊட்டி கொடைக்கானல் போல் இருக்கின்றது. ஆனால் ஊட்டியில் இருந்தாலும் கொடைக்கானல் இருந்தாலும் கோடை அதிகமான எங்கள் பகுதிகள் இருந்தாலும் இறை பக்தி எப்படி இருக்கு, இறை நம்பிக்கை எப்படி இருக்கு, இன்று என்ன நட்சத்திரம், என்ன எப்படி கொண்டாடினீர்கள் இன்றைய நாளை?
4: அதனால்
0: தானே கூறப்பட்டது எப்பொழுதும் நாங்கள் எந்த வேளையிலும் அந்த இறை நீங்கள் விரும்பிய, நீங்கள் மதிக்கின்ற, நீங்கள் நம்புகின்ற, நீங்கள் விசுவாசிக்கின்ற தெய்வத்தின் பெயரையோ நாமத்தையோ உச்சரித்து கொண்டிருந்தால் அது கண்ணை மூடினாலும் கண்ணுக்குள்ளே அந்த அவதாரத்தினுடைய அடையாளம் தெரிந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு ஏற்படுகிற துன்பங்கள் சொல்லுவார்கள், மயிரிழையில் தப்பினார்கள் என்றெல்லாம் கூறுகின்ற இருக்கு, அதெல்லாம் தெய்வத்தின் நிமித்தம் என்று கூறுவது, தெய்வீகத்தின் நிமித்தங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் ஏதாவது கூற முடியுமா?
4: என்னோட வாழ்க்கை, நான் ஒரு தடவை மலை ஏறி போயிட்டு இருந்தேன், சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தங்களை கூட்டிட்டு மலைக்கு போனோம். மலைக்கு போகும்போது ஏழு மலை நடந்துட்டு இருக்கோம், எப்பயுமே கையில பாட்டில தண்ணி, எங்க போனாலும் இப்ப வரைக்கும் என் கையில தண்ணி இருக்கும், வெளியில தண்ணி குடிக்க மாட்டேன். அத மாதிரி தண்ணி எடுத்துட்டு தான் போனேன், எடுத்துட்டு போவேன். அன்னைக்குன்னு பார்த்து காலையில ஏர்லியா கிளம்பினதுனால பேக், வேற பேக் எடுத்துட்டு வந்தா தண்ணி பாட்டில விட்டுடுவேன். பத்து ஒரு ஒரு நூறு இருநூறு படி தாண்டும் போதே வறண்டு போய் நாக்கெல்லாம் ஒரு மாதிரி தொண்டை வலிக்குது, இழுக்குது, தண்ணி இல்ல. நாங்க ஆனா இருக்கு, படி ஏற இடத்துல ஒரு முன்னூறு படி கிட்ட கிட்ட தண்ணி இருக்கு, பட் நாங்க ஏன் அந்த இடத்துல சரௌண்டிங்ல தண்ணி இல்ல, தண்ணி இல்லன்னு என்னடா பண்றது, நாக்கு வறண்டு போச்சு. இந்த பையன்கிட்ட சொல்லவும் முடியல, மணிகண்டா முன்னால போறான், அவன் அக்கா முன்னால போறான், அவங்க எல்லாம் சஷ்டி இது பெருமாளோட சுப்பிரபாதம் சொல்லிக்கிட்டே நடக்கிறாங்க, விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்லிட்டே நடக்கிறாங்க, என்னால அதுவும் சொல்ல முடியல. நான் பாட்டுக்கு பின்னால போயிட்டு இருக்கேன், போனா அப்படியே உக்காண்டேன் ஒரு படியில, உட்காந்த உடனே ஒரு சின்ன பையன் ஒரு 16 வயசு இருக்கும், அங்க ஏந்து வந்தான். அங்க வந்தியே தாகம் அடிக்கும்ல, எப்பயும் பாட்டில் எடுத்துன்னு போவல, ஏன் இன்னைக்கு மறந்த, இந்தா குடி அப்படின்னு கொண்டு வந்து பாட்டில கொண்டு வந்து என் கையில
0: கொடுத்தோன்னு
4: அப்படியே முழிக்கிறேன் நானு. என்னடா இது, நம்ம கிட்ட வந்து இவனுக்கு எப்படி தெரியும், எனக்கு வந்து இது பண்ணன, தனியா குடி முதல்ல அப்படின்னு சரின்னு தண்ணிய குடிச்சிட்டேன். குடிச்சு முடிச்சோட அதுக்குள்ள அந்த பையன் ஓடி வந்தான். என்னாச்சு என்னாச்சு அக்கா என்னாச்சு என்னாச்சு, ஒன்னும் ஆகல, தண்ணி தான் அடிச்சது, அந்த பையன் கொண்டு வந்து தண்ணி கொடுத்தான். தண்ணி வரப்ப எடுத்துட்டு வருவாங்க எப்பயுமே. இன்னைக்கு மறந்து வந்துட்டாங்க, தண்ணி தாங்க அடிக்குது, தண்ணி கேக்குறாங்க, கிடைக்கல அவங்களுக்கு இந்த இடத்துல நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இப்ப தண்ணி குடிச்சிட்டீங்கல்ல எங்க சொல்லுங்க, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா சொல்லுங்க கோவிந்தா சொல்லுங்கன்றான். சரி நானும் நான் எப்பயுமே கோவிந்தாலாம் ரொம்ப சொல்ல மாட்டேன், கத்தியெல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கும் சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ள வேணா சொல்லிப்பேன், வெளியில கத்தி சொல்ல மாட்டேன். ஆனா இன்னைக்கு அந்த பையன் சொல்ல சொல்ல நான் சொன்னேன். சொல்லிட்டு இப்படி நாங்க எல்லாரும் கண்ணை மூடி கோவிந்தா கோவிந்தா கத்தி திரும்பி பாக்குறோம், அந்த பையனையே காணும்,
0: வித்தின்
4: செகண்ட் அந்த பையனை காணும். அப்புறம் கொஞ்ச தூரம் நடந்தோம், அப்ப அக்கா உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்க மலை எடுத்துன்னு சொல்லிருக்கலாம், நான் கீழே வாங்கிருப்பேன் அக்கா, பரவாயில்லப்பா அதனால ஒண்ணு இல்ல, அதான் ஒரு பையன் கொடுத்துட்டு போயிட்டான், தெய்வமே வந்து கொடுத்துருக்கா உங்களுக்கு. கொஞ்ச தூரம் போனோம், அதே மாதிரி அந்த பையன் உடனே ஜூஸு பாட்டில தண்ணி எல்லாம் வாங்கி வந்துட்டான். ஜூஸ் எல்லாரும் ஆளுக்கு ரூபா குடிங்க, நான் ரொம்ப ஜூஸ் குடிக்க மாட்டேன் எப்பவுமே. சரி பரவாயில்ல எமர்ஜென்சிக்கு வச்சுக்கோக்கான்னு செயலுக்கு கையில கொடுத்தான். ஒரு சின்ன ஒரு 4 வயசு குழந்தை, அவ்வளவுதான், அந்த வயசுதான் இருக்கும். ராமானுஜர் சாமி கிட்ட போய் உக்காண்டிருக்கோம், அந்த குழந்தை அங்கேருந்து வருது, இப்படி வந்து என்ன வந்து சீண்டுது, இப்படி இப்படி இப்படி இப்படி தோலை வந்து இப்படி இப்படி இப்ப தட்டுது. என்னடா சொல்லும், என்ன வேணும்டி பட்டு அப்படின்னா, பாட்டில் பாட்டில் பாட்டில் பாட்டில காமிக்குது, பாட்டில் வேணுமா உனக்கு? ஆமா பாட்டில் பாட்டில் அப்படிங்குது. உடனே எல்லாரும் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் ஜூஸ குடிச்சுட்டு, அந்த ஜூஸ அந்த கொஞ்சம் இருந்தது அதுல, அதோடய அந்த குழந்தை கையில கொடுத்தோம். வாங்கிட்டு ராமானுஜர் சன்னதி பின்னால காடு மாதிரி இருக்கு, இறங்கி போகுது. ஏ ஏ என்ன குழந்தை, யார் குழந்தைன்னு தெரியல, இறங்கி இங்க போகுதுப்பா, மணி மணி பாரு மணி மறு பாரு பாரு எல்லாரும் ஓடுறோம், குழந்தைய காணவே
0: காணவே இல்லை
4: அந்த இடத்துல அந்த குழந்தை. ஆமா இப்ப வரைக்கும் அது புரியாத புதிருது, அந்த ராமானுஜரே வந்தாரா இல்ல பெருமாள் தான் வந்துட்டு போனாரா, முதல்ல பாட்டில் எத்துன்னு வரலன்னு சொன்னாரு, அப்புறம் பாட்டில வாங்கின்னு போறாரு.
0: பெருமாள் தான் அப்படியான நினைத்த வேடம் எடுத்து கொண்டு வருவார்கள், நினைத்த வேளையிலே நினைத்த காரியங்கள் எங்களுக்கு சில இடையூறுகள் வரும்பொழுது அதை தவிர்க்க வேண்டும் என்று அவர்கள் எந்த வேடம் எடுத்துண்டாலும் வருவார்கள், ஆனால் அமானுஷமாக சென்று விடுவார், பின்பது மறைந்து விடுவார். இது எத்தனையோ அற்புதமான எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு கடாட்சங்கள், இதெல்லாம் தெய்வ கடாட்சம். நீங்கள் உண்மையாக விசுவாசமாக உண்மை அந்த அந்த நினைவோடு செல்லும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையென்று அவர்களுக்கு தெரிந்து தாங்கள் அதை வருவார். அதன் நான் கூறினேன் முன்பு, நாங்கள் ஒரு 10 அடி 2 அடி முன்னே வைப்போமாக இருந்தால் இறைவன் எங்களை நோக்கி 10 அடி தள்ளி வருவார். நீங்கள் தேவை அது உண்மை விசுவாசத்தோடு சென்றால் நல்லதோர் அனுபவம்.
4: என்னன்னு கேட்டா இன்னும் கேட்டா அவன் எல்லாம் பக்தியோட உருகி சொல்லிட்டு போறான், நான் எப்பவுமே அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். மனசுல தோணும் போது இந்த காரியம் இன்னைக்கு செய்யணும், இந்த பூஜையை நான் இப்ப பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அந்த பூஜையை
0: பண்ணிடுவேன்.
4: குடுக்கணும்
0: உரத்து கத்தினாலும் மெதுவாக நினைத்தாலும் நினைவு என்றது ஒன்றுதான், அது நினைவு இருக்கின்றபடியா தான் அது குரலை உயர்த்தி கடவுளே என்று அழைத்தாலும் அல்லது எதை செய்தாலும் உள்ளார நினைத்தாலும் நினைப்பு ஒன்றுதான். நினைவு புனிதமாக நிதானமாக உறுதியாக விசுவாசமாக இருந்தால் இறை சக்தி நிச்சயமாக எங்களுக்கு பலன் அளிக்கும், கை கொடுக்கும். சிறப்பு சிறப்பான ஒரு
4: நிறைய விஷயம்
0: அனுபவத்தை பகிர்ந்து கொண்டீர்கள்.
4: ஒரு விஷயம் அடுத்த வாரம் சொல்றேன்.
0: ஆமா ஆமா ஆமா
4: ஆமா. சிறப்பு சஷ்டி கவசம் சொல்றாங்க இல்லையா?
0: ஆமா,
4: அந்த சஷ்டி கவசத்தை ஃபுல்லா சொல்லணும்ன்ற அவசியமே இல்ல, அதுல தொடர்ந்து ஒரு 4 அடி 5 அடி மட்டும் சொன்னோம்னா கூட ஃபுல்லும் சொன்னதுக்கு அர்த்தமா, இந்த இந்த வரியை மட்டும் சொன்னா கூட அதை ஃபுல்லுமே சஷ்டி கவசம் சொன்ன பவரு அதுக்கு அவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி நிறைய வாட்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை சொல்லவும் சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அது என்னன்னு கேட்டா, ஓம் சரவண பவ ரவண பவச வனப வசர நபவ சரவ பவன சரண வசர வனப, இந்த இந்த வரியை மட்டும் சொன்னோம்னா ஃபுல் கந்த சஷ்டி கவசம் சொன்ன பலனம்.
0: சிறப்பான ஒரு விடயத்தை சுருக்கமாக தந்திருக்கு. அது அவ்வளோ மந்திரம் என்பது சிறியது, அதை திரும்ப திரும்ப சொல்வது தான், அதை உச்சரிப்பது உச்சாரணம் செய்வது. அந்த மந்திரம் சரவண பவ, அந்த எழுத்து 6 உள்ளது, 4 பிரதானமான எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கும் அந்த கவசத்தை கூற வேண்டும், கூறினால் சிறப்படையும் என்ற கருத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். இதை இப்பொழுது பலர் கேட்டிருப்பார்கள், அவர்களும் அதை கடைபிடிப்பார்கள். ஒரு தடவை நீங்கள் அதை உச்சரியுங்களே கேட்போம்.
4: ஓம் சரவண பவ ரவண பவச வனப வசர வசர சரவ பவச சரண ரவச பவச ரவண வசர வினப. ஓம் சரவண பவ ரவண பவச வினப வசர நபவ சரவ பவன சரவ வசர வனப.
0: சிறப்பு. அந்த சரவணா பபா என்பதில் வந்த என்ற அந்த முதல் எழுத்துக்களை வைத்து ஆரம்பித்து கொண்டு சொல்லிக்கொண்டு போவது சிறப்பு என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நன்றி. சிறப்பான ஒரு கருத்தை, உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து இந்த மந்திரத்தையும் கூறி காட்டி எங்களை, நாங்களும் இனிமேல் அதை வழிபடக்கூடிய வகையில் எங்களை ஆளாக்கி இருக்கிறீர்கள். இது இறை தொண்டு. இந்த இறை தொண்டு தான் எங்களுக்கு பக்தி வேளையிலே கிடைத்த ஒரு சுத்தண்டு நிகழ்வுனும். இந்த பொழுது உங்களுக்காக என்ன பாடல் விரும்பி கேட்க போகின்றீர்கள்? நாங்கள் எல்லோரும் கேட்போம்.
4: நான் ஒரு நாலடி இன்னைக்கு நிறைய பாடல தொண்டர்னு கொஞ்சம் சரியாகணும், நாலடி பாடிட்டு அந்த பாட்டை வச்சிருங்க.
0: எங்க பாடுங்கள்.

0: பாதையில் காண சொன்னான், நல்ல நல்ல பாதையில் போக சொன்னான், நல்ல நல்ல பாதையில் போக சொன்னான். என்னும் கண்கள் அவனை வணங்க, உள்ளம் அவனை நினைக்க, கைகள் அவனை வணங்க, கைகள் அவனை வணங்க, இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான், அறிவோ
1: சிறப்பு
0: அவன் அன்பே நாம் பெறும் கருணை, இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான்.
1: சிறப்பான அந்தவர்கள், இன்னும் உங்களுக்கு தொண்டை சீராகவில்லை போல் இருக்கின்றது மகளே. அதிமதுரம் தெரியுமா? அதிமதுரம் என்ற ஒரு பொருள் உண்டு, அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் உதவி செய்யும், மிகவும் உங்களை தொண்டை கவனித்துக் கொள்ளுங்கள்.
0: தேன் இருக்கு, எல்லாமே இருக்கு.
1: தேன் இப்பொழுது
0: சரியா வராது,
1: அதிமதுரம் தான் அதுக்கு சிறப்பா இருக்கும். தேன் இப்பொழுது தேன் சிறப்போல கட்டலாம், நீங்கள் அதிமதுரம் பாவித்துக் கொள்ளுங்கள். அதிமதுரம். நன்றி மகளே, இணைந்து நல்லதோர் பக்தி பலியை நன்றாக நன்றாக எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். உங்கள் பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்வோம். மீண்டும் சந்திப்போம். அடுத்த ஒரு நன்றி. அடுத்து ஒரு அன்பு உறவு காத்து கொண்டிருக்கின்றார், வருவதற்காக அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் மகளே. சாந்தி வணக்கம், தர்மபுரியிலிருந்து வருகின்றீர்கள். எப்படி இருக்கின்றது தர்மபுரி?
2: ஐயா நலமா இருக்கீங்களா? ஐயா
1: நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள்?
2: நலமாக இருக்கிறேன்.
1: நலமாக இருக்கிறேன். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: காலநிலை அன்று மழை பெய்தது, அது நேற்று கொஞ்சம் குளுமையா இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் வெப்பமாக இருந்தது.
1: அப்ப குளிர வைத்து பேருந்து வெப்பத்தை தந்து கொண்டிருக்கிறது. வெப்பமும் தட்பமும் வெப்பமும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய, அதிலே வாழ வேண்டும். அதைத்தான் இறைவனுடைய கடாட்சம், இந்த இயற்கையினுடைய திருவிளையாடல்கள். நீங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கும் வேளை அழகி ராசா அவர்களும் நலமாக மகிழ்வாக இருப்பார்கள்.
2: ஆமாங்க, இந்த அழகிக்கு தான் ஏதாவது ஒண்ணு ஒண்ணு வந்துட்டே இருக்கு. இப்ப ரெண்டு நாளா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கேன். அது மறுபடியும் சின்னதா ஏதோ கட்டி மாதிரி இருந்தது, அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட், அதுக்கு போய் மருத்துவம்.
1: என்ன கூறுறாரு, அது உணவு வித்தியாசமா, காலநிலை வித்தியாசமா, அல்லது வயது வித்தியாசம், என்ன நடந்தது?
2: இல்லைங்க ஐயா, அது கட்டில் கடியில போகும்போது ஒத்த நெஞ்ச உரசிக்கிட்டு போறது, அது ஏதோ பண்ணிருக்கு, அது வீக்காகி, அது நேத்து
1: அதுல இருந்து
2: மூணு ஊசி, இன்னைக்கு மூணு ஊசி.
1: அலட்சியப்பா, விரைவில் குணமாக இறையருள் புரிய வேண்டும். சரி, இன்னும் உங்களுடைய ஆலய தரிசனங்கள், இறை சிந்தனைகள் எல்லாம் அப்படியே சென்றது?
2: ஆலய தரிசனம் சென்றேனையா, புத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். வேற ஆலயத்துக்கு போக முடியல.
1: எந்த கோயில் அம்மா?
2: புற்று இந்த நாகம்,
1: நாகதம்பரான், நாக நாக நாக நாக நாகபூஷணி, நாகதம்பரான் என்றெல்லாம் கூறப்படுது. சரி, புற்று ஆலயம், அது அதுல பெரிய ஆலயமா இருக்கின்றது. புற்றுக்கோயில் ஆலயம் பெரிய பெரிய கோயிலா இருக்கின்றதா? அது கட்டிடங்களோடு சேர்ந்து
2: இல்லைங்க ஐயா, சின்னதா தான் இருக்கு.
1: அங்க புற்று புற்று இருக்கின்றதா?
2: புற்றுக்கு மேல இவங்க எழுப்பிட்டாங்க, அந்த இது
1: கட்டடம்
2: இடைவெளி விட்டு எழுப்பியிருக்காங்க. ஆனா இப்ப எல்லாம் அது அந்த கட்டடம் எழுப்பினதுனால அது வர மாதிரி தெரியல.
1: ஓ,
2: அதுக்கு வந்து போகுது போல தெரியவில்லை.
1: முன்பு இருந்ததா அப்படி?
2: முன்பு கட்டடம் இல்லாதப்ப வந்து போகும் போல
1: இருக்கு. நம்பிக்கைகள்
2: சொல்றாங்க,
1: நம்பிக்கை. உலகத்துல இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் அத்தனை பேரும் ஒருவர் கூறுகிறார்கள், இறைவன் எங்கள் மனதிலே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆலயம் உங்கள் மனதுக்குள்ளே தான் கடவுள் இருக்கின்றார் என்று கூறுகிறாரு. நான் தான் கடவுள் என்றெல்லாம் கூறி கண்டுபிடிச்சிருக்கின்றார். அதாவது நான் கடவுளாக, கடவுளை போன்று இருக்க வேண்டும், எல்லாம் வல்லவனாக, எல்லாம் தெரிந்தவனாக, எல்லோருக்கும் அன்பாக பண்பாக. அந்த ஜீவராசிகளும் இறை நம்பிக்கை உள்ளவர்தான், எல்லாம் இறைவனுடைய படைப்பு தான் இயற்கை. அப்ப அதை நாங்கள் மதிக்க வேண்டும், தொழ வேண்டும் என்றதுதான் அதனுடைய அர்த்தம். சிறப்பு சிறப்பு.
2: நான் ஆலயத்திற்கு சென்று வந்து இந்த விபூதி வைப்பார் ரெண்டுத்துக்கும் அப்படி அழகா உட்காந்து ரொம்ப பவ்யமா வாங்குவோம் எங்க அழகி. அதை பார்த்துட்டு இப்ப ராசாவும் அதே மாதிரி ரொம்ப பயபக்தியோட தான் வாங்கிப்பாங்க நெத்தியில.
1: அப்படியா? அவரு
2: அவாத்திரங்களா? ரொம்ப பயபக்தியோட. ஆமா, ஓடி போகாதே வந்து நின்னுக்கும். நானு சாமி கும்பிடும் போது முன்னாடியே உக்காந்துக்கும்.
1: தானும் அதே மாதிரி வந்து. ஆமா ஆமா ஆமா. எங்களை விட அவர்கள் தான் ஏனைய உயிரினங்களும் இறை நாட்டம் உள்ளவர்கள். எல்லாவற்றிற்கும் இறை கருணை தான், அவருடைய கடாட்சம் தான் சிறப்பு. அந்த அடிக்கடி போவீர்களா அந்த ஆலயத்துக்கு அல்லது விசேஷ நாட்கள்?
2: இப்போ ஒரு இல்ல, இப்போ ஒரு வேண்டுதலுக்காக போயிட்டு இருக்கோம்.
1: வேண்டுதல் பாத்தீர்களா?
2: வர சொன்னாங்க. அதுக்கு
1: எந்த தேவை ஏற்படுகிறதோ அந்த தேவைக்கேற்ற அவதாரம் நிச்சயமாக எங்கள் மதத்திலே உண்டு. ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு அவதாரத்தை, ஒவ்வொரு தெய்வத்தை கூறுகிறார்கள். அத்தனையும் இறைவனுடைய அவதாரங்கள் தான். சிறப்பு சிறப்பு. இந்த முறையில் நீங்கள் இன்று அங்கே நீங்கள் ஆலயத்துக்கு செல்லும் பொழுது ஏதாவது பாடல்கள் ஒலிபரப்பப்பட்டு கொண்டிருந்ததா? கோவில்களுக்கு நாங்கள் போனாங்க, பாடல்கள் கேட்டு
2: இல்லைங்க. யாது அது? சிறிய கோயில், அதனால அங்க பாடல்லாம் ஒளிபரப்பல.
1: நீங்கள் சென்று தரிசனம் செய்து அர்ச்சனை பண்ணி.
2: இந்த ஆடி மாசம் அந்த தை மாசம் மட்டும் வராங்க நிறைய பேரு, மத்த நாட்கள்ல குறைவு வரது.
1: அந்த ஆலயத்துக்கு என்ன பேரமா? புற்று கோவிலா?
2: அது புற்று இருக்கிறதுனால புத்துக்கோயில். அதுக்கு பக்கத்திலேயே அம்மன் வழிபா, அம்மா
1: அம்மன் அம்பாளும்
2: சேர்ந்த மாதிரி இருக்கு.
1: ஓ சிறப்பு. அங்க போக, அந்த இடங்களுக்கு நாங்கள் போகும்பொழுது எங்களை அறியாத ஒரு வித்தியாசமான சூழல் ஆயிருக்கும். இதயத்துக்கு ஒரு வேறு ஒரு விதமான உணர்வை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இல்லை? அமைதி இருக்கும், சாந்தம். எல்லோரும் அமைதியாக சாந்தமாக தங்கள் தங்களுடைய குணங்களை வெளியே காட்டாமல் அடைக்கி ஆலய இறை சிந்தையோடு தான் இருப்பார்கள். நாங்களும் அப்படியே தான் இருப்போம். நாங்கள் போகும்போது நாலு பேர் கையை கூப்பி கும்பிடும் பொழுது நாங்கள் ஹூன்னு பேச மாட்டோம். நாங்களும் கையை கும்பிட, கையை கூப்ப துவங்கி விடுவோம். இது எங்களை அறியாமல் ஏற்படுகின்ற ஒன்று. அது ஆன்மீகம்தான் சிறப்பு. இன்று என்ன பாடல் நீங்கள் பாடி காட்ட போகிறீர்கள் இல்லை பாடல் கேட்க போகிறீர்கள்?
2: பாடல் கேட்கிறேன். ரமணர் பாடல், இளையராஜா பாடியது. சதா சதா உன்னை நினைத்து அப்படின்னு வரும் ஐயா. சதா சதா உன்னை நினைத்து.
1: தனி பாடலா?
2: ரமணரை பத்தி பாடியிருக்கு. ரமணர் இருக்காரு இல்லைங்களா?
1: ரமண
2: மகரிஷி.
1: ஆமா, ரமண மகரிஷி பத்தி பாடு. சதா சதா உன்னை பாடு பாடுவேனா பாடி
2: நினைத்து
1: உன்னை
2: நினைத்து
1: உன்னை நினைத்து என்ற வரி ஆரம்பிக்கும் இளையராஜாவினுடைய பாடலா இது? சரி, பார்ப்போம். உங்களோடு இணைந்து நாங்கள் கேட்போம். இன்றைய பக்தி வேளையிலே சிறப்பாக வந்து இணைந்து எங்களுக்கு நல்ல கருத்துக்களை பகிர்ந்து புற்று தெய்வம் புற்று கோவில் அங்கே எதற்காக நாகதம்பரான் நாகபூஷணி என்று நாகமாக வழிபட்டு அது கொடிய விஷத்தை கொண்ட நாகத்தை கூட இறைவன் களத்திலே ஆவரணமாக வைத்திருக்கின்றார். இத்தனையும் சுவாமி தெய்வீக திருவுருவங்களை வரையும் பொழுது இந்த பாம்பையும் வரைகிறார்கள். அதுவும் வணக்கத்துக்குரியது. உலகத்தில் உள்ள உயிர்கள் அத்தனையும் நாங்கள் மதிக்க வேண்டும். நாங்கள் அதற்கு கூட ஏதாவது செய்தால்தான் அவை எங்களுக்கு தீங்கு
2: செய்கின்றால்
1: அவர்கள் நினைத்தது எண்ணங்கள் ஈழறி கொண்டு பெறுவதனால் தான் அவர்கள் இதை பெருமைப்படுத்துகிறார்கள். பெருசுபடுத்து மக்கள் மத்தியிலே பரவ வேண்டும். சிறப்பு. நல்லது. ஒரு ஆன்மீக வேளையிலே நல்ல சிந்தனையை கொண்டு வந்தீர்கள். உங்களுடைய சதா சதா உன்னை நினைத்து என்ற பாடலை நாங்கள் தெரிவு செய்து கேட்போம். நன்றி அன்பு மகளே. வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: சிறப்புடன் இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் அம்மா. இப்பொழுது அன்புடன் வந்து எங்களுடைய தானாக வந்த சந்தனம் என்று நான் குரு நாகப்பன் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
3: பகல் நேரம். வணக்கம்.
1: எங்களுக்கு பகல் நேரம் தந்த உங்களுக்கு நாங்கள் உங்கள் இரவு நேரத்தை தந்து இணைந்து கொள்கிறோம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
3: நான் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் ஐயா.
1: அப்படி இருக்கின்றது காலநிலை.
3: மிகவும் இதமான காலங்கள்.
1: நல்ல மழை பொழிவதாக இங்கே செய்தி பகுதியிலே பார்த்தேன். இந்திய செய்திகளை நான் கவனிக்கும் பொழுது அங்கே செய்திகள் ஆமாம், அங்கே பெருமழை என்ற பகுதியில கோவை என்று எழுதப்பட்டிருக்கின்றவருடைய உங்கள் நினைவு வந்துவிட்டது எனக்கு. உங்களை நினைந்து உணகா எப்பொழுதும் மிதமா நல்ல வித காலநிலை என்று கூறுவார். இப்பொழுது நல்ல மழை அடிச்சு ஊத்துகிறது போல் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நீங்களும் வந்துவிட்டீர்கள். அங்கே அந்த அடி அந்த பெருமழையிலே வெள்ளம் தேங்கி நிற்கின்றதா உங்கள் பகுதியிலே?
3: அப்படி எல்லாம் கிடையாது,
1: எல்லாம் மழை தோடி விட்டது. அதுக்கேற்ற

0: ரொட்டி போட்டி அது போல் இருக்கு. சிறப்பு சிறப்பு சிறப்பு.
1: திரும்ப ஒரு மணிக்கு மேல மோடம் போடும், சாயந்தரம் மழை பெய்யும், திரும்ப காலையில வெயில்.
0: நீங்கள் நில கொடுத்து வைத்திருக்க நல்ல சீதோஷ்ண நிலை உள்ள இடத்துல இருக்குங்கள். சிறப்பு சிறப்பு.
1: பத்து நாள் போனா வெயிலுங்கிறதே இருக்காது.
0: இருக்காது.
1: கேரளா மழை ஸ்டார்ட் ஆயிரும்.
0: நீங்கள் அந்த மலை கரையில இருக்கின்ற. அப்ப இப்ப உங்களோட அண்மையிலே கோவையில உள்ள பெரிய தலை சிறந்த ஆலயம் எது உங்களுக்கு? பெரிய ஆலயம்
1: எங்களுக்கு கோவை, கோவை வந்து கோணியம்மன் தான் ஐயா.
0: கோணி அம்மன், அங்கேயும் அம்பாள் தான் கோணி அம்மன் என்றது. அது வரலாறு எப்படி இருக்கு? கோணி அம்மன் எப்படி இருக்கு? அதை பற்றி ஏதாவது கூற முடியுமா?
1: அது கோவை, அந்த கோணி அம்மன் இருக்கக்கூடிய இடத்தை தான் அவங்க கோவைன்னு சொல்லியிருக்காங்க ஆரம்ப காலத்துல.
0: ஓ,
1: அந்த கோவன் என்ற ஒரு அரசன் வந்து கட்டி அதை வழிபட்டதா சொல்றாங்க.
0: உற்சவங்கள் எல்லாம் நடைபெறும், பெரிய உற்சவங்கள் நடைபெறும்.
1: தேர் இருக்குதுங்க ஐயா. தேர் பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம், உள்ள விடுமுறையே விட்டுருவாங்க.
0: மக்கள் கோணியம்மனை தரிசித்துக் கொள்வார், அவருக்கு வேண்டுதல் வைப்பார்கள் இல்லையா, அவரை வேண்டிக் கொள்வார்கள்.
1: ஆமா ஆமா ஆமா.
0: அதனால
1: ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து தண்டு மாரியம்மன் ஒண்ணு இருக்கு.
0: அங்கும் மாறிதான்
1: அந்த மாரியம்மனும் நல்ல பெரிய கோவில் தான் அதுவும். அது எப்ப நடக்கும்னா, இப்ப இந்த சித்திரா முடிகிற நேரத்துல நடக்கும். போன வாரத்தில் நடந்தது.
0: நடந்தது நீங்கள் சென்று எல்லாம் வந்தீர்கள்.
1: ஆமா. அது என்ன அப்படின்னா, அந்த கோணியம்மன் கோயில் ஆரம்பிச்சு இந்த தண்டு மாரியம்மன் கோயில் நடக்கிறதுக்குள்ள சின்ன சின்ன கோயில்கள் எல்லாம் வந்து சாட்டிடுவாங்க.
0: திருவிழா உற்சவங்களே குறைச்சு கொண்டு இங்க. அந்த கோணியம்மன் ஆலயத்தில் மணி ஓசையா, மற்ற ஆலயத்தின் மணி ஓசையா உங்கள் வீட்டுக்கு கேட்கும்?
1: நாங்க கேட்போம். அந்த அதாவது கோயம்புத்தூருங்கிறது வந்து அந்த கோணியம்மனை சுத்தித்தான் சுற்றுலா வரும் ஐயா.
0: அப்ப அந்த ஆலயத்தின் மணியோசை, மணியோசை
1: வந்து
0: அந்த மணி
1: இப்ப இருக்கக்கூடியதுல வந்து டவுன்கள்ன்ற பகுதியில இருக்கு அந்த கோவில். நகர்பகுதியில, நகரின் மைய பகுதியில
0: இருக்கு. அதனால
1: அந்த இதை சுத்தி வச்சு நாங்க இருக்கிற இடம் வந்து 5 கிலோமீட்டர்.
0: ஓ, அந்த ஆலய மணி ஓசை உங்களுக்கு எட்டுமா? அது
1: கேட்காது எங்களுக்கு,
0: கிட்ட நெருங்கும் போது கேட்கும். என்ன கூறுவார்கள், கோடி ஒரு ஆலயத்தின் பெரிய மணி, அந்த ஆலய மணி ஒலிக்கும் பொழுது ஒலி எவ்வளவு தூரம் செல்கின்றதோ அவ்வளவு தூரத்துக்கு.
1: அது வந்து ராஜாக்கள் காலத்துல கட்டினதா இருக்கும்.
0: இருக்கலாம் இருக்கலாம். சிறப்பு.
1: அது வந்து தஞ்சாவூர், திருவாரூர் இந்த பக்கம் பெரிய பெரிய கோயில்கள் இருக்கும், அங்க அந்த மாதிரி இருக்கும். இப்ப எங்களுக்கு கோயம்புத்தூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மாதிரி சோழ மன்னர்கள் கட்டினது வந்து பேரூர் பட்டீஸ்வரர் கோயில்னு ஒரு கோவில் இருக்கு.
0: பட்டீஸ்வரர். ஆமாம் ஆமாம்.
1: அந்த ராஜாக்கள் இந்த பாடல் பெற்ற ஸ்தலம் பாங்க.
0: ஆமா, பேரூர் பத்தீஸ்வரர்.
1: ராஜாக்கள் காலத்துல இந்த கல்லுல கருங்கல்ல கட்டின.
0: ஓ,
1: அது வந்து ரொம்ப விசேஷம், பெரிய கோயிலா இருக்கும். அங்கேயும் உற்சவங்களும் நிறைய நடக்கும்.
0: சிறப்பு.
1: சிவன் கோவில்.
0: கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றுதான் நம் முன்னோர்கள் எங்களுக்கு பாடம் கற்பித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் கோயில் தலைவன் அங்கிருந்து, இறைவன் அங்கிருந்து எங்களை எல்லாம் பரிபாலிக்கின்றார். எங்கெங்கு அமர்ந்து இத்தனை கோயில், ஒரு பாடலை இத்தனை மாந்தருக்கு ஒரு கோயில் போதாது, பல கோயில் வேண்டும் என்ற கருத்தோட கூட பாடல்கள் இருக்கின்றது, முன்பு வந்து கேட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இவ்வளவு தூரம் உயிரினங்களை படைத்து விட்டவர் ஒரு கோயிலுக்குள்ள வைத்து எல்லாரையும் ஆள முடியாது. அங்கங்கு காட்சி கொடுப்பதற்காகத்தான் இந்த ஆலயங்கள் வருகின்றது. ஆலய தரிசனம் மிகவும் சிறப்பு என்று ஆலை கேட்டாலும் கூறுவார்கள். அது ஒரு இன்றியமையாத ஒன்று என்றும், ஆன்மாவை ஒரு நிலைப்படுத்தி.
1: அந்த பேரூர் கோவில கூட இன்னொன்னு சொல்லுவாங்க ஐயா, அந்த பக்கம் வந்து சிதம்பரம்னு இருக்குது ஊரு, நம்ம அந்த சிறுவை சந்தனராஜர் கோவில், நடராஜர் கோவில். இந்த ஊர் கோயில வந்து மேலை சிதம்பரம் சொல்லுவாங்க.
0: ஓ, அவ்வளவு தூரம் புரிய தத்துவம்.
1: அங்க போக முடியாதவங்க இங்கேயும் போய்க்கலாம். அதுக்கு
0: போகலாம், போகலதான் எங்கும் இருப்பேன் என்றதுனால தானே.
1: தரிசனங்கிறது இருக்கிறதுலே சிறப்பான நடக்கிறது
0: சிறப்பு. அதனால் தான் எங்கும் இருப்பவர் இறைவர் என்று கூறுகிறார்கள். எத்தனை கோவில்கள் வைத்தாலும் அங்கெல்லாம்
1: இருந்து
0: சிறப்புகள் நிறைந்த புனிதத்துவம் கொண்ட பெரும் ஆலயங்கள் உள்ள பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் வந்து இன்று இணைந்ததும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதுவும் பக்தி

0: இதே வந்து இணைந்து பக்தியோடு பேசக்கூடிய நாங்கள் என்ன பாடலை பக்தியோடு கேட்க விரும்புகிறீர்கள்?
1: முதல்ல ராஜி அம்மா வந்து பேசினாங்க, அடுத்து இவங்க சாந்தி அம்மா வந்து பேசினாங்க.
0: தங்கள் தங்கள் பக்தி
1: நாகமும் பேசிக்கிட்டே இருந்தாங்க.
0: ஆமா,
1: டக்குன்னு வருவோம்
0: வந்துட்டு வாழ்த்து. அதுக்கு முன்பு வந்து எங்களுடைய சரவணன் வந்திருந்தார், மாலிங்கம் வந்திருந்தார், சியாமலா வந்திருந்தார், எல்லோரும் வந்து ஆலயங்கள் தங்கள் தங்கள் ஊரில்
1: இருக்கிறதுக்கு
0: வாய்ப்புகளை இப்பொழுது கேட்டு
1: இப்பதான்
0: சரி. இப்படியெல்லாம் கேட்டு தங்களோட தங்களுடைய ஆலயத்தினுடைய பெருமைகளையும் அதனுடைய அற்புதங்களையும் கூறிக்கொண்டு அது அவசியம்தான் வணக்கத்துக்கு என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே என்ன பாடலை உங்களுக்காக பக்தி பாடலை கேட்டு மகளெல்லாம் என்று தரப்போகின்றீர்கள்?
1: அதுவும் ஒரு திரைப்படத்துல வந்த பாட்டை கேட்டலாம்.
0: ஆமாம், கேளுங்கள்.
1: அந்த வருவாயா வேல்முருகா,
0: அற்புதமான
1: மாளிகையின் வாசல்.
0: ஆமாம், அருமையான பாடல் அந்த பாடல். வருவார் நிச்சயமாக, வேல்முருகன் வருவார். வருவாயா வேல்முருகா, எந்த உருவத்தில் இருந்தாலும் இறைவன் நாங்கள் விரும்பி விசுவாசமாக அழைத்தால் நிச்சயமாக வருவார். வருவாயா வேல்முருகா என் மாளிகை வாசலுக்கு. இனிமையான பாடல். அந்த பாடலை நாங்கள் ஒலிபரப்பி உங்களோட இணைந்து கேட்போம். இன்று இணைந்தமைக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும்.
1: இந்த வருஷம் 500க்கு 600க்கு 563 ஐயா.
0: வாழ்த்துக்கள். இறையருள் கிடைக்கட்டும். இறையருள் வாழ்த்துக்கள். அவ கெட்டிக்காரு கெட்டிக்காரு.
1: இப்பதான் வந்து சிறுவர் பூங்கால பேசின மாதிரி தெரிஞ்சது.
0: அப்படி சின்ன குழந்தையா வந்து பெரிய வகுப்பில் வந்து சிறந்த பிள்ளைகளை
1: காலமா வர்றது இல்ல. இப்ப 12வது முடிச்சாச்சு.
0: அவன் கல்விதானே, கல்விதானே முக்கியம், கல்விதானே முக்கியம். நிச்சயமாக சிறந்து விளங்க வேண்டும். நாடும் ஏடும் போற்றுமோர் நல்லதோர் மகளாக வர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்கள். ஆசிரியராகவும் ஒரு கலை உலகத்திலிருந்து உங்களோடு இணைந்து கொள்ளும் நண்பராகவும் அவை ஒரு தாத்தா ஸ்தானத்திலிருந்து வாழ்த்திக் கொள்கின்றேன். எல்லா நன்மையும் உண்டாகணும். வாழ்த்துக்கள் ஐயா. நல்ல செய்தியை தந்தீர்கள், கேட்டு மகிழ்ந்து கொண்டேன். ஆலயம் நிச்சயமா ஆன்மீக துறையிலே அவர் சிறப்பாக இருந்தால் அங்கே சிறுவர் பூங்காவிலே அவர் வந்து கூறிய கருத்துக்கள் பல இங்கே பதிவிலே இருக்கின்றன. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவருக்கும் என்னுடைய ஆசைகளை கூறி எல்லோருடைய வாழ்த்துக்களையும் அவர் பெற்றுக் கொள்ளுகிறார். முன்றைய தமிழ் வானொலி மூலம் நன்றி நாகப்பன் அவர்களே.
1: நன்றி. கிடைக்கும் போது இணைந்து கொள்கிறேன்.
0: நன்றி. அற்புதமாக மீண்டும் சந்திக்கலாம். நன்றி நன்றி. முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை பக்தி வேளையிலே
2: இருக்கின்றோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருங்கி நின்று பக்தி உண்டாடுவோம். அறிவு கொண்டு புகழ் துதி புரிந்து

இடாமல் ஒழுகிட பகையிலாது சேகளோடு மனைவியும் கதறி வீழ நாடி வேத கணமதி நமனு வந்து இறை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நமது

அதிகாரம் எங்கே, வியாபாரம் எங்கே, மனைவி மக்கள் எங்கே, வைத்த ரொக்கம் எங்கே, வாங்கின வட்டி

முழுமையாக தெய்வ பக்தி கொண்டாடுவோம் என்ற அந்த பாடல் இன்று நேற்றல்ல எத்தனையோ ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். காரணம், இந்த பக்தியிலே மூழ்கி பக்தி பெருக்கிலே வாழ்ந்தவர்கள் அனுபவித்து இறுதியிலே ஆன்மீக திருப்தி பெற்றவர்கள்தான் எங்களுக்கு இந்த தத்துவங்களை கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவற்றை திரைப்படங்களிலேயும் வந்து திரைப்படங்களாக்கி அதை மக்கள் மத்தியிலே பரப்பி கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு பக்தியை நிலைநாட்டுவதற்கு இந்த வழிகளை கையாண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் வந்து இன்று முந்தைய தமிழ் வானொலியில் தந்த வேளையை பக்தி வேளையாக கருதி கொண்டு அதை பயனுள்ளதாக பயன்படுத்தி கொண்டோம். பலரோடு இணைந்து முதலில் வந்து இணைந்த எங்கள் அன்பு மகள் ஷியாமலா, நீங்களும் வந்து உங்கள் அயலிலும் நீங்களுடைய வணக்க முறைகளையும் நீங்கள் கடைபிடிக்கும் வகைகளையும் அதனால் கொண்ட ஈடேற்றங்களையும் மக்களுடைய திருப்திகளையும் பெற்று உங்கள் மன திருப்தியும் கூறி மகிழ்ந்தீர்கள். பாடல் ஒன்று தந்தீர்கள், மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி திரைப்படத்து பாடல் ஒன்று, மாயி கருமாதி என்ற ஒரு பாடல். அந்த பாடலை இப்பொழுது கேட்போமா?

ஐயா

0: உள்ளத்தை முழுமையாக ஒப்படைத்து விசுவாசத்தோடு வேண்டி விரும்பும் பொழுது நிச்சயமாக கரம் கொடுப்பார். நான் அறிந்த வகையிலே பல வருத்தங்கள் நோய்கள் எங்களுக்கு வருவதுண்டு. நோய் கிருமிகள் உள்ள இந்த பிரபஞ்சத்திலே மனித இனத்தை தாக்கும் நோய்களுக்கு ஆங்கிலேய வைத்தியங்கள் என்று இன்று காணப்படுகின்ற அந்த வைத்தியங்களால் மாற்ற முடியாத நோய்கள் ஒரு சிலவற்றை கூட அம்பாளினுடைய வேப்பிலை, அம்பாளுடைய தீர்த்தம், அம்பாளுடைய நினைவு, அவருடைய பாராயணம் இவற்றினால் மாற்றப்பட்டிருக்கின்றது. எங்கள் வாழ்க்கையிலும் நான் அதை அறிந்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன், பார்த்திருக்கின்றேன். சிறப்பான பாடல். அம்பாளை நினைத்து நாங்கள் வேண்டி அழும்பொழுது எங்களுக்கு வேண்டியதை வந்து தீர்த்து வைப்பார் என்று கூறும் இந்த வேளையில் அடுத்த பாடலை தந்திருக்கின்றீர்கள் மகாலிங்கம் அவர்களே. நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை, இன்று நடைபெற்ற அனுபவத்தை, நீங்கள் நேற்று நடைபெற்ற அனுபவத்தை, அதற்கு முன்பு நடந்த அனுபவத்தை, இனிமேல் வருகின்ற அனுபவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கருதி கொள்ளும் வகையில் வந்து கருத்து பரிமாறிக்கொண்டு சென்ற வேளையில் ஒரு பாடலை, பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்து பாடல் தான் நீங்கள் கேட்ட பாடல், அம்பிகையே ஈஸ்வரியே. அந்த பாடலும் அம்பிகையை வைத்து தான் பாடுகின்றது. அந்த பாடலும் கருத்துக்கள் பலவற்றை அம்பிகையை பற்றி கூறுகின்றது, அவருடைய கருணையை பற்றி கூறுகின்றது. எங்கே அந்த பாடலையும் கேட்போம்.
1: ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோயில் கொண்டு

0: தாயே மகமாய்.
1: அற்புதமான அந்த பாடல் கூட சமதர்மத்தை இங்கே கொண்டு வருகின்றது. வேலைகளை வருத்த மாட்டோம், அறம் அது அறம், நாங்கள் ஜீவகாருண்யம் மனித நேயத்தை கடைபிடித்து கொண்டு செல்லும் பொழுது இறை கருணை எங்களை அறியாமலே அவரால் எங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வகையிலே அற்புதமான பாடல் தன் அன்னையின் பேரம் அதற்குள்ளே வருகின்றது என்று மிகவும் உருக்கமாக கேட்டிருந்தார் மகாலிங்கம். இப்பொழுது இந்த பாடலை கேட்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே தான் அடுத்த பாடலை வந்து தந்திருந்தார். நம்பிக்கைக்கு எண்ணங்கள், இந்த இதிலேயும் வேண்டுதல்களை வேலை தவறாமல் வேண்டுதல்களை வைத்து நிறைவேற்றி வரும் பொழுது அருள் நிச்சயமாக கிடைக்கும், அதுவும் அன்னையின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்ற வகையிலே இப்பொழுது முருகன் என்ற ஒரு மகனாக அவதாரம் எடுத்து வந்த இறைவனின் கடாட்சங்களில் திருவிளையாடல்கள் பல உண்டு. அதிலே முருகன், நான் நினைத்த போது நீ வரவன் இறைவா, முருகன் மட்டுமில்லை எந்த கடவுளும் நான் நினைத்தவுடன் வர வேண்டும் என்றால் எனக்கு எப்பொழுது தேவை என்று காத்து கொண்டிருக்கின்றது இறைவன், எப்பொழுது என்னை நினைக்கின்றானோ அப்பொழுது ஓடிச் சென்று அருள் புரியணும். சாதாரணமாக அருள் புரிந்து கொண்டுதான் இருக்கின்றார், தேவை ஏற்படும் பொழுது அவசரமாக கூட ஓடி வந்து செய்யக்கூடியவர், நினைத்தால் வரக்கூடியவர், நினைத்தால் வரவழைக்கக்கூடியவர், நினைத்தால் பார்க்கக்கூடிய வகையிலே அவர் காட்சி கொடுப்பார், கருணை தருவார் என்ற பல உதாரணங்கள் இருந்த வேளையும் சில உதாரணங்களையும் கூறி இந்த பாடலையும் கேட்டிருந்தார் அன்பு சரவணா. யாம் இருக்க பயமேன் என்று நான் கூறிக்கொள்வேன். இங்கே யாம் இருக்க பயமேன் என்று ஆட்சி கொடுக்கும் அந்த முருகனின் கடாட்சத்தை கேட்போம். முதல் கேட்ட பாடலை கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களும் பால் மெல்லிசை மன்னரும் டி எம் சவுந்தரராஜன் ஐயா என்ன கலைஞர்கள் அவர்கள் அவர்கள் இணைந்து உரு கொடுத்து உயிரோடு நாங்கள் இருக்கும் பொழுது உணர்வோடு கேட்டு மகிழ்ந்த பாடலாக வந்த வேளை முருகா நீ வர வேண்டும், நான் நினைத்த போது நீ வர வேண்டும் என்று எப்பொழுதும் உன்னை நினைக்கின்றேன் தானே என்பதை மறவாமல் நாங்கள் நன்றாக நினைக்க வேண்டும் என்பதை கூறி வரும் பாடல். இந்த பாடலையும் கேட்போம். சரவணா உங்களோடு.

சிறப்பான ஆண்டுகள் பல கடந்தாலும் என்று ஒலித்தாலும் எங்களை இருகரம் தூக்கி வணங்க வைக்கும் அந்த பாடல் முருகனை பற்றி என் சிதம்பரம் அவர்கள் எழுதி கொடுத்த வேளையிலே அதற்கு இசை கொடுத்து குரல் கொடுத்தார் எங்கள் எழுசை வேந்தர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள். பக்தி பாடலை பாடும் பொழுது இருக்கும் குலைவு எங்கள் இதயத்தை அப்படியே குலைத்து இறைவனோடு ஒன்றிட வைத்துவிடும். இப்படியாக அவர்கள் தங்களை வருத்தி தாங்கள் ஆன்மீகத்தில் இறங்கி தெய்வீக சக்தி இல்லாமல் எதுவும் இல்லை என்பதை உணர வைக்கும் வகையிலே தான் வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றார்கள். சிறந்த அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே தான் மகள் யோகாராஜி அவர்களும் வந்து பல அற்புதமான விடயங்களை கூறி தனக்கு நடந்த சம்பவங்களை எங்களோடு இணைந்து கூறி அந்த சரணம் ஒரு கவசத்தையும் நான்கு வரிகள் சொன்னால் போதும் என்று கந்தசட்டி கவசத்தினுடைய சிறப்பையும் கூறிவிட்டு ஒரு பாடலுக்கு கேட்டிருந்தார். இடைவரியை பாடியும் இறைவன் வருவான் என்ற பாடலை அந்த பாடலும் இசை அரசி பி சுசீலா அம்மா பாட வேண்டும் என்று எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் இசையமைத்த வேளையிலே அவர்கள் கண்ணதாசன் ஐயா வரிகளை கோர்த்து கொடுத்து விஸ்வநாதன் ஐயா அவர்களை இசைக்கு கொடுத்த வேளையில் அந்த பாடலை ஒலிக்க செய்கின்றார். சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து இறைவன் வருவான், அவன் நிச்சயமாக வருவான் நாங்கள் குரல் கொடுத்தால், ஏனென்றால் எங்களுக்கு நம்பிக்கை விசுவாசம் உண்டு. கேட்போமா பாடலை? சத்தம் லேசாக குறைவு போல் தோன்றுகின்றது அல்லவா, அதனால் இதை கேட்டு பார்ப்போமி. செய்தி விளம்பரங்கள் வருவது துல்லியமாக கேட்கும், அப்படித்தான் இன்றைய இணையதளங்களிலே வலைத்தளங்களிலே எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கின்றார்கள். இப்படியான இடத்திலே தான் ஒரு பாடல் தந்துவிட்டால் அதில் எத்தனை அவர்களுக்கு நன்மை உண்டு.

0: பேபீஸ் டோன்ட் எவர் ஸ்டாப்.
1: இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான் என்ற நம்பிக்கை இருக்கும் வரை நிச்சயமாக இறைவன் வருவான், நல்வழி தருவான் என்று அவருடைய வாழ்க்கை பயணத்தில் நடந்தவற்றை எங்களோடு பகிர்ந்து கொண்டு கேட்ட பாடல் சிறப்பான பக்தி வேளையை அலங்கரித்து செல்லும் வேளையிலே அன்புடனே சாந்தி வந்து அழகாக பேசி மகிழ்ந்து சில வரலாறுகளை புத்தூர் ஆலயம் பற்றி எல்லாம் கூறிவிட்டு அவர் ஒரு பாடலை ரமணவி மகரிஷி அவர்களை பற்றி வந்த பாடல்களே ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடலை இசைஞானி அவர்கள் இசைத்திருக்கிறார். சதா சதா உன்னை நினைந்து என்று அந்த பாடலையும் கேட்போம்.

சிறப்புடனே ஒரு ரமண மாலை கேட்டோம். இசைஞான இசை அமைப்பது மட்டுமல்ல, குரலையும் கொடுத்து வரிகளையும் கொடுத்து தன்னுடைய ரமண மாலையிலே ரமண மகராட்சியை உள்ளடக்கி சிந்தனையோடு உள்வாங்கி பாடியவளை. நாங்களும் அப்படி உள்வாங்க வேண்டும். மையத்துள் வாழ்வாங்கு வாழ்வாரை வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதற்கிணங்க இது ஒரு எடுத்துக்காட்டான பாடல். ஆன்மீகம் என்றால் எப்படி என்பதை நாங்கள் உணரக்கூடிய வகையில் வந்த அற்புதமான பாடலை தந்து மகிழ்ந்தீர்கள் சாந்தி. உங்களுக்கு நன்றி. அற்புதமான பாடல். இந்த வேளையில் நேரம் சரியாக 1:36 பிற்பகல், எங்களுக்கும் உங்களுக்கு இரவு நேரம் 11:06 காட்டும் வழியில் சற்று சில நிமிடங்களை கூட்டிச் செல்வதற்கு அனுமதி கொடுத்த முந்தையல் தமிழ் வானொலிக்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இறுதியாக ஒரு பாடலை தந்து கேட்டு மகளை இருக்கின்றோம். அந்த பாடல் ஏன் என்ற திரைப்படத்தில் ஒழித்த ஒரு பாடலை தெரிவு செய்து இன்றைய ஆன்மீகத்தில் இந்த பாடலை கேட்போம் என்று அன்பு நாகப்பன் தானாக வந்த சந்தனம் என்று கூறுவேன் கூறிய வேளையிலே மகிழ்ச்சியான ஒரு செய்தியை தந்து சென்றார். அன்பு நான் பேத்தி என்று அழைத்துக் கொள்ளும் எங்கள் சிறுவர் பூங்கா சிறுவர்களுக்குள்ளே நந்தினி வந்த வேளையிலே மிகவும் சிறப்பாக அவர் தொட்டு செல்லும் பக்தி வேளை எல்லாம் அங்கே பக்தி வகையிலேயும் அவர் சில செய்திகளையும் பதிவுகளையும் தந்திருக்கின்றார். வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளும் இந்த வேளையிலே சிறப்பான செய்தி, அவர் 562 மதிப்பெண்ணை பெற்று முதன்மை மாணாக்கர்கள் ஒரு மாணாக்கராக ஒரு மாணவியாக திகழ்கின்றார். அதற்கு அன்னை தந்தை அவர்களோடு வளர்க்கும் வளர்ப்பு மட்டுமல்ல ஆன்மீகத்தினுடைய கடாட்சம் என்றுதான் கூற வேண்டும். மென்மேலும் அவர் சிறப்புற அமைய வேண்டும், சிறப்பு பெற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவன் அருளை வேண்டிக் கொண்டு அவர் ஒரு பாடலை தருகின்றார். வருவாயா வேல்முருகா என்ற ஏன் என்ற திரைப்படுத்த பாடலை இப்பொழுது அவரோடு இணைந்து இந்த பாடலை இறுதி பாடலாக கேட்போம். அன்பு நாகப்பன் அவர்களே, நல்ல செய்தியை தந்த உங்களுக்கு நல்லதோர் வேண்டுதலையும் கொடுக்கும் பாடல் வருவாயா வேல்முருகா என்றால் நிச்சயமாக வேல்முருகன் வருவார் என்று எண்ணிக்கொண்டு பாடலை கேட்போம்.

வருவாயா வேல்முருகா என்ற வரியை தொடுத்து அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை எங்களுக்கு கூறி எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நன்மைகள் தீமைகள் வெற்றிகள் தோல்விகள் நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் இறைவன் துணை உண்டு. நாங்கள் அழைக்கும் வேளையை கூட அவர் ஓடி வந்து எங்களுக்கு துணை புரிவார் என்ற அற்புதமான கருத்துக்களை சுமந்து வந்த பாடல்கள் பல கேட்டோம் என்று ஷியாமலா அவர்கள் மகாலிங்கம் அவர்கள் அவர்களோடு இணைந்த சரவணன் மற்றும் யோகாராஜி இவர்களும் சாந்தி நாகப்பன் உடன்பட வந்து எல்லோரும் இணைந்து இன்றைய ஆன்மீகத்தை சிறப்பித்து செல்லும் ஆன்மீக வேளையை பக்தி வேளையை சிறப்பித்து உங்கள் உங்கள் அனுபவத்தையும் ஆன்மீகத்தினுடைய சிறப்பையும் ஆன்மீகம் அவசியம் என்பதற்கேற்ற கருத்துக்கள் அமைய சம்பவங்களை எல்லாம் நீங்கள் எங்களோடு பகிர்ந்துகின்ற வேளையிலே மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகள் மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகள் என்று நான் கூறும் பொழுது இன்று இந்த தளத்திலே எழுதுபவர்கள் மட்டுமல்ல வேறு தளங்கள் எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே வந்து எங்களுக்கு நல்ல ஆதரவை தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் வந்து இணைய முடியாதவர்கள் கூட தங்கள் கருத்துக்களை தந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை எண்ணும் பொழுது மேலும் எங்களுக்கு மகிழ்வாக இருக்கின்றது. ஏனென்றால் ஆன்மீகம் எல்லோருக்கும் வேண்டும். அது மதபு வேறுபாடுகள் இல்லை, கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் அப்போ அங்காலே அடுத்தப்புறம் வைத்துவிட்டு சமயம் என்பது நல்ல சமயம் நல்ல தருணம். அந்த தருணத்திலே எங்களுக்கு நடப்பவை எல்லாம் சிறப்பாகத்தான் நடைபெறும். துன்பங்கள் வந்தாலும் இன்பங்கள் வந்தாலும் ஏனென்றால் அவன் அன்றி அணுவும் அசையாது என்று மாணிக்கவாச சுவாமிகள் திருவாசகத்திலே அன்றியே கூறிவிட்டார். இறைவன் எங்கும் இருப்பவர், எல்லாம் வல்லவர், எதுவும் செய்யக்கூடியவர், எல்லாம் தருவார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வது இல்லை. தட்டுங்கள், திறக்கப்படும், கும்பிடுங்கள், வணங்குங்கள், உங்களுக்கு கிடைக்கப்படும். இந்த கருத்துக்களை அடைப்பை வைத்து தண்ணீர் போல் மண்ணுயிரையும் காக்க வேண்டும். அடுத்தவருக்கு துன்பம் இல்லாமல் தொல்லை இல்லாமல் எங்கள் கர்மத்தை நாங்கள் சரிவர நிறைவேற்றி சமூக அமைப்புகளை அவதானித்து ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வளர்க்காமல் அறம் மனிதநேயம் ஜீவகாருண்யத்துடன் வாழ்ந்தாலே அது ஆன்மீகம்தான். அப்படி வாழ்ந்தவர்கள் இந்த வையத்திலிருந்து சென்றாலும் அவர்கள் இன்றும் போற்றப்படுகின்றார்கள் என்பதை இந்த பாடல்கள் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்து சற்று நீடித்தாலும் அதற்கும் அவர்கள் எங்களுக்கு சலுகையை கொடுத்திருக்கும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் பெருந்தன்மையை நாங்கள் உணர வேண்டும். இது மொன்றியல் தமிழ் வானொலியில் நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே நான் ஒரு சிந்தனை என் உள்ளத்தில் வந்தது என்னென்றால், நாங்கள் படித்த காலத்தில் ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கியங்கள் வார்த்தைகள் வசனங்கள் அதிலே உள்ள கருத்துக்கள் அத்தனையும் முக்கியமாக ஆலயம் தொழுவது சாலவன் என்று கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஏன் தாங்கள் வணங்க வேண்டும், ஏன் வீட்டிலிருந்து வணங்கலாம் தானே, இல்லை அதற்கென்று ஒரு இடம்பட்டு ஒருமித்து எல்லோரும் வணங்கும் பொழுது அங்கே ஒருமித்த கருத்துக்கள் இறைவனுக்கு கிடைக்கின்றது. இறைவனை நாங்கள் அழைக்கின்றோம். ஒரு கை ஒரு ஒரு மனிதன் ரெண்டு விரல் இரண்டு கைகளாலும் தட்டும் ஓசையை விட பலரும் சேர்ந்து தட்டினால் அவ்வளவு பிரகல்வியமாக இருக்கும். அதுபோன்றுதான் நாங்கள் எல்லோரும் இணைந்து பணிந்து இறைவன் தாள் வணங்குவோம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இணைந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். என் அன்பு உள்ளங்களே, இந்த வேளை எங்களுக்கு மிகவும் கடினமான ஒரு வேளையை நிகழ்ச்சி நிரல்கள் மிகவும் சிறப்பாக நெருக்கமான வேளையிலும் அதிபர் மீரா அவருடன் கேட்டபோது ஒத்துக்கொண்டு தந்திருந்தார். அதற்கு முன்பு பக்தி பாடல் என்ற ஒரு நிகழ்வையே கொண்டு வந்திருந்தோம். ஆனால் பக்தி வேளை என்ற நிகழ்வை அதை மாற்றி கொண்டு வருவதற்கு நான் துடித்தேன். அதை நீங்களும் உணர்ந்து இணைந்து அதை சிறப்பித்திருக்கின்றீர்கள். வாரம் வாரம் அது நிகழும் வேளையிலே அதை சிறப்பித்து செல்லும் உங்கள் அனைவருக்கும் இறை அருள் நிச்சயமாக கிடைக்க வேண்டும். இறை அருள்னால் எல்லா துன்பமும் நீங்க வேண்டும். நமக்குரு நாதன் நம்மை வருத்துவது கொல்லவல்ல கொல்லவல்ல பொல்லா வினையெல்லாம் போக்கவே என்றதை எண்ணிக்கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். அதை கொண்டு வருவதற்கும் அவருடைய கடாட்சம் எங்களுக்கு வேண்டும். தன்னுடைய நிகழ்ச்சியை இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றார்.
நாங்கள் வேடிக்கைக்காகவோ அல்லது வினோதம் காட்டுவதற்காகவோ அல்ல, மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுவதற்காகவோ அல்ல, எந்த விதமான பிரதிநிதி உபகாரம் இல்லாமல் தமிழ் தொண்டு செய்ய வந்த நாம் ஆன்மீகத்தையும் தொட்டு செல்ல வேண்டும். ஆன்மீகம் இல்லை என்றால் வேறு எதுவும் நடவாது என்ற ஒரு கருத்து உலகளாக இருக்கின்றது. அதை எண்ணிக்கொண்டு உங்கள் அனைவருடைய அனுபவத்தையும் பகிர்ந்து சிறப்பித்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறி, என் அன்னை தந்தை என் ஆசான் இவர்களையெல்லாம் நான் பெறுவதற்கு உணர்வதற்கு வந்த அன்பு தமிழ், அன்னை தமிழ், இவற்றையெல்லாம் நான் அடைவதற்கு காரணமாக இருந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு உங்களோடு இணைந்து நானும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து அன்போடு வணங்கி நன்றி கூறி, முகம் தெரிந்த தெரியாத என் நல் உள்ளங்களே உலகளாக இருந்து என்று என்னோடு பயணித்து கொண்டிருந்த உறவுகள் உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி மீண்டும் சந்திப்போம் என்று 2026 ஐந்தாவது மாதம் 8வது நாள் மலர்ந்த மொன்றியல் தமிழ் மாலினியின் பக்தி வேலை நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது பக்தி வேலை. வாழ்வோம் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: வணக்கம். முதல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். கலையகத்தில் இப்பொழுது நேரம் சரியாக 10:30 நிமிடம் அதிகாலை வேளை. ஈழத்திரு நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் இப்பொழுது நேரம் 9 இரவு நேரத்தை தொட்டுவிட்டீர்கள். உறவுகள் அனைவரும் உறக்கத்துக்கு செல்லாமல் காதோரம் பாடல்கள் வரும், நேயர் விருப்பம் வரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே அற்புதமான கண்ணன் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்த வேளையில் குறுக்கிட்டு நான் நேயர் நேரத்தோடு இணைய வந்திருக்கின்றேன். 2023 ஆண்டு 24 நாள் வெகு விரைவில் ஒரு மாதம் கழிய இருக்கின்றது. நாட்கள் நகர்கின்றதா இல்லை ஓடுகின்றது என்றுதான் எண்ண வேண்டும். இன்றைய காலநிலை கனடாவில் அதிகாலை வேளையிலே 7:27 நிமிடத்துக்கு ஒளிபரப்ப வேண்டிய கதிரவன் தன்னுடைய கரம் நீட்டி ஒளி தர முடியாமல் இருக்கின்றார். குளிர் நிலை, அணுக்கள் எல்லாம் குளிராகி வானத்திலிருந்து பூமி வரை இருள் நோக்கி இருக்கின்ற இந்த வேளையில் சைபர் பாகை என்று கூறப்படுகின்றது. இந்த சைபர் பாகை மேலும் இல்லை கீழும் இல்லை, இந்த நேரம்தான் ஆபத்தான ஒரு வேளை. ஆனால் குளிரின் உணர்வோ -6, பூச்சியத்துக்கு கீழே 6 எப்படி இருந்தால் குளிரும் அப்படி இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இங்கே அறிக்கைகள் எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பனிப்புயல், அடுத்த பனிப்புயலை எதிர்நோக்குகின்றோம். 15-20 சென்டிமீட்டர் வரை பனி பொழிவு இருக்கும். இடையிடையே குளிர் உறை பனி பொழியும். போக்குவரத்துகளுக்கு இடையூறாக இருக்கும், அவதானமாக இருங்கள் என்று அறிவித்து விட்டார்கள். அதற்கேற்ற ஒழுங்குகளை நாங்களும் விரைவாக செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருந்தோம். அதிகாலை வேளையிலிருந்து காலை கடன் முடித்து நான் வானொலிக்கு வருவதற்கிடையில் அங்காடி சென்று வர வேண்டிய ஒரு நிலை. ஏனென்றால் அடுத்து வரும் 2-3 நாட்கள் அல்ல, 4 நாட்கள் அல்ல, 1 வாரமும் ஆகலாம் நாங்கள் வெளியே செல்லும் பாக்கியத்திற்கு. ஏனென்றால் பனிமூட்டம் வந்து கூடி மூடிவிட்டால் குறிப்பிட்ட அளவுதான் வரும் என்று கூற முடியாது. 15 தொடக்கம் 20 சென்டிமீட்டர் என்றால் அது 30-40 சென்டிமீட்டருக்கும் வரலாம். ஏனென்றால் கடந்த 36 பனிகாலங்களை நான் பார்த்திருக்கின்றேன், கூறியபடி எதுவும் நடைபெறவில்லை. பாதைகள் எல்லாம் பறிச்சோடி கிடக்கின்றது. ஆனால் விரைவாக வாகனங்களை செலுத்தி தங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நகரசபை சுற்றி, அதாவது வந்து பனி அகற்றும் தொழிலாளர்களும் வாகனங்களும் ஆயத்தமான நிலையில் வைத்திருந்து வீதிகளுக்கு உப்பு மண் போன்றவற்றை சேர்த்து தூவிக்கொண்டு செல்கின்றார்கள். ஏனென்றால் பனிப்பொழிவு இருந்தால் சரக்குகள் இருக்காது என்பதற்காக முன் ஏற்பாடான நடவடிக்கைகள். எப்படியான இந்த வேளையிலே தான் நான் வந்திருக்கின்றேன். குளிர்நிலை இருந்தாலும் வீட்டினுள்ளே எங்களுக்கு சாதனங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த காலநிலையை ஒட்டி எங்களை குளிர்த்திலிருந்து விடுவிக்கும் வெப்பம் தரும் அந்த சாதனங்கள் கூட பழுதடையும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அப்படியே திடீரென்று நின்றுவிட்டால் அல்ல பழுதடைந்து விட்டால் நாங்கள் உடனே அதற்கு உரியவர்களை அழைத்தால் வருவார்களோ என்றால் அது சாத்தியமில்லை. வருவதற்கு சிலவேளை 2 நாட்களும் செல்லலாம். ஏனென்றால் எங்கள் வீடு தான் ஒன்று தனியே இருக்கின்றது என்ற அல்ல, எத்தனையோ இடங்கள் உண்டு, எல்லோருக்கும் அவர்கள் சேவை செய்ய வேண்டும். அதனால் நாங்கள் வலு கவனமாகத்தான் இருக்கின்றோம். மின்சாரம் தடைபட்டால் கூட எங்களால் உள்ளே இருக்க முடியாது. மின்சாரத்தை உடனடியாக சீர் செய்வார்கள். சில வேளை 1 எடுக்கும், 2 எடுக்கும். அதற்காக நாங்கள் பிரத்யேகமான ஏதாவது உபகரணங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கேற்ற ஆயத்தங்களோடு இருப்போம். அல்லது விட்டால் எங்களுடைய மாநகரத்தினாலே எங்களுக்கு ஒதுக்கப்படும் ஒரு இடத்தை கொடுப்பார்கள். அந்த இடத்தில் சென்று நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்று பொது இடங்கள் கொடுப்பார்கள். ஹோட்டல் போன்ற இடங்கள், விடுதிகள் போன்ற இடங்களில் ஒதுக்கி கொடுப்பார்கள். அல்லது பெரிய நகரசபையின் பாதுகாப்புகள் இருக்கும் பெரிய அரங்குகள் இருக்கின்றது, அங்கே கொடுப்பார்கள். உணவு வசதிகள் எல்லாம் அப்படியே சீர்கேடுகள் எல்லாம் இருக்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இந்த மாதத்தின் இறுதி வாரமும் அடுத்த மாதமும் எங்களுக்கு ஒரு நெருக்கடியான மாதங்கள் குளிரினாலே. இதை ஏன் நான் கூறுகின்றேன், நாங்கள் இப்படியெல்லாம் வருந்துகிறோம் என்ற அல்ல. அயல் நாடுகளும் அப்படி இருக்கின்றது, வெளிநாடுகளில் அப்படி இருக்கின்றார்கள் என்றதை நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பரிமாறிக்கொள்கின்றேன் அன்பு உறவுகளே. இது மொழியல் தமிழ் வானொலியின் இந்த 2023 ஆண்டு 24 தேதி 1 மாதத்திலே நாங்கள் நேயர் நேரத்தில் இணைந்திருக்கின்றோம். அந்த நேர நேரத்தில் பாடல்களை கேட்க வேண்டும். நீங்கள் உங்கள் பாடலை நான் தெரிவு செய்து தர வேண்டும். நீங்களும் நானும் கேட்டு மகிழ வேண்டும். அற்புதமான ஒரு சந்தர்ப்பம். முகம் தெரியாத உறவுகளாக இருந்தாலும் உளம் நிறைய அன்பை வைத்துக் கொண்டு உள்ளத்தால் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். உள்ளத்தால் நெருங்கி கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு. இனிமையான இந்த நிகழ்வை பல இடங்களிலிருந்தும் என்னுடைய ஏனைய பகுதிகளில் அற்புதமான கருத்துக்களை தந்திருக்கின்றார்கள். சிறப்பான நேயர்கள் வருகின்றார்கள், நாகரிகமாக பேசுகின்றார்கள். அவர்கள் கேட்கும் பாடல்கள் எல்லாம் செவிமடுத்து கேட்க எங்களுக்கும் இனிமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த முன்றியல் தமிழ் வானொலியில் பழைய பாடல்களை எல்லாம் கேட்டு மகிழக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பழைய புதிய இடைக்கால பாடல்களிலிருந்து மிகுதி வித்தியாசம் இல்லாமல் தந்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு நிகழ்வுகள் எல்லாம் நல்ல சிறப்பு. ஏனைய அறிவிப்பாளர்கள் தரும் படைப்புகள் எல்லாம் தரமான படைப்புகள், சுவையாக இருக்கின்றது, விளம்பரங்கள் அதிகம் இல்லை என்றெல்லாம் பலவாறு எழுதுகிறார்கள். அதை படிக்கும் போது மேலும் எங்களுக்கு உற்சாகம் பிறக்கின்றது. அன்பு நேய நெஞ்சங்களே, இந்த வாழ்த்துக்கள் அத்தனையும் உங்களுக்குத்தான், எனக்கு அல்ல, முன்றியல் தமிழ் வானொலிக்கும் அல்ல, எங்கள் நேயர்களுக்குத்தான் அந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்று உங்களிடம் ஒப்படைத்திருக்கின்றேன். சரி, இப்பொழுது பாடலை கேட்க வேண்டும் என்று எங்கள் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் முதலில் அழைத்திருக்கின்றார் போல் தெரிகின்றது. எங்கே அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே. இங்கே அவர் வரவில்லை. வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக மகிழ்வாக குளிரோடு குளிராக. உங்களுக்கு எப்படி இருக்கின்றது அங்கே? இந்த மாத இறுதி வாரங்களிலும் அடுத்த முழு மாதமும் அங்கே குளிர் இருக்கத்தான் செய்யும். என்றால் பனியின் காலம் தான் அது, பருவகாலம். பனி மாசி மாதம் வந்தவுடன் தமிழுக்கு, எங்களுடைய தமிழ் தேதி மாசியில் வரும் பனி வந்து மூசி கொண்டு பெய்யுமா, அவ்வளவு மோசமாக இருக்கும்.

0: ஒட்டி வாழ்பவருக்கு சூரியனுடைய உச்சம் வெகு விரைவாக கிடைக்கின்றது.
1: சரி, நமது மாவட்டத்துல கூட சமயத்துல வாகனங்கள் வர்றதே தெரியாது, பனி பெய்யறது.
0: அப்படித்தான், அது ஆசிய நாடுகள் என்னும் பொழுது தனியாக தமிழ்நாடு மட்டுமல்ல, அயல் நாடுகளும் தான். இப்பொழுது சவுதி அரேபியாவில் இருந்து வருகின்ற ஃபாரூக் அவர்கள் கூறுகின்றார்கள், அங்கும் குளிர் இருக்கின்றதுன்னு சொல்லி, பனிக்குளிர் அங்கும் இருக்கின்றது. மிதமிஞ்சிய வெப்ப வலிய நாடு அந்த நாடு சவுதி அரேபியா போன்ற மத்திய கிழக்கு நாடுகளை பாலை நிலம் என்று கூறுகிறோம், பாலைவனம், வெயில் அதிகமாக உள்ள இடம். ஆனால் அங்கும் குளிர் இருக்கின்றது, சீதோஷ்ணம் மாறி மாறி வருந்தானே கிருஷ்ணய்யா அவர்களே. சரி, உங்கள் பணி எப்படி செல்கின்றது?
1: பணி நாளையிலிருந்து ஆரம்பம்
0: மீண்டும்.
1: முழுமையாக
0: செய்ய முடியும். அது கிடைத்தால் தான் உங்களுக்கு, முழுமையாக நீங்கள் தொழில் செய்தால் தான் உங்களுடைய ஊதியமும் முழுமையாக கிடைக்கும் இல்லையா? அல்லது விட்டால் வருமானமும் குறைவு தானே?
1: ஆமாம். அந்த உருவம் பதிக்கிறது அட்டைன்னு ஒண்ணு இருக்கு, ஜக்காடு பெட்டி அட்டை,
0: ஜக்காடு பெட்டி அட்டை. ஆமா,
1: அது அட்டைதான் அந்த ஆசைமே
0: உருவமே. நல்லது. இந்த நேரத்தில் உங்கள் மனோநிலை இப்படி இருக்கும் இந்த வேளையில என்ன பாடலை உச்சரிக்கின்றது உங்களுடைய உதடு?
1: நிறைய பாட்டு உச்சரிக்குது.
0: ஒன்று பொருத்த பாடலை, சிந்து பைரவி திரைப்படத்து பாடலை இப்பொழுது கேட்டு மகள விரும்புகிறீர்கள், என்ன பாடலா இருக்கும்?
1: கலைவாணியே உனைத்தானே அழைத்தேன், உயிர் தீயை வளர்த்தேன், வர வேண்டும் வரம் வேண்டும் துடித்த இந்த பாடலை.
0: இனிமை இனிமையான பாடு. கலைவாணியை அழைக்கின்றீர்கள், நிச்சயமாக கலைவாணி வருவாள் என்று கூறி அடுத்த உறவுடன் செல்ல போகின்றேன். நன்றி இணைந்தமைக்கு. அனுஷியா பேசுகிறாரா? சரி, கொடுங்கள் அனுஷியாவிடம். வணக்கம், வணக்கம் மகளே. அனுஷியா நலமா இருக்கின்றீர்களா? மகளே வணக்கம். நலமாக, நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள். எப்படி உங்கள் பேர குழந்தைகள் எல்லோரும் விளையாடி கொண்டு நலமாக இருக்கின்றார்கள், பாடசாலை செல்கின்றார்கள்? சரி, உங்கள் கணவர் சற்று மனக்கவலையோடு இருக்கின்றார், பணி தொடர முடியாமல் இருக்கின்றதே, போதிய உபகரணங்கள் வரவில்லை, நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்?
2: ஆமாப்பா, என்ன செய்யறது, கொடுக்கறப்பதான் ஐயனும்.
0: ஆமாம், இதயம் தாங்கும் இதயம் வேண்டும், பொறுமையோடு இருங்கள், பெருமை உங்களை காத்து கொண்டு இருக்கும். இந்த வேளையிலே நீங்கள் என்ன பாடலை உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், என்ன பாடல் கேட்டால் நலமாக இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்?
2: மஞ்சள் மகிமை.
0: மஞ்சள் மகிமை, இனிமையான ஒரு நல்ல தரமான படம் மஞ்சள் மகிமை. அதுல கண்ணாம்பா அம்மா அவனுடைய நடிப்பு அற்புதமான நடிப்பு. மஞ்சள் மகிமையில என்ன பாடல்?
2: ஆகாய
0: வீதியில் நீங்கள் கூறிய அழகான வெண்ணிலாண்டு அவர் கூறுகிறார். ஆகாயமும் வெண்ணிலாம் ஒன்றா சேர்ந்திருக்கின்றது. ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா. யார் அந்த வெண்ணிலா? யார் அந்த ஆகாய வீதி? தெரியாது.
1: அனுசியாதான்.
0: சரி, ஆகாய வீதியில் அழகிய வெண்ணிலாவாக உலாவந்து ஒளி வீசுங்கள், உங்கள் பணி சிறக்கும் வரைக்கும். இணைந்தமைக்கு நன்றி.
1: ஒரு நிமிஷம்
0: கூறுங்கள்.
1: ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம்
0: உங்களை எனக்கு தெரியும், ஆனா இந்த அளவு எழுதுகிறீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்புகள். முயற்சியுங்கள், முடியாதது ஒன்று இல்லை. அதனால் தான் நான் கூறினேன், படியாதவர்கள் என்று யாரும் இல்லை, படித்த பெரிய மேதைகள் என்றும் யாரும் இல்லை. அனுபவம் தான் பெரிய
1: காரணம். இரண்டாம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன்.
0: அது இரண்டாம் வகுப்பு. என்னுடைய தாயார் பாடசாலைக்கு நிழலுக்கு கூட ஒதுங்காதவர். ஆனால் நான் ஆசிரியராக வரும்பொழுது எனக்கு ஆசிரியருக்கு என்ன வேண்டும் என்ற அறிவுரைகளும் என் தாய் தான் கூறியிருந்தார். என்னை அப்படி வளர்த்திருந்தார். அவ்வளவு தூரம் அனுபவம் அவருக்கு அறிவிருந்திருக்குது. படித்துத்தான் வர வேணும் என்றது இல்லை ஐயா. நீங்கள் அந்த இரண்டாம் வகுப்பு தான் படித்தேன், முதலாம் வகுப்பு தான் படித்த உங்களுக்கு தெரியாது. அந்த காலத்து இரண்டாம் வகுப்பே இப்பொழுது SSLC சரி, மறக்க வேண்டாம். படிக்கவில்லை என்று யாரும் சொல்ல வேண்டாம், படியாதவன் என்று யாரும் சொல்ல வேண்டாம். ஏன்னா படியாதவர்கள் முட்டாள்களும் அல்ல, படித்தவர்கள் எல்லாம் பெரிய மேதைகளும் அல்ல என்பது என்னுடைய கருத்து. நன்றி கிருஷ்ணன்.
1: எழுதிய பிறகு எனக்கு நான் பார்த்தேன், தவறா இருந்தது, ஆனா அழிக்கல.
0: நீங்கள் போடுங்களா? அதுல ஒரு குறையும் இல்லை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, வளர வேண்டும், நீங்கள் வளர்ந்து வர

0: மொன்றியல் தமிழ் வானொலிக்கு வந்து இந்த அளவு பேசி பாடி எழுதுவதற்கு வந்து விட்டீர்கள். கெட்டுக்காரன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் கிருஷ்ணன். அடுத்த குறிப்பாக யார் வருகின்றார்? எங்கள் நீண்ட நாள் உறவு வந்து விட்டார். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜெகமோகன்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகமோகன். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக, மகிழ்வாக, குதூகலமாக இருக்கு. எங்கள் நீண்ட நாள் உறவு, அற்புதமான உறவு. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: இங்கு அனைவரும் இறைவன் கிருபியாலும் தங்களின் நல்ல ஆசையாலும் அனைவரும் நல்ல நலமா இருக்கிறீங்க.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இந்த வேளையில நீங்கள் என்ன பாடலை எண்ணிக்கொண்டு வந்தீர்கள் கேட்கலாம் முன்னியல் தமிழ் வானொலியில் என்று?
2: எனக்கு அன்னமிட்ட கை அப்படிங்கிற படத்திலிருந்து 16 வயதிலே 17 பிள்ளையம்மா அப்படிங்கிற பாடல்.
0: பரவாயில்ல, 32 பிறவில்லை தானே.
2: அந்த பாடல் காட்சியில நடிச்சு அந்த அம்மாவை நினைக்கிறதுக்கு இன்னும் மனசு கஷ்டமா இருக்கியா?
0: ஜெயலலிதா அம்மாவா? முதலமைச்சர்.
2: ஆமா ஆமா ஆமா.
0: ஏனென்றால் அவர் நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் அல்லவா? கலைச்செல்வி அல்லவா? சிறப்பு, சிறப்பான காட்சி. அது அன்று, இன்று அப்படியெல்லாம் மறக்க முடியாத காட்சிகள் என்று ஒன்று இல்லை ஐயா. வாழ்த்துக்கள், சிறப்புகள். அடுத்த உறவிடம் செல்கின்றேன். உங்கள் பாடல் காட்டிலகி தருவேன். நன்றி, நன்றி, நன்றி,
2: நன்றி.
0: அடுத்த உறவாக யார் வருகின்றார்? எங்கள் அன்பு அன்ஷியா சகாயா அன்ஷு ராணியாக இருக்கலாம். வணக்கம் ராணி.
3: ஐயா வணக்கம்.
0: எனக்கு தெரியும் இது மகள் தான் வருகின்றான். இந்த நேரத்தில் இந்த இலக்கம் நீங்கள். நலமாக இருக்கின்றேன், வணக்கம் கூறுகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா மகளே? மகிழ்வாக இருக்கின்றோம். பெரும் குளிரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம்.
3: அதிகமான குளிரையா?
0: அங்கேயும் குளிரா? எங்களுக்கு மாமா இங்க அந்த முதல் மாதத்தின் கடைசி இறுதி வாரத்தில் இருந்து 2 மாதம் 4 வாரங்களும் எங்களுக்கு ஒரு கடினமான காலம். கடினமான காலம். ஆமா, குளிரும் அதிகம். அந்த குளிர், பனிப்பொழிவு, காற்று, உறைபனி, இவையெல்லாம் மாறி மாறி வந்து இடையூறு விளைவித்துக் கொண்டிருக்கும். வெளியே சென்று நடமாடவோ அல்லது ஒன்றும் செய்ய முடியாதுதான். ஆனாலும் என்ன செய்வோம், சமாளிப்போம். 36வது குளிர் காலத்தை நான் சந்திக்கிறேன்னு நான் பெருமையோடு இறைவனுக்கு நன்றி கூறி உங்களிடம் கூறுகின்றேன். 36வது குளிர் காலத்தை நான் சந்திக்கின்றேன் கனடாவில்.
3: அப்ப நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க
0: பிறப்பதற்கு
3: முன்பு.
0: எங்களுக்கு அனுபவத்தில் பழகி போச்சு. அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அனுபவமும் எங்களுக்கு இருக்கின்றது. அதை விட அரசாங்கத்தினுடைய அறிவிப்புகள் அதுகள் அடிக்கடி கிடைத்துக் கொண்டிருக்கும். நாங்கள் அதற்கேற்ற மாதிரி ஆவணம் செய்து கொள்வோம். வருமுன் காத்து கொள்ள வேண்டும். நாங்கள் சின்ன வயதில் புத்தகத்தில் படித்தோம், வருமுன் காப்போன், வரும் போது காப்போன், வந்த பின்பு காப்போம் என்று. அதனால் நீங்கள் கூறுங்கள். அவர் ஒரு அன்பர், வானொலிக்கு அழைத்து பார்த்தார். வரவில்லை, உடனே என்னுடைய சொந்த தொலைபேசிக்கு அழைத்து கொண்டிருக்கின்றார் வருவதற்கு. சரி, ஆர்வத்திலே ஆர்வத்திலே அன்பிலே அழைக்கின்றார். சரி, என்ன பாடலை என்று கேட்போம்?
3: எனக்கு மின்சார கண்ணா படத்துல இருந்து ஊதா ஊதா ஊதா.
0: ஆருடைய கண்ணம்மா மின்சார கண்? அவருடைய கண் இல்லையா?
3: சந்தனராஜ்.
0: சந்தன்ராஜ் அவருடைய கண் ஊதா. ஓகே. ஊதா ஊதா
3: வாழ்த்துக்கள்
0: அம்மா. வாழ்த்துக்கள். சிறப்பாக பேசுகிறீர்கள். நன்றி மகளே. மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி,
0: நன்றி மகளே, நன்றி. அன்புடன் தேவா அவர்களே, நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை இணைக்க நான் முயற்சிக்கின்றேன். அதற்கிடையிலே என்னுடைய சொந்த தொலைபேசி அழைத்தீர்கள். காரியமே இப்பொழுது அழையுங்கள், உங்களுடைய அழைப்பு கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வேளையிலே ஒரு பாடலை கேட்டு மகளே இருக்கிறோம். தேவா நீங்கள் அழைக்க வேண்டும். இந்த கலையத்து தொலைபேசி இலக்கத்துக்கு அழையுங்கள். அந்த பாடல் அவர் தந்திருந்தார். அற்புதமான ஒரு முதலாவது பாடலாக எங்களுடைய கிருஷ்ணன் ஐயா அவர்கள் சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து கலை வாணியை அழைக்கின்றார். அவருடைய கலை இப்பொழுது தாமதமாக இருக்கின்றது, தங்களுடைய படைப்புகள். அதனால் கலைவாணியின் அருள் வேண்டும், அந்த கலை திறமையை அவர்கள் வெளியே காட்டுவதற்கு. நிச்சயமாக கலைவாணி கண் திறந்து உங்களுக்கு அந்த அருள் கொடுப்பார் என்று அந்த பாடலை தருகின்றேன். கேட்போமா? கிருஷ்ணன் அவர்களே, கலைவாணியே நீ பெற வேண்டும் என்று பாடியும் காட்டினீர்கள். வருகின்றது பாடல்.

0: நிலமாக இருக்கிறீர்களா நீங்கள்? நான் நலமாக இருக்கிறேன். நீங்கள்? சிறப்பாக இருக்க வேண்டும். மகிழ்வாக இருந்து பணிகள் எல்லாம் எப்படி சிறப்பாக இருக்கின்றதா? பனி எப்படி நன்றாக பொழிகின்றதா?
1: பனி கொஞ்சம் தேவலா, கொஞ்சம் பனி கொஞ்சம் தேவலா, கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இப்ப கொஞ்சம் பனி தேவலை, இரவு
0: தாமதம் பனி தேவலா. சரி, தாமதங்கள் இன்னொரு வாரம் போனா மேலும் அதிகமாக இருக்கும்.
1: ஆமாமா, அப்ப மத்தியானமா சரியா வெயில் இன்னும் ஒதுக்கிது, ரொம்ப வெயில் நிறைய புள்ள புலத்த வந்துருக்கு.
0: சரி, என்ன பாடலை கேட்கலாம்?
1: படம் வந்து பகலில் ஒரு இரவு,
0: பகலில் நிலவும், பகலில் ஒரு இரவு.
1: ஆமா, பகலில் ஒரு இரவு,
0: பகல்ல இரவு. எங்களுக்கு அப்படித்தான் இருக்கிறது, பகல்ல இரவு போல் தான் இருக்கிறது. பாடல
1: இருக்கு. எனக்கு தோட்டம் கொண்ட ராசாவே, சூடி கொண்ட ராசாத்தி, காட்டுக்குயில் போல் பாட்டு பாடிக்கும் பொண்ணுங்களா, பொண்ணுங்களா.
0: தோட்டம் போன ராஜாவே, தோட்டம் புகுந்த ராஜாவே,
1: தோட்டம் கொண்ட ராசாவே, சூடி கொண்ட ராசாத்தி,
0: கொண்ட ராசா. இனிமையான பாடாட்டு
1: கோயில் போல் பாட்டு படிச்சோம்.
0: நன்றி, அந்த பாடலை உங்களுக்கு காவலி வரப்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவாக எங்கள் அன்பு தேவா அவர்கள். அடுத்த உறவாக தேவா, வணக்கம். தேவா,
2: எங்க ஆனந்த ஐயாவுக்கு வணக்கம். இன்னைக்குதான் எடுத்திருக்கீங்க.
0: நீங்கள் அடித்தது என்னுடைய சொந்த தொலைபேசிக்கு அழைப்பு விட்டீர்கள். அதை நான் கட்டளையில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எடுக்க முடியாது. மீண்டும் நீங்கள் முதல் அழைக்கும் பொழுது இருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். முடிந்துதானே நான் எடுக்க வேண்டும். இப்பொழுது எடுத்து விட்டேன். நன்றாக இருக்கின்றீர்களா?
2: அளமுடன் வளமுடன் ஐயா, அச்சத்தோட மீறமாக்கும் நல்லா இருக்கும்.
0: அப்படியா? நான் இப்பொழுது ஒரு குழப்பம் ஏற்பட்டு விட்டது. பாடல் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது.
3: உயிரே உயிரின் உயிரே அழகே.
0: மன்னிக்க வேண்டும் கிருஷ்ணன், இந்த பாடல் நீங்கள் உங்களுடைய பாடல் ஒலிக்கும் பொழுது நான் பேசிக் கொண்டிருந்ததெல்லாம் வந்திருக்கின்றது, தவறுதலாக ஏற்பட்டுவிட்டது. மீண்டும் வந்த பாடலை நான் ஒளிபரப்புகிறேன். என் பொறுமையோடு கேட்டுக்கொள்ளுங்கள். தேவா, நீங்கள் விஷயத்துக்கு வாருங்கள். நலமாக இருக்கின்றீர்களா? இரண்டு மூன்று நாட்கள் நாங்கள் பேசவில்லை. எப்படி, எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா?
2: ஐயா, எல்லோரும் நலமா இருக்காங்க. நீங்க ஆனந்த ஐயாவுக்கும் நன்றி.
0: நன்றி, வாழ்த்துக்கள். சரி, இன்று என்ன பாடலை
2: கேட்டு கேக்குது? அந்த இது ஆப்ப மாத்தி, இது ரெண்டு மூணு வந்திருக்கு.
0: என்ன ரெண்டு
2: போகுது? ஆனா யாரும் எடுக்கல.
0: நாங்கள் மற்றவர்களோடு பேசிக் கொண்டிருந்தால் அல்லது பாடல் ஓடிக்கொண்டிருந்தால் எடுக்க முடியாது தானே? தேவா, பொறுமையோடு மீண்டும் அழைக்கலாம்.
2: அது எழுந்துறியா? பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் போட்டாலும் சரி, முடியாதுனாலும் போட்டாலும் சரி.
0: சரி, இப்பொழுது என்ன என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள் என்று?
2: ராஜராஜ சோழன் இருந்தியா?
0: அதுல என்ன பாடல்?
2: எழுதந்தான் அடி தில்லையிலே.
0: அப்படியா? படித்து பார்த்தீர்களா அந்த இடம்?
2: இந்த கிஸ்ம
0: அந்த இடத்தை படித்து பார்த்தீர்கள்? அம்மா அப்படி இருக்கின்றார்.
2: கிருஷ்ண, அதே மாதிரி கிருஷ்ணனு அடிச்சா நம்ம என்னோட சொந்த இது இது அடிச்சா அவருக்கும் அடிச்சா அவனும் எடுக்கல.
0: சரி,
2: அப்படின்ட்டு இப்ப கேட்ட பாட்டு பஸ்ட் வந்தது அவருதான். நான் பஸ்ட் போட்டேன்.
0: சரி ஐயா, நன்றி. உங்கள் பாடலை நான் காட்டுகளை தருகின்றேன். நடிச்சில்லையிலே பாடல் தருகின்றேன் உங்களுக்கு. நன்றி, நன்றி, நன்றி,
2: நன்றி.
0: எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே பாடலும் இடையிலே சென்று கொண்டிருந்ததால் இடையூறாக இருந்திருக்கலாம் நீங்கள் கேட்பதற்கு. அதனால் மீண்டும் கிருஷ்ணன் ஐயா அவர்களே, கலைவாணியை நாங்கள் அழைத்துக் கொள்வோம் மீண்டும். நீங்கள் துண்டிக்க வேண்டும் ஐயா.

சிறப்பான ஒரு பாடல், சிரமத்தோடு கேட்டு எங்களுக்கு இப்பொழுது சிரமம் இல்லாமல் முழுமையாக ஒலிக்க கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சேவை, கனடா கலையகம். சரியாக நேரம் 11 மணியை காட்டிக் கொண்டிருக்கின்றது. கனடாவில் முற்பகல் என்றோ பிற்பகல் என்றோ நடுப்பகல் என்றோ கூற முடியாத நிலையில் காலநிலையில் கதிரவன் ஒளி இல்லாமல் இருக்கின்றோம். இந்த வேளையில் உங்களுக்கு 9:30 நிமிடமாக காட்டும் இந்த நல்ல வேளையிலே ஈழத்திற நாட்டிலும் பாரத நாட்டிலும் குளிர் நிலையோடு நீங்கள் பனியோடு படும் அவஸ்தை எங்களுக்கும் தெரிகின்றது. ஆனால் காலம் என்று ஒன்று இருக்கும் பொழுது அந்த காலநிலைக்கு நடுவேதானே நாங்கள் வாழ வேண்டும் என்று இறைவன் அனுப்பியிருக்கின்றார். இது திடீரென்று வந்த காலநிலை அல்ல. வழக்கமாக வருடா வருடம் பூமி சுற்றி கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகத்திலே நடைபெறுகின்ற சீதோஷ்ண நிலைகள் மாறி மாறி வருவது வழக்கம்தானே. அதை நாங்கள் பழக்கப்படுத்தி கொண்டு இதுதான் வழக்கம் என்று பழக்க வழக்கமாக எடுத்துக்கொள்வோம் என்பவர்கள். அடுத்த பாடல் யார் தந்த பாடலாக இருக்கும் என்று கேட்டால் திருபுவனத்திலிருந்து அனுஷ்யா, நீங்கள் தான் தந்திருக்கின்றீர்கள். அடுத்த பாடலையும் மஞ்சள் மகிமை என்ற திரைப்பட பாடல், இனிமையான ஒரு திரைப்படம். இன்று காலையிலே நிகழ்ந்த நிகழ்விலே நான் ஆரம்பித்து இந்த பாடலை முதலாவது இரண்டாவது உறவுகளை சந்தித்து மூன்றாவது உறவையும் சந்தித்து நான்காவது ஐந்தாவது உறவான ராணி ஷியாமலா ராபிக் இவர்களோடு நான் உறவாடும் வேளையிலே எனக்கு தடைகள் பல ஏற்பட்ட அழைப்புகள் மாறி மாறி வந்து நினைப்புகளை எல்லாம் குழப்பி என்னுடைய தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்து என் கவனத்தை ஈர்த்து இப்படியான இடர்பாடுகளை உங்களோடு எல்லாம் உங்களோடு பேசியது உங்களுக்கும் எனக்கும் சரியாக தெரிந்தது, காற்றலையில் சரியாக தெரிந்ததோ என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அப்படி இருப்பின் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் உங்களுடைய பாடல்களை தொடர்ந்து தருகின்றேன். அடுத்த பாடலாக வருவதற்கு எங்கள் அனுஷியா அவர்கள் கேட்டிருந்தார் மஞ்சள் மகிமை என்ற திரைப்படம். ஆண்டுகள் பல கடந்த திரைப்படம். நான் சிறு வயதிலே இருக்கும் பொழுது அந்த பாடலை திரைப்படத்தை பார்த்த ஞாபகம். அதில் அந்த கண்ணாம்பா என்ற அவருடைய நடிப்பு இன்றும் என் கண்ணுக்குள்ளே இருக்கின்றது. மற்றவர்களை விட இனிமையான ஒரு திரைப்படம் மஞ்சள் மகிமை. நல்ல அற்புதமான ஒரு கதை. அந்த கதையம்சம் உள்ள அந்த பாடலை நிச்சயமாக பெண்கள் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படுத்து பாடல் என்று நான் நினைக்கின்றேன். அந்த பாடலை தர இருக்கின்றேன். அனுஷ்யா, உங்கள் பாடலாக வருகின்றது காற்றலையில் மஞ்சள் மகிமை என்ற திரைப்படத்திலிருந்து. ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா.

0: இனிமையான அந்த பாடல் ஏகாந்தமாக இருந்து கண்ணை இறக மூடிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தால் எங்களை அறியாத ஆனந்தம் இதயத்தை இதமாக தாளாட்டுவது போல் இருக்கும். அற்புதமான வரிகள், வெள்ளி வெண்ணிலா, வானம், தாரகை என்ற நட்சத்திரங்கள், அதிலே ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கின்றது வெண்ணிலா என்றும், அங்கே இடையிலே மின்னல் வந்து தடை செய்கின்றது, கருமேகம் மறைக்கின்றது என்றெல்லாம் கூறி இறுதியிலே வந்து மின்னலாக தோன்றும் இன்னல் இடை மறைத்தாலும் இடி இடித்தாலும் என்ற ஒரு வரி வருகின்றது. அது சின்ன அந்த மின்னலாக மின்னல் திடீரென்று மறைந்துவிடும். அதுபோல வாழ்க்கையில் நாங்கள் மகிழ்வாக இருக்கும் வேளையில் வருகின்ற துன்பங்களை அதை ஒரு மின்னல் போல நாங்கள் நினைத்துக் கொண்டு இடி இடித்தாலும் பெரும் மழை பெய்தாலும் அங்கே காதலன் காதலிக்கிடையே ஒரு கருத்து பரிமாற்றம் இருந்தது. இந்த அளவு வந்தாலும் அவ்வளவு மறைத்தாலும் காதலித்த பெண்ணை கைவிடேன் என்று கருத்தோடு சென்று என்று அந்த வரியை போட்டு தாளாட்டுகின்றதாம் தென்றல். அந்த தாரகையின் நடுவிலே அலங்காரமாக வெண்ணிலாவை என்ன அற்புதமான வரிகளை தாங்கி வந்த அந்த பாடல். இப்படிப்பட்ட கலைஞர்கள், இப்படிப்பட்ட எழுத்தாளர்கள், இப்படிப்பட்ட இயக்குநர்கள் எல்லாம் இருந்த தென்னகத்து திரைப்படத்துறை இன்று எங்கேயே சென்று விட்டது. உண்மையிலே வாழ்க்கையிலே இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருந்தால் குடும்பங்களுக்குள்ளே எவ்வளவு அந்நியோன்யம் இருக்கும், காதலர்களுக்குள்ளே எவ்வளவு பிடிப்பு உணர்வு ஏற்படும். மின்னலாக தோன்றும் மின்னல் அது இடை மறைத்தாலும் இடி இடித்தாலும் கண்மணி தாரகை என்னும் உன்னை நான் கருத்தோடு வந்து காப்பாற்றுவேன். அற்புதமான கருத்தை கொண்ட பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளே. எளிமையான பாடலை தந்து கேட்டு மகிழ வைத்த அனுஷ்யா உங்களுக்கு நன்றியை கூறும். இந்த வேளையிலே அடுத்த அன்பு உறவு அழைக்கின்றார், அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் என அன்பு கொண்டு கொண்டு கொண்டு பேசி ஜே ஜெயா அவர்களே அம்மையப்பன் இருந்து வருகின்றீர்கள். வணக்கம் பேத்தி, நலமா
1: இருக்கா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள்?
1: நலமா மகிழ்வாக இருக்கிறதா?
0: அங்கே அந்த பனி எப்படி இருக்கின்றது அம்மையப்பனிலே?
1: அடிக்குது
0: பனி. அப்ப நீங்கள் பனிக்கு செல்வதற்கு இடையூறு உண்டா இந்த பனி?
1: இப்ப அலையில
0: கொஞ்சம் இது இரவு நேரத்தில் தான் பனி அடிப்பது இல்லையா, குளிர் அடிப்பது. உடல் நலம் அப்படி இருக்கின்ற இப்பொழுதெல்லாம் தெளிவாகி விட்டீர்கள் போல் தெரிகிறது,
1: அப்படித்தானே?
0: கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் இருக்குது இல்லையா? சரி, இந்த வேளையில இனிமையான பாடல்களை கேட்டு மறந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில என்ன பாடலை நீங்கள் கேட்க போகின்றீர்கள்?
1: எனக்கு வந்து தாத்தா கண்ணோடு காண்பதனம் படத்துல இருந்து தாஜ்மஹால் ஒன்று வந்து காதல் சொல்லியது, தங்க நிலா ஒன்று என் மனதை கிள்ளியது. அந்த படம் தாத்தா?
0: அது ஏன் சொல்லுங்க பாப்போம். தாஜ்மஹால் உங்களை தேடி வந்து சொல்றது கண்ணோடு கண் இருக்குது, கண்ணோடு காது இருந்தால் வந்து சொல்லாது. கண்ணோடு கண் இருக்கிறபடியாத்தன் தாஜ்மஹாலை தேடித்தான் நாங்கள் போகணும். இது தாஜ்மஹாலே வந்து காதல் சொல்லுது அல்லவா இல்லையா? அப்ப அது உண்மையா, அது நிலையாக போகக்கூடிய காதலா? தாஜ்மஹால் ஒண்ணும், தாஜ்மஹால காதல் நிறைவேறிய காதலா இனிமையான ஒரு பாடல் கண்ணோடு கண் திரைப்படுத்த பாடல் தாஜ்மஹால் ஒன்று வந்து கூறினது உங்களுக்காக. அந்த பாடல் இப்பொழுது காற்றலை சொல்ல இருக்கின்றது. எட்டாவது பாடலாக இரண்டு பாடல்கள் சென்று விட்டது. நன்றி, என் அன்பு பேசி மீண்டும் சந்திப்போம். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். வணக்கம் வணக்கம் ராகவேந்தர் அவர்களே.
2: ஐயா, இனிய காலையில் இரவு வணக்கத்தை தெரிவிப்பது நாகை மாவட்டம் நோகர் முகமது அலி. ஐயா, நீங்கள் நலமா வளமா சிறப்பாக இறைவன் அருள் உள்ளீங்க ஐயா?
0: உள்ளேன் ஐயா, அப்படியே உள்ளேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நான் அதே போல நல்ல சிறப்பாக உள்ளேன் ஐயா.
0: உள்ளுங்கள் ஐயா, உள்ளுங்கள் உள்ளுங்கள். அங்கே பனி எப்படி இருக்கின்றது, பனியினுடைய நிலை இன்று நாகப்பட்டினம் நாகூர்லே?
2: பனி ரொம்ப கடுமையா இருக்கின்றது ஐயா.
0: ஆனா உங்களுக்கு பனி பகல் தானே, இரவு இல்ல தானே?
2: பனி எனக்கு வந்து காலை 9 மணி மாலை 5 மணி வரை எனக்கு பனி முடிஞ்சுவிடும்.
0: ஐயா, பனிக்கு முந்தி பனி முடிவடைந்து விடும், பனிக்கு பிந்தித்தான் நீங்கள் பனிக்கு போகின்றீர்கள். நீங்கள் செல்வந்தர் தான். குளிர் என்றால் என்னவென்று தெரியாது. சரி, இந்த பிள்ளைக்கு என்ன பாடலை இன்று கேட்டு மகிழலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
2: ஐயா, படம் வந்து நாளை உனது நாள்.
0: அப்ப நாளன்னைக்கு யாருடைய நாள்?
2: கண்டிப்பா
0: உங்கள் நாள், உங்கள் நாள், நாளை உனது நாள் என்ற திரைப்படத்தில் எங்கே அந்த பாடல், இந்த பாடல பாடி காட்டுங்கள் ராகவேந்தர்.
3: விண்ணிலா ஓடுது கண்ணிலே பாடுது என்னோடுதான் ஆடுது, அந்த வரலையா?
0: அந்த ஓடுற வெண்ணிலா உங்களோடதான் ஆடுதா? அதே அப்பா, வெண்ணிலா ஓடுது கண்ணிலே ஆடுது உங்களோடதான் ஆடுது. வெண்ணிலா ஓடுது, இனிமையான அந்த பாடல் ஓட விடாமல் எழுத்து பிடித்து உங்களுக்கு காற்றலையில் ஒலிக்க வைக்கின்றேன் ஒன்பதாவது பாடலாக. சரியா?
2: நன்றி.
0: காத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு காதோரம் வந்து இனிக்கும் அந்த பாடல். வாழ்த்துக்கள், நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் 11:12 நிமிடம் ஆகிவிட்டு நகரம் என்று பார்த்தால் ஓடுகிறது ஐயா நேரங்கள். உங்களுக்கு நேரம் 9:42 என்று காட்டும் இந்த வேளையிலே அடுத்து ஒரு பாடல், 16 வயதிலே 17 பிள்ளையம்மா என்ற ஒரு பாடலை கேட்டுவிட்டு அந்த பாடலுக்கு நடித்த மறைந்த முதலமைச்சர் கலைச்செல்வி ஜெயலலிதா அம்மாவை நினைவுக்கு கொண்டு வந்தார் அன்பு ஜெகபர் சாதிக் அவர்கள். அவருடைய நினைவு கரவாகாமல் அந்த நினைவை ருசுப்படுத்தும் வகையாக அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் ஒலிக்கின்றது. அந்த பாடல் இனிமையான ஒரு பாடல், 16 வயதிலே 17 பிள்ளையம்மா, அன்னமிட்ட கை என்ற திரைப்படத்திலிருந்து அன்னை சுசீலா அவர்களுடைய குரலிலே வருகின்றது. வாலி அவர்களினுடைய வரிகளோடு இசை, திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்களின் இசையோடு இந்த வேளையில் வருகின்றார். அவசரமாக எங்களுடைய அன்பு நெஞ்சம் காரைக்கால் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள். வணக்கம் விஜயராகவன் அவர்களே. எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். பணியில் இருக்கின்றீர்களா, வெளியில் இருக்கின்றீர்களா, வீட்டில் இருக்கின்றீர்களா? முடிந்து வீட்டுக்கு வந்து விட்டு, வீட்டுக்கு நேரே வீட்டுக்கு வந்து விட்டீர்களா? தூக்கம் வரவில்லையா இன்னும்? முன்னேல் தமிழ் வானொலியில் பாடலை கேட்டால்தான் தூக்கம் வரும் என்று எண்ணுகின்றீர்கள். அப்படி என்றால் என்ன பாடலை தர வேண்டும் உங்களுக்கு?
2: என்னையா பகல் தூக்கம்
0: படம் தூக்கம் தூக்கம் இருக்கிறதா? தூங்காதே தம்பி, தூங்காதே. என்ன பாடலா இருக்கும்? ஜீன்ஸ். அதுவே தூக்கம் வரவில்லை உங்களுக்கு? ஜீன்ஸ். என்ன பாடல்?
2: கண்ணோடு காண்பதெல்லாம்.
0: கண்ணோடு காண்பது கனவு தானே ஐயா? அப்ப நீங்கள் தூங்கலாம் தானே? தூக்கம் வந்தபடியே தானே கண்ணோடு கனவு வரும்? இல்ல இல்ல, இது கனவு இல்லாம நேரடியா காண்கின்றீர்கள். சரி, கண்ணோடு காண்பதெல்லாம் அந்த பாடல் உங்களுக்கு ஜீன்ஸ் படத்தில் கேட்டுக்கின்றீர்கள். நல்ல நல்ல செய்திகளை எல்லாம் தருகின்றீர்கள், எழுதி அனுப்புகின்றீர்கள், படம் அனுப்புகின்றீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு. உங்களை பற்றி, நாட்டை பற்றி, காலநிலை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்வோம். நீங்களும் முகமது ராபிக் அவர்களும் தான் அந்த செய்திகளை அவ்வப்போது தந்து கொண்டிருப்பவர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பு. உங்கள் கண்ணோடு காண்பதெல்லாம். அடுத்த வரி என்னையா? சரி, பாடலை கேட்டு மகிழ்வோம். இனிமையான பாடலாக இருக்கின்றது. நண்பர்கள் எல்லாம் நலமாக இருக்கின்றார்களா? அவங்க வீட்டில இருந்து பாடலை கேட்டு மகிழ்வார்கள். அவர்களுக்கு விரும்பிய பாடலை கேட்பார்கள். தியாகராஜன், மகேந்திரன் போன்றவர்கள் எல்லோரும் நன்றிகள், வாழ்த்துக்கள். மேலும் சந்திப்போம். உங்கள் பாடல் 10வது பாடலாக வரும். இப்பொழுது 2 பாடல்கள் ஒலிபரப்பாகி விட்டது. மீராம்மா அப்படியே ஓய்விலே இருக்கின்றார். 2 நாளைக்கு உற்சாகம் வந்தவுடன் 2 நாள் ஓடி வந்து சின்ன பிள்ளை ஆட்டம் பிள்ளை ஆடுவார், திரும்ப வந்து ஓய்வெடுப்பார். இருக்கின்றார், நலமா
2: இருக்கின்றார்.
0: ஓய்வுதான் நமக்கு தேவை. நன்றி விஜயராகவன் ஐயா அவர்களே. உங்கள் பாடலை காற்றலையில் தருகின்றேன். அடுத்த உறவுடம் செல்ல இருக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி,
2: நன்றி,
0: நன்றி, வணக்கம். இது முன்னில் தமிழ் வானொலி என்று கூறியிருந்தேன். 24 மணி நேர தமிழ் சேவை என்றும் கூறினேன். ஆனால் இது நேயர் நேரம். நேரொலியில் வந்து நேராக பேசி உள்ளத்தை பரிமாறி கொண்டு செல்லும் ஒரு நிகழ்ச்சி. அதிலே உங்கள் உள்ளம் உங்கள் உதடு துடைக்கும் பாடல்களை உடனடியாக கேட்டு மகிழ்ந்து எழுதி அதை தெரிவு செய்து ஒலிபரப்புகின்றேன். அந்த வகையில் அடுத்த பாடல் ஜெகபர் சாதிக் ஐயா கேட்ட அந்த அற்புதமான பாடல் அவர் அவசரமாக கேட்டு கொள்ள வேண்டும், அதை நான் கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே அவர் பாடல் காற்றலைக்கு வர காத்து கொண்டிருக்காமல் உடனே வருகின்றது. 16

0: இனிமையான அந்த பாடல். 16 வயது பருவ மங்கை 17 குழந்தைகளை பராமரிக்கும் ஒரு காட்சி, அற்புதமான காட்சி. அந்த 17 குழந்தைகளும் பச்சை பிள்ளை குழந்தைகள். பெற்ற தாயை விட்டு இவளோடு பராமரிக்க வந்திருக்கும் வேளையிலே ஒவ்வொரு குழந்தைகளையும் பெற்ற தாயை விட பாசத்தை காட்டுகிறார். காரணம், குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்ற காரணத்தினால். இந்த குழந்தைகளுக்குள்ளே ராதையாக இருக்கலாம், கண்ணனாக இருக்கலாம், ராமனாக இருக்கலாம், சீதையாக கூட இருக்கலாம், யார் அறிவார் என்று கூறுவார். காரணம், அந்த இரண்டும் காதல் அன்பு என்பதை எடுத்து காட்டுவதாகும். வேறு அங்கே அந்த பிஞ்சு குழந்தைகளில் வஞ்சமில்லா எண்ணங்கள் தான் இருக்கும், அன்பு தான் இருக்கும் என்பதை அற்புதமாக எடுத்து காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அந்த பராமரிப்பினுடைய பெருமையை எடுத்து காட்டுகின்றார்கள். பெற்றால் தான் பிள்ளையா? இல்லை, எல்லாம் குழந்தைகள் தான். இதுகளெல்லாம் தங்க நிலவுகள், தரை மீது எறிந்துவிட்டு எத்தனை பேர் செல்கின்றார்கள் தெரியாத போன்று அற்புதமான ஒரு வரிகளை கொண்ட பாடல்கள். இனிமையான பாடலை தந்தவருக்கு நன்றி கூறும் இந்த வேளையில் அடுத்த உறவாக ஒருவர் வர இருக்கின்றார் போல் தெரிகின்றது. வந்துவிட்டு சென்று விட்டார், மீண்டும் அழைக்கின்றார். வணக்கம், வணக்கம், வணக்கம் அன்பு கண்ணன் அவர்களே.
1: வணக்கம் அப்பா. வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் மகனே. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் கண்ணா?
1: சுகமாக இருக்கிறேன்
0: கண்ணா, நல்லமாக இருக்கும். இந்த வேளையிலே உங்களுடைய கரூர்லயே பனி எப்படி இருக்கின்றது?
1: பனி இல்லையப்பா, இல்ல, ரெண்டு நாளா பனி குறைஞ்சிச்சு.
0: குறைஞ்சி உங்களுடைய கரூர்லயே கடல் இருக்கின்றதா? கடற்கரை
1: இல்லைங்கப்பா, கரூர்ல கடலே இல்லைங்க.
0: நீங்க நடுப்பகுதி?
1: நாங்கதான் மைய பகுதியில் இருக்கிறோங்கப்பா. மைய பகுதி
0: நடுவில் இருக்கிறீங்களா? நடுவில் இருக்கிறீங்களா? மையத்துல இருக்கிறீங்களா? சென்டர்ல இருக்கிறீங்களா?
1: அப்ப நடு சென்ட்ரல்ல மையத்தில் இருக்கேன்.
0: நடு மையம் சென்டர் மையத்தில் நடு சென்டர் மையத்தில் இருக்கிறீர்கள் இல்லையா? சிறப்பு சிறப்பு. பணி எல்லாம் முடிஞ்சதா மகனே?
1: அமர்ந்துச்சுப்பா, வீட்டுக்கு வந்தாச்சு, சாப்பிட்டாச்சுங்கப்பா.
0: சாப்பிட்டாச்சு. வீட்டில் அனைவரும் நலமாக இருக்கின்றார்களா? அவர்களை பற்றியே தெரிவதில்லை. உங்களுடைய அண்ணா அண்ணன் மனைவி எல்லோரும் உங்க கரூர்ல இருக்கின்றார்களா?
1: இல்லை, திருச்சியில் இருக்காங்கப்பா.
0: திருச்சி சென்று விட்டார்கள். அவ சசிகலா அப்படின்னு பேர் என்ன?
1: அவங்க வந்து கோயம்புத்தூர்ல.
0: கோயம்புத்தூர்ல இருக்கிற உறவினர்கள் நல்ல எல்லோரும் நலமாக இருக்கும் இந்த வேளையில. நீங்களும் நலமாக
1: இருக்கும்,
0: நீங்களும் நலமாக இருக்கும். நல்ல செய்தி எங்களுக்கு மகிழ்வித்திருக்கிறது, நாங்களும் நலமாக இருக்கின்றோம். சரி, இந்த வேளையில நீங்கள் என்ன பாடலை கேட்கலாம் என்று உச்சரித்துக் கொண்டு வந்தீர்கள், கம்பெனி கொண்டு வந்திருப்பீர்களே? என்ன பாடல்?
1: பெரிய தம்பி அப்படிங்கிற படங்க. பெரிய தம்பி
0: யார் ஐயா? அந்த பெரிய தம்பி நீங்களா? நானா?
1: என்ன
0: பாடலா இருக்கும்?
1: ஆமாப்பா, அதுல வந்துங்கப்பா, தாஜ்மஹாலே நீ தாவி தாவி எந்த வாசல் வந்தது என்ன. அந்த பாடல்
0: அங்கே தாஜ்மஹால் வந்து காதல் சொன்னது உடனே தாஜ்மஹால் தாவி தாவி வந்த எண்ணம் வந்து விட்டது உங்களுக்கு, அப்படித்தானே? சரி, இரண்டு தாஜ்மஹாலை காண்போம் என்று இந்த வாழ்த்துக்கள் மகனே. இணைந்த சிறப்பித்தமைக்கு ஓய்வெடுங்கள், நாளைய பணிக்கு செல்லுங்கள், பணியிலே அதிகம் உலவாதீர்கள், சரியா?
1: நன்றி, நன்றி.
0: வாழ்த்துக்கள் மகனே. கேட்டு மகிழ்ந்துருவோம். இப்பொழுது என்னுடைய அன்பு பேத்தி தர்ஷனா அழைத்திருந்தார், வந்து விட்டார் மட்டும். வணக்கம், வணக்கம், வணக்கம் அன்பு பேத்தி தர்ஷனா. தர்ஷனா, தர்ஷனா வணக்கம். அம்மா, உங்களை இணைத்தேன், உங்களை இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை பேத்தி. வணக்கம் தர்ஷனா.

தர்சனம் அழைப்பு எனக்கு இணைப்பு கிடைக்கவில்லை, மீண்டும் முடிந்தால் அழையுங்கள். அடுத்த பாடல் யாராக இருக்கும்? காற்றலையில் வந்து என்னோடு பேசிவிட்டு அற்புதமாக சிரித்து மகிழ்ந்த அன்பு மகள் சகாய அஞ்சு ராணி அவர்கள் கேட்ட பாடல். அவர் என்னோடு பேசியது எனக்கு கேட்டது, நான் அவரோடு பேசியது அவருக்கு கேட்டது, ஆனால் ஊருக்கு கேட்டதா தெரியவில்லை, ஒரு சிறு சந்தேகம். அப்படி கேட்காது விட்டால் மன்னிக்க வேண்டும். ஆனால் பாடல் வர இருக்கின்றது, நீங்கள் தந்த ஊதா ஊதா ஊதா பூ என்ற மின்சார கண்ணா, யாருந்த மின்சார கண்ணன்னு உடனே சந்தன் ராஜ் என்று கூறிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பான பதில். உங்கள் பாடலை காற்றலைக்கு தரலாம் என்று எண்ணுகின்றேன். அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் ராணி நான்காவது பாடலாக ஒலிக்கின்றது இன்றைய நேரத்திலே. கேட்போமா?

இனிமையான அந்த பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்து பாடல். வரிகளுக்கேற்ற இடங்களை தெரிவு செய்து படப்பிடிப்பு கனடாவிலும் நடத்தி இருக்கின்றார்கள் என்று காட்சியை பார்க்க புரிகின்றது என்பவர்களே. இனிமையான அந்த பாடல் காற்றலையில் சென்ற வேளையிலே இன்னும் ஒரு பாடல் அமைதியாக வந்து என்னோடு பேசி மகிழ்ந்த வேளையிலே அந்த குரல் வெளியே வந்ததோ தெரியவில்லை வந்தது என்பதற்கு எனக்கு ஒரு சந்தேகம். இருப்பினும் ஷியாமடா, நீங்கள் வந்து என்னோடு பேசி நன்றாக பேசி என்னோடு பேசி பாடலை பற்றி கூறியிருந்தீர்கள். பாடலே வரிகளை கேட்டு மகளும் வேளையிலே சரணம், ஒரு சரணத்தை நான் கூறும்பொழுது மறுசரணத்தை நீங்களும் கூறி அதில் உள்ள சிறப்புகளை எடுத்து கூறினீர்கள். அந்த வரிகளின் சிறப்புகளை அந்த பாடல் வருகின்றது. ராணி சம்யுக்தா என்ற திரைப்படத்திலிருந்து சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே ஜீவன் உள்ள பெண்களை நீ வாழமிட மாட்டாயா என்ற ஒரு இனிமையான வரிகளை கொண்ட பாடல் அந்த கே வி மகாதேவன் ஐயாவின் இசையிலே வருகின்றது அந்த பாடல். எங்கே அந்த பாடல் ஷியாமலா உங்களுக்காக காற்றலையில் நேரத்தில் ஒலிக்கின்றது. நேரம் 11:32 எங்களுக்கு உங்களுக்கு 11:02 10:02 நினைக்க வேண்டும். வருகின்றது பாடல்.

அரை நூற்றாண்டு கழிந்துவிட்ட பாடல்கள், அரை நூற்றாண்டை கடந்தாலும் இன்றும் உங்கள் கருத்துக்கு இனிமையாக அந்த பாடல் வந்து சேருகின்றது. அன்பு உறவுகளே, இனிமையான அந்த பாடல் ராணி சம்யுக்த என்ற ஒரு அரசியல் கருத்தோடு வந்த திரைப்படத்து பாடல். மாநிலத்தில் இருக்கும் பெண்களுக்கு மட்டுமல்ல மன்னர் குல பெண்களுக்கு உண்டு என்று ஒரு வரி வந்திருக்கின்றது. பெண்கள் என்றாலே அவர்களுக்கு காதல் இயற்கையானது, ஆனால் அவர்களுடைய காதல் பயிர் வளர வேண்டும் என்றால் அதுக்கு கண்ணீர் தான் பசலையாக இருக்கின்றது. எடுத்து பாருங்கள் எல்லா காதல் காவியங்களையும். அதனால்தான் சித்திரத்திலே பெண் எழுதினால் அந்த சித்திரம் அழகுபடுத்தி வைத்தாலும் சரி, அலங்கோலப்படுத்தி வைத்தாலும் திருப்பி பேச மாட்டாது. ஜீவன் உள்ள பெண் என்றால் திருப்பி கேட்பாள், துயரத்தை உணர்வாள், எல்லாம் செய்வாள் தானே. அதனால் தான் அந்த வரியை போட்டிருக்கின்றார்களோ தெரியவில்லை. அது மட்டுமல்லாமல் அந்த கண்ணீர் வருவதற்கு பெண்களுக்கு அற்புதமான ஒரு உறுப்பு கண். எடுத்தவுடன் வந்துவிடும் கண்ணீர், அது பலதரப்பட்ட கண்ணீராக இருக்கலாம், ஆனந்த கண்ணீராக இருக்கலாம், அனுபவித்து மகிழ்ந்த கண்ணீராக இருக்கலாம், வஞ்சிக்கும் கண்ணீராக இருக்கலாம், வஞ்சகரலை கொண்டு அப்படியே பல அடுக்கி கொண்டு போகலாம். அதிலும் கண்ணீர் கூடுதலாக உரித்தானது பெண்களுக்கு. அவர்கள் அந்த ஒரு சொட்டு கண்ணீரால் சாதித்து விடுவார்கள் உலகத்தில் பலதையும். அதனால் தான் சித்திரத்திலே பண்ணி எழுதி அதை சீர்படுத்தி வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு மெருகூட்டி மெருகூட்டி எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். ஜீவனுள்ள பெண்களோடு நாங்கள் யாரும் வீரம் பேச முடியாது. ஏனென்றால் மன்னாதி மன்னர்களை கூட, பெரும் பெரும் சாம்ராஜ்யங்களை கூட கண்ணீரால் கவிழ்த்திருக்கின்றார்கள், கண்ணீரால் நிமிர்த்தி இருக்கின்றார்கள். அந்த கண்ணீர் பெண்களுக்குத்தான் சொந்தம். அதனால் அந்த கண்ணீரை அவர்களுக்கு இப்பொழுது உபயோகிக்க வேண்டும், எங்கே உபயோகிக்க வேண்டும். அந்த கண்ணீரை தந்த கடவுளுக்கு ஏன் நான் என்னுடைய வாழ்க்கையை சீரமைக்க கூடாது, சீர்கெடுக்கவும் கூடாது என்றதை புரிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள். சாகச கண்ணீர் என்ற அற்புதமான ஒரு கண்ணீர் அவர்களிடம்தான் இருக்கின்றது, ஆண்களிடம் இல்லை அந்த சாகச கண்ணீர். எளிமையான வரிகளை கொண்ட பாடல், எவ்வளவோ விதமாக எத்தனை விதமாக நாங்கள் இதற்கு கருத்துக்களை கூறலாம். ஆனால் பெண்கள் பெண்ணெனப்பட்டவர்களுக்கு அவள் வளர்ந்து வரும் காலத்திலே கண்ணீர் தான் அதிகமாக இருக்கின்றது. கண்ணீரால் அவள் சாதனைகளை புரிந்திருக்கின்றாள். காதலுக்கு மட்டும் அந்த கண்ணீர் அல்ல, ஆனால் காதல் வளர வேண்டும் என்றால் அதற்கு கண்ணீர் வர வேண்டும். கண்ணீர் வராமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த காதலும் காதலித்த கணவன் மனைவிகள் உண்மையாக இருக்க வேண்டும். அடுத்தது இதை நீண்ட நேரத்தை கூறிக்கொண்டு போனால் அநேகமாக கூற வேண்டி வரும். அன்பு உறவுகளே, நேரத்தை கணக்கிலிட்டு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் விமர்சனத்தை செய்வோம். அடுத்து வரும் பாடல், எளிமையான பாடலை தந்த அன்பு ஷியாமடா உங்களுக்கு நன்றி. கண்ணீர் சாகச கண்ணீர் பெண்களுக்கு ஒரு உறுத்தான சொத்து, அதை வைத்துத்தான் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும். பெண்களில் ஒரு பெண்ணுக்கு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களுக்கும் கண்ணீர் உண்டு என்ற கருத்தோடு வரும் அடுத்த பாடலாக வர இருக்கின்றது, தோட்டம் கொண்ட ராசாவே என்று கேட்டிருந்தார் பகலில் ஒரு இரவு திரைப்படத்திலிருந்து அன்பு ராஃபிக் அவர்கள். ராஃபிக், நீங்கள் கேட்ட பாடல் பாடி காட்டியிருந்தீர்கள், இனிமையான பாடல். பொறுமையாக இரண்டு மூன்று தடவைகள் அழைத்து அந்த அழைப்பை என்னோடு இணைத்து இந்த பாடலை தந்து பாடியும் காட்டினீர்கள். உங்கள் பாடல் இப்பொழுது காற்றலையில் ஒலிக்கின்றது, மூன்றியல் தமிழ் வானொலியில். தோட்டம் கொண்ட ராசாவே.

ஓட்டம் கொண்ட ராசாவே, சூடி கொண்ட ராசாத்தி, காட்டு கோயில் பாட்டு படிச்சோம். கங்கை அம்மா காவல் இருப்பா, பொண்ணுகளா பிள்ளைகளா பாடுகளா. ஓட்டம் கொண்ட ராசாவே, சூடி கொண்ட ராசாத்தி.

0: வாழ வச்ச சாமியே காலம் உங்க நெஞ்சுது.
1: கட்டிடம் போ

சொல்லுமா ஆடுகளா தோட்டம் கொண்ட ராசாவே சூடிக்கொண்ட

மனம் கொண்ட ராசாவே, கூடிக்கொண்ட ராசாத்தி, தோட்டம் கொண்ட ராசாவே, கூடிக்கொண்ட ராசாத்தி, காட்டு கோயில் பாட்டு படிச்சோம், கங்கையம்மா காவல்ல.

0: பகல் வேளையில் கேளிக்கை நடனங்கள் காட்டப்பட்டிருந்தது. அது இரவில் நடைபெற வேண்டிய கேளிக்கைகள் பகலிலே நடக்கின்றபடியால் இரவு பகலில் ஒரு இரவு என்ற கருத்தோடு வந்தது. பகலிலே இரவு நடக்கும் கேளிக்கைகளும் கும்மாளங்களும் பகலிலே நடைபெறுகின்றது. இரவிலே நடக்க வேண்டிய திருட்டுத்தனமான செயல்கள் கூட பகலிலே நடைபெறுகின்றது. பகலில் ஓர் இரவு, இப்பொழுது பகலும் இரவு போன்றுதான் இருக்கின்றது. அற்புதமான ஒரு கேளிக்கையான உல்லாசமான காட்சி பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். ராபிக் உங்களோடு நாங்களும் இன்று இந்த நாளிலே இனிமையாக மகிழ்வாக இந்த நாள் செல்ல வேண்டும். தூக்கத்துக்கு செல்லும் பொழுது உற்சாகமாக தூங்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா, அல்லது உற்சாகமாக இருந்துவிட்டு மகிழ்ச்சியோடு தூங்க வேண்டும் என்ற வகையிலே கேட்ட பாடல் கேட்ட எங்களுக்கு முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை தந்து கொண்டிருக்கின்றது. பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இன்னும் பெற வேண்டிய உறவுகள் இருக்கின்றார்கள், வருவார்கள், தருவார்கள் பாடல்களை. அவர்கள் பாடல்களை காற்றலை ஒளிபரப்புவோம் என்று கூறும் இந்த வேளையில் அடுத்து வருகின்றார் ஒரு உறவு, அவரை அழைத்துக் கொடுப்போமே. வணக்கம் வணக்கம் வணக்கம் சந்தனராஜ் அவர்களே.
1: இரவு நேரம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கத்தோடு சில வயசு சந்தனராஜ்.
0: வணக்கம் வணக்கம், இரவு நேரம் பகல் நேரம் வணக்கத்தை தந்தீர்கள், நானும் அப்படியே ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு மகிழ்வோடு தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கும்யா.
0: இங்கே சிலர் வந்து ஊதா ஊதா ஊதா பூ என்ற ஒரு பாடல் மின்சார கண்ணா என்று கேட்டிருந்தார்கள். அது யார் அந்த மின்சார கண்ணன் உடனே சந்தனராஜ் என்று கூறிவிட்டார்கள். சரிதானே, மகள் வந்திருந்தா அவளோட பேசியது வெளியே.

0: இல்லை வந்ததும் தெரியவில்லை எனக்கு.
1: வந்தது
0: சரி, நல்லதாக போய்விட்டது. அங்கே எல்லாம் நல்லா இருக்கின்றது, அவ்வளோ பெரிய குளிர் இல்லை என்று மகள் கூறியிருந்தது. பழக்கப்பட்டு விட்டது இல்லையா? எங்களுக்கு அறிக்கைகள் கொடுத்துருக்கா. இப்பொழுது மாறு ஒரு பக்கம் வடக்கிலிருந்து தெற்கு, தெற்கிலிருந்து வடக்கென்று வீசிக்கொண்டிருக்கின்றது லேசான பனி. ஆனால் அவருடைய காலம் இன்று நாளை நாளை என்பதெல்லாம் ஒரு கொஞ்சம் கடுமையான நேரம் போல் இருக்குது. சில விட சுலபமாகவும் இருக்கலாம், ஐயார் கண்டது. அங்கே உங்கள் நிலைகள் எப்படி இருக்கின்றது? சரி, பொண்ணு பார்க்க போனீங்க, நம்ம பொண்ணு வாழணும்னு குறிப்பீர்கள். சரி, அது என்ன பாடலா இருக்கும்?
1: தெம்மாங்கு பாட்டு பாடி தெற்காலே போகுது காத்து.
0: அடே அப்பா, தெம்மாங்கு பாடி பாடிக்கொண்டு தெற்கு தெம்மாங்கு
1: தெற்காலே போகுது காத்து. தெம்மாங்கு பாட்டு பாடி தெற்காலே போகும் காத்தே.
0: பாடி தெற்காலே போகும் காற்றே. இனிமையான பாடல்களை இதமாகத்தான் கேட்கின்றீர்கள். நான் தேடும் பொழுது சில போல சிரமமாக இருந்தபோது என்று நான் சிரமப்படும் வேலையிலே தட்டி உடனே நீங்கள் கரம் கொடுத்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ் உங்களுக்கு. தெம்மாங்கு தேடி எடுத்தபடியே தானே கேட்கிறீர்கள். அப்ப எங்களுக்கு வர வேண்டுமான சில சமயம் எங்களை வலைத்தளங்கள் பலர் எங்களுக்கு விநியோகங்களை செய்து கொண்டிருக்கிற வலைத்தளத்தை நாங்கள் திறந்தால் பலருடைய விநியோகங்கள் வருகின்றது. சில சமயங்களிலே அந்த பாடல்கள் கிடைக்கும். நான் மீண்டும் உங்களுடைய பாடல் நீங்கள் அனுப்பியதன் பின்பு நான் அழுத்தி
1: இனிமை
0: உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கன் இடுக்கன் கலவதே நட்பு என்ற திருக்குறளை நன்றாக படித்திருக்கின்றீர்கள். வரும்பொழுது அவர்களோடு இரண்டு வார்த்தைகள் பேசி உள்ளத்தில் பரிமாறிக்கொள்ளும் பொழுது எங்களுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கின்றது, உங்களுக்கும் அது இதமாக இருக்கும், கேட்பவர்களுக்கும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நாங்கள் முடிக்கவும் வேண்டும் தானே, அதற்குள்ளே தான் எங்களுடைய உறவாடல்கள். 24 மணி நேர தமிழ் சேவையிலே 24 மணி நேரத்திலே எங்களுக்கு 2 மணி நேரத்தை தந்தார்கள். சில சமயம் 10-15 நிமிடங்கள் கூட்டி குறைத்து கொண்டு போவதற்கு ஒரு நெகிழ்ச்சி, ஒரு தளர்ச்சி இருக்கின்றது எங்களுக்கு. அந்த தளர்ச்சியை உபயோகப்படுத்தி நாங்கள் பாவித்து விடுவோம். அதனால் தான் வருபவர்களை ஏற்றுக்கொண்டு தருகின்றேன் பாடல்களை. இந்த வேளையிலே அன்பு தேவா நாச்சியார் கோவிலிருந்து பல தடவை அழைத்து அவர் கலைத்து என்னுடைய தொலைபேசிக்கும் அழைத்து பார்த்து இணைப்பு கிடைக்காமல் இருந்த வேலை கிடைத்து விட்டது இணைப்பு. தந்திருக்கின்றார் ஒரு அற்புதமான பாடல், ராஜ ராஜ சோழன் திரைப்படத்திலிருந்து. தேவா நீங்கள் தந்த பாடல், ஏடு தந்தானடி தில்லையிலே. இனிமையான அந்த பாடல், அற்புதமான தமிழ் வரிகளோடு வரும் பாடல். இப்பொழுது காற்றலில் பிரபல்யமான பாடகர்களோடு பாடப்படுகின்றது அந்த பாடல். அந்த பாடலை கேட்டு மகிழ்வோமா? சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களே முதன்மை வகிக்கின்றார்கள். குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுடைய இசையிலே தான் அந்த பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்டு மகள இருப்போம். ஜி வரலட்சுமி அம்மாவும் முனைந்து பாடுகிறார், டி ஆர் மகாலிங்கம் பாடுகின்றார். கேட்போம் அந்த பாடலை, ஏடு தந்தானடி தில்லையிலே.

0: அற்புதமான ஒரு பக்தி நிறைந்த பாடல் அந்த பாடல். ராஜராஜ சோழன் அவர்கள் மூவரால் எழுதப்பட்ட அந்த பாடு. இறைவன் மூவரை பாட வைத்து அவர்களை எழுத வைத்து அந்த அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் மூன்று நாயன்மார்களும் பாடிய திருப்புகழ் தேவார திருவாசகங்கள் திருவிசைப்பாக்களை ஏட்டிலே புகுத்தி அதை திருமுறைகள் ஆக்குவதற்கு ராஜராஜ சோழன் எவ்வளவு அரும்பாடுபட்டு அதை அரங்கேற்றி வைத்தார் என்பதையும், அன்று தொட்டு இன்று வரை அவர் அன்னையும் தந்தையும் இல்லாத அந்த இறைவன் பெருமைக்குரியவர் அவரின்றி அணுவும் அசையாது என்ற கருத்தை ஆணித்தரமாக உறுத்தி டாக்டர் எஸ் சீராளி கோவிந்தராஜன் ஐயா அவர்களோடு எஸ் வரலட்சுமி அம்மா சங்கீத மேதை இவருடைய குரலிலே அற்புதமாக கேட்டு மக்களை வைத்த ஒரு பக்தியான பாடல். பக்தி மேமல்ல எங்கள் வரலாறு கூறுகிற பாடல், எங்கள் தொன்மையை எடுத்து கூறும் விடயத்தை கொண்டு வந்த பாடலாக வந்தது ராஜராஜ சோழன் திரைப்படம் தேவா. நீங்கள் கேட்ட பாடல் நன்றி கூறும். இந்த வேளையிலே உங்களுக்கு அன்பு நீ நெஞ்சம் வந்துவிட்டார். என்னுடைய குலப்பணி சிங்கம் என்று நான் அன்போடு அழைக்கும் ஃபாரூக் அவர்கள் வருகின்றார். வணக்கம் ஃபாரூக்.
1: வணக்கம் அப்பா. வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். நலம் நலம் அறிய ஆவல்.
0: எல்லோருக்கும் வணக்கம் தந்த உங்களுக்கு நாங்கள் எல்லோரும் வணக்கம் கூறுகின்றோம். எங்கள் நலம் அறிந்து கொண்டு மகிழ்ந்த உங்களுக்கு நன்றியோடு நாங்களும் எங்கள் நலத்தை கூறிக்கொள்ளுகின்றோம். அங்கு உங்களுடைய மகிழ்ச்சி, அங்கு உங்களுடைய காலநிலை சவுதி அரேபியா, அங்கு எப்படி இருக்கின்றது பாலை நிலம் உள்ள பூமியிலே? இப்பொழுது குளிர் குறைந்து கொண்டு வந்து விட்டதா? நண்பர்கள் எப்படி நலமாக இருக்கின்றார்கள் தானே?
1: நண்பர்கள் நலமாக மகிழ்வோடு,
0: ஊரிலும் அனைவரும் நலம் என்ற நல்ல செய்தி உங்களை மகிழ்வோடு நிம்மதியாக பணியாற்ற வைக்கின்றது. வாழும் எங்களுக்கு ஊரில் இருப்பவர்கள் நலம் பிரச்சனை இல்லை என்றால் மனது நிம்மதியாக இருக்கும். அவர்களுக்கு ஏதும் ஒன்று என்றால் மனம் படபடபண்டு அடிக்கும், அந்தரமாக இருக்கும். நான் மனதை ஒருநிலைப்படுத்த முடியாது, பணியிலே மனத்தை செலுத்த முடியாது இல்லையா? அப்படியான நிலை இல்லாமல் அப்படியான நிலை இல்லாமல் சுமூகமான நிலையை தர வேண்டும் ஆண்டவா என்றுதான் நாங்கள் பிரார்த்திப்பது வழக்கம். தொழுகையிலே சென்று தொழும் பொழுது அதைத்தானே கேட்கின்றோம் இறைவனிடம். நீங்கள் தரவன் எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் எத்தனை கோடி பணங்கள் இருந்தாலும் கொண்டாலும் இப்பொழுது கேட்ட பாடலில் கூறியபடி அவனின்றி அணுவும் அசையாது, எல்லாம் அவன் கண்மை. நல்லது, இனிமையான நல்லது பாரம். இனிமையான இந்த வேளையில என்ன பாடலை தந்த மகளை போகின்றீர்கள்?
1: படம் சரவணன் இருக்க பயமே.
0: சரவணன் இருக்க பயமேனா பாரூக் இருக்க பயமேனா?
1: பாரூக் இருக்க பயமே.
0: சரவணன் இருக்க அவன் இருந்தும் பயமா தானே ஐயா இருக்கின்றது நாட்டிலே. சரவணன் இருந்தும் யாம் இருக்க பயமேன் என்று பெரிய வேலாயுதத்தை காட்டிக்கொண்டு படங்களை போட்டு காட்டுகிறார்கள். அவர்களே பயத்தை ஏற்படுத்துகிறார்கள் இல்லையா? இன்றைய சூழல் அப்படித்தான். அந்த படத்தை போட்டு காட்டி அற்புதமான சமூக சேவை செய்யும் சமய உயர்ந்தவர்கள் கூட மக்களுக்கு தொல்லைகளை கொடுத்து
1: கொண்டிருக்கின்றார்கள்.
0: எம்புட்டு அப்பா, கொஞ்சமா கொஞ்சம் நஞ்சமா எம்புட்டு இருக்குது ஆசை உண்மையில. ஏன் ஐயா அப்படி கணக்கிட முடியாது? இருக்குது ஆசை உண்மையில. சரி, அந்த எம்புட்டு இருக்குது ஆசை உண்மையில அந்த பாடலை நாங்களும் கேட்க எங்களுக்கு எம்புட்டு ஆசையா இருக்குது. சரி, அந்த பாடலை கேட்டு எம்புட்டு ஆசையோடு
1: சந்திப்போம்.
0: மீண்டும் சந்திப்போம். நலமாக இருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே அன்பு என்னுடைய பேத்தி தர்ஷனா அழைத்தார்கள். இரண்டு மூன்று தடவை அழைத்து அவருடைய அழைப்பு எனக்கு இணைக்க முடியவில்லை. மீண்டும் அவருடைய தந்தை பிரபு, அன்பு மகன் பிரபு, பாலக்காட்டிலிருந்து நீங்கள் அழைக்கிறீர்கள். உங்களுடைய அழைப்பு என்னிடம் வருகின்றது. அந்த வேளை ஃபாரூக் உரையாடி கொண்டிருந்ததால் உங்களை எனக்கு இணைக்க முடியவில்லை. முடிந்தால் மீண்டும் அழையுங்கள், உங்களை இணைத்துக் கொள்கின்றேன். இனிமையான பாடல்களை கேட்டு மகளும் இந்த வேளையிலே கண்ணோடு கண் என்ற ஒரு திரைப்படுத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை தருகின்றார் தமிழ்நாடு அம்மை அப்பனிலிருந்து என் அன்பு குண்டு குண்டு பேதி ஜெயா அவர்கள் சொன்னார்கள். தாஜ்மஹால் ஒன்று வந்து காதல் சொன்னதான் தாஜ்மஹால் தேடி வந்து சொல்லியிருக்குது அவளுக்கு. அது எப்படி சொல்லியிருக்கும் அந்த பாடலை கேட்போம். அதிலே தெரியும் அந்த பாடலே. மக பேத்தி உங்களோட பாடல் காற்றலையில்

இனிமையான அந்த பாடல் இனிமையான இசையோடு வந்தது, கேட்டு மகிழ்ந்தோம். நான் கண்ணோடு கண் என்றுதான் கூறியிருந்த இந்த திரைப்படத்தின் பெயர் கண்ணோடு காண்பதெல்லாம் என்ற திரைப்படுத்த பாடல். அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த இந்த வேளையிலே அந்த பாடலில் வந்த வரிகள் ஒரு உயிரோட்டம் உள்ள வரிகளாக என்று பார்த்தால், உயிரற்ற உருவத்தை ஓடி வந்து காதலை சொல்லுகின்றது என்று சொன்னார். தாஜ்மஹால் என்பது உயிரற்ற ஒன்று. தாஜ்மஹால் இறந்து போன ஒரு ஞாபகத்தை கூறும் ஒன்று. அது வந்து காதல் சொன்னது, காதலுக்கு ஒப்பீடு செய்த கதாசிரியர் அந்த எழுத்தாளர் அந்த கவிதையிலே முதல்ல என்ன எதை கொண்டு வந்தாரோ தெரியாது. கவிஞர் புலவர்கள் அந்த எழுத்தாளர்கள் தங்களுக்கு விரும்பிய சொற்களை எதுகை மூனை கமைய போட்டுவிட்டு கொடுத்து விடுவார்கள். இசை அமைப்பவர்கள் மனதிலே பாடல்களை நடனத்தோடு துள்ளல் நடனமாக மனதிலே இணைத்து கொண்டு இசைக்கருவிகளை இசைத்து அதற்கேற்ற இசையை கொடுத்து விடுவார்கள். பாடல்கள் என்ன செய்ய முடியும், அவர்களால் கோர்த்துவிட்ட பாடலை இசையோடு பாடத்தான் முடியும். அவர்களுக்கு ஒளியமைப்பாளர்கள் என்ன செய்ய முடியும், இயக்குநர்கள் என்ன செய்ய முடியும், நடிப்பே தெரியாதவர்களை கொண்டு ஆடலை மட்டும் வைத்து நாங்கள் திரைப்படத்தை ஓட்டி விடுவோம் என்று சொல்லி அதற்கு 5-6 நிமிடங்களை ஒதுக்கி அந்த காட்சியை காட்டுகிறார்கள். பறக்கிற காட்சிக்கு நடிகர் வேறு என்னவோ காட்டுகின்றார். ஒரு ஒரு பொருத்த பாடற்ற நடிப்புகளைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம். ஒரு திரைப்படத்தின் உயிரோட்டம் பாடல் மூலம் வெளிவர வேண்டும். அந்த பாடலுக்கு உயிர் கொடுத்து நடிப்பவர்கள் தான் அந்த கதையின் உயிரோட்டத்தை மக்களின் இதயத்தில் கொண்டு சென்று புகுத்த வேண்டும். இப்படியான நடிப்பும் இப்படியான இசையும் இப்படியான குரல்களும் இருந்து கொண்டு ஒரு திரைப்படத்தை மக்கள் மனதிலே ஊற வைக்க வேண்டும், காலம் முழுக்க பதிய வைக்க வேண்டும் என்றால் அது ஒவ்வாத விஷயமாகத்தான். அதனால் தான் இவர்களுடைய திரைப்படங்கள் தோல்வியிலே செல்கின்றது, சமூகத்திலும் சீர்திருத்தங்கள் காணப்படாமல் சீர்கெட்டு போகின்றது. உண்மை அங்கே நடிக்கிறார்கள், தெரியும், ஆடல் மட்டும் தெரிந்தால் போதுமா, கையை காலை போட்டு ஒரு 25 பேரோடு நின்று ஆடிவிட்டால் போதும் என்று எண்ணுகிறார்கள். தேவையில்லாத காட்சிகளை காட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். அது அல்ல, எங்கோ சென்று விட்டது திரையுலகம். வாழ்த்துக்கள். இனிமையான இசையை கேட்டு முன் தேவா அவர்கள் தந்த இசை, அவர் இது ஒரு ஒரு நடன பாடலாக இருக்கும் என்று அவர் இசை அமைத்து விட்டு போவார். அங்கே கதாநாயகன் நாயகியாக அவர்கள் நடனமும் தெரியாது, ஏதோ கையக்கால அந்த நடன இயக்குனர் சொல்லுவதை செய்து விட்டு போவார்கள். நாங்களும் பார்த்து விட்டு ஆகா அடடா ஓகோ என்று கூறுகிறோம். அடுத்து வரும் பாடல் யார் தந்த பாடலாக இருக்கின்றோம். இங்கே வெண்ணிலா ஓடுகிறது, அது கண்ணிலே ஆடுகிறது, மீண்டும் அவரை நாடுகின்றது என்ற கருத்தோடு வருகின்றது. நாளை உனது நாள் என்ற திரைப்படம் 1984 வெள்ளித்திரைக்கு வந்த திரைப்பட பாடலை இன்று முகமது அலி அவர்கள் எங்களோடு கேட்டு மகள விரும்புகின்றார். வெண்ணிலா ஓடுது, வெண்ணிலா ஓடுது, கண்ணை என்னை நாடுது என்று வருகின்றதுக்கு வரிகள் போல் தெரிகின்றது. கேட்போம்மா பாடலை அலி அவர்களே.

0: தான் இந்த பாடல் அபிநயத்தோடு சென்றது. காற்று கேட்கவும் இனிமையாக இருந்த பாடலை கேட்ட வேளையிலே அலி அவர்களை உங்களைத் தொடர்ந்து அடுத்த பாடல் தருவதற்கு முன்பு அன்பு மகன் பாலக்காட்டிலிருந்து பிரபு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் காற்றலைக்கு. வணக்கம், வணக்கம் பிரபு அவர்களே.
1: வணக்கம் ஐயா, இனிய இரவு உங்கள் பகல் வணக்கத்தை சேர்த்து தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நலமாக இருக்கிறீர்களா?
0: இரண்டு வணக்கத்தையும் தந்த உங்களுக்கு முதலில் இரண்டு வணக்கத்தையும் நானும் மகள்வோடு தந்து கொண்டு நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை கூறுகின்ற நீங்கள் அனைவரும் நலமா?
1: நலமாக மகிழ்வாக மிக்க மகிழ்வாக இருக்கிறோம் ஐயா. மகிழ்ச்சி.
0: இந்த வழியா அங்கே பாலக்காட்டிலே பிரபு உங்களோட காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: ஐயா சற்று இப்பொழுது இரண்டு நாட்களாக குளிர் சிறிது குறைவாக இருக்கிறது.
0: ஏனென்றால் அன்று கூர்மையில் நடுங்குகிறது நடுக்க
1: அன்று. ஆம் ஐயா, உங்களுடன் பேசும் பொழுது நல்ல குளிராக இருக்கும்.
0: இப்பொழுது சற்று குறைந்த
1: சற்று
0: கேரளா மாநிலத்தின் பாலக்காடு பகுதியில் இந்த குளிர் குறைந்து கொண்டு போக வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது குறைந்து மீண்டும் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா?
1: இல்லையே, இது குளிர் அதிகமாக இருக்கும் மாதம் தான் இந்த மாதம். ஆனால் இரண்டு நாட்களாக இங்கு காலநிலை மழை வருவதை போல் ஒரு காலநிலை
0: தோன்றுவதால்
1: சற்று காலநிலை மாற்றம் இங்கு நீடிக்கிறது.
0: அது உங்களுக்கு விருப்பமாக இருக்கின்றதா இந்த காலநிலை?
1: இது சற்று ஒரு இதமான சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது.
0: அப்ப இது தொடர்ந்து நீண்டால் நலமாக இருக்கும் இல்லையா?
1: ஆமா ஐயா, இல்லை என்றால் சற்று குளிர் அதிகமாகத்தான் இருக்கும். கடினமாக இருக்கும். அதிகாலை நேரத்திலே சற்றே இந்த பனிப்பொழிவு என்பது ஒரு அதிகமானதாகத்தான் இங்கு
0: இருக்கும். போர்வை விலத்து வெளியே வருவதற்கு மனம் இல்லாம இருக்கும் இல்லையா? மனது ஆனா கடமைகள் அழைக்கும் செல்லத்தானே வேண்டும். பேர்த்தி தர்ஷனா இரண்டு மூணு தடவை அழைத்தார்கள். இணைப்பு
1: அழைத்திருந்தார்களையோரக்கத்திற்கு சென்று
0: விட்டார். ஆமா, இணைப்பு எனக்கு சரியாக கிடைக்கவில்லை. நலமாக இருக்கின்றீர்கள் தானே எல்லோரும்? சரி, இந்த நல்ல வேளையில
1: என்ன மகிழ்ச்சியாக
0: இருக்கு. இந்த நல்ல வேளையில என்ன பாடலை தர வேண்டும் உங்களுக்கு? நான்
1: ஐயா விக்ரம் நடிப்பில் வெளிவந்த காசி என்கிற திரைப்படத்திலே ஆத்தோரத்திலே ஆலமரம் ஆலமரம் என்ற பாடலை ஒளிபரப்பு.
0: இனிமையான பாடல் ஆத்தோரத்திலே ஆலமரம். நடிப்புகளை பார்க்கலாம் அதிலே.
1: ஆமா ஐயா, இந்த படத்தில் ஒரு சிறப்பு என்னவென்றால் அனைத்து பாடலையும் ஹரிஹரன் பாடியிருக்கிறார். ஐயா இளையராஜாவின் இசையில ஹரிஹரனை பாடியிருக்கிறார்.
0: நடிகர்கள் கூட நடிகர்களை நன்றாக இயக்குனர் உபயோகித்திருக்கின்றனர். அபிநயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் நடிப்புகளையும் கொடுத்திருக்கின்றார்கள். அதிலேயும் மிகவும் சிறப்பாக விக்ரம் அவர்கள் நடித்திருந்தார்கள்.
1: நடிப்பு திறனை ஒரு பார்வையற்றவராக நடித்து
0: வந்து நன்றாக நடிப்பை காட்டியிருக்கிறார். அதிலே வந்து மற்ற திரைப்படங்கள் போல ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் காதல் வந்து விட்டால் 25 பேரை வச்சு ஆடி போட்டு அவங்களை காட்டாமல் அவரது காட்சிகளையும் அவைகளையும் காட்டுறது போன்று இல்லாமல் திரைப்படம் என்ற அடிப்படையிலே அது நன்றாக இருக்கு. மக்கள் மனதிலே ஊடுருவி செல்லக்கூடிய கருத்துள்ள படமாகவும் இருந்தது. நல்ல பாடல்.
1: ஆமா, இது வந்து மலையாளத்தில் வெளிவந்த வாசந்தியும் லட்சுமியும் என்ற கலாபவன் மணி நடிப்பில் வெளிவந்த படத்தின் மறு தழுவல்.
0: ஓ, முதலில் மலையாளத்தில் வந்த கதையை இந்த தமிழில் செய்தார்கள்.
1: தமிழில்
0: சிறப்பான திரைப்படம் தான் அந்த திரைப்படம். நல்ல காட்சிகள் மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா? மக்கள் மனதிலே ஊடுருவி செல்லக்கூடிய கதை அமைந்த திரைப்படம். வாழ்த்துக்கள் பிரபு, உங்கள் பாடலை நான் காற்றலை நாங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். நன்றி.
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
0: நன்றி மகனே. இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. 12:14 என்று எங்களுக்கு காட்டும் வேளையிலே உங்களுக்கு 10:45 என்று காட்டு 44 என்று காட்டுகின்றது. காட்டும் இந்த வேளையிலே வரும் அடுத்த பாடல் கண்ணோடு காண்பதெல்லாம் என்ற ஒரு பாடல். ஜீன்ஸ் திரைப்படுத்த பாடல். தூக்கத்துக்கு செல்லாமல் கண்மூட முடியாமல் காத்து கொண்டிருந்தவர் கேட்ட பாடல் அன்பு விஜயராகவன் அவர்கள். வருகின்றது பாடல் கேட்போமா? கண்ணோடு காண்பதெல்லாம் கண்களுக்கு சொந்தமில்லை, அதனால் கண்ணை மூடி தூங்குங்கள். இந்த பாடல் முடிந்தவுடன்

இனிமையான இசை கொண்ட பாடல். காட்சியை பார்க்கும் பொழுது நகைச்சுவை அதிகம். ஆனால் உண்மை என்னவென்றால், கணனியால் இந்த உலகில் இப்பொழுது எதையும் செய்யலாம். உண்மை உள்ளதை இல்லபடி இல்லாததென்றும் இல்லாததை உள்ளதென்றும் செய்யலாம் என்ற ஒரு கருத்து, ஒரு கருவை மக்கள் மனதிலே புகுத்தி உள்ளது இந்த பாடல் என்று கூறப்படும். கணனி விளையாட்டு அப்படி இருக்கின்றது. கணனியால் தான் இன்று இந்த உலகம் முன்னேறுகின்றது கூறுகின்றார்கள். அதே நேரம் கணனியால் தான் அநேகமான குழப்பங்கள் ஏற்படுகின்றது, இன்னல்கள் விளைகின்றது என்றும் கூறுகின்றார்கள். வருகின்ற பாடல்கள், அடுத்த பாடல் 12:20 கனடாவில் ஒலிக்க இருக்கும் பாடலாக வருகின்றது. கரூரிலிருந்து கண்ணா, நீங்கள் கேட்ட பாடல் பெரிய தம்பி திரைப்படத்தில் நீங்களும் தாஜ்மஹாலே என்று ஆரம்பித்த பாடலை கேட்கின்றீர்கள். கேட்போமா அந்த பாடலை? இப்பொழுது நாங்கள் வருகின்றது பாடல்.

அந்த காலத்துல அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

தாஜ்மஹால் வந்தது என்று தாஜ்மஹாலை வைத்து ஒரு ஊழல் பாடலே கட்டு மகிழ்ந்தோம் என்று கூறப்போல் இது மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்தும் நேர் நேரத்துக்கான பாடல்கள் ஒலிபரப்பாகிக் கொண்டு இருக்கும் வேளையிலே அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கும் எங்களுக்கு அடுத்து ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடலை தருகின்றார் சவுதி அரேபியாவிலிருந்து அன்பு ஃபாரூக் அவர்கள். சரவணன் இருக்க பயமேன் என்ற திரைப்படுத்த பாடல். அந்த பாடல் எம்புட்டு இருக்கு ஆசை என்று கூறும் வரிகளை தாங்கிய பாடலாக ஒலிக்கின்றது இப்பொழுது.

டி இமான் அவர்களுடைய இசையிலே ஒலித்த வந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் அடுத்து ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடலை தருகின்றார் அன்பு உறவு சந்தனராஜ் அவர்கள். வண்டிக்கேட்டிலிருந்து வந்து கேட்ட ஒரு பாடல் தென்மேற்கு பாட்டு தெற்கால போகுது என்ற இனிமையான பாடல் நம்ம பொண்ணு வாழணும் என்ற திரைப்படுத்த பாடல் கேட்போமா?

அந்த பாடல் ஒலிக்க மறுக்கின்றதே, என்ன காரணம்? புரியவில்லை. முயற்சிப்போம். அவருடைய பாடல் சற்று அந்த பாடல் சற்று தாமதமாக வரலாம் என்று எண்ணுகின்றேன். அதற்காக அடுத்த பாடலுக்கு செல்ல போகின்றேன். அன்பு பிரபு, நீங்கள் கேட்ட பாடல் காசி திரைப்படத்து பாடலை கேட்போம். முதல்ல ஆத்தோரத்திலே ஒரு ஆலமரம் என்ற ஒரு பாடல், அந்த பாடல் பிரபு உங்களுக்காக ஒலிக்கின்றது.

பாடலை கேட்பதற்கு முன்பு நான் பேசியது கேட்டிருக்க முடியாது என்று எண்ணுகின்றேன். ஆத்தோரத்திலே ஆலமரம் ஆலமரம் என்ற காசி திரைப்படுத்த பாடல் அற்புதமான வரிகளோடு ஒலித்தது அந்த பாடல். இனிமையாக கேட்டு மகிழ்ந்த இந்த வேளையிலே பிரபு உங்களுக்கு அந்த பாடல் கிடைத்திருக்கும் என்று எண்ணிக்கொண்டு அடுத்த பாடலாக நம்ம பொண்ணு வாழணும் என்ற திரைப்படுத்த சந்தன்ராஜ் நீங்கள் கேட்ட பாடல் வருகின்றது. காற்றலையில் கேட்போமா?

சிறப்பான பாடலை கேட்டோம் அன்பு உறவுகளையோ. காற்றலைக்கு அதிகம் பெறாத ஒரு பாடல் அன்பு சந்தன்ராஜ் நீங்கள் கேட்ட பாடலாக நாங்கள் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இனிமையாக அந்த பாடல் உங்களுக்கும் எங்களுக்கும் கேட்டிருக்கும் என்று எண்ணுகின்றேன். வருகின்றது அடுத்து ஒலிக்க இருக்க பாடலை காணவில்லை போல் தெரிகின்றது. சந்தன்ராஜ் உங்களுக்கு நன்றி கூறும் இந்த வேளையிலே இனிமையான ஒரு பாடல் அது என் காற்றலைக்கு வராத பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். தெம்மாங்கு பாட்டு பாடி திக்கால போற காற்றே என்ற பாடல் நம்ம பொண்ணு வாழணும் திரைப்படுத்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நேரம் 12:43 நண்பகலை தாண்டிவிட்டது. ஆனால் எங்களுக்கு இரவு போல்தான் இருக்கின்றது. பகலை காணவில்லை. பனிப்புயலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றோம். இதுவரனும் விரட்டும் என்ற துணிவோடு நம்பிக்கையோடு வாழ்ந்து பழகிவிட்ட நாட்டிலே இது பழக்க வழக்கம் தானே எங்களுக்கு இந்த பனி நேரத்திலே எப்படியெல்லாம் செல்வது என்பது பழக்க வழக்கம் தானே என்று எண்ணிக்கொண்டு இயங்குவோம் அன்பு உறவுகளை. சில சமயங்கள் இன்றைய ஒலிபரப்பில் சத்தங்கள் அப்படி இப்படி இருந்திருக்கலாம் என்று எண்ணுகின்றேன். ஆனால் சரியாக வந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றேன். இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இதோடு நாங்கள் இன்றைய நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். அழைத்த உறவுகளில் ஒரு உறவை அன்பு பேத்தி தர்ஷனா அழைத்த அழைப்பை நான் நினைக்க முடியவில்லை. அவர் பின்பு அவருடைய தந்தையார் வந்து பாடலை கேட்டு மகிழ்ந்து சேர்ந்தார். இன்று பாடலை கேட்டு மகிழ்ந்த அனைத்து உறவுகளுக்கும் என் அன்பை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம் விதம் விதமான பாடல்கள் உங்கள் மனதுக்கு தோன்றிய நான் அதனால் கூறினேன். மனதுக்கு பிடித்த பாடல் மனதிலே தோன்றிய பாடல் அந்த எண்ணத்துக்கேற்ப இப்பொழுது என்ன பாடலை கேட்க வேண்டுமோ அதை வந்து எங்களோடு பகிர்ந்து கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு என் நன்றிகள். அதே வேளையில் சில பாடல்களை தெரிவு செய்ய முடியாத இருந்த வேளையிலும் கைகொடுத்து உதவிய நட்புகளுக்கு என் அன்பார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு உலகெல்லாம் பறந்து வாழும் இந்த உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வமான அந்த வாழ்வை பெற வேண்டும். நாட்டில் அமைதி நிலவ வேண்டும். சாந்தி கிடைக்க வேண்டும் மக்களுக்கு. ஓய்வில்லாமல் ஓடியோடி உழைத்து கொண்டிருக்கவர்களுக்கு நிம்மதி என்ற ஒன்றை தேடிக்கொண்டிருக்கின்ற அதை கொடுக்கும் வல்லமே இறைவன் கொடுக்க வேண்டும் என்பது உறவுகளே என்று கேட்டுக்கொண்டு அன்பு உறவுகள் இணைந்து பாடல்களை தந்து இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு நன்றியையும் வணக்கத்தையும் கூறி

நாளை நேர்நிறத்தில் சந்திப்போமா என்று கேட்டு இன்றைய நிகழ்ச்சியை எல்லாம் வல்ல இறைவனை இருகரம் கூப்பிச்சிரம் தாழ்த்தி வணங்கி உங்களோடு நானும் காற்றலைந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெறுகின்றேன். என்று நிறைவு பெற்றது 2023 ஆண்டின் முதலாவது மாதத்தின் 24வது நாள் நேயர் நேரம் நேரொலி. நன்றியும் வணக்கமும் என் அன்பு உறவுகளே.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

மொன்றியல் தமிழ் வானொலியின் கனடா கலையகத்திலிருந்து காற்றலையிலே இணைந்து வணக்கம் என்று கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் கூறியதோடல்லாமல் நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் கூறிக்கொள்கின்றேன்.

காற்றலையிலே அலங்கரித்து வருகின்றது. மொன்றியல் தமிழ் வானொலியின் 116வது பாட்டு சவாரியில் கலந்து சிறப்பித்த நேயர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை பதிவு செய்த வேளையிலே அவை இப்பொழுது ஒலிபரப்பாகின்றன. பாட்டு சவாரி, நேயர் விருப்பமாக.

இன்றைய பாட்டு சவாரினை நேரத்தை முதலில் வந்து இணைந்து சிறப்பித்தவர் அன்பு ஜெகபர்ஷாதிக் அவர்கள். அவர் ஒரு பாடலை தந்திருந்தார். அந்த பாடல் பாட இருக்கின்றது காதல் சொல்ல வந்தேன் திரைப்படத்திலிருந்து செம்பருத்தி பூவே என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அன்புடன் நெய்வேலி மாநிலம் அரசடி குப்பம் யாம் இருக்க பயமேன் என்று நாங்கள் கருதி கொள்ளும் சரவணன் அவர்கள் இந்த பாடல். சரவணா, நீங்கள் இனிமையாக நிகழ்ச்சியை அலங்கரித்து விட்டு கை கொடுக்கும் கை என்ற திரைப்படத்து பாடல் ஒன்றை தந்திருக்கிறேன்.